لأسجد لبشر خلقته من صلصال من حمإ مسنون. قال فاخرج

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

0: بالحق وإن الساعة لآتية فاصفح الصفح الجميل.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபஹ் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: அன்னசரணை வழங்குவது
4: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: சதகல்லாஹுல்லீம் நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள், இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
1: ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி .com.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஆஷே அப்துல் பாசித் புகாரி அவர்களின் வான்மறை தொடர்.
3: சூரத்துல் வாக்கியா மக்காவில் இறக்கப்பட்ட சூறாவாகும். 97 வசனங்களை உள்ளடக்கிய இந்த சூரா, இதனுடைய சில வசனங்கள் மட்டும் மதீனாவில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கருத்து வேறுபாடுபட்டாலும், இதனுடைய பெரும்பான்மையான வசனங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது இறக்கப்பட்ட வசனங்கள் என்றுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒன்று கூடி நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். இந்த சூரத்துல் வாக்கியாவை பற்றி எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இதனுடைய சிறப்புக்காக கூறப்படவில்லை. நம்முடைய சமூகத்தின் மத்தியிலே அதிகமாக சொல்லப்படக்கூடிய சூரத்துல் வாக்கியாவை யார் ஓதுவாரோ அவருக்கு அந்த சூரா வறுமையிலிருந்து பாதுகாக்கும் என்று இருக்கக்கூடிய நபிமொழி பலகீனமானது. ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு நபிமொழியும் சூரத்துல் வாக்கியாவுடைய சிறப்பை சொல்வதற்கு எம்மிடத்திலே இல்லை. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபித்தோழர்கள், அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய தலைமுடியில் அதிகமான நரைகள் காணப்படுகிறது என்று சொன்னபோது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்று சில சூராக்களை சொன்னார்கள். என்னுடைய தலைமுடியின் தலைமுடியின் நிறத்தை இந்த நரையாக்கி விட்டது இந்த சூராக்கள் எல்லாம். இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவுகள், இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய எச்சரிக்கைகள், இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவூட்டல்கள் எல்லாம் என்னை பயத்திற்குள் உள்ளாக்கி, என்னை கவலைக்குள் உள்ளாக்கி, என்னுடைய தலைமுடிகளை அனைத்தையும் நரைக்க வைத்து விட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் வாக்கியாவை சேர்த்து சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் வாக்கியா மறுமையை பற்றி கூறக்கூடிய சூரா, சூரத்துல் வாக்கியா மறுமையின் நினைவூட்டல்களை எடுத்து கூறக்கூடிய சூரா, சூரத்துல் வாக்கியா அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் அப்படியே நிலைப்படுத்தக்கூடிய சூரா. என்ன வசனங்கள் இவைகள்! இவைகளெல்லாம் ஓத ஓத அதனுடைய வசனங்களுடைய ஆழங்களை புரிய புரிய அல்லாவின் பக்கம், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம், மறுமையின் நினைவின் பக்கம் ஒரு அடியானை இந்த சூரா நெருக்கமாக்கி கொண்டே இருக்கும். அல்லாஹ் அந்த அந்த அந்த அடிப்படையில் இந்த சூராவின் மூலமாக எம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. இந்த வசனங்களை எம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் இனிமையாக ஆக்கி, அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கு இந்த சூராவை அல்லாஹ் பயன்படுத்துவானாக. நேரடியாக வசனத்திற்குள் நுழைவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாகிஅ, முதல் வசனம். இதா வகஅத், நிகழ்ந்தால், ஒன்றை ஏற்படுத்தினால், அது ஏற்படும் போது, அது நிகழும் போது, எது ஏற்படும் போது, எது நிகழும் போது, அல் வாகிஅ, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு என்று அல்லாஹ் கூறக்கூடியது எது? யௌமுல் கியாமா. மறுமையை அல்லாஹ் ஏற்படுத்தும் போது, இதா வகஅத்தில் வாகிஅ லைஸ லி வகஅத்ஹா காதிபா, அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தினால், அந்த நேரத்தை இறைவன் ஏற்படுத்தினால், காதிபா, அதை எவரும் பொய்படுத்த முடியாது, அதை பொய் என்று யாரும் கூற முடியாது. யாரெல்லாம் உலகத்தில் நான் மரணித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்வில்லை என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதே நிலையிலேயே மரணித்தார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் பொய்ப்படுத்தி இருந்தாலும், அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தும் போது எவரும் மறுக்க முடியாது, எவரும் அந்த நாளை பொய்ப்பிக்க முடியாது, எவரும் அதை நிராகரித்து மறுத்து அதை விட்டு தன்னுடைய வாழ்வை ஒதுக்கிவிட முடியாது. இறைவன் ஏற்படக்கூடிய அந்த நாள் வந்தே தீரும். இன்னும் பல சூராக்களில் அல்லாஹ் இதை பற்றி எமக்கு சொல்கிறான். அதா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளை வந்துவிட்டது, ஃபலா தஸ்தஜிலு என்று இன்னும் எத்தனையோ சூராக்களில் அல்லாஹ் மறுமை ஏற்படக்கூடிய எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான். அதுபோலதான் அல்லாஹ் இந்த வசனத்திலும் சொல்கிறான், அதை எவரும் பொய்படுத்த முடியாது, யாரும் அதை பொய் என்று கருத முடியாது. அப்படி அந்த நாள் ஏற்பட்டால் உயர்த்தப்படும், தாழ்த்தப்படும். சிலவற்றை அல்லாஹ் உயர்த்துவான், சிலவற்றை அல்லாஹ் தாழ்த்துவான். அல்லாஹ் எதை உயர்த்துவான், எதை தாழ்த்துவான், அல்லது யாரை உயர்த்துவான், யாரை அல்லாஹ் தாழ்த்துவான்? இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்த அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை ராஃபியா அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். இந்த உலகத்தில் அவர்கள் கண்ணியம் இல்லாதவர்களாக, மதிப்பில்லாதவர்களாக, அந்தஸ்து கொடுக்கப்படாதவர்களாக, செல்வம் கொடுக்கப்படாதவர்களாக இருந்தாலும் அந்த ஈமான் ஒன்று அவர்களை நாளை மறுமையில் உயர்த்தும். யாரை தாழ்த்தும்? யார் ஈமான் இல்லாமல் செல்வத்தோடும் வசதிகளோடும் கண்ணியத்தோடும் உலக மரியாதைகளோடும் வாழ்ந்தார்களோ அவர்களிடத்தில் அந்த ஈமான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அல்லாஹுவை அஞ்சாமல் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றாமல் உலகத்திலே மூழ்கி இருந்த அந்த அடியார்களை, அந்த மனிதர்களை ஹாஃபிதா, இந்த உலகத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தாலும் ஈமான் இல்லாத காரணத்தால் மறுமையில் அவர்களை தாழ்த்துவான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், இன்ன நாள் அது, ஹாஃபிதத்துர் ராஃபியா. அந்த நாளில் உயர்த்த உயர்த்த உயர்த்துவான் அல்லாஹ் சிலரை, சிலரை தாழ்த்துவான். இந்த உலகத்தில் நாம் எதை கண்ணியம் என்று நினைக்கிறோம், யாரை கண்ணியம் என்று நினைக்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஒரு அடியார் நடந்து செல்கிறார். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? நபித்தோலகு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை இவர் மக்களில் கண்ணியமானவர், இவர் பெண் கேட்டால் கொடுப்பார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள், மக்களில் கண்ணியமான நபர் என்று இவரை ஒருவரை பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய ரசூல் மௌனம் காத்தார்கள். அதற்கு பிறகு இன்னும் சில நேரத்தில் இன்னொரு அடியார் நடந்து சென்றார், அவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, இவர் முஸ்லிம்களின் ஏழை, முஸ்லிம்களில் ஏழை, இவர் பெண் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர் மக்களிடத்தில் கண்ணியமில்லாதவர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு கருத்தையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த மனிதர், அந்த மனிதர் பூமி முழுக்க இருந்தாலும் இவர்தான் அல்லாஹ்விடத்திலே மேலானவர் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அங்கே செல்வம் பார்க்கப்படாது, அங்கே உயர்வுகள் உலகத்தில் நீங்கள் மக்கள் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்த அந்தஸ்தும் மரியாதையும் கண்ணியமும் பார்க்கப்படாது. அங்கே பார்க்கப்படுவது ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ், அல்லாஹுவின் நம்பிக்கையும் தூதரின் நம்பிக்கையும் மார்க்கத்தின் தெளிவும் பற்றும் பின்பற்றுதலும் தான். அல்லாஹ் படிப்பட்டவர்களை தாழ்த்துவான். ஈமான் இல்லாமல் வாழ்ந்தால் ராஃபியா, இந்த உலகத்தில் எந்த கண்ணியமும் இல்லை என்றாலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களை உயர்த்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், அல்லாஹ் அவனின் எதிரிகளை நாளை மறுமையில் தாழ்த்துவான், அவனின் நேசர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். ஹாஃபிதத்துர் ராஃபியா. நான்காவது வசனம் சொல்கிறது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா. ரஜ்ஜா, பலமாக ஒன்றை பிடித்து ஆட்டுதல். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, அல்லாஹ் இந்த பூமியை நாளை மறுமை ஏற்படும் போது பலமாக பிடித்து உலுக்குவான். எதை கொண்டு அல்லாஹ் உலுக்குவான்? நிலநடுக்கங்களை கொண்டு. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, மறுமை ஏற்படும் போது, அந்த வாக்கியா ஏற்படும் போது அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்ஸானு மாலஹா யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்தீக் இந்த வசனம் ஓதும் போது அழுதார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற வசனம் ஓதும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கரே என்று கூறிவிட்டு ஒரு நபி மொழியை சொன்னார்கள், இந்த பூமியில் நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக, குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நீக்கிவிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கொண்டு வந்து அவர்களை அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து அல்லாஹ் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, நிலநடுக்கங்கள் ஏற்படும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், யா அய்யுஹன் நாஸ் உத்தகூ ரப்பக்கும் இன்ன ஜல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. அந்த காட்சி அல்லாஹ் சொல்கிறான், தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தன் தாய் விட்டு விடுவாள். வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் அப்படியே வெளியாக்கி விடுவாள் பயத்தில், அச்சத்தில். மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். ஒமா ஹும்பி சுகாரா, அது குடி போதை அல்ல. அல்லாஹுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால். இதா ருஜ்ஜத்தில் அருது ரஜ்ஜா, பூமியை பிடித்து அல்லாஹ் குலுக்குவான், ஆட்டுவான். இன்னாகும் வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பூமியின் நடுக்கங்களை கொண்டு ஆட்டப்படும் போது பூமியை உறுதியாக தாங்கி இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தையும் துகள் துகளாக மாற்றிவிடுவான், தூசிகளாக மாற்றப்படும் மலைகள். அது அப்படியே வெட்டப்பட்ட சிறு கற்களை போல் மலைகள் அப்படியே சின்னாபின்னமாகிவிடும். பஸ்ஸா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பொடி பொடியாக மலைகள் ஆக்கப்படும் போது. ஃபகானத் ஹபாஅம் ஹபாஅன் மும்பஸ்ஸா, அல்லாஹ் சொல்கிறான், ஹபா புழுதிகளை போல், மும்பஸ்ஸா பரப்பப்பட்ட புழுதிகளை போல் மலைகள் ஆகிவிடும். எங்கு பார்த்தாலும் உலகத்திலே எந்த ஒரு குன்றுகளோ மலைகளோ இல்லாமல் பூமி அனைத்தும் சமதளமாக மாற்றப்பட்டு விடும். இதா வகஅத்தில் வாக்கியா, அந்த மறுமை ஏற்பட்டால் இந்த பூமியின் அமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்ன பின்னமாக மாற்றிவிடுவான். சூரியன் பறிக்கப்படும், நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழும், கடல்கள் நெருப்பாக மாறும். இன்னும் எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்கள் அந்த மறுமையின் காட்சிகளை எம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறது. ஆனால் படிப்பினை பெற்றோர் எத்துணை பேர், அதை கண்டு தன்னுடைய வாழ்வை சீர்படுத்தியவர்கள் நம்மில் எத்துணை பேர், அதை கண்டு அல்லாஹின் நினைவை எம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தவர்கள் நம்மில் எத்துணை பேர், அதை கொண்டு அந்த மறுமையின் சிந்தனைகளை கொண்டு தன்னுடைய வாழ்வை அல்லாஹின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் நெருக்கமாக்கியவர்கள் நம்மில் எத்துணை பேர். இதா வக்அத்தில் வாக்கியா ليس لوقعتها كاذبة خافضة الرافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت மலைகள் ஆக்கப்படும், ஹபாஅம் மும்பஸ்ஸா பரப்பப்படும் தூசிகளை போல். அல்லாஹ் சொல்கிறான் ஏழாவது வசனம், மிக முக்கியமான வசனம். இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறி மறுமை நிகழ்ந்து விட்டால், வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாத, மனிதர்களை அல்லாஹ் மூன்று கூட்டங்களாக அல்லாஹ் பிரிப்பான். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் செல்வந்தவர்கள், ஏழைகள், படித்தவர்கள், கண்ணியமானவர்கள், அரசியல்வாதிகள், ஆட்சி உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் என்று பல கூட்டங்கள் இருக்கலாம். ஆனால் மறுமையில் மனிதன் மூன்றே மூன்று கூட்டமாகத்தான் பிரிக்கப்படுவான். சூரத்துல் வாக்கியாவுடைய முழு சூராவிலும் அல்லாஹ் இந்த மூன்று கூட்டத்தார்களை பற்றி தான் பெரும் பெருமதியாக அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, நீங்கள் மூன்று கூட்டங்களாக பிரிக்கப்படுவீர்கள். அதில் முதல் கூட்டம் ஃபஸ்ஹாபுல் மைமன, வலதுபுற கூட்டம். மாஸ்ஹாபுல் மைமன, அந்த வலதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உங்களுக்கு கூற, அவர்களின் செய்தி என்னவென்று கூற, அவர்களின் கண்ணியம் என்னவென்று கூற, அவர்களின் அதிக அவர்களுடைய மரியாதை அந்த இடத்தில் என்னவென்று கூற. மாஸ்ஹாபுல் மைமன, பெருமையோடு ஆச்சரியத்தோடு அல்லாஹ் சொல்கிறான், மாஸ்ஹாபுல் மைமன, அவர்களை பற்றி நாம் எதை எடுத்து கூற. ஃபஸ்ஹாபுல் மைமன, மாஸ்ஹாபுல் மைமன, முதல் கூட்டம் அவர்கள். இரண்டாவது கூட்டம் வஸ்ஹாபுல் மஷ்அம, இடதுபுற கூட்டம். மா அஸ்ஹாபுல் மஷ்அம, இடதுபுறத்தில் தங்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு எதை எடுத்து கூற. மா அஸ்ஹாபுல் மஷ்அம, அவர்களுடைய தண்டனைகளை பற்றி, அவர்களுடைய இழிவை பற்றி, அவர்களுடைய வேதனைகளை பற்றி நான் எதை எடுத்து கூற. வலதுபுற கூட்டம், இடதுபுற கூட்டம். அடுத்த வசனம் சொல்கிறது, அல்லாஹ் இந்த கூட்டத்திலே நம்மை ஆக்கட்டும், வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள், முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள், வஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள் தான் அவர்கள். மூன்று கூட்டங்களாக மனிதன் பிரிக்கப்படுவான். முதல் கூட்டம் வலப்புறம், ஆதமுடைய வலப்புறம் ஒதுக்கப்படும். அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது கூட்டம் இடப்புறம் ஒதுக்கப்படும், வலப்புறம் ஒதுக்கப்படக்கூடிய கூட்டத்திற்கு ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, அவனுடைய வலது கரத்திலே அவனுடைய ஏடு கொடுக்கப்படும். இந்த பூமியில் அவன் செய்த சிறிய பெரிய கடுகளவு பெரிய அளவு நேரம் குறிப்பிடப்பட்டு, காலம் குறிப்பிடப்பட்டு, வருடம் குறிப்பிடப்பட்டு, ஒவ்வொரு எழுத்தும் மாறாமல் அவனுடைய வாழ்வு முழுக்க புத்தகமாக மாற்றப்பட்டு அவனுடைய கரத்தில் வலது கரத்தில் கொடுக்கப்படும். ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹாஉம் குரஉ கிதாபியா, அவன் மக்களுக்கு முன்னால் வந்து சொல்லுவான், என்னுடைய புத்தகத்தை எல்லோரும் படித்து பாருங்கள். இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த விசாரணை நாளை நான் பயந்து வாழ்ந்தேன் என்று சொல்லுவான். இவன் வெற்றியடையக்கூடிய மனிதன். பின்னால் சொல்கிறேன், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்தஸ்துகள், கண்ணியங்கள், பதவிகள். இன்னொரு கூட்டம் வஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுபுற கூட்டம், யாருடைய புத்தகம் வஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத்த கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா, இந்த புத்தகம் என் இடத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த விசாரணை நாளை பற்றிய பயம் இல்லாமல், இதை அடைவேன் என்ற எண்ணம் இல்லாமல் நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லுவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வலதுபுற கூட்டத்திற்கு வலதுபுறத்திலே ஏடும், இடதுபுற கூட்டத்திற்கு இடதுபுறத்திலே ஏடும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். மூன்றாவது கூட்டம் ஒன்று ஒதுக்கப்படும், வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், அஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள், முந்தியவர்கள், அவர்களே முந்தியவர்கள். யார் இவர்கள்? பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபித்தோழர்கள். இதை அறிஞர்கள் அவர்களுடைய மனு இச்சையில் சொல்லவில்லை. குர்ஆன் சொல்கிறது, சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்களில் முதலாம் அவர்களில் முஹாஜிர்களிடம் இருந்தும் அன்சாரிகளிடம் இருந்தும் என்று குர்ஆன் இவர்களைத்தான் முந்தியவர்கள் என்று சொல்கிறது. அதனால் அல்லாஹ் இடத்திலே நாளை மறுமையில் வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டத்தை விட முந்தியவர்கள் சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை நன்மையில் பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை வணக்க வழிபாட்டில் பின்தொடர்ந்தவர்கள், எல்லா விஷயத்திலும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தங்களுடைய வாழ்வில் முந்திய நிலையில் ஆக்கிய எல்லோரும் அவர்களை பின்தொடர்ந்திருந்தார். வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை அஞ்சுவதில், அல்லாஹுவை நினைவு கூறுவதில், அல்லாஹுடைய இல்லங்களோடு தொடர்பு வைப்பதில், தொழுகையில், நோன்பில், ஹஜ்ஜில், ஜகாத்தில் இவர்களை முந்தவே முடியாது. அந்த முந்தியவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு போர்க்களத்திற்கு சதக்காவை எடுத்து வர சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்து கொட்டினார்கள். அபூபக்கரும் வந்தார், உமரும் வந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டார்கள், உமரே எதை வீட்டில் விட்டு வந்தாய்? உமர் சொன்னார்கள், பாதி எடுத்து வந்தேன் அல்லாஹுடைய தூதரே, பாதியை விட்டு வந்து விட்டேன் அல்லாஹுடைய தூதரே. அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், ரதியல்லாஹு அன், என் தோழரே எதை விட்டு வந்தாய்? அல்லாஹுடைய தூதருடைய தோழர் சொன்னார்கள், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் வீட்டில் வைத்து வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டேன் அல்லாஹுடைய பாதைக்காக. உமர் சொன்னார்கள், அபூபக்கரே உம்மை எவரும் முந்த முடியாது. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று அல்லாஹ் அவர்களைத்தான் பெருமிதப்பட்டு சொல்கிறான். வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் என்று மூன்று கூட்டங்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தியிருப்பான் மனிதர்களை. இடதுபுற கூட்டம், வலதுபுற கூட்டம், முந்திய கூட்டம், இந்த மூன்று கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு மூன்றாவது அல்லாஹ் கூறிய அந்த முந்தியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான், உலாஇகல் முகர்ரபூன், இவர்கள்தான், இந்த முந்தியவர்கள்தான், இந்த சாபிகூன் தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலகத்திற்கு அல்ல, துன்யாவிற்கு அல்ல, உலக காரியங்களுக்கு அல்ல, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். உலாஇகல் முகர்ரபூன், அல்லாஹ் ஒருவடையை நெருக்கமாக்கி இந்த பூமியிலே வாழ்ந்த காரணத்தால் மறுமையிலும் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். உலாஇகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அல்லாஹ் சொல்கிறான் பெருமிதத்தோடு, இந்த முகர்ர இந்த சாபிகூனுக்கு நான் கொடுக்க இருப்பது என்ன தெரியுமா? அருக்கொடையுடைய சொர்க்கங்கள் அனைத்தும், எந்த சொர்க்கத்தை எந்த கண்ணும் பார்த்திராதோ, மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் ولا خطر على قلب بشر எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளத்திலும் உதித்திராத அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறான். ஃபி ஜன்னாத்தின் நஈம். இவர்கள் யார்? சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆஹிரீன். முதலாவது வந்தவர்களில் பெரும்பான்மையும் வகலீலும் மினல் ஆஹிரீன். யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு, இறுதியாக வருபவர்களில் வந்தவர்களில் குறைவானவர்களும் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள். இந்த முந்திய ஒஸ்ஸாபிகூனுடைய கூட்டத்தில் பெரும்பான்மை முதலாவது வந்தவர்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய தூதரோடு ஈமான் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த மூன்று கண்ணியமிக்க சமூகம்தான் பெரும்பான்மையாக இந்த சாபிகூனில் இருப்பார்கள். இதில் குறைய பேர்தான் அல் ஆஹிரீன். இந்த சமூகத்தில் இருந்துதான் ஆஹிரின், கடைசியாக வரக்கூடிய மறுமைக்கு முன்னால் உதயமாக கூடிய மக்கள். என்ன அர்த்தம்? சஹாபாக்களில் பெரும்பான்மையோர் அல்லாஹுடைய தூதரோடு ஈமான் கொண்டதில் பெரும்பான்மையோர், அவர்களை பின்தொடர்ந்தவர்களில் பெரும்பான்மையோர் அந்த சுல்லத்தும் மினல் அவ்வலீன், அந்த உலாயிக்கல் முகர்ரபூன், வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூனில் இருப்பார்கள். குறைவானவர்கள் தான் கடைசியாக மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய சமூகங்களில் இருப்பார்கள். ஏன்? அவர்கள் முந்த மாட்டார்கள், பாவங்களில் நிலைத்திருப்பார்கள், உலக காரியங்களை முன்னுரிமை கொடுத்து வாழ்வார்கள், அல்லாஹுவை மறப்பார்கள், குர்ஆனை மறப்பார்கள், தீனை மறப்பார்கள், உலக காரியங்களில் மூழ்கி தன்னை அல்லாஹ்விற்கு முன்னால் முற்படுத்துவதை விட்டு உலகத்தை முற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் ஒருபோதும் வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூனில் சேரமாட்டார்கள். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆஹிரீன். எச்சரிக்கை அது. கடைசி காலத்தில் வரக்கூடிய சமூகமே, நீங்கள் அதில் குறைவாகத்தான் இருப்பீர்கள், முந்திவிடுங்கள் இப்போது. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக தூதருடைய காலத்திலேயே சொல்லுகிறான், நபியே பின்னால் வரக்கூடிய மக்கள் ஈமானில் குறைவார்கள், அதனால் இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் தான் உம்மை நெருக்கத்தோடு இந்த ஈமானை அரவணைத்து வாழ்வார்கள், இதில் பெரும்பான்மையோர் அந்த முந்தியவர்களில் இருப்பார்கள், குறைவானவர்கள் தான் பின்னால் வரக்கூடிய மக்களில் இருப்பார்கள். ஈமான் நாளடைவில் ஆண்டுகள் போக போக இந்த மார்க்கத்தை விட்டு மக்கள் தூரமாகுவார்கள். ரசூலுல்லாஹ் எத்தனையோ ஹதீஸ்களில் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலத்தில் தீனை பின்பற்றுவது நரக நெருப்பை கையில் வைத்திருப்பது போலாகும் என்று. சுல்லத்தும் மினல் அவ்வலீன வகலீலும் மினல் ஆஹிரீன் அலா சுருரிம் மௌதூன. தங்க நிலைகளை கொண்டு, தங்கங்களை கொண்டு இறுக்கமாக பிணையப்பட்ட கட்டில்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு? முந்தியவர்களுக்கு. அவர்களுடைய கட்டில்களே நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மௌதூனா, தங்கத்தால் பிணையப்பட்டிருக்கும். முத்தகீனா அலைஹா, அதில் அப்படியே சாய்ந்தவர்களாக. முத்தகாபிலீன், தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய மனைவிமார்களை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை சாய்ந்தவர்களாக முன்னோக்கி இருப்பார்கள். மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் எந்த நிலையில் வாழ்ந்திருந்தாலும் நாளை மறுமையில் கண்ணியத்தோடு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே உலா வந்து கொண்டிருப்பார்கள், அந்த கட்டீர்களில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமா? 17வது வசனம் சொல்கிறது, யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யதூஃபு அலைஹிம், அவர்களை சுற்றி சுற்றி வர வைப்பான். வில்தான், சிறுவர்கள். முகல்லதூன், நிரந்தரமாக வயது வராத, தங்களுடைய உருவம் மாறாத நிரந்தரமான அந்த சிறுவர்கள் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்திலே கட்டிலே சாய்ந்திருக்கக்கூடிய அந்த முந்தியவர்களுக்கு அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக? பி அக்வாபிவ் வாபாரிக், பாத்திரங்களை கொண்டும் குவளைகளை கொண்டும். வகசிம் மிம்மஈன், ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து மதுவை எடுத்தும் நாளை வறுமையில் அவர்களுக்கு குடிக்க கொடுத்து கொண்டிருப்பார்கள். மதுவை அல்லாஹ் இந்த பூமியிலே ஹராமாக்குகிறான், ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்திலே மதுவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக்குகிறான். யார் ஒருவன் மதுவை இந்த பூமியில் அருந்தி, நல்ல ஹதீஸ், யார் ஒருவன் பூமியிலே மதுவை அருந்தி பாவ மன்னிப்பை கேட்காமல் மரணித்தினாலே மறுமையில் வருகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை தடை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். எத்துணை முஸ்லிம்கள் இன்று மதுவில், எத்துணை முஸ்லிம்கள் இன்று போதையில், முஸ்லிம் குடும்பங்களில் இன்று குடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இரவு நேரங்களில் மதுவை குடித்து தங்களுடைய வாழ்வை கழிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களாக எத்தனையோ சமூகத்தில் பலர் இணைத்து விட்டார்கள் தங்களை. குஃபார்களைப் போல், அல்லாஹ்வை மறுப்பவர்களைப் போல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் இந்த முந்தியவர்களுக்கு உலகத்தில் அதை தங்களுக்கு தடுத்து கொண்டவர்களுக்கு கோலைகளிலும் பாத்திரங்களிலும் ஓடக்கூடிய மதுவை அல்லாஹ் அந்த சிறுவர்கள் மூலமாக அல்லாஹ் குடிக்க கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் அந்த மதுவை குடித்தால் தலைவலியோ தன் நிலையை மறக்கக்கூடிய மதுவாகுவது இருக்காது. உலகத்தில் நீங்கள் குடித்தால் தலைவலி வரலாம், வாந்தி வரலாம். உலகத்தில் நீங்கள் குடித்தால் உங்களுடைய தன்னிலையை மறந்து நீங்கள் ரோடுகளிலும் கழிவுகளிலும் படுத்திருக்கலாம். ஆனால் அந்த நிலைக்கு அந்த மது உங்களை சொர்க்கத்திலே கொண்டு வராது. அது இன்பத்தை மட்டும் அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமா, நீங்கள் விரும்பக்கூடிய பல வகைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு இருக்கும். ஒரு மரத்திலிருந்து ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த சொர்க்கவாதி அதை பார்ப்பான். அவனுக்கு முன்னால் அந்த சிறுவர்கள் எடுத்து வந்து வைத்திருப்பார்கள். அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய பழங்கள் அவனுக்கு முன்னால் கிடைக்கும். அவன் விரும்பக்கூடிய பறவைகளின் மாமிசங்கள், ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கும் சொர்க்கத்திலே அவன் பார்ப்பான். அந்த சிறுவர்கள் அதை அப்படியே அவனுக்கு முன்னால் உணவாக எடுத்து வந்து வைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மாலா ஐனுன் ரஅத், இதை கண்கள் பார்த்திருக்காது, காதுகள் கேட்டிருக்காது, எந்த உள்ளமும் அதன் கற்பனையை கூட பண்ணியிருக்க முடியாது. இதை அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் நெருங்குவதற்காக எடுத்து காட்டுகிறான். அவன் ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய பறவையின் மாமிசங்கள் அவனுக்கு உண்டு. இன்னும் மிக முக்கியமானது அது, மனைவிமார்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருப்பான். அவர்களை அல்லாஹ் திருமணம் முடித்துக் கொடுப்பான். சொர்க்கத்தின் அழகிகள் அவர்கள். வஹூர், சிவந்தவள்கள், சிவந்தவள், செம்மையானவள். வஹூர் ஈன், அகண்ட விழிகளை கொண்டவர்கள். அவர்களுடைய விழிகள் வெள்ளை நிறமோடு அந்த கருப்பு வடிவம் அப்படியே கருகருவென்று அகண்ட விழிகளோடு சிவந்த நிறத்தில் கண்ணாடிகளைப் போல் அல்லாஹ் அந்த பெண்களை வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், பாதுகாக்கப்பட்ட முத்துக்களைப் போல் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய நிறம்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். Glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0077-101-0043.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன. நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77734-5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: அல்லாஹ் சொல்கிறான், வாஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் சி ஃபி சித்ரின் மஹ்தூத். ஃபி சித்ர், இளந்தை மரங்கள் அந்த அவனுடைய தோட்டத்தில் அவனுடைய சொர்க்கத்தில் இருக்கும். மஹ்தூத், லா ஷௌகுன் ஃபீஹி, முற்கள் இல்லாத இளந்தை மரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் வைத்திருப்பான். இளந்தை மரம் இந்த உலகத்திலே முற்களோடு உள்ளது, அதிலிருந்து பலன் பெறுவது கடிது, சிரமம். ஆனால் இவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருப்பான் அந்த இளந்தை மரம், அதற்கு முற்களே இருக்காது. வதல்ஹின் மந்தூத், வதல்ஹ் வாழைப்பழங்கள், வாழை மரங்கள், மந்தூத் சோலைகள், சோலைகளாக அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய வாழைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுக்கு வைத்திருக்கிறான். இந்த வாழை மரங்களோ அந்த இளந்தை மரங்களோ அவனுக்கு நிரந்தரமான நீளமான நிழலை அளிக்கும். சொர்க்கத்தில் ஒரு மரத்துடைய அளவு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தை 100 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான ஒரு வாகனத்தில் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அல்லாஹு அக்பர், 100 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள், எத்தனை தூரம் நடந்திருப்பான், எத்தனை தொலைவுகளுக்கு எத்தனை விமானங்களில் பயணித்திருப்பான். ஆனால் சொர்க்கத்தின் ஒரு மரத்தை 100 ஆண்டுகள் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. அதனுடைய நிழல் நீளமாக்கப்பட்ட விசாலமாக்கப்பட்ட நிழல் அவனுக்கு கொடுக்கப்படும். தடை இல்லாமல் ஓட ஓடக்கூடிய ஆறுகளில் இருந்து நீர் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னும் அதிகமான பழங்கள், அது குறைக்கப்படாது, தடுக்கப்படாது. இந்த காலத்தில் தான் இது கிடைக்கும், இந்த காலத்தில் இந்த பழம் கிடைக்காது என்றெல்லாம் இருக்காது. இதை இவர் தான் சாப்பிட வேண்டும், இவர் சாப்பிட முடியாது என்று இருக்காது. எல்லா காலங்களிலும், எல்லா சூழல்களிலும், எல்லா நிலைகளிலும் அவன் விரும்பிய எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். உயர்த்தப்பட்டிருக்கும் அவனுடைய கட்டில்கள், அவனுடைய படுக்கைகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு அவனுடைய படுக்கைகளை அல்லாஹ் உயர்த்தி இருப்பான். உயர்த்தப்பட்டிருக்கும், கற்பனை செய்ய முடியாது அதையெல்லாம். அல்லாஹ் சொல்கிறான், அது மட்டுமல்ல, முந்திய கூட்டத்திற்கு கொடுத்த அருக்கொடைகளை போல் இவனுக்கும் உண்டு. அல்லாஹ் ஒரு புத்தம் புதிய படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்காகவே அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், இன்ஷா குழந்தை பெற்க முடியாது. வெகைரி விழாத குழந்தை இல்லாத ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுக்கு மனைவியாக்குவதற்காக வைத்திருக்கிறான். அவர்கள் மூலமாக குழந்தை பெற்க முடியாது. மறுமையில் சொக்கத்தில் குழந்தைகள் கிடையாது, வாரிசுகள் கிடையாது. சொத்தை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கும் தான் குழந்தைகள். அது அவனுக்கு தேவை கிடையாது. சொர்க்கத்தில் அவன் நிரந்தரமாக வாழப்போவன், அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் உள்ளே நுழைவான், அவனுக்கு வாழ்வுதான், மரணம் கிடையாது. நோய் இல்லை சுகம்தான், கவலை இல்லை சந்தோஷம்தான், முடிவு கிடையாது நிரந்தரம்தான். ஒரு புத்தம் புதிய படைப்பை அவனுக்காக நான் படைத்திருக்கிறேன். யாரும் பார்த்திராத, யாரும் தொட்டிராத, எந்த சூரிய ஒளியும் தொட்டிராத, எந்த காற்றும் பட்டிராத அந்த படைப்பை. அபுகாரா, அந்த படைப்பு யார்? அவர்கள் பெண்கள். அந்த பெண்களை அபுகாரா, திருமணம் ஆகாதவர்களாக, கண்ணில்லை கழியாத பெண்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அந்த பெண்கள் தன் கணவரை மட்டுமே முழுவதுமான நேசத்தோடு நேசம் வைத்திருப்பார்கள். கணவரை தவிர எவரையும் தன்னுடைய பார்வையால் கூட பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய சிந்தனையால் கூட நினைக்க மாட்டார்கள், தன்னுடைய எண்ணத்தில் கூட பதிக்க மாட்டார்கள். நேசம், நேசம், நேசம், அளவு கடந்த நேசத்தை கொட்டி கொண்டே இருப்பார்கள். வார்த்தைகளால், செயல்களால், அழகால், அலங்கரிப்பால், தன்னுடைய சுவாசத்தால், தன்னுடைய அசைவுகளால். ஒருபன் அத்ராபன், ஒரே வயது உடையவர்களாக, வயது மாற்றப்படாதவர்களாக, ஒரே வயதை உடையவர்களாக அல்லாஹ் வைத்திருப்பான். யாருக்கு? இந்த பெண்கள் அஸ்ஹாபில் யமீன், வலதுபுறத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு வலதுபுற கூட்டமாக மாற்றப்படக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற பெண்கள் இவர்கள் என்று கூறிவிட்டு, முந்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் சொன்னது ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். முந்திய கூட்டத்துடைய எண்ணிக்கை பெரும்பான்மை முதலாம் அவர்கள், சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களை பின்தொடர்ந்த சமூகத்தில் இறுதியானவர்களில் குறைவானவர்கள் தான். கைவிட்டு விடுவானா அல்லாஹ் முஃமின்களை? அல்லாஹ் கைவிடுவானா? ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன், பெரும்பான்மை முதலாம் அவர்களிடம் இருந்தும் கடைசியானவர்களிடம் இருந்து எத்தனை பெரிய அல்லாஹ்? கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், இறுதியான சமூகத்திடம் இருந்தும் பெரும்பான்மை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.

0: லோத்துடைய சமூகம், இப்ராஹிமுடைய சமூகம், மூசாவுடைய சமூகம், ஈசாவுடைய சமூகம், அலைஹிஸ்ஸலாம் அத்துணை நபிமார்கள் ரசூலுமார்களுடைய சமூகத்திடமிருந்தும் பெரும்பான்மை சொர்க்கத்தில் அல்லாஹுடைய ரசூலாகிய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் நாம். யார் இதை வாங்கி தந்தது? உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன், அகில உலகத்தின் அருக்கொடை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அழுதார்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர். அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பினான், ஏன் அழுகிறார் தூதர், கேட்டு வாருங்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் வரும்போது அல்லாஹ் அறிந்தவன். ஜிப்ரீல் மறுபடியும் சென்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் ஜிப்ரீலை அனுப்பினான், நபியே ஜிப்ரீல் அவர்களை அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லுங்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பு உம்முடைய சமூகத்துடைய விஷயத்தில், உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற தீர்ப்பை குறித்து உங்களை ஒருபோதும் கவலையுற அல்லாஹ் செய்து விட மாட்டான். அல்லாஹுடைய தூதர் அழுதது எதற்காக? இந்த சமூகத்திற்காக. இந்த சமூகம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதற்காக, சொர்க்கத்தின் பெரும்பான்மையை இந்த சமூகம் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ரசூலால் கிடைத்தது ஸுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ ஸுல்லத்தும் மினல் ஆகிரீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூராவுடைய 40 வசனங்கள் வரை அல்லாஹ் மறுமையின் காட்சிகளை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற அந்த மூன்று, சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த இரண்டு கூட்டத்தையும், நரகத்திற்காக பிரிக்க இருக்கின்ற அந்த ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் வகுன்தும் அஸ்வாஜன் சலாசா என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தி அந்த இரண்டு முதல் கூட்டத்திற்கும் கிடைக்க இருக்கின்ற அருக்கொடைகளை அல்லாஹ் எண்ணுகிறான். முந்தியவர்கள், முந்தியவர்களை அவர்கள் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருக்கொடைகள் இவைகள்லாம். இடதுபுற கூட்டம் அவைகளுக்கு, அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற அருக்கொடைகள், அருக்கொடைகள் இதோ இவைகளெல்லாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு 41வது வசனத்தை அல்லாஹ் தொடர்கிறான். வஸ்ஹாபு ஷிமால், இடதுபுற கூட்டம். மா அஸ்ஹாபு ஷிமால், எச்சரிக்கைகள் வர இருக்கிறது, தண்டனைகள் வர இருக்கிறது, மறுமையின் குழப்பங்கள் வர இருக்கிறது, வேதனைகள் வர இருக்கிறது. இடதுபுற கூட்டம், இவர்கள் காஃபிர்கள் மட்டுமல்ல, இறைவனை மறுத்தவர்கள் அல்ல, இறைவனை விட்டு நீங்கியவர்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்திலும் முன்னாள் சமூகத்திலும் தூதர்களை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அவர்களில் சிலரும் இந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வின் வேதனைக்கு உள்ளாகக்கூடிய கூட்டம், அல்லாஹ் அடுக்குகிறான் அந்த வேதனைகளை. அந்த கூட்டம் யார் என்ற அந்த கூட்டத்தின் தன்மைகளை துளித்துளியாக அல்லாஹ் எடுத்து வைக்கிறான். அதிலிருந்து அந்த கூட்டம் விலகி வஸ்ஸாபிகூனிலும் வஸ்ஹாபுல் யமீனிலும் இந்த உலகத்திலேயே தங்களை இணைத்துக் கொள்வதற்காக அந்த கூட்டம் யார், அவர்களின் தன்மைகள் என்ன, இந்த இடதுபுற கூட்டம் யார், அவர்கள் அடையக்கூடிய இழிவு என்ன, அந்த இழிவிற்கு காரணம் என்ன, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பதை அடுத்தடுத்த வசனங்கள் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தில் இருந்து சூராவுடைய முடிவு வரை நாளை சூரத்துல் வாக்கியாவுடைய வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை முந்திய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை ஆக்கட்டும். அல்லாஹ் அதனால் தான் அதை முதன்மைப்படுத்தி அந்த தன்மைகளை முதன்மையாக்குகிறான். அல்லாஹ் நம்முடைய விசாரணையை நாளை மறுமையில் எளிதாக்கட்டும். அல்லாஹ் நமக்கு கண்ணியமிக்க மனிதர்களில் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்க்கட்டும். அல்லாஹ் எப்படி கண்ணியத்தோடு இந்த சபையில் எம்மை ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌசிலும், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஆஷே அப்துல் பாசித் புகாரி அவர்களின் வான்மறை தொடர் கேட்டீர்கள்.

0: ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
1: muslimvanoli.com.
2: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
3: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட்
4: பயோமேக்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்தமருது.
3: தொடர்புகளுக்கு 0774946016.
1: You are listening to muslimvanoli.com.
3: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
5: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஈ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நிம்மதியை இழக்கச் செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலேயும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம் சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்னா என்னென்னு தெரியாது சிலருக்கு, அது சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம்ங்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்ச உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லைண்டா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க, கடவுள் இல்லைண்டா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் ஒன்று இல்லை, கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள். இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால், அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களுக்கு உலகமயமாக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த உலகமயமாக்கல் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. உலகமயமாக்கல் என்கிற நேரம் ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்டர்நெட்டு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகமயமாக்கலுக்கு என்ன செய்யப்படுது, படுத்தப்படுது. ஒரு செகண்டில் உலகத்தில் அவங்க ஒரு விஷயத்தை அமுல்படுத்தி விட்டால் அதை ஒரு செகண்டில் உலகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு ஒரு குளோபலைசேஷன், ஒரு உலகமயமாக்கலை, ஒரு உலகம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி அவங்க இந்த சடவாத கோட்பாட்டை திணிக்கிறாங்க. இந்த சடவாத கோட்பாட்டுக்கு நம்மளோட எளிய தமிழை நாம் சொல்வதாக இருந்தால் ஆடம்பரம். ஆடம்பரம் என்ன செய்து, இறைவனை மறக்கடிக்குது. நமக்கு இறைவனை மறக்கடிக்கிறது தான் ஆடம்பரம். அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுஹ்ரஃபில் சொல்லி காட்டுறான், ஓமை யாஷ்வான் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் வாழ்கிறார்களோ, நுகையுபஹு ஷைத்தானன் ஃபஹுலஹு கரீன், அவரிடம் நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அதுதான் அவருக்கு துணையாக பேசும். அந்த ஷைத்தான் தான் அவருக்கு கரீனாக, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக போய்விடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவை மறந்தால் அடுத்தது ஷைத்தான் தான், ஷைத்தான் வந்துடுவான். அப்போ அல்லாவை மறக்கடிக்கிறது தான் சடவாதம். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் உண்ட இல்லைன்ட்டு ஒரு முஸ்லீம் பாயால் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாவை நினைக்காத நேரங்கள் அதிகமாக இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது அல்லாஹுமென்னி அவுதுபிக்க மினல் குபுதி வல் கபாயித் என்றுட்டு போகிறாங்க. தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வெளியில் வச்சுட்டு போவாங்க. என்னென்னா அந்த மோதிரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதிருக்கு, முஹம்மதுர் ரசூலுல்லான்னு இருக்குது. அப்போ அந்த பாத்ரூம் என்றால் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, கட்டடம் உண்டு. ரசூலுல்லா காலத்தில் பாத்ரூம்ங்கிறது என்னென்னா ஒரு எல்லையை ஒரு மரத்தை வச்சு, ஒரு மரத்துக்கு ஒரு பத்தைக்கு ஒரு மை ஒரு ஒரு மண் குமியலுக்கு பின்னால் அவருடைய வெளிவாசல் தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு போகிறாங்கன்றால் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு அந்த எல்லைக்கு வெளியிலேயே தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு போவாங்க. அது சமம் நம்ம பாத்ரூம் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். சகாபாக்கள் காலத்தில் அது ஒரு மரப்புக்கு போவாங்க. அந்த காலத்து பழையவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், வயல் பக்கம் என்ன ஒரு காடு நிலங்கள் நிறைய இருந்துச்சு, மக்கள் குறிப்பிட்ட ஒரு சில நிலத்தை தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்முடைய ஊர் வளமையில் புலக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு ஏரியாவை தள்ளி வைப்பாங்க, வீடு இங்கே இருக்கும், அது ரொம்ப தள்ளி இருக்கும். இப்போ அது வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அப்படி தள்ளி இருக்கிற இடத்துல போகும்போது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வரும்போது உஃப்ரானக் என்று சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோமாங்க, பாத்ரூம் போகிறது என்ன பாவமா, மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு பாத்ரூம் போகிற என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்களா. அவ்வளவு நேரமும் அல்லாவை நினைக்கலை. அந்த பாத்ரூம் போயிட்டு இருக்கிற நேரமெல்லாம் அல்லாவை நினைக்கலை, அல்லாட இருக்கிற செய்யலை. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரம் அல்லாவை நினைக்கலைங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, ஒஃப்ரானக்ங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் இறை தொடர்புகளோடு நிறைய இருக்கணும், இதுதான் இஸ்லாம் விளையிட்டான். அப்போ இறை தொடர்புகளோட இருந்தால் அவன் ஒரு மூமினாக இருப்பான். அப்போ ரஹ்மானுடைய நினைவுகள் எங்கே இல்லையோ, நுகையுபஹு ஷைத்தானன் ஃபஹுவ கரீன் ஃபஹுலஹு கரீனன், அப்போ நாம் ஷைத்தானை அவனுக்கு என்ன செய்வோம், சாட்டி விடுவோம், அந்த ஷைத்தான் அவனுக்கு துணையாகி விடுவான். அப்போ இது சடவாதம். இந்த சடவாதம் எதால் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஆடம்பரங்களால் வருது. அப்போ இந்த ஆடம்பரங்களால் இந்த சடவாதம் வந்தால் ஷைத்தான் துணை ரஹ்மானுடைய திக்ர் இல்லை. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةَ الضَّنْكَا. யார் என்னுடைய நினைவை விட்டும் புறக்கணித்து விட்டாரோ, ரஹ்மான நினைக்கலையோ, ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கைங்கிறான். தன்காண்டா ஸ்ட்ரெஸ், அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறான். இப்போ தலைப்புக்கு வந்தாச்சா, தலைப்பு பாருங்க. ஆடம்பரம்ங்கிறது சடவாதம், சடவாதம்ங்கிறது இறை நினைவுகள் அற்ற வாழ்க்கை. இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவனுக்கு நெருக்கடி, நெருக்கடி வந்தால் நிம்மதி இல்லை. எனவே ஆடம்பரம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தலைப்பு எப்படி சரியாகுது பாருங்க, அதை இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த தலைப்பை ரொம்ப ஒரு அழகாக தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆடம்பரம் வரும்போது மனுஷத்தும் வந்துடும். ஆடம்பரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் போகிறது தான். அப்போ யார் இறைவனை நினைக்கலையோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வந்துடுது. எப்படி வந்தது பாருங்க, இந்த நெருக்கடியான வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம சமூகத்தில் வந்துட்டு பாருங்க. நம்முடைய கையில் இப்போ ஆடம்பரங்கள் நிறைய கூடிட்டு, ஆடம்பரங்கள் கூட கூட நம்முடைய இறை தொடர்பு குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லைங்கிட்டா. ஒரு காலத்தில், அந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம், நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். மனுஷன் எப்படி வாழ்ந்தான், வண்டியில் மாட்டில், மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு தான் பயணம். காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, விறகு வெட்டிக்கிடுவாங்க, மரம் வெட்டிக்கிடுவாங்க. விவசாயம் பண்ணுறன்னு சொன்னால் என்ன, வயல் காடு என்று தான் பேர், வயல் காடு. அவங்களுக்கு என்ற சொந்த நிலைமைக்காது, அவங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் மரங்களை வெட்டி ஒரு பகுதியை, தண்ணீர் தேக்கங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை துப்புரவு பண்ணி அதில் நெல்லை விதைத்து அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ தன்னுடைய மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு முளை நெல்லை எடுத்துக்கிட்டு, முளை நெல்லை ஏற்றிக்கிட்டு, நெல்லை ஏற்றிக்கிட்டு போய் காடு வெட்டி விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லோட வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ காலம் போயிருக்கு, ஒரு 3 மாதம் போகுது. அப்போ ஒரு 3 மாதம் அவர் போய் நெல்லை வச்சு விதைச்சி அறுவடை செஞ்சுட்டு வர்றார். அவ்வளோ நாளும் அவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி தேவை என்றால் நெல் குத்தணும். மிஷின் வந்தா, நெல் குத்துற மிஷின் வந்தா, இல்லையே நெல் குத்துற, நெல் குத்துறண்டா கட்டாயம், ஒரு இன்னொரு பக்கத்து வீட்டு தொடர்பு கட்டாயம் இருக்கணும். ஒருத்தி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வாழையில, அதனால் அக்கம் பக்கத்து தொடர்பு, அயலவர் தொடர்பு கெட்டியாக இருந்துச்சு. எப்படியும் உதவிக்கு போய்த்தான் ஆகணும், நான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு உதவி செஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு உலக்க மாற்றாமல் வர மாட்டாங்க. நெல் குத்துறண்டா உலக்க மாற்றி போடணும், ரெண்டு பேர் போடணும். அப்போ தான் அப்போ அவள் இன்றைக்கு வாடி எண்டை விட்ட நெல் குத்துறண்டா 3 குடும்பம் சேர்ந்து நெல் குத்துவாங்க. இங்கே மாறி அவள் என்ன செய்வாள், ஒரு நாளைக்கு நெல் குத்த பெறுவாள். நெல் குத்தித்தான் சோறு. இன்றைக்கி அரிசி அரிக்கிறதே இல்லை, அரிசி பக்கத்தில் கொட்டுறது தான். கல் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி பிள்ளைங்கிட்டா. இப்போ அரிசியை தயாரிக்கிறான், அரிசியை நூடுல்ஸ் செய்கிற மாதிரி அரிசியை தயாரிக்கிறான், அரிசி மாதிரி மாவால் ஒன்று உருவாக்குறாங்க. அது இன்றைக்கு வருது. அப்போ அதில் எந்த கலப்படம் ஒன்று அரிக்க தேவையில்லை. அரிக்க மேலா சுளகு, அம்மி, திருகக்கல், உலக்க, உரல், இவ்வளவும் இல்லாமல் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு நம்ம. எந்த வீட்டில் அரிக்கும் இல்லை அரிக்கி, எந்த வீட்டில் அம்மி கிளவி இருக்குது, எந்த வீட்டில் உரல் உலக்கு இருக்குது, எந்த வீட்டில் சுளகு இருக்குது, எங்கே இருக்குது சுளகு இருக்குதா? இருந்தாலும் இப்போ கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியோட இருக்கிற நம்மளோட பொம்பளை பிள்ளையை தந்து சுளகை கொடுத்து புடைக்க சொல்லுங்க பார்ப்போம், புடைப்பாங்க? முடியாது, இல்லை. இப்போ அப்போ இருந்துச்சு. அப்போ நெல் குத்தணும், விறகு வெட்டணும், கோடாரி இல்லாத ஊடு இல்லை, கொல்லி கொத்துவாங்க பெண்கள். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான், இந்த சீசர் பண்ணுற கதையே கிடையாது. இந்த கிளினிக்கு போகிறான், கிளினிக் 3 மாதமானால் கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்றதும் அதை தூக்கக்கூடாது இதை தூக்கக்கூடாதுங்கிறதும் உட்பட்டு டேப்லெட்டை கொடுக்குறோம் உம்பட்டும் செஞ்சு.
3: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
7: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனா இப்ப என்ன செய்வாங்க? ஒரு பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரு கோல் உறப்பா ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்டா ஃபெட்டிஷ் கட்லெட் மாதிரி ரெண்டு உறப்பா ரெண்டு பழம் ஸ்வீட்டா ஏதாவது உண்டு குடிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கிட்டுருந்துச்சி அப்படின்ற அதையும் கேட்டு ஒன்றும் வேலை இல்லை. அப்படியே கொழுப்பு பிடிச்சி போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லை. கிச்சன் சுத்தமாக இருக்குது, புகை பிடிக்காம. அப்போ எல்லாமே வந்து இறங்குது கொடுத்துட்டு. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வாழை மரம் வச்சு வாழைக்கோலை வெட்டி மடு வெட்டி அந்த பொம்பளைங்களே மடு வெட்டி மடுவில் வாழை மரத்தை வச்சு அதுக்கு புகை ஊதி தீவனம் செஞ்சு பலகாரங்கள் செஞ்சு பானை அடுக்கு இருக்கும் வீட்டில். வீட்டில் பானை அடுக்குகள் இருக்கும், அந்த பானை அடுக்குகளில் தீவனங்கள் செஞ்சு இப்படி எல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலம். அந்த காலத்து பெண்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களுக்கும் நேரம் இருந்துச்சு. என்ன நேரம் இருக்குது? பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை மதிக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நெருங்கின உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க, மகரி பட்டா ரோட்டில் போனால் வீடுகளை ஓதி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும், அப்படி ஓதி கொடுக்குற நேரம் இருந்துச்சு. இப்படி அப்போ இருந்தவங்களுக்கு எல்லா நேரங்களும் இருந்துச்சு, இந்த தீவனங்கள் செய்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இதுபோக கலை நிகழ்ச்சிகள் எம்பட்டு ஒரு மாப்பிள்ளை கூட்டிக்கு போகிறண்டா, அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால் சுருட்டு வாழ்வீச்சு குதிரை ஊர்வலம் அந்த எங்கள் அம்மா அம்மாமார் சொல்லுவாங்க, நம்மளாம் அதை காணலை. நம்ம கண்டது சுருட்டு வாழ்வீச்சும் பொல்லடியும் தான். ஆனால் அம்மா அம்மாமார் சொல்கிறாங்க அதுக்கு முன்னே குதிரையில் மாப்பிள்ளை எடுத்து ஊர்வலம், அதில் நாலஞ்சு கலைகள் சீனடி சிலம்படி சுருட்டு வாழ்வீச்சு இதெல்லாம் ஆண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடம்பில் நோய்கள் குறைவு, நேரங்கள் நிறைய இருந்துச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மின்சாரங்கள் இருந்துச்சா, விளக்கு எரிச்சு வாழ்ந்துக்கிருந்தாங்க. ஆமண மரத்தில் கொட்டையை எடுத்து வீட்டில் தட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்களாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆமண மரத்தில் கொட்டையை ஆராத்தி மாதிரி காய் காய்ச்சிருக்கும் இல்லை ஆமணங்கா, அந்த கொட்டையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டிருப்பாங்க. பிள்ளைகளை கடைக்கு விட்றண்டா அதான் எங்கள் அம்மா சின்ன பருவத்தில் எங்கள் அம்மா அம்மா கொடுத்து அனுப்புவாங்களாம். ஒரு பச்சை ஈக்கில் ஒரு ஆமண கொட்டையை குத்தி விளக்கில் கொளுத்தி கையில் கொடுத்தா அதான் டோர்ச் லைட். கடைக்கு போயிட்டு வெறும் வரைக்கும் ஒரு கொட்டை போதும் பற்றிக்கிட்டு இருக்கும். ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்கிறது அதனால தான். ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்கிறது, விளக்கெரிக்கிற எண்ணெய்ன்னு சொல்கிறது அதனால தான். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆடம்பரம் இல்லை, ஆனால் நோய்கள் இல்லை, இறை தொடர்பு கூட, அல்லாஹ்வுடைய நினைவுகள் கூட. அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளரோடு பாடமாக்கியிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஹதீஸ்களை, 100,000 ஹதீஸை நான் பாடமாக்கியிருந்தேன் அறிவிப்பாளர்களோடு சொல்கிறாங்க. விளங்கிட்டா? அப்போ ஒரு ஹதீஸை சொல்லி இதை ரசூலுல்லா சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ஆயிஷா நாயகிட்ட உருவாவுடைய வாப்பா கேட்டாங்க, உருவாவுடைய வாப்பா கிட்ட உருவா கேட்டாங்க, உருவா கிட்ட ஹிஷாம் கேட்டாங்க, ஹிஷாமுக்கிட்ட இப்ராஹிம் கேட்குறாங்க, இப்ராஹிம் கிட்ட இமாம் புகாரி கேட்குறாங்க. அவர் சொன்னார் அப்படின்னு நம்ம ஹதீஸை சொல்கிறோம் இல்லை. அந்த அறிவிப்பாளரை ஒரு ஹதீஸை ரெண்டு ஹதீஸை நினைவு வச்சுக்கலாம், 100,000 ஹதீஸுகளை மனசுக்குள்ளேயே நினைவு வச்சுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட மார்க்க தொடர்புகளும் நினைவாற்றல்களும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட நிலைமை எல்லா மெமோரி சிப்புகளும் ஃபோனில் வந்திருக்குது. விளங்கிட்டா? சின்ன ஒரு சிப் 18 GB அவ்வளவு, 18 GB அண்ணா அவ்வளவுக்கு, இவ்வளவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க், இதுக்குள்ளே ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வைக்கலாம் இல்லையா, 10,000 GB 1,000 GB வருது. அதுக்குள்ள ஊட்பட்ட பயானம் போடலாம் அவ்வளவு. இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆனால் இதுக்குள்ள என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று யாரோ சொன்னாங்க ஆள் மறந்து போச்சு, இதான் நிலைமை. நேற்று இன்றைக்கு இல்லை, நேற்று யாரோ சொன்னாங்க ஒரு கதையுண்டு, ஆனால் சரியா ஆளை சொல்ல முடியலை. இது அண்டை என்னலமே அன்றைக்கு 1,000,000,000,000,000,000 அதிசயங்களை அறிவிப்பாளரோட ஒவ்வொரு அதிசயக்கும் 4-5 பேர் அறிவிப்பாளர், இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். வார்த்தை மிஸ் ஆகாமல் நினைவு ஆற்றல் இருக்குது, மார்க்க தொடர்கள் இருக்குது, அவ்வளோ அதிசய தேடி படிச்சிருக்கிறாங்க, நேரம் இருக்குது, காரணம் இறை தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நேற்று ஒரு ஆள் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, யார் யாரோ மறந்து வச்சேன், என்னப்பா எங்கே போயிருக்கு நம்ம தொடர்பு? எனவே இறை தொடர்பு ரொம்ப குறைவு, ஆடம்பரம். இப்போ நாம் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வந்ததுனால நிம்மதிகளை எப்படி இழக்கிறோம்? உண்மையாக பொண்டாட்டியோட டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் பார்க்காம சொல்ல தெரிஞ்சாக்க, கையை வைத்துங்க. இல்லை, பொண்டாட்டியோட டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி பேரை போட்டு வச்சு கோல் தேவைண்டா, மை வைஃப் கோல் போகுது. ஆனால் இந்த ஃபோன் தொலைஞ்சா ஆத்திர அவசரத்துக்கு பொண்டாட்டிக்கு உண்ட ஃபோனை தான் ஹோல் எடுப்போம்டா, எடுக்க ஏலாம் நம்பர் இஞ்சே இல்லை, இஞ்சே தான் இருக்குது. இந்த நிலைமை அப்படித்தான் இருக்கு நிலம். பொண்டாட்டியில் தான் பொண்டாட்டியில் தங்கச்சிட நம்பர் பாடம். அப்போ இப்படி நிலைமைகள் என்ன மாறிப்போயாச்சு, மாறிப்போயாச்சு, நிம்மதியை இழக்கிறோம். ஆடம்பரம் கூடின உடனே என்ன நடக்குது? இவனுக்குறிக்கிற பவரை அப்படியே இறக்கி வைக்கிறான். அப்போ இப்போ எல்லாம் சுவிட்சை தட்டினா சோறு, எல்லாம் பக்கெட் பக்கெட்டாக வருது, கொச்சிக்கா துள்ளிடிச்சு தம்பருது, பிரியாணி மிக்சிங் அது வேறையாக வருது. நீங்கள் இறைச்சி கறிக்கு ஒரு பக்கெட், மீன் கறிக்கு ஒரு பக்கெட், இறால் கறிக்கு ஒரு பக்கெட்டு வருது. இறைச்சி கொட்டுறது இறைச்சிக்குரிய பக்கெட்டை கொட்டினா இறைச்சி கறி. அதுக்கு நீங்கள் அந்த பழைய பெண்கள்டன் சமையல் ஓடர் ஒன்று இருக்கும் இல்லை, இறைச்சி கறி எப்படி ஆக்குறது? முதல்ல தாளிக்கிறது, மர இறைச்ச கொட்டுறது, மர கொச்சிக்காயை கொட்டுறது, இப்படி அந்த ஓடர் அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை, இறைச்ச கொட்டுங்க, இந்த பக்கெட்டை கொட்டுங்க, முடிஞ்சு. அப்போ இப்படி சிம்பிளாக சமைக்க தெரியுது. இந்த புடைக்கிற அரைக்கிற இடிக்கிற குத்துற ஒரு வழக்கமும் தேவையில்லை, ஆ ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கி என்ன நடக்குது? வாழ்ந்துக்கிட்டு போகிறோம். அப்போ சிம்பிளாக எல்லாம் செய்யலாமாட்டா, எவ்வளோ நேரம் மிச்சம் மறிக்கணும்? காலையிலேயே ஒழும்பி 8 மணிக்குள்ளே பகலைக்கெல்லாம் சமைச்சிட்டு உட்கார்ந்துடலாம் இல்லை, உட்கார்ந்தா எவ்வளோ நேரம் மிச்சம்? அவ்வளோ நேரத்தில் எவ்வளோ குர்ஆன் ஓதலாம், எவ்வளோ ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கலாம், எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம், மார்க்க ரீதியான அமல்கள் எவ்வளவு செய்யலாம். ஆனால் துஹா தொழுக நேரம் இல்லை, முன்பின் சுன்னத்து தொழ நேரம் இல்லை, நேரம் இல்லை. அந்த அந்த அந்த ஒன் அந்த ஒன் குயிக் சமையலுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன நடக்குது? நேரம் இல்லைண்டா, என்ன நடந்தது? அப்போ கொல்லி கொத்தி, கொச்சிக்காய் அரைச்சி, நெல் குத்தி, சோறு கறி ஆக்கி, பின்னரம் தீவனம் செஞ்சு, பானைக்கு வச்சு போட்டு ஒரு 4 பேர் அப்படியே பொம்புளியல் உட்கார்ந்து தலை பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சே. அப்பெல்லாம் இந்த பேன் மருந்து வந்தா அப்படியே லைனில் உட்கார்ந்து தலை பார்ப்பாங்க, அப்படியே லைனில், அதுக்கு நேரம் இருக்குது. தலை பார்க்கறது, ஓதி கொடுக்கறது, கல்யாணம் கந்தூரி, அவ்வளவு நடந்துச்சே. இன்றைக்கு தலைக்கு கொஞ்சம் கடிக்குதா, கொட்டி தேய்ச்சியாச்சு, பேன் மருந்து பாத்தியமா, பேன் மருந்து போடுவோம், முடிஞ்சு. இன்னொரு ஆள் தலைக்கு கை வைக்கிறல்ல, அதுக்குரிய சீப் இருக்குது, பேன் மருந்தை போட்டுட்டு ஒரே இழுவே ஷம்பு வருது, ஹலாஸ். அப்போ எங்கே அந்த நேரம், எங்கே எங்கே அந்த நேரம்? இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்துட்டு நம்மளை, இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்ததுனால அப்போ அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தாய்மார்கள் அந்த நேரம் அந்த ரசூலில் சொன்னாங்கல்ல, கியாமத்து நாள் நெருங்க நெருங்க நேரம் சுருங்குமண்டு. அப்போ நிலாக்கதை, நிலாக்கதைன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிலாக்கதை, நிலாக்கதைண்டா என்ன? நிலவை காட்டி உம்மா சோறு தீர்த்துற பிள்ளைகளுக்கு, நிலவை காட்டி உம்மா சோறு தீர்த்துற, நிலா கதை சொல்லி சோறு தீர்த்துற, நிலாவை சொல்லி அந்த கதை சொல்லி நரிக்கதை சொல்லி காகக்கதை சொல்லி இப்படி நீதி கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி உம்மா சோறு தீர்த்துவான். பாட்டி சொன்ன கதை என்ற சரித்திரமே அதாலாம் வந்துச்சு. அப்போ பாட்டி இருப்பா வீட்டில் உம்மம்மா, அது பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். பாட்டி கதை சொல்லுவா, உம்மா கதை சொல்லுவா, பாப்பா கதை சொல்லுவா, பாப்பா வீட்டை இருப்பார், இப்படி எல்லாரும் சொல்லி ஒரு பிள்ளை அப்படியே வளர்த்து அந்த பாசத்தில் அப்படியே வளருது. இன்னைக்கு எவ்வளவு குயிக்காக வேலை செஞ்சும் நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிஸி அம்பி. காலையில் நேரத்தோட பிள்ளைய எழுப்பின உடனே சும்மா மெஷின் மாதிரி நிற்பாங்க உமா வாப்பா எல்லாம், சும்மா ட்ரெண்டு வேலை நடக்கும். ஒரு ஆள் சும்மா கிச்சனில் நின்றுக்கிட்டு கடை கடை கடை கடை நூறு போட்டு பிறட்டி எடுக்கும், ஒரு ஆள் பிள்ளைக்கு சுவை போட்டு ஏன்னா டே ஆட்டம் வந்து ஆட்டம் வந்து ஆட்டம் வந்து ஸ்கூல் ஸ்கூல் வேன் வந்துருவேன் ட்ரெண்டு அப்படி வேலை நடக்கும். 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் வேன் ஹோன் அடிப்பான், சொட்டை கொண்ட பிள்ளைய விட்டாச்சு பாய் அப்படின்ற உமா ஒரு வேலைக்கு வாப்பா ஒரு வேலைக்கு போய்த்துருவான். அந்த பிள்ளை ஸ்கூல் கலைஞ்சி வருது, 2 மணிக்கு வருது. அப்படியே வந்த உடனேயே திரும்ப அடுத்தது டியூஷன், மகன் டியூஷன் டியூஷனுக்கு போயாச்சு. அடுத்தது வருது திரும்ப குருவா மைசா, அப்படியே போய் அந்த சரியான களைப்போடு வந்து உட்காந்து இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த வீட்டு ஆள் வரும். சரி அவனுக்கிட்டே இங்கிலீஷ் கிளாஸை படிச்சுக்கிட்டு அந்த புத்தகத்திலேயே பொடியம் படுத்துருவான், கொண்டு போய் அப்படியே தூக்கி வேலை தட்டி விட்ருவாங்க. உமா பாப்பா தூக்கி வச்சு சந்தோஷமாக கதைச்சி பாசத்தை பகிர்ந்து கதை சொல்லி இல்லை முளைச்சி பிள்ளை பேச தொடங்கினா படிக்க ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். நம்ம படிக்கும் என்னத்தை சாதிச்சிங்க நீங்கள், அந்த பிள்ளைகள்கிட்ட பாசத்தை மட்டும் இழந்திருக்கிறீங்க. கடைசியாக எங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க கவுன்சிலிங் பண்ணுங்க, என்னென்னா உமாவோட பாப்பாவோட இவன் பேசுகிறான் இல்லை, உமாவோட வெறுப்பு அடிக்கான், பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறான், இவன் வந்து என்னல்ல சமூக தொடர்பாடல் ரொம்ப குறைவாக இருக்குது, கடும் கோபம் வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பாசத்தை சரியாக கொடுக்குற நேரத்தில் கொடுக்கலாட்டி அவன் ஒரு மனித உருவில் பேச தெரிந்த விலங்கு, அவனுக்கு எது நல்லதென்று படுதோ அதை செஞ்சுட்டு போகிறான். அப்போ பருவங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நாட்டு சட்டத்தின்படியே இந்த மொண்டசிறிங்கிறாங்கல்ல, இந்த மொண்டசிறிங்கிறது ஒரு பெண்ணுடைய பேரில் வந்தது, மொண்டசிறி மேடம் அவ தான் இந்த ஆரம்ப பாடசாலையை ஆரம்பித்தான். அப்போ இந்த ஆரம்ப பாடசாலையில் பேனை கொடுக்கக்கூடாது, அதான் நம்ம நாட்டு சட்டமே, அவங்களுக்கு பேனை பென்சில் கொடுக்கக்கூடாது, எழுதக்கூடாது அவன், அவங்களுக்கு விளையாட்டில் கல்வியை கொடுக்கறதான் மொண்டசிறி சிஸ்டமே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்டா, மொண்டசிறி டைமிலேயே மெட்ஸ் படம் படித்து கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. ஓவர்லோடு கூடாதுன்ட்டு நான் சொல்லலை, அந்த ஓவர்லோடாகிறத விளைவுகளை பாருங்கள். அப்போ பிள்ளைகள் பிஸி, இவங்களும் பிஸி, ஒரு தீவனமும் செய்கிறதில்லை, ஒரு வாழை மரம் வச்சு வாழைப்பழத்துக்கு புகை அடிக்கிறதே இல்லை. நம்ம கடையில் காசை கொடுத்து வாழைப்பழத்தை வேண்டாம், அவன் மருந்து அடித்ததை வேண்டி திண்டு விட்டு மறுவா மருந்து வேண்டி உள்ளுக்கு அடிப்போம், அது போய் பழுதாக்கி போட்டோம் விளங்கிட்டா, நடந்துக்கிட்டு இருக்குது. மருந்தை விருந்தா பாவிச்சா, மருந்தை விருந்தா பாவிக்கிற ஒரு நிலைமை வருது நமக்கு. என்ன எல்லா விருந்துகளும் மருந்தால் உற்பத்தி ஆகுது, ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஃபுட்ஸ், மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், பெரிய கொச்சிக்காய், பெரிய புடலங்காய், பிராய்லர் கோழி, இதெல்லாம் என்ன உணவு? மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஃபுட்ஸ். இந்த ஃபுட்ஸ் மருந்தடித்து பழுக்க வைத்தப்பட்ட பழங்கள், இதெல்லாம் என்ன செய்யுது? ஒரு நஞ்சு, ஒரு மருந்து. அப்போ நாங்கள் அதை எப்படி சாப்பிட்றோம்னு சொன்னால் விருந்தாக சாப்பிட்றோம். அதனால தான் ஒருத்தன் சொன்னான், விருந்தை மருந்தாக சாப்பிடு, இல்லை என்று மருந்தை விருந்தாக சாப்பிட வேண்டி ஏற்பட்டுரு. ஏன்னா இப்போ இருக்கிற விருந்தெல்லாம் மருந்து தான், அதை கொஞ்சமாக தான் சாப்பிட வேண்டியிருக்குது. அப்போ எல்லாமே இன்றைக்கு நஞ்சாக இருக்குது, அதை சாப்பிட்றோம், மறுபடியும் மருந்து சாப்பிட்றோம், பிஸி, நமக்கு நேரம் இல்லை. அப்போ இன்றைக்கி எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்கணும் ஆனால் நேரம் இல்லை, என்ன அது? அதான் சடவாதம். இறைவனை நம்மட உள்ளத்திலிருந்து எடுத்துட்டாங்க, எடுத்த உடனே நமக்கு சடவாதம் வந்துட்டு, நமக்கு தயமத்துடைய சட்டம் தெரியா, குளிப்பாற்ற சட்டம் தெரியா, ஜனாச தொழுக சட்டம் தெரியா, பெருநாள் கொத்துபா சட்டம் தெரியா. எத்தனை தடவை நாம் ஜனாச தொழுக தொழுதுருப்போம் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொருத்தரும் சும்மா நீங்கள் சொல்லுங்க, அப்போ நீங்கள் எத்தனை ஜனாச தொழுகையில் கலந்திருப்பீர்? சும்மா ஒரு கணக்கு, ஓ ஒரு 15, ஒரு 15 ஜனாச தொழுகையில் அவர் கலந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 10க்கு மேலே நாம் ஜனாச தொழுகையில் கலந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மையத்து வந்தால் எல்லாரையும் லைனில் நிப்பாட்டிப்பட்டு அசரத்தை சொல்லி கொடுக்கணும். ஜனாசா தொழுகை 4 தக்பீர்களை கொண்டது. இந்த ஜனாசா மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லு கிஃபாயாவான தொழுகை, அல்லாவுக்காக தொழுகிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதப்படும், ஆ ஓ. ரெண்டாவது தக்பீரில் சலவாத்து சொல்லப்படும், ஆமாம் ஆமாம். மூணாவது தக்பீரில் துவா ஓதுகிறோம், அந்த துவா அல்லாஹும் மஃபிர் லஹு வ ரஹம்ஹு வ ஆஃப், ஆஹா. நாலாவது எப்படி சொல்லாம கொடுக்கும். கரெக்ட். இப்போ தான் தொடரடி. நான் கேட்குறேன், இமாமு சொல்லலண்டி குழம்புறான் மையத்தை தொழுக முடிஞ்சாங்க, தொழுக சட்டம் சொல்லலை அப்படின்ட்டு. ஆறுக்கு அடிக்கணும், எத்தனை தொழுகையில் கலந்திருக்கோம், ஒரு தடவை சொன்னால் போதாதா? இந்த ஃபோனை வேண்டினா இந்த ஃபோனில் ஃபோன் புக் எவ்வளோ தெரிகி, மெசேஜ் எப்படி அடிக்கிற, எப்படி ஒரு பேரை பதிகிற, எப்படி இதில் இன்டர்நெட்டை கனெக்ஷனை கொடுக்குற, எப்படி இது ப்ளூடூத்தில் எடுக்கிற, இதெல்லாம் ஒவ்வொரு தடவையுமா சொல்லி கொடுக்குறான்? சொல்லிக்கே கொடுக்க மாட்டான், எடுத்தே பழகிடுவோம் நம்ம. அப்போ சடவாதம் சரியாக இருக்குது, இறைவாதம் புழைச்சி போயிடுச்சு நமக்கு. என்ன காரணம்? இது வந்தோடனே அது வைத்திரும். ஒரே போத்தலில் ரெண்டு இருக்காது, ஒரு போத்தலில் தண்ணி இருக்கணும், இல்லாட்டி பழச்சாறு இருக்கணும். பழச்சாறும் தண்ணியும் இருக்கலாமா? சடவாதம் வந்தோடனே இறைவாதம் வெளியில் போகும், இறை நம்பிக்கை வெளியில் போகும். அப்போ ஆடம்பரம் உள்ளுக்கு வந்தால் ஃபைனலாக மனுஷத்தால் வந்தா அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு ஆடம்பரம், அப்பெல்லாம் கடையில் சாமான் வாங்குறது எப்படி? உம்மா சொல்லித்தருவா, நாங்கள்லாம் சின்ன வயசில் உம்மா சொல்லித்தருவா, விளையாடிட்டு இருக்க நம்மளஞ்சவா, இந்தப்பா காசைப்படி, நல்லா நினப்பு வச்சுக்கோ, கொச்சிக்காய் காய்க்கிலோ, வெங்காயம் காய்க்கிலோ, குறுக்கா புளி 5 ரூபாய்க்கு, தேங்காய் ஹா போத்தல், சீனி 1/2 கிலோ, தேயிலை குடிக்கிறதுக்கு முட்டாசி 2 ரூபாய்க்கு, இவ்வளோத்தையும் பாடம் ஆக்கிட்டு ஒரு டயரை உருட்டினோம்டா கிரண்டு ஓட வேண்டியதான் கிடைக்கும். இவ்வளவு நினைப்பு ஒரு தடம் சொல்லிட்டா சரி, அப்போ இருக்கிற நினைவு இப்போ இல்லை, ஆனால் அப்போ இருக்கிற அவளுக்கு படிப்பு வரல, நினைவாட்டை நல்லா தந்துச்சு படிப்பு வரல, என்ன படித்து கொடுக்க தெரியல, அப்போ படித்து கொடுக்க தெரியல, அவ்வளோதான். அப்போ இருக்கிற பிள்ளை நல்ல கட்டியாக இருந்துச்சு. அப்படியே கடைக்கு போனால் கடைக்கு வெளியில் நின்று சாமானை கேட்போம், கடை அவன் கடைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவன் கேசிய முன்னுக்கும் இல்லாமல் நல்லா கம்பியை போட்டு கருவாட்டை ஓட்டி இழுத்துடாமல் எல்லாம் கவர் பண்ணிடுவான். முன்னுக்கும் முதல்ல அழி நிற்பான், என்னடா வேணும் சொல்ல சொல்ல எல்லாம் சாமான் எடுத்து போடுவான், உள்ளுக்கு போவான், லாக்கையில் இருக்கும், அவன் பின்னுக்கெல்லாம் இருட்டத்தான் இருக்கு, போய் எடுத்து கொண்டு வந்து சாமானை தந்துட்டு கணக்கு எடுத்துகிட்டு மிச்ச காசு தரும். அப்போ நம்மளோட தேவையை வீட்டிலிருந்தே தயாரிச்சுக்கிட்டு போய் கடைக்காரர்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றிக்கு வந்தோம், நம்மளோட கையில் காசு மிஞ்சுது, மிச்ச காசு வருது. அப்போ நம்ம தேவைகள் 80%-ன்றதை அளந்துக்கிட்டு போய் அளவாக சாமானை வேண்டினோம், நிம்மதியாக சாப்பிட்டோம். இப்போ என்ன செய்கிறான்னு நினச்சுன்னா, இந்த முதலாளித்துவம் இந்த வியாபார தொழில்நுட்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நுகர்வோருக்கு, நுகர்வோரண்டா கடையில் சாமான் வாங்குற ஆளுக்கு தேவைகளை அதிகரிக்க செய்தல், அதுக்கு சில ட்ரிக்ஸ்களை கொண்டு வராங்க. அது ஒரு கலை, அது ஒரு படிப்பு, கொமர்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். கொமர்ஸ் அதானே, கொமர்ஸில் அதை தன்னாங்க படிக்கிறோம். எப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்தி ஒரு முதலாளி லாபத்தை அதிகம் எடுக்கிற, முதலாளி லாபம் எடுக்கணும், அதை முதலாளித்துவம். அந்த முதலாளி லாபத்தை எடுக்கிறதா இருந்தால் மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு கொச்சிக்காயும் வெங்காயமும் குறுக்கா புளியும் உப்பும் தானே தேவைப்படுது, அதனால தானே இந்த கடையில் அவ்வளவும் விற்கிது. உங்களுக்கு தேவையை கொஞ்சம் கூட்டினா தான் எனக்கு கடையில் நல்ல சாமான் விற்கும். மக்களுடைய தேவையை அதிகரிக்கிறது, அதிகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, உளவியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்? சரி, கடைக்கு வெளியிலேருந்து சாமான் வாங்கினவன் கடையை திறந்து உள்ளுக்குட்டா அவன் சாமானை அதுக்கு வந்து தீர்மானிக்க போகிறான். இப்போ எப்படி கடை? கடைக்கு வெளியில் இல்லை, இப்போ கடையை திறந்து கெஷியர் வெளியில் இருக்கிறான். இப்போ அங்கிராக்கெல்லாம் உள்ள வைத்திருக்கான், அவன் வெளியில், அவன் வெளியில் துவாதையும் நாம நின்றுடத்தை அவன் வந்துட்டான், அவன் மேசையை போட்டு உட்காந்துட்டிருக்கிறான், எல்லாம் கமரா சிசிடி கமரா போட்டுருக்கிறான், அங்கே போய் நீங்கள் ஒன்றும் பருப்பு வாய்க்க போட இயலாது, எல்லாம் போட்டு வச்சு நீங்கள் அங்கேருந்து ஒரு சாமானும் வெளியில் கொண்டு போக முடியாது, எல்லாம் நீக் நீக் நீக் நீக் என்று கற்று இந்த கெஷியர் மேசையில் வந்து மெஷினில் காட்டி போட்டு போனால் தான் அங்கே எல்லாம் முடியும். வழங்கிட்டா யூரோப்பில் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கெஷியர் ஆளே இல்லை, ஆள் இல்லை. அப்படியே போய் ஃப்ரான்ஸில் ஒரு கடை ஒன்று இருக்குது, ஹைஸ்பீட் ரோட்டில் இடையில் மக்கள் குடியாட்டம் இல்லை, வாகனத்தை நிப்பாட்டி ஷாப்பிங் போனேன், சாமான் நாட்டு ஆனால் பார்க்குறேன் என்னோடய ஆளை காணலை, அது அப்படித்தான் நீங்கள் சும்மா வாங்க அசரத்தண்டு எல்லாம் அப்படியே பேக்கில் கொண்டு போய் கும்பிட்டுல நாம் அந்த இப்படி பிடிக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் பிடிச்சோன்னா நீக்கணும். தூக்கி வச்சதுக்கு பிறகு அந்த காசையும் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பேக்கெடுத்துக்கு வெளியில் போனால் அந்த மிஷின் சும்மா இருக்கும். அதில் காட்டாமல் இல்லாட்டி காசை கொடுக்காமல் இந்த பேக்கெடுத்துக்கு வெளியில் போனீங்க இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ்காரனையெல்லாம் கூப்பிட்டு எடுத்துருமே அந்த மிஷின். அந்த கற்று கற்று மானம் கப்பல் ஏறி அதனால் ஒருத்தரும் களவெடுக்கிறோம். கடையில் ஆளே இல்லை. அப்போ கடைக்குள்ளே சனத்தை இறக்குறேன். அப்போ லிஸ்ட் எடுத்துக்கு போகிறோம்ல. இப்போ எப்படி என்ன ஷாப்பிங் போகிறோம், நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம், அம்மா நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரோம், வீட்டில் இருங்க. ஆ என்ன ஷாப்பிங் போகிறோம்டா, என்னன்னு தெரியா போய்த்தான் முடிவு எடுக்க போகிறோம். என்னென்று தெரியா போய்த்தான் முடிவு எடுக்க போகிறோம். என்னென்று தெரிஞ்சா தானே இந்த காசு இன்னும் பத்து ரூபா தாண்டு 40 ரூபா எடுத்துக்கு போகலாம், இவ்வளவு தான் வேண்ட போகிறோம்னு தெரிஞ்சால் 40 ரூபா எடுத்து போகலாம். என்னென்று தெரியுமா, தெரியும். தெரியாமல் நீங்கள் ஷாப்பிங் போக போகிறீங்க. அப்போ காசு கட்டோட போகணும். காசு கட்டு தேவையில்லை, அதான் நவீனத்துவம். நான் நவீனத்துவம் என்ன, சரி இப்படி கடையை திறந்து வச்சுட்டு பேங்கால கூப்பிட்றேன், வாங்க எங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு உண்டு, ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு கார்டு, என்ன பேர், கிரெடிட் கார்டு. நீங்கள் இந்த கார்டில் சாமான் வாங்கலாம். உங்களுக்கு எவ்வளவுக்கு சாமான் வேண்டலாம், நீங்கள் கிரெடிட் கார்டு எடுக்கும்போது 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டை பேங்கில் வாங்கலாம். உங்களோட பேருக்கு அக்கௌண்ட்டை திறந்து ரைட், எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தாங்க காட்டினா காட்ட வேணும். உங்கள்கிட்ட இப்போ காசு தேவை, உங்கள்கிட்ட யாரும் காசு கட்டு, நீங்கள் போய் சாமானை வேண்டி போட்டு அந்த மெஷினில் அந்த கார்டை எழுங்க. எழுத்த உங்களோட பட்ஜெட் எவ்வளோ, 75,000 ரூபாய். 50 நாளைக்கு காசை கட்டுங்களேன், ஒரு வட்டியும் இல்லை. 40 நாள் சில பேங்க் என்ன, 40 நாள் 40 நாளைக்கே காசு கட்டலாம். எப்படி புடுங்குறோம் பாருங்க, எவ்வளோ உதவி செய்யுது பேங்க்னு நம்ம நினைக்கிறோம். உங்களை எவ்வளவு அநியாயப்படுத்துறான்றது உங்களுக்கு விளங்குதில்லை. ஒருத்தர் ஒரு காட்டை தாரான், இன்னும் அந்த காட்டுக்கு சாமானை வாங்கி வேண்டுதா, வேண்டி எவ்வளவு வருது, 40 நாள் ஒரு மாதம் இல்லைதா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம், கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம். நீ உனக்கு எப்போ மூடு வருது அப்போ வேணும், நீ எப்போ சாமான் வாங்குறோம் அப்போ இருந்து எனக்கு பேங்குக்கு மெசேஜ் வந்துடும், இத்தனை அந்த இது இத்தனை மணிக்கு வேறு கடையில் இவ்வளோக்கு சாமான் அடிக்க அந்த கடை எங்களோட பேங்கால் அந்த கடைக்கு நாங்கள் உடனே காசு நெட்டில் பேய்த்துரும். அண்ணா விளையத்தான் அப்படியே ஆன்லைனில் பேய்த்துரும். உங்களோட பட்ஜெட்லையும் சரிக்கும். 40 நாள் வெயிட் பண்ணும். 41வது நாள் நீங்கள் காசை பண்ண அந்த திரளாட்டி உங்களோட 40,000 ரூபாய்க்கு வட்டி வைப்போம். அப்போ கிரெடிட் கார்டு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் சைன் வைக்கிறான் என்ன, 40 நாளைக்குள்ளே நான் காசை கட்டலாட்டி வட்டி கட்டுவேன். ஒரு முஸ்லீம் சைன் வைக்கிறான், வட்டி கட்டுவேன். அல்லாவுக்கு எதிரான சைன், குர்ஆனுக்கு எதிரான சிக்னேச்சர் அது. கிரெடிட் கார்டு வச்சிருக்கமா, என்ன சிக்னேச்சர் அது, நான் 40 நாளுக்குள் தரவில்லை என்றால் வட்டி கட்டுவேன். செய்யலாமா இது, செய்யலாமா இது? அலாலானத்தை செஞ்சாலே சொன்னாடி உழுது. கல்யாணம் பண்ணுற ஹலால் கொண்டாடிட்டு நான் உனக்கு சுகம் இல்லாமல் போனால் ஒரு கல்யாணம் கட்டுவேன் என்று சொல்லிப்பார், எம்போட்டு அடி உழுதுன்ட்டு, அது ஹலால். இது ஹராம், இதுக்கு சைன் வச்சு போட்டு வாரான் கொண்டாடி கட்டுக்கிறீங்க. அவளும் சேர்ந்து எனக்கும் ஒரு காட்டு எடுத்தாங்களே, நீங்கள் இல்லாத நேரம் நான் மூட்டெல்லாம் இல்லை அதுக்குள்ள இந்த மிஷின். அப்போ என்ன நடக்குதுண்டா, நம்மளை மடையனாக்குறான். நம்ம காசை வெளியிலிருந்து நீட்டி கொடுத்து தேவையான சாமானை வாங்கினோம். இப்போ என்ன செய்யறான்டா, கடையை திறந்து உள்ளுக்கிட்டான் போ. இப்போ தேவைகளை நாங்கள் உருவாக்குறோம். அங்கே போனோன்னு ஒரு கரத்தை வண்டியில் இருக்கு எடுத்து தள்ளிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ராக்கைக்குள்ளால அது ஒரு பெருமை. அந்த அந்த கடைக்குள்ளே போய் சாமம் வாங்குறது பெருமை. அந்த கடைக்குள்ள நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படி சந்திக்கிறது, ஆ நம்மளை கண்டுட்டாங்க நான் மிஞ்ச சாமம் வாங்குறது. ஆ இப்போ அங்கே போனோடனே இனி லாக்கையிலேருந்து ஒவ்வொரு சாமான் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் இது நல்லா இருக்கும், பிள்ளைக்கு நல்லா இருக்குமே, ஆ எடு. இவருக்கு தெரியாது எம்பட்டு வரப்போகுதுன்னு தெரியாது. இது இதை வெடுப்போமே கிச்சனில் அப்படி வச்சா சூப்பராகும். சரி எடு. மரத்தை வச்சு தண்ணி ஊற்றினா கொச்சி கவிக்கலாம். ஒரு மரத்தை வேண்டி வச்சு தண்ணி ஊற்றினா அதிலேருந்து கொச்சி கவிக்கலாம். ஒரு பழத்தை பிக்கலாம். சரி ஒரு ஒன்றும் அது தராத மரமாக இருந்தால் கூட லாபம் தான். என்னண்டா அது ஆக்சிஜனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். அந்த மரம் ஆக்சிஜனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். இப்போ வீட்டுக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மரம் வைக்கிறாங்க. மரம் இல்லை ஆனால் மரம் ஆப்பிள் காய்ச்சி கொலை கொலையாத்தும் இந்த மூளை காடு வத்திருக்கு, அப்படி கந்து அடித்து கவர் அடித்து அதில் விழுது இறங்கி ஆப்பிள் பழுத்து ஒரேஞ்சு கொலை ஆடி அப்படியே நீர்வீழ்ச்சி ஒன்று அதில் இறங்கி அதுக்கு ஒரு 27,000 ரூபா செலவழித்து அப்படியே ஒரு மூலையில் வச்சிருக்கு. இப்போ அதை துறைக்கணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ தொழுகல்ல முன்பின் சுண்ணத்தில் ஆடம்பரத்தை பாருங்கள், இதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ நீ வேண்டி வச்ச மரம் புழுதி பிடிக்கும் தானே, ஒவ்வொரு இலையாக போய் துறைக்கணும். அங்கே புருஷன் ஷர்ட்டில் குளரில் ஊத்தரிக்குது, அதை கழுவுனா மிஷின் கழுவினா தான். இங்கே இலைக்கே ஊத்த எடுக்கா, ஒவ்வொரு இலையாக துறைச்சி ஒரு ஆப்பிளாக துறைச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணி வேலை மிச்சமாக இந்த மரத்தை நீ வேண்டி வைக்காட்டி இவ்வளவு நேரம் உனக்கு மிச்சமாக இல்லையா? குருவான் ஊதலாம் இல்லை, குருவான் ஊதலாம் இல்லை, சே குருவான் ஊதுற தவிடு. வீட்டை வந்த புருஷனோட கதை சீக்கிரிக்க பொண்டாடிக்கு நேரம் இருக்கா? ஏ சாப்பாடு எடுத்துட்டு டேபிளில் வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில் இருந்தவன் என்ன செய்கிறான், இலை துடைக்கிறான், ஃப்ளவர்ஸை தட்டுறான், துடைக்கிறான், அலங்கரிக்கிறான், கண்ணாடி துடைக்கிறான். ஒரு ஊர்பட்டது சும்மா இருந்த செவரை போட்டு என்னமோலாம் செஞ்சு வச்சுட்டு அதில் வேலை. புருஷனோட கதைக்கலாமா? இப்போ கதைக்கலாம், நீ கதைக்கல, அதுக்கு நான் அவன் ஆஃபீஸில் கதைச்சிக்கிட்டே நாம் கதைக்கலையே, நாம் கதைக்கல. அப்போ அங்கே ஆஃபீஸில் கதைச்சிருக்கேன், இப்படியோ கதைச்சிக்கிட்டு இருந்தா செடி தான் இப்படி நடக்கும். இப்போ நிம்மதி இழந்து போகுதா பாருங்கள், நேரம் இருக்குதா? மார்க்கத்தை விடு, பிள்ளைகளை கவனிக்க முடியுதா? நம்ம வீட்டில் ஆடம்பரமாக வேண்டி வைத்ததை நாம் சீர் செய்கிற நேரத்தை கழித்து பாருங்கள், நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம், நம்ம ஓதி கொடுக்கலாம், நம்ம மடியில் வைக்க தலையை அணைச்சி தூங்க வைக்கலாம், நம்ம சோளை போட்டு நித்திரையாக்கலாம். இல்லை பிள்ளைய நித்திரையாக்க நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை போய், நேரம் இல்லைங்கிற ஒரு நிலையை நாங்களாக உருவாக்கிட்டோம். டிவியை வேண்டி வச்சால், ரிமோட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அது படம் சொல்லுது. அப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உழுவாட்டு சாமானை வண்டியில் நிரப்பும் போது விலை விளங்குறல்ல, இது நல்லோம். இது நம்ம அந்த இதில் வந்து இந்த ஒசிங் பண்ணுற அந்த சிங்கை நம்ம பூட்டினோம் இல்லை, அந்த மூலையில் இதை வச்சு அப்படி நைச்சா அடி கையை கழுவலாம். சோப் வைக்க தேவையில்லை, இது ரொம்ப 100 ரூபாத்தான். அவனும் அப்படித்தான் செய்வான், 350 ரூபா அப்படி எழுதி அவர் வெட்டி வெட்டிப்பட்டு 319 ரூபா எவ்வளோ கூட குறைச்சிக்கான், 31 ரூபாவை குறைச்சதை பெருசாக காட்டிக்கான், கழிச்சு பாரு 31 ரூபா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 31 ரூபா ஆதாயம், 31 ரூபா ஆதாயம் இல்லை, 219 ரூபா நட்டம். ஏன் வேண்டின, வேண்டாம போவேன். ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட இழைச்சி இழைச்சி வந்து சொன்னானா, என்னங்கண்ணா 30 ரூபா ஆதாயம் முடி வேண்டாம், எப்படி என்ன ஆட்டாவுக்கு கையை காட்டினேன், பஸ்ஸுக்கு கையை காட்டினேன், நிப்பாட்ட இல்லை, பின்னாடியே ஓடி வந்துட்டேன், 30 ரூபா ஆதாயம். அவள் பல்லாரும் ஒரு அறை போட்டாளாம். அவள் ஏண்டி அறையிறண்டா, அநியாயமாக பஸ்ஸுக்கு பின்னால் ஓடி வந்தீங்களே, ஒரு ஆட்டாவுக்கு பின்னால் ஓடி வந்திருந்தா 1500 ரூபா லாபமாக இருந்திருக்கீங்க. பஸ்ஸில் நான் 30 ரூபா எடுப்பான், ஆட்டா எவ்வளோ எடுப்பான். இப்படி சும்மா ஒன்றுமில்லாத நட்ட கணக்கு பார்க்குறோம் நான். அவன் விலையை 350 ரூபாண்டு எழுதி 219 ரூபாண்டு போட்டால் 30 ரூபா ஆதாயமா, 219 ரூபா நட்ட நமக்கு எதுக்கு வேண்டுற நீ, அதை உனக்கு தேவையில்லாத சாம். அவன் என்னையாலும் ஒரு ட்ரிங்க்ஸ் உண்டு, ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ரிங்க் போட்டல் உண்டு, விலையை குறைச்சி போடுவான். சரி அவன் விலையை குறைச்சி சும்மா போட்டான், 1 ரூபா போட்டான் வைங்க, எதுக்கு உனக்கு அது? இவ்வளவு நாளாக சும்மா தானே சாப்பிட்ட நீ சோத்த, இப்போ இதை குடிக்கணுமா? ஆடம்பரமாக இது இல்லையா? அப்போ பட்ஜெட் என்ன செய்யுது? ஆஜியாருக்கு கூடுது இங்கே. அப்போ வண்டியில் நிரப்பியாச்சா, நிம்மதி எப்படி இழக்குதுன்னு பாருங்க. அப்போ சந்தோஷம் கொண்டாடிக்கின்ன சந்தோஷம், வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கா தீடு, வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படியே விட்டாச்சு.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம்.
2: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
3: பயோமேத்ஸ் ஆர்ட்ஸ் கொமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்த மருது.
2: தொடர்புகளுக்கு 0774906016.
4: காசு நோய்ங்கிறது பயப்படுறதுக்கோ மறைக்கவோ அவசியம் கிடையாது. என் குடும்பத்தாரும் நண்பர்களும் சேர்ந்து என்னை காசு நோயில இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப முறையான சிகிச்சை மூலம் தொடர்ச்சியாக மருந்துகளை பாவித்து காசு நோயை முற்றாக குணப்படுத்தலாம்.
5: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
6: www.muslimvanoli.com
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம்.
1: வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கு ஆத்தி இது வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படியே விட்டாச்சு விட்டா அங்கே அந்த விலை குறைச்சி நாம மார்க்கெட்டுக்குள்ளே போய் இஞ்சப்ப எவ்வளவு 30 ரூபா ஏ 20 ரூபா அப்படின்னு சண்டை பிடிச்சி இல்லாஜியார் அது கோஸ்டே 30 ரூபா தான் நான் ஆதாய் இது பிடிக்கல அந்த கதையை விட்டுட்டு 20 ரூபா தான் அந்த சண்டையெல்லாம் அந்த பூச்சி தீயில பிடிக்கலாமா ஏ பிடிக்க வேண்டாண்டா உங்க அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய நீ பாட்டிருக்கான் அவள் இங்கிலீஷில் சொல்லுவாள் எக்ஸ்கியூஸ் மீ சார் கேசா கிரெடிட் கார்டான்னு கேட்பாள் இந்த ஆளை சேரண்டு அவள் சொன்னா அந்த ஆள் அப்படியே உருகிடுவான் இவரை போய் அந்த புள்ள சேரங்க வெள்ளையும் சொல்லையுமா கொட்டாம் பாவடையோட எக்ஸ்கியூஸ் மீ சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் அப்படி சைட் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆளு சார் ஓகே அப்படின்னா இங்கிலீஷ் வந்துடுமா அவர் வந்துடு என்ன அப்போ அந்த வண்டியில் இருக்கிற சாமான்லாம் அள்ளி அள்ளி மெஷினில் பிடிக்க பிடிக்க பிடிக்க பிடிக்க இந்த ஆளும் அந்த கம்ப்யூட்டரை பார்ப்பாரு என்ன 5000 6000 7000 8000 போய் ஒரு 12000 போய் நின்றும் இவ்வளவு சாமானும் பண்ணிடுறான் பண்ணுண்டான் அப்படியே போய் நின்று உடனே இங்கே காசு இருக்குமா இல்லை பேங்கில் சத்திய வாக்கு கொடுத்த கிரெடிட் கார்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கேட்பாள் கேஸா கிரெடிட் கார்டு எஸ் கிரெடிட் கார்டு அந்த உள்ளுக்குள்ள மனம் எரிஞ்சிக்கிட்டு கொடுப்பேன் ஓட்டி இழுத்துருப்பேன் பாஸ்வேர்ட் அடிங்க சார் அப்படின்னா இவர் பாஸ்வேர்ட் அடிப்பேன் இதை தலையெழுத்து அடிக்கார் இவர் அவர் தலையெழுத்து அடிச்சு ஓகே பண்ணி விட்டா ஓடுவேன்ட அர்த்தம் இந்த செகண்ட்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் அவள் என்டர் பண்ணின செகண்ட்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் இவர் ஓடணும் 40 நாளைக்குள்ளே ஓடி இந்த காசை கொண்டு போய் போடணும் இல்லாட்டி பேங்கில் ஹோல்ட் பண்ணி நான் ஓடி என்பான் அவன் நீ ஓடி காசு போடாட்டி அவன் ஓடி என்பான் அப்போ இந்த உமாவுக்கு சந்தோஷம்தான் அப்படியே கொண்டு போய் சோவா சாமான் அடிக்கக்குள்ள இவரை சிரிப்பு போலி சிரிப்பாங்க நல்லா இருக்குல்ல என்னொன்னே இவர் நடிப்பாக சிரிப்பார் நல்லா இருக்கு உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஓம் நல்லா இருக்கேன் அன்றிலிருந்து இவர் கவுண்டிங் ஸ்டார்ட் அங்கே ஓடி இங்கே ஓடி வேலை செய்வார் அப்போ சம்பளம் பத்தார் லஞ்சம் எடுப்பார் ஏமாத்த பார்ப்பார் ஃப்ராடு பண்ணுவார் டூப்ளிகேட் பண்ணுவார் எப்படியோ 40 நாளைக்குள்ள இந்த பட்ஜெட்டையும் போடணும் இந்த 12500 ரூபாவையும் போடணும் இதுக்கடையில் புடவை கடையில் வேண்டினது அது இது என்று சொல்லி கிரெடிட் கார்டு தானே இருக்குன்னு ஓட்டு ஓட்டணும் ஓட்டி விட்டுருவா கார்டு தானே கையில் அப்படின்னு போட்டு போட்டு போட்டு பட்ஜெட் கூடி பட்ஜெட் கூடி சரி அந்த போர்டரில் வந்து இன்றைக்கு 12 மணிக்குள்ள பேங்க் டைம் 3 மணிக்குள்ள 40000 ரூபா காசு தேவை 3 மணிக்குள்ளே 40000 ரூபா சொல்லிட்டா தேவை அப்போ அந்த அந்த அந்த 2-3 நாள் அந்த பேங்க் டைம் அந்த 2-3 நாள் வேற முகத்தில் சிரிப்பு இருக்காது பொண்டாட்டி ஒருத்தன் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு சண்டை வரும் ஸ்ட்ரெஸ் இங்கே ஸ்ட்ரெஸ் இங்கே நிம்மதி இல்லை இவரை தலைக்குள்ளே எல்லாம் 40000 ரூபா சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த உமாவுக்கு ஒன்றும் தெரியும் அந்த உமாவெலாம் ஹட்டியை கொண்டாந்து டீ சாப்பிடுங்க கொடுத்தேன் அந்த ஆள் வெய்யி உடத்த அப்படியே வேறு டென்ஷன் வேறு எப்படி இருக்கு நம்ம வேண்டின பால்மா சூப்பருங்க அப்படியம்பா எடுத்து சூப்பரா சூப்பர் இவனுக்கு வேற கடுப்பு அந்த சூப்பர் தான் அவனுக்கு சூப்பராக இருக்காது 40,000 காசு தேவை. சூப்பரான் சூப்பரான கொப்பளிச்சு இதெல்லாம் ஒரு இன்னொரு நாளைக்கு இவள் இதை வேண்டக்கூடாது அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணும். கொப்பளிச்சு தூ தூக்கி ஊத்துட்டு விட்டு எனக்கு ஒழுங்காக ஒரு பிளேன் டியூட்டி காடியம்மா, ஏ தேயிலத்தூளோட நிப்பாட்டணும். அப்போ இவ பாப்பா, ஹா பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கண்ட, பாப்பா நல்லா இருக்கண்ட, நேற்று வந்த நானா நல்லா இருக்கண்ட, இவருக்கு நான் எந்த கையால் ஊற்றின நல்லா இருக்கலண்டா, இவருக்கு நம்மளோட இப்போ இறக்கம் இல்லை, ஏன்டா இப்போ ரெண்டு மூணு நாளாக நம்ம கிட்டே இம்பிரையும் இல்லை, டென்ஷன் அந்த ஆளுக்கு நித்திரை இல்லை. 40,000 இருக்கும் சண்டை வந்துடும். சண்டை வந்தால் மூட நம்பிக்கையில் இருக்கிறவங்க நம்மளை யாரோ பிரிவினைக்கு செஞ்சிட்டாங்க, ரெண்டு சூனியத்துக்கு வெட்டுறதுக்கு குறிசாத்திரத்துக்கு போடுவாங்க. அப்படி இல்லை, மூட நம்பிக்கை இல்லாட்டி சம்திங் ரோங், இந்த ஆளுக்கு ஆரோடையோ தொடர்பு வேண்டு, சந்தேக கண்ணால் பார்ப்பாங்க. சந்தேக கண்ணால் போல மேனேஜர் ஹோல் பண்ணி ஹலோ ஓ இன்ன வாரம் வெயிட் பண்ணுங்க என்று சொன்னாலும் எவள் அவள் இன்ன வாரம் நண்ட எவள் என்று இஞ்சு சந்தேகம் பெற குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அம்மாவும் பாப்பாவும் இப்படி எதுகு எகு மோன மோகனையாக எதிர்த்து கதைக்கா பார்த்துக்கிருக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை. ஒரு குடும்பம் தேன் கூட்டில் கல்லறிஞ்ச மாதிரி கலையுது. எதால? இவன்களோட சடவாத கொள்கையால். ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன், கடைக்குள்ளே விட்டான் பாப்பா, குடும்பம் வெளியில் கடைக்குள்ளே விட்டுட்டான். அழகா நமக்கு தேவையானதை கணக்கு பண்ணி வேண்டின மட்டும் விஷயம் முடியும் அறிமுகப்படுத்துறான். டிவியை வேண்டி கொடுத்தோம், முடிஞ்சு அவ்வளோதான். டிவி 17,000 தான், 20,000 30,000 அதுவும் கட்டு காசு அப்படி போடுவாங்க. நீங்கள் ஒரு 5,000 இப்போ கட்டுங்க, மாதம் மாதம் வட்டி இல்லாமல் 2 வருஷத்துக்கு கட்டி முடிஞ்சோடனே வெரி சீப் வேண்டிக் கொண்டே வச்சிடும். நீ மாதம் மாதம் கட்டாமல் 5,000 உனக்கு டிவி தந்தாலும் உன்ட பட்ஜெட் எப்படி போகுதுன்னு பா. டிவியை வேண்டி வச்சிட்டியா? ரைட். டிவியை வேண்டினா அன்று நான் ஒன்று வேண்டித்தானே ஆகணும், இல்லாட்டி புள்ளி அடிச்சுக்கிட்டி அன்று நான் கடந்துக்கு தருவானா? அது கேசிக்கு வேண்டும், ஓடி திருத்தி ஏன்டனா வேண்டி அதுக்கு பைப்பு வச்சு அதுக்கு ஒரு நாள் மெனக்கட்டு அன்று நான் உயர்த்தி கிறுக்கி சேனலிங் எல்லாம் பிடிச்ச உடனே இனி பக்கத்து வீட்டுக்காரர்கள எங்களை விட்ட கேடிவி வேலை செய்யுது. என்னங்க கேடிவி வேலை செய்தாமே அப்படின்றோன்னே என்ன கேடிவி வரலையா? அதுக்கு அந்த கோப்பையை கட்டணும், கட்டியாச்சு. அதுக்கு 20,000 டிவி வெறும் 5,000 தான் மிச்சம், காசு இன்னும் கட்டலை. இனி கேடிவி அது இது எல்லா டிவியும் வேலை சொன்னேன், எல்லா டிவியிலையும் சேனலில் மாற்றி மாற்றி மாற்றி கடை வீட்டு வேலை நடக்குமா? இல்லை. காலையில் வந்து அப்படியே ரிமோட்டை போட்டு ஒன் பண்ணினோன்னா அதை பார்த்துக்கு தான் தேங்காய் திருவுறது, அதை பார்த்துக்கு தான் கொச்சிக்காய் வெட்டி அப்படியே விரலையும் பெற்றுறது, எல்லாமே அதை பார்த்துக்கிட்டே வேலை நடக்கும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோட கதைக்கலாம், வாங்க மாமி எப்போ வந்தீங்க வாங்க இருங்கன்னு. முக்கியமான கட்டம் கழுத்தில் சுருக்கு போட்டுக்கிட்டு கடிதம் எழுதுற கட்டம், நஞ்சி போத்தல் அப்படி வச்சு போட்டு பேரண்ட்ஸுக்கு கடிதம் எழுதுறாரு கதாநாயகன், இத்துடன் என் வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன். இவட வாழ்க்கை முடிய போகுது இப்ப இதை பார்த்துக்கிட்டு. வந்த விருந்தாளியும் சேர்ந்து உன்னிப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இடையில ஒரு விளம்பரம் போகும், அப்போ திரும்பி மறுவாங்க, எப்படி சோமரிக்கலாம், எப்படி வந்தீங்க அந்த விளம்பரத்துக்கு? விளம்பரம் முடிஞ்சோடனே நீ சோமா இருந்தா இரு, இல்லாட்டி படு பாரு மிச்சட்டு பார்த்து வீட்டை வாராக. வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு டீ குடிக்க கொடுக்க ஆள் இல்லை, வீட்டை வந்த கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை. புள்ள என்ன செஞ்சிருக்கான்? கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கா, இங்கே கணவனுக்காக சோறு வச்சு கொடுக்க ஆள் இல்லை, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே போய் இந்த டிவியில் என்ன செய்வான் சொன்னால், இருக்கிற தமிழ் படம் நாடகம் எல்லாத்தையும் முடித்து ஒரு சமையல் சமையல் சனியன் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தான் சோறு கறியாக்கி திண்டுக்கு இருந்தாங்க. அந்த சமையல் சமையல்ல அவள் வந்து புதுசா ஒண்ண காட்டி விடுவா, என்ன செய்த நீங்க வந்து இந்த பிஐஏ எடுத்து இப்ப லிஸ்ட் எழுதப்படு பிஐ, இந்த வீட்டுல பிஐஏ இதுக்கு முன்ன வேண்டி இல்லை, பிஐ தேவையான பொருட்கள் பிஐ 200 கிராம் பிஐ 200 கிராம் பிஐ

இதையெல்லாம் வேண்டிதாங்க. அந்த லிஸ்ட்டு இவர் வேலை விட்டு வந்தோன்னா கையில் கொடுத்த உடனே அந்த லிஸ்ட்டு வேண்டணும். சம்பளம் காணுமா? ஒரு மாதிரியாக பொண்டாட்டி ஆசைப்பட்டாலே அதுக்குள்ளே டார்லிங் கண்டாலண்டா கட்டாயம் வேண்டிட்டு வருவார். இதை வேண்டித்தாங்க டார்லிங் முடிஞ்சு ஆச்சார் வேண்டுவார். இதை வேண்டி முடிஞ்சு அதை ஆக்கி அதை திண்டு வகுத்து வலித்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டப்பிடிச்சி போன செலவுலேருந்து மருந்து எடுத்த செலவு எல்லாம் ஆயிடுவோம். அது வேறு. இது வேண்டின வேறு, வேண்டின சாமான் மிச்சம் அது வேறு. இப்போ இவன் என்ன செய்வான், புதுசாக ஒரு ஸ்வீட் ஒன்றை செய்ய பழகிடுவான். பழையினா நாம் அதுண்டம் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் புரிஜம் பொண்டாடி இதுண்டம் எனக்கு தெரியுமென்றதை ஃபேமிலியில் எல்லாருக்கும் காட்டணும். ஸோ உங்கள் உமாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும், எங்கள் உமாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும், மைனிமார் மூணு பேருக்கு மூணு பார்சல் கட்டணும், எல்லாம் ஒரு அஞ்சு பார்சல். அஞ்சு பார்சல்ன்னா நீங்கள் நாளைக்கு வரும்போது ஒரு 2 கிலோ மாவு லிஸ்ட்டு ஆண்டவன் 5000 ரூபாய்க்கு டிவி வாங்கின குத்தம் 2 கிலோ மாவு இந்த ஆளுக்கு இந்த பட்ஜெட். விநாகிரி 2 போத்தல், பிஐ 1/2 கிலோ இந்த ஆளுக்கு. இதை எடுத்தா இதை சும்மா கொண்டு போகலாமா? அதோடு ஒரு வாழைப்பழம், அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ, அது அது ஒரு ஃபங்க். இப்படி போய் அதை கொடுத்து நாங்கள் செஞ்ச டிவியில் பார்த்து செஞ்சேன்னு சொல்ல அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி எவ்வளவு டைம் வேஸ்ட். இப்படி போகுது, டென்ஷன் ஆகுது. அப்போ இப்படி செஞ்சோன்னா வருமானம் போதுமா? வருமானம் போதாது. இனி டிவியில் காட்டுவான் ஷம்பு, உங்களோட முடியில் இருக்கிற சிக்கல் எடுக்கிறதுக்கு ஒரு ஷம்பு. முகத்துக்கு சோப் போடக்கூடாது. ஏன் உங்களுக்கு அழகு இப்படி அழகு விளம்பரம்? அது நாங்கள் ஒரு நாள் முகத்துக்கு சோப் போடல, முகத்துக்குன்னு இன்னும் என்ன இருக்குது இந்த ஷம்பு இது இங்கே நோட் பண்ணிடுவான். அப்போ முகத்துக்கு போகிறதுக்கு உண்டு, வாய் கொப்பளிக்கிறதுக்கு உண்டு, தலைக்கு போகிறதுக்கு உண்டு, உடம்புக்கு உண்டு, நகை பொலிஷ் அது உண்டு, கடைசியாக குளித்து முடிஞ்சு கிரீம் கொண்டு உதட்டு கொண்டு. சிலரை பாத்ரூமுக்குள்ளே போனேன், அந்த பாத்ரூமுக்கு போனால் சுவிஸில் ஒரு வீட்டில் போய் தங்கினேன் ஒரு பயானுக்கு போய். அப்போ அங்கே லேடிஸ் பாத்ரூம் ஒரு வீட்டுக்குள்ளே, வைஃபுக்கு ஒரு பாத்ரூம், பயானுக்கு வந்து கொஞ்சம் போய் க்ரௌடு புது செய்யணும், என்ன வைஃபோட பாத்ரூமுக்கு போங்கன்னு விட்டுட்டேன். கதவை திறந்துட்டு உள்ளுக்கு போய் தவறுதலாக பாமஸுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படி யோசிச்சேன். வழி தவறி பாமசிக்க வந்த மாதிரி அம்புட்டு சாமான் அடுக்கி வச்சிருக்கு. ஒரு தான் பொண்டாட்டி கொண்டு ஒரு பொண்டாட்டிக்கு அம்புட்டு சாமான் அவனை கூப்பிட்டுட்டு என்னடா இதுண்டா, அது எனக்கே புரியாது மௌலவி. இதெல்லாம் ஒவ்வொன்று சொல்லுவாள், இது முடிக்காமல் அது நினைக்காமல் இது உதட்டுக்காம இது நாக்குக்காம மூக்குக்காமட்டு கால் விரல் வரைக்கும் நறிக்கு இந்த ஷோக்கேஸை அடித்து கொடுத்துருக்கு. இம்பட்டும் வேண்டி கொடுக்கணும், உழைக்க உழைச்சி தான் பண்ணி கொடுக்கணும். ஆடம்பரங்கள் கூட கூட என்ன செய்யுது, செலவு கூடுது. அவ்வளவுக்கு உழைக்க ஒரு ஆம்பளை கேளுமா? உழைக்க இயலாது. அவன் ஓடுறான், என்ன தலைக்கு மேலே செலவு அங்கதான். ஏண்டா செலவு, நம்ம யோசிக்கிறது இல்லையா? ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சுட்டு ஒரு குடும்பம் நடக்குது, அந்த கடையில் இருக்கிற மொத்த சாமான் எல்லாத்தையும் தாடாண்டா 3000 ரூபா தம்பி. பொட்டி கடை நடக்குது இல்லை, ஒரு பொட்டி கடை வச்சுக்கிட்டு இருப்போம், கொஞ்சாண்டு ஒரு டொஃபி, ஒரு பிரளிக்காயை ஊற வச்சு ஒரு போத்தலில் வச்சு அப்படி ஒரு கொஞ்சம் பிரளிக்காய் அப்படி வெத்தில் ரோல் ஒரு 4 அம்பட்டு கச்சாங்கொட்டையை வறுத்து ஒரு பக்கத்து சின்ன பொட்டி கடை, அந்த கொழும்பு சைட்லாம் பொட்டி கடை, 2-3 பிள்ளைகள் கொண்டாடி பிடிச்ச மறந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கடையில் போய் இவ்வளோத்தையும் கட்டு அப்படின்ற ஒரு 3500 ரூபா, சரி ஒரு 5000 ரூபா. அப்போ முதலே 5000 ரூபா ஒரு குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மாதம் மாதம் 40000 ரூபா 50000 ரூபா எடுக்கும் பட்ஜெட் இல்லை. ஏன் இல்லைண்டா? நாம் டிசைன் பண்ணிட்டோம், ஆடம்பரத்தை கூட்டிட்டோம். கோழி இல்லாட்டி மீன் இல்லாட்டி இறைச்சி இல்லாட்டி முட்டை இல்லாட்டி சாப்பாடு இல்லை நமக்கு. ஆனால் சிங்களவர்களை பாருங்கள், வெறும் வெண்டிக்காய் இப்போ கத்திரிக்காய் ஒரு பருப்பு ஒரு நெத்தலி கருவாடு உப்பு கருவாடு துண்டோண்டு சாப்பாடு முடிச்சு, ஒரு விளையாட்டு சாரம் ஒரு சீத்தை முடிச்சு. நமக்கு திங்கிரண்டா பெரிய லிஸ்ட், அந்த கொக்கரோ கோவை திங்கிரண்டா ஒரு கொக்கொண்டு அடிக்கணும்.

0: அப்ப கொக்கும் கொக்கரக்கும் இல்லாட்டி இறங்குது. பெப்சி இல்லாம சொல்ற பெப்சி, பெப்சி இல்லாட்டி அந்த யூதன்ட், அது யூதன்ட் ப்ராடக்ட், அது நெஞ்ச், அது நம்மளை சாவடிக்குது. அப்ப அதை அடிக்கணும். கோழி மீன் வாய்க்கு ஒரு துண்டு இறச்சி வரணும், இல்லாட்டி நமக்கு இறங்குதுல்ல. நம்முடைய சாப்பாட்டு பட்ஜெட் உயருது. கவர்மெண்ட் மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் லைனில் நின்று மருந்து எடுக்கிறவன் நாமையா? நம்முடைய சோநகர்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லைனில் நின்று மருந்து எடுக்க வைக்கம். நம்ம ஆட்டோ பிடிச்சி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 550 ரூபா காசை கட்டி டாக்டரை சந்திச்சு துண்டு எடுத்துக்க போய் ஃபார்மசியில் வேண்டணும். நமக்கு ஃபார்மசியில் மருந்து வேண்டணும். இல்லாட்டி சில ஊருக்குள்ளே இருக்கிற டாக்டர் மாதிரி அவனே மருந்தை கொடுத்து 500 ரூபா பில் தருவான். ஆட்டோ செலவு 300 ரூபா 800 ரூபா. எதுக்கு? ஒரிஜினல் டேப்லெட்டு ஒரிஜினல் மருந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்குது. அதுக்கு காசு நம்மள்கிட்ட இருந்தால் புடுங்குது. நம்ம கட்டுற டெக்ஸி, நம்ம வாங்குற பால் மாவில் விலை, அடிக்கிற பெட்ரோல், இதில் எல்லாம் காசு கொடுங்குற நமக்கு மருந்து தரது. அந்த மருந்தை நாம் ஏன் பிரயோசனப்படுத்துகிறோம் இல்லை? நமக்கு ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? ஏன் நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணும்? போட்டிருக்கு, அதுக்கு டிக்கெட் குறைத்தான். நமக்கு சொகுசு தேவை, நமக்கு நல்லா சாப்பிடணும், நமக்கு லேசர் இருக்கணும், ஆடம்பரம். நமக்கு ஆடம்பரம் கூடினா பட்ஜெட்டு கூடும். பட்ஜெட்டு கூடினா பொண்டாட்டி புருஷனுக்குள்ள சண்டை வரும். ஏன் வருமானம் பத்தலாட்டி சந்தோஷம் இல்லை? எவனுக்கிட்ட சந்தோஷம் இல்லையோ அவனுக்கிட்ட ஆண்மை குறைபாடு. எவனுக்கிட்ட ஆண்மை குறைபாடு இருக்குதோ அந்த குடும்பத்தில் சண்டை. மருந்து இருக்குவா? ஆண்மை குறைபாடாக இருக்குது. எப்படி ஆண்மை குறைபாடாகாமல் இருக்கும் யோசி. நான் ஒரு கவுன்சிலர், அதனால் நான் சொல்கிறேன். ஆண்மை குறைபாடுங்கிற ஒரு நோய் இல்லை, அப்படி ஒன்று இல்லை. தாம்பத்திய உறவில் பிரச்சனைங்கிறது ஒரு நோய் இல்லை, அதுக்கு மனசு தான் காரணம். எவன் சந்தோஷமாக இருக்கானோ அவன்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கார். ஆண்மை குறைபாடுன்ற ஒருத்தம் வந்தால் அவருக்கு 1008 சிக்கல் இருக்கின்ற அர்த்தம். கொஞ்சம் வாங்கு, அதுக்கு மருந்தெடுப்போம் புறவும். உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை? சிலர் பிஸ்னஸ் மேன், நல்ல பொண்டாட்டிக்கும் அவருக்கு மேலே பிரச்சனை இல்லை, நிம்மதி இல்லை இவருக்கு. பிஸ்னஸ் கோளுக்கு மேலே கோள், அங்கே சரக்கு போகுதுன்னு சொல்லி லொரியில் சாமான் வருது, வெளிநாட்டு சாமான் கொஞ்சம் வந்து சுங்கத்தில் பிடிபாட்டி இருக்குது, அதுக்கு போகணும், அதுக்கு ஆள் அனுப்பணும், இதுக்காக நண்பட்டு தலைக்குள்ளே இருந்தால் ஆண்மை குறைபாடு கட்டாயம். நிம்மதி இல்லை. நாம் தொழில் செய்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். அந்த சந்தோஷத்தையே இழந்து தொழில் நடக்கக்கூடாது. அப்போ பட்ஜெட்டு கூடுது, பட்ஜெட்டு கூடினா இந்த ஆளுக்கு நிம்மதி இல்லை. உழைக்கிறது பத்தாவது, உழைக்கிறது பத்தாதுன்னு கடைசியாக ரெண்டு பேரும் கூடி ஒரு முடிவெடுப்பாங்க. என்ன? ரெண்டு பேரும் பார்ப்பாங்க, என்ன ஒவ்வொரு மாதம் நமக்கு கடன் ஏறிக்கிட்டு இருக்குது, எடுக்கிற சம்பளத்தை கடையெல்லாம் கொடுக்கணும், வீடு கட்டணும், என்ன செய்கிறேன் என்ன செய்கிறேன்டா, இருக்கிற ஆடம்பரத்தை குறைச்சோன்னு தாராளமாக மிஞ்சும். நான் கேட்குறேன், ஒரு வீட்டில் 5 பேருண்டா 6 ஃபோன் எதுக்கு? ரூட்டில் 5 பேர், அம்மாவுக்கு ஒரு ஃபோன், பாப்பாவுக்கு ஒரு ஃபோன், மூத்தவனுக்கு ஒரு ஃபோன், இளையவனுக்கு ஒரு ஃபோன், மகளுக்கு ஒரு ஃபோன், கொமனா ஒரு ஃபோன். 5 ஃபோன், 5 பேர், 6 ஃபோன். அந்த ஃபோன் சில ஃபோனில் 2 சிம், இதில் ஒரு 2 சிம், இதில் ஒரு சிம், இதில் சிம், டொங்கல் நெட்டு தகுவல். இந்த ஃபோனுக்குள்ளே எவ்வளவு காசு கரையுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வழங்க மாட்டேங்க. நாம் ஒரு மெசேஜ் தானேன்றட்டோ, அஸ்ஸலாமு அலைக்கும், எதுக்கு இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் எதுக்கு? நீ சந்திச்சியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துச்சு. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து வந்த நான் சும்மாரிக்கலாமா? என்னத்தை நினைப்பான்? வலைக்கும் அஸ்ஸலாம், நீ 1 ரூபா 400 ரூபா 10 ரூபா, ஆறுக்கு போகுது அந்த காசு. நீ 1 அஸ்ஸலாமு அலைக்கும் 1 ரூபா, 400 அஸ்ஸலாமு அலைக்கும் 1 ரூபா 10 ரூபா, அதையே வெளிநாட்டுக்கு அடித்தா 6 ரூபா, நான் திருப்பி அடித்தா 6 ரூபா 12 ரூபா, ஒரு சலாத்துக்கு 12 ரூபா. எத்தனை சலாம், எத்தனை நிக்கல், எத்தனை நெய்யாண்டி, எத்தனை கிண்டல், எத்தனை எம்எம்எஸ், எத்தனை சட், எத்தனை இன்டர்நெட் தொடர்பு, எத்தனை ஸ்கைப், எத்தனை ஃபேஸ்புக், எத்தனை வாட்ஸ்அப், எத்தனை வேதம், எவ்வளோ என்ன நடந்துக்கிட்டு? 1 ரூபா 5 ரூபா 3 ரூபா 4 ரூபான்னு ஒரு குடும்பத்தில் ஒரு மாதத்துக்கு எத்தனை 100 ரூபா 100 கணக்கானது கரையுது. ரீலோட் ரீலோட் ரீலோட். பொண்டாட்டி சொல்கிறா, எனக்கு ஏர்டெலுக்கு ஒரு ரீலோட், டயலாக்குக்கு ஒரு ரீலோட் போடுங்க அப்படின்னு. அதுக்கு 100 ரூபா, இதுக்கு 100 ரூபா, சிம்பிள் 200 ரூபா அப்படியே கொடுத்தான். நம்ம கொடுக்கும்போது 100 ரூபா 50 ரூபா 200 ரூபா தான். ஆனால் மாதம் முடிய பட்ஜெட்டு 40,000 ரூபா. எதுக்கு இந்த ஃபோன்? எதுக்கு மகளுக்கு ஃபோன்? எதுக்கு மகனுக்கு ஃபோன்? அந்த ஃபோனை கொடுத்தா அந்த கை சும்மா இருக்குமா? செவனை பிடித்தவன் கையும் செல்ஃபோன் பிடித்தவன் கையும் சும்மா இருக்காது, சுரண்டிக்கு தான் இருக்கும். அது சுரண்ட சுரண்ட காசு தான். இந்த காசு போயிட்டே இருக்குது, கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய ஆடம்பரம் பாருங்க. இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் நடக்குது. ஒரு மௌலவிக்கு சம்பளம் நியாயமாக கொடுக்காதனால தான் 3 மாதத்துக்கு ஒரு மௌலவி ஒரு பள்ளியில் நிற்கி. என்ன முதல்வர் மௌலவி இருந்தா அவர் வெயிட்டர் என்ன போனண்டா, ஒழுங்காக சம்பளம் கொடுத்துருந்தா ஏன் போகிறார்? நீங்கள் அங்கால் லெஞ்சால் ஒன்று படுத்து ரிசிட்டு கிழிச்சு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் என்று கடக்காரன் ஏசி மோதின் ஏறி இறங்கி உழைச்சிக்கு வந்து அங்கே இங்கேண்டு பார்த்து கரண்ட் பில்லு தண்ணி பில்லெல்லாம் கட்டி ஒரு 10,000 ரூபாவை சேர்த்து தலைவர் ஒரு 2,000 ரூபா வச்சு செயலாளர் இன்னொரு 2,000 ரூபா வச்சு அதில் உள்ள ஒரு பாபா நானும் 2,000 ரூபா தாரன் போட்டு ஒரு 15,000 ரூபா சம்பளம் கொடுத்தா 15,000 ரூபாய்க்கு அவரை குடும்பம் எப்படி ஓடும்? நமக்கு நல்லா விளங்குது இல்லை. 30 காணாண்டு அவன் நின்று நின்று பார்த்தோட்டு இது சரிவேதா, நாம் பேசாமல் ஒரு கடையில் போய் நிற்போம் ரெண்டு ஓட்டு பாய் காட்டி விட்டுருவான் மௌலி மறு இன்னொரு மௌலியை தேடுவாங்க. நாம் என்ன செல்ஃபோனுக்கு கொடுக்குற காசு அந்த பள்ளி உண்டியலுக்கு போடுங்க. ஒரு 50,000 ரூபா சம்பளத்தை கொடுத்த ஒரு பள்ளியை வச்சு நான் சும்மா கம்பீரமாக போயிட்டு என்ன பிரச்சனை? நம்மளுக்கு முடியாமல் இல்லை, முடியும். ஆனால் நாம் வேறு இடத்த முடித்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட காசில் எவனோ லாபம் அனுபவிச்சுட்டிருக்கான். ஒரு யூத நிறுவனம் ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் நம்மளோட காசில் பிடுங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு மொபைட்டில் பிடுங்குது, ஒரு டயலாக் கம்பெனி பிடுங்குது, ஒரு ஏர்டெல் கம்பெனி பிடுங்குது. ஒரு பணக்கார முதல்ல தான் ஒரு ஏழை குடும்பத்தின் ரத்தத்தை உறிஞ்சுது. நமக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. நம்ம எங்கே போட்டுட்டிக்க நம்ம காசு? எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஃபோன் கால், எதுக்கு தேவையில்லாமல் ஒரு மெசேஜ், எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் ஒரு விஷயம், ஒரு பயம், ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மார்க்க விஷயத்தை நெட்டில் ஏற்றுறதுக்காக ஒருத்தர் வச்சுக்கார். அது வேறு விஷயம். சும்மா ஒருத்தன் பேசிக்கான், ஒன்றும் இல்லை அவனுக்கு, பிஸ்னஸும் இல்லை ஒன்றும் இல்லை. ஃபோன் ஒவ்வொரு தெருக்களையும் ஃபோன், இன்றைக்கு ஃபோனில் செலவழிகிற காசு மாதிரி வர எதுலேயுமே செலவு இல்லை, அம்பிட்டு போயிட்டு இருக்குது. தேத்தாணி குடிக்காட்டியின் டீ குடிக்காட்டியின் ரீலோட் போட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டை கறிவாண்டாட்டியும் அவன் ரீலோட் போட்டுட்டிருக்கிறான். சாராயம் குடிக்கிறவன்ற நிலைமையை விட ரொம்ப மோசமாக போச்சு இந்த ஃபோன் பாவிக்கிறவனுடைய நிலைமை. அதுலேயும் புது மெடல் வந்துட்டால் பழைய மெடல் அறவிலைக்கு விற்கான். புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்கிறான், அதில் சும்மா கமரா கிளியர்ண்டா அந்த மாதிரி கிளியர் கிளியர் அந்த உனக்கு என்னடா? அப்போ 20,000 ரூபாய்க்கு வாங்கின ஃபோனை ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்காம் விற்று அந்த 12 இன்னும் கொஞ்சம் காசை போட்டு புதுசாக வந்த ஃபோன் ஆதாயம்டா வேண்டாம். எல்லாம் வந்த கேஸ் தான் ஆதாயம் என்று வேண்டது இருக்கே. என்ன ஆதாயம் நட்டண்டா உனக்கு? உனக்கு புரிய மாட்டேங்குது. இது முதலாளித்துவம். இப்போ உள்ள கொமர்ஸ் பாடம் இருக்குது இல்லை, அதில் போட்ட ட்ரிக்ஸ் தான் இது. உனக்கு ஆதாயம் ஆதாயம் வேண்டு விளக்களி விளக்களி வேண்டு தேவையில்லாத சாமானை திணிக்கிறான். திடீர்னு ஃபேமிலியில் ஒருத்தன் போட்டு விரிக்கிறான், 100 ரூபாய்க்கு 3 யார் என்றா என்ன அர்த்தம்? இங்கே வந்து மடப்பட்டம் கேட்குற யார் என்ற அர்த்தம்? நீ இதுவரைக்கும் சும்மா தானே இருந்த, உனக்கு சீலை தேவைப்பட்டா? எனக்கு சீலை தேவைப்பட்டா? ஒத்தருக்கும் சீலை தேவைப்படல. 100 ரூபாய்க்கு 3 யார் அழகான பூவும் சுற்றும் ஆதாயம்டி ஆதாயம்டா உனக்கு என்ன? உனக்கு தேவை இருந்தால் வேண்டு, அதான் வாழ்க்கை. தேவையில்லாத வேண்டி மூட்டை கட்டினா தேவையான ஒன்று ஒதுங்கி நிற்கும், ஊடுகாடாகும். ஜப்பானுடைய முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்? கழிவுப் பொருட்களை அகற்றுவது தான் காரணம். ஜப்பானுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்ன? கழிவுப் பொருட்களை அகற்றுவது. நம்மளும் முன்னேறதா இருந்தால் கழிவுப் பொருட்களை அகற்றணும். நம்மளோட வீட்டை போய் அலுமாரியை திறந்து பார்ப்போம். உங்களோட அலுமாரியை திறந்து இப்படி அடுக்கு அடுக்கி வச்சிருக்கலாம், அதில் எத்தனை உடுப்பு உடுக்குற உடுப்பு, எத்தனை யூஸ் பண்ணுற உடுப்பு எத்தனை இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னே உடுத்த புடவை இருக்கு, சின்ன வயசில் போட்ட ஷர்ட் இருக்குது, சின்னதாக கட்டையாகி போன அழகான பீத்தல் இல்லாத ஷர்ட்டு ஆனால் உடுக்குறதில்ல கட்டை. இப்போ கொஞ்சம் உடம்பு ஃபெட் ஆகிட்டு இடுப்பு காணாம், ஆனால் புது ட்ரௌசர் மடித்து இவ்வளோ உயரத்தில் அது ஒரு மூலையில் இருக்கு. அலுமாரி நிறைய இருக்கிற உடுப்பில் ஒரு 4-5 உடுப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற உடுப்பு, மற்றது எல்லாம் இருக்கு. எதுக்கு என்னத்துக்கு? இப்போ என்ன நடக்குது? உங்களோட அந்த 4 உடுப்பில் ஒரு உடுப்பு எடுக்கிறதுக்கு 25 நிமிஷம் உங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் நான் வச்சேன் ட்ரௌசரை தேவையில்லாத கலப்புறேன். இதை கிளப்பி அதை கிளப்பி இதை கிளப்பி சி இந்த கதவை திறந்து அதை கிளப்பி அதை கிளப்பி இன்னாரு. இந்த 25 நிமிஷம் உனக்கு வேஸ்டா இல்லையா? இந்த யூஸ் பண்ணாத உடுப்பை எடுத்து அளவு உள்ளவனுக்கு தர்மம் செய், இல்லாட்டி ஒரு பார்சலை கட்டி வீட்டுக்கு முன்னுக்கு வை. ஜப்பான்ல அப்படிதான் செய்வோம். அவனுக்கு தேவையில்லாத உடுப்பு, இந்த உடுப்பை இனி நான் உடுக்க இயலாது, இது ஃபேஷன் இல்லை அல்லது மங்கி போச்சு எனக்கு காணாது. இதை வீட்டுக்க வச்சு இடத்த பிரச்சனையாக்கல, இடம் சரியாகிக்கணும். அதான் என்ன செய்வான்டா, உண்டு டஸ்ட்பின்ல போட்டு எறிவான் அல்லது கட்டி போட்டு கிஃப்ட் ஃபார் ஹிமன் முன்னு கழுவி விட்டுவான். கிஃப்ட் ஃபார் யூ விரும்பினவன் வருவான், தேவைப்பட்டு வந்துக்கிட்டு போவான், தேவையில்லாதவன் இருப்பான், மெஷின் வரும் அள்ளி போட்டுக்கிட்டு அவன் போயிடுவான். இப்போ உங்களோட அலுமாரியில் 5 உடுப்பு தனிக்கு 25 நிமிஷம் தேவையில்லை, ஒரே செகண்டில் திறந்தாச்சு எடுத்தாச்சு, அவன் போயிட்டிருக்கான், இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டிருக்கிறான். தேவையில்லாத சாமானை அகற்றுங்க, உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். தேங்காய் வெண்ண கலர் மீண்டின்னு கூட செட்டின்னு தயிர் வாங்கின போத்தல், தயிர் வாங்கின மண் சட்டி, டூத்பேஸ்ட் நெய்ச்சி விட்ட முடிஞ்ச அந்த நெஞ்சது, அதை இன்றைக்கு விருப்பம் இல்லை. அதுவும் பாத்ரூமுக்கு ஒரு குப்பை, ஷம்பு நெய்ச்ச பேப்பர் எல்லாம் அங்கே பாத்ரூம் உள்ள குப்பை, உடுப்பு காணாத உடுப்பு, கிழிஞ்ச உடுப்பு, அந்த உடுப்பு இது. ஊடு காடா இருக்கு, ஊடு காடா இருந்தா ஒன்று அழகில்லை, இன்னொன்று அது இன்ஃபெக்ஷன் ஆக்குது, நோய் கிருமிகளை கொண்டு வருது. அடுத்தது உங்களுக்குரிய சாமான உரிய நேரத்தில் எடுக்க இல்லாமல் டைம் வேஸ்ட் ஆகுது. இன்னொன்று உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, அது இடத்த பார்த்து டென்ஷன் வரும். எப்போவுமே ஒரு இடம் நீட்டாக நல்லா இருந்தால் ரிலாக்ஸாக அழகாக இருக்கலாம். நீங்கள் படிக்கிற ரூம், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, நீங்கள் படிக்கிற ரூமில் உங்களோட புக் ஒழுங்காக நீட்டாக இருந்து, நீங்கள் படிக்கிற மேசையில் படிக்க வேண்டிய நோட் புக் மட்டும் இருந்தால் உங்களுக்கு படிக்கிற மூட் வரும். இதில் 4-5 கொப்பி குமிஞ்சி அதில் ஒரு 7-8 புத்தகம் அப்படியே அடைஞ்சி விரித்து உரகிழிஞ்சி கையெழுத்து கூடி கீறுபட்டு நீட்டில்லாத எழுத்தோட உங்களோட படிக்கிற ரூமை வச்சிங்கடா, நீங்கள் மார்க்ஸ் எடுக்க முடியாது, உங்களால் படிக்க முடியாது, ஹோம்ஒர்க் செய்ய முடியாது, நீட்டாக இருக்கும். அப்போ ஜப்பான்காரனுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக, அப்போ ஆடம்பரம் கூட அந்த ஃபோன் இந்த ஃபோன் இது சொல்லி குமிச்சு குமிச்சு குமிச்சு குமிச்சு வச்சுருக்கோம். செலவுகள் கூட, ஸ்ட்ரெஸ் கூடுது. இப்போ பொண்டாட்டியும் புருஷன் உட்காந்து யோசிப்பாங்க, நமக்கு இப்போ காணாது இந்த வருமானத்தில், நாம் எப்படி பொம்பளை பிள்ளை நான் பிறந்துட்டு நான் உள்ள வகுத்தில் வேண்டு இனி இவ தான் ஸ்டார்ட் பண்ண, அவ்வளோதான் நகை பொலிசு வேண்டி கெட்டதும் அவ்வளோதான், டை வேண்டி கெட்டதும் அவ்வளோதான், ஃபேர் லவ்லி வேண்டி கெட்டதும் அவ்வளோதான். நான் கருப்பு வெள்ளையாகிறதுக்கு ஒரு மருந்து தாங்க, அந்த மருந்துக்கு 500 ரூபா 10 நாளைக்கு உண்டு, 30 நாளைக்கு 3,500 ரூபா மாதம். நீ வெள்ளையாகி யாரை கல்யாணம் பண்ண போகிறாய், நீ தான் கல்யாணம் பண்ணிட்டியே, அவன் என்ன தேவையில்லைண்டா, நீ கருப்பு உன்ன தேவையில்லைன்னு சொன்னா இல்லையே. இப்போ ஆறுக்கு அலங்காரம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டறிக்கக்குள்ள அலங்காரத்தை காணல, ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும், புருஷன் பக்கத்தில் இருக்கக்குள்ள நல்லா உடுத்துட்டு மனம் இல்லாமல் நாத்தம் இல்லாமல் நல்லா உடுத்துக்கிட்டு நீட்டாக உடுத்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கு என்ன நடக்குது, வீட்டில் இருக்கக்கூட பழசு கிழிஞ்சி தச்சது, சாயம் போனது, தலை சீவுறல், பவுடர் பூசுறல், செண்ட் அடிக்கிறல, குதிகாலில் ஊத்தரிக்கும் வீட்டு. ஆனால் வெளியே போகும்போது சும்மா அப்படியே ஒரு நடிகை போகிற மாதிரி போகிறோம். அப்போ ரோட்டில் இருக்கிறவன் இஞ்சி ஆசைப்படுறான், வீட்டில் இருக்கிறவனுக்கு ஆசை வராது, ஏனண்டா இதை பார்த்த கோலம் வேற. இந்த ஆளுக்கு இன்னொன்று கிளி மாதிரி தெரியும், அந்த கிளி வீட்டில் அண்டங்கா காயத்தான் இருந்திருக்கும். நடக்குது நடக்கு. அப்ப இன்னைக்கு நைட்டியை நல்லா வேண்டுறதுக்கு ஏன் மனசு வருதில்லை நமக்கு? இன்னொரு பொம்பளையில் ஒரு புருஷன் ஏன் ஆசைப்படுறான், அலங்கரிச்சுக்கிட்டு பாரத்தால் ஆசைப்படுறான், அவளை விட அழகானவளை தான் நம்ம பண்ணியிருக்கோம், இதை அலங்கரிச்சு பார். நாம பார்க்கறது தான் நைட்டி, ஒரு புருஷன் ரசிக்கிறது தான் நைட்டி. அந்த நைட்டி 150 ரூபாய்க்கு வேண்டுவார், அந்த நைட்டி அவர் பார்க்கறது 150 ரூபாய்க்கு. உடுத்துக்கு போக்குள்ள ரோட்டில் ஊரன் பார்க்குறானே அது சல்வார், அது சல்வார், அது 7,500 ரூபா. உனக்கு கொடுத்த மரியாதை இதான் நீ. நாம் என்ன சொன்னா, வெளியே பார்க்கறதுக்கு ஒரு கருப்பு கோட்டு, உள்ளுக்கு நீ ரசிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேஷனாக எவ்வளோ அழகாக உடுக்கலாமோ, அந்த சோட்டி அந்த நைட்டி, வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸு பேண்ட் போடுறண்டா போடு, டிஷர்ட் போடுறண்டா போடு, நீ உன்னுடைய மனைவியை அழகாக ரசித்து அனுபவி, குடும்பத்துக்கு சிக்கல் வராது.
1: இதுக்கெல்லாம் ஆடம்பரம் பார்ப்பாங்க. ஆடம்பரம் நைட்டி 2000 ரூபா வேணாம்.
0: டேய், 2000 ரூபாய்க்கு வேண்டி கொடு, அப்போதான் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இது ஆடம்பரம் இல்லை, இது அனுபவிக்கிறது. ஆனால் நீ இன்னொருத்தன் அனுபவிக்கிறதுக்கு ஆடம்பரம் பார்க்க. இந்த வீட்டை கட்டுறோம், இப்படி கட்டுறது.
2: நேர்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நிம்மதி வளங்க. அப்போ பொண்டாட்டி புருஷன் இருந்து பட்ஜெட் பண்ணுவாங்க, செலவு கூட. என்ன செய்ய வெளிநாட்டுக்கு போ, என்ன செய்ய வெளிநாட்டுக்கு போய் ரெண்டு வருஷம் கண்ணை பொத்திக்கிட்டு நானும் மிரிக்க நீங்கள் மிரிங்க, டெலிஃபோனு ஸ்கைப் எல்லாம் மிரிக்கித்தானே, நம்ம நெட்டில் முகத்தை பார்த்து பேசிக்குவோம், தங்கம் அல்லாவுக்காக பிரியும், போங்கன்னு சொல்லி ரெண்டு வருஷம் அனுப்பிவிட்ருவாங்க. சொல்லக்கொள்ள லேசாக தானே இருக்கும். போய் ஒரு நாலஞ்சு மாதம் போகக்கொள்ள நாம் தானே போச்சுன்னு கூப்பிடலாமான்னு யோசிக்கும் இந்த பிள்ளை. அவரும் என்னமோ நாமளும் ஜண்டித்தனமாக வந்துட்டோம் போய்க்கலாமா, அரபி விசா தருவானா, தெரிய மாட்டான். டெலிஃபோன்லேயே தொடர்பாயிருப்பான். இப்படி எத்தனையோ பேர் வாழ்ந்துக்கிட்டு தன்னுடைய ஆசைகளை அடகு வச்சுட்டிருக்கிறாங்க. சிலர் விதி விளையாடி என் நஞ்சு காவலிகள் இருக்கிறாங்க. எவன் வீட்டில் புருஷன் இல்லையோ அந்த வீட்டுக்கு மிஸ் கால் பண்ணுறதும், ராங் நம்பர் கால் எடுக்கிறதும், அந்த வீட்டுக்கு கதவை தட்டுறதும், இப்படி கடைசி அந்த ஆள் ஃபோன் எடுக்கக்குள்ள அந்த ஃபோனில் ஒரு ஃபுல்லாக செல்லும், நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார். உண்மையாக சொல்லுவாள் அவள். அதோட முடிஞ்சு கதை. குடும்பங்கள் பிரியுது. அப்போது ஒரு ஆடம்பரத்துக்கு லிஸ்ட்டு போட்டு புருஷன் வெளிநாட்டுக்கு போய் முடிஞ்சு இருக்கிற ஊடுவளவை விற்று ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஆசைப்பட்டு 25 லட்சத்தை கப்பக்காரனை கொடுத்து இடையில போட்டு ஹாங்காங்கில் பிடிபட்டு அவன் ஜெயிலில் வச்சு தண்ணியில் தாண்டு உள்ளே மௌத்தாகி தப்பி பதறி வீட்டை கொண்டாந்து இறக்கி விட்டா இருக்கிறது கூடுமில்லை, வளவும் இல்லை. எதுக்கு இந்த ஆடம்பரம், எதுக்கு போக பார்த்தனி? நான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க என்ன, எதுக்கு போகிறாங்க? திங்கச்சோறு இல்லாமையா? வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கொடுக்குறதுக்கு 1.5 லட்சம் ரூபா இருக்கு இல்லைவா? 1.5 லட்சம் ரூபா இருக்குதானே? அந்த 1.5 லட்சம் ரூபா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கொடுக்குறதுக்கு வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏன் ஆசைப்பட்டேன்டா? ஆடம்பரத்துக்கு தான். வீடு கட்டணும், மாடி கட்டணும், நல்ல ஒரு கார் வேண்டணும் என்றதுக்கு தானே போத்துவங்கினேன். இந்த 1.5 லட்சம் ரூபா இருந்தா எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு போவோம் தெரியுமா? மீனை வேண்டி ஊருக்கு விற்கிறவன்கிட்ட இந்த 1.5 லட்சம் ரூபா காட்டி என்ன செய்யலாம்ட்டு கேட்டுப்பார். டே தோடா, 4 குடும்பத்துக்கு சோறு கொடுப்பேன் அப்படியம்மா. அந்த 1.5 லட்சம் ரூபா அவனுக்கிட்ட இருந்தா ஏன் நம்ம புரிய மாட்டேங்கிறோம்? நமக்குள்ள நிறைய சக்திகள் இருக்குது, நமக்குள்ள நிறைய பலம் இருக்குது. இந்த பலத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருப்புடையை வெளியில் பேசுங்கிறான். அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருப்புடையை வெளியில் பேசுங்கிறான். நம்ம ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறோம், அல்லாவை மறந்துட்டோம், அல்லாவை மறந்துட்டோம். ரெண்டாவது, நம்ம வாயில் நல்ல வார்த்தைகள் வாரதே இல்லை. நம்மகிட்ட இருக்கிற பொசிட்டிவான விஷயங்கள் நமக்கு தெளியில தெரிகிறது, எப்போ நெகட்டிவ் இருக்குதா தான் பேசுகிறோம். ஒருத்தனுக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், இழப்புகள் லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஒரு 10 குள்ளே முடியும், ஒரு 10 குள்ளே முடியும் ஒருத்தன் பிரச்சனை. ஆனால் ஒருத்தன்கிட்ட இருக்கிற அருளை கணக்கு போட்டு பாருங்க. அவன் கண் பார்க்குது, மூக்கு சுவாசிக்குது, தோல் உணருது, வயிற்றில் செமிக்குது, என்ன தலை அசையுது, விரல் நல்லா பிடிக்குது, நல்லா சிரிப்பு வருது, இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, சொல்கிறதுக்கு தாய் தகப்பன் இருக்காங்க, வாழ்கிறதுக்கு மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, உறவு இருக்கு, நிலம் இருக்கு, என்ன உடம்புல எல்லா உணர்வுகளும் இருக்குது. அப்படி இப்படி என் லிஸ்ட்டை போட்டு போனால் முடியாதுங்க. உட்கார்ந்து ஒரு நாள் முடிஞ்சு நாளைக்கு ஆரம்பிச்சதுக்குன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கிட்ட எல்லா அருள் தந்திக்கலாம். தந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு தந்த அருளை பேசுங்கிறான். நம்ம அதை மட்டும் பேசுகிறதில்ல, எப்போவாச்சும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு நல்ல கண்ணை தந்திருக்கிறா யா அல்லாஹ், எனக்கு நல்ல மூக்கு இருக்குது யா அல்லாஹ், எனக்கு நல்ல நாக்கு இருக்குது யா அல்லாஹ், நான் நல்லா எச்சு துப்புறேன், நல்லா யூரின் போகுது, நான் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு நல்லா செமிக்குது, எனக்கு தங்குறதுக்கு ஒரு கூரை இருக்குது, போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் இருக்குது, உறவு என்று சொல்லிக்கிறதுக்கு ஒரு உறவு இருக்குது, நண்பர் என்று சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா வந்து பார்க்குறதுக்கு ஒரு சிநேகிதம் இருக்குது, எம்பிட்டு இருக்குது யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று எப்போவாச்சும் உட்காந்து நன்றி செலுத்திக்கிறோமா? இல்லை. ஆனால் நம்ம பேசுகிறதெல்லாம் என்ன வாழ்க்கை, இது என்ன வீடு, இது நல்லா இருக்குது வீடு, என்ன வீடு, எப்படிப்பா இருக்க சோமா இருக்கியான்னு கேட்ட உடனே மாதிரியாக கிடக்கும், நாக்கை புழுங்கிட்டு சாகனம் போல இருக்கு, என்ன நாடு, என்ன உலகம், என்ன அரசியல், எல்லாம் விலையும் கூடிக்கிட்டு அதுக்கு தாந்த இலங்கையில் பிறந்தோமோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எம்புட்டு சொல்லி முடிக்கிறான். ஏண்டா நல்லா இருக்கிறையான்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு என்ன பஞ்சமங்கிற இந்த நாக்கில் இருக்க வார்த்தை. இங்கிலீஷில் கேட்டப்பார், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், தேங்க் யூ. என்னடா அதுக்கு மட்டும் நல்லா இருக்குது? அதே ஆளுக்கிட்ட ஃபெஸ்ட்டுக்கு ஒருத்தனை விடுங்க, ஒரு ஆளுக்கிட்ட தமிழால் கேட்டுட்டு வா, எப்படிப்பா நல்லா இருக்கிறியா? என்ன நல்லா இருக்கிறாரு. நேற்று தான் ஒரு கடங்காரம் வந்து கத்திக்கிட்டு போகிறான், நல்லா இருக்கிறதா நல்லா அப்படின்ட்டு புலம்புவோம். அதே ஆளுக்கிட்ட நீ போய் ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. என்னடா என்ன பாஷையிலேயே ஒரு பிரச்சனை. அரபில் கேட்டு பாருங்க, கைஃப ஹாலுக், ஹைர் அல்ஹம்துலில்லா. அரபியாவது வேற வார்த்தை சொல்கிறான்னு பாருங்க, அந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இந்த பலா போன தமிழ் என்ன பாடுபடுத்துது தெரியுமா? இந்த லாங்குவேஜுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. லாங்குவேஜ் கலாச்சாரம் என்ன? நல்ல ஒரு சமூகம் என்ன பாஷை பேசியதோ அந்த பாஷையில் நல்ல பண்பு இருக்கு. நாம் பேசுகிற தமிழ் நல்ல கலாச்சாரம் உள்ளால் பேசினதில்லை. இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வரல இந்த தமிழ், அரபு வந்திருக்குது. கைஃப ஹாலுக்கு என்று கேட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறவன் கூட ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அல்யோம் ஹைரும் மினல் அதாவது நாளைய விட இன்றைக்கு நல்லம், நேற்றைய விட இன்றைக்கு நல்லம், நேற்றை விட ஹைர் மினல் அம்ஸ், நேற்றைய விட இன்றைக்கு நல்லா இருக்கணும். நம்ம தமிழக கேட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறான்ட்ட எப்படிப்பா சோமா இருக்கியா? சோமா இருந்தால் இங்கே ஏன் வந்து படுக்கிறான்ட்ட நாய்? ஏண்டா நேற்றைய விட இன்றைக்கு பரவாயில்ல, இன்றைக்கு கொஞ்சம் நிமிந்து உட்கார முடியுதுன்னு சொல்லலாம் இல்லை? சொல்லலாமா இல்லையா? வாயில் இருக்கு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்கிறோம் இல்லையே. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ். நமக்கு படிப்பு வரலை, நமக்கு இங்கிலீஷ் வருதில்லை, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன், காசை கொடுத்து கண்ணாடியை வேண்டி மாட்டி வச்சிருக்கேன், அதில் போய் நின்றுக்கிட்டு கவலைப்படுறதுக்கு 1000 ரூபா கண்ணாடி, பெரிய கண்ணாடி 1500 ரூபா. காலையில் எழும்பி போயிட்டு முதல் கண்ணாடிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இப்படி தான் பார்ப்பேன், நல்லா இருக்கு, கண்ணை வளைச்சி கருப்பு ஓதடு, இந்த மூக்கு கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் என்ன ஆளும் பார்த்து, இப்படி பார்த்து நாமளும் தான் இருக்கோம், வளரலையே, அல்லது நம்ம கொழுப்பாக இருக்கிறதே நம்மளும் தான் இருக்கோம். இப்படியே உடம்புல குறைய பார்த்து பார்த்து காலையிலேயே கவலைப்பட்டு தான் வெளியில் போகிறான். ஏன்டா சந்தோஷப்பட வேணாமா? எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வர வர மனசில் இறுக்கம் கூடும், ஸ்ட்ரெஸ் கூடும். ஸ்ட்ரெஸ் கூடினால் சந்தோஷம் குறையும், சந்தோஷம் கூடினால் உங்களுடைய முயற்சி குன்றும், ஆற்றல் குறையும், உங்களால் சாதிக்க முடியாது. ஒருத்தன் சாதிக்கணுமெண்டா முதல்ல அவன் சந்தோஷமாக இருக்கான். அவன் சிரிச்சுக்கிட்டு போனால் தான் சாதிக்கலாம், மனசு நிறைஞ்ச சந்தோஷம். அவன் கவலைப்பட்டுக்கு போனவனுக்கு வேகமாக ஓட முடியுமா? அதனால தான் அலா இன்ன அவுலியா அல்லா அலா ஹோஃபுன் அலிஹி வலாஹும் யஹ்சனுன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையான அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் பயம் இருக்காது, கவலை இருக்காது அவர்கள் மீது. பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. கவலை எப்போ வரும்? நடந்து முடிஞ்சதை நினச்சா வாரது தான் கவலை. சே நான் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டேனே என்றெல்லாம் கவலைப்படுவோம். பயம் எப்போ வரும்? நாளைய நினைச்சால், நாளைக்கு என்ன செய்ய போகிறோமோ, எப்படி இந்த ஜப்பு ஜெயின் பண்ண போகிறோமோ, எப்படி இதை பேச போகிறோமோ, எப்படி இந்த வியாபாரத்தை முடிக்க போகிறோமோ, எப்படி இந்த விவசாயத்தை செய்ய போகிறோமோ, நாளைக்கு எப்படி நம்ம இந்த ஸ்பீச்சை செய்ய போகிறோமோ என்று நாளைய நினைத்தால் வாரது பயம், நேற்றே இதை நினைத்தால் வாரது கவலை. ரெண்டுமே இன்றைக்கு வருது, நிகழ்காலத்தில் வருது. நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்திருந்தால் நம்ம மூஞ்சி சரியில்லாமல் இருக்கும். நம்மளால் எவ்வளவு தூக்க முடியும் அவ்வளவு தூக்க முடியாது. பயத்திலையும் கவலையிலையும் இருக்கிறவன் வளமையாக 30 கிலோ தூக்குறவன் அன்றைக்கு ஏலாம் 20 கிலோ தூக்கிடுவான். வளமையாக 4 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், 2 மணியோட ஆஃப் ஆகிடும். ஏ என்னடா எனக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிம்மதி என்ன வாழ்க்கை, சாகனம் போல இருக்கு. ஏ இங்கே பயமும் கவலையும் இருந்தால் சாகனம் போலான்னு இருக்கும், வாழனும் போல இருக்குமா? இருக்காது. அல்லாவே குருவான்னு சொல்லலாம். ஒரு விசுவாசி பயப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். நடந்து முடிஞ்சது அல்லாட விதிடா, விதி. கல்லாக்கதரை நம்பினவன் எதுக்கு கவலைப்படணும்? அப்படித்தான் அல்லாஹ், அப்படித்தான் இது உடையணும்ட்டு நாடித்தான் உடஞ்சி போச்சு. இப்போ என்ன செய்யும்? காசாவில் அடி விழணுமெண்டு அல்லாஹ் தானே அடினேன், என்ன அடி விழுந்துட்டு இப்போ என்ன? அகதியாக யாழ்ப்பாணத்தில் வந்து ஓடணுமெண்டு அல்லாஹ் தானே அடினேன், ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன? ஒன்றுமில்லை, ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன பிச்சை எடுக்கமா? நல்லா தான் இருக்கும். 100,000 பேர் ஓடி வந்து என்ன பிச்சை எடுக்காங்களா? 100,000 பேர் நல்ல வசதியாக இருந்துக்கிட்டிருக்கான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் காப்பாற்றிக்கான். 20 வருஷத்துக்கு புறவு அடி உள்ள போது இப்போதைய ஓடன் ஓட்டம் காட்டிக்கான். 2010 அடி உழுது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அன்றைக்கு எல்டிடிக்காரன் 200 ரூபா காசை கொடுத்து விரட்டாட்டி அந்த யாழ்ப்பாணத்திலையும் மன்னார்லையும் இருந்துக்கிட்டு செத்திரிக்கணும் கடைசி யுத்தத்தில். நல்ல வேலை விரட்டி விட்டான், ஊடுவளவு போக ஊசம் மிஞ்சிட்டு எல்லாத்துலேயும் நிலவு இருக்குதுன்னு சிந்திக்கணும். நல்ல தோட்ஸ் வரும். எதிர்காலம் அல்லாஹ் எப்படி நாடணும் என்று நடத்தணும் என்று நாடித்தானோ அப்படித்தான் நடக்கும். எதுக்கு பயப்படணும்? இந்த தைரியத்தை வரவழைச்சு பாருங்க, சந்தோஷம் இருக்கு. எனவே நாங்கள் பேசும்போது நல்லதை பேசணும். எனக்கு முடியும், என்னால் இயலும், நான் சாதிப்பேன், எனக்கு வெற்றி, நல்ல வார்த்தைகளை பேசணும். இப்படி நல்ல வார்த்தைகளை பேசினால் சந்தோஷம் இருக்கும். அப்போ ஆடம்பரம் கூடும்போது நம்மளால் முடியாமல் போகுது, முடியாமல் போனால் வேறு வழி கையாளும். இப்போ ஆடம்பரத்தை குறைப்போம், திரும்பிப்போ, பழைய வாழ்க்கை வாழ்வோம், தேவையில்லை, ஒரு சோப்பு போதும். இந்த சோப்பை தேய்ச்சிக்கிட்டு தலைக்கும் போட்டாக்கள் சாகல். ஷம்பு போடாமல் சோப்பை தலைக்கு போட்டவனெல்லாம் அந்த மொட்டையாக போய்த்தானா? இந்த ஷம்பு வந்தது போகிறதான மொட்டை ஆனை, அதில் உள்ள விளக்கம் விலங்கு தான். அதில் முடி உதிர வச்சு போட்டு தான் முடி உதிர்வுக்கு இன்னொரு ஷம்பு விற்கணும். எல்லாம் ட்ரிக்ஸு தான், எல்லாம் ட்ரிக்ஸு தான். ஒண்டை ஒருத்தன் உடச்சி விளம்பரம் பண்ணுறான், இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. வளர்ந்துட்டான், ரெண்டும் ஒரு கம்பெனி தான், ரெண்டும் ஒரு கம்பெனி, ரெண்டு சோப்பு கம்பெனி விளம்பரம் பண்ணும், ரெண்டும் ஒரு கம்பெனி தான். அதுக்காக இந்த சோப்பை இவன் நக்கல் பண்ணி விளம்பரம் பண்ணுவான், விளம்பரம் பண்ணி இந்த சோப்பை விற்பான். இது கமர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், வியாபார தந்திரங்கள். ஒரே ப்ராடக்ட் ரெண்டு பேரில் வரும், ரெண்டு பேரில் வரும், கொக்கோ கோலாவும் பெப்சியும் ரெண்டு கம்பெனி. அவன் கொக்கோ கோலா, இவன் பெப்சி. அவன் கொக்கோ கோலா மட்டும், இவன் பெப்சி மட்டும் செய்ய வேண்டியது தானே? இல்லை, இந்த பெப்சி கம்பெனிக்குள்ளே செவன் அப்பும் மெரிண்டாவே மாட்டான். பெப்சி கம்பெனிக்குள்ளே செவன் டப்பும் மெரிண்டா, பெப்சியை கூட ஆனோடனே செவனை பற்றி கொடுப்போண்ணா, மெரிண்டா. பெப்சி கம்பெனி தேவையில்லை, மெரிண்டாவுக்கு அது அது இதுலாண்டா இருக்குது, அதுவும் அது இதுலாண்டி. சரி, செவன் அப் கூட ஸ்ப்ரைட் அடி, அது கொக்கோ கோலா கம்பெனிக்கு இல்லைங்கிறா. இன்னும் சொல்ல போனால் கொக்கோ கோலாவும் பெப்சியும் ஒரு கம்பெனி தான், அதுவும் ஒன்று. அப்போ என்னன்னா, பல பேர்களை வந்து ஒன்றை ஒன்று உடச்சி விளம்பரம் பண்ணினா ரெண்டுமே வியாபாரம் கிக் ஆகும். என்றா பாசிட்டிவ் நெகட்டிவான விளம்பரத்தில் தான் மக்கள் பார்வை கூடுமங்கிறது ஒரு உளவியல் தியரி. ஒருத்தனே ரெண்டு கடை போடுவான், கீரை கடைக்கு எதிர்கடை வேணும் பண்ணுறது, ரெண்டு கடை போட்டு இவன் ஸ்வீட் புலகண்டு அவன் அவன் ஸ்வீட் புலகண்டு வேணும் வியாபாரம் பண்ணால் ரெண்டு பேருக்கும் வியாபாரம் போடும். இப்படி பிளான் பண்ணி செஞ்சுட்டிக்காங்க. நாம் என்ன செய்யணும்? இந்த ஆடம்பரத்தை உடன் விட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கு வருவோம், செலவை குறைப்போம், ஃபோனை சுருக்குவோம். தேவையில்லாமல் ஃபோன் தேவையில்லை, சுருக்குவோம். தேவையில்லாமல் எஸ்எம்எஸ் தேவையில்லை, வீண் பிரியம் தேவையில்லை. வீட்டை கட்டி நாலு கோபிஷம் அடித்து அதுக்கு மேலே நாலு பல்பை போட்டு வச்சுக்கிறோம். நாலு பல்பை போட்டு வச்சா இப்போ கரண்ட்டு பில்லு கூடிட்டு, யூனிட்டுக்கு நாலுரூவா கூடிட்டு, யூனிட்டுக்கு நாலுரூவா கூடிட்டுன்றதுக்கு கவலைப்பட்டதும் ஆர்ப்பாட்டம் முறங்கினதும் வேதனைப்பட்டதும் கரண்ட்டு பில்லு கூடிட்டு வேதனைப்பட்டது யார்? நம்ம முஸ்லீம்கள் தான். மற்ற ரெண்டு ஜாதி கவலைப்படலை. ஏனென்றா எவ்வளவு உயர்த்தினாலும் அவன் 40 யூனிட்டுக்குள்ளாம் பாவிப்பான், அவனுக்கு புரிஞ்சு தேவையில்லை. அவன் கோழியை அவனில் வச்சு ரோஸ் பண்ணாமல் திம்பான், அவனுக்கு ஃபிடிங் அவிச்சு திங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் போட்டு தேவையில்லை. அந்த நன் ஸ்டீல் சட்டியை வேண்டி அதில் அப்படியே வாட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம கிச்சனுக்குள்ளேயே பல ஆயிரம் பேர் நிறைய சாமான்கள், இடியப்பத்து கொண்டு மாவு அடைக்கொண்டு இடிக்கொண்டு பழங்கள் அடிக்கிறதுக்கு ஒரு பிளெண்டர், கொச்சிக்கா வெங்காயத்தை அடிக்கிறதுக்கு ஒரு பிளெண்டர், புதுசாக வந்த ஒரு மெஷின், கோப்பி இடிக்கிற மெஷின், அந்த நன் ஸ்டீல் சட்டி ஒன்று வருது. மீனை பொறிச்ச உடனே கொஞ்சம் எண்ணெயில் பொறிக்கலாம், நல்லா ரோஸ் ஆகும். அது உண்டு. கோழியை திருப்பி திருப்பி சுடுறது உண்டு. திருப்பாமல் போட்டு வறுத்து எடுக்கிற மெஷின் உண்டு. இந்த மிஷின் எல்லாம் வைக்கிறதுக்கு 40,000 ரூபாய் செலவழித்து லாக்கை, அந்த லாக்கையிலெல்லாம் அதையெல்லாம் அடுக்கி வச்சு மிஷினை பண்ணால், கோப்பி இடிக்கிற மிஷினை வேண்டி, கோப்பி கொட்ட வேண்டி இடிச்சு கோப்பி குடிக்காது, எனதுக்கு மிஷின். அப்போ அதை வேண்டி கோழி பெரட்டி சூடுற மிஷினை வேண்டி வச்சுட்டு கோழி சூடாமல் இருக்கலாமா? அப்போ கிழமைக்கு ஒரு கோழி, அது பட்ஜெட். இப்படியே துண்டு கொளுத்து சத்து போகிறன் நாம். அவன் என்ன செய்கிறான்? கோழியை வேண்டி அந்த மண்சட்டியில் வேண்டி ஆக்கி திண்டுட்டு போகிறான். அப்போ அவனுக்கு கரண்ட்டு பில்லு கூடினா கவலையே இல்லையே, 40-50 யூனிட்டுக்குள்ளே பாவிச்சா முடிஞ்சு. நமக்கு தான் ஃப்ரிட்ஜு வேலை செஞ்சுக்கணும், கூழ் தண்ணி தான் குடிக்கணும், அப்போ தான் நமக்கு நோய் வரும். நம்ம ஆடம்பரத்தை நிப்பாட்டணும். முட்டி மண்முட்டியில் தண்ணி வச்சு குடிச்சுப்பார், பழைய நிலைமை வரும், நோய் குறையும். எதுக்கு ஃப்ரிட்ஜ்? ஒரு கோழி உசுரோட காலைக்கு இருந்த விட, ஒரு கோழி உசுரோட காலைக்குள்ளே இருந்ததை விட, அது செத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த காலம் கூட. அந்த கோழியைத்தான் திங்கும். அப்போ எவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு, எவ்வளவு இன்ஃபெக்ஷன், அதில் எவ்வளவு நோய் சிந்திச்சு பாருங்க. ஸோ ஆடம்பரங்கள் கூட கூட நோய் கூடும், செலவு கூடும், நிம்மதி குறையும். ஆடம்பரத்தை குறைச்சிப்பார், நேரம் மிச்சம். இப்போ இஸ்லாம் நம்மளோட கையில் இருக்கு, இஸ்லாத்தை நம்மளால் படிக்க முடியும், ஒரு பயான் கேட்க முடியும், குர்ஆன் எடுத்து ஓத நேரம் இருக்குது, ஹதீஸ் பாடமாக்க நேரம் இருக்குது, மார்க்க சட்டங்கள் நேரம் இருக்குது. எனவே இந்த சடவாத கொள்கை தான் ஆடம்பரம். ஆடம்பரத்தை தூக்கி எறிந்தால் சடவாதம் கடவுள்வாதமாகும். கடவுளை நம்புவோம், இறைவனை நேசிப்போம், இறைவனுடைய தூதரை நேசிப்போம். குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கை நமக்குள்ள வெறும் செலவு மிச்சம், நிம்மதியான வாழ்க்கை, மறுமையும் நிம்மதியாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. வாஆக்ர தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லா நபிய பஅதா. அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹ் காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக இல்லை, முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100 மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு. ஒவ்வொன்றுக்கும் சில சில உதாரணங்கள் வாதுற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கே இதில் சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை கற்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலிபுனு ஆசிம் என்றவர் வாராரு. சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தாலும் ஷுஐபல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலித் பின் அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதனால பைஹக்கையில் அலிபின் ஆசிம் என்றவர் பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலித் பின் அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழி அறிவிக்கிறதால் இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஷுஐபல் அர்னாவுத் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முரசலான செய்தி. முரசலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து கேட்ட சஹாபி யார் அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின் கேட்டிருந்தால் அது யாருன்றத அந்த தாவல் இல்லாமல் அறிவிக்கிறதுக்கு தான் பேர் முரசல். தாபிக்கு மேலே அறிவிப்பாள் அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த மூணு இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலித் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார், அலி இப்னு ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் எனது ஆமிர ஷாபி அறிவிக்கிறார். இந்த மூணையும் வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறார் அல்லாஹு ஆலம். என்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்தளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்தளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அது என்னடா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அகமதில் 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான நாசு மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம்ய குன்லஹும் ஃபிதா உன். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலா பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதா அஹும் அவங்களோட பரிகாரமாக ஐயோ அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய ஏற்றுக்கொள். அதாவது ஒரு மாதம் இருக்கிறது டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது எழுத்தை படிக்கிற அளவுக்கு என்ன ஒரு மாதம் இல்லை அந்த பிள்ளை எழுத்தை படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்து வருது. அதுதான் பரிகாரமாக ரசூலாங்க என்ன செஞ்சாங்க அதாவது வாங்கினார்கள் என்றும் அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்னேன் தபக்காத்தில், அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது அந்த பத்ரவாசிகளுடைய அந்த பரிகாரம் தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு, 4000 திர்கம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்கத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்பிக்கிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால் 10 படிப்பிக்கிறது. அப்போ 4000 திர்கம் சரியா ஈக்குவலாக 10 எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலிமன் சொல்லலை, 4000 திர்கம் அப்படி என்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது 4000 வந்திருக்கு அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்கம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலாங்க எடுத்துக்கிறாங்க பத்து பேருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாலாயிரம் தருகம் தான் அன்றைக்கு பெரிய ஒரு தொகை. ஆனால் அந்த பரிகாரம் என்றதை ரசூலாங்க இறக்கி என்ன செஞ்சிருக்கலாம், மிகவும் குறைச்சி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி படிப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு இது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னதாக பத்து பத்து பேருக்கு நீங்கள் படிப்பிச்சு என்ன செய்யணும் அனுப்பணும் என்று சொன்னதாக இது ஒரு ஃபிதாவாக வாங்கியதாக வருகிறது. இந்த செய்தி ஹசன் தரத்தில் நம்ம பார்க்குற டைமில் வந்து ரசூலாங்க எழுத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன செய்தோம் இதில் பார்க்குறோம். உண்மையிலே கல்வி அறிவென்றே இந்த காலத்தில் சொல்கிறது படிப்பறிவென்று இந்த கணக்கெடுக்கிறதுலாம் எதை வச்சேன்னா எத்தனாம் ஆண்டு படித்தாங்கல்ல எழுத்தறிவு தான், எழுத வாசிக்க தெரியுமானதை வச்சு தான் அவர் படித்தவர். ஒரு ஊரில் வந்து 98% இந்த நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள்னா பிஎஸ்சி முடித்தவங்க இருக்கிறாங்கோ அல்லது பிஏ எம்ஏ முடித்தாங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தமல்ல, அதில் உள்ள எல்லாம் அர்த்தம்னா எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம், அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு, அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவண்ட மொழியும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாருடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால் எழுத்துக்கு ரசூல் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் வந்து நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு மூணு விதமான அறிவிப்பு என்ன செய்து இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படி இதை படின்னு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படி அடிச்சிட்டார் அன்சார்ற பிள்ளைகள் ஒருவருக்கு, அந்த ஏற்கனவே கைதி தானே அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறார் அடிச்சிட்டார். அப்போது ஒரு புள்ள வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது. கால தரவணி முஅல்லிமி, தரவணி முஅல்லிமி எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு அடிச்சிட்டாரு அப்படி என்று சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ் கெட்டவன் சரியா யத்லுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தஹி அபதன், பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான். வாய்ப்பு இருக்கு தானே, பதிரில் கைதியாக வந்து பதிரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு, அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழி வாங்குறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதி, கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணங்கிட்டா, அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதலனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. அதான் இவர் என்ன செய்கிறாருன்னா பழி வாங்குறதுக்கு செய்கிறார், அதனால் நீ திருப்பி போக வேண்டாம்னு அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அஹமதில் 2216 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்த என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம், ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம் நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எதெல்லாம் அதாவது எழுத அனுமதித்திருந்தார்கள் எதில் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பாருங்கள். இதோ இன்னொரு பலகீனமான ஒரு செய்தி வரும் என்ன சொல்லி அதில் முஹம்மது பின் இஸ்மாயில் என்றவர் வரார், அதான் சாரி அஃபன் இமாம் புகாரி சொல்கிறார் ஹலீல் பின் முர்ரா என்றவர் வரார் முன்கருள் ஹதீஸ், ஹதீஸில் நிராகரிக்கப்பட வேண்டியவர். அது என்ன என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அன்சாரு தோழர் இருப்பார், அவர் ரசூலுல்லாஹிட்ட ஹதீஸ்களை கேட்பார், ஆனால் அவருக்கு மன்னனம் வராது, அவருக்கு மன்னனம் வராது. ஆனால் அப்போ ரசூலான பேச்சில் அவருக்கு கவர்ச்சியாக இருக்கும், ரசூலாங்கள்கிட்ட சொல்கிறாங்க அல்லாவின் தூதர் நீ கேட்குறேன்னு எனக்கு என்ன செய்யுது அவ்வளோ விருப்பமாக இருக்குது ஆனால் எனக்கு எழுத வராது, அதனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ ரசூலா இஸ்டைன் பி அ மீனிக், உங்களை வலதை கொண்டு நீங்கள் துணை தேடிக்கொள்ளுங்க முயற்சி எடுத்துக்கோங்க அப்படின்னா என்ன எழுதிக்கோங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிட்டு ஔ அபியதிஹில் ஹத் இப்படி சொன்னாங்கன்னு வருது. ரசூலாங்க இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலா இப்படி சொன்னார்கள் கவனமாக்கணும், இப்படி சொன்னார்கள் அரபு தானே சரியா, இப்படி சொன்னார்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுத சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சொல்லிட்டு இந்த ஹதீத் வந்து ஹாத ஹதீத் இமாம் திருமி தான் அதை பதிவு செய்கிறாரு, 2666 இலக்கத்தில் வருகிறது. அல்பானி இதை தஈஃப் என்றாரு, இமாம் திருமிதியை வந்து இது பலகீனமான ஹதீத் என்ன செய்கிறார் சொல்கிறார், அல்பானி பலகீனப்படுத்துகிறாரு இமாம் திருமிதி பலகீனப்படுத்துகிறார், அதுக்கு முன்னால் இமாம் புகாரி என்ன செய்கிறார் இதே பலகீனப்படுத்துகிறார். ஸோ இந்த செய்தியும் ஒரு இப்போ வரலாற்றில் ரசூலாங்க எழுத சொன்னாங்க என்று சொல்லி நம்ம ஒரு பொதுவான உலகத்துக்கு பேசுகிறாங்க இதெல்லாம் பெரிய செய்தி. ஏன்னா ஒரு இஸ்னாது இல்லைங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அடுத்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் அவங்களுக்கு முழு மார்க்கமும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு பலகீனமான அறிவிப்பால் வரிசை முழு மார்க்கும் கிடைச்சி, ஒரு அறிவிப்பால் வரிசை இல்லை. ஸோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பெரிய கொடை. எனவே இந்த செய்திகளை நம்ம ஆதாரமாக சொன்னால் எங்களுக்கு ஒரு முரணும் இதில் இல்லை. இருந்தாலும் இது பலகீனமான செய்தி, தாயிஃபான செய்தி, இப்படி ரசூலாங்க சொன்னாங்கன்றது. ரசூ ஏன்னா நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மீது நான் சொல்லாத்த யார் சொன்னாலும் அவர் நரகத்தை தங்குமிடமாக்கி கொள்ளட்டும்னு ரசூலாங்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்படுறோம். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன எழுத எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள் என்று புரிஞ்சு கொள்கிற மாதிரியான செய்திகளை பாருங்கள். அப்போ ரபிகனா காலத்தில் எவ்வளோ எழுத்து இருந்திக்கலாம்னு புரியலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது எழுத்து என்றது எங்கே ஆரம்பமாகுது, மக்களோட எழுதுறது, மன்னர்களுக்கு எழுதுறது, த தீவான் எழுதுறது, மற்ற கடிதம் எல்லாம் மதீனாவில் தான் என்ன செய்யுது ஆரம்பமாகுது. மதீனாட எழுத்து ஆரம்பத்தை பற்றியே ஒரு செய்தி வருது பாருங்கள். அதுவும் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் சஹீஹுல் புகாரியில் 3906 இலக்கம். நான் வந்து மிக முக்கியமான செய்திகளை தான் எடுத்துக்கிறேன், முழுசாக நம்ம இதை தொகுக்கலை. அதாவது மாலிக் இப்னு ஜோசப், மாலிக் இப்னு அதாவது அந்த சுராக்கத் இப்னு மாலிக் இப்னு ஜோசப், சுராக்கத் இப்னு மாலிக் இருக்கிறாரு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரத் டைமில் பின்னால் ஃபாலோ பண்ணி போவார், பின்னால் ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போகிறவர் வந்து, அப்படி போகிற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அவர் பாதிக்கப்படுறாரு, அவர் குதிரை விழுது, அவரால் எழுப்பி போக முடியலை, அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் பண்ண அவர் நினைக்கிறார். ரசூலுல்லாஹி எதையுமே என்ன செய்கிறாரு வானான்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ரசூலுல்லாஹி ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறாங்க, உன்னோட சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணாத மட்டும் என்ன செய்யும் பார்த்துக்கோங்கோ அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாரு பார்த்துக்கொள்ளு சொன்னாருன்னு வருது. இந்த செய்தி புகாரியில் வருது. அப்போ அந்த டைமில் அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபசஅல் துஹு ஐயக்துபலி கிதாப அம்னின், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எனக்கு எழுதித்தாங்க, உங்களுக்கு எனக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் உண்டை எனக்கு எழுதித்தாருங்கள் அப்படின்னா நபி வந்து மாலிக்குக்கு என்ன செஞ்சார் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதித்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆமிர் இப்னு ஃபுஹைரா இருக்கிறார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன குலாம் விளங்கிட்டா அந்த அடிமையாக இருந்து அதை விடுதலையானவர் அல்லது அப்போ அடிமையாக இருக்கிறவர் சரியா, அவர்கிட்ட என்ன செய்கிறாரு அதாவது சொல்கிறாங்க எழுத சொல்லி ரசூலாங்க. ஃபகதப அவர் எழுதுறாரு ஃபி ருக்அத்தி மின் அதீம், தோளில் எழுதுறாரு, தோளில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சொன்னார்கள், அந்த அது எப்படியோ அந்த வார்த்தை பிரயோகத்தை கருத்து அடிப்படையில் தோளில் எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. தோளில் எழுதி என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்கன்னு வருது. அப்போது இந்த ருக்ஆண்டா ஒரு ஒரு பகுதி அதீமன் சொல்கிறது தோல் சரியா, அதீமன்ற தோளை எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது நான் அந்த எழுதுகின்ற ஏடுகள் சம்மந்தமாக வரக்கூட சொல்கிறேன், மென்மையான தோல் மடித்து வச்சுக்கொள்ள முடிந்த அமைப்பிலான மென்மையான தோளுக்கு என்ன செய்கிறது இது சொல்கிறது, கடத்த தோள்களில் மென்மையான தோல். அப்போது இது தெளிவாகவே வருது. எப்படி வருதுன்னா, எழுத கேட்டார்கள், எழுத சொன்னார்கள், ஃபுஹைரா என்ன செய்கிறாரு ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுகிறாரு, எதில் எழுதினார் சரியா அப்படின்றது தெளிவான ஒரு செய்தி புகாரில் வருது. இப்போ இப்படி எழுத சொன்னார்கள்னு மாலிக் இப்னு சுராக்கா இப்னு ஜோசம் சொல்கிறது ஹதீதா இல்லையா?
0: ஹதி நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0843.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
5: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: சொன்னவர்கள் அப்போ லிஸ்ட் எழுதப்படுகிறது. ஃப கத்தபனாலஹு அல்ஃபன் வ ஹம்ச மிஅத்த ரஜுலின் மிஅத்தி ரஜுலின் அல்ஃபன் வ ஹம்ச மிஅத்தி ரஜுலின் 1500 பேர் கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க தானே. அதெல்லாம் நம்ம எழுதினோம். அப்போது அதில் சில இதில் வந்து 1500 to 1700 பேர் வரைக்கும் நம்ம எழுதினோம். அப்போ எழுதின பிறகு தான் எங்களுக்கு விளங்குது. ஃப கத்தபனால் அப்போ ஃபகுல்னா நாங்கள் சொன்னோம். ஹுதைஃபா சொல்கிறாரு, நஹாஃபு நஹ்னு அல்ஃபுன் வ ஹம்சுமியா, 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமா, 1500 பேர் இருக்கிறோம், நாங்கள் எப்படி எதிரிகளுக்கு பயப்படுறோமா, மொத்தமாக 1500 பேர் இருக்கிறோம், இந்த 1500 பேர் நாங்கள் பயப்படுறோமான்னு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். ஆனால் ஃபலக்கதர் ஐதுனா உபுதுலினா, அதுக்கு பின்னால் நாங்கள் சோதிக்கப்பட்டோம். ஹத்தா இன்ன ரஜுல் அலா யுசல்லி வஹ்தஹு வஹுவ ஹாயிஃப், பிற்காலம் வந்துச்சு, தனியே பயந்து கொண்டு தொழ வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது வந்தது என்றார். பின்னால் நடந்த சோதனைகளை, ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், அதுக்கு பின்னால் அந்த மன்னர்கள் மூலம் அதை ஹுதைஃபாரெல்லாம் கூட காலப்பதிவு வரைக்கும் சொல்கிறார். உதயபரெல்லாம் அதுக்கு பின்னால் உஸ்மான்லாம் கொல்லப்பட்ட அந்த வருஷமே உதயபரெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னால் மௌத் ஆகிட்டாங்க. உதயபரெல்லாம் இதை பார்க்கறதுக்கு இல்லை, உதயபரெல்லாம் மௌத் ஆகிட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு அப்படின்னா 35 வரைக்கும், 35 வரைக்கும் உள்ளதை சொல்கிறாங்கண்டா. உதயபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ஃபித்னாக்களை பற்றி இதில் என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறான்னு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான சோதனை, இந்த இப்போ நான் ஜமல் இல்லை, ஜமல் இப்போ நான் உதயபரான மரணத்தை எடுத்தால் ஜமலும் இல்லை சிஃபினும் இல்லை, இப்போ அதுக்கு முன்னால் வார சோதனைனா அப்போ எப்படிப்பட்ட சோதனைகளை முஸ்லீம்கள் சந்திச்சுக்கிறாங்க. ஏன் அந்த அதாவது ஹுருபுர் ரித்தா, எது ரித்தத்தான், அதாவது ஜக்காத்து தரமாட்டோம் என்று சொன்னது, பொய் நபிகள் வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முஸ்லீம்களுக்கு ஹவு பயம் வர அளவுக்கு இருக்கலை. ஆனால் இந்த ஃபித்னாவுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, நாங்கள் பயந்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஏற்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு இஸ்லாம் இது வந்து ராவிகளில் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை என்றது வாரதுனால. ஆனால் இதையே இந்த வார்த்தையை யார் சொல்கிறாருன்னு தெளிவாக வந்திருந்தா, உதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சொன்னால் முதலாவது சஹாபியை தான் எடுப்போம், உதயபா தான், இல்லைனா இதை அறிவிக்கிற அபுவாயிலும் சொல்லிக்கலும், இதை அறிவிக்கிற ஆமசம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற சுஃபியானம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற முகமது இப்னு யூசுப் என்ன செய்யலாம் பின்னால் வர சொல்லலாம். ஆனால் இதில் வந்து மற்றபடி வரலை. இதில் எப்படி வருதுன்னா, இந்த நாம் சொல்லிட்டு நாம் எழுதினோம், நாங்கள் சொன்னோம்னா அப்போ உதயபா ரதியல்லாஹு அன்ஹு தான் என்ன செய்யும் அது குறிக்கும் என்றதுனால என்ன செய்கிறோம் நம்ம, இல்லைனா மற்றவங்கண்டா அந்த வார்த்தையோடு என்ன செஞ்சிருக்கும் அது வந்திருக்கும். ஸோ ஹுதைஃபா ரழியல்லாஹு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால் நம்ம தனிச்சு தொழு க்ரௌடு அப்போ லட்சமாகின பின்னாலே நம்ம ஃபித்னாக்குள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்படின்னா அன்றைக்கு 1500 பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஈமானிய பலம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கோடி பில்லியன் விளங்கிட்டா, பில்லியனாக இருந்தும் என்ன முஸ்லீம்களுக்கு பயனளிக்காத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதுலேயும் ரசூல்லாங்க தீவானை எழுதிக்கிறாங்கன்றாங்க. திவான் திவானண்டா என்ன, ஒரு முழுமையாக வரலாறை தொகுத்து இந்த பேர்களெல்லாம் தொகுத்து இந்த நபர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அதுக்குடைய நடவடிக்கை முறதியெல்லாம் உள்ளவர்கள், மேற்கொண்டார்கள் என்று அதுக்கு முன்னுதாரணம் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னுதாரணம் என்றதை என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் நம்ம பாப்பா ரசூலாக எழுதிக்கிறாங்க. எழுதுகிற ஏற்பாடுகள் எவ்வளோ செய்திகள்னு பாருங்கள். அடுத்தது சஹிஹுல் புகாரியில் 2698 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னென்னா, அது வந்து ஹுதைபியாட செய்தி, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது ஒரு முக்கியமான செய்தியை ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லம் மக்கா வாசிகளோட பதறலையே ஒப்பந்தம் எழுதுறதான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்களே ஜாகிலிய மக்களே, அப்போ ஏடு எங்கே போங்க? ஒரு ஆள் பாரசீகத்துக்கு போயிட்டுவாங்க, ஒரு ஆள் ரோமுக்கு போயிட்டுவாங்க, அப்படியே இருந்தாங்க. எழுதுகிற சிம்பிளாக இருந்துச்சு விளங்கிட்டா ஏடுகள் என்ன அவங்கள்ட்ட இவங்கள கருவிகளும் இவங்க எழுதின அந்த அதாவது ஊடகங்களும் வித்தியாசம். பாரசீக ரோமர்கள் எழுதிய விட கொஞ்சம் தரத்தில் குறைஞ்சதாக என்ன செஞ்சது இருந்தது, அவங்களோட தரத்துக்கு இருக்கல. அது பின்னால் நம்ம பார்க்கல படி, இது வேணும்னா நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னென்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தி வருது. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய அதாவது சொந்தக்காரர் அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், வஹி எழுதவராக இருந்தார் மக்கால. எழுதிட்டு என்னது முர்த்ததாகி என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். புற மக்கா வெட்டின் போது திருப்பி வந்து என்ன செய்கிறாரு, கொண்டு வரப்படுறாரு. அப்போ கொண்டு வரப்படுற டைமில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பு கொடுத்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள். திருப்பி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வருது. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் வந்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஆரம்பத்திலேயே எழுதுறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. குர்ஆனைத்தான் ஆனால் எழுதுறதுக்குன்னு ஏற்பாடை மக்காலே என்ன செஞ்சாச்சு, செய்து விட்டார்கள். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வந்து மதீனாவில் அப்படின்றது இல்லை, அவ்வளோ பிரச்சனையான சூழல்லையும் அவ்வளோ என்னது ஆபத்தான சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கான ஏற்பாடை செய்தார்கள் அப்படின்றது நம்ம இதை பார்க்குறோம். அடுத்ததாக மதீனாவில் அதாவது இப்போ குர்ஆனுடைய ஏற்பாடுகள் சம்மந்தமாக நிறைய நாம் பார்ப்போம். இது மக்கால ஏற்பாட்டுக்காக வேண்டி மட்டும் நான் அந்த செய்தியை நான் சொன்னேன். அடுத்ததாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை கூட சாதாரணமாக எழுதுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ராஃபி இப்னு ஹதீஜ், இந்த செய்தியை நாங்கள் உமையா ஹிலாஃபத்துடைய வரலாற்றில் படித்தோம். ரசூல் மர்வான் இப்னு ஹக்கம் ஹுத்துபாவில் வந்து மக்காவுடைய புனிதத்துவத்தை மக்கா எப்படி தஹரீமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மதீனாவை என்ன செஞ்சேன் சொல்லாமல் விட்டுட்டார். அப்போ ராஃபி இப்னு ஹதீஜ் வந்து என்னை அழைச்சி, மர்வானே நீங்கள் வந்து என்ன அஸ்மா உக்க தக்கர்த்த மக்கா வஹலஹா வஹுர்மத்தா வலம் தத்கூரில் மதீன தா வஹலஹா வஹுர்மத்தா, மக்காவுடைய புனியத்தை சொன்னீங்க ஆனால் மதீனாவுடைய புனியத்தை நீங்கள் சொல்லலை. ஒக்கத ஹர்ரமா ரசூலுல்லாஹி ஹர்ரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா பனி லாபத்தைஹான் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டு எல்லைகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க ஹராம் ஆக்கினார் செய்தியை சொல்கிறாங்க. மர்வான் இப்னு ஹக்கம் செய்தியில் அது மர்வானுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த பகுதியெல்லாம் என்ன நம்ம பார்த்தோம். அப்போ தெரிந்திருக்கவில்லை அப்படின்றதல்ல, மர்வான் இப்னு ஹக்கம் அதை சொல்லவில்லை. அந்த சொல்லாத ராஃபி இப்னு ஹதீஜ் என்ன செஞ்சார் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எப்படி அணுகணும்னு நம்ம சேர்த்து என்ன செஞ்சிட்டோம், அதில் சொல்லிட்டோம். இப்போது இதில் என்னன்னு சொன்னால், சொல்லிவிட்டு ராஃபி இப்னு ஹதீஜ் சொல்கிறாரு, வதாலிக இந்தனா இந்த செய்தி எங்களிடத்திலே ஃபி அதீமின் ஹவுலானியின் ஒரு யமனிய தோளிலே, ஹவுலான்ன்றது யமனை குறித்த ஒரு தோளை சொல்கிறது. அன்றைக்கு அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம், தோல் பதனிடுதல் என்று ஒரு பகுதி இருக்குதே, அப்போ அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம். எழுத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலாக அது இருந்திருக்கலாம். வதாலிக்க இந்த நஃபி அதீமின் ஹவுலானி இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு முடியாது. அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஹவுலானி என்ற இணைப்பை அவ்வளோதான் சொல்கிறாங்க. அந்த தோளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எழுதி நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ ரசூலான காலத்தில் ராஃபி இப்னு ஹதீஜ் என்ன செஞ்சுக்கிறாரு, இதை ஒரு தோளில் எழுதி ஹதீஸுகளை எழுதுறத வச்சுக்கிறான். இன் சித்த அக்கர துக்கஹூ, நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் வாசித்து காட்டுகிறேன். சரியா? அப்போ அது மர்வான் அமைதியாக இருந்தார், அமைதியாக இருந்துட்டு சொன்னார், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன். சமயா அத்து பதாலிக், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மர்வான் ஒரு புடிவாதம் முடிச்சவர் என்ன சொல்லணும், அதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லணும். என்ன சிலதை கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா அப்படின்னு சொல்லணும், என்ன சிலதை கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா அப்படின்னு.

இதுக்கு முன்னால் கொன்ற கொலைக்கு பழி தீர்ப்பதாக இதை என்ன செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவோட புனிதத்துவம், அல்லாஹு தாலா மக்காவை வந்து என்ன அதாவது யானை படையை விட்டும் அல்லாஹ் மக்காவை தடுத்தது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, இன்னல்லாஹ் ஹபஸ அன் மக்கத்தல் கத்தல் அவில் ஃபீல, அல்லாஹு தாலா மக்காவை விட்டும் கத்தலை கொலையை தடுத்தான் அல்லது ஃபீல் யானையை தடுத்தான் அப்படின்னு அறிவிப்பில் வருது. அப்போ அபு அப்துல்லா சொல்கிறாரு, கதா கால அபு நுஐம், இப்படித்தான் அபு நுஐம் சொன்னார், வஜாலுஹு அல ஷக், அது சந்தேகமாகவே நீங்கள் என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்க, ஃபீல் அல்லது கத்தலண்டு. எழுதினா எப்படி இருக்கும், ஃபீலையும் கத்தலையும் எழுதினா எப்படி இருக்கும்னு சொன்னால், முக்தா இல்லாமல் எடுங்க, ரெண்டுமே கத்தல் தான், ரெண்டுமே ஃபீல் தான், கத்தலும் தான் ஃபீலும் தான் அது, சரியா? இது அப்போது இது வந்து பிற்காலத்தில் நுக்தா வந்து வைக்கப்பட்டாச்சு, இந்த ஹதீஸ்கள் எழுதப்படுற நேரத்தில் நுக்தா வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஷஃபவியன் வந்த காலகட்டத்தில் வார்த்தை பிரயோகமாக அவங்களுக்கு கிடச்சிருந்தா இந்த ரிவாயத்தில் வந்து வார்த்தை பிரயோகத்தை வச்சு தான் நுஸ்ஹாவை என்ன செய்வாங்க, சரி செய்து கொள்வார்கள். அப்போ அந்த நுஸ்ஹாவில் ஒரு ஆள் கத்தல் ஒரு ஆள் ஃபீல்னு சந்தேகப்பட்டுட்டாருன்னா அதை அப்படியே இஸ்பாத் பண்ணி அதே மாதிரி தான் அறிவிக்கணும் அப்படின்றது இதிலேருந்து விளங்குது. சரி, அது ஒரு பகுதி. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியில் அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்காவுடைய நேரத்தில் மட்டும் இந்த யுத்தத்துக்கான அனுமதியை தந்தான், இதுக்கு பின்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை, இதுக்கு முன்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மக்காவுடைய புனிதத்தை எல்லாம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அதுக்கு பின்னால் கொலைக்குரிய பரிகாரம் என்ன, தண்டனை என்று இதெல்லாம் சொல்கிறாங்க ஹுதுவா. அப்போ யமன் வாசிகள் ஒருவர் கேட்குறாரு, உக்துப்லியா ரசூலுல்லா, இதை எனக்கு எழுதிட்டாங்கன்றார். இப்போ நீங்கள் சொன்ன ஹொத் மக்காவுடைய புனிதம், அந்த யானைப்படையுடைய அந்த செய்தி, அதே போல் கொலை தண்டனை, கொலை குற்றத்துக்குரிய தண்டனை, இதெல்லாம் ஒரு ஹொத்துபா, இதை எழுதித்தாங்கன்றாங்க. அப்போ ஃபகால உக்துபுலி அபி ஃபுலான், இவருக்கு எழுதி கொடுங்கன்னா ரசூலாங்க, ரசூலாங்க சொன்னாங்க இதை இவருக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ரசூலாங்கோட கட்டளைப்படி அதை எழுதப்படும், அப்படின்னா ரசூலாங்க எழுதி கொடுத்ததுக்கு சமம். ஃபகால ரஜுலு மின் குரைஷ், அப்போ அங்கே இந்த மாதிரி அந்த நடந்துட்டு இருக்கவங்கள இல்லல் இதுகிற, அது அப்பாஸ் இல்லாங்கன்னு வருது வேறு அறிவிப்பில், இதுகிறண்ட நாணல் புள்ளை தவிர, அது வந்து அந்த பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவாங்க, அதே போல் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் ரசூலாங்க அதுக்கு பின்னால் அவர் சொன்ன, அதாவது ரசூலாங்களும் அந்த என்ன நாணல் புள்ளை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாணல் புல்லன்னு சொல்கிறது நாணல் புல்லடைய பேர், சரியா? அதுக்கு ஒரு பேர் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லுவார்கள், அது புகாரியில் அந்த மொழிபெயர்க்கிறதுல போட்டிருவாங்க, நீளமான புல்லுகளுக்கு சொல்கிறது, நமக்கு புல்லுனா சின்னதே, இது வந்து நீளமான புல் வணங்கிட்டா. இங்கே அதாவது என்ன இந்த இது குர்ஆனிய என்ன என்னது குர்ஆனிய இது என்ன இங்கே குர்ஆனி பார்க்கி தானே குர்ஆனி அதில் வச்சுருப்பாங்க, அது எதுக்கு ரெண்டா இதுதான் அப்படின்னு என்ன அந்த இதோடு வச்சுருப்பாங்க, சரியா? அப்போது இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்க சொன்னாங்களே, அப்போ எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுகிறது. வணங்கிட்டா அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுது, அபு அப்துல்லாவிடம் சஹி இமாம் புகாரி வணங்கிட்டா, எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்கப்படுகிறது. இதில் வந்து அறிவிப்பாளர் யார் தெரியுமா, ஃபத்லி இப்னு துகைன், இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அபு நுஐம் அல் ஃபத்லி இப்னு துகைன். ஃபத்லி இப்னு துகைன் யார், கூஃபாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க் அறிஞர்கள், நம்ம என்ன செஞ்சோம் அந்த கூஃபாவுடைய அப்பாசிய ஆட்சி காலத்துடைய அந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். அப்போது எதை எழுதி கொடுத்தார்கள் என்று என்ன புகாரி இமாம்கிட்ட கேட்கப்பட்ட உடனே, கதபலஹு ஹாதிஹில் ஹுத்பா, இந்த முழு ஹுத்பாவையும் எழுதி கொடுத்தார்கள். அப்போ ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வேண்டாம்னு சொன்னார்கள் அப்படின்றதுக்கு நாம் சொன்ன எல்லா தகவலும் இதில் என்ன செய்யுது, சரியாக வருதா இல்லையா, எல்லா தகவலுமே இதில் சரியாக வருது. அப்போ இது வந்து மிக தெளிவான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த என்ன அதாவது ஹுத்பாவையே எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்க, சந்தேகப்படுறதுக்குரிய அறிவிப்பும் இல்லை. சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தை என்ன செய்கிறது, வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தில் வருகிறது, அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறார், அதாவது அலி பின் அபி தாலிபுக்கு நாங்கள் கேட்டோம், உங்கள்கிட்ட ஏதாவது தனியாக புத்தகங்கள் இருக்குதா, ஏன்னா ஷியாக்கள் வரத்து கண்டிக்கிறாங்களே தனியாக ரசூலாங்க நிறைய சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு தனியான ஏடுகள் எதுவும் இருக்குதா? காலலா இல்லா கிதாபுல்லா, அல்லாவுடைய வேதை தவிர வேறு எதில்லை, அவு ஃபஹுமுன் ஒத்தியஹு ரஜுலுன் முஸ்லீம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்குற விளக்கம் இருக்கிறேன், அது என்கிட்ட இருக்குது அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ் மூலம் ஒரு மனிதனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பான், அந்த விளக்கமும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் உண்டு. அவு மாஃபி ஹதீஸ் அஃபி, அல்லது இந்த சஹீஃபாவில் இந்த ஏட்டில் இருக்கிறது என்று ஒரு ஏட்டை சொல்கிறார், இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது ஒன்றில் குர்ஆன், அல்லது அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விளக்கம், அல்லது வந்து ஃபி ஹதீஸ் சஹீஃபா, இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது. அப்போ கே ஃபமா ஃபி ஹதீஸ் சஹீஃபா, இதில் என்ன இருக்குது என்ன, மூணு இருக்குது, அல் அக்கல், அக்லண்டா அதாவது குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க என்ன அவங்களோட இதில்,
அதாவது பரிகாரமாக ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, ஆட்டை கொண்டு வந்து கட்டுவாங்க, மாட்டை கொண்டு வந்து கட்டுவாங்களே, அதுக்கு அக்கல் என்ற அக்கல் என்ற கட்டுதல், அதுலேருந்து அக்கல் என்ற பேர் வந்து தண்ட பரிகாரத்துக்கு என்ன செஞ்சுட்டு

0: அப்படியே வந்துட்டு அது அக்கல் வா ஃபக்காக்குல் அசீர் கைதுகளை விடுதலை செய்தல் என்றதில் உள்ள சிறப்புகள் அவருடைய சட்டங்களை பற்றி. வலா யுக்தலு முஸ்லீமுன் பி காஃபிரின், ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டால் அதை கொண்டு ஒரு காஃபிர் என்ன செய்யப்படக்கூடாது, ஒரு காஃபிர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அதை கொண்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது என்று ரசூல் நாங்கள் சொன்ன சட்டம் அப்படின்னு வருது. அப்போ இதில் வந்து நாங்கள் காஃபிரண்டா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா மூணு நாலு விதமான காஃபிர்கள் இருக்கிறாங்க. எல்லா காஃபிர்களும் இது குறிக்கல அப்படின்றதை நம்ம விளங்கப்படுத்துகிறோம். இது யாரை குறிக்கிறதுனா ஹர்பி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அது தாருல் ஹர்ப், அது வந்து என்ன அதாவது யுத்த பூமியாக இருக்கும், இது முஸ்லீம் பூமியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிட்டாரு, கொலை நடந்து விட்டால் அதுக்கு மரண தண்டனை என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது. அதென்ன அநியாயமாக சட்டம் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்கள்கிட்ட கொலைக்கு கொலையே தண்டனையாக என்னது இல்லை, மரண தண்டனைன்றதே இல்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் இப்படியான யுத்த சூழ்நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கொல்லப்படுறது என்பது அநியாயமாக தான் என்ன செய்யும் வந்து முடியுமே தவிர வேறு எதுவும் என்ன இதில் சொல்லப்படலை. எல்லா காஃபிர்களையும் இது குறிக்காது என்றதான் சரியான சட்டம்னு சொல்லிட்டோம். இந்த மூணும் இந்த எட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்ற செய்தியை பாரு. இதுவும் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸ் மறுக்கப்பட்ட ஹதீஸ் சரியா, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கப்பட்ட செய்தியில் உண்டு. அப்போது இந்த என்னது ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை போட்டு தள்ளுவோம் நிகழ்ச்சியில் போனது சரியா. இதில் வந்து என்ன அதாவது இந்த அதாவது இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை சொன்னார். அப்போ அலி ரதியல்லாஹு எழுதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹின் ஹதீஸை எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் சஹிஹுல் புகாரில் 113 இலக்கத்தில் மிச்சம் தெளிவான ஒரு செய்தி, அபூஹுரைரா ரதியல்லாஹு அதாவது இந்த அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று வஹப் இப்னு முனப்பிஹ் வந்து அவருடைய சகோதரர் வழியாக அறிவிக்கிறார். எப்படின்னு சொன்னால் மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்தர் ஹதீதன் அன்ஹும் இன்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களையே என்னை விட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, நான் அவ்வளோ செய்திகளை ரசூல்லாஹிட்டே இருந்து கேட்டேன். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, இல்லா மா கான மின் அப்துல்லா இபின் அம்ர், அப்துல்லா இபின் அம்ர் இபின் ஆசை தவிர, ஃபஇன்னஹு கான யக்துப், அவர் ஹதீஸில் எழுதக்கூடியவராக இருந்தார், வலா அக்துப், நான் எழுத மாட்டேன். அப்போ அப்துல்லா இபின் அம்ரு வந்து ரசூல்லாங்க சொல்ல சொல்ல சொல்ல ஹதீஸை எழுதுவார். அப்போ அதனால் என்னை விட அவர் என்ன அதிகமான ஹதீஸுகளை, அப்போ எவ்வளோ ஹதீஸை எழுதி வச்சுருந்துப்பார், எவ்வளோ ஹதீஸுகளை என்ன எழுதி வைத்திருப்பார் அப்படின்றதுக்கு இதை பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதவே இல்லையா அப்படி எழுதவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதாவது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் எழுதினார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அதை ரசூலான காலத்துக்கு பின்னால் எழுதினார்கள் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க, ஏன்னா ரசூலான காலத்தில் அவர் எழுதலைன்னு இதில் தெளிவாக விளங்குது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்றது. அப்போ ஒன்று இல்லை, அந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு அன்ஹு சொந்த நிலைப்பாடு அல்லது நம்ம சொன்ன வழக்கங்கள் எல்லாமே அதுக்கு என்ன செய்யும் ஒத்துப்போகும் என்றதை நம்ம இதில் பார்க்குறோம். மிச்ச தெளிவான செய்தி, அப்துல்லா இபின் அம்ரு இல்லாஸ் எழுதக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் ஹதீஸ்களை முழுசாவே என்று. சஹீஹ் புகாரியில் 114 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல்லாங்களுடைய அந்த நோய் கடுமையான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க, தூணி பி கிதாப், எழுதி அதாவது ஒரு கிதாபை எடுத்துகிட்டு வாங்க அக்துபுலக்கும். அப்போ இங்கே கிதாபுன்ற ரசூல்லாஹு சொன்னது ஏடை, எழுதுகிற ஏட்டை, அது நம்ம தஃப்தர் கொப்பின்னு சொல்கிற மாதிரி நோட்புக்குன்னு சொல், நோட்புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டைக்குள்ள நோட்புக் என்ன தோல்பை அரபுகள்கிட்ட இருந்தது சரியாக எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அண்டைக்கு பேப்பர் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அண்டைக்கும் பேப்பர் இருந்துச்சு இல்லைங்கிட்டா, ஆனால் அது இவங்கள்கிட்ட பயன்பாட்டில் என்ன செய்யலை, அதிகமாக இருக்கவில்லை, அரபுகள்கிட்ட பயன்பாட்டில் அதிகமாக இருக்கலை. அது என்ன விதமான பேப்பர் அப்படின்றதால நம்ம அந்த எழுத்து ஏடு சப்ஜெக்டாக படிக்கல பார்க்கலாம். அப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க, அது காரணம் அது நம்ம சொல்லுவோமே ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருந்ததுனால அதை வந்து இங்கே கொண்டு வருது. அன்றைக்கு கூட எல்லா மக்களும் அதை பயன்படுத்தினார்கள்னு சொல்ல முடியாது மற்றவங்களையும், ஏன்னா அது விலை அப்படி அதிகமாக இருந்ததுனால ரைட். அப்போது இதில் வந்து எடுத்துக்கொண்டு அதாவது தூணிபி கிதாப் ஒரு ஏட்டை கொண்டு வாங்க, அக்துப் லக்கும் கிதாபன் லா ததில்லு பாதஹும், இதுக்கு பின்னால் நீங்கள் வழிதவராத வகையில் நான் எழுதுகிறேன். இது இது வந்து எதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ஆலம் ஆட்சி குறித்ததாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றதான் அறிஞர்களுடைய செய்தி. அப்போது ரசூலாங்க அதை நஸ்ஸாக சொல்லாமல் போயிட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கூர்மையான ஆளாக இருந்துகிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். பின்னால் ரசூலாங்களுக்கு வகையிலையும் நிறைய செய்திகள் இருக்குமே, என்னென்ன இந்த சமுதாயத்தில் நடக்க போகுதுன்றதெல்லாம் ரசூலாங்களை தெரிஞ்சிருக்குமே, அதில் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா என்ன அதாவது சொல்லிக் கொடுத்த செய்திகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது தேவையானவைகள் எல்லாவற்றையும். அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால உமர் இன்ன நபி கலபஹுல் வஜா வ இந்தனா கிதாபுல்லாஹ் ஹஸ்புனா, ரசூலாங்களுக்கு வழி அதிகம், அதனால் எங்கள்கிட்ட அல்லாவுடைய வேதம் இருக்குது, இது போதும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபஹ்தலஃபு வ கஸுரல் லகத், அங்கே கருத்து முரண்பாடு அதிகமாகி என்னது அதாவது இந்த சத்தமும் கூடிட்டு, அப்போ ரசூலுல்லாஹி சொன்னால் கூமு அன்னி, என்னை விட்டு எலும்பி விடுங்கள், வலா எம்பகு இந்தி அத்தனாசு, அதாவது என்னிடத்தில் முரண்படுவது கூடாது அப்படின்னா, ஒரு நபியிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது எலும்புங்கன்ட்டாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஃபஹரஜ இப்னு அப்பாஸ் யகூல், இப்னு அப்பாஸ் எல்லாம் அங்கே வந்து வெளியேறினார்கள், சொல்லி கொண்ட வண்ணம் வெளியேறினார்கள். இன்ன ரசிய குள்ள ரசியா, இது வந்து இப்போ இல்லை பிறகு இந்த சம்பவத்தை அறிவிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவருக்கு 13 வயசு தான். இன்ன ரசிய குள்ள ரசியா, அதாவது நஷ்டத்திலும் பெரும் நஷ்டம், மஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன கிதாபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுதுவதற்கும் இடையில் குறுக்கறுத்த நிகழ்வு, ஒரு எனது மிகவுமே கவலைக்குரிய நிகழ்வுன்னு இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாங்க, அதை சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறது அப்படின்றது எடுத்துகிட்டு வாங்கன்னா இந்த போகணுன்னு எடுத்துகிட்டு வர லெவலில் ஏடுகள் இருந்துச்சு, மை இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு, எழுதுகிற பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததுன்றலாம் நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் பார்க்குறோம். எழுதுகின்றவர்கள் குறைவாக இருந்தார்கள், இதைத்தான் நம்ம அந்தக்கு சொல்லலாமே தவிர, அல்லாஹு தஆலா உம்மீன் என்று சொல்கிறது வேதம் என்கின்ற ஒரு பகுதி இல்லாததுனால இதை எழுதுகின்றவர்களாக இருக்கலையே, அவங்க வேதத்தை எழுதுகின்றவராக இருக்கலையே, அதனால் அல்லாஹ் சொல்கிறான் உம்மியா என்றது எல்லாத்தையும் தான் குறிக்கும், நாங்கள் மறுக்கலை, ஆனால் அசல் அதுதான் வேதத்தை எழுதாமல் இருத்தல் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது சஹாபாக்கட்ட வியாபாரிகளாக அவங்க இருந்ததுனால எழுதத்தில் பெருசாக கவனம் எடுக்காத இருந்ததுனால, அந்த வேதம் என்றதும் இல்லாமல் இருந்ததுனால எழுதுகின்ற தேவைகள் அவங்களுக்கு என்ன குறைவாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம எழுதுகிற தேவை ஏன் வந்து, ஸ்கூலில் சிலபஸ் போட வேண்டியது தான், ஸ்கூலில் சிலபஸ் இல்லைன்னு வைங்களே நம்ம எதையும் படிச்சிக்க மாட்டோம், அதாவது எழுத்து வாசிப்பு வந்திருக்காது, புக் எழுதிக்க மாட்டோம், புக் எழுதிட்டு புக்கே என்ன செய்யாது இருந்திருக்காது, எதை படிச்சுட்டு இருப்போம், வேதத்தை, வேதத்தை மட்டும்தான் என்ன செய்வோம், நம்ம படித்து கொண்டு இருந்திருப்போம். அப்போ புத்தகங்கள் அதிகமானதுனால எல்லாத்தோட சேர்த்து குர்ஆனை ஒரு புத்தகமாக என்ன செஞ்சிட்டோம் ஆக்கிட்டோம், இதில் இல்லைன்னா குர்ஆன் மட்டும்தான் என்ன புத்தகம், அதுதான் வழிகாட்டி, அதுக்கு ரசூலுல்லாஹி சொன்ன வழிகாட்டல்கள் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும், ஆதாரத்தில் ரெண்டு ஒரே தரம் தான், அதை சிறப்பில் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும் என்றதை நம்ம பார்க்குறோம். ரைட், இதிலேயே ரசூலுல்லாஹி எழுத சொல்லிக்கிறாங்க அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இவ்வளவு செய்திகளும் ஒரு சுருக்கமான ஒரு ஆதாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எழுதுறதுக்கான பெரிய ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் எழுதுறதுக்கு என்ன செஞ்சாங்க, பிரத்யேக ஏற்பாடு செய்தார்கள். இது எழுதுறதுக்கு ரசூலா இதோட சேர்க்கணும், நீங்கள் அதை என்ன மன்னர்கள்மார்கள் எழுதின எல்லா கடிதத்தையும் சேர்த்துக்கணும், அதெல்லாம் சொல்லலை சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், என்ன நஜ்ஜாசிக்கு எழுதினதாக இருக்கலாம், யமனுடைய மன்னர்களுக்கு எழுதின கிஸ்ராவுக்கு எழுதினா இருக்கலாம், யமனுடைய மன்னருக்கு எழுதினா இருக்கலாம், கிஸ்ரா மூலம் இருந்த என்னது அதாவது மற்ற மன்னர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. அப்போ இதெல்லாம் எழுத்து வேலைகள்ன்றது ரசூலான காலத்தில் தீவானை எழுதுறதுக்கு, முஸ்லீமுடைய அரசோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள், குற்றவியல் பகுதி எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, மன்னர்மார்களுக்கு எழுதுறதுக்கு, சாதாரண தேவைகள் எழுதுறதுக்கு, குர்ஆன் எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்ட ஏற்பாடு பிரத்யேகமாக நடந்தது அல் குர்ஆனுக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எழுதுவதற்கு சொன்ன ஒரு சில செய்திகளையும் எழுத்தர்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். அடுத்த பகுதி தான் அபூபக்கர்லாவோட காலத்தில் என்ன அதாவது இப்போ ரசூலான காலத்தில் குர்ஆனை ரசூலாங்க தரத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கான செஞ்ச ஏற்பாடுகளை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் சஹாபாக்கட காலத்தில் எப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க அதாவது எழுத்தை தொகுத்தாங்க என்ற பகுதியோட, உஸ்மானோட காலத்திலையும் வார சந்தர்ப்பத்தில் அந்த என்னது எழுத்துடைய முன்னேற்றங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போது குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினமா அந்த அப்துல்லா இப்னு என்னது அதாவது அபு ஸரஹுடைய செய்தி என்ன செஞ்சோம் சொன்னோம், அப்துல்லாவுடைய செய்தி அது உஸ்மான் ரதியல்லாஹுடைய சொந்தக்காரருண்டு. புகாரில் 3617வது இலக்கம், மதீனாவில் ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், பக்ரா ஆல இம்ரான் இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஓதி விளங்கியிருந்தார். ரசூல்லா அவர்களுக்கு குர்ஆனை எழுதக்கூடியவராக இருந்தார், ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் அப்போ எழுதக்கூடியவராக இருந்தார். பக்கான யகூல் மாயாதிரி முகமதுன் இல்லாமா கத்தப்து, அவர் வந்து கொஞ்ச நாளில் வந்து என்ன அதாவது முர்த்ததாகி போயிட்டார், முர்த்ததாகி போய் எங்கே போய் சேர்ந்துட்டார், கிறிஸ்தவர் கூட சேர்ந்துட்டார், கிறிஸ்தவரோட சேர்ந்து அங்கே போய் என்ன சொல்கிறோன்னா, இவர் பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருந்தவர், பிறகு வந்து என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அருள் கிதாபோடு சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாண்டா, முகமதுக்கு நான் எழுதுறதை தவிர என்ன வேறு எதுவுமே தெரியாது, முகமதுக்கு நான் எழுதி கொடுக்குறத தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே சொன்ன உடனேயே அவங்களுக்கு என்ன இந்த மூழ்கிறவனுக்கு ஈரம் ஒரு பாரமல்லைன்னு சொல்லுவாங்களே, மூழ்கிட்டிக்கிறவனுக்கு ஈரமெல்லாம் ஒரு பாரம் இல்லை, ஏன்னா சாக போகிற டைம் அது கிடைக்கிற குச்சியை தொத்திடுவான் வாங்கிட்டா. அந்த மாதிரி இந்த குரூப் என்ன செஞ்சிட்டுன்னு சொன்னால் அண்டைக்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அஜிபூபிஹி, இவரை வந்து கொஞ்சம் கவர்ந்துட்டாங்க அவங்க அவங்கள கவர்ந்துட்டாங்க. உடனே வந்து அவரை கொஞ்சம் பெரிய அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள். கொஞ்ச நாள் அல்லாஹு தாலா அவரை மரணிக்க செய்தான். ஏன்னா அல்லாஹுடைய வகையோட மோதிர சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா அந்த கேவலத்தை இந்த உலகத்தில் என்ன செய்வான், கொடுப்பான். வகையோட மோதிரதுன்றா அல்லாஹுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன் மோதுறது, சரியா? அல்லாஹ்வுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன், அல்லது குர்ஆனை வந்து என்னை அதாவது கேவலப்படுத்துகின்ற அமைப்பில் நடந்து கொள்வதும் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்வான், அவர்களுக்கு கொடுப்பான். உடனே அவரை வந்து மௌத்தாகினே அடக்கினாங்க. அடக்கினா அடுத்த நாள் பார்த்தா அவர் வெளியே அதாவது தள்ளப்பட்டிருந்தார், பூமி வந்து தள்ளியிருந்த அவரை உமிழ்ந்திருந்தது பூமி. அப்போது பார்க்குறாங்க இது முகம்மதுடைய வேலை, முகம்மதும் அவருடைய சகாக்களுடைய வேலை, இது தோண்டி வெளியே போட்டாங்கன்னு மறுபடியும் அடக்கினாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி நடந்தது. ரெண்டு மூணு முடிப்படி நடந்த உடனேயே ஃபத்தரகூ மன்பூதன், எரியப்பட்ட நிலையிலேயே அவரை விட்டு விட்டார்கள். ஒரு கேவலமான இதாக அல்லாஹு தாலா அவருக்கு என்ன செஞ்சால் முடிவை கொடுத்தான் அப்படி என்ற செய்தி சஹி முஸ்லீமில் 2781 இலக்கத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது ரெண்டு பேர் முர்த்ததா பேத்திக்கிறாங்க. ஒருவர் திருப்பி இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சார், ஒருவர் என்ன அதாவது முர்த்ததாவே மரணித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. யாரை எழுத தெரியுமோ அவங்கள வந்து ரசூலாங்க எழுத பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க ரசூலாங்க நம்புகிற நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. பின்னர் நம்பிக்கை துரோகிகளாக அவங்க என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க. ஆனால் இது பாதிப்பல்ல. ஏன்னா எழுதின இவங்க ரெண்டு பேர் மட்டுமல்ல, எழுதியவர்கள் ரெண்டு பேர் மட்டுமல்ல, அதுவும் பக்ரா ஆல் இம்ரான், பக்ரா ஆல் இம்ரான் எழுதியவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க. இது குறிப்பாக ஜெயித் இப்னு சாபித் எல்லாம், ஜெயித் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு அர்கம், அதே போல் நிறைய நபித்தோழர்கள் முழுமையாக எழுதினவங்க, அப்துல்லா இப்னு மசூத் எல்லாம் முழுமையாக என்ன செஞ்சவங்க எழுதினவங்க. அப்படி எழுதின நிறைய நபித்தோழர் இருக்கிறாங்க. ரசூலா பலர்கிட்ட எழுத சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி எழுதியவர்களில் இருந்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து குர்ஆன் எழுதுறதுன்றே எது வரைக்கும் சிறப்பது, அவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு கண்ணியம், பெரிய ஒரு சிறப்பு. இஸ்லாத்தை விட்டுட்டார்னா அதனால் ஒரு சிறப்பு என்ன இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கு, இது வந்து ஒரு ஒன்று ரெண்டு செய்திகள் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் என்ன செய்தார்கள், அதாவது எழுத சொன்னார்கள் அப்படின்ற பட்டியலை நம்ம பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் குர்ஆனை எழுதுவதற்கான அந்த இதை ஏற்பாடு செய்தார்கள் ஒரு பட்டியலை பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, தொகுத்திருக்கிறார்கள். அதில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் இப்னு அஃபான், அபூபக்கர் அஸ்-சித்திக், உமர் இப்னுல் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவில் எழுதினவங்க, ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், இவரை பற்றி நம்ம படிச்சுக்கிறோம். சயீத் இப்னுல் ஆஸ், இவரது வாப்பா மறுபடி சேர்க்கிறேன் திருப்பி சொல்லணும், சயீத் இப்னுல் ஆஸ், சயீத் இப்னுல் ஆஸ் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், சரியா? ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இப்போ நான் படித்த மக்கள் எழுதின ஒருத்தானே, ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம் மின் அபில் அர்கம் வணங்கிட்டா, அர்கம் இப்னு அபில் அர்கம். அடுத்தது யார் அர்கம் மின் அபில் அர்கம், அர்கம் ரதியல்லாஹு அன்ஹு வீடுன்னு சொல்லுவோமே, சஃபா மலைக்கு பின்னாலே இருந்த பகுதி. அபூ சலமா அப்துல்லா இப்னு அப்துல் அசத், அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப் இப்னு அம்ர், ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹத் இப்னு உபைதுல்லா, அப்துல்லா இப்னு அபிபக்கர், இவங்கெல்லாம் என்ன எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அபுபக்கர்லோட ஒரு மகன் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார் யாரு?
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: பகுதி என்னன்னு சொன்னால், ஹுதைபியாவில் வந்து ஹுதைபியாவுடைய காலப்பகுதிக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள். மக்கா மதீனா ஹுதைபியாவுடைய காலத்துக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள். ஒன்று அபு சுஃபியான் சஹர் இப்னு ஹர்ப், யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான். பாருங்கள், வரலாற்றில் மக்கா அது அரபு உலகத்தில் எழுத்தை அறிமுகப்படுத்த குடும்பம் வந்து அதிகமாக பனு அப்திஷம்ஸ், பனு உமையா. ஆனால் எழுத்தால் அவங்க இஸ்லாத்துக்கு ஆரம்பத்துக்கு வரலை, இஸ்லாத்துக்கு வர்றது பிந்திதான். பனு அப்துஷம்ஸில் இஸ்லாத்துக்கு நேரத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், இல்லாமலாம் இல்லை. நேரத்தோடு ஏற்றுக்கொண்ட ஹாலித் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ் வந்து பனு அப்துஷம்ஸ் தான். அதில் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் எழுத்தறிவு இருந்தாலும் சரி, அந்த ஹிதாயத் என்றது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுக்க விஷயம். அப்போ இதில் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வந்து ஹுதைபியாவுக்கு பிறகு. அபு சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான் கொஞ்சம் முந்தி என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். முஆவியத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான் என்ன ஹுதைபியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு பின்னால் என்ன மக்கா வெற்றிக்கு பின்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றது சிலருடைய ஆசை. சரியா, பொதுவாக ஒரு நபி தோழரை பற்றி சொல்கிற டைமில் எல்லாரும் என்ன ஆசை வரும்டா, அவர் முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிற ஒரு ஆசை தான் இயற்கையாக வரும். இவரை பிந்தி வைக்கிறதுல ஒரு சந்தோஷமும் ஆசையும் சிலருக்கு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரம் அலி ரதியல்லாஹு அன்ஹு யாராவது சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா அவர் வந்து முஹாஜிர்களில் போய் சேர்த்துட்டு விளையாட்டா, சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா அலி ரதியல்லாஹு அன்ஹு எதிராக யுத்தம் செஞ்சுருந்தா அவரை கொண்டு வந்து என்ன தாபீன் கட்ட லிஸ்ட்டில் சேர்த்துட்ரு, சஹாபியர் லிஸ்ட்டு கூட சேர்க்கறது விருப்பம் இல்லை. இது ஒரு நடுநிலையற்ற ஒரு அணுகுமுறை. சரி, முஆவியத் இப்னு அபி சுஃபியான், ஹாலித் இப்னு வலீத், அத்த ஜஹம் இப்னு சஅத், ஜஹம் இப்னு அஸ்ஸல்த், ஹுசைன் இப்னு அன்-நுமைர், ஹுவைத் இப்னு அப்துல், ஹுவைத் இப்னு அப்துல் உஸ்ஸா, அப்துல்லா இப்னு அர்கம், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபான் இப்னு சயீத் இப்னு ஆஸ், அடுத்தது சயீத் இப்னு சயீத் இப்னு ஆஸ், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ர் இப்னு ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல் ஹதரமி, இவங்களெல்லாம் என்னது எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருப்பி அதாவது அப்போது மக்கால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேரை சொல்கிறாங்க மக்கால் என்றா, அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு ஹத்தாப், ஹாலித் இப்னு சயீத், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம், அடுத்தது அபு சலமா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப், ஜுபைர், தல்ஹா, அப்துல்லா இப்னு அபிபக்கர். அப்போ மொத்தம் 13 பேர். அப்புறம் மதீனா இதில் வந்து அபு அய்யூப் அல் அன்சாரி, ஹாலித் இப்னு ஸைத், அதாவது அபு அய்யூப் அல் அன்சாரி, உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு தாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஆயிகீப், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அதாவது உபை இப்னு சலூலோட மகன், உபை இப்னு சலூலா அவருடைய பெயர், அல்லது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலான்னு கருத்து முரம்பாடி. உபை இப்னு சலூலா அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலானே கருத்து முரம்பாடி இருக்கு. அதனால தான் இதில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலன்னு என்ன செய்யுது வருது. அப்துல்லா இப்னு ஸைத், முஹம்மது இப்னு மஸ்லமா, புரைதா இப்னு ஹுசையிப், தாபித் இப்னு கைஸ், உதைபத் இப்னு யமான், ஹந்தலா இப்னு ரபி, அப்துல்லா இப்னு சாத், 14 பேர் இதில் வருது, 27. அப்புறம் என்ன ஹுதைபியாவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவித் இப்னு அபி சுஃபியான், ஹாலித் இப்னு வலீத். ரசூலுல்லாஹ் ஒரு குடும்பத்தில் 3 பேரையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பயன்படுத்திக்கிறாங்க, ஜஹம் பின் சஅத், ஜஹம் பின் அஸ்ஸல்த், ஹுசைன் இப்னு நுமைர், அடுத்தது ஹுவைத்திப், அடுத்தது அப்துல்லா இப்னு அர்கம், அடுத்தது அப்பாஸ், அடுத்தது அபான் இப்னு சயீத், சயீத் இப்னு சயீத், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ர் இப்னு ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல் ஹத்ரமி. அப்போ அங்கே 27, இங்கே வந்து 16 பாருங்க இல்லையா, அபு சுஃபியான், யசீத், முஆவியா, ஹாலித், ஜஹம், இன்னொரு ஜஹம், அடுத்ததா ஹுசைன், ஹுவைத்திப், அப்துல்லா, அப்பாஸ், அபான், சயீத், முகீரா, அம்ர், ஷுரஹ்பீல், அலா, 16 பேர். அப்போ 27 37 40 வணங்கிட்டா, இப்படி ஒரு 40 42 அளவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை குர்ஆனை எழுதியவர்கள் என்று சேர்த்துக்கிறாங்க. இதை விட அதிகமாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம், இந்த அளவுக்கு தக்ரீபன் இதை போட்டுக்கிறாங்க. இதில் எல்லா அறிஞர்களும் உடன்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மிகவும் நெருக்கமான நிலையில் எழுதினவர்கள் அப்படின்றதில் அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள், அடுத்தது ஜெயித் இப்னு சாபித், உபை இப்னு காப், அதாவது ஜெயித் இப்னு சாபித்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்மார்களுக்கு எழுதுறது, உமராக்களுக்கு எழுதுறது, அதே போல் ஒப்பந்தங்கள் எழுதுறதுல அலி பின் அபி தாலிப், அதே போல் மக்களுடைய தேவைகள் நிமித்தம் எழுதப்படுகின்ற விஷயத்தில் கூடுதலாக முகைரத் இப்னு ஷுபா கடன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறதுல வந்து அந்த அப்துல்லா இப்னு அர்க்கம் கனிமத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முஆயிகைப், முஆயிகைப் வந்து உமர் ரதியல்லாஹு பயன்படுத்திக்கிறாங்க. முஆயிகைப் செய்தி புகாரி முஸ்லீம்னு பார்த்திங்க, தொழுநோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தொடராக அவர் இருந்தார் முஆயிகைப் ரதியல்லாஹு அவர்கள் விளங்கிட்டா. அதே போல் ஹந்தலா இப்னு ரபி இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு பொறவு அதிகமாக பயன்படுத்திய நபி தோரில் ஜெயித் இப்னு சாபித்தும் முஆவியா ரதியல்லாஹு அதிகமாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அப்படின்றதை வரலாற்றில் பல ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் வைத்து என்ன அதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான எழுத்து வேலைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது செய்திருக்கிறார்கள். இதில் அதாவது இவ்வளோ பேரும் குரானையும் எழுதுறது முக்காத்தப்பா, இவ்வளோ பேர் ரசூல்லாங்களுடைய எழுத்தர்கள், குரானை எழுதினவங்களும் இவங்க தான், அதே போல் மன்னர்மார்களுக்கு எழுதுறவங்க தான், கடன்களை எழுதுறதும் இவர்கள் தான், அதே போல் என்னது அக்தியா தீர்ப்பு வழங்குற விஷயங்களை எழுதுறது இவங்க தான், அதே போல் இந்த தெய்வான எழுதுறது தெய்வான எழுதுனது இவங்க தான், அதே போல் இவர்கள் வந்து என்னது ஹதீஸ்களை இவங்க பர்சனலாக இவங்களுக்கு தேவைக்கு ஹதீஸ்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்க, மற்றவர்கள் நிறைய ஹதீஸ்களை என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்கன்றதை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த எழுத்தர்கள் குர்ஆனை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட, அப்போ எழுத்து என்றது சுருக்கமாக சொன்னால் எழுத்து என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு ஊடக பகுதியாக அது இருந்திருக்கிறதுக்கு இவ்வளோ செய்திகளும் என்ன ஆதாரம். இப்போ ரசூல் இதெல்லாம் நான் நிறைய செய்திகள் புகாரி முஸ்லீம்னு மட்டும் எடுத்தேன், நான் தவாவின்னு சுன்னா முழு சுன்னாலேருந்து அதை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு என்னது ஒரு 400-500 செய்திகளுக்கு மேலே என்ன செய்யலாம் நம்ம தொகுத்து கொண்டு வந்துடலாம். சரியா பலகீனங்களும் இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம். கிதாபா எழுத்து என்றது ரசூலுல்லாஹி காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நம்ம சொல்லலாம்டா ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயத்தில், குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹி பிரத்யேகமான ஏற்பாடை செய்து எழுத்தர்களை நியமித்து எழுதினார்கள். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யலை, கேட்டவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, எழுத சொல்லிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன எழுதி கொண்டவங்களை பார்த்து அனுமதிச்சு சந்தேகம் இல்லை. அப்துல் அசீஸ் களஞ்சியமாக தொகுத்து ஒரு ஏடாக மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக, இதை நம்ம குர்ஆன்லையும் பார்க்கலாமே, அரசாங்கத்தால் ஒரு பிரதி வெளியிட்டு இருந்தாங்களா ரசூலுல்லாஹி குர்ஆன் பிரதி வெளியிட்டிருக்கல, அபூபக்கர் காலத்தை வெளியிட்டு இருந்தாங்களா வெளியிட்டிருக்கல, அதைத்தான் உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் வெளியிட்டாங்க ஒரு பிரதி அரசாங்கத்தால் எல்லாரையும் இதான் ஓதணும் அப்படின்னு பிரதி. இதை உமர் பின் அப்துல் அசீஸ் ஹதீதுக்கு செஞ்சாங்க, இதுதானே தவிர எப்படி உஸ்மான்னோட சம்பத்தை வச்சு அபூபக்கர்னோட சம்பத்தை வச்சு குர்ஆன் எழுதலைன்னு நம்ம சொல்லலையோ, அதே மாதிரி ஜுஹ்ரியுடைய உமர் பின் அப்துல் அசீஸ் சம்பந்தப்பட்ட சம்பவத்தை வச்சு ஹதீஸ் எழுதலைன்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம படிச்சுட்டோமா, இது வந்து மக்கா காலத்து மதீனா காலத்தில் எழுத்துடைய சப்ஜெக்டை தெரிஞ்சு கொள்றதுக்கான பெரிய ஒரு பகுதி, இது ஒரு சின்ன ஒரு டொட் இது ஒரு துளி. இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி குர்ஆனை எழுத சொன்ன அந்த சம்பவங்கள் இருக்குது, அந்த செய்திகளை எப்படி எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி எழுத சொன்னாங்கன்றது, அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குர்ஆனுடைய பாதுகாப்புடைய ஏற்பாடு ரசூலுல்லாஹி காலத்தில் எப்படி நடந்திருக்குது என்ற அந்த பகுதி, இந்த பகுதியை சேர்த்து அப்படியே அபூபக்கர் காலத்துக்கு வந்துடும். அபூபக்கர்னோட காலத்தில் கலெக்ட் பண்ணாங்களே அந்த கலெக்ட் பண்ண பகுதியை சேர்த்து ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்து அதை தர்தீப் பண்ணுறது, அந்த டயத்தில் ஒரு திருப்பி ஒரு மறுபடி எழுதுகிற வேலை நடந்துச்சு. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் வந்து தொகுப்பு நடந்துச்சு, உஸ்மான் காலத்தில் எழுதுகிற வேலை நடந்துச்சு. இந்த காலப்பகுதி நம்ம வார டைமில் தான் இதெல்லாம் பார்க்கணும், எதில் எழுதினாங்க, எந்த பேனையை கொண்டு எழுதினாங்க, எப்படிப்பட்டதை கொண்டு எழுதினாங்க, ஏற்றுடைய என்ன இது எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் தான் இதையும் பார்க்கணும். நபத்தி எழுத்து முறையுடைய அந்த அதாவது அரபு எழுத்து அதிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த தாக்கங்கள் என்ன, அதனுடைய இதெல்லாம் உஸ்மானிய ஹத்தில் என்ன எப்படி அது வந்து செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற பகுதியில் இன்ஷாலா பார்ப்போம். ஹதமா இந்தி வல் அல்மு இந்த வணக்கம்.
3: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர், உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
4: முஸ்லிம் வானொலி,
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
3: சிந்தனை.
4: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது ஔரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று ஔரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீது, யார் ஒருவர் தனது ஔரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லதாலி செல்லுகிறார்கள் ஔரத்தை தொடர்வது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே எங்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் ஔரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக ஔரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்களுக்குரிய இந்த ஹதீதை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால் நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மற்ற ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம் ஔரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டை ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது ஒன்று, ஒருவர் ஔரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே ஔரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறதுங்கிறது அல்ல, அவர் எப்படியோ தன்னை தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறையணும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிறது, இப்படியாக தொட்டால் அவர் ஔரத்தை அவர் தொட்ட மாதிரியாகவும் ஒது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்ட என்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டு விட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த ஔரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாற்படாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் ஔரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறியிறா முறியமாட்டதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொடப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது தச்சேலா படுதல் என்கிறது அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும், அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதில் ஔரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதைப்பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்குமென்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொதுவாக ஆணுறுப்பண்டு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஓது முறையும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரித்தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஓது முறையும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஓது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாவே மிக அறிந்தவன். வாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
6: முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
7: ஆசைப்படுகிறான், என் பக்கத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்பட்டு நிறைய காரியங்கள் செய்கிறான். அவன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கடமையாக்கப்பட்ட தொழுகையை அவன் தொழ வேண்டும். அதன் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுந்து விட்டு உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்று அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வுடைய நேசராக அவர் மாறிவிட்டால் அவருக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இந்த உலகத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் எப்பொழுது வருமாம்? அவன் கடமையான தொழுகையை நிறைவேற்றணுமாம். அப்பொழுது அடியான் அல்லாஹ்வை நேசிப்பானாம். நேசித்துக் கொண்டே இருக்கிற நேரம் உபரியான வணக்க வழிபாடுகளில் அடியான் ஈடுபடுவானாம். தர்மம் கொடுப்பானாம், நினையாது யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுப்பானாம். யாருக்கும் தெரியாமல் அனாதைகளை பார்ப்பானாம். யாருக்கும் தெரியாமல் தொழுவானாம். யாருக்கும் தெரியாமல் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுவானாம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, திடீர் என்று அல்லாஹ்வுடைய நேசம் அவன் பால் வந்து விடுமாம். அல்லாஹ்வை நேசித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திடீர் என்று தான் அல்லாஹ்வுடைய நேசம் வரும். அந்த அடியான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா உஹிப்பு, அல்லாஹ்வை நேசிக்கும் வரைக்கும் அந்த அடியான் அப்படி நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். அதற்கு அர்த்தம் இரவு முழுக்க தொழுவதென்றில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நஃபிலான வணக்கம் என்று சொன்னால் தொழுகை மட்டும் என்று நினைத்து விட கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்தார், தாடிகளை தண்ணீர் தட்டினார். சஹாபாக்கள் அமர்ந்திருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள், அவர் சொர்க்கவாசி என்றார். சஹாபாக்கள் பார்த்தார்கள், என்ன இவர் யார்? முன்ன பின்ன பெருசாக அறிமுகம் இல்லை, ஃபேமஸும் இல்லை, பெரிய இபாதத்து ஆளுகளா, யார் என்று பார்ப்பதற்கு ஒரு தோழர் அவரிடம் வீட்டுக்கு போய், இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்கலாமான்னு கேட்டார். தங்க கொடுத்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள். வீட்டிலே பார்த்தார், இரவிலே பெரிய அமர்கலமான வணக்கம் எதுவும் இல்லை. என்னப்பா இவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, என்ன என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தகப்பனுக்கு அவர் செய்த பணிவிடை, அற்புதமாக தாயின் தகப்பனையும் அவர் பார்த்த விதம் அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உபரியான விஷயங்கள் என்று சொல்லுவது தொழுகை, சுன்னத்து தொழுகை, நாலு ஜிக்ர் என்றதை மட்டும் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனர்த்தம் வருகிற நேரம், வெள்ளம் வருகிற நேரம், ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம், நீங்கள் சாப்பாடுகிற சாப்பிட்டு ஒரு சாப்பாடு பார்சலை கொண்டு போய் கொடுத்தாலும் அது உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய தாய் தகப்பன் வேதனையில் துடிக்கிற நேரம், அவர்கள் ஆசா பாசங்களை நிறைவேற்றுகிற நேரம், அதுவும் உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம், ஒரு அடியான் சிரித்து இன்னொரு அடியானோடு பேசுகிற நேரம், இது உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவி செய்வது, கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்பது, தொழுவது, தாஜ்ஜத்தில் தொழுவது, அல்லாஹ்விடம் துஆ கேட்பது, இது அத்தனை உபரியான வணக்கம். இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது எந்த நேரம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. திடீர் என்று அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய நேசம், அந்த அடியானை சூழ்ந்து கொள்ளும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதை டைரக்டாக சொன்னதாக சொன்னார்கள். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னான். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் என் அடியானை திடீரென்று நேசிக்க ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு நேசம் வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அடியான் கையேந்தினால் வெறும் கையாக அல்லாஹ் நிச்சயமாக அனுப்ப மாட்டான். அந்த அடியான் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பான். அந்த அடியானை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பொருத்தமான அல்லாஹ்வுடைய ரப்புக்கு மிக பொருத்தமான அந்த அடியாராக நானும் நீங்களும் இருக்கக்கூடாதா என்று கல்வி ஏங்கி தவிக்கும். இந்த துனியா விடாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவோடு தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இறைவனை நெருங்க வேண்டுமென்றால் துனியாவை கொஞ்சம் தூரமாக்கி விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா என்னையும் உங்களையும் பிடித்து கொள்ள பார்க்கும். இந்த துனியாவை விட்டும் சற்று அப்புறமாக்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி துனியாவிலே ஆசா பாசங்கள் எங்களை கூப்பிடுகிற நேரம், தப்பான விஷயங்களுக்கு எங்களுடைய மனங்கள் போகிற நேரம், அவைகளை விட்டும் அல்லாஹ்வின் பால் நானும் நீங்களும் திரும்பினால், நீங்கள் கரம் ஏந்தினால் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துஆவை உங்கள் கண் முன்னாடி நிறைவேற்றி காட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்ல போனால் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அவர்கள் கேட்ட துஆக்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி எல்லாம் அங்கீகரித்தான் தெரியுமா? சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அவர்கள் அந்த கபருக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் கனங்கிறது, கண்ணீர் ஓடுகிறது. அந்த அளவுக்கு நெருக்கமான தோழர் சஅத் பின் முஆத். எப்படி முஹாஜிர்கள் அபூபக்கர் அவர்களோ, மக்கா வாசிகளில் அபூபக்கர் எப்படி இருந்தாரோ, அன்சாரிகளில் ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போன்று இரக்கமானவர் தான் சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலத்தில் பத்ர் யுத்தம் நேரம், அன்சாரிகளுக்கு பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்று சொல்லுகிற நேரம், இந்த யுத்தத்தை நடத்துவதா என்று கேட்கிற நேரம், யார் எழும்பி பேசினார் தெரியுமா? இந்த சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு எழும்பி பேசினார்கள். அபூபக்கர் அவர்கள் பேச, உமர் அவர்கள் பேச, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை எனக்கு இன்னும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அன்சாரிகளின் சஅத் பின் முஆத் எழும்பி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எங்களிடம் கேட்பது போன்றிருக்கிறதே, அன்சாரிகளிடம் பேசுவது போன்றிருக்கிறது. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மலைக்கு மேல் ஏறி குதியுங்கள் என்றாலும் இந்த அன்சாரிகள் குதிப்பார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களை பாதுகாப்போம் என்று. மதீனாவில் மட்டுமல்ல, மதீனாவுக்கு வெளியில் உங்களை பாதுகாப்போம் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டோம் யா ரசூலுல்லாஹ். இந்த பத்ர் களத்தில் நாங்கள் ஓட மாட்டோம் யா ரசூலுல்லாஹ், இந்த களத்தில் நாங்கள் குதிப்போம் யா ரசூலுல்லாஹ் என்று பேசியவர் அந்த காலத்தில் மிகவும் இரக்கமாக இருந்தவர். மரணம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவர் மீது வைத்த இரக்கம் எப்படி தெரியுமா? அஹ்சாப் கந்தக் யுத்தத்தில் அவருடைய கைக்கு அம்பு பட்டு இரத்தம் ஓடுகிறது. அவர் ஒரு துஆ கேட்டார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹோடு நடத்துற யுத்தம் இதனோடு முடிந்து விட்டதாக இருந்தால், இதற்கு பிறகு குரைசிகள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அடிக்க மாட்டார்களாக இருந்தால், இந்த சாதை எடுத்து விடிய அல்லாஹ், இந்த சாதை இந்த நோயை பெரிதாக்கி இந்த சாதை உன்னிடம் எடுத்து விடிய அல்லாஹ். மக்கத்து காஃபிர்கள் இதற்கு பிறகும் வருவார்களாக இருந்தால், இந்த சாதுடைய இந்த நோயை சுகமாக்கி இந்த சாதை வாழ வைத்து விடிய அல்லாஹ். கேட்கிற துஆ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், சஅத் ரழியல்லாஹு அவர்களுடைய இரத்தம் காயம் பெரிதாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் போறார்கள். போன உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தாடியை பிடித்து கொண்டு இப்படியே பார்க்கிறார், கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. அவ்வளோ நெருக்கமான தோழர் வேதனையில் துடிக்கிறார், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கூடாரத்துக்கு பக்கத்து கூடாரத்தில் சாதை கொண்டு வந்து வைத்து விடுங்கள், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும், நான் அடிக்கொரு முறை என்னுடைய சாதை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சஅத் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு துஆ கேட்டார்களே, அதுக்கு பிறகு இன்னொரு துஆ கேட்டார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று பாருங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் அத்தனை பாரத்தையும் இறக்கி அல்லாஹ்விடம் சொல்லி விடுவார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் அவர்களை கைவிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களை கைவிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஅத் ரழியல்லாஹு என்ன கேட்டார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த கைபர் போரிலே, பனு குறைலாக்களுடைய போரிலே, பனு குறைலாக்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுக்கு பின்னாடி ஒரு கோட்டை இருக்கிறது, யகூதிகளுடைய கோட்டை. அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மோசடி செய்து விட்டார்கள். அது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது அஹ்சாப் அந்த போரிலே வைத்து அந்த மதீனாவுக்கு மூன்று பக்கம், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் அகல், அதனால் யாருக்கும் வரையலாது. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, பெரிய பகுதியில் அகல் தோண்டி குழி தோண்டி இருக்கிறார்கள். பின்னாடி வரலாம், இது அடர்த்தியான ஈச்சப்பர தோட்டம், அங்கே கோட்டைகள் இருக்கிறது. அந்த கோட்டைகளில் யூதர்கள் வாழ்றார்கள். பனு குறைலாக்கள், இந்த யூதர்களோடு ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்தார்கள், யாரையும் அனுப்பிராத, இந்த இடத்தில் யுத்தம் நடக்கும், இந்த பக்கத்தால் அனுப்பினால் மதீனாவுக்குள் நுழைந்து விடுவார்கள். ஏனென்றால் 10,000 பேர் வரப்போறார்கள், 3,000 பேர் தான் போராளிகளே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே பதிரை தான் 10 மடங்காக பெருக்கி சந்திக்க போறார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 4 ஆண்டுகளுக்கு பிறகு. எந்த பதிரில் 300,000 இப்ப 3,000, 10,000, 10 மடங்கு. 300,000 என்றால் பரவாயில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3,000 10,000 என்றால் எப்படி இருக்கும்? 300-க்கு 1,000-க்கும் 300-700 தான் டிஃபரண்ட். 3,000-10,000 என்றால் 7,000 டிஃபரண்ட் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த யுத்தம் மிக அதிபயங்கரமான யுத்தம். சல்மானுல் ஃபாரிசி, பர்சியாவிலே பாரிசு நாட்டில் நாங்கள் எப்படி யுத்தத்தை மேற்கொள்வோம் என்று அந்த தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யார சொல்லலாம், குழியை தோண்டினால் வர்றவர்கள் குழியில் விழுவார்கள், அடிக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ்வும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் அந்த யுத்தத்துக்காக பாடுபடுகிற நேரம், அதில் கூட நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே ஒரு கல்லு குறுக்கிடுகிறது, அந்த கல்லை உடைக்க முடியல, உடைக்க கஷ்டப்படுறாங்க. ரசூல் சல்லா அலைச்சலத்தை பார்க்க போனால் ரசூல்லா கூட மண்ணெல்லாம் அள்ளி, இங்கே எல்லாம் வருத்தம், ரசூல்லாவுக்கும் கடுமையான வருத்தம். மண்களை அவர்கள் கூட குழியை தோண்டிருக்கிறார்கள். போனவர் பார்த்தார், ரசூல்லா சுருங்கி சூங்கி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் சல்லா அலைச்சலம் அவர்கள் சுருங்கி அப்படி சூம்பி தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சொன்னார்கள், யார சொல்லலாம், ஒரு கல் இருக்கிறது உடைப்படுவதில்லை, யார சொல்லலாம், கொஞ்சம் வாருங்கள் என்றார். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் அடித்தார்கள், 3 முறை அடித்தார்கள், கல் உடைந்து விட்டது. அப்பொழுது ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வயிறிலே ஒரு கல் தொங்குது. அந்த அதிசயம் உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கு ஓடுகிறார், சாப்பாடு கொடுக்கிறார், எல்லோரும் சாப்பிட்டார்களே, 1,000-க்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அந்த யுத்தத்திலே 6 பேர் காயமடைகிறார்கள். முஸ்லீம்களில் வருகிற நேரத்தில் அம்பு சாது ரலியல்லான் அவர்களுக்கு, சாது பின் முஆத் ரலியல்லான் கையிலே படுகிறது. அந்த நேரத்திலே, அந்த யுத்தத்திலே அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். குறைஷிகள் அன்றைக்கு ஓடினவர்கள் வல்லாஹி திரும்ப வரவில்லை, மக்காவிலிருந்து மறுக்க திரும்ப வரவில்லை. அடுத்தது ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி தான் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே. சாது ரலியல்லான் அவர்கள் என்ன துவா கேட்டிருந்தார்கள், யா அல்லாஹ், குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டால் இந்த சாதை எடுத்து விடு என்று கேட்டிருந்தார். அடுத்த ஒரு துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், பனு குறைலாக்கள் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த யகூதிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த யுத்தத்தில் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த விஷயத்தில் கண்குறைச்சி ஏற்படுத்தாமல் எனக்கு மரணத்தை தந்து விடாத, யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த விஷயத்தில் எனக்கு கண்குறைச்சியை தராமல் எனக்கு மரணத்தை தந்து விடாத, யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அதிசயமான வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்துக்கு பக்கத்திலே சாது பின் முஆத் இருக்கிறார். அவர் கேட்ட 2 துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் உள்ள மிகப்பெரும் ஆயுதம் இந்த துஆ. மறந்து விடாதீர்கள், இந்த உலகத்தில் எதையும் அது முறியடிக்கும். இது இறை நெருக்கத்துக்கு அல்லாஹ் தாகிற மிக பெரும் அற்புதமான பரிசு. இந்த துஆவை விட நீங்கள் சம்பாதிக்க கூடிய வேற எந்த சொத்தும் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எந்த சொத்தும் பெரிதாக இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துஆ மிக அற்புதமானது. கேட்டார், கேட்டது போன்ற ஆச்சரியமான வரலாறு. சகோதரர்களே, கோவேரி கழுதைக்கு மேல் ஏறி வருகிறார். ஏன் ஏறி வருகிறார் தெரியுமா? பனு குறைலாக்களை ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள். முற்றுகையிட்டால் அவர்களுடைய கோட்டையிலிருந்து அவர்கள் வெளியே வரவில்லை. வந்தார்கள் சில அன்சாரி தோழர்கள். அவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள் என்றால் அடுத்தது கொல்லுவார்கள் என்று தெரியும். துரோகிகளை கொல்ல வேண்டும். அன்சாரிகள் வந்து சொன்னார்கள் சில பேர், யா ரசூலுல்லாஹ், பனு குறைலாக்களுக்கு ஒன்றும் செய்து விடாதீர்கள், எங்களோட பிசினஸ் பண்றவர்கள் யா ரசூலுல்லாஹ், அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள், எங்களோட நன்றாக நடந்திருக்கிறார், இந்த விஷயத்தில் விட்டு விடுங்கள். அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், 7 வானத்திலிருந்து என்ன வகி, ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து பேசுற வார்த்தையை பாருங்கள். அதற்கு முன்னாடி பனு குறைலாக்களுடைய
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
8: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 077-101-0-843.
9: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
8: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
10: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
7: கூட்டி வந்து களத்தை அறுக்கப்பட்ட ஒருவர் கேட்கிறார், பக்கத்தில் ஒரு யகுதி போனவர் திரும்ப வரவில்லை, என்ன நடக்கிறது என்று கேட்டார். சொன்னார்கள், பக்கத்தில் உள்ளவர், என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? போனவர் செத்து தான் எப்படி வருவார்? தலை அறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நேரத்தில் சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியை புரட்டி இந்த ஹதீஸ்களை புரட்டி பாருங்கள். உன்னத தோழர்களுடைய வரலாறை நான் ஏன் எடுத்து சொன்னேன் தெரியுமா? இறை நெருக்கம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண பணத்தால் சாதிக்க முடியுமான விஷயங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தால் இந்த உலகத்தில் அதிசய மனிதர்களாக நானும் நீங்களும் உலா வருவோம் நிச்சயமாக. சஅத் பின் முஆத் அவர்கள் என்ன துஆ கேட்டார்கள்? யா அல்லாஹ், இந்த புண்ணு இதை பெரிதாக்கி குரைஷிகளோட யுத்தம் முடிந்தது என்றால் மீண்டும் நபிக்கு எதிராக அந்த மக்கத்து காஃபிர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த சஅத் வாழ வேண்டிய தேவையில்லை யா அல்லாஹ். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மக்காவில் படாது பாடுபடுகிற நேரம் சஅத் ரழியல்லாஹு அவர்கள் மதீனாவில் இருந்து அவர்கள் கூப்பிட்டு, யா ரசூலல்லாஹ், உங்களை மதீனா நகரத்தில் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் பாதுகாப்போம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எதுவும் நடக்காமல் உங்களுக்கு இந்த மதீனாவில் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்று சொன்னாரே, அவருக்குள்ள ஒரே கோபம். ரசூலல்லாஹ் மீது யார் கை வைத்தார்களோ அவர்களோடு போர் தொடுக்க வேண்டும், அவர்களோடு சண்டை பிடிக்க வேண்டும் அல்லாஹ்வுடையார்களே. அந்த யுத்தம் முடிந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் சாதுக்கு எந்த வேலையும் இல்லையா அல்லாஹ். இப்படி சொன்னவர் சாது. அல்லாஹ் மீது ஆணையாக சாது ரழியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். 10,000 படையோடு 3,000 படை மோதி திரும்ப வர முடியாத மிகப்பெரும் தோல்வியோடு மக்கத்து காஃபிர்கள் திரும்ப ஓடினார்களே, அல்லாஹ் பெரும் வெள்ளமாக இன்றைக்கு என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே சங்கமிக்க வைத்திருக்கிறார். மக்கா வெற்றி, ஃபத்ஹு மக்கா, அஹ்ஸாப் யுத்தம் என்பது மிக தீர்மானமான ஒரு யுத்தம். 3,000-10,000 என்று உலக வரலாறு காணாத ஒரு யுத்தம். புறமுதுகிட்டு ஓடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுனைன் போரின் போது இந்த அஹ்சா போரின் போது மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்ததை திருமறை குர்ஆனில் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். சாது ரதியல்லான் அவர்கள் மரணிக்கிறார்கள். கண் குருச்சியாக்கி என்னை மௌத்தாகி விடையாகலான் ஒரு துவா கேட்டார். பனு குறைலாக்கள் துரோகிகள், ரசூலுல்லாவுக்கு துரோகம் செய்தார்கள், அவர்கள் விஷயத்தில் எனக்கு கண் குருச்சியை தந்துவிடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அவர் கண்ணு முன்னாடியே தலைகள் சீவப்பட்டதை அவர் கண்களால் பார்த்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இறை நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தேவை? இளைஞர்களே, உங்களுக்கு என்ன நெருக்கம் தேவை? காதலியுடைய நெருக்கம் தேவையா? இந்த துனியாவில் உள்ள ஏதாவது ஒரு சொத்தின் நெருக்கம் தேவையா? அந்த நெருக்கத்துக்காக வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் திறந்தீர்கள். இந்த அருமையான இரவுகள் இறைவனுக்காக நீங்கள் திறந்து கொடுத்தால், உங்களுடைய கல்புகள் எல்லாம் அதற்காக திறந்து கொடுத்தால், நிச்சயமாக நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பக்கம் ஓடி வருகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குடும்ப பிரச்சனைகளோடு தலையிலே பாரத்தோடு சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு எப்படி உதவி செய்தானோ அதே உதவி நம்முடைய வீட்டுக்கு வந்து சேரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியை பொறுத்த, அல்லாஹுடைய திருப்பொருத்தை பெற்ற அந்த உதவிகளை எதிர்பார்த்து நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த இறை நெருக்கம் இல்லாமல் இந்த துனியாவில் நானும் நீங்களும் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் தான் இறைவனுடைய நெருக்கம் வேண்டும் என்று நானும் நீங்களும் நினைத்தால் நானும் நீங்களும் கை சேதப்பட வேண்டிய நிலைமை அதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் தாமதம் இல்லை, இன்னும் தாமதம் இல்லை. இந்த இரவுகள் அலங்கரிக்கக்கூடிய இரவுகள். இரவுகளில் தூங்கிக் கொண்டு நாம் எல்லாம் நம்முடைய வீடுகளில் இருக்கிற நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், நிச்சயமாக அந்த இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வருகிற நேரம் அவருடைய திருப்பொருத்தத்தால் அல்லாஹ் என்னையும் உங்களை மரவணைத்துக் கொண்டால், இந்த உலகமே எதிர்த்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நெருங்குற நேரம் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் சத்தியத்தை உரைத்துக் கொண்டே.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
6: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
11: வரலாறு என்று சொல்லும் பொழுது பொதுவாக எல்லோரும் மேலோட்டமாய் சில கருத்துக்களை அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த வரலாற்றில் சில முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள் மறைந்து போகக்கூடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றை அனைவரும் அறிந்து வைத்திருப்பார்கள். அவரை படைப்பதற்கு முன்னர் இருந்து பூமியில் இறக்கும் வரை நடந்த அறியப்படாத பல வரலாற்று சம்பவங்களை விரிவாக காணலாம். வாருங்கள். மனிதர்களின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வுலகில் எல்லாம் உருவாக்கிய பிறகு இறுதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போவதாக மலக்குமார்களிடம் தெரிவித்தார் இறைவன். இந்த பூமியில் எனக்கு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்றார்கள். அதற்கு மலக்குகள், குழப்பத்தை விளைவிக்கின்றவனை படைக்கப் போகின்றீரா? உங்களை துதிக்க நாங்கள் இருக்கும் பொழுது ஏன் இவர்களை படைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று கூறி மலக்குகளை அனுப்பி பூமியில் எல்லா பகுதியில் இருக்கும் மண்ணை எடுத்து வரச் சொன்னார்கள். உடனே மலக்குகள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றினார்கள். பூமியில் பல்வேறு பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மண்ணை வைத்து களிமண்ணாக்கி மனித உருவில் ஒரு பொம்மை செய்தான் இறைவன். அன்பார்ந்தவர்களே, இவ்விடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், பூமியில் பல்வேறு இடங்களில் எடுத்து வரப்பட்ட மண்ணால் மனிதன் படைக்கப்பட்டதால் தான் மனிதரில் பல நிறங்கள் காணப்படுகின்றன. படைக்கப்பட்ட அந்த களிமண் பொம்மையை சுமார் 40 ஆண்டுகள் காய வைக்கப்பட்டது. தட்டினால் கின்கின் என்ற சப்தம் வரும். மலக்குகள் அந்த பொம்மையை கடந்து செல்லும் பொழுது மிகவும் பயந்தனர். ஆனால் இபுலிஸ் அந்த பொம்மையை கண்டு பயப்படவில்லை. அதனை தட்டி பார்த்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொம்மை வாய் வெளியே சென்று பின்தோரத்தில் வெளியே வந்து உடலிலற்ற நிலையில் இருந்ததால் மலக்குகளிடம், உள்ளே ஒன்றும் கிடையாது, இதை படைத்தால் நான் சமாளித்துக் கொள்வேன் என்று கூறினான். ஒரு வெள்ளிக்கிழமை இறைவன் அவன் தனது உருகுவை ஊதி ஆதமை படைத்தான். இறைவன் மிக அழகானவன். அவனது ரூகுவால் படைத்ததால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகவும் அழகாக காணப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயரம் 60 முழம், அகலம் 7 முழமாக இருந்தது. அதாவது சரியாக சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம் சுமார் 70 முதல் 80 அடியாக இருக்கும், அகலம் 10 அடியாக இருக்கும். மிக பிரம்மாண்டமாக காணப்பட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் மலக்குகள் இறைவனிடம், இவ்வளவு மிகப்பெரிய தோற்றத்தில் இவர்களை அதிக அளவில் உலகில் படைத்தால் இடப்பற்றாக்குறை ஏற்படுமே என்றார்கள். அதற்கு இறைவன், கொஞ்ச நாட்களிலேயே அவர்களுக்கு இறப்பு என்ற ஒன்றை உருவாக்குவேன் என்று கூறினார். அதற்கு மலக்குகள், நீர் அவர்களுக்கு இறப்பை உருவாக்குவது அவர்கள் அறிவார்களா என்றார்கள். இறைவன், தெரியும் என்று பதிலளித்தார். உடனே மலக்குகள், தான் இறந்து விடுவோம் என்று தெரிந்தால் அவர்களால் எப்படி வாழ முடியும், இவ்வுலகை எப்படி ரசிப்பார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இறைவன், மனிதர்களுக்கு ஆசை என்ற ஒன்றை வைப்பேன், அந்த ஆசை நாளை வைப்பேன், அந்த ஆசை

அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகில் மட்டுமல்லாது அறிவிலும் மிக உயர்ந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். பின்னர் மலக்குமார்களை அழைத்து உலகின் சகல பொருட்களின் பெயரை கேட்டார்கள் இறைவன். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்ட பொழுது சகலத்தின் பெயர்களையும் சரளமாக கூறினார்கள். மலக்குமார்கள் திகைத்து போயினர். காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே மலக்குமார்களை படைத்தான் இறைவன். மலக்குகளை படைப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே உலகின் சகலத்தையும் இறைவன் படைத்தான். ஆனால் மலக்குகளுக்கு இறைவன் அனைத்து பெயர்களையும் கற்றுத்தரவில்லை. அதனால் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக பிரமிப்பாகவும் அதிசயமாகவும் கண்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது. படைப்பதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று இறைவன் கூறியது விளங்கிற்று. பின்னர் அனைத்து மலக்குகளையும் நோக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறம்பறிய கூறினார் இறைவன். அனைத்து மலக்குமார்களும் அவ்வாறு செய்தனர். ஆனால் சினம் பணிய வேண்டிய இப்லீஸ் அப்படி செய்யவில்லை, மறுத்தான். உடனே இப்லீஸை பார்த்து இறைவன், என் கைகளால் படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி ஏன் சிறம்பணியவில்லை என்று. அதற்கு இப்லீஸ், நான் அவனை விட உயர்ந்தவன் என்று பதிலளித்தான். மேலும், என்னை நீ நெருப்பால் படைத்தாய். நெருப்பு மேல் நோக்கி போகக்கூடியது, உயர்ந்தது. அவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய். மண் கீழ் நோக்கி விழக்கூடியது, தாழ்ந்தது. எனவே நான் தான் அவரை விட உயர்ந்தவன். நான் சிறம்பணிய மாட்டேன் என்று இறைவனிடம் இப்லீஸ் கூறினான். அன்பார்ந்தவர்களே, இவ்விடத்தில்தான் படைப்பின் முதல் கெட்ட குணம் வெளிப்பட்டது. உடனே இறைவன், இந்த தற்பெருமை யாரிடம் இருக்கின்றதோ அவருக்கு இந்த சொர்க்கத்தில் இடமில்லை. நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று இப்லீஸை சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பினான் இறைவன். அப்பொழுது இறைவனிடம் அவன் கெஞ்சினான். அது என்னவென்றால், உன்னுடைய கண்ணியத்தின் பெயரால் எல்லா நல்ல வழிகளிலும் நான் உட்கார்ந்து மனிதர்களை திசை திருப்புவேன், அதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று வேண்டினான். இறைவன் கூறினார், உனக்கு அனுமதி தருகின்றேன், ஆனால் என்னுடைய நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பினான். இந்த நிகழ்வு முடிந்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் தன்னந்தனியே சுற்றித் திரிந்தார்கள். இறைவன் அவர்களை தூங்க வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார்கள் இறைவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழித்து பார்க்கும் பொழுது அருகில் ஒரு பெண் இருந்தாள். பார்த்தவுடனே யார் என்று கேட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அந்த பெண், நான் ஒரு பெண் என்றார்கள். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எதற்காக உன்னை இறைவன் படைத்தார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என்னிடத்தில் நீ அமைதி பெறுவதற்காக நான் படைக்கப்பட்டேன் என்று பதிலளித்தார்கள். இதனை கண்ட மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யார் இவர்கள், இவர்களுக்கு என்ன பெயர் என்று கேட்டபொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு மலக்குமார்கள், எதற்காக இந்த பெயரை கூறுகிறீர்கள், பெயருக்கான காரணம் என்ன என்று கேட்டபொழுது, உயிருள்ள ஒரு பொருளிலிருந்து இது படைக்கப்பட்டதால் ஹவ்வா என்று பெயர் சூட்டினேன் என்றார்கள். இந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அறிவு எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருந்தது என்று. இருவரையும் படைத்த இறைவன் அவர்களை நோக்கி, நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வசியுங்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், என்ன வேண்டுமானாலும் உண்ணுங்கள். ஆனால் ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்றார்கள். இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது, சூரியனின் சூடும் படாது என்றார்கள். மேலும் அவர்களின் உடலில் வெளிச்சத்தினால் ஆன ஆடையை அல்லாஹ் அணிவித்திருந்தான். இவர்கள் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் இருந்தார்கள்.

0: கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்றாக இருந்தனர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இபிலீஸ் அவர்களுக்கு குழப்பத்தை விளைவிக்க ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். ஒரு மெல்லிய சம்பவத்தில் ஹவ்வா அம்மாவிடம் இபிலீஸ் பேசினான். அப்பொழுது, இந்த சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் விரும்பி உண்ணுகிறீர்கள், ஏன் அந்த ஒரு மரத்துக்கனியை மட்டும் சாப்பிடுவது கிடையாது என்று இறைவன் நெருங்கக்கூடாது என்று சொன்ன மரத்தை சுட்டிக்காட்டினான். மேலும், அம்மரத்துக்கனியை நீங்கள் உண்டால் சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக வாழலாம் என்று சூழ்ச்சி செய்தான். ஹவ்வா அம்மாவிற்கு அந்த மரத்துக்கனியை சாப்பிடலாம் என்று தோன்றியது. எனவே கணவரிடம் அதை சாப்பிடலாம் என்று கூறினார்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வேண்டாம் என்று சொன்ன மரம் நினைவில் இல்லாததால் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் அந்த மரத்தில் உள்ள கனியை உண்டார்கள். உண்டு முடித்த பின்பு அவர்களுக்கு ஒளியிலால் ஆன ஆடை விலகிற்று. அவர்களின் உடல் வெளிப்படையாய் தெரிந்ததால் அவர்கள் வெக்கப்பட்டு போனார்கள். அப்பொழுது அவர்கள் சொர்க்கத்தின் இலைகளை எடுத்து தங்கள் உடல் பாகங்களை மறைக்க முற்பட்டார்கள். எல்லாம் அறிந்தவன் இறைவன், அவனிடத்தில் எதுவும் மறைக்க முடியாது. இறைவன், என்னிடத்திலிருந்து நீங்கள் எதுவும் மறைக்க முடியாது என்று கூறினான். உடனே அவர்கள் இருவரும் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டார்கள். நாங்கள் அறியாமல் இதை செய்துவிட்டோம், உண்டால் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் சூழ்ச்சி அறியாமல் தவறிழுத்துவிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மிக அதிகமாக வேண்டினார்கள். அல்லாஹ்வும் அவர்களது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு பின் வருமாறு கூறினான். நீங்கள் பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது, எனவே நீங்கள் சொர்க்கத்திலிருந்து இறங்கிவிடுங்கள் என்று கூறினான் இறைவன். இவ்விடத்தில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ததால் பூமிக்கு அனுப்பப்படவில்லை. அவர்கள் மறந்து ஒரு செயலை செய்ததாலும் இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடியதாலும் அவர்களை மன்னித்து பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று கூறி பூமிக்கு செல்லுங்கள் என்று இறைவன் கூறினார். ஏனென்றால், நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போல மலக்குகளிடம் இறைவன் எனக்கு பூமியில் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன் என்று கூறினார். எனவே படைக்கும் பொழுதே பூமிக்கு அவர்களை அனுப்பும் நோக்கத்தில்தான் இறைவன் படைத்தார். அதன்படி அவைகளை பூமிக்கு அனுப்பினான் இறைவன். மலக்குமார்கள் அவர்களை பூமியில் கொண்டு வந்து இறக்கியதாக குறிப்பிடப்படுகின்றன. மேலும் அவர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் இறக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையிலும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலும் இறக்கிவிடப்பட்டார்கள். காரணம், பிரிவின் வழியை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் அவ்வாறு செய்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் அவர்களும் அவரது மனைவியும் பூமியில் வந்து இறங்கியது வரை மிக விரிவாக கண்டோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் பாடம் என்னவென்றால், படைப்பின் காரணம் இல்லாமல் எதுவும் நிகழ்வது கிடையாது. எல்லாம் அறிந்தவன் இறைவன். என்றும் நாம் செய்த பாவத்திற்காக இறைவனிடம் இறைஞ்சி மன்றாட தயங்கக்கூடாது. இறைவன், என்னுடைய நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இபுலிஸிடம் கூறியதை நாம் தான் மெய்ப்பித்து காண்பிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள் வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்.
2: நவீன ஆடை வகைகளை வடிவமைத்து தருகின்றார்கள்
3: ஈஸ்டர்ன் டெய்லர்.
1: ஈஸ்டர்ன் டெய்லர், பிரதான வீதி மூதூர், தொலைபேசி இலக்கம் 077-6008-79. சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
4: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
1: தொடர்புகளுக்கு 077-4906-6016. வானலையில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: www.muslimvanoli.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்கள்.
5: இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய சொற்பொழிவின் தலைப்பாக பலஸ்தீன் ஓர் வரலாற்று பார்வை என்கிற ஒரு நல்ல தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதுவும் பலஸ்தீனத்து முஸ்லிம்களின் மீது இஸ்ரேல் என்கிற அந்த கொடிய கேடுகட்ட மனிதர்கள் பயங்கரமான தாக்குதலை தொடுத்து அந்த மக்களின் மீது குண்டுகளை சரமாரியாக பொழிந்து அதிலும் சிறுபிள்ளைகள் அதிகமான முறையிலே தாக்குதலுக்குள்ளான ஒரு சூழ்நிலையில் இந்த வரலாற்று செய்தியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். பலஸ்தீனத்துடைய வரலாறில் நுழைவதற்கு முன்னால் அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் அமெரிக்கா என்கிற கொடிய நாட்டினுடைய உதவியை கொண்டு இப்போது பலஸ்தீனத்தின் மீது மிக கடுமையாக அவ்வப்போது போர் செய்து வருவதை பத்திரிகைகளின் மூலமாகவும் மீடியாக்களின் மூலமாகவும் நாம் அறிந்து வருகிறோம். ஆனால் இந்த அமெரிக்கர்களால் பலஸ்தீன் மட்டும் தாக்கப்படுவதல்ல, உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ எல்லா இடங்களிலுமே என்ன செய்கிறார்கள், அமெரிக்காக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈராக், செசன்யா, எல்லா நாடுகளுமே, எந்தெந்த நாடுகளில் எல்லாம் அப்பா ஆப்கானிஸ்தான், இப்படி பல நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்து அந்த நாடுகளை எல்லாம் துவம்சம் செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது. ஆனால் இந்த மற்ற நாடுகளோடு இந்த அமெரிக்கா செய்கிற போருக்கும் பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டிற்கு எதிராக இந்த யூதர்கள் மேற்கொள்ளுகிற போருக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வித்தியாசம்? பலஸ்தீன் அல்லாத மற்ற முஸ்லிம் நாடுகளோடு இந்த அமெரிக்காரர்கள் போர் செய்தால் அது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்கிற தலையாய ஒரு நோக்கம் மட்டும்தான். ஆனால் இந்த பலஸ்தீன் பிரச்சனை இருக்கிறதே, இது அதையும் தாண்டி ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர், ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர். கொள்கை சார்ந்த ஒரு போர்னா என்ன? உதாரணமா, அமெரிக்காவின் மீது நமக்கு இருக்கிற ஆத்திரத்தின் காரணத்தினால் அமெரிக்காவினுடைய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய பெப்சி, கோகோ கோலா இது போன்ற பானங்கள் எல்லாம் உதாரணமாக நாம் தவிர்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். பன்றி இறைச்சி அதையும் பயன்படுத்த மாட்டோம். ஆனா ரெண்டுமே நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம்னா ஈக்குவலா இல்ல? பன்றி இறைச்சி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் குர்ஆன்ல மிக தெளிவாக ஹராம் என்று சொல்லி இருக்கிறான், அதனால அது கிட்டே போக மாட்டோம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஹராம் என்று இல்லாவிட்டாலும் கூட இந்த அமெரிக்காரர்கள் மீது இருக்கின்ற ஆத்திரத்தின் காரணத்தினால் நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுனால ஒரு 10-15 ரூபா லாபம் அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற காரணத்துக்கு என்ன செய்யணுமோ தடுக்கிறோம். அப்ப ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்றோம். ஆனா அவாய்ட் பண்றதுல என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்றுதான் பலஸ்தீனுங்கிற நாட்டை இங்க வைங்க, பலஸ்தீன் அல்லாத இந்த அமெரிக்காக்காரர்களுடைய தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட எல்லா நாடுகளையும் இந்த பக்கம் வை. இந்த நாடுகளோடு இவர்கள் போர் செய்வதற்கும் இந்த நாடோடு போர் செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னது இது? பலஸ்தீன் என்கிற நாட்டை இவர்கள் வேறறுத்து அந்த நாட்டை இஸ்ரேல் என்று ஆக்கி இவர்கள் வைத்திருப்பதற்கு காரணம் அது அவர்களுடைய அகீதா பிரச்சனை. அகீதா, அகீதான்னு சொல்றோமா இல்லையா? நமக்கு அகீதா இருக்குதா இல்லையா? என்ன அகீதா? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும், முகமது சல்லாஸ் அவர்கள் விஷயத்தில் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கென்று என்ன இருக்குது? ஒரு அகீதா, ஒரு கொள்கை இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைத்து பலஸ்தீன் என்கிற பூமியை சிதைத்து, எப்படி பலஸ்தீன் என்கிற இடத்தை சிதைத்து இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைப்பது இந்த யூதர்களுடைய அகீதா. அந்த விஷயத்தை முஸ்லிம்கள் தெரிந்து கொண்டால்தான் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்க முடியும். ஏ அப்படின்னா கியாமத்து நாளுடைய அடையாளமாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னார்கள். கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்களாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்க பெரிய அடையாளங்களா? கிழக்கே உதிக்கிற சூரியன் எங்க உதிக்கும்? மேற்கே உதிக்கும். அதே போன்று வேற என்ன சொன்னாங்க பெரிய அடையாளமா? தஜ்ஜால். வேற ஈசா அலை இஸ்லாம் இறங்கி வருவது. வேற முன்கர்ணிக்கிறா யாஜூஜ் மாஜூஜ். வேற அந்த ஒரு பெரிய பிராணி வருது. வேற மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள். இப்படி முக்கியமான சில 10 அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதுல முக்கியமான 2 அடையாளம் என்ன? தஜ்ஜால் வருவது, ஈசா நபி இறங்கி வருவது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தஜ்ஜால் வந்து இறங்கிலாம் வரமாட்டான். ஆல்ரெடி தஜ்ஜால் எங்க இருக்கிறான்? உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான். அந்த கியாமத்து நாள் வரக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிருவான்? வெளியே வந்துருவான். கரெக்டா? அது ஈசா நபி என்ன செய்வாங்க? வானத்திலிருந்து இறங்கி வருவாங்க. இந்த ஈசா நபிக்கும் தஜ்ஜாலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன தொடர்பு? இங்க வருகின்ற இந்த தஜ்ஜாலை யார் கொல்லுவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுவார்கள். இது நமது அகீதா. அப்படிதானா? இதே தஜ்ஜால் விஷயத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் விஷயத்திலும் யூதர்களுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது, நஸ்ராணிகளுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது. நஸ்ராணிகள் யாரு? யாரு? கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது, யூதர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை? இந்த தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு தான் ஃபித்னா, ஆனா நம் அல்லாத யூதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் யாரு? அவன் ஒரு பெரிய விஷயம். அவனுக்கு தஜ்ஜால் வந்து அவனுக்கு எப்படி எப்படி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவது நமக்கு ஒரு நமக்கு.
1: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரு ஆபத்து, அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அருட்கொடை. இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுட்டு என்ன செய்யணும், இந்த வரலாற்றை பார்க்கணும். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17 அத்தியாயம் 3 வசனத்தில் மிக அழகாக ஒரு செய்தி நமக்கு சொல்கிறார். இஸ்ரா மியராஜ் என்கிற விஷயத்தை படிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நாம் படிக்காமல் இருக்க மாட்டோம். ஏன்னா திருக்குறான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ரா மியராஜ் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விண்ணுலக பயணத்தை பற்றி பேசுகிற ஒரே குர்ஆன் வசனம் இதுதான். எது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் மிக தூய்மையானவன். ஏ அவன்தான் அஸ்ராபி அபிதிஹி, அவனுடைய அடியாரை லைலன் இரவோடு இரவாக அழைத்து சென்றான். இந்த டைம்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் விஞ்ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலத்தில், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காரணத்தில், எங்கோ இருக்கின்ற பைத்துல் முக்கத்தஸிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சான், நைட்டோட நைட்டா கூட்டு போனான். புராக் என்கிற ஒரு வாகனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு அமைத்து என்ன செய்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களை அனுப்பி எங்கிருந்து எங்க கூட்டு போனான், முதல்ல காபத்துல்லா மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் இருக்கிற அந்த பலஸ்தீன் நகரத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான். இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுக்கு அடுத்து வர்ற வசனத்தை தான் நல்லா கவனிக்கிறோம். அல்லதி, எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றானோ அது பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றிலும் நாம் அபிவிருத்தியை ஏற்படுத்தியிருக்கிறோம். எதுக்காக இந்த பலஸ்தீன் பகுதிக்கு இவ்வளவு நாளா சண்டை வந்திருக்குன்னா, திருக்குறானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜித் ரக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர். அந்த மஸ்ஜித் ரக்ஸாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பெயர் குதுஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், மஸ்ஜித் ரக்ஸா குதுஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன, உதாரணமா ஹரம் ஹரம்ங்கிறோம், ஹரம்னா என்னது, ஹரம்னா காபா இருக்கு இல்லையா, காபா என்பது அந்த மஸ்ஜித், மஸ்ஜிதுல்லாஹில் ஹராம், அந்த இடத்தை எந்த காபாவை சுற்றி நம்ம தவா பண்ணுவோமோ ஹஜ்ஜுமராக்கு போகும்போது அது காபா, அந்த காபாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பேர் ஹரம். அதே போன்றதார் மஸ்ஜித் ரக்ஸாவை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிக்கு பேர் அக்ஸா, அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது, குதுஸ், பரிசுத்த இடம். அந்த குதுஸ் தாங்கி இருக்கின்ற அந்த நகரத்திற்கு பேர் தான் பலஸ்தீன். எப்படி பலஸ்தீன்ங்கிறது அந்த கண்ட்ரியோட நேம், குதுஸ்ங்கிறது அந்த பள்ளி அமைந்திருக்கிற பகுதியின் பெயர், அக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர். அப்போ இந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் பலஸ்தீன் அப்படிங்கிற எந்த வார்த்தையை சொன்னாலும் நம்ம இந்த வகையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், மஸ்ஜித் அக்ஸா அமைந்திருக்கிற அந்த பகுதியில் நாம் பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். பரக்கத் என்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி ஒரு வளம் இருக்கின்ற காரணத்தினால் தான், ஒரு அருள் இருக்கின்ற காரணத்தினால் தான் அந்த பலஸ்தீனியவர்கள் விடாமல் இதுவரைக்கும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பரக்கத் என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை முஸ்லிம்களாகிய நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ, யார் புரிஞ்சிருக்கிறா, அவன் தெளிவாகவே புரிந்திருக்கிறான். அதனால தான் விட மாட்டேன்றான். பலஸ்தீனை விட மிகப்பெரிய நாட்டை தருவதற்கு அமெரிக்காக்கு முடியாதா? அமெரிக்கா தானே உலகத்திலே பெரிய வல்லரசு என்று தென்னிக்கொண்டு உலகத்தில் எந்த நாட்டில் சண்டை வந்தாலும் அவன் என்டர் ஆகாம இருக்காது. அப்ப அப்படியாப்பட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவால் வேறொரு பகுதியை கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். ஆனா ஏன் இவன் வந்து இந்த இடத்திலேயே நிக்கிறான், பாரக்னா ஹவுலஹு, அது எப்படிப்பட்ட இடம், அது இறைவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம். உதாரணமா ரியல் எஸ்டேட் பண்றவங்க நல்லா தெரியும், நல்லா விளம்பரம் பண்ணுவாங்க. என்ன விளம்பரம், இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, ஐடி வராத ஐடி கம்பெனி அல்லது எப்போ வரப்போற ஐடி கம்பெனி, அது வந்து இங்க வரப்போதெல்லாம் என்ன செய்வாங்க, கமர்ஷியல் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கொடுக்கிறான் விளம்பரம் எதுக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எதற்காக இந்த பலஸ்தீன் என்கிற விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் விளக்குகிறான் அது எப்படியாப்பட்ட இடம்னு. அல்லதி பாரக்னா ஹவுலஹு, நம்ம நினைச்சிருக்கிறோம் அதை சுற்றிலும் பரக்கத் செய்திருக்கிறோம். அப்ப அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற என் திசையிலும் என்ன இருக்குது, அருளும் வளமும் இருக்கிறது. பஞ்சம் பார்க்க பஞ்சம் வராத இடம் அது. இன்னும் சொல்ல போனால் பரக்கத் என்கிறதற்குண்டான அர்த்தம், அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த இடத்தில் தான் அதிகமான அன்பியாக்களை நபிமார்களை அனுப்பியிருக்கிறார். அதிகமான ரசூல்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறான். வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம், தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம், இப்படி வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம், தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம். அப்போ இப்படி ஒரு மாட்சிமை பொருந்திய, ஒரு மகத்துவம் பொருந்திய, இறைவனால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் தான் இந்த பலஸ்தீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லீ நுரியஹூமின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட ஒரு பிரயாணத்தை நாம் மேற்கொள்ள வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை பற்றி மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறான் சகோதரர்களே. இப்போ இன்னும் அந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் சாதாரண இடம் அல்ல, காபத்துல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிபிலாவாக ஆக்கப்படுவதற்கு முன்பு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க, அந்த மஸ்ஜித் அக்ஸா எந்த குதுசில் இருக்கிறதோ, எந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறதோ அந்த பள்ளியை நோக்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவாக தொழுது வந்தார்கள். ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா நபிமார்களும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு கிபிலாவாக எது இருந்தது மஸ்ஜித் அக்ஸா இருந்தது. கிபிலா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளம் கிபிலா. கிபிலாவை ஒருவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியே போயிடுவான். ஏன்னா கிபிலா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஷரியத்திற்கு முன்பே இறைவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது கிபிலா. அப்போ ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது இருக்கிற முஹப்பத்தை அவர்கள் உணர்ந்து இன்னும் யூதர்களும் இந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சொந்தம் உண்டாடி கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு காரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே வேண்டி பெற்ற வரம் தான் என்னது, காபத்துல்லா. ரசூல் என்ன செய்வாங்க, வானத்தை நோக்கி நோக்கி பார்ப்பாங்க. ஏன் ரசூல்லாவோட இன்னும் சொல்ல போனால் முழுக்க முழுக்க தன் தூதரின் ஆசையை நிறைவேற்றும் என்கிற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாஹ் கிபிலாவாக்கி கொடுத்தான். வேற எந்த காரணமும் கிடையாது, உதாரணமா இப்ப நம்ம அந்த ஸ்கூல்ல, நம்ம அந்த ஊர்ல ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல நம்ம பையன் படிக்கிறான், அந்த ஸ்கூலுக்கு பையன் படிக்கிற காரணத்துக்காகவே அந்த ஏரியால போய் வீட்டு பிடிச்சி குடி புகுறோமா இல்லையா? பாப்பா ஒரு இடத்துல வேலை பார்ப்பாரு, சொந்தக்காரங்க எந்த இடத்துலயும் இருப்பாங்க. ஆனா என்ன செய்வோம், இந்த ஸ்கூல்ல என் பையன் படிக்கிறான், அதனால மட்டுமே என்ன செய்வோம், அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல என்ன செய்வோம், வீட்டு பிடிச்சி வீடு கட்டி குடி போவோம், அல்லது வீட்டை வாடகை பிடிச்சி போவோம். அதே மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் முழுக்க முழுக்க யாரு விரும்புறா, என்னுடைய தூதர் விரும்புறார். கது நரா தகல்லுப வஜஹிக்க, அல்லாஹ் மிக அழகா சொல்றான், நபியே உங்களுடைய முகம் திரும்ப திரும்ப வானத்தை நோக்கி அன்னாறுவதை நான் பார்க்கிறேன், அதனால தான் நான் என்ன செஞ்சேன், கிபிலாவை மாத்தினேன். நீங்கள் விரும்புகிற கிபிலா, கிபிலத்தன் தருதாக, நீங்கள் பொருந்திக் கொள்ளுகிற கிபிலாவாக இந்த காபத்துல்லாவை மாற்றினேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வரை உள்ள எல்லா நபிமார்களாலும் கிபிலாவாக அறியப்பட்ட இடம் தான் என்னது, மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் என்னாச்சு, மக்கா மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ராவிற்கு போவர்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவாக மாற்றப்பட்ட செய்தியை பார்த்துவிட்டு ஒரு சஹாபி போய் மக்களுக்கு சொல்றாங்க. உடனே அந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்று இன்றைக்கு அறியப்படக்கூடிய இடம், மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்னது, இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஏன், ஒரு பள்ளியில தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, கிபிலா மாற்றப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற நியூஸ் வருது, அந்த தொழுதுகிட்டு இருக்கிற ஸ்பாட்ல என்ன செய்யறாங்க, சல்லுன்னு என்ன செய்யறாங்க, அப்படியே தங்களுடைய திசையை மாற்றிக் கொள்கிறார்கள். அதனால் அந்த மஸ்ஜிதுக்கு பேர் என்னது, மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஆனால் இந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தைனுக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவம் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இன்றைக்கு தரப்படுவதில்லை. அது ஒரு புனித இடமாவே இன்றைக்கு முஸ்லிம்கள் நினைப்பதில்லை. பலஸ்தீன் என்று சொன்னாலே அது ஏதோ பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை. எப்படி ஆயிடுச்சு, காஷ்மீர் இந்தியாவின் பிரச்சனை அல்லது பாகிஸ்தானுடைய பிரச்சனை, அதே மாதிரி பலஸ்தீன் என்ன ஆயிடுச்சது, பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை, ஈராக் ஈராக்குக்காரங்களுடைய பிரச்சனை. ஈராக்கில் உள்ள எண்ணெய்க்காக வேண்டி சதாம் ஹுசேனைய கொண்டு ஈராக்கை பிடிச்ச அமெரிக்கா, ஈராக்கை பத்தி பேசும்போது முஸ்லீம்கள் என்ன செஞ்சிடறோம், அது ஈராக் நாட்டு பிரச்சனை. அதே போன்று பலஸ்தீன் என்று வந்து விட்டால் அது பலஸ்தீனத்து மக்கள் பிரச்சனை என்றுதான் முஸ்லீம்களை இன்றைக்கு யூதர்கள் பார்க்க வைத்து விட்டார்களே தவிர, இது ஒரு முஸ்லீம்களின் அகீதா ரீதியான பிரச்சனை என்பதை இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நாம் இன்றைக்கு ஒரு மறந்தே விட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனா இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன, இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் 300 ஆண்டு காலத்திலிருந்து, எத்தனை வருஷம், 300 வருஷமாவே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் 300 ஆண்டு காலமாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கிறிஸ்தவர்களிடத்தில் தான் இருந்தது. ரோமர்கள் என்று அறியப்பட்ட அந்த கிறிஸ்தவ ரோமானியர்களிடத்தில் தான் இது இருந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்ன, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று மூன்று பேருக்கு மத்தியில் அது என்னது, அது வந்து மூன்று பேருக்கு மத்தியில் சுழன்று கொண்டிருக்கிறது. ஏன், இவனுக்கும் அது புனிதம், நமக்கும் அது புனிதம், நஸ்ரானிக்கும் அது புனிதம். யாருக்கு பவர் இருக்கோ, யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க நினைச்சிக்கலாத. ஏன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் எது, ஜெருசலம்னு சொல்லுவாங்களா இல்லையா, ஜெருசலம் எது, பலஸ்தீன். அப்ப அதனால் கிறிஸ்தவர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறாங்க, யூதர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம், முஸ்லிம்களாகிய நாம் நமக்கு தான் அது சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன், ஈசா நபி இருந்தாலும் மூசா நபி இருந்தாலும் யாருக்கு சொந்தம், யாருக்குங்க சொந்தம், நமக்கு தான் சொந்தம். அவன் சும்மா ஈசாவை கடவுளாக்கி விட்டான், இவர்கள் மூசாவை தூதர் என்று சொல்லி கேவலப்படுத்தினார்களே தவிர, உண்மையாலுமே ஈசாவும் மூசாவும் யாருக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கு சொந்தம். அட, அல்லாஹ்வுக்குரிய அடியார்கள் நாங்க, அப்ப எங்களுக்கு தான் எல்லாம் சொந்தம். உண்மை அதுதான், விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த மஸ்ஜித் அக்ஸாவானாலும் சரி, பலஸ்தீன் ஆனாலும் சரி, உலகத்தின் மிகப்பெரிய மதங்களாக இருக்கிற மூன்று மதங்களுமே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, இதை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று. அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கனவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கனவு, பெருமானார் ஸல்லல்லாஹு ஆசை, இந்த மஸ்ஜித் அக்ஸா முஸ்லிம்களிடத்தில் எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி பேசவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் அக்ஸா என்கிற விஷயத்தையே இந்த சமுதாயத்திற்கு எப்ப சொன்னாங்க, இஸ்ரா மிஅராஜுக்கு போகும்போது தான் சொன்னாங்க. அதனால் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் முஸ்லிம்களுக்கு என்ன தெரியாது, மஸ்ஜித் அக்ஸா தெரியாது. அந்த பக்கமாக, பலஸ்தீன் பக்கமாக, அந்த பகுதியாக வியாபாரம் செல்பவர்களுக்கு தான் அந்த நாட்டை பற்றியும் அந்த இடத்தை பற்றியும் தெரியுமே தவிர, முஸ்லிம்களுக்கு இந்த இடத்தோடு ஒரு புனிதம் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நபிகள் நாயகம் என்ன பண்ணல, மிக அதிகமாக சொல்லவே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிபலாவை குறித்து சொன்னதில் இருந்தும், அந்த பள்ளியில் தொழுதால் எத்தனை நன்மைன்னு சொன்னாங்க, எத்தனை நன்மைன்னு சொன்னாங்க, 500 நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. காபத்துல்லால போய் ஒரு ரக்அத் தொழுதா 100,000 நன்மை, மஸ்ஜித் நபவியில் போய் ஒரு ரக்அத் தொழுதா 1,000 மடங்கு நன்மை. ஆனால் புனித இல்லமாக இருக்கிற மஸ்ஜித் அக்ஸா, பலஸ்தீனத்தில் இருக்கிற மஸ்ஜித் அக்ஸாவில் போய் தொழுதால் ஒரு தொழுகைக்கு எத்தனை நன்மை, 500 நன்மை. அப்ப இந்த 500 நன்மை இழந்த மக்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்அத்துக்கு அங்க போய் தொழுதீங்கன்னா 500 மடங்கு நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்தே சஹாபாக்களுடைய ஒரு தாகம், எப்படியாவது இந்த மஸ்ஜித் அக்ஸாவை செய்யணும், மீண்டும் நம்ம இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும், மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் அதை சேர்க்க வேண்டும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை நனவாக்க வேண்டும் என்கிற துடிப்போடு தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை, ஹிஜ்ரி 15 ஆண்டு ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜித் அக்ஸா மீட்டப்படுகிறது. எப்படி மீட்டப்பட்டுச்சு, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஹலீஃபாவாக ஆனதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவருடைய காலத்திலேயே உள்கட்டமைப்பை சரி செய்து விட்டு, உள்கட்டமைப்புனா என்னது, மதீனால இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா விஷயத்தையும் சரி கட்டிட்டு, யூதர்களை எல்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தக்கூடிய பணியில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு முழுமையாக ஈடுபடுகிறார். அதனுடைய விளைவாக என்ன செய்கிறார்கள், படைகளை நியமித்து, சரியா என்று அரபியில் சொல்வார்கள், படைகளை நியமித்து உமர் இப்னு கத்தாப் பல இடங்களுக்கு அனுப்புகிறார்கள். அதே போன்றுதான் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் என்கிற நபித்தோழரின் தலைமையில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நேரடியாக ரோமர்களை சந்திப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் திட்டம் போட்டு கொடுத்த எந்த படையும் தோற்கவே இல்லை. அப்படியே ஒரு சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்தாலும் இறுதி வெற்றி இஸ்லாமியர்களுக்கே என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தான். அதே போன்றுதான் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு படைகளை திரட்டி கொண்டு அதனால் வரைக்கும் மிகப்பெரிய வல்லரசாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த ரோமர்களை ஒரே அட்டம்ப்டில் அடக்கிறாங்க. அன்னைக்கு பெரிய வல்லரசா என்ன இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ரஷ்யா ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு அமெரிக்கா தான் ஓரளவுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். ஒன்றும் கிடையாது, அமெரிக்கா உள்ள விஷயங்களை பத்தி நம்ம ஆய்வு பண்ணோம்னா குப்ப. ஆனால் ஒரு வல்லரசாக இன்றைக்கு அமெரிக்கா தன்னை காட்டிக் கொள்வதை போல, கொஞ்ச நாளுக்கு முன்னால் அல்லது கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரண்டு வல்லரசுகளாக தம்மை காட்டிக் கொண்டதை போல, அந்த காலத்தில் இருவரும் வல்லரசுகளாக பல நூற்றாண்டுகளை கடந்த நாடுகள் எதுன்னு சொன்னா, ஒன்று ரோமாபுரி, இன்னொன்று பாரசீகம். ஒரு பக்கம் தங்கம்னா இன்னொரு பக்கம் வெள்ளி. அந்த அடிப்படையில் இருந்த இந்த ரோமர்களை உமர் இப்னு கத்தாப் அவர் கூட படைக்கு தலைமை தாங்கி போல, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் அனுப்பல, எல்லா இடத்துக்கு அனுப்புற மாதிரி சரியா அபு உபைத் இப்னு ஜர்ராஹ் என்கிற அந்த நபி தோழரின் தலைமையில் அனுப்பி வைக்கிறார்கள். போறாங்க, இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இவங்களை பத்தி கேள்விப்பட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா ரோமர்களும், ரோமத்தின் அந்த ரோமாபுரி மன்னர்களும் உடனே உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனா என்ன நிபந்தனை போடுறாங்க, டைரக்டா உமர் அலிலான் வரட்டும், நாங்க என்ன செஞ்சோம், இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவியை கொடுத்துறோம். நமக்கு நல்லா தெரியும் உமர் அலில அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் எல்லாருக்கும் என்ன போடுவாங்க, கண்டிஷன் போடுவாங்க. அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, யாரும் கண்டிஷன் போட முடியாது. அவர் என்ன நிபந்தனையை போடுகிறாரோ அந்த நிபந்தனை தான் பிறரை ஏற்க வேண்டும். ஆனால் இந்த மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக, புனித இல்லம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவை நினைவாக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக. நமக்கு எல்லாம் தெரியும் அஹ்சாப் போர பத்தி படிக்கும் போது தெரியும், அஹ்சாப் யுத்தத்தில் அகழியை தோண்டும் போது, அந்த பெரிய பள்ளத்தை தோண்டும் போது சஹாபாக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க தோண்ட முடியாம. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட தோழர்களா ஆயுதத்தை எடுத்து ஓங்கி அடிப்பார்கள். அடிக்கிற இடத்தில் பாறைகள் இருக்கும். எப்படி இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய உபகரணங்களை வைத்துத்தான் என்ன செய்யறாங்க, ரோட்டை தோண்டுகிறார்கள். ஆனால் அன்னைக்கு சும்மா சுத்தில் போன்ற கடப்பாறை போன்ற ஆயுதங்களை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்ப ஓங்கி அடிக்கும் போது ஒரு பாறை வருகிறது. அந்த பாறையை அடிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ற மாதிரி, ஒரு ஆர்வம் ஊட்டுற மாதிரி என்ன செஞ்சாங்க, தங்கமும் வெள்ளியையும் என்னுடைய உம்மத் என்ன செய்யும், வெற்றி கொள்ளும். தங்கமும் வெள்ளினா என்ன அர்த்தம், ரோமாபுரியையும் பாரசீகத்தையும் என்னுடைய உம்மத் வெற்றி கொள்ளும். அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, ஒரு செய்த முன்னறிவிப்பு உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல பளிச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வேண்டுகோளை ஏற்று நேரடியாக அங்கே சென்று அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை போதித்து அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை கொடுத்து மஸ்ஜித் அக்ஸாவை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் பெருமான் அபூபக்கர் செய்தார் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு செவ்வனே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்போ கிட்டத்தட்ட 300 வருஷம் கேப்புக்கு அப்புறம் யாருகிட்ட வந்துச்சு, நம்ம கிட்ட வந்துச்சு. அன்றிலிருந்து சுப்ஹானல்லாஹி அலதீம் முஸ்லிம்கள் தான் அதை பராமரித்தார்கள், முஸ்லிம்கள் தான் பராமரித்தார்கள். 500 ஒரு ரக்அத் தொழுதால் 500 மடங்கு நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த சவாபுகள் எல்லாம் சரமாரியாக வரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்படியே இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரி 477 ஆண்டு, அதாவது 477 ஆண்டு நம்ம இடத்திலே வந்துச்சு. இந்த 477 ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 492 ஆண்டு என்ன நடைபெறுகிறது, அங்கே மறுபடியும் அந்த நம்முடைய கையில் இருந்து மீண்டும் யாரிடத்திலே போகிறது, கிறிஸ்தவர்களிடத்திலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுதுன்னு என்றால், மில்லியன் கணக்கில் அவர்கள் மக்களை கொண்டு சென்று சுமார் 60,000 முஸ்லிம்களை கொன்று குவித்து, எத்தனை பேரை கொன்றுட்டு, சுமார் 60,000 முஸ்லிம்களை கொன்று குவித்து ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் அழைத்து சென்று அந்த மஸ்ஜித் அக்ஸா அமைந்திருக்கிற பலஸ்தீனத்தை மீண்டும் தங்களிடத்தில் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அகப்பட்டு என்ன செய்யறாங்க, அங்கே சிலுவையை நாட்டுகிறார்கள். அங்கே இஸ்லாமிய சின்னங்களாக புனிதங்களாக என்னென்னலாம் இருந்ததோ எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்கிறார்கள், தகர்த்தெறிகிறார்கள். தகர்த்தெறிந்து விட்டு அங்கே அன்னல்லாஹ சாலிசு சலாசா, அல்லாஹ் என்பவன் மூன்று கடவுளில் ஒரு கடவுள் என்கிற கொள்கையை அங்கே நிலைநாட்டுகிறார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை மறுக்கல. அல்லாஹ்வை என்ன சொல்றான், அல்லாஹ் ஒரு கடவுள், அதே மாதிரி ஈசா நபி ஒரு கடவுள். அந்த மூன்றாவது கடவுள்ங்கிறது அவங்களுக்குள்ள ரெண்டு கருத்து இருக்கு, ஒன்னு மரியத்தை கடவுள் என்கிறார்கள், இன்னொரு யாரு, பரிசுத்தா, அதாவது பரிசுத்தாவி என்று சொல்லப்படக்கூடிய நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றோமா இல்லையா, அவங்கள கடவுள்னு சொல்ற குரூப் இருக்குது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்த கடவுள்னு சொல்ற குரூப் இருக்கு. ஆக மொத்தம் அவங்க யாரு, மூ ஒரு கடவுளே போற்றின்னு தான் சொல்லுவான். அவங்களுடைய ஜபத்தை நம்ம கவனிச்சோம்னா தெரியும் என்ன சொல்வார்கள், மூ ஒரு கடவுளே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முக்கடவுள் கொள்கையை அங்கே அவர்கள் பறைசாற்றி விட்டு அங்கே மஸ்ஜித் அக்ஸாவை தன்னிடத்தை என்ன செய்கிறார்கள், மீட்டிக் கொள்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் போது சுமார் 1999 ஹிஜ்ரி வருடில், ஹிஜ்ரி வருடத்தில் 492 ஆரம்பித்து ஹிஜ்ரி 581 ஆண்டு வரை அது நஸ்ராணிகளிடத்திலேயே இருக்கிறது சகோதரர்கள். அது வரைக்கும் முஸ்லிம்களிடத்தில் ஒண்ணுமே செய்ய, ஏன் முஸ்லிம்கிட்ட இருந்து போச்சு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிலாஃபத்தை குறித்து நமக்கு சொன்னார்கள். ஹிலாஃபத்ங்கிறது எத்தனை வருஷம், 40 வருஷம். அப்போ கிலாபத்து சஹாபா முடிஞ்சதுக்கு அப்புறம் உமையாக்களுடைய ஆட்சி வந்தது. உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்சதற்கு பிறகு அதே போன்று தொடர்ந்து ஃபாத்திமியாக்கள், உஸ்மானியர்கள் என்றெல்லாம் என்னாச்சு? அதாவது நபிகள் நாயகம் சலாசருடைய காலத்தை தொடர்ந்து முறையான கிலாபத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த அந்த கிலாபத் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு மன்னராட்சி முறை இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய உணர்வு சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட்டுச்சு. அப்போ டோட்டலா கிலாபத்துங்கிறதே இல்லாம ஆக்கி முஸ்லிம்கள்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள் மில்லியன் கணக்கில் மக்களை திரட்டி கொண்டு போய் 60,000 முஸ்லிம்களை கொண்டு விட்டு மீண்டும் மஸ்ஜித் அக்ஸாவை எடுத்தாங்க. இங்க நீங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மஸ்ஜித் அக்ஸாவை அப்போது அவர்கள் கைப்பற்றிய போது முறையான இஸ்லாமிய தலைமை அல்ல, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த கிலாபத்தை போன்ற ஒரு வலுவான அமைப்பு இல்லை. அந்த வலுவான அமைப்பு இல்லாத நேரத்திலும் கூட 60,000 முஸ்லிம்கள் அந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்காக தங்களுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு மிகப்பெரிய புனிதமாக அன்றைக்கு கூட முஸ்லிம்களிடத்தில் கருதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரியணும். எப்படி சஹாபாக்களை போல ஒரு வலுவான கிலாபத் இல்லாத நேரத்திலும் கூட இந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்காக எத்தனை பேர் உயிரை விட்டாங்க? 60,000 முஸ்லிம்கள் உயிரை விட்டார்கள். அப்படி உயிரை விட்டுத்தான் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை அவர்கள் கைவிட்டார்கள். இப்படி அவர்களிடத்தில் இருந்த நேரத்தில் தான் துருக்கியை தலைமையாக கொண்ட அந்த துருக்கியர்களுடைய கிலாபத் அப்போதுதான் அறிமுகமாகிறது. அறிமுகமாகி கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல சுமார் 90 காலம் சகோதரர்களே முஸ்லிம்களிடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய சொந்த வீடு, நம்முடைய தந்தைமார்கள், நம்முடைய பாட்டன் பூட்டன்மார்கள் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை அந்நியன் ஒருவன் அபகரித்தால் எவ்வளவு வருத்தமும் சங்கடமும் கைசேதமும் நமக்கு இருக்குமோ அதை விட பெரிய வருத்தம் அவர்களிடத்தில் இருந்துச்சு. இஸ்லாமிய வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 90 எந்த விதமான ஒரு விசேஷமும் அவர்களிடத்தில் நடந்திருக்காது. எந்த விதமான புதிய திட்டங்களும் அவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காது. புதிய திட்டங்கள்னா என்ன? நம்ம கிலாபத்து வரலாறு கொஞ்சம் பார்த்தா தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன நடந்துச்சு, உமர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன நடந்துச்சு. உதாரணமா அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் ஜமுல் குரான், குரான் என்ன செய்யப்பட்டுச்சு, ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய புதிய திட்டம். அதே போன்று உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்ட குரான் பிரதிகள் எடுக்கப்பட்டு பல மாகாணங்களுக்கு தரப்பட்டுச்சு. இதெல்லாம் அவர்கள் புதிய புதிய திட்டங்களாக அறிமுகப்படுத்தினார்கள். ஆனா மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களிடமிருந்து கைவிடப்பட்ட அந்த 90 இந்த முஸ்லிம்களிடத்தில் எந்த விசேஷங்களோ எந்த ஒரு பெரிய திட்டங்களோ எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க எதை பத்தி தான் சிந்திச்சாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்படி திரும்ப மீட்டது? இதே சிந்தனை தான் அங்கிருக்கிற தலைவர்களுக்கு, இதே சிந்தனை அந்த தலைவர் குடும்பங்களுக்கு, இதே சிந்தனை அங்கிருக்கிற சுல்தான்களுக்கு, இதே சிந்தனை அங்கிருக்கிற ராணுவத்திற்கு, இதே சிந்தனை மஸ்ஜித் அக்ஸாவை எப்படியாவது மீட்ட வேண்டும், மீட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதற்காக வேண்டி பல போர்க்களங்களை நடத்தி பார்த்தார்கள், பலவிதமான படைகளை அனுப்பி பார்த்தவர்கள். ஆனால் மில்லியன் கணக்கில் போர் வீரர்களை வைத்துக் கொண்டு ஒரு வலுவான கிறிஸ்தவ ராணுவம் அங்கே இருந்த காரணத்தினால் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுமார் 90 கால முஸ்லிம்களால் மீட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய பலகீனமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஒரு நட்சத்திரத்தை போன்று யார் உதிக்கிறார்? சலாஹுத்தீன் அய்யூபி. யார் இவர்? நல்லா தெரியும், சலாஹுத்தீன் அய்யூபுடைய வரலாறு படிச்சு பாருங்க. மன்னர் பரம்பரையில் வராதவர். இவர் எந்த பரம்பரையில் வரல? அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன், மன்னர் பரம்பரையாக ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு மில்கியத், அந்த அரசாங்கமே அப்பதான் சேஞ்ச் ஆகும். ஏ சலாஹுத்தீன் அய்யூபுடைய வாப்பா பொறுத்த வரைக்கும் அவர் இந்த துருக்கிய கிலாபத்தின் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தின் தலைமை ராணுவ தளபதி. துருக்கிய கிலாபத்துங்கிறது ரொம்ப பெருசு. அன்னைக்கு வந்து இஸ்லாமிய தலைநகரமாக இருந்துச்சு துருக்கி இருந்ததுனால. ரசூல் சலாஹுத்தீன் காலத்துல இருந்து மதீனா இருந்துச்சு. ரசூலா காலத்துல எது இருந்தது? மதீனா இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஓடிச்சு ரொம்ப நாள். அப்புறம் துருக்கிய அந்த கிலாபத்து வரும்போதுதான் துருக்கியை தலைநகரமாக வைத்து இஸ்லாமிய கிலாபத் அறியப்பட்டது. சுல்தான்கள் என்கிறவர்கள் எல்லாம் அறியப்பட்டார்கள். அமீருல் முமினின், கலீஃபத்துல் முஸ்லிமீன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் மாறி அன்னைக்கு என்ன இருந்துச்சு நிலுவையில? சுல்தான். சுல்தான் சொன்னா தலைவர்ங்கிற அர்த்தம் தான். அப்போ இந்த சுல்தான்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மன்னர் பரம்பரையில் வராத சலாஹுத்தீன் அய்யூபி அன்றைக்கு அமீராக வருகிறார், தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். என்ன காரணம்? இந்த சுல்தான் அய்யூபி, சலாஹுத்தீன் அய்யூபி அவங்களுடைய வாப்பா யாரு? துருக்கிய கிலாபத்தின் ஒரு பகுதியின் தலைமை ராணுவ தளபதி. அவருக்கு வந்து இந்த மன்னரும் மன்னர் வீட்டில் உள்ளவர்களும் தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தலைமை தளபதியும் இந்த பலஸ்தீனை பற்றிய, மஸ்ஜித் அக்ஸாவை பற்றிய திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருப்பதனால் சலாஹுத்தீன் அய்யூபி எப்படியாவது இதை மீட்க வேண்டும் என்கிற விஷயத்தில் தன்னைத்தானே உருவாக்குகிறார். பல பயிற்சிகளை எடுக்கிறார், மக்களை திரட்டுகிறார், இளைஞர்களிடத்தில் வேகத்தை ஊட்டுகிறார். அதுவரைக்கும் இளைஞர்கள் இருந்தாங்க, அதுவரைக்கும் தலைவர்கள் இருந்தாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, மஸ்ஜித் அல்அக்ஸாவை பற்றிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் புரிய வேண்டும் என்பதனால் சின்ன பசங்களை கூட ஒரு விடல, எல்லாத்திற்கும் இந்த மஸ்ஜித் அல்அக்ஸாவை பற்றிய ஒரு உணர்வை உயிரோட்டத்தோடு ஊட்டக்கூடியதை பார்த்ததற்கு பிறகு அந்த மன்னர் கரெக்டா இறக்கிறார். இறந்த உடனேயே அவருடைய மகன் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அந்த மகனை தலைவராக ஏற்காமல் அந்த சமுதாயம் சலாஹுதீன் அய்யூபியை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே சுப்ஹானல்லாஹில் அதீம், சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் என்ன செய்கிறார், வியூகம் அமைத்து போராளிகளை திரட்டி போர் பயிற்சி தந்து மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு போதித்து அவர் மிகப்பெரிய போர்க்களத்தை உருவாக்கி என்ன செய்கிறார், அந்த மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டுகிறார். அப்போ என்னைக்கு மீட்டாரு, 492 நம்ம கிட்ட இருந்து போச்சு, அது திரும்ப 582 நம்ம இடத்தில் திரும்ப வருகிறது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 90 வருஷம். அப்படி நம்ம கிட்ட 582 வருஷம் வருது. அதிலிருந்து 1367 ஆண்டு வரை நம்ம இடத்திலேயே தான் இருந்துச்சு. கிபி வருஷத்துல சொல்லணும்னா 1187 ஆரம்பித்து 1948 வரை யாருகிட்டதான் இருந்துச்சு, நம்ம இடத்திலேயே தான் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு அடுத்த வருஷம் தான் மஸ்ஜித் அக்ஸாவுடைய சுதந்திரமே போகிறது. சுதந்திரம் மஸ்ஜித் அக்ஸாவுடைய சுதந்திரம் போல பலஸ்தீனுடைய சுதந்திரம் போது விளக்குதான் உங்களுக்கு. இந்த இடைப்பட்ட இத்தனை ஆண்டுகளில், இத்தனை நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் முயற்சிக்கிறார்கள், யகுதிகள் ஒரு பக்கம் முயற்சிக்கிறார்கள், மிகப்பெரிய போர்க்களங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அந்த போர்க்களத்தை படிச்சு, நம்ம போர்க்களத்தை பற்றி படித்தால் அப்படியே நம்மை கைவிட்டு விட்டு இந்த பலஸ்தீன் போற மாதிரி தெரியும். ஆனா கடைசியில வந்துடும் நம்ம கிட்ட. இப்படியாக சகோதரர்களே, மிகப்பெரிய போர்க்களங்களை எல்லாம் முஸ்லீம்கள் சந்தித்து பல உயிர் பலி ஏற்பட்டு பல பேர் தம்மை தியாகம் செய்து இந்த மஸ்ஜித் அக்ஸாவை 1948 ஆண்டு வரை காத்தார்கள். ஆனால் 1948 ஆண்டு யாட்டு போயிடுச்சு, யூதர்களிடத்திலே போச்சு. அப்ப பாருங்க, கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து முஸ்லீம்களிடத்தில் வந்துச்சு, முஸ்லீம்கள்ட்ட இருந்து திரும்ப கிறிஸ்தவர்கள்ட்ட போச்சு, திரும்ப கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து முஸ்லீம்கள்ட்ட வந்துச்சு, இந்த முஸ்லீம்களிடத்திலிருந்து கடைசியாக யூதர்களிடத்தில் போவதற்கு முன்பு வரை பல ஆண்டுகள் இதற்காக மும்முனை தாக்குதல், மூன்று தரப்பிலிருந்தும் பலவிதமான போர்க்களங்கள் தொகுக்கப்பட்டு தொடுக்கப்பட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டான பின்னும் கூட மிக கடைசியாக கிட்டத்தட்ட 761 ஆண்டுகள் அவர்கள் திட்டமிட்டு, எத்தனை வருஷம், 761 ஆண்டுகள் அவர்கள் திட்டமிட்டு கடைசியாக இப்போது இந்த பைத்துல் முகத்தஸ் என்று அறியப்படுகிற, மஸ்ஜித் அக்ஸா என்று அறியப்படுகிற, குதுஸ் என்று அறியப்படுகிற அந்த பலஸ்தீன் பகுதி முற்றிலும் அவர்களிடத்தில் போயிடுச்சு. இதுதான் வரலாறு. ஆனா இவர்கள்கிட்ட எப்படி போச்சு, இவர்களிடத்தில் போனதற்குண்டான காரணம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், இந்த பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டின் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எல்லை பிரச்சனையோ அல்லது ஒரு மொழி சார்ந்த பிரச்சனையோ அல்லது ஒரு இனம் சார்ந்த பிரச்சனையோ அல்லது ஒரு தேசம் சார்ந்த பிரச்சனையோ அல்ல. அது என்னது, கொள்கை பிரச்சனை. முஸ்லிம்களுக்கு எப்படி அது ஒரு புனித ஸ்தலமோ அதே போன்று யூதர்களுக்கும் அது புனித ஸ்தலம், அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அது புனித ஸ்தலம். அப்ப தத்தமது புனித ஸ்தலத்தை பாதுகாப்பதற்கு எப்படிப்பட்ட விலையும் தருவதற்கு தயார் என்று எல்லோருமே இருந்த காரணத்தினாலதான் அந்த பலஸ்தீனத்தை அவர்கள் விடாமல் இருக்கிறார்கள். அப்ப கடைசியா 1948 ஆண்டு இந்த பலஸ்தீன் அந்த யகூதிகளிடத்திலே போயிருக்கிறது என்றால் எப்படி போனது என்றால், உலகையே உலுக்கி போட்ட யுத்தங்கள் என்று பார்க்கும் போது முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம் என்று இரண்டு யுத்தங்கள் நடந்தது. அப்படித்தானா, முதலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார் என்று அறிய வரலாறு புத்தகங்கள்லாம் வந்துச்சு. அந்த போரை பத்தி எழுதும் போது எல்லாம் தப்பு தப்பா எழுதியிருக்கிறான். அந்த போருக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும் அல்லது அந்த போர் நம்ம பேரே அதுல வராது. ஆனால் அந்த போர் நடந்ததே நமக்காகத்தான் என்பது சரியான வரலாறு படிச்சா தெரியும். எப்படி, இந்த முதலாம் உலக யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது இந்த யூதர்களை வைத்து தான் நடந்தது. யூதர்கள் எங்கு போனாலும் பிரச்சனை பண்ணுவான். அதனால யூதர்களை, யூதர்கள் அல்லாத எந்த சமுதாயத்திற்குமே பிடிக்காது சகோதரர்களே. யூதர்களை, யூதர்கள் அல்லாத எந்த சமுதாயத்திற்குமே பிடிக்காது. காரணம் என்ன, அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கொள்கை அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லிட்டான். என்னது, நஹ்னு அபுனாஉல்லாஹி வ அஹிப்பாவுஹு. இந்தியாவில் அல்லது குறிப்பாக நம்முடைய வாழக்கூடிய இந்த பகுதியில் எப்படி பிராமணர்கள் தாங்கள் தான் உயர்ந்த ஜாதி என்று தம்மை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, ஏன் நம்ம எல்லாம் பிரம்மால எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தலைப்பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம், அதனால் நாங்கள் தான் தலையாய சமுதாயம் என்று தம்மை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று இந்த யூதர்கள் தம்மை குறித்து எப்படி நினைக்கிறார்கள்? நஹ்னு அபுனாவுல்லாஹ்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0771-0043.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: கடன் கேட்டு யூதனிடத்தில் வந்தால் அந்த யூதன் அவனுக்கு கடன் கொடுக்கும் பட்சத்தில் அந்த கடனை அந்த உம்மி திருப்பி செலுத்தாவிட்டால் அவன் தலையை வெட்டுவதற்கு கூட இந்த யூதனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதே யூதன் ஒரு உம்மி இடத்தில் சென்று, உம்மினா என்னது, நான் யஹூதி, அரப், நான் அரபுன்னு இருக்கிற மாதிரி இந்த கல்ச்சர் ஐயாமுல் ஜாஹிலியல வச்சிருந்தான். அல்ல அரபு அல் அஜம், அஜம்னா என்னது? அரபி அல்லாத எல்லா ராஜம். அதை தான் ரசூலா உடைச்சாங்க. என்னடா அரபி, முஸ்லீம் சொல்லு, அரபுங்கிறது ஒரு மொழி, அவ்வளவுதான். அல் அரபு வல் அஜம் என்று வைத்தார்கள். அஜம்னா யாரு? அமெரிக்காக்காரனாக இருந்தாலும் அஜமிதான், இந்தியாக்காரனாக இருந்தாலும் அஜமிதான். ஏன்? அது பிறப்பை வைத்து வருவது. நான் அரபி மொழி கிராமர்லாம் எனக்கு தெரியும், நல்லா நான் அரபி பேசுவேன். நீ என்ன பேசினாலும் அரபி மொழி தான் உனக்கு தெரியுமே தவிர நீ என்ன அல்ல, அரபி அல்ல என்கிற கொள்கை இருந்தாங்க. அதைத்தான் ரசூலா உடைச்சாங்க. அதே சொன்னா தெளிவா சொன்னாங்க, அரபுக்கும் அஜமிக்கும் வித்தியாசம் இல்லை, கருப்பனுக்கும் வெள்ளைக்கும் இடையே என்ன கிடையாது, வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு என்பது எதை வைத்துத்தான்? எதை வைத்துத்தான்? தக்குவா என்பதை வைத்துத்தான். அதை கூட யார் தான் பார்க்க முடியும்? அல்லாஹ் தான் பார்க்க முடியும். அப்போ துனியாவில் எந்த அசரத்தும் பார்க்க முடியாது, எந்த தலைவரும் பார்க்க முடியாது. ஆனா அதே கொள்கை தான் இந்த யூதர்களிடத்தில் இருந்தது. அப்போ ஒரு உம்மி ஒரு யூதன் கிட்ட கடன் வாங்கினா அவன் கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்காட்டா அவன் தலையை கூட வெட்டுவதற்கு இந்த யூதனுக்கு அனுமதி இருக்கு. ஆனா அதே யூதன் ஒருவனிடத்தில் கடன் வாங்கினால் இவன் விரும்பினால் திருப்பி தரலாம், விரும்பாவிட்டால் தராமலே இருக்கலாம். அவனுக்கு இவனிடத்தில் கேட்பதற்கு அதிகாரம் இல்லை. அப்ப இப்படியாப்பட்ட கொள்கையில உள்ளவன் யாராவது அவங்ககிட்ட வாழ முடியுமா? யாராவது அவனோடு பழக முடியுமா? இங்க இருக்கிற அப்பாவிகள் மேற்கத்திய கலாச்சாரம் என்கிற பேரில் யூத கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றான். அவன் அங்க இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு அவனை பிடிக்கும். கொஞ்சம் ரெண்டு பேர் ஒன்னாயிட்டான்னு வைங்க, பிடிக்கவே பிடிக்காது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான், நபியே அவர்களெல்லாம் ஒன்றாக இருப்பதை போல் நீங்கள் எண்ணுகிறீர்கள், ஆனால் உண்மையில் அவர்களுடைய குலூபுகும் ஷத்தா, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் திருமறை திருக்குறானில். அப்போ இந்த கொள்கை இவர்களிடத்தில் இயற்கையாகவே இருக்கிறது சகோதரர்களே. அப்போ என்ன நடக்குது, இந்த முதலாம் உலக யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி முதலாம் உலக யுத்தம் யாருக்கு யாருக்கு மத்தியில் நடந்துச்சு, ரஷ்யா ஜெர்மனி போன்ற மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் அதில் பங்கெடுத்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் எல்லாம் இரண்டு அணிகளாக பிரிந்து, எத்தனை அணிகளாக பிரிந்து, இரண்டு அணிகளாக பிரிந்து ஏற்பட்ட ஒரு யுத்தம் தான் முதலாம் உலக யுத்தம். இந்த முதலாம் உலக யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னாடி 1860 பிறந்த டியோடர் ஹெர்சல் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன், யார் இவன், இன்றைக்கு சியோனிச கொள்கை என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். யூதர்களுடைய கொள்கைக்கு பேர் என்ன கொள்கை, சியோனிசம் என்று சொல்வார்கள். இந்த சியோனிசத்தை ஸ்தாபித்தவன், இந்த சியோனிசத்தை உருவாக்கியவன் பேர் தான் டியோடர் ஹெர்சல். யார், மிகப்பெரிய சிந்தனைவாதி என்று அறியப்பட்டவன், மிகப்பெரிய எழுத்தாளர் என்று அறியப்பட்டவன், மிகப்பெரிய கொள்கைக்கு உரியவன் என்று அறியப்பட்டவன். இவன் தான் என்னது, யூதர்களை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடியவனாக இருந்தான். இந்த 1860 என்ற அவன் பிறந்த வருடத்தை குறிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம், அவன் பிறந்த வருஷத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கம் கிடையாது, அந்த காலத்தில் அதிகமான முறையில் யூதர்கள் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு இடம் அது. ஹிட்லர் முசோலினி எல்லாம் படிச்சிருப்போம், அவெல்லாம் கொடுங்கோலர்லாம் படிச்சிருப்போம், அவன் யாரை குடும்பப்படுத்தினா, யாரை குடும்பப்படுத்தினா, இவனை தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் முசோலினி எல்லாம் நம்ம கொடுங்கோலர்லாம் சொல்றது கிடையாது, ஏன், அவன் அடிச்சது இவனை தான் அடிச்சிருக்கான், இவனை அடிச்சிருக்கான காரணம் இருக்கும், ஏன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்து அடிக்காம என்ன செய்வாங்க. அப்போ இந்த ஹிட்லர் முசோலினி என்பவர்களை எல்லாம் கொடுங்கோளர்கள் கொடுமைக்காரர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. யாரை இவன் கொடுமைப்படுத்தினா அது சொல்லவே மாட்டான் வெளியே, பெரும்பாலும் சொல்ல மாட்டான். ஆனா அவங்க யாரை கொடுமைப்படுத்தினாங்க, இவனைத்தான், இந்த யூதர்களைத்தான் கொடுமைப்படுத்தினார்கள். ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கிடையாது, உலகம் பூரா எங்கெங்கெல்லாம் இருந்தானோ எல்லா இடத்திலும் இவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட போது இந்த டியோடர் ஹெர்சல் என்று சொல்லப்படக்கூடியவன் தான் என்ன செய்கிறான், யூத மதத்தில் பிறந்தவன் யூதர்களை பற்றி மீண்டும் புலனாய்வு செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், எதற்காக நமக்கு என்று ஒரு நாடு இல்லை, ஏன் இப்படி நம்ம இந்த சமுதாயம் சின்னாபின்னமாக வைத்திருக்கிறது, ஏன் நம்முடைய சமுதாயத்தை இப்படி சிதைத்து வைத்திருக்கிறது என்கிற அந்த கஷ்டத்திலும் கவலையிலும் இருந்த அவன், நான் ஏற்கனவே சொன்னேன் குர்ஆனுடைய வசனம் என்னது, நஹ்னு அபனாஉல்லாஹி வ அஹிப்பாவுஹு, நம்மெல்லாம் யாரு, அல்லாஹ்வின் பிள்ளைகள், அல்லாஹ்வின் நேசர்கள், அல்லாஹ்வின் பிள்ளைகளாக இருக்கிற நாம், அல்லாஹ்வின் நேசர்களாக இருக்கிற நாம் எதற்காக இப்படி கொடுமைக்கும் வேதனைக்கும் ஆளாக்கப்படுகிறோம் என்கிற அந்த கஷ்ட அந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவன் மீண்டும் இந்த தௌராத் வேதத்தை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறான். தௌராத் என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் அல்லாஹ் சுப்ஹானஹு இறக்கிய அதே வடிவத்தில் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு இறக்கிய வேதங்களில் பாதுகாக்கப்பட்ட ஒரே வேதம், இறுதி வேதம் எது, குர்ஆன் மட்டும்தான். குர்ஆனுக்கு முன்னாடி என்னெல்லாம் அல்லாஹ் இறக்கினானோ எல்லா வேதங்களும் திரிக்கப்பட்டு விட்டது, பல வேதங்கள் மறைக்கப்பட்டு விட்டது. அப்ப அவனுக்கு கிடைச்ச தகவல்களை வைத்து இந்த தௌராத்தை இன்னும் மும்முரமாக அவன் ஆய்வு செய்யும் போது இரண்டு விஷயங்களை அவன் பெறுகிறான். ரெண்டு முக்கியமான விஷயம், கொள்கை சார்ந்த, நான் சொன்னேனே அகீதா, அவர்களுடைய அகீதா சார்ந்த இரண்டு விஷயங்களை அவன் பெறுகிறான். என்ன விஷயம், இப்படி அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்படக்கூடிய இந்த யூதர்களை காப்பதற்காக இறைவன் அல்லாஹ் ஒரு ஆபத் பாண்டவனை அனுப்பி வைப்பான். அந்த ஆபத் பாண்டவன் தான் தஜ்ஜால். தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், மசீஹுத் தஜ்ஜால், மசீஹ், மசீஹ்னா என்ன அர்த்தம், வருபவர் அர்த்தம் உங்களுக்கு. அவர் எங்கே வருவார், அவர் வந்து இறங்குகிற இடம் தான் பலஸ்தீன் என்கிற இந்த புனித இடம் அல் குதுஸ் என்பதையும் ஆய்வு செய்கிறார். ரெண்டு விஷயம் கைக்கு வந்துருச்சா, என்னது ரெண்டு விஷயம், ஒன்னு மசீஹ் மௌஊத் வாக்களிக்கப்பட்ட நபர், இரண்டாவது என்னது வாக்களிக்கப்பட்ட இடம், எந்த இடத்துல வந்து அவர் பிறக்கிறாரோ அந்த இடம் என்னது வாக்களிக்கப்பட்ட இடம், அதை அவன் ஆய்வு செய்யும் போது தான் தெரிஞ்சுக்கிறான் பலஸ்தீன் என்கிற இடத்தில் தான் இந்த தஜ்ஜால் இறங்கி வருவார். அப்போ தஜ்ஜால் இறங்கி வரும்போது, தஜ்ஜால் இறங்கி வரும்போது அவருக்கென்று வாக்களிக்கப்பட்ட இடமாக இருக்கக்கூடிய இந்த குதுஸ் அமைந்திருக்கிற இந்த பலஸ்தீனத்தை யூதர்களாகிய நாம் சொந்தம் கொண்டாட வேண்டும், யூதர்களாகிய நாம் கைப்பற்றியே தீர வேண்டும் என்கிற கொள்கையை உருவாக்கி மக்களுக்கு அதன் பால் அழைப்பு விடுக்கிறான். ஹதீஸ்ல மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் முடமானவன் அல்ல. இருப்பார்கள். அப்போ மதீனாவை ப்ரொடெக்ட் பண்ண அல்லாஹ் யாரை அனுப்பியிருப்பான்? மலக்குமார்கள் அனுப்பி இருக்கிறதுனால இவன் எங்க நுழைய முடியாது? மதீனாவில் நுழைய முடியாது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிருக்காங்க, ரெண்டு ஹரம்க்குள்ள அவன் போகவே முடியாது. எந்த ரெண்டு ஹரம்? மக்கா மதீனா, மஸ்ஜித் நபவி, காபத்துல அமைந்திருக்கிற ரெண்டு இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, அவனால போக முடியாது. அப்ப அங்க போய் இறங்குற அவன் அங்கிருந்து என்ன செய்வான்? வெளியேற்றப்படுவான். கடைசியாக எங்க வருவான்? பலஸ்தீன் என்கிற நாட்டிற்கு வருவான். யார் சொன்ன விஷயம் இது? யார் சொன்ன விஷயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். அப்போ தஜ்ஜால் வரக்கூடிய இடம் எது? பலஸ்தீன். அப்ப இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறதுனால, தௌராத் என்கிற திரிக்கப்பட்ட வேதத்திலும் இது குறித்து குறிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையிலும் இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால், பலஸ்தீன் என்கிற ஒரு நகரத்தை சுற்றிலும் எத்தனை பேருடைய கண் இருக்கு? முஸ்லிம்களுடைய கண்ணு இருக்கும், யூதர்களுடைய கண்ணு இருக்கும், அடுத்து கிறிஸ்தவர்களுடைய கண்ணும் இருக்கும். அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தெளிவா வருது, பலஸ்தீன் எங்க வருவான்? பாபு லுத், லுத் என்கிற வாசல் வழியாக வருவான். இன்னைக்கு கூட நம்ம பலஸ்தீனுடைய அந்த ஜியோகிராபிக்கல் மேப்பை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அங்கே லுத் என்கிற பேரில் ஒரு ஏர்போர்ட்டே இருக்கிறது. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏர்போர்ட்டுக்கு பேர் என்னது? ஏர்போர்ட் பேர் என்னங்க? மெட்ராஸ்ல உள்ள மீனம் பக்கம் ஏரியா ஏர்போர்ட்டுக்கு பேர் என்ன? ராஜீவ்காந்தியா பேரஞ்சர் அண்ணாவா? ஓ, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு பேரு பேரஞ்சர் அண்ணான் போட்டிருக்காங்களா இல்லையா? அதே போன்று பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டிற்கு பேர், ஒரு விமான நிலையத்திற்கு பேர் என்னது? லூத். லூத் என்கிற பேரில் ஒரு விமான நிலையமே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பலஸ்தீனத்தில் குறிப்பிட்ட பகுதியில் தான் யார் இறங்கி வருவா? தஜ்ஜால் இறங்கி வருவான். அப்போ இதிலிருந்தே நமக்கு தெரியுது, பலஸ்தீன் என்கிற விஷயத்தில் பிடிவாதமாக இவர்கள் இருப்பதற்கு ஒரே காரணம் இது அவர்களுடைய அகீதா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. விளங்குகிறதா சகோதரர்களே? அப்போ இந்த முதலாம் உலக போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இப்படியாப்பட்ட சிந்தனை சியோனிச கொள்கையை உருவாக்கி

அந்த ஹியோடரின் ஆதரவாளர்களில் ஒருவனான ஒருவன் அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்காவின் தலைமை நீதிபதியாக இருந்தார். அமெரிக்கா பிரிட்டன் என்ன செய்து ஆதரவு கொடுக்குது, எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, ஜெர்மனிக்கு ஆதரவு கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த அமெரிக்காவின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவன் அன்றைக்கு இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன சொல்றான், இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்துகிட்டு இருக்கு, உலகமே கொந்தளிக்குது, இங்க யூதர்கள் அங்கே அமெரிக்கர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பிரிட்டானியர்கள் சேர்ந்து சேருமா இல்லையா, அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய தரப்பு வெற்றி பெறுவதற்கு உலகம் முழுவதும் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ, ஏன்னா ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது, நமக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் கூட, சென்னையில கூட, ராயப்பேட்டையில கூட எவனோ ஒருத்தன் யூதனா இருப்பான், நமக்கு தெரியாது. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, முஸ்லீம்கள் என்று அல்ல, உலகம் முழுவதும் எங்கெல்லாம் எங்காவது ஒரு இடத்துல என்ன செய்வான், நச்சு பாம்பு மாதிரி பூந்து பூந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ யூதர்கள் அந்த காலத்திலிருந்தே தந்திரக்காரர்கள், அவனுடைய காரியத்தை அவன் சாதிப்பதற்காக எதையும் செய்வான், எவ்வளவு கேவலமாக காரியங்களையும் செய்து தன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று அன்றைக்கே அறியப்பட்டவர்கள். அப்ப ஒரு ப்ரொபோஸ் பண்றான், என்ன ப்ரொபோஸ், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு, இந்த முதலாம் உலக யுத்தத்துல நீங்க இருக்கிற அணி ஜெயிப்பதற்குண்டான எல்லா ஹெல்ப்பையும் யார் செய்வா, யூதர்கள் செய்வாங்க. ஆனா ஒரே ஒரு வாக்குறுதி, இந்த போர் முடிஞ்சு நம்ம சொன்ன மாதிரி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த பலஸ்தீன்ங்கிற நாட்டை நீங்க வாங்கி தரணும். என்னவோ பலஸ்தீன் வந்து அமெரிக்காக்காரன் பேர்ல இருக்கிற மாதிரி, அவன் பேர்லயா இருக்கு இல்ல, ஆனால் வல்லரசு என்றவன் அறியப்பட்ட காரணத்தினால் என்னவும் அவனால் செய்ய முடியும். இன்னைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, அவனுக்கு என்ன, ஆனா யார்தான் இன்னைக்கு ஜட்ஜா இருக்கிறா, இத்தனை பெரிய நாடு இந்தியா என்பது சாதாரண நாடா, பரப்பளவில் எவ்வளவு பெரிய நாடு, உலக மக்கள் தொகையில் இரண்டாவது பெரிய அளவுக்கு மக்கள் தொகையை வைத்திருக்கிற நாடு, உலக அளவில் பரப்பளவில் சுமார் ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய வல்லுநர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொறியாளர்களும் மருத்துவர்களும் உலகம் பூரா வியாபித்திருக்கிறான், பெரிய பெரிய நாசா விஞ்ஞான இடத்திலெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவ்வளோ பெரிய நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை யார் தான் நுழைவா, யார் தான் நுழைவா, அமெரிக்கா. இதுதான் பாய்சன், இதுதான், இதனாலதான் அவன் வல்லரசு செய்கிறோம். இத்தனைக்கும் அமெரிக்காவில் அதாவது என்ன வளம் இருக்கிறது அவனுடைய நாட்டில் இயற்கையாக வேண்டி, இப்படி அதாவது விஞ்ஞானம் அப்படிங்கிற பேர்ல தகவல் தொழில்நுட்ப சாதனத்தில் நாம் வளர்ந்திருக்கிறோம் தாண்டி இந்தியாவில் இருப்பதை போல் இயற்கை வளங்கள் அங்கே அதிகம் இருக்கிறதா என்றால் இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இயற்கையாக இருந்தாலும் அதில் செயற்கையை புகுத்தி தான் இயற்கையை உருவாக்கி இருப்பான். அப்படியாப்பட்ட இந்த அமெரிக்கா அவனிடத்திலே போய் ஒரு ப்ரொபோசல் வைக்கப்படுகிறது, யூதர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார்கள், ஆனா நீங்க உதவினா என்ன செய்யணும், எங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் இந்த போர் முடிஞ்ச உடனே எங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க பாலஸ்தீனத்தை வாங்கி தரணும், ஓகே சொல்லியாச்சு. அதே போன்று யூதர்கள் எல்லா தந்திரமான வேலைகளை பார்த்து எல்லா விதமான வேலைகளையும் செய்து நரி வேலை செய்ய தெரியுமா, நரி அந்த மாதிரி வேலை செஞ்சு இந்த முதலாம் உலக யுத்தத்தில் அமெரிக்காவும் பிரிட்டனும் எந்த அணியை சார்ந்திருந்ததோ, எந்த அணிக்கு ஆதரவு தந்திருந்ததோ அந்த அணி வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் வாக்களித்ததை போல் இந்த பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டை இவர்களிடத்திலே தாரை வார்க்கிறார்கள் சகோதரர்களே. இந்த வரலாறு கொஞ்சம் நீங்க படிச்சீங்கன்னா சுமார் 1917 ஆரம்பித்து 1948 வருஷம் வரைக்கும் எல்லா விதமான ப்ராசஸிங்கும் நடந்து ஃபைனலா 1948 பலஸ்தீன் என்கிற பேரே இல்லாம இஸ்ரேல் என்கிற பேரில் அவர்களுக்கு நாடு கொடுக்கப்படும். ஏன், நீங்க வந்து வேர்ல்டு மேப் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா 1917 முன்னாடி வரைக்கும் தான் பலஸ்தீன்ங்கிற நேமே மேப்ல இருக்கும். 1948 இருந்து உலக வரைபடம் விடுவானா இல்லையா, உலக வரைபடம் வந்து அரசாங்கம் வெளியிடுற வருஷம் அது மாறும், அந்த உலகத்தினுடைய புவியியல் அடிப்படையில். உதாரணமா ஒரு காலத்தில் இந்தியான்னு சொன்னா அகண்ட பாரதமாக இருந்துச்சு, எது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்தது அகண்ட பாரதம். ஆனா ஃப்ரீடம்க்கு பிறகு 1947 அப்புறம் இந்தியா நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்காது, அகண்ட பாரதம் என்பது அந்த நாடுகள்லாம் இருக்காது, ஏன்னா அந்த நாடுகள் அதாவது சுதந்திரம் வாங்கிட்டு போயிடுச்சு. அதே போன்றுதான் 1948 பிறகு உள்ள பலஸ்தீன் என்று நீங்கள் அடித்து பார்த்தால் இஸ்ரேல் என்றுதான் காட்டும். அதுல என்ன இருக்கும், இந்த பக்கம் ஓரமா காசா, இந்த பக்கம் ஓரமா வெஸ்ட் பேங்க், கொஞ்சம் மலைப்பகுதியிலும் கொஞ்சம் நீர்ப்பகுதியிலும் ஒரு சில குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான். கரெக்டா சொல்லணும்னா லென்த் கொஞ்சம் 14 கிலோமீட்டர், அகலம் கொஞ்சம் 12 கிலோமீட்டர், இப்படிங்கிற ஒரு சின்ன ஊரு, ஒரு மெட்ராஸ் மாதிரியான ஒரு பகுதி கூட கிடையாது, ஒரு ஒரு சின்ன ஊர், ஒரு கிராமத்தில் என்ன அளவுக்கு பரப்பளவோ அந்த பரப்பளவு தான் என்ன இருக்குது. அதனால தான் இப்ப கூட நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையில் சண்டை நடந்தது.
இப்படி இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையே இஸ்ரேலுங்கிறது ஒரு நாடு மாறியும் காசா

0: யோர்தான்ங்கிறது இன்னொரு நாடு மாதிரி ஓடுவான். ஆனால் இஸ்ரேல் என்பதே இவர்கள் புகுத்திய பேர் தான். பலஸ்தீன் நேம் எதிலுமே அபிஷியல் ரெக்கார்டு எல்லாத்திலுமே பலஸ்தீன் என்கிற பெயரே அழிக்கப்பட்டு இஸ்ரேல் என்கிற நாடு வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? முஸ்லீம்கள் இடத்துலயும் தப்பு இருக்குது. இவர்கள் இஸ்ரேல் என்கிற நாட்டை தந்ததற்கு அப்புறம் சரி அமெரிக்காக்காரன் சொல்லிட்டா நீ உள்ள போயிட முடியுமா? அமெரிக்காக்காரன் லைசன்ஸ் தான், லைசன்ஸ் வாங்கிட்டா கூட அந்த நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிய வாழ முடியுமா? உள்ளே போன இவர்கள் போகும் போதே அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம்களை பலகீனப்படுத்துவதற்கு, அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம்களை தன்மையப்படுத்துவதற்கு என்னெல்லாம் கொண்டு போனா இவன் அடக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை உடன் எடுத்து கொண்டு போய் என்ன செய்தார்கள்? அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் நாசம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் அடைத்து எல்லா யூதர்களையும் ஒருங்கிணைத்து அங்கே ஒட்டுமொத்தமாக போய் ஒரே இடத்தில் அவர்கள் நுழைந்து இஸ்ரேல் என்கிற நாடு உருவாச்சு. இதை குறித்து நம்ம ஏன் பேசுறோம் இந்த அளவுக்கு சொன்ன சகோதரர்களே? அந்த 1917 வாக்கில் 4% இருந்த யூதர்கள் இந்த 1948 அதாவது அந்த டிக்ளரேஷன் போது சுமார் 55% அவர்கள் மாறினார்கள். ஃபர்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் இருந்தா? 4% அந்த ஃப்ரீடம் அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த டிக்ளரேஷன் டைம்ல எத்தனை பேருங்க? 55%. அப்ப இப்படி அவர்கள் தந்திரமான வேலைகளை பார்த்துத்தான் இந்த இஸ்ரேல் என்கிற நாடே அவர்களிடத்தில் போனது சகோதரர்களே. சரி, இதை குறித்து நாம் பேசுவதற்குண்டான அவசியம் என்ன என்றால், நபிகள் நாயகம் சொன்னாங்க ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல் 3 பள்ளிகளைத்தான் பெருமானார் செஞ்சாங்க. பிரயாணம் பண்ணி நம்ம போய் என்ன செய்யணும்? தொழுதுட்டு வரணும்னு சொன்னாங்க. பிரயாணம் பண்ணி நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்டு நாம் தொழுது வருவதற்கு பெருமானார் சொன்ன பள்ளி எத்தனை பள்ளி தான்? 3 பள்ளி. 1, மஸ்ஜிதுல்லாஹில் ஹராம். 2, மஸ்ஜிது நபவி. 3, மஸ்ஜிது அக்ஸா. அப்ப நம்ம மனசுல ஒரு ஓரத்துல என்ன மிருந்து கொண்டே இருக்க வேண்டும், இந்த 500 ரக்காத்து தொழுதான் நன்மை கிடைக்கிற பள்ளியில நாம் போய் தொழுகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அது யாரிடத்துல இருக்கணும்? முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டும். அது மக்களோடு ஒரு சுதந்திரமான ஒரு பலஸ்தீன் பூமியாக அது மலர வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல மிக தெளிவா சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அஃப்தினா ஃபீ பைத்துல் மக்தஸ். யா ரசூலல்லாஹ் பைத்துல் மக்தஸை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஆசை, சஹாபி பெண்மணிகள்லாம் அந்த பக்கமே போயிருக்க மாட்டார்கள். இருந்தாலும் நபிகள் நாயகம் இந்த 500 வக்த் நன்மைன்னு சொல்லி இருக்கிறாங்களே, அப்ப உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வருமா வராதா? மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தூஹூ, நீங்கள் அங்கே செல்லுங்கள், ஓ சல்லூ ஃபீஹி, அங்கே தொழுங்கள் என்று சொன்னார்கள். அங்கே போர்க்காலமாக இருந்தால், அந்த டைம்ல ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அது போர்க்காலங்களாக, அதாவது யூதர்கள் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாட்டுக்காரர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்த காலம். அப்போ ஃபைன்லம் தாத்துஹு துஸல்லூ ஃபீ, அங்கே நீங்கள் சென்று தொழ முடியாவிட்டாலும் கூட ஃபமாசு பி ஸைதின் யுஸ்ரஜு ஃபீ கனாதிலிஹி, அங்கிருக்கிற முகடுகளில் அங்கிருக்கக்கூடிய தூண்களில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெயாவது கொடுத்து விடுங்கள். உதாரணமா இன்னைக்கு கரண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அன்னைக்கு பள்ளிக்குள்ள போறது, அதாவது பள்ளியில விளக்கேத்துறதுன்னு சொன்னா தர்காலை பண்றது நினைச்சிடாதீங்க, அது ஷிர்க் குராஃபத். அத ரசூலுல்லாஹ் தடுத்துக்கிறாங்க. போறதுக்கு வெளிச்சம் வேணுமா வேணாமா? உதாரணமா இப்ப இந்து கலாச்சாரத்துல இருக்குது, என்ன செய்வாங்க, 6 மணிக்கு மேல என்ன செஞ்சிருவாங்க, அவங்க விளக்கு வைப்பாங்க. எதுக்கு? லட்சுமி உள்ள வரணுமா? நம்ம வீட்லயே 6 மணிக்கு லைட் போடுவாங்க. எதுக்கு? எதுக்கு? இப்ப லைட் போட முடியாது மெட்ராஸ் தவிர, ஏன்னா கரண்ட் இல்ல. என்ன தேவையோ அந்த பள்ளி நிர்வாகம் என்ன கேட்குது, ஆனால் இன்றைக்கு அவர்கள் நேரடியாக உதவி கேட்பதில்லை. பலஸ்தீனத்து முஸ்லிம்கள் நேரடியாக உலக முஸ்லிம்களிடத்தில் உதவி கேட்பதில்லை. அப்படி அவர்கள் உதவி கேட்டாலும் அதை அனுப்புவதற்குண்டான சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸின் படி ஒவ்வொரு முஸ்லீமனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும், பலஸ்தீன் அப்படிங்கிற இடத்துல அந்த அந்த பகுதிக்குரிய ஒரு இடத்தை ஒரு முஸ்லீம் கொடுக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். யகுதிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் மீறி அல்லாஹ் நம்மிடத்தில் தர வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இதே நிலை தொடராது சகோதரர்களே. என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள், கியாமத்து நாள் வராது எதுவரைக்கும் முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த யகுதிகளை கொல்லும் வரை. ஹத்தா சொன்னாங்களா இல்லையா? லா தகூமு ஸாஅ ஹத்தா யுகாத்தில் அல் முஸ்லிமூன் அல் யஹூத், முஸ்லிம்கள் இந்த யஹூதிகளோடு சண்டை போடும் வரை என்ன வராது? கியாமத்து நாள் வராது. எந்த அளவிற்கு இந்த யஹூதிகள் இந்த உலகத்தில் பாவம் செய்திருப்பார்கள் என்றால், இந்த யஹூதிகளுடைய அட்டூழியங்களும் அடிச்சாட்டியங்களும் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்றால், அல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹத்தா யஹ்தபி அல் யஹூது மின் வராயில் ஹஜரி வஷதர், மரங்களுக்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டிருப்பான் இந்த யஹூதி. ஆனால் இவன் செய்த பாவத்தின் காரணம், இவன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணம், அந்த மரங்களும் கற்களும் முஸ்லிமை பார்த்து சொல்லும், முஸ்லிமே இதோ எனக்கு பின்னால் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் யஹூதி, அவனை வந்து நீ கொள்ளு. அவன் செஞ்ச பாவம் கல்லு கூட பொறுக்க முடியாது. சில பேர் சொன்னா கல்லு மனசாடா உனக்கு, ஏன் கல்லு அவ்வளவு கொடூரமானது? ஆனால் அந்த கல்லே உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்யுமா, முஸ்லிமே வா எனக்கு பின்னாடி யார் இருக்கா, அப்பனா அவன் எவ்வளவு பாவம் செய்வான். குழந்தைகளை அவன் கொன்ற காட்சிகள் எல்லாம் இணையதளத்துல வருது, ஜீரணிக்க முடியாத படங்கள் சகோதரர்களே. சின்ன குழந்தைகள், அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, உங்களுக்கு தெரியும் தெரியுமா என்ன தெரியல, உலகத்தினுடைய புள்ளி விபரம், உலகத்திலேயே அழகான பெண்களும் அழகான குழந்தைகளும் பிறக்கிற இடம் பலஸ்தீன், உலகத்திலேயே அடுத்துதான் லெபனான், எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கிற நாடுகள் தான். உலகத்திலேயே அழகுன்னு சும்மா இவங்களை மேக்கப் பண்ணாதான் அழகு, ஆனால் மேக்கப் பண்ணாமலேயே உலக அளவில் அழகான பெண்களும் அழகான குழந்தைகளும் பிறக்கின்ற இடம் எது? பலஸ்தீன். இது சர்வதேச ஆய்வு, சர்வதேச ரிப்போர்ட் இது. ஆனா அந்த அழகான பச்சிரம் குழந்தைகள், அல்லாஹ் அக்பர், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் சிதைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும் போது எவ்வளவு மனசு பதைக்குது. எல்லாம் அவன் செய்யத்தான் செய்வான். அதனாலதான் நாளைக்கு கல்லும் மரமும் கூட என்ன செய்யும், முஸ்லிமை கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டி கொடுக்கும். ஒரே ஒரு மரத்தை தவிர, கற்கத் என்கிற கள்ளி செடியை தவிர, ஏன் அது கள்ளி செடிங்கிறது அவன மாதிரி உள்ளது என்று நபிகள் நாயகம் சொன்னார். சொல்லி இன்னும் சொல்ல போனார் சகோதரர்களே, இந்த அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலாம். இந்தியாவில் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் என்ன நடக்குது. ஒரு காலத்தில் இஸ்ரேலை பற்றியோ யூதர்களை பற்றியோ எந்த விஷயமும் இந்தியர்கள் தெரியாமல் தான் இருந்தார்கள். ஆனால் உலக அளவில் மக்கள் தொகையில் அதிக முஸ்லீம் வசிக்கக்கூடிய இடம் எது? பர்சன்டேஜில் தான் எந்த நாடு? இந்தோனேஷியா. உலக அளவில் அப்ப சதவிகிதத்தில் அதிகமாக முதலிடத்தில் வசிக்கக்கூடியது எது? இந்தோனேஷியா. ஆனால் தலைக்கட்டு இவ்வளவு பேர், 100 கோடி மக்கள்ங்கிறோம், 50 கோடி மக்கள்ங்கிறோம், அந்த மாதிரி உலக அளவில் எண்ணிக்கையில் அதிகமாக முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய நாடு எது? இந்தியா. அதனால இப்போது இஸ்ரேலர்களுடைய பார்வை இந்தியாவில். அதனால என்னாச்சு, இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து எல்லா விதமான விஷயங்கள், வணிக தொடர்பு, வியாபார தொடர்பு, இங்க இருக்கக்கூடிய பெரியாட்கள் அங்க டூருக்கு போறான், அங்க இருக்கிறவன் இங்க டூருக்கு வரானா இல்லையா, எதனால்? முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்பதனால். அதனாலதான் இன்றைக்கு சமீப காலமாக, குறிப்பா சொல்லணும்னா 1992, 1992 பிறகுள்ள இந்திய இஸ்ரேலின் தொடர்பை பாருங்கள், மிக கொடூரமாக வளர்ந்துருச்சு. அதனாலதான் தடா போடா, தடா போடா போன்ற சட்டங்களா வந்துச்சா இல்லையா? யாருக்கு அதனால பாதிப்பு? இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பாதிப்பா? யாருக்கு? முஸ்லிம்களுக்கு தான் பாதிப்பு. இந்த சட்டங்கள் வந்ததற்கு பின்னாடி எல்லாம் யாரு இருக்கா? யூதர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், விக்கிபீடியாவில் நீங்க படிச்சா தெரியும், இந்தோ இஸ்ராயலி ரிலேஷன்ஸ். எப்படி இந்தோ இஸ்ராயலி ரிலேஷன்ஸ்? ஒரு ஒரு அமைப்பு அவங்க கிட்ட வந்து போச்சு, இந்திய இஸ்ரேல், இந்திய இஸ்ரேல், இஸ்ரேல் தொடர்பு. அதுல பார்த்து என்ன ஆகும், ஜனவரி மாதம் 1992 இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லுறவு ஏற்பட்டுச்சு. அன்றைய நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் முதன் முதலமாக அரசாங்க ரீதியாக அதிகாரப்பூர்வ பயணமாக எங்க போறான், இஸ்ரேலுக்கு போறான். போயிட்டு வர்றான், வந்ததோட என்னாச்சு, ஆன்டி டெரர் கமிஷன், ஆன்டி டெரர் கமிஷன் பேர்ல தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு என்கிற பேரில் அவர்கள் வச்சுட்டான். தீவிரவாதம்னா அது யார் ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்படுவா? அப்படிதான் ஆக்கி போயிட்டானுங்க. சினிமா படத்துல இருந்து எதுல பார்த்தாலும் தீவிரவாதினா யாரு? நம்ம தான். அந்த அளவிற்கு ஒரு சூழ்நிலை. எல்லாத்துக்கும் முன்னாடி யார் இருக்கா? யூதன். 1992 முன்னாடி உள்ள வந்த சினிமா படங்களை, சினிமா படங்கள் நம்ம பார்க்கறது இல்லை, பார்க்கவும் கூடாது. இருந்தாலும் அதை பற்றி கேள்விப்படும் போது, முஸ்லீம் சொன்னாலே ஒரு நம்பகமானவன், முஸ்லீம் சொன்னாலே என்ன செய்வாரு, கதாநாயகி ஏதாவது பிரச்சனைனா போய் காப்பாற்றக்கூடியவரு, ஏதாவது ரோட்டில் ஏதாவது குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறவர் யாரா இருப்பாரு, அந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் முஸ்லீம். ஆனால் அந்த 1992 பின்னாடி உள்ள படங்கள்லாம் பாருங்க, நம்பல்கும் நிம்பல்கும் கொண்டு வந்து நம்மளை போட்டு என்னவோ தமிழுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு காட்சியை கொண்டு வந்துட்டு எல்லா படத்தையும் என்ன செய்யறான், இவங்களுக்கு தூக்க வராட்டா தீவிரவாதியை பிடிக்கிறோம். யாரா தீவிரவாதி? பாகிஸ்தான் தீவிரவாதி. அவன் எங்கடா இருப்பான்? இந்தியாவில் இருப்பான். பாகிஸ்தான்காரனுக்கு இந்தியாவை தவிர வேறு நாடே தெரியாதா? பாகிஸ்தான் காரனுக்கு இந்தியாவை தவிர வேறு இடமே தெரியாதா? ஆனால் எங்கு பார்த்தாலும் இந்தியாவில் அல்லது குறிப்பாக எந்த இடத்துல பார்த்தாலும் முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டுவதற்கு சினிமாக்கள் கூட தயாரிக்கப்படுகிறது என்றால் பின்னாடி யார் இருக்கா? இஸ்ரேல். ஆனா உண்மையிலேயே இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஆணிவெல்லாம் சொல்றானே, இந்தியாவினுடைய தேச பிதானா யாரு? காந்தி. அவர் தானே இவனுக்கு, அதனாலதான் ரூபா நோட்லயே அவர் போட்டோ இருக்கு. எத்தனையோ பெரிய பெரிய முஸ்லிம்கள்லாம் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தாலும் நோட்டில் யாருடைய போட்டோ தான் இருக்கும்? காந்தி போட்டோ. சரி, இருந்துட்டு போட்டோம், தேசத்தந்தை காந்தி என்றவர்கள் சொன்னாலும். ஆனால் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாகுவதற்கு, ஐநா சபையின் அங்கீகாரம் வாங்குவதற்கு உலக நாடுகள் என்ன செய்யணும்? உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் ஓட்டு போடணும். ஆனா இந்தியாவில் வந்து ஓட்டு கேட்ட உடனே மகாத்மா காந்தி அன்னைக்கு சொன்னார், மதச்சார்போடு உருவாகக்கூடிய நாடாக இந்த இஸ்ரேல் இருப்பதனால் என்னுடைய ஆதரவை நான் தரமாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சார்? அவரு மறுத்தார். யாரு? எந்த காந்தி தான் சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்தாருனாரோ, எந்த காந்தி இன்றைக்கு வரைக்கும் ரூபா நோட்டில் இருக்கிறாரோ, எந்த காந்தி தேசத்தந்தை என்றும் மகாத்மா என்றும் இவர்களால் அழைக்கப்படுகிறாரோ, அந்த காந்தி இந்த இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகும் போது அதுக்கு சப்போர்ட் தரல, அதுக்கு என்ன செஞ்சவருக்கு ஓட்டு போடல, அதை எதிர்த்து பேசினார். ஆனால் இன்றைக்கு அது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னவோ இஸ்ரேல்காரன் இவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியும் இன்றைக்கு இந்தியா உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நம்ம என்ன செய்யணும்? மிக தெளிவா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இதே பாபரி மஸ்ஜித் விஷயத்தை இன்றைக்கு இவ்வளவு பெரிதுபடுத்துறோம். ஆனால் பாபரி மஸ்ஜித் முஸ்லீம்களுடைய அடையாள சின்னமா, இஸ்லாத்தின் அடையாள சின்னமா? இல்லை. பாபரி மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கிற ஒரு பள்ளி. அந்த பள்ளிக்காக வேண்டி நம்ம வந்து, அதாவது அதை மீட்பதற்குண்டான ஆவணங்கள்ல இறங்கணுங்கிறதுலாம் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் சொந்தமான பள்ளி மஸ்ஜித் அக்ஸா, அதை குறித்து சமுதாய அமைப்புகள் என்ன செய்யணும்? விஷயத்தை பெருசாக்கணும். கேரளா மாதிரியான இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான பலஸ்தீர்வாதம் நடந்துச்சுன்னா தெருக்கு தெரு இந்த பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இங்க? ஏன்னா அதுல ஒரு காரணம் இருக்குங்க. அங்கு கேரளாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மினிஸ்ட்ரி எவ்வளவு பேர் மத்திய எங்க இருப்பான்? சென்ட்ரல் இருப்பான். எத்தனையோ அதிகாரிகள் அங்கே இருப்பார்கள். இப்படி ஒரு இந்தியன் இஸ்ரேல் தொடர்பு அல்லது வந்து பலஸ்தீனத்துக்கு ஆதரவா இந்தியாவுடைய கருத்து அப்படின்னு கையெழுத்து போடும்போது அங்க இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லிடுவாரு, வேண்டாம், ஊர்காரெல்லாம் கொதிச்சிருவான், நம்ம பண்ணோம்னா என்ன ஆயிடும், பெரிய பிரச்சனை ஆயிடும். எதற்காக இந்த பலஸ்தீன் பத்தி முஸ்லீம்களிடத்தில் விழிப்புணர்வு எடுத்துறோம்னா ஏற்படுத்தணும்னா இப்படிப்பட்ட பல காரணங்களுக்காக. ஆனால் எதை பத்தியும் சிந்திக்காம, எதை பத்தியும் யோசிக்காம வெள்ளிக்கிழமை வந்தா பிரியாணி சாப்பிட்டா போதும் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் பலஸ்தீனத்தை குறித்த கவலையும் கிடையாது, மஸ்ஜித் அக்ஸாவை மீட்ட வேண்டும் என்கிற ஆசையும் கிடையாது, மஸ்ஜித் அக்ஸாவில் தொழுது 500 ரக்கத்தை வாங்க வேண்டும் என்கிற அந்த 500 ரக்கத்தோட நன்மையை பெற வேண்டும் என்கிற ஆசையும் இல்லாமல் முஸ்லீம்கள் இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, நம்ம எல்லாம் சாமானிய மக்களாக இருந்தாலும் நம்முடைய துவா சாமானியமானதல்ல, அப்படித்தானே? நம்ம சாமானிய மக்களாக இருக்கலாம், நம்ம வந்து இந்த நாட்டில் கண்டுகொள்ளப்படாத மக்களாக இருக்கலாம், ஆனா நம்ம யாரால கண்டுகொள்ளப்படக்கூடியவங்க? அல்லாவால் கண்டுகொள்ளப்படக்கூடியவங்க. அதனால அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம நிறைய துவா செய்யணும். அந்த நாடு மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் வருவதற்கு நாம் துவா செய்ய வேண்டும். இஸ்ரேல் என்கிற அந்த பெயர் அழிக்கப்பட்டு பலஸ்தீன் என்கிற அந்த புனித பெயர் அங்கே சூட்டப்பட்டு முஸ்லிம்கள் எல்லாம் அங்கே பிரயாணம் செய்து 500 ரகாத் தொழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வரணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? கிறிஸ்டியன் பில்கிரிமேஜ் என்கிற பெயரில் அரசாங்கம் என்ன?
1: நீங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 674. அபு சாயித் அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா அவர்களே, அதிகாரத்தை கேட்டு பெறாதீர். நீர் கேட்காமலேயே அது உமக்கு கொடுக்கப்பட்டால் அதன் மீது உமக்கு உதவி செய்யப்படும். அதாவது அல்லாஹ் உமக்கு உதவி செய்வான். நீர் கேட்டு அதிகாரம் உமக்கு கொடுக்கப்பட்டால் அதற்கு நீயே பொறுப்பாக்கப்படுவீர். அதாவது உமக்கு உதவி கிடைக்காது. நீர் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து அதை விட சிறந்ததை பார்த்தால் அந்த சிறந்ததை செய்வீராக, உமது சத்தியத்திற்கு பரிகாரம் செய்து கொள்வீராக என்று கூறினார்கள். புகாரி 7146, முஸ்லிம் 1652.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
4: எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை மறக்கச் செய்யும் உலக மோகம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இப்படியான தலைப்புகள் கீழ் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உலகம் அவர்களை மறுமையை மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு உலக கவர்ச்சியால் மக்கள் மதிமயங்கக்கூடிய நேரத்தில், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களை எல்லாம் மனிதன் மறந்து உலகத்திலே நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அநியாயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் முன்னே வருகிறான். இந்த காரணத்துக்காக வேண்டிதான் உலக மோகம் என்றால் என்ன, ஏன் மனிதர்கள் மறுமையை மறக்கிறார்கள் என்ற சிந்தனையை உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலான்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதன்கிட்ட கொண்டு போய் ஒரு அழகான ஒரு வீடை காட்டி இது டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் உங்களுக்கு இதில் தங்கி கொள்ளலாம் என்று காட்டி, அதை விட அற்புதமான பளிங்கு கற்கள் பிடிக்கப்பட்ட ஒரு மாளிகையை காட்டி இது நிரந்தரமாக உங்களுக்கு இது வாழலாம், ரெண்டில் எதையும் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க என்று ஒரு மனுஷனுக்கு சொன்னால், பொதுவாக அதாவது தற்காலிகமாக வாழக்கூடிய அதை காட்டி அது கொஞ்சம் பெரிய ஒரு மாளிகை, அழகான மாளிகை, தற்காலிகம், நிரந்தரமாக வாழ்கிற ஒரு குடிசையாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான், தற்காலிகமாக இதில் இருப்போமா இல்லை நிரந்தரமாக குடிசையில் இருந்துருவோமா, இது நிரந்தரமாக கிடைக்கும், இது ஒரு வருஷத்தில் தள்ளிடுவாங்க வெளியே, அதுக்கு மேலே என்ன வழின்னு தெரியாது, அப்புறம் சம்பாதிச்சா ஒரு வீடு கிடைக்கும் கிடைக்காம போகும், இந்த வீடை எடுப்போமா அந்த வீடை எடுப்போமான்னு யோசித்தா ஒரு வாஸ்தவம் நியாயம், ஒரு மனிதன் இது ரெண்டையும் பார்த்து யோசிப்பான், ஆமாம் தற்காலிகத்துக்கு போகுமா நிரந்தரத்துக்கு போகுமா, நிரந்தரம் வந்து குடிச்சேன், தற்காலிகம் ஒரு மாளிகை, இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் மனிதன் கொஞ்சம் நின்று சிந்திப்பது நியாயம் வாஸ்தவம். ஆனால் ஒரு தற்காலிகமாக ஒரு குடிசையை கொடுத்துட்டு நிரந்தரமாக ஒரு மாளிகையை கொடுத்தா நிரந்தரம் என்ற மாளிகைக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை, தற்காலிகமாக இருக்கலாம் ஒரு குடிசையை காட்டுறான், நிரந்தரமாக வேணுமா இந்த மாளிகை இருக்கலாம், யாராவது யோசிப்பார்களாம், புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான், என்ன எதுக்கு அவ்வளவு சிந்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் கல்பு நேரடியா சொல்லும், நிரந்தரமா எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு, இது குடிச ரெண்டையும் பார்த்தோம்னா அதுதான் பெருசு, மாளிகையில தான் வசதி இருக்குது. அடுத்தது பார்த்தோம்டா, இது ரெண்ட் கொஞ்ச காலம் தான், அது பெர்மனன்ட், நிரந்தரமா வாழலாம். சாதாரணமா இதை விளக்க வைப்பதுக்கு எந்த தேவையும் இருக்காது. இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதைதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா? சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்டீரியல், அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லீம்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுனா, குடிச வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமா கேட்டா, இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னா, இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக இது தற்காலிகம் தான், இது குடிசைத்தான், அது மாளிகைத்தான், அது நிரந்தரம் தான். மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை, அது அல்லாஹ் கொடுக்கறது வந்து நினைச்சு பார்க்கல, அது மாளிகைகள். இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துனியா, இது தற்காலிகமா போயிருவோம். இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா, அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமை தான் வேணும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம்னா, பலங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் வேணும்பாங்க. அது வேணும்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணும்டா, இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும். ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறாரு, அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா, அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறதுன்னு எடுத்து காட்டுது. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றாரு, வாயால காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடியும் ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு, இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதே மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமைத்தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை, புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும், அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது பலங்கோட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கோடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டார வேலை சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணி 12:30 ரெண்டும் மோதி கொள்ளும் என்றாரு, ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும் என்றாரு. அதுல நம்பர் பிளேட் இதுதான், அப்படி யாருமே இல்லை. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட் என்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார் என்றார். எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிருவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார் யோசிப்பாங்களா? ஒரு 25 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 25 டவுட் படுவாங்க, இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25% சந்தேகம் வரும், 75% நம்பிடுவாங்களா? அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா? அப்படி என்ன, சனிக்கிழமை, சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. 11 மணி இல்ல, 10:58 இல்ல, 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. சொல்லியாச்சா, பழங்குடையே நட்டுங்கி நிக்கிது பூமி குலுக்கத்துல, 10:59 எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25% சந்தேகப்பட்டாங்களே, அவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா, சுதாகரிச்சுட்டு, இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, ஏ பூமியை பிடிச்சி ஆட்டுவாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்ற ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா? அப்படி யாருமே இல்லை.
2: நான் ஒரு உங்க அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்டா, அப்பதான் முஸ்லீம்கள் நிலைமை உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவர் எப்படி நம்புவாங்க? அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்கம் நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவர், செல்லமா பேசுறவர், அந்த சொன்னவர் எக்ஸலன்ட் ஆக மாட்டாரு, பூமி குலுக்கம் வர மாட்டாரு. அவர் சொல்றாரு உங்க குழந்தைய பார்த்து இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க 3 வயசு, 6.5 வயசுல உங்க குழந்தை மௌத்தா போகமன்றாரு, 6.5 வயசு பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி மௌத்தா போகமன்றாரு, இன்னொரு 3.5 வருஷம் இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்சை பாக்குறீங்க நீங்க. உங்களுக்கு சிரிப்பு வருமா அழுக வருமா? வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரு சொல்லுவீங்களா மறப்பீங்களா? வந்துடும் என்னமோ மாறி இருப்பீங்க, மனைவி கேப்ப என்ன ஒரு மாறி நிக்கிறீங்க, உங்க வாயில இருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும், ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க, குழந்தை தூங்கின புறம் பெட்ல போய் மோந்து கொள்வீங்க, குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் 3.5 வருஷம் இருக்குது, 3.5 வருஷம், 3.5 நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும். ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க, உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும். எங்க மகன் மௌத்தாயிருவார், பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி அவர் சொல்றார் 2025 அல்லது 2023. என்னாச்சு? 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க, உங்களால சாப்பிட முடியாம இருக்கும், ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும், நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீங்க. குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க, குழந்தை உளுந்து அதை விட உங்களுக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க நம்பிட்டீங்க, குழந்தை உங்களை விட்டு போற டேட் அது. என்ன சொன்னவர் எப்படி சொன்னார்? 2 விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார். இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி எல்லாமே யாரும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு, அடுத்தது பூமி குலுக்க வரும்ண்டார், சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்பு 99.99, உங்க கல்பு என்ன சொல்லும்ண்டா? சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும். ஆனால் அதை எதிர்பார்க்கிற உங்க கல்பு அதை தாங்க முடியல, கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க, ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ஆப்போசிட், அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம், லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால். வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல. தலாயிலு நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 வால்யூம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிதான் என்பதற்கான சான்று 1-2 அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னேன், பலங்கடூர் டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லா பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லா பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டதென்று வருகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் திடீரென்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதருக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பி விட்டு அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார்ன்றாங்க ரசூலுல்லாஹ், நஜ்ஜாஷி மரணித்து விட்டாங்க ரசூலுல்லாஹ், எல்லோரும் வாங்க ஜனாசா தொழுவிக்குது, அப்துல் சாலிஹ்ன்றாங்க ரசூலுல்லாஹ், சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸ பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார், அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள் நாங்க ரசூலுல்லாஹ், நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லாஹ், அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்? அந்த ரசூலுல்லாஹ் ஒன்று பேசினா அதுக்கு அதை பிடிச்சி ரசூலுல்லாஹ் நோவிக்கிறதுக்கு என்ன எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள், இங்கால குஃபார் குறைசிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வை நோவிப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு. காலையில இஸ்லாம், மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பான்னு நிரூபிப்பதற்கு சூரா ஆலி இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குரேஷிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளிவாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லா முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லா தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லா அழைக்கப்படுறார்கள். பெருமானார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூலுல்லா அழைக்கப்படுகிற நேரம் உடையுங்கள் என்றாங்க ரசூலுல்லா. ரசூலுல்லா உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோம்பு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக் என்றா எங்களோட பள்ளியில முனாஃபிக் கேட்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லா இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலுல்லாவை சீண்டி பார்த்தான். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய. உமர் பின் கத்தாப் கேட்டார், யார் ரசூலுல்லா, நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு தோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடைய நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லா ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குரேஷிகள் சும்மா பகை இல்ல, சும்மா பகை இல்ல, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்ல. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜனுடைய மகன் இக்ரிமா இருந்தான். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தௌஹீத் ஜமாத்தில் நாங்க ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புலப்பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம், அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமாள் திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள், எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 கிலோமீட்டர் கங்கால உள்ள நஜ்ஜாஷியுடைய மரண செய்தி ரசூலுல்லா சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாரு விட்டுவாங்களா? நஜ் அபிசீனியாவுக்கு இவங்க போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு போவாங்க, ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு பிரயாணம் கூட்டம் வருகுது, மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள், கேட்பாங்களா இல்லையா, உங்க மன்னர் செத்துட்டாரா, என்னாச்சு? கவனமா நிற்கிறார்கள் அந்த விஷயத்துல. அல்லாஹ் அக்பர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாளு தெரியுது, ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம், இது யௌமுல் ஜும்மா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம், யௌமுல் சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுந்த ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங், நாங்க சனிக்கிழமை தான், சரி நேத்து தான் ஜும்மா, பரவாயில்ல ஜும்மா தொழுந்து காட்டு பார்ப்போம். இல்ல, காட்ட மாட்டீங்க. அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க, இது யௌமுல் அஹத் இது சொன்னார்கள், இது யௌமுல் ஜும்மா, கவனமா நாட்கள் தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நேரம் தெரியும். நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இஷாவை வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இது இஷா நேரம், டைமை பார்த்து சொல்லுவீங்க, கேலண்டரை பார்த்து இஷாண்டுவீங்க, சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க, மகரிப் பண்ணுவாங்க, சுபஹ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன டைம்ல சொன்ன நேரத்துல காலையில சொன்னாங்களே, அதே நாள்ல தான் ஆள் போனாருண்டாங்க, அதே நாள்ல தான் செத்து போனாங்க. இதுல அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா, ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா, இன்டர்நெட்ல போட்டாங்களா, எதுல தெரியுது? நஜ்ஜாஷி மன்னன் இறக்குறார், ரசூலுல்லாஹ் இறந்த உடனே, அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல சரிப்பா, எத்தியோப்பியால இருந்து வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும், அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் பிடிக்குது, பக்கத்து நாடு இந்தியா அங்கிருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஃபிளைட்டா வச்சிருந்தாங்க, குதிரையில வந்தால் எவ்வளவு நாள் பிடிக்கும்? பெருமானர் சொன்னது காலை நேரம், வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம், மன்னர் செத்து போனது காலை நேரம், ரசூலுல்லாஹ் சொன்ன டைம் மெச் ஆகுது, சொன்ன டேட் மெச் ஆகுது. பிடிக்க பார்த்தார்கள், அசந்து போனார்கள். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை ரசூலுல்லாஹ்வை சும்மா அனுப்பி மருமையை சொல்லுங்கப்பா, மருமை வீடு இந்த மாதிரி, இது என்ன பைது வீடு, அப்படி இஸ்லாம் பேசவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் அப்படித்தான் நம்புறார்கள். எப்படி நம்புறாங்க தெரியுமா? மறுமையா அதெல்லாம் இருக்குதா? வயசாளி நாளைக்கு மூத்தா போயிருவாங்க. அந்த மாதிரி உள்ள ஆட்கள் படத்தை கூத்த பாக்குற நேரம் வேணா எல்லாம் பாக்குறான், விட்டுருங்க. இது பிள்ளைன்னு சொன்னா அது அப்ப பாப்பமே, மறுமைய அப்ப பாப்பமே என்ன அர்த்தம்? அது வருமா? டவுட்ல தான் நிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்தையும் தாண்டி புகாரில ஒரு பகுதி வருகிறது, மற்ற நினைக்கிறேன் அபூ தாவூத்ல அஹ்மதுல வருகிறது. இந்த ஹதீஸ் ரசூலுல்லா மீராஜ் போறாங்களே, மீராஜ் டவுட்டா எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லா கேலி பண்ணாங்க, இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே. அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப் வச்சான், அல்லாஹ் ஒரு சான்றை வச்சான். ரசூலா சொல்றாங்க, நான் ஹிஜ்ர்ல, ஹிஜ்ரனா காபத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும், ஹிஜ்ர், நான் ஹிஜ்ர்ல போய் நிற்கேன். என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள், எல்லா காஃபிர்களும் நெருக்கி என்னை பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சா? கையும் காலுமா மாட்டிட்டார். எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா? ரசூலா சொல்றாங்க, என்னை நெருக்கி கொண்டார்கள், நான் ஹிஜ்ர்ல நின்றேன், ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார்கள். என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம்? ஷாமில் நீங்க வியாபாரத்துக்கு இன்னைக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா? அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க, ஷாமில் நீங்க வருவாங்க, பிரயாண கூட்டம் வருகிறது. வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா? அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறிய ஆட்கள், சஹியான சனதோட வர செய்தி. என்னண்டா பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாண கூட்டம். ரசூலா சொல்றாங்க, என்னை நெருக்கி விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன். என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள், இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம். கேளுங்கள் கேள்வியை, இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம், இல்லை என்றால் பிழைப்போம். என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி? எத்தனை கலவன் கேட்டான் பைத்துல் மக்தஸுக்கு, எத்தனை கலவன் கேட்டான். நான் பழங்கூட பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி போனா எத்தனை ஜனலன்னு கேட்டா சொல்லுவானா? அது ரசூலா போனது நைட்ல, அதையே அவர் மனுஷன் என்னவா? ரசூலா சொன்னாங்க, வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்கு அவன் மீது ஆணையாகு. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரியாத பதில். ஜிப்ரீல் என் முன்னாடி காட்சி அளித்தார், ரப்புல் இஸ்ஸத் அனுப்பினான், அவர் பைத்துல் மக்தஸை எனக்கு காட்டினார், என் பக்கத்தில் அப்படியே விரித்து காட்டினார். நான் அதை பார்த்து கொண்டே பதில் கொடுத்தேன். வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார், அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மூமின்கள் இப்படித்தான் படித்தார்களா? இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கம்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி, நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போறோம், வல்லாஹி நான் சொல்கிறேன் என்னுடைய உணர்வை, வல்லாஹி இவ்வளவு போய் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம், வல்லாஹி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு! அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிடுப்பார்கள், போத்தல் வேணுமா, சல்லி வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க, அவ்வளவு செலவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவ்வளவு ஆண்களும் வசூல் போய் வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெரும் மாநாடு, அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு, ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் களம் இறங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம், இதுல எப்படி சொல்லணும், எது ஈமான், எது நபி, இது எப்படி நம்பணும், உட்கார வச்சு இல்லாத புள்ளாத எல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டு வந்தேன் என்று சொல்கிற நேரம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் விடமாட்டான். ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டேன், தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் ஏன் இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள்? ஏன் போதையில் நிற்கிறாங்க? அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா, இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு, இப்படியா நபி, நாங்க வாப்பா நபி என்றார் நம்பிட்டோம், இந்த நபி இப்படி எல்லாம் செஞ்சாரா, அதனாலதான் பைஹக்கி எழுதுறார், தலாயிலு நுபுவா, ஆயிரமா, ஆயிரத்துக்கு மேல சான்று, நபி என்ன என்னெல்லாம் செய்தார், சும்மா இல்ல, சஹியான செய்திகள், சஹியான செய்திகள் எவ்வளவு, ஒன்று ரெண்டு எல்லாம் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்படி ஒரு மனிதன் இப்ப நம்பிட்டான் வைங்க, இப்ப உலகம் என்ன ஆயிரும்? உலகம் அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது, இது அற்பமான வாழ்க்கை, ஒண்ணு இல்லைன்னு தெரியுது. என்ன அல்லாஹ் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறான், என்ன மறைச்சிட்டான் தெரியுமா? மவுத் ஆகிற டேட்டை தந்தான்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் செத்து போயிருவோம். இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்டுன்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேட்கறேன். அல்லாஹ் நான் மறைச்சிட்டான், ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா, இன்னொரு நாள் நான் போறேன், இன்னொரு நாள் நீங்க. பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு கூட்டம் வரும், எங்களை கீழே போட்டு விட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஆதி மனிதனை இந்த பலங்கொடையில் தான் கண்டுபிடித்தார்கள். பலங்கொடமானவை என்று சொல்வார்களே, ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தார்களா? இங்கெல்லாம் மனுஷ ஆரம்பத்தில் வந்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய நிலையில் எத்தனையோ ஜெனரேஷன்களை தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் மேல நிக்கிறோம். நாங்க டெம்பரரி என்பது எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தார்கள் மிம்பருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி. ரசூலுல்லாஹ் மிம்பரில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். வ ஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். நீண்ட உரை அல்ல. இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் மக்களே என்று ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்தார்கள். வத்தக்கு துனியா வத்தக்கு நிசாண்டாக, துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நிலையில் ஒரு பொம்புல எப்படி ஒரு ஆம்பளை பயப்படுவானோ ஜினா நடந்துரும். அதே பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்து ரசூலுல்லாஹ் துனியாவை வச்சாங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ் மறந்துடுவீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரி என்று மறந்துடுவீங்க. நீங்க காலையில் இருந்து தாவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவும் கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்று ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்த எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க. ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிஷா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. துனியா உங்களை கவர்ந்தால் ஒரு டைல்ஸ்ல ஆரம்பிப்பீங்க. டைல் பிடிக்க வேணாம்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கும் துனியாவை தந்திருக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான், அதுலயே டிசைனிங் போய் கொண்டிருக்கும். குர்ஆன் ஓத மறந்திருப்பீங்க. அது என்ன டிசைனிங், எப்படி அதுலயே கல்வி ஓடும், அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை சில வேளை பிற்போற்றிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மோமினுக்கு இந்த துனியா அதோட வைக்கிற உறவை பத்தி இஸ்லாம் சொல்லி தருகிறது. வேண்டிய மாதிரி வாழலாம், அப்படி இல்லை, துனியாவோட என்ன உறவு வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மிக சுருக்கமா உங்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு ஜும்மா இடம் தராது. புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை போட்டேன். ஈமான் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பேசினால் அவர் தான் பேசினார். நஜ்ஜாஷி மன்னனுடைய மரணத்தை பேசின ரசூலுல்லாஹ், பைத்துல் மக்தசுடைய கதவுகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், எக்கச்சக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபிரிலே வைத்த பிறகு நடப்பதை சொன்னார்கள், செலூலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுக்கு துவா செய்யுங்கள், அவர் கேள்வி கேட்கப்படுகிறார், மறுமையிலே எழுப்புவான் அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று பயங்கரமான காட்சிகளை சொன்னது ரசூலுல்லாஹ். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கும்படி ரப்பு வருவான், வஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்திலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான் சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் எழுப்பப்படுவார், ஆடை அணிவிக்கப்படுவார், மக்காம மஹ்மூத் என்ற ஒரு இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் என்ற ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உயர்வான இடத்தில் யாருக்கும் பேச இயலாது. ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலு லிமா யுரீத், இந்த கண்ணு பாக்குதென்றால் இந்த கண்ணை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹார்ட் துடிக்குதென்றால் இந்த ஹார்ட்டை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. டாக்டருக்கு ரிப்பேர் பண்ணலாம், ஹார்ட்டை செய்ய இயலாது. டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார், ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ண இயலாது. இதை ப்ரொடக்ட் பண்ணின ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பண்ண அல்லாஹ் வருவான். யாருக்கும் பேச இயலாத நேரம் பெருமானார் மட்டும் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான், யா முஹம்மத், முஹம்மத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என் பெயரை சொல்லுவான், என் பெயரை சொல்லுவான், முஹம்மத் பேசுங்கள் என்பான். அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்விடம் அப்படியே சஜதாவிலே விழுந்து, யா அல்லாஹ், அவர்களை மன்னிங்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ், அந்த கூட்டத்தை மன்னித்து விடு, நான் சஜதாவிலே விழுந்து விடுவேன், என்னுடைய ரப்புல் இஸ்ஸத், நான் அப்படியே விழுந்து விடுவேன். அது ஒரு நீண்ட நேரம் தலையை தூக்குங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான். அல்லாஹ் சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி விழுந்து விடுவேன், மக்காம மஹமூத் என்ற உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி அந்த இடத்தில் தான் நான் விழுந்து விடுவேன், என் ரப்பு என்னை எழுப்பி முஹம்மது அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சிகளை எல்லாம் சொல்லப்படுகிற நேரம் ஒரு மோமினுக்கு என்ன வர வேண்டும், என்ன வர, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய இது சற்பமான வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இப்படித்தான் ஆரம்பிக்கப்படும். ரப்புல் இஸ்ஸத் திறந்து கொடுப்பான், அடியார்களோடு பேச ஆரம்பிப்பான், யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களை அல்லாஹ் பார்ப்பான், அவர்களோடு அல்லாஹ் பேசுவான், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை அல்லாஹ் கொடுப்பான், அவர்களோடு இன்பமான வாழ்க்கை. இந்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் படைத்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா எவ்வளவு இன்பமாக இருக்கு, அதுதான் கால்குலேஷன் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. துனியாவுடைய ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா இப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்தார்கள் ஜசீரத்துல் அரபில் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த மக்கள். ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோழரை சந்திக்கிறார். அவர் யார்? ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு. ஷஹீஹுல் முஸ்லிம், திருமிதி, இந்த ரெண்டுலையும் சேர்ந்த ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஜுலைபி ரழியல்லாஹு கேட்கறாங்க, ஜுலைபி கைஃப், எப்படி அப்பா, எப்படி ஜுலைபி என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இந்தியாரிலே ஹதீஸை கொஞ்சம் பரட்டுங்க. வல்லாஹி அந்த ஹதீஸ் மிகவும் கவலையான ஹதீஸ். ஏனென்றால் ஹதீஸுடைய துவக்கம் மிகவும் அலங்கோலமானவர். பலங்கொடையிலே நீங்கள் மக்களை கண்டிருப்பீங்க, சத தொங்கும் சில பேருக்கு கையெல்லாம் குஷ்டமா இருக்கு. சில பேருடைய பரவாக்கால்ன்றவங்க யானைக்கால் ஒரு மாதிரி இருக்கு, அவங்கள பார்க்கறதுக்கே இயலாது. அல்லாஹுடைய நல்லடியார்கள் இன்றைக்கு சலாம் சொல்வதாக இருந்தால் மோமீன்கள் இந்த பண்புகளை மாற்றிக்கொள்ளணும். மோமீன்கள் எப்படி சலாம் சொல்றாங்க? அவர் ஹாஜியார், அவருக்கு சலாம் சொல்லுங்க. அவர் பெரிய பேர் பெற்றவர், அவருக்கு சலாம் சொல்லுங்க. அவர் புகழ் பெற்றவர், அவருக்கு சலாம் சொல்லுங்க. ஒரு மோமீன் சஜதாவில் நிற்கிறார், அவர் பார்க்க இயலாது, முகமெல்லாம் அலங்கோலமாக நிற்கிறது, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை பேர் முசாஃபஹா செஞ்சுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு பாருங்க, இன்னக்க லஅலா குலுக்கின் அலீம். அவர் மிக உயர்வான பண்பில் இருக்கிறார். அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறார், என்னுடைய நபி, என்னுடைய தலைவர் அப்படிப்பட்டவர். கேட்கிறார், ஜுலைபி எப்படி அலங்கோலமானவர் என்று ஹதீஸ்ல வருது, முகமா எப்படி என்று தெரியல, அவ்வளவு அலங்கோலம், அவ்வளவு அலங்கோலம், மக்கள் உறவு வைக்காத அளவுக்கு அலங்கோலம். அவர் பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் ஹீன்களை எனக்கு வைத்திருப்பான் தானே யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில். என்ன சொல்ல வர்றார்? இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருமே பெண்களை தரல யா ரசூலுல்லாஹ். சொல்லாம ரசூலுல்லாஹ் எப்படி என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம என்ன சொல்றாரு? மனக்குமுறல் அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வயசு வர நேரம் அந்த ஆசை வந்துடும். அவர் முகம் பத்தி இருக்கிறா, அவர் கையில குஷ்டமா, அது கையில தான், காலில் பரவாவா, அவருடைய கல்வில அந்த உணர்வு வந்துடும், அவருடைய இளமையுடைய உணர்வு வரும், ஒரு யுவதிக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன நிலைமை? வல்லாஹி சொல்கிறேன், எனக்கு தெரிய ஒரு 32 வயசு கன்னிக்கும் ஒரு 10 ஆண்டுகள் அழகான ஒரு பெண், இந்த உம்மத்தில் கொஞ்சம் கால் கட்ட திருமணம் பேசுவதற்கு இந்த உம்மத்தில் ஆண்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தி விலை கேட்கிறார்கள், கால் கட்டியண்டா இத்தனை லட்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 வயசு கன்னிக்குமரிகள் தேங்கி நிற்கிறார்கள், அவர்களுக்கு என்ன என்னை போன்று உங்களை போன்று உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா? குழந்தைகளை பெற்றெடுக்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் என்ற ஆசை இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறுமை என்று கொஞ்சம் வந்த பிறகு அந்த மக்கள் தள்ளப்பட்டு முஸ்லீம் உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் நான் பேசுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நிலைமை. ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹுவுக்கும் அதே உணர்வு. இளமை வந்தால் அந்த இளமையில என்ன உணர்வு மனிதனுக்கு வருமோ, அவருடைய தோற்றம் எப்படியும் இருக்கலாம், காலால் ரத்தம் போகலாம், மேல் பத்தி இருக்கலாம், ஆனால் கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி. அடுப்பம் கரையிலே எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது காய்கறிகளை வெட்டி சமைக்கிறார்களே, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் சமைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சீதனம், இந்த டௌரி அவர்களை எல்லாம் திருமணத்தை வைத்து அப்பாலாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூரம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் எப்படி என்ன நினைத்த என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலும் ஒரு மனைவி இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலையும் மறுமையிலும் நபி சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு நாளும் அது மாறாது. பெருமானார் சொல்லி அது நடக்கலன்னு வைங்க, இவர் நபியாண்டு சந்தேகம் வந்துடும். வஹி ரசூலுல்லாஹ் பேசுவது வஹி. என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்சார்களுடைய வீட்டை காட்டினார். அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறா, போய் பெண் கேளுங்க, அவங்க தருவாங்கண்டா. அவர் போறார் ஆசை ஆசையோடு. இவ்வளோ ஆசை இருக்கும் ஒரு பொடி எனக்கு சொன்னால், உலகத்தில் அந்த ஆசையை ஹலால் ஆக்குவதுக்கு, ஹராத்திலே இருப்பது கஷ்டம், ஹராத்தில் போகாமல் இருப்பது அதை விட கஷ்டம். அல்லாஹ்வுடைய ஹலால் ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு மனுஷன் துடிப்பான். அவர் ஓடி போய் கேட்கிற, அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க கல்யாணம் பேச, உங்களுக்கு ஜுலைபி இல்லைன்ட்டாங்க. இல்லை ஜுலைபி, நீங்கள் போய் ஷஹீஹுல் முஸ்லிம், திருமதி, இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஹதீஸை படித்தால் விளங்க, நீண்ட ஹதீஸ் இல்லைன்ட்டா. அவர் ரசூலாட்ட வந்த, யா ரசூலல்லாஹ், ஏலான்ட்டாங்க யா ரசூலல்லாஹ். இது வளமையானது. அவருக்கு யாரும் அவ்வளோ அலங்கோலம் என்றா அர்த்தம், அவ்வளோ அலங்கோலம் யாருமே கொடுக்க மாட்டேங்க. இந்த ஹதீஸை பேசுகிற நேரத்தில் வல்லாஹி ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
4: ஒரு அலங்கோலமான ஒரு மனிதரை சோதனையாக அனுப்பினால் எங்களுடைய முடிவு என்ன? அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய அதாவது அல்லாஹ்வை நேசிக்கிற அத்தனை பண்புகளும் இருந்தால் அவருடைய தோற்றத்தை தான் பார்ப்போமா? அல்லாஹ்வா, அல்லாஹ்வாக்கு என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹி வந்து சொன்னார்கள், யார் ரசூல் அல்லாஹ் இல்லை என்றார். எந்த பள்ளிவாசல் ஜமாத்து தலைவரும் செய்யாத ஒரு காரியம் அருமை அலைஹி சலாத்து வஸ்ஸலாம். நான் போகிறேன் ஜுலைபி பண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேச எத்தனை பள்ளிவாசல் தலைவர்கள் போனார்கள், எத்தனை பேர் போனார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், இந்த துனியா அவர்களை மோகத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிராவுக்கு வாழ்கிற ரசூலுல்லா இதுதான் மைக்கேலை சாட் அசந்து போகிறான். இவரை போன்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எல்லோரும் சலாம் சொல்லுவதாக இருந்தால் சில தினார்களுக்கு, ரியால்களுக்கு சலாம் சொல்லலாம், சில டாலர்களுக்கு சலாம் சொல்லலாம், சில பெருமைகளுக்காக வேண்டி நீங்கள் பே அதாவது லைன் அப் பண்ணி சலாம் சொல்லலாம். உலகத்தில் யாரும் கணக்கெடுக்காத மனிதரோடு ஒரு தலைவர் நிப்பாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? ஜுலைபி அவரோடு தோழமை கொண்டால் ரசூலுல்லாஹ் என்ன குரோம பாரசீக தலைவர்களோடைய தோழமை கொண்டிருக்கிறார். யார் இவர்? யாருமே பேசாத ஒரு மனிதர். ஜுலைபி உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் போனார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். வீட்டிலே நான் பெண் பேசி வந்திருக்கிறேன், உங்களுடைய மகளுக்கு திருமணம். சந்தோஷப்பட்ட அல்ஹம்துலில்லா யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எங்க பிள்ளையா? ரசூலுல்லாஹ்வுக்கு முழு ஜசீரத்துல அரபிலே மதீனாவிலே மூமின்கள் தயாராக இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதுக்கு. அவர் சொன்னார் இல்லை. ஜுலைபீவுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேளான்னு சொல்லல, என் பொண்டாட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, என் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா யார் ரசூலுல்லாஹ்? வீட்டுக்குள்ள போறார். மாப்பிள்ளைக்கு ஏழாண்டா என்ன சொல்லுவார்? சொல்லு ஏழாட்டி, கொஞ்சம் இருங்க வைஃபோட பேசிட்டு வரோம். அவர் மஷூராவுக்கு போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுவதி அங்க நிக்கிறார், கணவனும் மனைவியும் பேசுறார்கள். எவ்வளவு எல்லாம் வந்துச்சு, ஜுலைபிப்புக்கு எங்க பிள்ளைய கொடுக்கறது, அது நியாயமான பேச்சு, அது நேர்மையான பேச்சு. எக்கச்சக்கமானவர்கள் வந்தார்கள், இவருக்கு கொடுப்பதா? அவங்க ஒரு தாயும் தகப்பன அப்படி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த யுவதி கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்ட உமாவையும் வாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லாஹ் எனக்கு பொன் பேசி வந்திருக்கிறார்கள், ஜுலைபீபு என்ற ஜுலைபீபுக்கு ரசூலுல்லாஹ் கேட்டு வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஏழாண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டார். சுபஹானல்லாஹ், அழகாக பாசமாக வளர்த்தெடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறோம், நாங்க சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்க ஊட்டி விடுறோம், அழகா நல்ல பாடசாலைகளுக்கு அனுப்புறோம், நல்ல கல்விகளை எல்லாம் கொடுக்கிறோம். ஒரு பருவம் வருகுது, அந்த நேரத்தில் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது, புள்ள தப்பான ஒரு மாற்று அன்பரோடு சில வாப்பா மார்கள் அழுகிறார்கள், சில உமா மார்கள் துடிக்கிறார்கள். அந்த பிள்ளையிடம் சொன்னா, விட்டுட்டு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் மாற்றும இஸ்லாத்தையும் விட்டு மாற்று மத அன்பர்களோடு ஓடியவர்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். காதல் காதலிலே சிக்கி கொண்டா உம்மா அழுது சொன்னாலும், வேணாம் அவன் கெட்டவன் என்று சொன்னாலும், இவன் சரியில்லைன்னு சொன்னாலும், இந்த திருமண பந்தத்தை உடைக்காத பிள்ளைகளை வேணுமானால் உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க, அதான் குடும்பம் குடும்பமாக பார்த்திருப்பீங்க. ஒரு அன்சார் யுவதி ஜசீரத்துல் அரப், என்ன நடந்தது தெரியுமா? மதீனாவில் அவர்கள் கல்விலே சுமந்தது உலகத்தை அல்ல, துனியாவை அல்ல, ஆகிராவை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய கல்வி பறி போயிருந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அந்த கல்விலே பெரிய இடம், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. அந்த பெண் சொன்ன, வல்லாஹி நான் ஜுலைபீபை திருமணம் முடிக்க போகிறேன், ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்தார், ரசூலுல்லாஹ்வுக்கு கேளாண்டு சொல்ல இயலாது. இப்படி யுவதிகளை நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் உலகத்துள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்க பிள்ளையை போய் படிக்க வச்சாலும் வல்லாஹி இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஜசீரத்துல் அரப் நடுங்கி நின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள். திருமணம் நடக்கிறது, அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராணி அல்ல, ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்துத்தான் அந்த பெண்ணை அவர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி, உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜுலைபீபை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்ன அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கிறார்? அல்லாஹ் ரப்பல் இஜ்ஜத் அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை, அப்படி கொடுக்கவில்லை. வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் நபிக்கு, குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்துட்டு இப்ராஹிம், குழந்தை வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், மனைவி வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரழியல்லாஹு வாழ்க்கையை கொடுத்தான், அற்புதமான மனைவியை கொடுத்தான், கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டான் வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், இந்த ஜிஹாதுக்கு மட்டும் வேணா, துனியாவிலே ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, என்ன விருப்பப்பட்ட மனைவி, ஆசையோடு இன்றைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஜிஹாதை மறந்துடுவோம், ஜிஹாது வேணாம் என்று ஜுலைபீப் ரழியல்லாஹு வீட்டில் இருக்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான்,
2: ஜுலைபீப் சுதாகரித்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதைகளை போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஜுலைபீப் ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிஹாது முடிந்தால் பெருமானார் போவாங்க, போய் பார்ப்பாங்க, யாரும் மரணித்தாங்க. ஏழு முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்தார். ஏழு பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார். அவர் ஏழு பேரையும் காலி பண்ணி அவருடைய ரூஹை அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், பார்த்து விட்டு சொன்னார்கள், கத்தல ஜுலைபீபு சபஅத்து மினல் முஷ்ரிக்கி வக்குத்தில, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஏழு பேரை அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஏழு பேரை காலி செய்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இது கதையல்ல, இது கதையல்ல. பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ, இப்ப இது கதையல்ல, நடந்த நிஜ சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள். அனுப்பிவிட்டு அப்படியே அடவணைத்துக் கொண்டார். ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தையை அரவணைப்பாங்களே. நாங்க பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ, சிரியாவுல பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது. ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல, ஜனாசா. அப்படின்னு இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு விடந்து வாப்பாட்ட கேட்கிறாங்க, ஜனாசாவை தாங்க. சுபஹான் அல்லாஹ், அது மிக உணர்வாக இருந்தது. அவர் கையை கொஞ்ச நேரம் அல்லாஹுடைய நல்லடியார்லே குழந்தை என்னோட வாழுது என்று சொல்ல போகல எவ்வளவு

அல்லாஹ்வை கைகளுக்குள் போட்டு உள்ளே எடுத்து நெருக்கிக் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் நெசுக்கிக் கொண்டு நெருக்கிக் கொண்டு ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஜுலைபீபு மின்னி, ஜுலைபீபு மின்னி வஅன மின்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது. ஜுலைபீப், நீங்கள் எனக்குள் ஜுலைபீப், நான் உங்களுக்குள் ஜுலைபீப். என்ன சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஜுலைபீப் நீங்களுடைய குடும்பத்தார் ஜுலைபீப், நான் உன்னுடைய குடும்பத்தார், உலகமே உங்களை கைவிரிக்கிற நேரம் ஜுலைபீப், உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து உங்க நீங்க நல்ல வாழணும் ஆசைப்பட்ட ஒரு ஆள் அப்படி நடக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜுலைபீபு மின்னி மின்ஹு, நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் ஜுலைபீப். பெருமான செல்லனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது. உமர் பின் ஹத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்திலே இந்த ஜுஹாதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்கக்கூடாதா யா ரசூலல்லாஹ். இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. துனியா அவர்கள் பக்கத்தில் கூட இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார், தப்பினோம், இன்னொரு நாள் போய் குடும்பத்தோட வாழலாமே, இன்னொரு நாள் வாழலாமே. யா ரசூலல்லாஹ் ஜுலைபீபை தூக்கிய மாதிரி உமரை, உமருடைய உடம்பில் உயிர் இல்லாத நேரத்தில் உமர் ஷஹீதாக்கப்பட்டு உமரை நீங்கள் தூக்கி கொண்டு உமர் எனக்குள் நான் உனக்குள் என்று சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், அது இந்த உமருக்கு நடக்க கூடாதா யா ரசூலல்லாஹ், உமர் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ். உமர் ரதியல்லாஹு ஒரு பக்கத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு என்னமோ ஒரு தூரத்தை பார்க்கிறது போன்று பார்த்த ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், புன்முறுவல் புகுத்தார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது, இப்பொழுது நீங்கள் சிரித்தீர்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு நாள் ஜுலைபீப் உயிரோடு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜுலைபீப் எப்படி? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுரு எங்களை வைத்திருப்பான். சொல்லாமல் சொன்னார், இந்த துனியாவில் எனக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் ரசூலல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்கள், பாருங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், ரசூலல்லாஹ்வுடைய கையிலே ஜனாசா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜுலைபீபுடைய மாளிகையை கண்டேன், அல்லாஹ் சொன்ன மாளிகை எனக்கு காட்டினான், ஜுலைபீபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி ஹவுருலீனை பார்த்தேன், அவருடைய கால் தெரிய பார்த்து நான் தலையை திருப்பிக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், முஅ்மின்களுக்கு அல்லாஹ் அந்த நபி பேசினால் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் பிரதனுடைய ஜனாசா கையிலே அவருடைய மறுமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டுகிறார். அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான ஹவுருலீன் அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், இந்த துனியா என்ன, ஆகிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியல் புரிவான. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهுடைய நல்லடியார்களே, உலக மோகம் மறுமையை மறந்த முஸ்லிம்கள் உலகத்தில் எவ்வளவு மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாஹி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அவன் பிடிக்கிற நோன்பு, அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவது இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானை அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும். இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது. அவன் எவ்வளோ அல்லாவை நெருங்குகிறானோ, அல்லாஹ் எவ்வளோ அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்குறான், அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உகது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். மெசேஜ் எப்படி போகுதென்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது. சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீனை விட்டும் அவளுக்கு இந்த வாழ்க்கையும் எதிர்பார்க்கல். அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ஒரு பெண் யுத்த களத்தை நோக்கி வருகிறார்கள். யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் உகதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறாள். வந்து கேட்குறாங்க, அறிமுகமான ஒரு பெண் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி? அந்த நேரத்தில் அந்த சஹாபி, அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற, யுத்தம் முடிச்சு உங்கள் வாப்பா மௌத்தாயிட்டார், இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி அந்த கல்பு, எப்படி ரசூலுல்லாஹ்வை நேசித்திருக்கேன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா ஆஹிரா, ஆஹிராவை போதித்தவரை நேசித்தால் ஆஹிராவை நேசி

0: நல்லடியார்கள் கதையாக கேட்காதீங்க. அதுவாக உங்களுடைய மனைவியாக இருந்தா, நீங்களாக இருந்தா, ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தா, சர்வசாதாரணமாக தாங்கலாமா? ஒரு மனிதனை காட்டுங்க, இதை தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க. நான் ஒரு பெண்ணை காட்டுகிறேன், ஜசீரத்துல் அரபுல ஒரு பெண்ணை. ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி என்று கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சுகமாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, குல்லு முசீபத்தின் பஅதுஹு ஜலல், எல்லா முசீபத்தும் அதுக்கு பிறகு எனக்கு நார்மல் ஆகிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் நல்லமா, ரசூலுல்லாஹ் நல்லமா, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சும்மா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கவில்லை. மறுமை அவர்கள் நேசிப்பதற்கு காரணம் என்ன? ரபியா இப்னு, அதாவது கஃபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ரபியா இப்னு கஃபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய நைட் தங்குறாங்க. தங்கினா தஹஜ்ஜத் வேளை ரசூலுல்லாஹ் எழும்பிட்டாங்க. எழும்பினா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் குது எடுப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன வேணும் சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் கேளுங்கள். கேட்பது நபி, கேட்பது நபி. அவர் கேட்க, ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அவ்வளவு நேசிக்குது, அவரிடம் கேட்கிறார், ரபியா இப்னு கஃபல் அஸ்லமி ரழியல்லாஹு அன் என்ன வேணும். ஸஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், ஒரு நபி கேட்டா, எனக்கு வீடு வேணும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தோட்டம் வேணும், எதுவும் அல்லாஹ் கபூலாக்குவான். நபி, நபிக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்மா கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? துனியாவை கேட்பதற்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது. தஹஜ்ஜத்துடைய வேலை, நானும் நீங்களும் தஹஜ்ஜத்துக்கு எழுமினா துனியாவை கேட்க எழும்புவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன கேட்டார் யா ரசூலுல்லாஹ்? உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். எப்படி மறுமைய மோகம் கொண்டார்கள் ரசூலுல்லாஹ். முஸ்லிம் ஹதீஸை பரட்டி பாருங்க, ரசூலுல்லாஹ் அதோட நிக்கல நிக்கலாம். ரபியா வேற எதையாவது கேளுங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க வேற ஒன்று எதிர்பார்ப்புல. அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கிற ரபியா, தஹஜ்ஜத்துடைய வேலை முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறான். நபி கேட்கிறார், எல்லாம் திறந்து கொடுக்கப்படும். ரபியா வேற எதையாவது கேளுங்கள், ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க ஆப்ஷன். அதுதான் என்றார், அதுதான் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்றார். ரபியா, எனக்கு உதவி செய்யுங்க. என்னன்னு கேட்டார், அதிகமாக சுஜூது செஞ்சு மறுமையில் எனக்குரிய பாக்கி என்னோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள் ரபியா ஆண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் நீங்கள் ஜசீரத்துல் அரபில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள். வல்லாஹி, எந்த பல்கலைக்கழகத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாசறையில் வளர்த்த மனிதர்கள். சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருகிறார்கள். முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. சௌபான், என்ன சோமி இல்லையான்னு ரசூலுல்லாஹ் கேட்டார். இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை வேறு எதுவுமே இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். ஏன் வாடி போயிருக்கிறது முகம் யா ரசூலுல்லாஹ்? எனக்கு திடீரென ஒரு சிந்தனை வந்து விட்டது, நான் உங்களோட பேச வேண்டும் என்று வந்தேன். என்ன தௌபான்? வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், உங்களோட இருந்தால் எனக்கு அமர்கலமாக இருக்கும், நான் உங்களை விட்டு வீட்டுக்கு போய்விடுவேன் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு வேணும் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நேரம் நான் ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் யா ரசூலுல்லாஹ். வல்லாஹி இது என் நிலைமை யா ரசூலுல்லாஹ், உங்களோட இருந்தால் எனக்கு என்னமோ எல்லாம் கிடைத்த மாதிரி, நான் அப்படியே உங்களை விட்டும் கொஞ்சம் நகர்ந்து போனால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குது யா ரசூலுல்லாஹ். இது கல்பு ஒருவரை நேசித்தால் அப்படித்தான் இருக்கும். காதலன் காதலிக்குள் இப்படி பேசிக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. காதலன் காதலிக்குள் ஜசீரத்துல் அரபில் மதீனாவில் இது நடந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. யா ரசூலுல்லாஹ், எனக்கு திடீரென்று சிந்தனை வந்து விட்டது. என்ன சிந்தனை தெரியுமா? இந்த துனியாவிலே எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் யா ரசூலுல்லாஹ். இவர் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர் சௌபான் ரழியல்லாஹு அன்ஹு. நான் வேண்டும் என்றால் உங்களை வந்து பார்த்து விடுவேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி எனக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கினார் யா ரசூலுல்லாஹ். சொர்க்கத்தில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் யா ரசூலுல்லாஹ். சௌபான் நபிமார்களுடைய அந்தஸ்தோடு இருக்க முடியாது, நான் சாதாரண ஆள் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை தந்தால் நீங்கள் நபிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த சௌபான் உங்களை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால், யா ரசூலுல்லாஹ் உங்களோடு பேசணும் என்று ஆசைப்பட்டால், எப்படி யா ரசூலுல்லாஹ் உங்களை வந்து பார்ப்பது, எப்படி யா ரசூலுல்லாஹ் உங்களோடு பேசுவது, இந்த சௌபானுக்கு எப்படி யா ரசூலுல்லாஹ் அது முடியும்? ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், ஏழு வானத்துக்கு மேல் இருந்து வகை வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது சுஹதாக்களோடு சாலியன்களோடு யாரோடு அவர்கள் தோழமை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த நேசத்தோடு அவர்கள் என்ன தோழமையில் இருக்கிறார்களோ அந்த தோழமைக்கு அவர்களோடு அல்லாஹ் வைப்பான், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துன்யா என்ன ஆகிரா என்ன நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மோமின்கள் ஆகிராவுடைய வாழ்க்கை இன்னும் முஸ்லிம்கள், அதிகமான முஸ்லிம்கள் நம்பவில்லை. இது ஒரு கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுமையில் சொர்க்கத்திலே வீடா, சொர்க்கத்திலே பெரிய மாளிகையா, ஹூருல் ஈன்களா, அப்ப பாப்பமே. இது முஸ்லிம்களுடைய சிந்தனை, இது மாற்றப்பட வேண்டும். மறுமையை நேசிக்கக்கூடிய மோமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியிருப்பான்.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையெடுக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோரில் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள்.
2: 10 தினங்கள்ல துவா விசேஷமான துவாவுக்குரிய தினங்கள், ஜிக்ருக்குரிய தினங்கள். அந்த ஹதீஸ்ல வருது, வ கைருமா குல்து அன வ நபியூன மின் கப்லி லா இலாஹா இல்லல்லாஹ், நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதுல ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, இப்ப இஷாவுலையும் என்ன சிக்கருக்கு பின்னால 10 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதோட நாங்க போதுமாக்கி கொள்றது இல்ல, நாங்க தனியா உட்கார்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட லா இலாஹா இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல, உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம், எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது, வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. குர்ஆன்ல அறிந்து கொள்ளுங்கள், வணங்கப்படுவதற்கு அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்ல. நாங்க ஒவ்வொருவரும் தனிமையில உட்கார்ந்து என்ன அந்த ஹதீஸ் வருது, நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹா கூடுதலா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலா சொல்லுங்க, தஹ்லீல் உண்டா லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை கூடுதலா செய்யுங்க. அதனால விசேஷமாக இந்த 10 நாட்கள் இன்னைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல, இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு 100-200 பேர் இங்க சேர்ந்தோம், எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்களை பாவங்களை விட்டோம், எங்களை மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால இந்த 10 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதிகமாக கூடுதலாக தஸ்பீஹில தஹ்மீதுல தஹ்லீல்ல ஜிக்ர்ல திலாவத்துல துஆவுல நபி அவர்கள் ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது, இந்த 9 தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் அனே நானும் அப்படித்தான், நாங்க எல்லாம் பலவீக்கரை என்ன நோன்பு, அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப் ஆச்சரியமான நோன்பு. என்ன நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க, தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒன்னர் அவர் ரெண்டு அவருக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி, இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன, சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபுல் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபுல் நோன்பு என்ன, சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்ல அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனாலதான் சுண்ணத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நீ ஏற்றி வைக்கலாம். ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல. ஃபஜ்ருன்னா அசானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கல்லன்னா நீங்க நஃபுல் நோன்புகளை என்ன செய்யலாம், ஜுஹருக்கு முன்னால நீயத்து வச்சு கொண்டாலும் போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் 7 மணி 7:30 மணி 8 மணிக்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கதா, ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் 4 விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நோன்புகள்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானுடிக்கின்ற நேரம் இது.
3: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدًا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. رب إني لما أنزلت إلي من خيرٍ فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: எதிரொலிக்குமாம் அந்த அளவுக்கு சத்தமா மினாவுல கூடாரங்கள் சத்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்கள் இந்த தக்பீருடைய சப்தம் வரும். அதனால் நாங்க எங்க பெண்மணிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். தக்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல, நாங்க சத்தமா சொல்லுவோம். பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள நாங்க சொல்றதை பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும், எங்கட மகனும் மகளும் பார்க்கணும், எங்கட பேரன் பேத்திகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் முழுக்க முழுக்க ஏகத்துவம். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத வ அசீலா. அல்லாஹ் தான் ஆக பெரியவன், முழு புகழும் அவனுக்குரியது தான். அவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல. சதக வஅதா, அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். நபி அவங்களுக்கு சொன்னானே, உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம். சதக வஅதா, அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான். தன்னுடைய அடிமை அல்லாஹுடைய மாண்பு அல்லாஹுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்பீரில் சொல்லப்படுது. அதனால ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல, நாங்க சொன்ன தொழுகிறோம், முந்தின சுன்னத் தொழுகிறோம், பிந்தின சுன்னத் தொழுகிறோம். அந்த பிறநாளுடைய தினம். அதனால தான் குர்ஆன்ல வருது, இன்னா அஅதைனாகல் கௌசர், நாங்க உங்களுக்கு நிறைய கயிறுகளை தந்தோம், நலவுகளை தந்தோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்புக்காக வேண்டி நீங்க தொழுங்க, இன்னும் நீங்க அருங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்துல கிர 10லிருந்து 13 வரைக்கும் உதுஹையாவுடைய அமல் மிக முக்கியமான ஒரு அமல். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸிஅத்தன் லிஐ யுதஹிய ஃபலம் யுதஹி, யாரு உதஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யாரு கொடுக்கலையோ, ஃபலா யஹ்தரன்ன முஸல்லானா, அவரங்கட தொழுகிற இடத்துக்கே வரவேண்டாம். அதாவது ஒவ்வொரு உதுஹையாவுடைய மிருகத்திற்கும் லிக்குல்லி ஷஅரத்தின் ஹசனா, ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு நன்மை. முதலாவது சொத்து ரத்தம் கீழே உழுவுற நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஷாஃபி மதஹபுல வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஹனஃபி மதஹபுல வாஜிப், ஆனா ஷாஃபி மதாவில மிக முக்கியமான ஒரு சுன்னா உதுஹியாவுடைய அமல். அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்கள்ல நாங்க ஈடுபடுவோம். அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு உண்டு தனிப்பு என்னன்னு சொன்னா, சில நேரத்துல என்ன செய்யறாங்க, வாங்க நீங்க வந்து மாட்ட அறிங்க நாடு தொடைய நிறுத்தத்துக்கு பின்னால சல்லித்தாங்க, அது பிழை. முதல்ல மாடோ ஆடோ ஒட்டகமோ அதுக்கு நாங்க சொந்தக்காரனாக ஆகணும். சொந்தக்காரனாக ஆனா தான் எங்களுக்கு நீயத்து வச்சு எங்களுக்கு அறுக்கணும். நாங்க தொடைய வாங்கினா இறைச்சி வாங்குற மாதிரி தான், அது உதகையாவாக ஆகாது. அதனால எங்களை சமூகத்துல நடக்க முந்தி எல்லாம் அப்படித்தான் நடந்துச்சு. முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க, சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும், இத்தனை கிலோ இருக்கும். நாங்க 3-4 லட்சம் கொடுத்து மாடு வாங்குறோம், அதுல ஒரு 3-4 கிலோ குறைஞ்சா என்ன, கூடினா என்ன? நாங்க லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம், அதுல ஒரு 5000-10000 பார்த்து எங்களை முழு உதகையாவுடைய நன்மைய வீணாக்க இயலாது. எங்களை சமூகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன, ஒரு ஆள் ஒரு அந்த மிருகத்தை விற்கிறவர் சொல்லுவாரு, ரைட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போங்க, நீங்க அறுங்க, அழுத்தத்தை பெறோம், 4 தொடை நாங்க நிற்கிறோம், எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்துட்டு போங்கன்றது இயலாது. முதல்ல அந்த மாட்டை அந்த ஆட்டை அல்லது அந்த ஒட்டகத்தை பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிடணும். உங்கள்கிட்ட முழு பணம் இன்றைக்கு கொடுக்க வசதி இல்ல, அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அவர் உங்களுக்கு இந்த மாட்டை விட்டுட்டாரு, அதாவது விலையையும் நிர்ணயித்தாரு, 3 லட்சம் 4 லட்சம். நீங்க இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்க, நாளைக்கு 2 லட்சம் கொடுத்தீங்க, பிரச்சனை இல்ல, விலை நிர்ணயிக்கப்பட்டு நீங்க 100க்கு 100 சொந்தக்காரனாக ஆனா தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், அறுக்கலாம். அதுல 7 பங்குகள் வசதி இருந்தா ஆக நல்ல மென்ன, ஒரு ஆள் முழுக்க ஒரு மாட்டை கொடுக்கறதுதான் ஆக சிறந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தாங்க. நபி அவங்கள்ட்ட பெரிய வசதிகள் இல்ல. நான் நினைக்கிறேன் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு யமன்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க 100 ஒட்டகம். நபி அவர்கள் 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்துட்டு மீதமுள்ள 37 ஹதரத் அலிக்க கொடுத்தாங்க. அப்ப 100 ஒட்டகம் என்றது என்ன, சாதாரணமான ஒன்றா? ஒரு மாடு அறுத்தாவே அந்த இடம் எப்படி, அதை விட ஒரு 2 மடங்கு கூட 3 மடங்கு கூட ஒட்டகம். நபி அவர்கள் 100 ஒட்டகத்தை ஹஜ்ஜத்துல் வதால் அறுத்தாங்க. ஹதரத் ஹகீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருது, அவர்கள் 100 ஒட்டகத்தையும் 100 அடிமைகளையும் ஹஜ்ஜுக்கு எடுத்துக்கொண்டு வருவாங்க. அரஃபாவுடைய தினத்துல 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. 100 அடிமை என்ற கிட்டத்தட்ட 100 வாகனம் மாதிரி. ஒரே சபையில 100 வாகனத்தை கிப்டா கொடுக்கறா லேஷா, 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. அடுத்த நாள் பெருநாளுடைய தினத்தில் 100 ஒட்டகைகளை அறுத்து குர்பான் செய்வாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால ஆக சிறந்தது என்ன, மாடுண்டா 7 பேர் சேரலாம், அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது, உங்களுக்கு ஹுதுபால் எல்லாம் உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க. அதனால என்ன, அந்த உதுஹியாவுடைய அமல் மிக சிறந்த ஒரு அமல். அதுல என்ன, ஏழைகளுக்கு அந்த நாட்கள்ல தான் மாமிசம் சாப்பிடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குரான்களை நாங்கள் சொல்லுவது, அதே மாதிரி உதுஹியா எல்லாம் கொடுப்பது. ஆனால் இவைகள் எல்லாத்துடைய நோக்கம் என்ன, எல்லாத்துடைய நோக்கம் என்னண்டா, இங்க நோக்கமே தியாகம். உதுஹியா உருவானது எதனால, ஒரு குடும்பத்துடைய தியாகம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 3 மிக முக்கியமான தியாகங்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல மிக அதிகமான அமல்கள். அவர்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது ஏகத்துவத்திற்காக வேண்டி பேசினாங்க, அதனால் அவரை நெருப்புல தூக்கி எறியப்பட்டார். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது, அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பாதுகாத்தான். தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்னால வந்தார்கள். அதனால் அந்த தியாகத்திற்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட பரிசு தான் ஒவ்வொரு தொழுகையில நாங்க அத்தஹியாத்துல ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களோட பெயரை ஞாபகப்படுத்திக் கொண்டோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத் அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம். கொஞ்சம் கணக்கு எடுங்களேன், எங்களால கணக்கு இடையிலுமா எங்களுடைய இலங்கையில் உள்ள 20-22 லட்சம் முஸ்லீம்கள், இந்தியாவில் ஒரு 25-30 கோடி முஸ்லீம்கள், பாகிஸ்தான்ல 20 கோடிக்கு மேல, பங்களாதேஷ்ல 20 கோடிக்கு மேல, இந்தோனேஷியால 32 கோடிக்கு மேல, இப்படி உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் அதுல தொழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க? அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் கணக்கான தடவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பெயர் சொல்லப்படுதுண்டா? அதெல்லாம் அவருக்கு பேசி சேர்ற துஆ தான். அந்த நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த தயாரானாங்க. அதுக்குரிய அல்லாஹ் பரிசத்தான் கயாமத் வரைக்கும் தொழுகையில அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படணும். ரெண்டாவது, அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவுக்காக வேண்டி மனைவியையும் பச்சில பாலகனையும் விட்டுட்டு போனாங்க மனித சஞ்சாரமற்ற இடத்துல. அதற்காக அல்லாஹுவால கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் அந்த ஜம்சம். அதுவும் எல்லை இல்லாத முழு உலகத்திலிருந்து போறவங்க குடிக்கிறாங்க, கொள்றாங்க, இப்ப கடகல்ல விற்கிறாங்க, முழு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன கிணறு வத்தியதாக வரலாறு இல்லை. ஏன்? அது அவருடைய மனைவி, அவருடைய மகனுடைய தியாகம். மூணாவது, அவருடைய மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வந்தாங்க. வாப்பா கேக்குறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவுட கண்டேன். நீங்க கேக்கணும், கனவு தானே என்று சொல்லி. நபிமார்களுடைய கனவும் வஹி, ருயல் அன்பியாயி வஹியும், நபிமார்களுடைய கனவுகளும் வஹி. எங்கட கூட கனவு வஹி இல்ல, நாங்க கனவுகள் ஏதாவது கண்ட அலட்ட வேண்டிய தேவையும் இல்ல. கனவு அதை பெரிசா அலட்டி கொண்டு யோசிச்சு கொண்டு, சில பெண்மணிகள் நான் அப்படி கனவு கண்டேன், நான் இப்படி கனவு கண்டேன், அதுக்குத்தான் பேரு கனவு. கனவுல எல்லாம் வரும், நாங்க நினைவுல நினைக்கிறது எல்லாம் கனவுல வரும், அது அலட்ட தேவல்ல. ஆனா நபிமார்களுடைய கனவு வாஹி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மகன்கிட்ட கேக்குறாங்க, மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன். ஃபந்துர் மாதா தரா, என்ன சொன்னாங்க? யா அபதி இஃஅல் மா துஅமர் சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செஞ்சு முடிங்க, பொறுமையாளர்களில் என்னை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. நான் பொறுமை செய்கிறேன், அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணல. அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்ன பெற்றுக் கொள்வீங்க, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. ஆனா வாப்பாவால புள்ளை அறுக்கிறது என்பது லேசான விடயமா? ஆனா அல்லாஹுடைய சோதனைய பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னஹாதா லஹுல் பலா உல் முபீன். நாங்க இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனை உண்மையிலேயே பெரிய சோதனை. சில நேரத்துல மாணவர்கள் எழுதிட்டு வந்து சொல்லுவாங்க, பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஆனா அந்த பேப்பரை எடுத்த அந்த சேர்மாரோ அல்லது முக்கியஸ்தர்களோ சொல்றாங்க, இந்த தடவை நாங்க ஃபைனல் எக்ஸாம் கொஞ்சம் பாரமா தான் எடுத்தோம், கேள்வி கஷ்டமா ஈக்கும். அல்லாஹுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சோதித்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அவரை நாங்க பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் வருது ஹதீஸ்ல, நபிமார்களுக்கு சாதாரணமான 100 பேருடைய சக்தி. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சாதாரணமான 100 பேருடைய பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 100 பேருடைய பலத்தை வைத்து தான் தன்னுடைய மகனை அறுக்குகிறார்கள். ஆனால் அவர் அறுபடல்ல. இதுதான் அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு அன்பு இறக்கம். என்ன அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? நீங்க சில தியாகங்களை செய்ய முன்னால வரணும். அந்த தியாகங்களை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க. இப்ப அந்த செய்ய தியாகத்தை செய்ய விடமாட்டான். அல்லாஹ் வேறொரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மகனை கீழே படுக்க வைத்து குர்ஆன்ல வருது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லிஜபீன், ரெண்டு பேருமே வழிபட்டு மகனை கீழே புரட்டி அவரை அறுக்க நேரத்தில் அந்த கத்தி அறுபடல. குர்ஆன்ல தெளிவா வருது, நாங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை, அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைத்தோம் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஒன்றுக்குத்தான் இன்றைக்கு அமல். அரபு நாட்டில், சவுதியில, மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள், அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகள் போகுது, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எத்தனை ஆயிரம் மாடு, முழு உலகத்துல எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு நாளையில. அதனால நாட்டுடைய சட்டத்தையும் நாங்க மிச்சம் கவனமா ஃபாலோ பண்ணணும். இந்த எங்களோட உதகையாவுடைய நாட்கள் அவங்களோட பொசல் லீவும் வருது. அரசாங்கம் என்னென்ன உத்தரவுகளை போட்டி வைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க மதிக்கணும், அதுல நாங்க கவனம் செலுத்தணும். அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் எமேத்துலமா உங்களுக்கு தருவாங்க. அதனால நாங்க எதை சொல்ல வரோம், இந்த பிறை பத்து, பிற பதினொன்று, பிற பன்னெண்டு, பிற பதிமூணு, இந்த நாலு நாளைக்குள்ளால உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கப்படுது. அந்த ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தீனுக்காக நானும் நீங்களும் நினைக்கணும் தியாகம். நாங்க எங்கட பசாரல கடையில வியாபாரம் செய்யும் போது ஏமாத்தல, யாருக்கும் மோசடிகள் செய்யறல்ல, சிறிய விலைக்குள்ள பெரிய விலைக்கு நாங்க விற்கிறல்ல, பழச புதுச்சின்னு சொல்லி கொடுக்கறல்ல. வியாபாரம் செய்யறவங்க நினைக்கணும் எனக்கு முன்னால் உள்ள தியாகம் இதுதான். நான் உண்மையாக, நேர்மையாக, நம்பிக்கையாக, நாணயமாக நான் எடுக்கிற பணத்திற்குரிய பொருளை பூர்த்தியா கொடுக்கணும். குர்ஆன்ல வருது, அந்த கூட திஜாரத்தன் அந்த தராதி மின்கும், வியாபாரம் நடக்கும் பொழுது ரெண்டு பேருடைய பொருத்தம் இருக்கணும். நீங்க ஒரு பொருளை கொடுக்கிறீங்க, வாங்குறவர் உண்மையில திருப்தி இல்லாம வாங்கினா அந்த வியாபாரம் அது நூற்றுக்கு நூறு ஹலால் ஆகாது, சில வேளை 50% 60%. நாங்க யாருக்காவது எதையாவது விற்கிறோமா, அவர் திருப்தியாக எங்களுக்கு எடுக்கணும். திருப்தி இல்லாட்டி ஏல குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அதனால வியாபாரம் செய்யறவர்களும் எங்கட வியாபாரத்தில் உள்ள தியாகம் என்ன, அவன் இவன் செய்யறான், பக்கத்து கடைக்காரன் செய்யறான், மாற்று மதத்தவன் செய்யறான், நான் அப்படி செய்யாட்டி எனக்கு பிசினஸ் நடக்காது, எனக்கு வியாபாரம் நடக்காது, எனக்கு கஸ்டமர் பேஸ் இல்ல, அதை நாங்க நினைக்கணும். எங்களுக்குள்ள தியாகம் இதுதான். நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தை படித்தவன், தீனுடைய அடிப்படையில வாழ்றேன், நான் சட்டப்படி முறைப்படி நான் யாரையும் ஏமாத்தறல்ல. வார கஸ்டமர் ஏமாத்துறோம் இல்ல, அரசாங்கத்தை ஏமாத்துறோம் இல்ல, கஸ்டமருக்கு பொய் சொல்றோம் இல்ல, அரசாங்கத்துக்கு பொய் சொல்றோம் இல்ல, நான் நேர்மையா நான் செஞ்சா எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் தான், ஆனா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்ல அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரியாக இருக்கலாம் அல்லது வர்க் பண்றவங்களாக இருக்கலாம், எங்களுக்குள்ள முஜாஹதா என்ன, நான் எனக்கு எட்டவர் என்றா, எனக்கு பத்தவர் என்றா, அந்த பத்தவர் முழுமையா அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும், அந்த பொஸ்ஸுக்கு கொடுக்கணும், அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கணும். அதுல நான் குறைவு செய்யலா, 8 hours 10 hours என்ற பூர்த்தியா கொடுத்தா தான் நான் எடுக்கிற சம்பளம். நாங்க நினைக்கணும் எனக்குள்ள முஜாஹதா இதுதான். இன்றைக்கு அநேகமாக மற்றவர்களை கம்பையா பண்ணுவாங்க, அடுத்தவர்களை பார்த்து நாங்க எங்களை திருப்திப்படுத்தலாம், நாங்க ரப்பத்தான் சந்தோஷப்படுத்தணும், ரப்பத்தான் திருப்திப்படுத்தணும். அதனால பொஸ்ஸாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஃபேக்டரியில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறவராக இருக்கலாம், அதுல எப்படி எப்படியான குவாண்டிட்டி, எப்படி எப்படியான குவாலிட்டிய நாங்க மெயின்டைன் பண்ணணும், இந்த எங்களுக்கு அரசாங்கத்தால வேற வழிகளால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த குவாலிட்டி அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் பெண்களோட தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க, அவங்க நினைக்கணும் இதுல நான் ஹராம் ஹலால், பெண்களோட உறவாடுறது, பேசுறது, கதைக்கிறது, அவர்களோடு தவறாக நடக்கிறது, இதெல்லாம் ஆகப்பெரிய பாவம். அதனால எனக்குள்ள முஜாஹதா என்ன, நான் இஸ்லாமிய முறைப்படி. மேலான பெரியார்களே, சகோதர்களே, நான் எதை சொல்லிக் கொண்டு வரேன் என்று சொன்னா, இந்த பத்து நாளோட எங்கட விஷயம் முடியறல்லே, லைஃப் டைம் நாங்க அல்லாஹூ ஆலம் எவ்வளவு காலம் எங்களை இந்த உலகத்துல வாழ வைப்பானோ தெரிய, அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும், தியாகத்தோட வாழணும். காலையில ஃபஜ்ருக்கு எழும்பி மஸ்ஜிதுக்கு வர்றது ஆகப்பெரிய தியாகம். இரவேல நேர காலத்தோட படித்தாத்தான் மஸ்ஜிதுக்கு வரலாம். நாங்க ஃபஜ்ருக்கு வந்து ஜமாஅத்தோட நாங்க தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நாங்க சில வருஷங்களுக்கு முன்னால யூஎஸ்ல ஜமாத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அநேகமா புளோரிடால ஒரு பள்ளியில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். காலையில ஃபஜ்ர் தொழுததற்கு பின்னால ஒரு 6:30-7 மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் ஆண்களும் வராங்க, சில பெண்மணிகளும் வராங்க. ஆண்கள் வந்து ஒரு ரூம் உள்ள போறாங்க, பெண்மணிகள் யங் பெண்மணிகள் அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க இன்னொரு ரூம் உள்ள போறாங்க. அப்ப அந்த பள்ளி ஹசரத்துல நான் கேட்டேன், இது என்ன இவங்க சொன்னாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் போன ரூம்ல ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவங்க எல்லாம் கைஃபுது பண்றாங்க. இந்த ரூம் உள்ளுக்கு ஒரு பெண் ஹாஃபிதா இருக்கிறா, அவங்கள்ட்ட இந்த கேர்ள்ஸ் கைஃபுது பண்றாங்க. காலையில 10:00-11 மாதிரி அந்த ஆம்பளை புள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து அவங்களோட கொண்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட அந்த ஸ்நாக்ஸ அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் மாதிரி ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு மறுக்க போனாங்க. நான் ஹசரத்துல கேட்டேன், இது என்ன இப்ப அவங்களோட ஹோம் ஸ்கூல், அவங்க ஆன்லைன்ல என்ன செய்யறாங்க படிக்கிறாங்க. நான் கேட்டேன், இங்க ஸ்கூல் போறல்லையா? சொன்னாரு, ஹசரத் இல்ல, இவங்க எல்லாமே கூட வாப்பமார் கொஞ்சம் பிள்ளைங்க கூட கவனமா வளர்க்கணும் சொல்லி காலையில ஒரு 3 hour 4 hour குரானு கொடுக்கறாங்க. அதற்கு பின்னால ஹோம் ஆன்லைன் ஸ்கூல் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில எக்ஸாம் எழுத மட்டும் அந்த பகுதியில் உள்ள ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டரோட பேசி அங்க போய் எக்ஸாம அவங்க எழுதிட்டு வருவாங்க. அங்க ஃபுல் டைம் படிக்கிற மாணவர்களை விட பெண்மணிகளுடைய பெருபேறுகள் நல்லம். ஏன் குர்ஆன் டைம் கொடுக்கறாங்க, ஃபஜ்ர் தொழுகுறாங்க. ஹதீஸ்ல வருது, மன் சல்ல சுபஹ ஃபி ஜமாஅத்தின் ஃபஹு ஃபி திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல எல்லா வகையான ஆபத்துகள், எக்ஸிடங்கள், அதாவது வேற விதமான பிரச்சனைகள், திருடர்கள், கொள்ளையர்கள் எல்லாத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுதா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வெறும் இந்த 10 நாளோட எங்கட அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கறல்ல. நான் இறுதியாக சொன்னேனே, எங்கட லைஃப் எல்லாம் அல்லாஹ்வோட இஸ்லாத்திற்காக தீனுக்காக ஏதாவது ஒரு அடிப்படையில நாங்க தியாகம் செஞ்சோம்னா அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொரு தியாகத்திற்கு அல்லாஹ் இப்படி கூலிகளை கொடுத்தானோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்ல கூலிகளை உலகத்துல தருவான், மறுமையில தருவான். அதனால எந்த கட்டமாக இருந்தாலும் இதுல மார்க்கம், இதுல ஷரியா, இதுல தீன், அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை நாங்க எடுத்து நஃப்ஸுக்கு, ஹவாவுக்கு, ஆசைக்கு, பணத்திற்கு வழிபட்டு தீன விட்டுடாம அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை முன்னால வைத்து நாங்க வாழ்ந்தோம்னா எங்கட வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான், மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான். அந்த அடிப்படையில நாங்க எங்கட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து இந்த இடத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை நீழ்த்தி வைப்பாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யார் எல்லாம் மரணித்து மண்ணறைகளில் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலங்கள் எங்களோட வாழ்ந்த பல நண்பர்கள், எங்களோட உறவினர்கள், எங்களை தெரிந்தவர்கள் பலர்கள் சின்ன சின்ன வயதிலேயே இறந்து விட்டார்கள். யா அல்லாஹ் நீ அவர்களையும் புரிந்து கொள்வாயாக, அவருடைய கபர்களை முழுமையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இதோ ஹஜ் மாதத்துடைய முதலாவது தினத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆசையோட வந்தோம் யா அல்லாஹ், விருப்பத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்தோம் யா அல்லாஹ். இந்த 10 நாட்களையும் அதற்கு பின்னால் உள்ள தினங்களையும் நீ விரும்புகின்ற மாதிரி நல்ல அமல்ல கழிக்க நீ நம் எல்லோருக்கும் தோசி செய்வாயாக. நல்ல ஆசை ஆர்வங்களை தந்திருவாயாக, நல்ல விருப்பங்களை தந்திருவாயாக, எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக, நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக, வழக்குகளில் வம்புகளில் பிரச்சனைகளில் மாற்றி இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயாக, ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான வருமானத்தை தருவாயாக, சகல விதமான ஹராம்களை விட்டும் பாதுகாப்பாயாக. எந்தெந்த குடும்பத்தில் பிரச்சனையுடன் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார்களே அல்லாஹ், அவர்களுக்குரிய பிரச்சனைகளையும் நீ நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக. விசேஷமாக பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய உறவுகளையா அல்லாஹ், கிட்டத்தட்ட 2 வருடமாக போகின்றது யா அல்லாஹ், அங்கே சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும் யா அல்லாஹ், அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி வரணும் யா அல்லாஹ், இதற்கு பின்னாலும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த சியோனிச உன்னுடைய விரோதிகள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக. இன்னும் ஆணவத்துடன் அவர்கள் தலை கணத்துடன் அவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக, உன்னுடைய குதிரத்தை காட்டுவாயாக. அங்கே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, எல்லா இன மத மக்களுடன் சகவாழ்வுடன் வாழக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான நேர்மையான நல்ல தலைவர்களை அரசியல்வாதிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. எல்லா விதமான பொய் பித்தலாட்டம் ஊழல்வாதிகளை விட்டும் இந்த நாட்டை நீ சுத்தப்படுத்துவாயாக. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களை அழகான முறையில் செய்து முடிக்க நீ உதவி செய்வாயாக. எல்லா வகையான ஆபத்துகள் அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. எங்கள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகையான தேவைகள் யா அல்லாஹ், அதை நீயே அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ், அடுத்தவர்கள்ட்ட சொல்லி ஒன்றும் நடக்காது யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வகையான தேவைகளை நீ நிறைவேற்றி தந்திருவாயாக. எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. கலிமாவுடன் பலனிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம் எல்லோரையும் ஜன்னத்தில் விருதோ சென்ற சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பாயாக. இந்த சிறிய துவாவை ஏற்று கபூல் செய்வாயாக. ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. جزاكم الله خيرا. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا
3: أنت. இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள். நேர்கள் முஸ்லிம் வாழ்வியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு
6: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161670
7: www.muslimvanuri.com.
8: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
3: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளின் மனநிலையும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு இது. நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
9: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தர, வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
10: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
11: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
12: ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுப்பார்கள், அதோடு சேர்த்து புத்தகத்தையும் படித்துக் கொடுப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தகத்தை படித்துக் கொடுப்பார்கள், அவ்வளவுதான் ஒழுக்கம் பற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர்களும் இல்லை, கேட்கக்கூடிய மனநிலையில் மாணவர்களும் இல்லை, அதுக்கு பெற்றோர்கள் இடம் கொடுப்பதும் இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது இன்னறிக்கு பிள்ளை தொற்றப்படான்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலில் சேர்க்குறோம். அந்த காலத்திலெல்லாம் இதான் பிள்ளை கண்ணில் மூக்கில் படாமல் மற்ற இடமெல்லாம் அடிங்க சார், உங்களுக்கு அந்த உரிமையை நாங்கள் தாரோம்ன்ட்டு தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்ட உஸ்தாதுக்கிட்ட ஆசிரியர்கள்ட்ட சேர்த்து விடுவாங்க. அந்நடமிருந்து ஆசிரியர் தேவையில்லாமல் எல்லாம் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க, டிசிப்ளின் ஒழுக்கம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோர்களாக நடந்துக்குவாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மேடையில் ஏறி பாட்டு படித்து டான்ஸ் அடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்போ இல்லை. இப்போ ஆசிரியர் தினம் வந்துட்டாலே அவங்க மானத்தை அவங்களே குழி தோண்டி புதைச்சிட்றாங்க. ஒரு வருஷமாக படித்து கொடுத்தத சைவரால் பெருக்கி விடுறாங்க. அது நம்ம ஆசிரியர் தினங்களில் பல ஸ்கூல்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டம் இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. இப்போ முதல்ல பெரியவங்க சின்னவங்க நாங்கள் எல்லாருமே பெற்றோர்களின் மகிமையை புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்றால், இயல்பிலேயே மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கிறான். மனசு நன்றி பாராட்டக்கூடிய மனசு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சிட்டா அதை எப்போவுமே மறக்க மாட்டோம். எப்போ கண்டாலும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டை வந்து ஒரு டீ சாப்பிடலாம் இல்லை அப்படி என்று கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்குது. சும்மா ஒரு டீ தந்தாலே, ஒரு டொஃபி தந்தாலே, ஒரு விருந்து தந்தாலே அவங்கள எப்போவுமே மறக்க மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களோட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும்ன்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். அதுலேயும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செஞ்சுட்டு அறவை மறந்துட மாட்டோம். நம்ம ஒரு பிரயாணம் போகிறோம், நம்முடைய வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டு அல்லது ஒரு பஸ் இல்லாமல் போச்சு, ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஊர்க்காரர் முகம் தெரியாதவர் அப்போ தான் சந்தித்தவர் என்ன உங்களை பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிற என்னாச்சுன்னா, இல்லை வந்தோம் வாகனம் பிரேக் டவுன் இல்லாட்டி பஸ் இல்லை அவங்கள என்ன செய்கிறன்னு முடியலை அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, நைட்டு நம்ம வீட்டை தங்கிட்டு போங்கன்னு கதவை திறந்து பாய போட்டு தந்தாலே அவங்களுக்கு விருந்தெல்லாம் தர வேணாம். ஒரு நைட்டு இந்த மனுஷன் எங்களை தங்க விட்டான், அதுக்கே இவரை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும். வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வரணும், திரும்ப அந்த ஊர் வழியால் போனால் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. கொலகாரம் கூட காசு வாங்கின நன்றிக்காக செய்யலாம். அப்போ சாதாரணமாக நன்றி உணர்வுங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு கூட இருக்குது. ஒரு நாள் நீங்கள் சாப்பாடு வச்சு போட்டு எத்தனை நாளைக்கு புறவு பார்த்தாலும் உங்களை கண்டு மோந்துக்கிட்டு கிட்ட வந்து வாலாட்டக்கூடியதாக இருக்கிறதுனால தான் நன்றியுள்ள மிருகம் என்று நான் நம்ம சொல்கிறோம். அது எப்போவுமே மறக்காது. ஞாபக சக்தி ரொம்ப நாளாகவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு யானை என்று நம்ம சொல்லுவோம், மறக்கவே மறக்காது. அவங்களுக்கு அந்த யானைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு உதவி செஞ்சால் கூட உங்களை மறக்காது, உபத்திரம் செஞ்சால் கூட உங்களை மறக்காது, பழிவாங்க. அப்போ இப்படியான ஒரு நன்றி உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இருக்கும். ஆனால் அந்த நன்றி உணர்வை முக்கியமான ரெண்டு இடத்துல மனுஷன் காட்ட மாட்டேங்கிறான். ஒன்று அல்லாஹ் கிட்ட, அடுத்தது பெற்றோர்கள்கிட்ட. ஒரு மனிதன் நன்றி உணர்வை முதல்ல காட்டணும் எங்கன்றால் அல்லாஹ் கிட்ட. ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது, அல்லாஹ் தான் நமக்கு இந்த வாழ்வாதாரத்தை தந்தது. அல்லாஹ் சூரத்து தஹர் முதலாவது வசனத்திலே சொல்லி காட்டுறான், மதுக்கூறா, இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை அல்லவா அப்படின்ற அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மளை அல்லாஹ் தஆலா படைத்தான். தாய் தகப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லையே, அவங்க பிறந்தது பிறவோ அவர்களுடைய முள்ளந்தண்டிலையும் நெஞ்செலும்பிலையும் நாம் இருந்தோம். தகப்பனுடைய முள்ளந்தண்டிலையும் தாயினுடைய நெஞ்செலும்பு பகுதியிலையும் நாம் என்ன செஞ்சோம், இருந்தோம். அப்போ இருந்து ஒரு உயிரணுவாகவும் ஒரு சினமுட்டையாகவும் ஒரு கருவறையை நம்ம சந்தித்து அந்த கருவறையில் இருந்து நாம் திசுவாகி உடல் உறுப்புகள் தீர்மானிக்கப்பட்டு ஒரு ஒரு திசுவாக அந்த உடலில் இருந்து நாம் பிரிஞ்சு வளர்ந்து ஆளாகி நம்ம இந்த உலகத்தில் சுவாசித்து வாழ்வாதாரங்களை பெற்று நாம் ஆகியிருக்கிறோம். இத்தனையும் படைத்தவன் இறைவன், இவ்வளவும் தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நாம் இருக்கணும். அதுதான் நம்முடைய தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்க நின்று வணங்குகிற போது மனைவிக்கு ரொம்ப கவலையாக போச்சு, யார சொல்லலாம், உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு தானே, இவ்வளவு கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கணுமா என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், யா ஆயிஷா அஃலா அகுன் அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாது ஆயிஷா, அதுக்கு தான் வணங்குறேங்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்கு இந்த வாழ்வாதாரங்களை தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நாம் வணக்கம் செலுத்தணும். இதுதான் ஒரு நன்றியுள்ள மனிதன் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த வணக்கம் செலுத்தாத போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத போது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற போது அந்த மனிதன் அல்லாஹ் குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லக்கநூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவ்வளோதான், ஒரு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த மனிதனுக்கு சில சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், தின்னச்சோறு இல்லாமல் வரும். ஒரு மனிதனை நாம் சோதிக்க நாடினால் ஃபக்கதர் அலிஹி ருசுக்கா, அவனுடைய ருசுக்கை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருப்போம். ஃபயகூல் ரப்பியானன், இந்த மனிதன் சொல்கிறான் என்ன நல்லா கேவலப்படுத்திட்டாங்கிறான். அப்போ சாப்பாடு கிடைக்கலன்றோடனே அல்லாஹ் கைவிட்டான்னு நினைக்கிறதா? நம்ம சாப்பிட்றது இல்லைங்க, நம்ம சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுக்கலாம் சொல்லுங்கள். நம்ம என்ன சுவாசிக்கும், நம்ம உட்காந்து பயம் கட்டுட்டிருக்கிறோம். சுவாசிக்கிறத எப்போயாவது கவுண்ட் பண்ணி நம்ம சுவாசிக்கணும், மறந்துடக்கூடாது அப்படின்னு இழுத்து விட்டு இழுத்து விட்டுட்டு நம்ம இருக்கமா, நம்ம பாட்டுக்கு சுவாசம் நடந்துகிட்டு. உலகத்தில் இந்த மனுஷன் அனுபவிக்கிற எவ்வளவோ இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சுவாசம், இந்த சுவாசத்துக்கு எவ்வளவோ செலவழித்தாலும் பொறுமா. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், மிஷினில் மாட்டப்பட்ட ஒரு மனுஷன் படுத்துட்டிருக்கிறான், பாத்ரூம் போகிறண்டா கூட அதோடையே போகணும், அதனால தான் பைய போட்டு வச்சுருக்கான், ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் அதிலே போகும். ஏன்னா அதை கலட்டிட்டு போகணும்னா இல்லை, மிஷினை தள்ளிக்கிட்டு போக முடியாது. படுத்த படுக்கையிலேருந்து முதுகில் புண்ணு போடுது, படுக்கை புண்ணுன்னு சொல்கிறோம். இதை கலட்டினா அவன் செத்து பேத்துருவான். அந்த படுக்கிறவன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தால் மெஷின் இல்லாமல் சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணுமென்று பேரம் பேசுவான். ஆனால் அதுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது, எத்தனை கோடி கொடுத்தாலும் முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சுவாசிக்கிறதுக்கே அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். தின்னச்சோறு இல்லை, உடுக்க உடுப்பில்லை, வாழ வீடு இல்லை, ஓட வாகனம் இல்லை, நான் எதுக்கு தொழணுமென்று கேட்குறவங்க சுவாசிக்கிறதுக்கு தொழணுமா இல்லையா, மனுஷனாக பிறந்ததுக்கு தொழணுமா இல்லையா, நமக்கு ஈமான் வந்ததுக்கு தொழணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நம்ம இருக்கணும், முதல் படி. ரெண்டாவது படி என்ன, நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது சார்ந்த இன்னொரு விஷயத்தை அடுத்து சொல்வான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஆத்து ஸகா, ஜகாத்தை கொடுங்க அப்படின்னு சொல்வான். அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம் வஅத்தீஉர் ரசூல், ரசூலுல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வான். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்னை அவர்கள் ஏவுவார்கள் என்று சொல்லும்போது அது சார்ந்த விடயம் வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை அவர்கள் தடுப்பார்கள் என்பதை சேர்த்து அல்லாஹ் தஆலா இணைவான் சொல்வான். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ வணங்குங்க அப்படி என்று சொல்கிற நேரம் உஅபுதுல்லாஹ, அல்லாஹ வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படி என்று சொல்கிற நேரம் அது சார்ந்த விடயம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்கணும் என்கிறதுக்கு அடுத்த அது சார்ந்த ஒரு விடயம், மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்கிறான். அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், தீர்ப்பு வழங்கி விட்டான், சட்டமாக்கி விட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒபில் வாலிதைனி ஹசானா, நீங்கள் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வஷ்குர் லீ, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஒலி வாலிதை, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனக்கு நன்றி செலுத்து, அடுத்தது உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, அவன் படைத்தான். அதுக்கு அடுத்தது நன்றி செலுத்துறதுக்கு யார் தகுதி என்றால் நம்முடைய பெற்றோர்கள் தான். அல்லாஹ் படைத்தான், இந்த பெற்றோர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை சொல்லி அது சார்ந்த விடயம் அடுத்து சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வை வணங்கு என்கிற அடுத்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய் என்கிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை குறித்தே நமக்கு சொல்கிறான். சூரத்துல் ஹக்கா 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ வஸ்ஸை நல் இன்சான பி வாலிதைஹி, இந்த மனிதனுக்கு நாம் பெற்றோர்களிடம் இஹ்சானா, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறோம், வசியத்து செய்திருக்கிறோம். காரணம், ஹமலத்துஹு உம்முஹு குருஹன், இந்த தாய் உங்களை கஷ்டத்தோடு சுமந்தால், வ வதஅத்துஹு குருஹா, அந்த தாய் அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே அவனை பெற்றெடுத்தாள். சுமந்தது கஷ்டத்தோடு, பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு. அது மட்டுமல்ல, வஹம்லுஹு வஃபிசாலுஹு சலாதூன ஷஹ்ரா, சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ சுமந்து பால் கொடுக்கக்கூடியது 10 மாதம், 9 மாதம் சுமக்கிறான், அடுத்தது 2 வருஷம் பால் கொடுக்குறாங்க, அதை 30ங்கிறான். அப்போ 20 மாதம் பால் கொடுக்குறாங்க, அதை 30ங்கிறான். அப்போ 20 மாதம்

கூடாது. அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிவிட்டான், உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இம்மா எபுலகன் இந்த கல்கிபர் அஹதுஹுமா கிலாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் அல்லது இருவருமே உன்னிடம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வயோதிப நிலையை அடைந்து விடுவார்களாக இருந்தால் ஃபலா தகுல்லஹுமா உஃப், உஃப் என்று கூட அவங்களை சொல்லிடாத. உஃப்ண்ட நம்ம தமிழ் அப்படியே மொழிபெயர்த்தா சி என்று கூட என்ன செய்ய வேண்டாம், அவர்களுக்கு நீ சொல்லிவிட வேண்டாம். ஒலா தன்ஹர்ஹுமா, அந்த பெற்றோர்களை நீ எப்போதும் என்ன செய்ய வேண்டாம், அதட்ட வேண்டாம். ஒலா ஒகுல் லஹுமா கவுலன் கரீமா, அந்த பெற்றோர்களிடம் மரியாதையான வார்த்தைகளால் பேசு. வஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, கருணையின் காரணமால் பணிவின் ரக்கையை அவர்களுக்கு பணித்து கொடு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. அது மட்டும் இல்ல, நீ அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய், யா அல்லாஹ், சின்ன வயதில் என்னிடம் இவர்கள் இரக்கம் காட்டியதை போன்று நாயனே என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் குறித்து பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் சொல்லி தருகிறான் தெரியுமா? அந்த பெற்றோர்கள் நமக்காக சிரத்தைகள் எடுக்கின்றார்கள். மனைவியில் நல்ல மனைவி கெட்ட மனைவி சொல்லலாம், கொஞ்சம் தப்பான ஆள். நண்பனில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் சொல்லலாம். மனைவியில் அழகான மனைவி அழகில்லாத மனைவி சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு பிள்ளை எங்கள் உம்மா அழகில் எனக்கு வேற உம்மா தான் சொல்லுவான். ஒரு புருஷன் சொல்லுவான், நீ வேற வேற ரொம்ப அசிங்கமாக இருக்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்ப்பா, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலம்மா. எவனாவது ஒருத்தன் எவளாவது ஒருத்தி எங்கள் உம்மா பார்க்க அவ்வளோவா நல்லா இல்லை, இந்த உலகத்திலேயே மிக அழகு எங்கள் உம்மா தான், அவள் தான் என் மனசில் மகாராணி. அவள் அங்கவீனர்களாக இருக்கலாம், வயசில் இந்த கொட்டானாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், மூக்கரையாக இருக்கலாம், ஊமையாக இருக்கலாம், குருடாக இருக்கலாம், குஷ்டரோகம் பிடிச்சிருக்கலாம், யாருமே தாயை என்ன செய்ய மாட்டாங்க, அசிங்கம் என்று ஒதுக்க மாட்டாங்க. நல்ல தாய் தான் உலகத்தில், நல்ல தாய் நல்ல தகப்பன். அவங்க வேறு வேறு தவறுகள் செய்யலாம், ஒரு விரல் விதிவிலக்காக கோடியில் ஒன்று எங்கேயாவது ஒன்று சில தப்பான தாய்கள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் பெற்றவர்கள் பெற்ற பிள்ளைகிட்ட எப்போவுமே நல்லா தான் நடந்துக்குவாங்க, எப்போவுமே நல்லா தான் நடந்து. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பல உறவுகளை சந்திக்கிறான், பல நட்புகளை அணுகிறான். ஏ, நம்ம விரும்புகிற நம்முடைய மனைவி, நம்ம விரும்புகிற நம்முடைய கேர்ள் ஃப்ரெண்ட், நம்முடைய பாய் ஃப்ரெண்டு, நம்மளை விரும்பின கணவன், உன்னை நீ எப்படி என்னை விரும்பின, மூக்கு முடி நல்லா இருந்துச்சு, உன் நடை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பட்டிருந்துச்சு, உன்னுடைய சிம்பிள், நீ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, நீ சோசலிசமாக பழகிறது, நீ கேஷுவலாக இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னுடைய முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன் பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருந்துச்சு, இப்படி தானே சொல்லி நம்மளை விரும்புகிறாங்க. நம்முடைய வயது, நம்முடைய இளமை, நம்முடைய தோற்றம், இதிலெல்லாம் நம்ம ஒருத்தர் விரும்புவோம். ஆனால் நம்மளை எதுவுமே தெரியாமல், நம்மளை யாரெண்டே தெரியாமல் நம்மளை விரும்பின ஒரு உறவு இருக்குமென்றால் நம்முடைய தாயும் தகப்பன் இருந்தார். கர்ப்பத்தில் குழந்தை என்கிற மெசேஜ் மட்டும் தெரிஞ்சால் மாதவிளக்கு நின்று போச்சு, காட்டை வச்சு பார்த்தா பாசிட்டிவ், பிள்ளைக்கு நின்றுட்டு அப்படி என்று தெரிஞ்சால் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இது என்ன பிள்ளைன்னு தெரியாதுங்க, என்ன பிள்ளைன்னு தெரியாது, எப்படி பிள்ளைன்னு தெரியாது, கருப்பா சிவப்பான்னு தெரியாது, குருடா முடமா சுத்தியாக எதுவுமே தெரியாதுங்க என் பிள்ளை அப்படி என்று ஒரு தாய் வயிற்றில் நம்மளை சுமக்க தொடங்குவார், தகப்பன் தலையில் நம்மளை சுமக்க தொடங்குவான். ஒரு தாய் வயிற்றிலையும் தகப்பன் தலையிலையும் தான் சுமக்கிறான். ஒரு தகப்பன் ஒரு குழந்தைக்காகத்தான் ஓவர் டைம் வேலை செய்கிறான், ஓடி ஓடி வேலை செய்கிறான், வெயில் பார்க்காம வேலை செய்கிறான். இந்த மாதம் நாட்டுக்கு போகிறந்தவர் இன்னொரு வருஷம் கழித்து போவோம், கொஞ்சம் பெனிஃபிட் கூட கிடைக்கும், சம்பள உயர்வு வர மாதிரி இருக்குது என்றெல்லாம் நிற்கிறது, டயர்டாக இருந்தாலும் டேப்லெட்டை போட்டுட்டு வேலைக்கு போகிறது, கஷ்டமாக இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு வேலை செய்கிறது அந்த குழந்தைக்காகத்தான். அவர் எப்போவுமே தலையில் சுமந்துக்கிட்டு தான் இருப்பார், ஆனால் நமக்கு முன்னே காட்டிக்க மாட்டார். இதுதான் தகப்பன். தாய் வயிற்றில் நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்கிறார். எப்படி ஒரு மனநிலையில் ஒரு தாய் நம்மளை வயிற்றில்

0: சுமப்பா தெரியுமா, நம்ம யாராவது கீழே விழும்போது, வேகமாக விழும்போது, ஒரு நொட்டியில் விழும்போது நம்ம தலையை தூக்குவோம், தலையை பொத்துவோம், தலையை பார்த்துக்குவோம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழும்போது சுபஹானல்லாஹ் வயிற்றை மட்டும்தான் பொத்துவா, அவளை பற்றி அவள் யோசிக்கவே மாட்டான். என் தாயும் அப்படித்தான், உங்கள் தாயும் அப்படித்தான். அவள் கீழே விழும்போது வயிற்றை தான் பார்ப்பா, என் பிள்ளை என்று. தலை பட்ட பரவாயில்ல, கால் உடஞ்சி பரவாயில்ல, கை உடஞ்சி ஒன்றுமில்லை, பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. மசட்டையில் சாப்பிட முடியாமல் இருக்கிறவ சாப்பிட்றதுங்கிறது உசுர் போகிற ஒரு மசட்டையாக வாந்தி வர ஒரு ஃபீலிங் வரும். மூத்தவங்க சொல்லுவாங்க, வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஆகப்போது போகுதுடி அப்படின்னு சொன்னால் விஷத்தை சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிடுவாங்க. அந்த பிள்ளைக்காக, பிள்ளைக்காக நான் தயா, பிள்ளைக்காக நான் இந்த மருந்தை குடிக்கிறேன், பிள்ளைக்காக நான் வாக்கிங் போகிறேன். என் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 10 மாதம் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கிற காலங்களில் செய்யக்கூடிய தியாகத்தை எப்பயாவது நம்முடைய உம்மா நம்மளை உட்கார வச்சு, நான் உனக்காக என்ன கஷ்டப்பட்டேன், இப்படி அழுதேன், இப்படி வேதனைப்பட்டேன் என்று ஒரு நாள் சொல்லியிருப்பாவா? அதுதான் இஹ்லாஸ். நம்முடைய நண்பன் சொல்வான், 2 மணி நேரமும் உனக்காக காத்துக்கிருந்தான்றான். நம்முடைய நண்பன் சொல்லுவான், நம்மளோட பொண்டாட்டி சொல்லுவான், விடிய விடிய தூங்கல, நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா. எப்போயாவது நம்மளோட உமா பாப்பா சொல்லியிருப்பாங்களா, நானும் பாப்பாவும் எத்தனை நாள் முழிச்சிட்டு இருந்தோம் தெரியுமா, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தோம் தெரியுமா, எத்தனை நாள் உனக்காக ஓடினோம் தெரியுமா, எத்தனை நாள் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறத உனக்கு தந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிருந்தோம் தெரியுமா. எதுவுமே ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, சொல்லி காட்டவும் மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்முடைய எல்லா தாய்மார்களும் அந்த கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இந்த வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எப்போ ட்ராவலிங் முடியும், இந்த பேக்கத்துக்கு கீழே வைக்க வேண்டு காத்துக்கிட்டு இருப்போம், ஃப்ரீயாக இருக்கணும் என்று நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் 10 மாதமாக நம்முடைய தாய் நம்மளை வயிற்றுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருப்பாள். உள்ளே இருக்கிற குழந்தை 4 மாதம் தாண்டும் போதும் மெதுவாக உதைக்க தொடங்கும். அந்த உதைக்கும் போதும், பிள்ளை பிறளும் போதும், பிள்ளை துடிக்கும் போதும் அந்த தாய்க்கு ஒரு வேதனை கூடும். இதில் ஆச்சரியம் என்னென்றால், 2 நாளாக பிள்ளை துடிக்கலண்டா வேதனை இஞ்ச கூடிடும், மனசு வலிக்க தொடங்கி, என்னாச்சு பிள்ளை துடிக்கல, உடனே டாக்டர்கிட்ட போய், பிள்ளை துடிக்கலை டாக்டர், சந்தோஷம் தானே, பிள்ளை துடிக்காட்டி வலி இல்லை தானே, இல்லை இல்லை எனக்கு வலிக்கட்டும், இந்த பிள்ளை துடிக்கட்டும், டாக்டர் பாருங்க அவர் ஸ்கேன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளோட ஹார்ட் வேலை செய்து இந்த மருந்தை சாப்பிடுங்க, பிள்ளை துடிச்சு வலிச்சா சந்தோஷம். இதுதான் நம்முடைய தாய். இன்னும் நம்மளை காணவே இல்லை, நம்ம எப்படி பிறக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிற எதுவுமே தெரியாமல் நம்முடைய தாய் நம்மளுக்காகவும் நம்முடைய தகப்பன் நம்மளுக்காகவும் வாழ்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவினுடைய திருமறையில் என்ன சொல்கிறார், ஒரு தாயிடம் நீங்கள் நல்ல முறையில், தகப்பனிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்லிட்டு தாய்க்கு அடுத்ததாக சொல்கிறாங்க. பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான், தாயை பற்றி தான் சொல்றான். உன்னை கஷ்டத்தோடு சுமந்தால், கஷ்டத்தோடு ஈன்றெடுத்தால், உனக்கு பால் கொடுத்த காலம் மொத்தம் 30 மாதங்கள், சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவளிடம் நீ நல்ல முறையில் நடந்துக்கோங்கிறான். தாயையும் தகப்பனையும் சொல்லிட்டு தனியாக தாயை பிரிக்கிறான். தாய்க்கு முதலிடம் இஸ்லாம் கொடுக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து, யார் ரசூலல்லா, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நான் ரொம்ப நெருக்கமான தோழமை வைத்துக்கொள்ள தகுதியான உறவு எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக், உன் தாய் என்றார்கள். சும்மன், அதுக்கு பிறகு யார், யார் ரசூலல்லா, உம்முக், அடுத்ததும் உம்மை தான்டா அப்படின்னு. சும்மன், மூன்றாவது யார், யார் ரசூலல்லா, உன்னுடைய தாய். சும்மன், நாலாவது யார், யார் ரசூலல்லா, உன்னுடைய தகப்பன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ தாய் சாதாரணமானவ கிடையாது. நம்ம மறுபடி மறுபடி மறுபடி மறுபடி 3 தடவை அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் நட்பு பாராட்ட வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும் என்றால், தாங்க வேண்டும் என்றால், அது உன் தாய். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா, படைச்ச ரஹ்மானுக்கு தெரியும், ஒரு தாய் எடுக்கக்கூடிய சிரமத்தை வரும் எவங்களும் எடுக்க முடியாது, எவங்களும் எடுக்க முடியாது. ஒரு பிரசவ வலியை நம்ம சும்மா சொல்லிட்டு விடுறோம், ஒரு பிரசவ வலியை நம்ம சொல்லிட்டு விடுறோம். ஐரோப்பிய நாடுகளில் நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு சில நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். அங்கே இஸ்லாம் இருக்குதோ இல்லையோ மனைவிக்கிட்ட நல்லா நடக்கக்கூடிய கணவன் தான் அதிகமாக இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம் என்றால், அங்கே பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணினா புருஷன் பக்கத்தில் இருக்கணுங்கிறது கட்டாயமான சட்டம். புருஷன் பக்கத்தில் இருக்கணும், தொப்புள் கொடி அவர் கையால் தான் வெட்டணும். அப்போ அந்த நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் இருந்து போனவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், இங்கேருந்து போனவங்க சொன்ன தகவல் தான். அந்த நாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த லேபர் ரூமில் புருஷனை பக்கத்தில் வச்சு தான் அந்த குழந்தை பெற்றுக்குவாங்க. அன்னைக்கு தான் அந்த புருஷனுக்கு தெரியும் நம்முடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறா. அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது அவள் துடிக்கிற துடி, அவள் உயிர் கடைசி இடத்துக்கு போய் திரும்ப வருதே, செத்துருவா அப்படின்ற அந்த மெஷின் நேர்கோடாகி தலையை பிச்சுக்கு டாக்டர்ஸ்மார் ஓடும்போது பக்கத்தில் இருக்கிற புருஷன் பதறுவான், மூச்சு நின்றும் மறுபடி அப்படியே வேலை செய்யப்படும். அவன் செத்து போவா ஆனால் மீண்டும் உயிர் பெறுவான். பழையவர்கள் சொல்லுவாங்க மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தை பெற்ற தாயை மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க, செத்து பிழைப்பான். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் அவ்வளவு வேதனைகளை தாங்கலாம். உடல் வேதனை மட்டுமில்லை, மனசால ஒரு வேதனையை நம்முடைய தாய்மார்கள் தாங்குறாங்க. நம்முடைய தாய் தெருவுக்கு ஒரு மீன் வென்றிருந்தாலும் மொக்காடு சரியாக போட்டு உடலை சரியாக மறைச்சி கழுத்தை சரியாக பிடிச்சி, இது எவ்வளவு வாப்பா மீன் என்று கேட்ட நம்முடைய தாய் நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக ஒரு அந்நிய ஆணிடம் நிர்வாணமாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு வலியை தாங்கியிருப்பாங்க மனசாக. உடல் வலி அது வேறு, அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் சுட்டிச்சு போறது வேறு, அதோடு சேர்த்து மனசு துடிக்கும். நான் அண்ணிய ஆணுக்கிட்ட நிக்கிறேனே, என்ன இன்னொருத்த பார்க்கிறான், கை வைக்க கூடாத இடத்துக்கு கை வைக்கிறானே, நமக்காக செத்து நமக்காக மனசு நொந்து அந்த தாய் நம்மளை பெற்றெடுக்கிறான். ஒரு வியோஜி நெருங்கின நண்பர் அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை பிறப்பு வழியை வெட்டி கீறி அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுப்போம், அதை திரும்ப தைக்கணும். உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம், உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். எந்த ஒரு மரத்து போடுற இன்ஜெக்ஷனோ எந்த ஒரு மயக்க மருந்தோ கொடுக்காம அதை மறுபடி நாங்கள் தைக்கணும். தைக்கும்போது கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதனால் தாங்க முடியாது. அந்த டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த நர்ஸ்மார் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த குழந்தைய தொடச்சி தொப்புள் கொடியை வெட்டி கிளிப்பை போட்டுட்டு அந்த குழந்தையை தூக்கி அவன் நெஞ்சில் தூக்கி முத முதல்ல இப்போ தான் காட்ட போகிறாங்க. சாதாரணமாக ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக இவ்வளோ வலியை தாங்கிறத சைக்கோலஜிக்கலாக அதை வெறுக்கணும். மனுஷன் அப்படி தானே, நமக்கு வேதனை தர்றதுக்கு இதுதான் காரணம் என்று அதை வெட்டணுமெண்டு தானே சொல்லுவோம். ஒரு விரலில் காயம் வந்து குத்துது தாங்க முடியலன்றா இந்த விரலை வெட்டி எறியணும் போல இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுனால தான், வயிற்றில் சுமந்ததுனால தான் இவ்வளோ வலி, என் கண்ணில் கூட அந்த பிள்ளையை காட்டக்கூடாதுன்றது தானே சொல்லணும். அல்ல, அந்த மனசை எப்படி மாத்துறான் தெரியுமா, அந்த பாசத்தை எப்படி புரட்டுறான் தெரியுமா, அவ்வளவுக்கு காரணமான அந்த பிள்ளைய தான். கண்ணை முழிச்ச உடனே தாய் கேப்பா, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்க, அவளுக்கு பிறந்த குழந்தை அங்கவீனமா பிறந்தாலும் அதான் எனக்கு, கருப்பா பிறந்தாலும் அதான் எனக்கு, அம்மா உன் பிள்ளை நல்லா இல்லை பார்க்கறதுக்கு லட்சணமா இல்லை வேணும்னா மாத்தி தரட்டுமா, என் பிள்ளைய தாங்க. அந்த பிள்ளைய தூக்கி அவள் வயிற்றில் வச்சு அந்த பிள்ளையை அவள் பார்க்கும்போது தைப்போம், வலி விளங்காது. அந்த வெட்டி நேரத்தை தைக்கிற நேரம் அந்த குழந்தையை தூக்கி அந்த தாயிடம் கொடுத்தோன்னே அவள் முதுகில் கையை வச்சு அந்த பிள்ளையை பார்ப்பா, பார்க்கும்போது தையல் விழும். என்ன ஆச்சரியம் மௌலவி, அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருப்பா அந்த வலியே அவளுக்கு விளங்காது என்றால் நாங்கள் உலகத்தில் இதை விட ஒரு பாசத்தை காணல, இதை விட ஒரு பாசத்தை நாங்கள் காணல. அதான் தாய், அதுதான் தாய். இப்போ தான் நம்மளை பார்க்குறான், நம்மளை இப்போ தான் தெரியும் யாரண்டு, இதான் பிள்ளை இதானா என் செல்லம்? உடனே பேர் வச்சேன் தக்கம். இவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த பிள்ளை தான் எனக்கு செல்லம், அந்த பிள்ளை தான் எனக்கு தங்கம், அந்த பிள்ளை தான் என்னுடைய உசுறு. குழந்தைய முதல்ல தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சு சில ட்ரீட்மெண்ட்கள் நடக்கும், சில டெஸ்ட்டுகள் நடக்கும், தாய்ப்பால் ஒழுங்காக வருதா இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. டிக்கெட்டை வெட்டி வீட்டை அனுப்பும்போது பாரம் தூக்கக்கூடாது. ஒரு தண்ணி கிளாஸை தூக்கினா கூட தையல் போட்ட இடத்துல ரத்தம், சீசர் பண்ணின இடத்துல வலிக்கும், கவனம் இப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. 2.5-3 kg குழந்தை பிறக்குது, 2.5-3 kg குழந்தை தான் பிறக்கும். அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த தாய் தூங்க தொடங்குவான். அதை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னால் அந்த தாயினுடைய மனநில ஒரு பெண் எப்படி இருப்பா, அந்த குமரில் எப்படி இருப்பான்டா, அவள் படுத்துட்டாள்ண்டா காலத்தால் ரோட்டில் ஒரு சத்தம் கேட்கும், இல்லாடி பக்கத்து உள்ள ஒரு சண்டை போகும், இல்லாடி ஒரு ஊடு பற்றி ஆக்கள் கத்திருப்பாங்க ஓடிருப்பாங்க, அவளை பாட்டுக்கு படுத்திருப்பாள். ஆனால் பிள்ளை ஒன்று பெற்றதுக்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தை மேலே ஒரு கவனம் வச்சுக்கிட்டு தூங்குவான், அந்த கையை அப்படி வச்சுக்குவான், அந்த குழந்தை காலை உசுப்பும் கொஞ்சம் அப்படி எண்ணும், கண்ணை முழிச்சிடுவான், பிள்ளை அப்படி பிள்ளை அப்படி தூக்கம் இல்லாமல் இருக்கும், வலி வேதனைகளோடு இருக்கும், மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், அசந்து தூங்க வேண்டிய நேரம். ஆனால் அவளால் தூங்க முடியாமல் தூக்கத்தை அலைச்சலைச்சி பிள்ளைக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் தாய். இப்போ நான் சொல்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கூட இருக்கிற உம்மா, கூட இருக்கிற மாப்பிள்ளை, கூட இருக்கிற மதினி, இவங்கெல்லாம் தூங்குகிற ஒரு நேரம் பெறும், தூங்கிடுவாங்க. ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்காக கத்து, இந்த சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், நாங்கள் சின்ன வயசில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாய்ப்பால் கொடுத்தோம்ங்கிறத சொன்னால் கண்படும்.
1: நேர்கள், உங்கள் முஸ்லீம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல் முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்கு தளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கும். இதான் ஒரு தாய். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஏதாவது சுகம் இல்லாமல் போச்சு, அம்மா ஒரு புறம் பாப்பா ஒரு பக்கம், பிள்ளை நடுவில் தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து விடிய விடிய கச்சிட்டு இருப்பாங்க. காலையில் அவர் வேலைக்கு போகணும், பாப்பா அவருக்கு தூக்கம் பெறாது, துணியை நிலச்சி வச்சு ஒத்தி ஒத்தி விடியட்டும் ஹாஸ்பிட்டல் போக, ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து அந்த புள்ள நித்திர கண்ணில் மெதுவாக சிரிக்கும். அந்த சிரிப்பை ரசித்து அந்த காலை கொஞ்சி கையை கொஞ்சி உடம்பு தொட்டு பார்த்து உடம்பு முழுக்க தடவி பார்த்து வேறு எங்கேயாவது ஏதாவது இருக்குதான்னு பார்த்து எங்கேயாவது ஒரு கொப்பளம் வந்திருக்குமா, ஒரு சின்ன எறும்பு கடிச்சிருக்குமா, அந்த உடுப்பை தட்டி துறைச்சி அந்த பிள்ளைய கண்ணாலேயே பார்த்து நிமையாலேயே மூடிக்கிட்டு விடிய விடிய இருப்பாங்க. புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி சொல்லுவா, நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன், இல்லடி நீ கொஞ்சம் தூங்கு நான் பார்த்துக்கிறேன். நமக்காக சண்டை செஞ்சு போட்டி போட்டு நம்மளை பார்த்துக்கிட்டது தான் நம்முடைய தாயின் தகப்பன். எப்பயாவது இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம், நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கோம், நமக்கு புள்ள பிறந்திருக்கங்க கொலையாவது, நம்மளோட அம்மா அப்பா என்ன பாடுபட்டு இருப்பாங்கங்கிறத யோசிச்சு பார்த்தோமா. இப்படி ஒரு தாய் ஒரு தகப்பன் அந்த பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் அவங்க ஆளுக்கால் என்ன செய்வாங்க, தியாகங்களை செய்வாங்க. இதை நம்மக்கிட்ட சொல்கிறதில்லை, நமக்கு ஒரு வருத்தம் வந்துட்டால் அவங்களுக்கு தூக்கம் வராது, நம்மளுக்காக வேறிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 30 லட்சம் ரூபா செலவாகும். பிறந்த குழந்தை ஒரு கிழமை தான் கண்ட உறவு, ஒரு கிழமை தான் கண்ட உறவு 30 லட்சம். இருக்கிற ஊடு குழவை விற்றா தான் முடியுமெண்டா விற்பாங்க. டாக்டர் சொல்லுவான், இன்கேஸ் சக்ஸஸ் ஆகாமலும் விடலாம், பரவாயில்ல பரவாயில்ல, வந்தாலும் போனாலும் இந்த ஊடு குழவு தேவையில்லை, அந்த பிள்ளாந்த மௌத்தானாலும் பரவாயில்ல, நாங்கள் கடைசி முயற்சி செய்யலாம் போல் இருக்கித்தானே செய்வோம். இப்போ நாம் நடுத்தருவுக்கு வந்து ஒரு 4 நாள் 3 நாள் கண்ட உறவுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு உறவு நம்முடைய தாயின் தகவல். வளர்ந்து வந்த நமக்கு குடும்பத்திலேயே உதவி செய்ய மாட்டான், காக்காக்கு ஆப்ரேஷன், தாத்தாக்கு ஆப்ரேஷன், பெரியாப்பாக்கு ஆப்ரேஷன், குடும்பக்காரனே நைஸா ஷஹ் கொஞ்சம் நேரத்தோடு சொல்லிக்கலாம். இப்போ உம்ராக்கு போய் வந்த காசி முடிஞ்சு என்று சொல்கிற காலம் என்ன தான் கண்ட உறம்பு உறவு, அது தப்பும் தப்பாமல் விடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருக்கிற வீடு வளவை விற்று இதை செய்வோம்னா செய்யும். இதுதான் அந்த தாயின் தகப்பன் வழங்கிட்டா. இந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்காக அணு அணுவாக என்னெல்லாம் செய்ய முடியும் அதை செய்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்லா ரசூலுக்கு அடுத்தபடி உங்களுடைய பெற்றோர்கள் சூரத்து லுக்மானில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை அல்லாவுக்கு இணை வைக்க சொன்னால் அப்போ மட்டும் கட்டுப்படாதீங்க, மற்ற விஷயங்களில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறான். அப்போ பெற்றோர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வரலை, நீங்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்த, நல்லா நடந்துக்கணும். அல்லாவும் விரோதி முஷ்ரிக், நான் அவனை பார்த்துக்குவேன், அது நான் பார்த்துக்குறேன், நீ நன்றியோட நடந்து உன்னை பெற்றவ உன்னை வளர்த்தவ இணை வச்சுட்டா நான் பார்த்துக்கிறேன், அது நானும் அடியானும் பார்த்துக்கிறேன், நீ முதல் நல்லா நட. இணை வைக்கிற பெற்றோர்கள் முஷ்ரிக்கு நல்லா நட, கொடுக்கல் வாங்கல சரியாயிரி, சாப்பாட்டை கொடு, உடுப்பை கொடு, நல்லாயிரி. அவங்க உன்னையும் இணை வைக்க சொல்லி சொன்னால் அப்போ கட்டுப்படாது, அதுக்கு மட்டும் கட்டுப்படாத, மற்ற விஷயங்களில் நல்லா நடந்துக்க. இது சூரத்து லுக்மான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அந்த அளவுக்கு இந்த உறவை அல்லாஹ் தஆலா உயர்த்துறான். அவ்வளோ உயர்ந்த ஒரு மகிமையை இந்த பெற்றோர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இதோட நின்றுடல்ல, அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலும் அந்த பெற்றோர்களினுடைய தியாகம் அளப்பரியது. கணக்கு பார்த்தாங்களா, எழுதி வைச்சாங்களா, எவ்வளவு செலவழிக்கும்ங்கிறத நோட் பண்ணினாங்களா, ஃபுல்லே ஃபுல்லே ஃபுல்லே என்றுதான் யோசிப்பாங்க. வளர வளர வளர வளர நம்மளோட முகத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் நம்முடைய பெற்றோர்கள். சில பிள்ளைகள் பெற்றோர்களுடைய நடவடிக்கைகளை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, கடுகடுப்பாக நடக்கிறாங்க, என்னோட அவளுக்கு இரக்கம் இல்லை, எங்கள் பாப்பாவுக்கு என்னோட இறக்கம் இல்லை, எங்கள் உம்மாவுக்கு என்னோட இறக்கம் இல்லை. பிள்ளைகளுக்கு தெரியாது. அதான் இந்த தலைப்பில் அடுத்த பக்கம் பிள்ளைகளுடைய மனோநிலை நமக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய பெற்றோர்கள் நம்மகிட்ட கடுகடுப்பாக நடக்கிறாங்கன்னு இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இறக்கத்தால் தான் கடுகடுப்பாக நடக்கிறாங்க. உங்களை திருத்தணும், நீங்கள் தவறிடப்படா, உங்களுக்கு ஏதாவது பிழை நடந்துடக்கூடா, ரெண்டா கடுகடுப்பாக நடப்பாங்க. செல்லம்மா வளர்த்த பிள்ளை தான் ஒரு அவுட்லுக்கு வந்துட்டு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அவுட்லுக்கு வந்துட்டு என்ன விடத்தை நிற்கிற உள்ளுக்கு போ பண்ணுவான். ஏன் உம்மா உருக்கினா? உம்மாக்கு என்னோட இறக்கம் இல்லை, இவ்வளோ பேருக்குள்ளே உருக்கிட்டா. இறக்கத்தில் தான் சொன்னேன், உனக்கு ஒரு அவுட்லுக் வந்தது உனக்கு தெரியாது. நாலு பேர் பார்ப்பான், அண்ணியன் ஒருத்தன் பார்ப்பான், அதை தாய் தாங்கிக்க மாட்டான். இது நம்முடைய பிள்ளைக்கு ஆபத்து. தனியாக பயணம் போகக்கூட கூடாது. நைட் கிளாஸ் தேவையில்லை, ரோட்டில் தேவையில்லை, இந்த கூட்டாளி உணவு நல்லம் இல்லை, இந்த பிள்ளை வந்து கிசு கிசுக்குது, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இது பெரிய வயசு கூடின உறவு, இது தப்பு, இதெல்லாம் பார்க்குற தாய் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நடப்பாங்க, கடுகடுப்பாக நடப்பாங்க, அடிக்கவும் செய்வாங்க. அது பாசத்தினால் அது பிள்ளைகள் தப்பாக விளங்கு, பிள்ளைகள் தப்பாக விளங்கு. இந்த தகப்பன், இந்த தகப்பன் எப்படி நடந்துக்குவான், தகப்பன் எப்படி நடந்துக்குவான்? பெண்கள் கண்ணுக்கு முன்னாடி அழுதுருவாங்க. நம்மளோட உம்மா அப்ப அண்ணா கண்ணால் தண்ணி ஓடும், அப்போ அழுவாங்க. பெண்ணுக்கு மறைக்க தெரியாது, அப்பவே சொல்லிக்குவாங்க, என்னடி நீ இப்படி செஞ்சேன்னுருவாங்க. உன்னை நினச்சி நெக்கு இப்படி நெஞ்சு பொறுக்குதுடி அப்படியம்மாங்க. நம்முடைய பாப்பா அம்மா இருந்த ஆண்களுக்கு முன்னாடி எல்லாம் அழ வெக்கம், அழமாட்டாங்க, அழுகையச்சமாக கல் மாதிரி அடக்குவாங்க. ஆண்கள் அழக்கூடிய இடம் இந்த பள்ளிவாசல். ஒரு வயலோரம், ஒரு கடற்கரையோரம், ஏதாவது ரோட்டு போய் முடிகிற ஒரு இடத்த பைக்கில் கொண்டு நிப்பாட்டிட்டு கையை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பார் நம்மளோட பாப்பா. சுஜூதில் எத்தனை பேர் அழுகுறாங்கங்கிறது பள்ளிக்கு வர எங்களுக்கு தான் தெரியும். துவா தொழுதுட்டு எல்லாரும் போனது போகிற ஒரு ஆள் துவாவில் நின்று ஆளும் இந்த பிள்ளைக்காக துவா கேட்டுக்கு நிற்க. உங்களுக்கு முன்னாடி நம்முடைய பாப்பா அழமாட்டார், நமக்கு முன்னால் அழுகுறது இல்லை. பிள்ளைகள் தூங்கும், பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, நெழும்பு வலையை கட்டி விடுற மாதிரி அந்த ரூமுக்கு போய் இந்த பிள்ளையோட முகத்தை பார்த்து, நான் ஒரு குமர் பிள்ளை முத்தமிட முடியலை. அந்த வாப்பா அந்த புள்ள தூங்கினோம் சொந்து தூங்கும்போது அந்த ரூமில் போய் பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி கொண்டாட்டிக்கிட்டே செல்லாமல் செல்ல தகப்பன் உள்ளே போய்த்துருவான். நொழும்பு வலையை சரியாக்குற மாதிரி அந்த புள்ளோட நெட்டி அப்படியே தடவி விட்டு தள்ளி நின்று அந்த பிள்ளைய பார்த்து, இப்படி தூங்குறாள் என்ற பிள்ளை, பகல் கூட நான் திட்டேன், நான் கொஞ்சம் அடிச்சிட்டேன், இந்த பிள்ளைக்கு வலிச்சிருக்கும் உண்டு, அந்த காலை பிடிச்சி அந்த ரூமில் நின்று கண்ணீரை பொழிச்சு அப்படியே ஊற்றி அழுது அழுது தூக்கம் இல்லாமல் நம்முடைய பாப்பா இருக்கிறது தூங்கின பிள்ளைக்கு தெரியாது. காலையில் எழுந்ததும் அந்த காட்டு மிராண்டி உசுரோடு இருக்கானா செத்துட்டானாண்டு நினைக்கிது புள்ள. ஆனால் நேற்று ஏசினதானே, ஆனால் அடித்த கையை தூக்கி சுவரில் அடிச்சு இந்த கையால் அடிச்சுட்டு நின்று அழுகிற தகப்பனை நீங்கள் காணலை. அது நீங்கள் தூங்கின நேரம், நீங்கள் இல்லாத நேரம். ஒரு தாயின் தகப்பனும் ஒரு பிள்ளை அப்படித்தான் வளர்க்குறான். ஒரு பிள்ளை அப்படியே குமராயிட்டு விறக்கொள்ள இதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடணும், என்ற பிள்ளை நல்லா இருக்கணும் என்று தான் ஒரு தாயும் தகப்பனும் ஏங்குறது. சின்ன வயசுலேருந்து கலர் தெரியாத நேரம், டிசைன் தெரியாத நேரம், அளவு தெரியாத நேரம், கடகடையாக ஏறி இறங்கி அந்த பிள்ளைக்கு உடுப்படுத்து கொடுத்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டு நல்ல ஷூ நல்ல புக் அதுக்கு முடியுமான அளவுக்கு செலவழித்து யூனிஃபார்ம் வேண்டி கொடுத்து இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு மொழி கொடுத்து அந்த பிள்ளைக்கு சட்டம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு பேச்சு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? தெரியும் தானே. ஆனால் அந்த பிள்ளையை செய்யக்கூடிய ஒரு தவறு காதல். உலகத்திலேயே ஆக பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், அதுக்கு அடுத்து ஆக பெரிய பாவம் காதலித்தல். இதை இஸ்லாமிய மார்க்கமே சொல்லுது. காதலித்தல் என்றா என்ன தெரியுமா? ஹுகூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்தல். காதலிக்கிறத போல பெற்றோர்களை சித்திரவதை செய்யக்கூடிய வேற எந்த வழியும் உலகத்தில் கிடையாது. சில வீடியோக்கள் வரும், பெத்த தாய் தகப்பனை போட்டு அடிக்கிறது, கதிரையில் இருந்த மாதிரி ஓதச்சு விட்டு தள்ளி விடுறது, பிடிச்சி கட்டி எடுத்து குத்துறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாங்கலாம், இதெல்லாம் தாங்கலாம். ஆனால் ஒரு பிள்ளை காதலிச்சு ஓடி போகிறத, இன்னொரு ஆம்பளையோட பேசிட்டு இருக்கிறத, வீட்டுக்கு ஃபோனை மறைச்சி வச்சுக்கிறத ஒரு தாயின் தகப்பனும் அறிஞ்சிட்டாங்கண்டா, அவங்கள வெட்டி அறிஞ்சால் கூட தாங்கியிருக்கலாம், இப்போ தாங்க முடியாது. எப்படி செத்து போவாங்க தெரியுமா? எப்படி நம்பி வளர்த்த பிள்ளைகள், ஒரு பிள்ளையை வளர்க்குறதுல ஒரு தாயின் தகப்பனும் என்ன லாபம் அனுபவிக்கான்னு சொல்லுங்க. உழைக்கிறதை எல்லாம் கொட்டி கொட்டி கொட்டி ஓடி ஓடி வேர்த்து ரத்தம் சிந்தி உழைச்சி கொட்டி சேர்த்து கட்டி அம்புட்டையும் அப்படியே உதறி போட்டுட்டு கபன் சீலையோட தானே கபருக்குள்ளே போகுது ஒரு தாயின் தகப்பன். யாருக்கு இந்த சொத்துக்கள், எதுக்கு இதுகள் எல்லாம்? பிள்ளைகளுக்கு தானே, பார்த்து பார்த்து கொடுத்துட்டு சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் பிள்ளைகளுக்கு தானே. அந்த தாய் தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போறண்டா, எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு தாய் என்னட்ட வந்தா, ஒரு ஃபோனை கொண்டு வந்தா, லவ் பண்ணினாள், ஓடி போனாள், பிடிச்சிக்கு வந்தோம், அவன் நல்லவன் இல்லை, அவன் தூள்காரன், அவன் ட்ரக்ஸ் பாவிக்கிறவன், அவனுக்கு நேரத்தோட பொம்பளை தொடர்புகள் இருக்குது, நான் எவ்வளவு சொல்லிம்பல் கேட்கல, பிடிச்சு கொண்டு வந்து வச்சோம், திரும்பியும் அவன் ஃபோன் கொடுத்துருக்கான். எனக்கு டவுட்டு வந்துட்டு இந்த ஃபோனை பிடிச்சிட்டேன் மௌலவி, ஆனால் இந்த ஃபோனில் அவள் வாட்ஸ்அப் கொண்டு ஓப்பன் பண்ணி அவனோட பேசினத்தை கேட்டேன் மௌலவி, எனக்கு இனி தாங்க இல்லாம மௌலவி என்று அந்த வாய்ஸை போட்டு காட்டுறான். இவ சொல்றா, அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டு அலுமாரி எல்லாம் தேறா, எனக்கு பயமா இருக்கு, ஃபோன் குடி வட போகுது போல இருக்கு. அதுக்கு அவன் சொல்றான், நம் வந்த நின்றா அவளை கழுத்தில் கல்த்தியால் குத்தி அவளை கல்லை கட்டி கடலை இறக்குவேன் என்று சொல்கிறான். அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுது, முதல்ல அதை செய். இது என்ன பிள்ளை, அவள் செத்து போனாள், அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்தேன்? இதுக்குள்ள அந்த பிள்ளை ஒரு நோயாளி, அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க எப்படின்டா, ஒரு மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபா அந்த பிள்ளைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க பல வருஷமாக. அந்த பிள்ளை அந்த வேலையை பார்த்துருக்கு, பாப்பா ஒரு நெருப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். இந்த பிள்ளைக்குத்தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செலவழிச்சிட்டு இருக்கிறோம், வீடு கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு தருதலையை காதலிச்சதும் இல்லாமல் இந்த பெத்து வளர்த்த தாயை அவன் கல்லை கட்டி கடலை இறக்க போகிறான், கழுத்தில் குத்தி கல்லை கட்டி கடலை இறக்க போகிறான்னு சொன்னால், இந்த பிள்ளை ரிப்ளை பண்ணது, முதல்ல அதை செய். அப்போ இந்த பிள்ளைக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இப்படியான பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அல்லா? இந்த வார்த்தை சொன்னால் இதை ஒரு தாய் காதால் கேட்டுட்டாலே அவளால் தாங்கலாமா? அவள் செத்துட்டாள், ஆல்ரெடி செத்துட்டாள், உசுரோட ஒரு சடமுலாக்குது. நான் கேட்டேன், இவள் தேவையா உனக்கு, விட நண்டன். இல்லை மௌலவி, அவள் கஷ்டப்படுவாள் எங்கள் அந்த தாய். இல்லை மௌலவி, அவன்கிட்ட போன அவள் கஷ்டப்படுவாள். பரவாயில்ல மௌலவி, அவன் எப்படியாவது மறப்பிக்கணும். அவன் குடிகார மௌலவி, தூள்கார மௌலவி, அவன் வயசுக்கு மூத்த மௌலவி என்ன. அப்பையும் அந்த புள்ள நல்லா இருக்கணும்னு இந்த தாய் யோசிக்கா. ஆனால் அந்த புள்ள இவளை கடலில் இறக்கணும்னு சொன்னதுக்கு முதல்ல அதை செய்கிறாங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஸுன் லா யத்குலூன் அல் ஜன்னா, மூன்று பேர் இருக்கிறாங்க அவர்கள் சுருக்கம் நுழைய மாட்டார்கள். ஒன்று முதுமினுல் ஹம்ரு, தொடர்ந்து மது அருந்துபவர்கள், போதை பாவிப்பவர்கள். ரெண்டாவது அல் ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள். அப்போ இந்த நோவினை செய்கிற பெற்றோர்களை நோவினை செய்கிறதுங்கிறது பெரிய பாவம், நம்பிக்கை துரோகம் என்றால் படைத்த ரப்ப வணங்காமல் விடுறது ஒரு துரோகம். படைத்தவன் அவன் இன்னொருத்தன் போய் பிரார்த்திக்கிற, இது பெரிய துரோகம். ரெண்டாவது, பெத்த தாய் தகப்பனை தூக்கி எறியிறையே, நன்றி கட்டவனாக நடக்கிறையே, இது அடுத்த துரோகம். அதனால தான் சொல்கிறேன், உலகத்திலேயே பெரிய பாவம் இணை வைத்தல், ரெண்டாவது பாவம் காதலித்தல். ஒரு மாதம் பழையின, ஒரு வருஷம் பழையின, ரெண்டு மாதம் பழையின, ரெண்டு வருஷம் பழையினத்தை உங்களுக்கு மறக்கலா, 10 மாசம் வகுத்துல சமந்து செத்து உன்னை பெத்து இவ்வளவு காலம் பலத்த தாய் தகப்பன உனக்கு தூக்கி எறிய இயலும்? ஏன் இந்த பிள்ளைகள் காதல தூக்கி எறிஞ்சு விட்டு வாப்பா உமாவோட சேர மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன செய்வான்ன்ற உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் இப்படி நம்பி போய் ஏமாந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பெற்றோர்களுக்கு துரோகம் செஞ்சு காதலிச்சு ஓடி போகிற இந்த பிள்ளைகள் மௌத்துக்கு இடையில் அந்த வலியை அனுபவிக்காம சாக மாட்டாங்க. அவன் ஆரோடையாலும் தொடர்வாகுவான், அப்போ தெரியும் அந்த வலி. அவன் ஒருத்தியோட தொடர்வாகுவான். எனக்கிட்ட ஒருத்தி வந்து கத்தினாள், ஒரு மாற்று மத பெண்ணோட இருந்த போன்ல வீடியோ வேற எடுத்திருக்காரு அவங்கள வீ என்று காட்டினாள். எனக்கு அவனை எப்படி என்ன செய்யறன்னு விளங்கலை. ஜின்னனா நீ பண்ணின வேலை என்று நான் கோபப்படுறேன். அவ இன்னொரு வார்த்தை சொன்னான், கோபம் மாறி அவகிட்ட வந்துட்டு, இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் இவருக்காக செஞ்ச தியாகம் தெரியுமா, எங்க உமா அப்பா விட்டு போட்டு போனால் அப்பா அவன் செஞ்ச சரிதான், நீங்க உமா அப்பா விட்டு விட்டு ஓடினான் கேட்டேன். ஓ இப்ப விளங்குதா வலி? உன்னை கல்யாணம் பண்ணவன் இன்னொருத்தியோட போனதுக்கு உனக்கு இவ்வளவு வலிக்குதே, இதை விட 1 கோடி மடங்கு செத்திருப்பாங்க உன்னோட உமாவும் பாப்பாவும் என்னோட ஓட போல. விளங்குதான்னு கேட்டேன், இப்பாம் விளங்குதுண்டா? இது ரொம்ப லேட். உங்களுக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு தாய் தகப்பன் ஆரம்பத்தில் சபிச்சு விட்ருவாங்க, இந்த சாபம் அல்லாவிடத்தில் திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் 3 நாள் கணக்கை மன்னித்து சேர்த்துருவாங்க. ஆனால் அந்த சாபம் வேலை செய்யும், இந்த உலகத்தில் அனுபவிப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த தாய் தகப்பன் மனசு. ஒரு தாய் தகப்பன் நமக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்களே, ஒரு ஓடி போகிற புள்ள நினைக்கணும். நாம் ஒரு சுகத்துக்காக கொஞ்ச நேரத்துக்காக ஓடுறோமே, நம்மளோட வாப்பா பள்ளிக்கு போகிற இல்லையா, நம்மளோட உம்மா குடும்பத்துக்கு கதைக்கிற இல்லையா, ரோட்டுக்கு வார இல்லையா, நம்மளோட காக்காய் ஸ்கூலுக்கு போகிற இல்லையா, நம்மளோட நானா யூனிவர்சிட்டி போகிற இல்லையா, நம்மளோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை எடுக்கிற இல்லையா. ஒரு சுயநலவாதி, ஒரு துரோகி அவள். அதை கூட்டிட்டு ஓறானே, அவன் ஒரு சுயநலவாதி, அவன் ஒரு துரோகி. எப்படி சாபம் பெறும்? ஒரு தகப்பன் தற்கொலை செய்ய அனுமதி என்றால் அப்படியே குடும்பத்தோட செத்துருவாங்க. அனுமதி இல்லையே இஸ்லாத்துல. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளையால பள்ளிக்கு வராம அப்படியே சில மாசங்கள், சிலர் அப்படியே ஊடுவலம் வைத்துப்பட்டு ஊரை விட்டு முகத்தில் முழிக்கொண்டா, உறவுகளை சந்திக்கொண்டா, திரும்ப பள்ளிக்கு வருவார், அமைதியாயிருவார், ஒரு மனநோயாளி ஆயிடுவார். யார் நிமிந்து பார்த்தாலும் ஓ அதுக்குத்தான் பார்க்காங்க, பிள்ளையோட விஷயமா கேட்க போறான், உடம்பெல்லாம் பதறும், மனநோயாளி ஆகுவான், சீனி கூடும், ப்ரெஷர் கூடும், அல்சர் கூடும், தூக்கம் போகும், ஆளும் மெலிஞ்சிரும். ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் கொடுக்குற பரிசு இது. அவக்கு என்ன, போய் ஜாலியாக படுப்பாங்க, ஜாலியாக போய் ரூம் இல்லை ஹோட்டல் போட்டு இருப்பாங்க, ஹோட்டலில் ரூம் போட்டு இருப்பாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க, அவங்க டூர் போவாங்க. அவங்களுக்கு என்ன, சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் இதை விட ஒரு துரோகம் இருக்குமா? யோசிக்க கூடாதா? அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறானே, சூரா ஹதீத் 22வது வசனத்தில், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்திலையும் உங்களையும் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விடயங்களும் உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டேனுங்கிறானே. நமக்கு 6 மாப்பிள்ளைங்கிறது அப்போவே எழுதிட்டானேங்கிறது நம்பிக்கை இல்லையா? சூரத்தில் நாம் 59வது வசனத்தில், ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வோட நாட்டத்தில் இல்லாமல் விழாது என்று சொல்கிறானே, அந்த கலா கதிரில் நம்பிக்கை இல்லையா? சூரா ஹூது 6வது வசனத்தில், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கலா கதிரில் நம்பிக்கை இல்லையா? எழுதின மாப்பிள்ளை கிடைக்குமங்கிற நம்பிக்கை இல்லையா? ஓடி போகிறோமே, நீ ஓடி போனதுதான் உனக்கு அல்லாஹ் மாப்பிள்ளையாக்கினா, உண்மையிலேயே அதுதான் உனக்கு மாப்பிள்ளை. ஓடாமல் இருந்திருந்தால் ஹலாலாக கிடைச்சிருக்கும், நீ ஓடினத்தால் ஹராமாக கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். நீ பொறுமையாயிரு, உனக்கு இவ்வளவு செஞ்ச தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாமலுக்கு இல்லை. இந்த பிள்ளைகளாக பார்த்து முடிவு எடுக்கிற நேரம் அது கல்யாணம் இல்லை, விபச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நிக்காஹ இல்லா பி ஒலி, ஒலி இல்லாமல் திருமணம் செல்லுபடியாகாது. திருமணம் இல்லை என்றா அடுத்த விபச்சாரம் தான். ஒலி இல்லாமல், ஒலி வாப்பா. ஏன் வாப்பா? ஒரு மாப்பிள்ளையை நீ விரும்பினா வாப்பா கிட்ட சொல்லு. ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா வாப்பா கிட்ட போய் கேளு. குறுக்க போய் அந்த பொம்பளைக்கிட்ட கேட்காத. அது உன்னுடைய கையால் ஆகாத தனம். நீ உண்மையான ஒரு ஆம்பளையா இருந்தா, உனக்கு ஒரு கட்ஸ் இருந்தா, உனக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா, அந்த வாப்பா கிட்ட போய் கேளு, எனக்கு உங்களோட மகளை தாங்கன்ட்டு. அப்போ உன்னுடைய இமேஜ் நல்லா இருந்தா நீ கேட்ப. உனக்கே தெரியும் கேட்டால் கிடைக்காதுன்ட்டு. முகத்தை எப்படி பார்ப்பான்? நீங்க கல்யாணம் பண்ற, நீ போட்டிக்கிற சேட்டுற வேலை தெரியுமான்னு கேட்பான். நீ ஏற்கனவே தண்டாச்சோறு, நீ என் பிள்ளையை கேட்காயா? காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, மார்க்கம் உள்ள பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை, கட்டித்தார நம்பான்னு ஒரு மார்க்கம் தெரிஞ்ச தகப்பன். ஆனால் நம்ம அப்படி கேட்கறது இல்லை, இப்படி போய் குறுக்கால போய் விழுகிறோம். அப்போ ஒரு தகப்பன் முடிவெடுக்கணும், தகப்பன் தான் தேடணும். ஒரு தகப்பன் பார்க்கறத ஒரு ஒரு பொம்பளை பார்க்க மாட்டான். நீங்கள் அவன் ஹாயில் ஹாய் என்று சின்னத்தை பார்ப்பீங்க. உனக்காக தெருவில் மூட்டை பைக்கில் முறுக்கி முறுக்கி காத்துக்கிறந்ததை பார்ப்பேன். நீ ஸ்கூல் காலேஜ் கூட மூணு பேரை ஏற்றிக்கு ரேஸ் ஒன்றரை ஓடினத்தை பார்ப்பேன். கையை பிளேடால் வெட்டி உன்னை காணாததுக்கு என்னுடைய காதல் பரிசு என்று ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போடுவான். அதை பார்ப்பேன். நீ கையை அறுத்துக்கிட்டா நினைப்போ எனக்காக உசுரை விடுவார். உனக்காக உசுரை எடுக்கிறவன் தான் அறுக்கிறவன். உனக்கு தெரியாது அறுக்கானண்டா, அவன் தூள் பாவிக்கானண்டா அறுத்த மகள். உனக்கு புரியாது. உண்மையான மார்க்கம் உள்ளவனாக, அல்லாஹ்வை பயந்தவனாக அவன் இருந்தா இப்படி வரமாட்டான். வாப்பா கிட்ட போயிருப்பான். அவன் தான் ஆம்பளை, அவன் தான் உன்னை வச்சு காப்பாற்றுவான். இது நம்மளோட காதில் கழுத்தில் கிடக்கிறது முடிஞ்சா கடைசி நம்மளை விற்கிறவன். வித்த கேஸ் எனக்கிட்ட வந்துச்சு. காதலிச்சு கூட்டிக்கு ஓடி போய் அவளை காதில் கழுத்தில் கிடந்தது எல்லாத்தையும் முடிச்சுப்பட்டு அவருக்கு தூள்பாவிக்கணும். கடைசிக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து அவரை பொண்டாட்டி, அதுக்கும் விலை பேசிக்கிட்டு வந்தான். அதில் அவள் தூக்கில் தொங்கி மயிரிழையில் உயிர் தப்பினாள். அவள் எனக்கிட்ட கவுன்சிலிங் அழைத்து வரப்பட்டாள். இது விளங்குறதில்ல. ஒரு வாப்பாக்காரன் பார்ப்பான், ஒரு மாப்பிள்ளையை சொன்ன அவன் ஆறோடு பழகிறான் அப்படின்னு பார்ப்பான். ஒரு மாப்பிள்ளை தேற முதல்ல அவரை கூட்டாளி மாதிரி யார், கூட்டாளி சரியில்லாட்டி அவர் சரியில்லை என்ற அர்த்தம். ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்ஸுர் மை யுஹாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கையில் இருப்பான், யாரோடு பழகிறான் என்று பார்த்து பழகட்டும் அப்படின்றாங்க. திருக்குறள் 801, நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின் ஹிந்துக்கள் சொல்கிறாங்க. மதுரமான தண்ணி கூட நஞ்சானால் தள்ளி வைக்கிற நெருக்கமான உறவு கூட தப்பானால் தள்ளி வை. இதைத்தானே இஸ்லாம் சொல்லுது. அந்த உறவுகளை பார்ப்போம், யாரோடு இவர் பழகிறார். இதை சொல்லுவோம், நான் தூள் அடிக்கிறல்ல, அவனுகள் அடிக்கிற, ஆனால் அவன்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டு. தூள் அடிக்கிறவன் சின்ன வயசுல இல்லடா, ஒட்டி பிரிச்சு எடுத்த ஃப்ரெண்ட் என்றாலும் தூக்கி எறி. இதுதான் இஸ்லாம். எப்படி நீ ஃப்ரெண்டாக இருப்பேன்? நல்லவனோடு தான் நீ பழகணும், கெட்டவனை தூக்கி எறியணும். அப்போ சூழல் ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பன் யாரோட பழகிறான்னு பார்ப்பான். பள்ளிக்கு வாரானாண்டு பார்ப்பான், சுபவுதோட வாரானாண்டு பார்ப்பான், எங்கே சுற்றுறான்னு பார்ப்பான், எந்த கிரவுண்டில் உட்காந்துருக்கான்னு பார்ப்பான், எந்த கடையில் டீ குடிக்கான்னு பார்ப்பான், என்ன அவனுடைய லட்சியம் என்று பார்ப்பான், அவனுக்கு விருப்பமானது என்னன்னு பார்ப்பான். பார்த்து போட்டு முடிவெடுப்பான். மகள் நல்ல மாப்பிள்ள, மாஷா அல்லாஹ், நீ பார்த்ததும் சரியாக தான் பார்த்துருக்கா என்று பேசி தருவான் பார்ப்பான். இதை உங்களோட உங்களால் பார்க்க இல்லாது, உங்களோட உங்களோட உங்களோட நீங்கள் பெண், நீங்கள் வீட்டுக்கு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ரோட்டில் பைக்கில் சுற்றுறது மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், எதுவுமே தெரியாது. அதில் அவன் நல்லவனாக தான் இருப்பான். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தான் அசில் வழியான். அதனால தான் காதல் பிள்ளை காதலிக்க கூடாது. ஆனால் நேசிக்க விருப்பம், அது மனித உரிமை. உங்களுக்கு ஒரு ஆளோட விருப்பம், ஓகே, அதை சொல்லுங்க, அம்மா கிட்ட சொல்லுங்க, அவர் வாப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைகளுடைய மனநிலை பெற்றோர்களை புரிஞ்சுக்கிறாங்கல்ல, பெற்றோர்களை வில்ல நான் நினைக்கிறேங்க. ஒரு நாளும் பெற்றோர்கள் கெட்டவர்கள் இல்லை. நமக்காக வாழ்றவங்க தான் பெற்றோர்கள், நமக்காக யோசிக்கிறவங்க தான் பெற்றோர்கள், நமக்காகவே வாழ்கிறவங்க, நமக்காகவே தியாகம் செய்கிறவங்க தான் பெற்றோர்கள். பெற்றோர்களை மறந்துடாதீங்க, பெற்றோர்களை மதிங்க. பெற்றோர்களிடம் சீ என்று கூட சொல்லக்கூடாதுங்கிறது தான் அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன, வலா தகுல் லஹும் ஆஃப். அந்த பெற்றோர்களிடம் சீ என்று கூட சொல்லாதீங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, இந்த மனுஷன் அல்லாஹ் எப்படி சோதிக்கான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நாம் வயதை கூட்டி கொடுக்கிறோமோ, உனக்கு சுஹுஃபில் ஹல்கங்கிறான், படைப்பால் அவரை நாம் புரட்டி விடுகிறோம் என்கிறான். படைப்பால் நாம் அவரை புரட்டி விடுகிறோம் என்கிறான். அல்லாஹ் ஒரு பிள்ளையை சோதிக்க போகிறான், நம்மளை சோதிக்க போகிறான். நம்மளோட பாப்பாவுக்கு வயசு வேறு, நம்மளோட அம்மாவுக்கு வயசு வேறு. வயசு வந்து அவரை புரட்டி விடுவான். நம்மளை சோதிக்கிறது எப்படி புரட்டுவான்டா, திரும்ப அவர் சின்ன பிள்ளை ஆயிடுவார், திரும்ப அவர் சின்ன பிள்ளை ஆகுவார். சின்ன பிள்ளை ஆனால் அவருடைய நிலை எப்படி இருக்கும், அதை மருத்துவத்தில் சொல்லுவாங்க, டெமென்சியா இல்லாட்டி அல்சைமர் என்று சொல்லுவாங்க. அதாவது 65 வயதை தாண்டும் போது ஒரு சிலருக்கு மூளையில் அசிடைட் கோலின் அப்படிங்கிற ஹோமோன் கம்மியாகும், குறையும். அந்த அசிடைட் கோலின்ங்கிற ஹோமோன் குறையும் போது சில செல்லுகள் டெத் ஆகும், அந்த செல்லு திரும்ப தலைக்காது. அது டெத் ஆனால் இந்த வயசான ஆளுக்கு மறதி ஏற்படும், பழைய நிலைமைக்கு திரும்ப அரிப்பேன், அப்படியே சாரனுக்கு உடுப்போட யூரின் போகும். இன்னும் திண்டு போட்டும் எனக்கு ஒத்துரையும் சாப்பாடு தரலம்பாங்க. நம்ம வாயில் மண் சுத்த பண்டி கதைக்கிற கதையை, இப்போ நான் தான் சோறு தீத்தினேன், அஸ்தான் பாராக்கள்கிட்ட சின்னத்தை பார்த்தையா, நாம் ஒன்றும் கொடுக்கலையாண்டி, இவ்வளோ ஊறி மிடிக்கணும் பிள்ளைக்கண்டு. மகள் சொல்லுவாள், உங்களை எல்லாம் சோதிக்காது, அவங்களுக்கு வயசை கூட்டி கொடுப்பார். நாம் சின்ன வயசில் ஒரே கதையை எத்தனை தடவை கதைச்சிருப்போம், கோவப்பட்டாங்களா நம்மள அம்மாவும் பாப்பாவும். இந்த பிள்ளை நீங்கள் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, வீட்டை என்னடா கறி, மீன் அம்பா, இறைச்சி ஆக்கினாலும் மீன் தான், மரக்கறி ஆக்கினாலும் மீன் தான், கோழி ஆக்கினாலும் என்னட்டாலும் மீன் தான் அம்பா. நாம் என்னாலும் கேட்போம், ஆ அம்பா, டே எது ஆரோடா வந்த, ஆ அம்பா, அம்மாவோட வந்தா, ஆ பாப்பாவோட வந்தா, ஆ அம்மா. நமக்கு அது செல்லம்மா தெரியும், நீங்கள் ஆ சோறி கட்டிக்கணும் பிள்ளை. அவன் ஒரே கதையை திரும்ப திரும்ப கதைச்சா நமக்கு இறக்கம் வரும், பாசம் வரும். ஒரு தாயும் தகப்பனும் அந்த புள்ள திரும்ப திரும்ப உண்ட கேட்க கேட்க, திரும்ப திரும்ப உண்ட சொல்ல சொல்ல, இன்னும் கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்க. அந்த வார்த்தையை பார், குரலை பார், உதட்ட பார். இந்த வாப்பா உமாவும் திரும்ப வயசாளியாகி உங்களுக்கு தான் அம்பாங்க, நமக்கு தான் அம்பாங்க. இப்போ நம்ம கோபம் பெறும், அப்போ நமக்கு மார்க்ஸ் என்ன ஓடும். அல்லாஹ் நம்மளை தானே இப்போ சோதிக்க, அவங்களுக்கு அதை ஆக்கினான். இதெல்லாம் குர்ஆனில் சொல்கிறான் தானே, அவர்களை அப்படியே நாம் வயதால் புரட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்றானே. உனக்கு சுஃபில் ஹல்க்ங்கிறான், படைப்பால் புரட்டுவோம், திரும்ப சின்ன பிள்ளை ஆகுவாங்க, வீட்டுக்கு மூத்திரம் போய்வாங்க. நாம வீட்டுக்கு இல்லை, சாரன்ல மூத்திரம் பெஞ்சாலும் செல்லம்மா தானே கழுவினாங்க, நோகாமா தானே பார்த்துக்கிட்டாங்க. இஞ்சனா செல்லம் பாப்பாட சாரல்ல கக்கா பத்தியாடா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் புள்ளட பிள்ளைய பிடிடி கழுவிட்டு ஓடி வரான்னு சொன்ன பாப்பா. இப்போ நம்மளோட வீட்டுக்கு கொஞ்சம் டொய்லெட் போவார், சனியன் சாகுது இல்லை. அல்லாஹ் நம்மளுக்காக அவங்களுக்கு அந்த நிலையை கொடுப்பார். நாம எப்படி அவங்கள பார்க்குறோம், எவ்வளவு ஆசையா நம்ம பார்க்கணும். பார்ப்போமே, எத்தனை நாளைக்கு இருக்க போறாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. கழுவுவோமே, செல்லமா கழுவுவோம், இறக்கமா நடப்போம். ஒண்ணுமில்ல வாப்பா, போங்க வாப்பா, அப்படியே அப்படியே போங்க, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு செல்லப்படா, டொய்லெட் போகக்கூட, யூரின் போகக்கூட, போங்க வாப்பா, கழுவு போட்ட கழுவுமே. அது என்ன, நம்மளோட வாப்பா, நம்மளோட உம்மா, உங்களை பார்த்துக்கிட்டவங்களை பார்த்துக்கிற வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போகிறதுக்கு தயாராகும் போது ஒருத்தர் வந்து நானும் பிறப்போகிறேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்கு வயசான பெற்றோர் தாய் அல்லது தகப்பன் இருக்கிறாங்களா, ரெண்டு பேருமே இருக்காங்க யா ரசூலுல்லாஹ், அங்கே போய் உங்களோட தியாகத்தை செஞ்சுக்கங்க, இதை விட நன்மை கூட கிடைக்கும், போங்க அங்கே போங்க. பெற்றோர்களை போய் பாருங்க, யுத்தத்தில் வந்து போராடி ஷஹீதாகி கிடைக்கிற நன்மையை விட அந்த உம்மா பாப்பாவை போய் கழுவுங்க, துப்புரவாக்குங்க, சோறு தீத்துங்க கிடைக்கும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது, அங்கே போய் பாருங்க. அப்போ அந்த பெற்றோர்களின் மகிமை தெரிந்த ஒரு பிள்ளை தான் அதை செய்வோம். அதை ரசூலுல்லாஹ் எவ்வளோ ஒரு கட்டான சூழ்நிலையில் யுத்த நேரத்தில் காட்டுறாங்க, போ அங்கே போய் பாரு. சிறந்த அமல்கள் என்னையா ரசூலுல்லாஹ், அமல்களிலேயே ஒரு சிறந்த அமல் என்னையா ரசூலுல்லாஹ், நேரத்துக்கு தொழுகிறது. ரெண்டாவது என்ன யார் சொல்லலா? பெற்றோர்களிடம் பணிவிடை செய்வது. அப்போ ஒரு பெரிய சிறந்த அமல் பெற்றோர்களுக்கு பணிவிடை. நமக்கு வயசான பெற்றோர்கள் கிடைச்சாலே அல்ஹம்துலில்லா, சொர்க்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு நினைக்கணும். இதை விட வேற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? சான்ஸ், ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு நமக்கு, வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. அவ்வா, எனக்கு போதும், எல்லாரோடையும் சண்டையோடையும் என்னக்கிட்ட தான் வாப்பாவை நான் பார்க்க போகிறேன், நான் செய்ய போகிறேன், நாம் ஓடி போய் பார்க்கணும், நாம் செய்யணும். இதுதான் பிள்ளைகள், இதுதான் பிள்ளைகள், இதுதான் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை கொஞ்சம் மாறணும். பெற்றோர்கள் நமக்காக சிந்திப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னார், தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானண்டா, அந்த வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கும். அதனால தான் சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரிதல்லா ஃபிரலல் அப்பன், தகப்பனின் பொருத்தத்தில் அல்லாவின் பொருத்தம் இருக்கிறது, தகப்பனின் அதிருப்தியில் அல்லாவுடைய அதிருப்தி இருக்கிறது. எங்க அல்லாஹ் வச்சுக்காம பாருங்க. நான் உன்னை பொருந்தி கொள்ளணுமா? உண்ட தகப்பன் உன்னை பொருந்திக்கிற மாதிரி நட, நான் இப்போ உன்னை பொருந்திக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நம்மளோட வாப்பா நம்மளை பொருந்திக்கிற மாதிரி நம்ம நடந்தா அல்லாஹ் நம்மளை பொருந்திக்குவானாம். அல்லாஹ் பரீட்சை தாரான். உனக்கு எங்கட கம்பெனியில் வேலை செய்யணுமெண்டா, இந்த குவாலிஃபிகேஷனை தூக்கிட்டு வா, இதில் டிகிரி முடிச்சுட்டு ஓடியா என்று சொல்கிற மாதிரி நான் உன்னை பொருந்தி கொள்ளணுமா? போ, உங்கள் வாப்பா பொருந்தணும் முன்னே, உங்கள் வாப்பாட சர்டிஃபிகேட் தேவை. அப்போ வாப்பா மனசால பிள்ளைய பொருந்திக்கிற மாதிரி பிள்ளை நடக்கிறான் என்றால், ஒரு தகப்பன் பிள்ளைக்காக துவா கேட்குறான் என்றால், சுப்ஹானல்லாஹ், நாம் சொர்க்கம் போடலாம். ஒரு தகப்பன் துவா கேட்குறான்டா, நீங்கள் பெரிய சான்ஸ், பெரிய சந்தர்ப்பம். ஆனால் ஒரு தகப்பன் சபிச்சிட்டான்டா, எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய சாபம் அங்கே தான் இருக்குது, அல்லாஹ்வுடைய அதிருப்தி அங்கே இருக்குது. அப்போ நமக்கு இப்போ அல்லாஹ் என்ன தாரானண்டா, நம்மளும் அப்படி பெற்று வளர்த்த தாய் தகப்பனை அப்படியே வயசை பிரட்டி விட்டு போட்டு திருப்பி சின்ன பிள்ளையாக்கி போட்டு இப்போ தாரா, இப்போ என்ன செய்ய, சேவன் வைக்காரா, அவரே கழுவுறாரா? கொஞ்சம் பேர் இப்போ சேவன் வைக்கிறேன், என்ன சேவன், நீங்கள் பாப்பாவுக்கு வைக்க முடியாதா, இன்னொருத்தன் கழுவி விடுறது, பெத்த உள்ளே நீங்கள் கழுவுங்கள், உங்களை கொண்டு போய் நிர்வாணமாக பாத்ரூமுக்கு வச்சு கழுவினவங்க தானே அவங்க, இப்போ நீங்கள் கழுவுங்க, இன்னொரு ஆள் வர்றது அவங்களுக்கு வைக்கும். குளிப்பாட்டுறது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என் மனைவி எனக்கு முன்ன மரணிச்சிருந்தா நானே குளிப்பாட்டு வேணுண்டாங்க, இன்னொரு பொம்பளை வர தேவையில்லை, நான் புருஷன், நான் குளிப்பாட்டுவேன். ஆயிஷா நாயிட்ட சொல்லாங்க, எனக்கு ஒரு ஆசை ஆயிஷா, மரணம் அவருக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது, ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசை ஆயிஷா, நீ எனக்கு முன்ன மௌத்தாகணும், நானே உன்னை குளிப்பாட்டேன். அப்படின்ற அவருடைய ஆசை என்ன, என் பொண்டாட்டி இன்னொருத்தன் பார்க்கக்கூடாதுன்றது. அப்போ நம்முடைய தாய் தகப்பன் நாம் குளிப்பாட்டணும், நாம கழுவணும், நாம துப்புரவணும், நாம ட்ரெஸ் மாற்றணும், நாம தூய்மையாக வச்சுக்கணும், நாம கொண்டு வாய்காய துறைச்சிடும், நாம கொஞ்சம் ஊட்டி விடணும். இதை விட பாக்கியம் இருக்கிறார், தீட்டி விடுவோமே, சோறை தீட்டி விடுவோம், பக்கத்திலிருந்து கதைப்போம், தோளை கையை போட்டு கதைப்போம், இது பெருநாளை குடுப்பெடுக்கிற லட்சணம். கடை கடையாக ஏறி பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் எடுத்து போட்டு கடைசியாக ஒரு கடையில் பாப்பாவுக்கு ஒரு சாரன், அதை தாங்க, சரி இந்த சேட்டை தாங்க, சரி அந்த சாரியை தாங்க, சரி பில்ல முடியும் ட்ரை ஹலோ. உமாக்கும் பாப்பாவுக்கும் முடுப்படுத்துறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம், பொண்டாட்டிக்கும் அவருக்கு முடுப்பெடுக்கிறதுக்கு காலத்தால் தொடங்கி நோன்பு திறந்தது அங்கே புடவை கடைக்கு, காலத்தால் வெட்டக்கிறங்கி நோன்பு திறந்ததும் புடவை கிடைக்க, அந்த உடுப்பு எடுக்க போகிறான்னு தராவியும் இல்லை, உடுப்பு தான் எடுத்தேன். நான் கேட்க, இப்படியா உங்கள் வாப்பா அம்மா அவங்களுக்கு உடுப்பு எடுத்திருந்த, நீங்கள் என்ன உங்களோட பிள்ளைக்கு எடுத்த மாதிரி தானே எடுத்தேன், அந்த வாப்பாவை கூட்டிகிட்டு போய் இந்த உமா கூட்டி பாருமா, உனக்கு பிடிச்சா எடு, இல்லாட்டின்னு ஒரு கடை இருக்கு பார், செல்ல மனசு தேவை வரப்படாதா? ஆனால் உண்மையாக நம்மள வாப்பா அம்மா நம்மளை வயசான நாக்கள் இருக்க, நம்மளை கூட்டி போன கடை கடையாக செய்ய மாட்டோம், ஆ சரி நான் இதை எடு, நான் இதை தான் ரைட்டு முடிப்போனாம, நமக்கு அந்த ஆசை வராது வயசு போனால். ஆனால் வார்த்தை ஒன்று போதும் இல்லையா, நம்ம ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அதை சொன்னால் என்ன, ஏ ஒரு நாலு சாரனை கொண்டை கொடுத்து கொண்ட பாருங்க பாப்பா, ஒரு மூணு சேட்டை கொண்டை போட்டு எனக்கு நல்லா பட்டுச்சு பாப்பா, இதில் பாருங்க பாப்பா, நல்ல ஹைஃபை குவாலிட்டியில் எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு வருதில்லை, பேமெண்ட்டில் 500 சேட்டு பாப்பாவுக்கு ரெண்டு, ஏண்டாப்பா உங்கள் வாப்பா நல்லா உடுத்தா ஸ்மார்ட்டாக இருக்கு உண்ட புள்ள நான் நான் சின்ன வயசுல இருக்கக்கொள்ள நம்மட வாப்பா நமக்கு எப்படி ஸ்மார்ட்டாக உடுப்படுத்திடுவார் விலை கொண்டாலும் பரவாயில்ல அதை தாண்டுதான் நமக்கு எடுத்தேன் இப்போ நாம சேட்டை ஒன்று எடுத்தேன் சரியா 500 சேட்டை ஏ உங்கள் வாப்பா ஸ்மார்ட்டாக இருந்தா என்ன உனக்கு தானே மரியாதை நல்ல குவாலிட்டி சாரணம் கொடுத்தா என்ன செய்ய மாட்டேங்கிறோம் இப்போ பெற்றோர்களை மதிக்கிற நன்றி உணர்வு அப்படி என்கிற லட்சணம் இதானா இதானா அப்போ வார்த்தையால் சாவடிக்கக்கூடாது பெற்றோர்களை நடத்தையால் கொல்லக்கூடாது அந்த பெற்றோர்களை சொல்ல மதிக்கணும் பழையவங்க சொல்லுவாங்க முத்திய நெல்லிக்காய் முதியோர் சொல்லும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் மௌத்தானத்துக்கு போகிறதுதான் அம்மா பாப்பாட அருமை சிலருக்கு தெரிய வார அல்லாஹும்மா டிதுவா கேட்குறேன் உசுரோடு இருக்கக்கொள்ள தெரிய வாரல்லையா அவங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது மகனது சரியாக படலை அங்கே கொள்ள கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அவருக்கு நம்மளோட வயசளவு அனுபவம் இருக்குது அதை மதிக்கணும் இது சரியில்லை பாப்பா எனக்கு சரியாக படலை இல்லை நான் பண்ணி நான் அவ்வளோத்தான் பண்ணுவேன் ரொம்ப போராடி பார்ப்பாங்க கேட்கல சரி பண்ணம்பாங்க மறுவாவிட்ட வந்து நிற்பார் என்ன அவளோட இருக்கணும் அதான் இதை தாண்டா பாப்பா நான் நேரத்தோட சொன்னேன் ஏனண்டா தாயை போல செயலை நூலை போல செயலை தாயை போல புள்ள அம்மா எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளையில் அந்த குணம் பெருமெண்டுதான் உன்னோட சின்ன இப்போ காய்ச்சி விட்டாளா பா அப்போ அலும்பலங்கிற இல்லையா பெற்றவங்கட மரியாதை மதிப்பு அவங்களுடைய அனுபவம் அப்போ இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் பார்க்கணும் அதனால தான் அந்த அந்த அந்த உறவை மதிக்கணும் சி என்று கூட சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட இந்த பெற்றோர்களுக்காக அல்லாஹ் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அல்லாஹ் என்ன சொல்கிறார் இன்னொரு விஷயம் செய் உன் பெற்றோர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய் அந்த பிரார்த்தனை எப்படி செய்ய சொல்றான் யா அல்லாஹ் சிறு வயதில் என்னுடைய பெற்றோர்கள் என்னிடம் இரக்கம் காட்டியதை போன்று இறைவா என் பெற்றோர்களுக்கு நீயும் இரக்கம் காட்டி யா அல்லாஹ் அப்படின்னு கேட்க சொல்றான் அப்போ கண்டிப்பாக உணர்வுபூர்வமான ஒரு பிரார்த்தனை அது என்னை சின்ன வயசில் எப்படி இறக்கம் காட்டியிருப்பாங்க அப்படியாலா என் பெற்றோர்களுக்கு நீ இறக்கம் காட்டண்டா அவங்க இப்போ சின்ன பிள்ளையா ஒரு தாய் தகப்பன் எப்படி இறக்கம் காட்டும் அப்படி நீ காட்டியாலா இந்த துவாவை நம்ம கேட்கணும் எப்போ பெற்றோர்களுக்கு துவா கேட்டேன் அம்மா பாப்பாவுக்கு துவா கேட்டேன் மதிக்க மாட்டேங்கிறோம் மனசு பத்த வைக்கிறோம் இல்லை சிலருக்கு உமாவுக்கு பாப்பாவுக்கு கதைக்கிற கதை சுபஹானல்லாஹ் தெரியுமா உனக்கு அவட மதிப்பு தெரியுமா உனக்கு அவட தியாகம் தெரியுமா உனக்கு என்னையாலும் தெரியுமா நமக்கு நமக்கு ஒரு நாள் ஒரு சொட்டு தாய்ப்பால் தந்ததுக்கு நமக்கு நன்றி கடன் பட முடியுமா நீ தோளையே தூக்கிட்டு சுமந்தாலும் உன்ன வகுத்துல சுமந்தத்துக்கு ஈடாகுமா இல்லையே கொஞ்ச நாளைக்குத்தான் மவுத்தாயிருவாங்க பிறகுதான் அந்த தாயோட இருக்கலையே மடியில் படுக்கலையே ஒரு வாய்ச்சோறு தீத்தி விடலையே என்கிற ஏக்கம் பெறும் அம்மா மௌத்தானத்து பிறகு உசுரோடு இருக்கக்கொள்ள பாசத்தை கொட்டுங்க அன்பாக நடங்க ஓடி போய் பாருங்க பக்கத்தில் போய் இருந்து பேசுங்க அந்த தாய் உங்களால் மகிழ்ச்சி அடைஞ்சால் போதும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் தருவான் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் பெற்றோர்களை திருப்தி இல்லை அல்லாஹோட திருப்தியை தரங்கிறான் எனக்கு அடுத்தபடி உன் பெற்றோர்களிடம் நடந்து கொள்ளுங்கிறான் யுத்தத்துக்கு போகிறவரை நிப்பாட்டி அனுப்புகிறாங்க உமா பாப்பாவை போய் பாருங்கிறாங்க அப்போ அந்த தாய் தகப்பன் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்காக தான் யோசிப்பாங்க ஒரு தாய் வாராங்க ஒரு பைபோலர் அஃபெக்டிவ் டிஸோர்டர் உள்ள ஒரு பிள்ளைக்கு உமாவை இந்த பைபோலர்ங்கிறது மனநோயில் திடீரென்று அவனுக்கு ஒரு கோபம் வரும் உமா பாப்பா எல்லாருக்கும் அடிப்பான் கண்ணாடி உடைப்பான் ஊட்டை இடிப்பான் மறுவா திரும்ப அப்படியே கூழ் ஆகி சின்ன பிள்ளை ஆகுவான் இதுதான் அந்த நோய் பைபோலர் எஃபெக்டிவ் டிஸோர்டர்னு சொல்கிறேன் அடித்து கண்ணாடியை ஒட்டச்சு இப்போ கார் வேண்டணும் காசை தாடி என்று உமாக்கு அடித்து கை காலெல்லாம் காயம் ஒரு உமாக்கார் ஓடி வாரார் ஓடி வந்து ரத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் எனக்கிட்ட வந்து நிற்கா என் மகனை ஒன்றும் செய்யணாதா என் மகன் ஒன்றும் செய்யணாதா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வாரான் இல்லை வீட்டுக்கு நிற்கான் ஒத்துரும் இல்லை எல்லோரும் நாங்கள் ஓடிட்டோம் பாப்பா இல்லை ஏற்கனவே மௌத்து ஒரு பொம்பளை பிள்ளை அவள் பக்கத்து விட்டுக்கு ஓடிட்டாள் வீடு சூழ் மௌலவி, வீட்டு கன்னிக்கா நல்லையில் அடுத்த ஊடெல்லாம் புதுனம் பார்க்குது, நான் ஆட்டா பிடிச்சி ஓடி வரேன், இப்படி ரத்தத்தை துறைச்சி துறைச்சி இருக்கேன். நான் என்னம்மா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மகன், அவனை ஒன்றும் செய்யணும் நான் மௌலவி, என்ன செய்கிற மௌலவி, அவன் இப்படி ஆகுறான் மௌலவி. நான் போலீஸுக்கு நாங்கள் மெசேஜை கொடுப்போம், அது உண்மையாக அப்படித்தான ட்ரீட்மெண்ட். அது போலீஸ் ஊடாக இப்படி தாயை அடித்தேன்னு சொல்லி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட் ஆர்டர் எடுத்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அது, அதான் அதில் சிஸ்டம். நான் சொல்கிறேன் நம்ம போலீஸுக்கு கால் எடுப்போம், கொஞ்சம் டக்கான போலீஸுக்கு கால் எடுப்போம், அட்ரஸை சொல்லுங்கள், போலீஸால் வந்து பிடிச்சி ஹாஸ்பிட்டல் இல்லை மௌலவி, போலீஸ்காரன் அடிச்சு போட்டுருவான் மௌலவி என்ற பிள்ளைக்கு. எப்படி தாய் அந்த தாய், எனக்கு கண்ணீர் வந்துச்சு. சுபஹானல்லாஹ், அவன் அடித்து உனக்கு ரத்தம் ஓடுது, கை என்னமோ கண்ணாடி வெட்டுப்பட்டு அந்த ரத்தம் ஓடுற அந்த தாய் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன நடந்துன்னு கேட்பாங்க, என் பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும், நீங்கள் போலீஸுக்கு கூட எடுக்காதீங்க, போலீஸ்காரன் என் பிள்ளைக்கு அடித்து போட்டுருவான், என் பிள்ளைக்கு நொந்துடும், வேற ஒன்றும் செய்யணும் தான் மோடு. இதுதான் தாய், இந்த தாயை தான் நம்ம மதிக்க தெரியாமல் இருக்கு. தாங்குவாள நம்முடைய தாய் செத்து போய்த்திருவான், நமக்கு ஒரு வருத்தம் பண்ணால் கேள்விப்பட்ட இருப்பாளா அந்த தாய், இப்படி ஓடி வந்து நம்மட பாப்பா, இதுதான் பாப்பா உமா. நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன் எஹலிய குடையில், இப்போ ஒரு 15-18 வருஷம் இருக்கும். பயான் முடிஞ்சதும் உங்களை கண்ணரங்குடி ஒரு பொம்பளை காத்துக்கிறிக்காங்க, ஒரு உமா வந்து காத்துக்கிறிக்காங்க என்று சொன்னாங்க. அப்போ நான் இப்போ என்னம்மான்னு கேட்டேன், இப்போ என்னம்மான்னு கேட்டேன், வீட்டை

வச்சிருக்காதுங்க, சோல் போடாது, வாயால் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளையோட முகவாக்கில் உலகத்தில் எல்லாருக்கும் மங்கோலியர் முகவாக்கில் இருக்கும். அந்த பிள்ளை சோல் போடாது, ஒரு நெடியை சோட்டி அவ்வளோதான் போட்டிருக்கு. அது டொய்லெட்டே அதுக்குள்ளாம் போகும். அந்த பிள்ளைய ரூமில் வச்சுக்க, அந்த ரூமை கழுவுறா துப்புரவு செய்கிற, ஆனால் ஒரு பெரிய ஆள யூரின் கக்கா அடிக்கடி கழுவப்பட்ட ரூமுக்கு நமக்கு மூக்க வச்சுக்கணுள்ளையே இல்லை. ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளைய தொட்டு தூக்கிது. வயசான தாய், மாப்பிள்ளையும் மௌத்த பித்தா, அவை நீ கிளவி, இனி இந்த பிள்ளைய ஒன்றும் செய்யணும். அதை அவங்களோட மருத்துவத்தால் எண்டத்துக்கு தான் என்ன கூட்டி போன பார்த்து போட்டு அவக்கு துவா செஞ்சுமா, பொறுமையாக இருங்கம்மா, அல்லாஹ் அவங்களுக்கு கூலி தருவான். இதுக்கு ஒரு மருந்தும் இல்லைம்மா. நீ டாக்டர்கிட்ட போனால் சில டேப்லெட் இருக்கா, கொஞ்சம் துடினமாக இருக்கிறது அடிக்கிறது, அம்மா சோர்ந்துட்டு போனாலும் பிங்கானை தட்டி விடுறது, அது இதை அடிக்கிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சில டேப்லெட்டுகள் தருவாங்கம்மா. வேறு இதை குணப்படுத்த ஏலா என்ற உடனே அந்த தாய் அழுதுகிட்டு சொன்னால், அந்த சோலை முந்தானையை இப்படி பிடிச்சி கையேந்தி வானத்தை பார்த்து அந்த தாய் ஒரு துவா கேட்டா, யாழ்லாம் எனக்கு முன்ன இந்த பிள்ளைய மௌத்தாக்கு யாழ்லாம், ஏன்னா நான் மௌத்தான், அந்த பிள்ளைய பார்க்க ஒத்தரும் இல்லை யாழ்லான்னு. இந்த தாயிர ஒரே யோசனை தான், நான் மௌத்து வரைக்கும் பார்க்கலாம், எனக்கு வயசாயிட்டு போகுது, என்ன வாழ ஆசை இல்லாத. அவ என்ன சொல்றான்டா, இந்த பிள்ளைய எனக்கு முன்ன மௌத்தா கிடையாதுலாம், நான் மௌத்தான், அந்த பிள்ளை யாரு பார்ப்பா, ஆறு பீகழுவா, ஆறு வருவா, ஆறால் வருவாங்களா, வர மாட்டாங்களே. அப்ப இந்த தாய் அந்த பிள்ளைய பெத்தட்டில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாளா, ஒரு பெருநாள் திடலுக்கு போயிருப்பாளா, ஒரு டூர் போயிருப்பாளா, ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி அனுபவிச்சிருப்பாளா, ஏதாவது ஒரு மகிழ்ச்சி அவளை வாழ்க்கையில் இருந்திருக்குமா. மகத்தில் வளர்த்த பிள்ளைய பெத்தெடுத்து இந்த வயதான நிலை வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பீ மூத்திரம் கழுவிட்டு கடைசியா கேட்கறதுவா, யாழ்லா எனக்கு முன் அந்த பிள்ளைய மௌத்தாக்கு யாழ்லா, ஏன் நான் மௌத்தான், அந்த பிள்ளைய தூக்க சாத்த ஆள் இல்லை, பாப்பா இல்லை, மூத்த பிட்டார், சகோதரங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அது வந்து நிற்காது. இதுதான் அந்த தாயினுடைய கடைசி ஆசை. சுபஹானல்லாஹ், அப்படியே செத்து போய்த்தேன்னா என்ன ஒரு பாசம், என்ன ஒரு தாய்மை. இந்த தாய்மையை எவ்வளவு கையில் தூக்கணும், இந்த தகப்பனை நம்ம எப்படி சுமக்கணும், அந்த தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும், இது விளங்காம இந்த காதலிக்கிறவங்க இருக்காங்களே, சுபஹானல்லாஹ், உலகத்தில் நான் பார்க்குற பெரிய துரோகி இஸ்ரேலை விட துரோகி அவங்க. இந்த இஸ்ரேல்காரனை விட ஒரு துரோகி இருக்குமெண்டா, இந்த லவ் பண்ணி ஓவராக்குறது தாய் தகப்பனை போட்டு மிதிக்கிறவங்க அவங்க தான். சுபஹானல்லாஹ், இப்போ பிள்ளைகளில் மனநிலை மாறணும், தாய் தகப்பனை மதிக்கணும், அந்த தாய் தகப்பனுக்கு இஸ்லாம் கொடுக்குற அந்தஸ்தை தெரியணும். இப்போவாவது நம்ம அம்மா பாப்பாவோட போய் பேசுவோம், எப்பயாலும் ஒரு நாளைக்கு போய் பார்க்குறோம்ல வாப்பா அம்மாவை, அதை பார்க்கறது தான் நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு தான் மௌத்தாயிடுவாங்க, அந்த மௌத்துக்கு முன்னுக்கு மனம் ஆற அன்பு காட்டுங்க, மனம் ஆற கட்டி பிடிங்க, மனம் ஆற முத்தம் கொடுங்க. அம்மா கொஞ்சம் தாமா காலை நீட்ட மாட்டோம், மடியில் கொஞ்சம் படுக்க போகிறோமான்னு படுங்க. மையத்தை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியும். ஒரு பொக்கிஷம், உங்களுக்கு தாய் தகப்பன் உசுரோட இருந்தா சுபஹானல்லாஹ், நீங்க பாக்கியசாலி. அந்த பாக்கியத்தை வச்சு சொர்க்கம் நுழைஞ்சு, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் செல்லு கேட்கறது இல்லை, அவங்க தூள்பாவிக்காங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க, லவ் பண்றாங்க, ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, தட்டி கட்ட உமா அப்படி வைத்தியாது பத்திரிவாய், எங்களுக்கு தெரியாது அந்த உம்மாட பாசம். இது அனுபவிச்சு அவங்க உணர்ந்து அந்த உம்மாட இடத்தை தெரிஞ்சு கொள்ளும் போது அவங்க உசுரோட இருக்க மாட்டாங்க. அதனால இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த பெற்றோர்களை பேணுதல், பெற்றோர்களுக்காக துவா செய்தல், பெற்றோரை மையத்தை உள்ளுக்கு கொண்டா அந்த ஆட்கள் தொழுறாங்க. அந்த பொடியன் வெளியில் நிற்கானுண்டா, இவனை விட மோசமான ஒருத்தன் இருக்கான்னா, ஏன்டா அவருக்கு தொழுவுற இல்லை, தொலை தெரியா, மையத்தை பள்ளிக்குள்ளே ஊரான் தொழுவிக்கான், ஊரான் துவா செஞ்சிட்டிருக்கான், அவர் சந்துக்கு தூக்கி பார்த்து மாற்றி கொடுத்தோடு கடவுளை நிற்கார், கொண்டை புதைக்கிறதுக்கு ரெடி. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, நீ ஒரு பிள்ளையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதாமத் ஆதம் இப்னு ஆதம் இன் கத்த அமலுஹு இல்லா மின் ஸலாத், ஒரு மனிதன் மரணித்தால் மூன்று விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே துண்டிச்சிடும். இந்த மூணு மவன கபருக்கு போயிட்டே இருக்கும். முதல் விஷயம் வலதின் சாலிஹின் எதுலஹு, நமக்காக துவா செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகள்,
பிள்ளைகளை என்னமோ நல்லா தான் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க.

0: அந்த பிள்ளைகளுக்கு பாப்பாக்கு துவா செய்கிறதுக்கு மறக்குது, உமாக்கு துவா செய்ய மறக்குது. ஏண்டா என்ன பலன், நம்ம என்ன பிறப்பு, நம்ம என்ன செய்கிற, நம்ம எவ்வளோ நன்றி கெட்டவர்கள். முதல்ல அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக, அடுத்தது பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்குமாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஷ்குர்லி வலிவாலிதைக்குங்கிறான். அதை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளின் மனநிலையும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரயி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது ஆண்ட்ராய்ட் முஸ்லீம் வானொலி கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் ஆண்ட்ராய்ட் இறங்கு தளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றிய உங்களது கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எம்முடன் இணைந்து கொள்ள info@muslimvanoli.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும், muslimvanoli@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும், அது மட்டுமல்லாது எமது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0974777161676 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது கருத்துக்களையும் உங்களது விமர்சனங்களையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த வானொலி பற்றி நீங்கள் உங்கள் உறவினர்கள் மட்டுமல்லாது நண்பர்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டு ஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான்.
4: நினைத்தாலே அருள் கதவு திறந்து விடும், உன்னை துதித்தாலே அருள் மழை பொழிந்து விடும்.
2: வானொலி வரலாற்றில் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிகள்.
4: அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல்.
2: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலையில் ரமலான் வசந்தம்.
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
5: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் உம்மு ஃபதுல் ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி அவங்க கடைசியாக தொழுவிச்ச தொழுக மஹ்ரிபுடைய தொழுக. நபி அவங்க கடைசியாக தொழுவிச்சது மஹ்ரிப் தொழுக தான். இஷா தொழுக நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மயக்கம் வந்துட்டு, மூணு தடவை குளித்தாங்க, மூணு தடவையும் மயங்கி மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ மஹ்ரிப் தொழுக தான் கடைசியாக தொழுவிச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மஹ்ரிப் தொழுகையில் இந்த சூராவை தான் ஓதினாங்க, சூரா முர்சலாத். இந்த சூரத்துல் முர்சலாத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியை நரைக்க வச்சுட்டு ஓதிட்டு போகக்கூடிய நரைக்க வைச்ச முடி சூறாக்கல்ல, இது முக்கியமான சூறா. இது இறங்கினது எப்பண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது. அப்துல்லா மசூத் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த சூறாவை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவிலிருந்தே படித்தேன், நேரடியாக படித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாய் காயல், அதுக்கெல்லாம் படிச்சுட்டேன். நபி அவங்க ஓதுவாங்க, நான் பாடமாக்கிட்டேன். ஏனெண்டா இதில் பாருங்க, 10 தடவை அல்லாஹ் ஒரு வார்த்தையை மீட்டி மீட்டி கொண்டு வரான். என்ன வார்த்தை அது? வயலு யௌம இதில் முகதிபீன். உலகத்தில் உள்ள எல்லா பொய்யர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை தான். யார் அல்லாவை மறுக்கிறாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மறுக்கிறாங்களோ, அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் 10 எச்சரிக்கை சொல்லியிருக்கிறான். இதில் அல்லாஹ் 3 கேள்வி கேட்குறான் எங்களை பார்த்து. இது குர்ஆன் வந்து சஹாபாக்களுக்கு இறங்கினது மட்டும் இல்லை, எங்களுக்கு சேர்த்தார். தற்காலத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு குர்ஆனுக்கு இருக்குதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பதில்? இருக்குது. அந்த தீர்வை தேடி எடுக்கிறது யார்? இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் 10 லட்சம் முஸ்லீம்களை சேர்த்து நீ ஒரு கேள்வி ஒன்று கேளுங்க, யாராவது ஒரு ஆள் எழும்புங்க பார்ப்போம். 10 லட்சம் பேரில் முழு குர்ஆனும் தெரிஞ்ச ஒரு ஆள் எழும்புங்க. ஃபோன் லேப்டாப் ஒன்றும் இருக்கப்படாது. என்ன இருக்கப்படாது? ஃபோன் இருக்கப்படாது, லேப்டாப் ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் இதுவரைக்கும் 50 வயது 60 வயது குர்ஆன் தெரிஞ்ச ஒரு ஆள் எழும்புங்கண்டா எழுப்பாற்ற கஷ்டம்தான். கஷ்டமா லேசா சொல்லுங்களே. நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் தலையில் ஏற்றின ஒரு ஆள் உங்களுக்கு தேடுறது கஷ்டம். ஏன்னா குர்ஆன் லேப்டாப் அழிஞ்சிடும், ஃபோன் இதெல்லாம் போயிடுமே. குர்ஆன் இருக்கணும் இங்கே தான், இங்கேயும் இங்கேயும் தான். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்றுக் கொடுத்த முறை அதுதான். குர்ஆன் எங்கட கல்பில் தலையில் ஓடிட்டுருக்கணும் குர்ஆன். அதனால தான் இந்த சூரத்துல் முர்சலாத்தையாவது இந்த ஒரு மணி தியாலத்துக்கு பிரயோஜனப்படுத்துங்க. ஏன்னா பயான இதால் கேட்டு இதால் விட்டுட்டு போய்த்துருவோம். இந்த குர்ஆன் உடையலை, குர்ஆன் உடையலை. எங்கட கடைசியாகவும் இதை ஓதிட்டு மௌத்தாயிட்டோம்டா பாக்கியசாலி ஆயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தொழுகையில் ஓதின சூரா பாருங்க, வல் முர்சலாத்தி உர்ஃபா ஓதுங்க. ஃபல் ஆஸிஃபாதி அஸ்ஃபா வன்னாஷிராதி நஷ்ரா فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نصفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين. எத்தனாவது? முதலாவது. என்ன சொல்றான் அல்லாஹ் இதுக்கிடையில? தர்ஜுமா செஞ்சுட்டு போல சும்மா ஷார்ட் விளக்கத்தை சொல்றேன். காத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் முர்சலாத்தி உர்ஃபா ஃபல் ஆசிஃபா, ஒவ்வொரு காத்திருக்கு, காத்திட வகைகள் இருக்குது. காத்திட இப்போ உதாரணமாக தமிழில் சொல்கிறேன்னா ஸ்ரீலங்காவில் கச்சான் காத்தும்பாங்க. ஒரு காத்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கச்சான் காத்து. ஒரு காத்திருக்குது, எத்தனையோ காத்திருக்குது. அந்த காத்தெல்லாம் குர்ஆனில் இருக்குது. சபான்னு ஒரு காத்திருக்கு, சபா. அல்லாஹ் ஆத் கூட்டத்தை அழித்து தப்பூர் என்ற காத்தால், காத்துடைய வகைகள். சரி, அதில் அல்லாஹ் 4-5 வகையான அல்லது 4 வகையான காத்தில் சத்தியம் பண்ணுறான். இதில் சத்தியம் செய்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், வாக்களித்ததெல்லாம் நடக்கும். இன்னமா துவாதுனலவாக்கையா, அல்லாஹ் வாக்களிச்செல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்? இந்த நட்சத்திரத்துக்கு ஒளி இல்லாமல் போகுமே. فَإِذَا النُّجُومُ طُمِسَتْ وَإِذَا السَّمَاءُ فُرِجَتْ, வானம் வெடிக்குமே. அப்போ எப்போ? எதிர்காலத்தில் நடக்கிறத குர்ஆன் சொல்லியிருக்கு. பயத்தாட்டு நட்சத்திரம் ஒளியிலிருந்து போகும், வானம் வடிக்கும் என்றால் யாருக்கு பயம் வராது. அடுத்தது, இதல் ஜிபாலு நுசிஃபத், மலைகள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்துடும். அப்போ நடக்கும் இன்ஷால் அல்லாஹ் சொல்கிறார். இதர் ருசுலு உக்கிதத், ரசூல்மார்கள் எல்லாம் வார நேரம் அது. குர்ஆன் இஸ்லாம் அல்லாஹ் பொய் என்று சொல்கிறவங்க முழிக்கிற நேரம். அல்லாஹ் சொல்கிறார்,
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: கிடைச்ச புல்லு பாப்பா உமானும் தொழுதுட்டு இருப்பாங்க பக்கத்துல. கடைசி காலத்துல அல்லாஹ் சொன்னான், பிள்ளைய தாரன் நான் தான் பேர் வைக்க போறேன். யஹ்யான்னு அல்லாஹ் தான் பேர் வச்சது. ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான், இவருக்கு பெண்களுடைய ஆசை இல்லை. இவர் ஹசூர், இவருக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய தேவை இல்லை, ஹசூர். ஆனால் அந்த காலத்தில் இருந்த பெண் இவரை விரும்பினார், இவரை முடிக்கணும், அவருக்கு ஆசை இல்லையே. அந்த பெண்ணு அந்த நாட்டு மன்னன் விரும்பினார், அவன் முடிக்கணும். அப்போ அந்த பெண் சொன்ன ஒரே ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைக்கு ஒன்று. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபில் தொழுதுட்டு இருக்கிறாங்க, பின்னால் வந்து தலையை வெட்டிட்டு போயிட்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சலாம் கொடுத்துட்டு பார்க்குறாங்க, மகண்ட தலையில் எப்படி தலையை ஒட்டேல் மாதிரி போகிறோம். அல்லாஹ் இதுக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்கல, தீர்ப்பு இருக்குது. இப்போ எங்களோட காலத்தில் எத்தனை விஷயத்தை பார்த்துட்டோம் நாங்கள், எவ்வளோ அநியாயம் நடக்குதோ, நடக்குதா இல்லையா? அநியாயம் அநியாயத்தை கேட்கல, அப்படி அநியாயம் நடக்குது. அப்போ இதுக்கு தீர்ப்பு இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் பதில் சொல்கிறேன், அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். ஹுசைன் ரதியல்லாட தலையை வெட்டினத்துக்கே அல்லாஹ் என்ன தீர்ப்பு கொடுக்கல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையை வெட்டினவனுக்கே தீர்ப்பு கொடுக்கல, மையத்தை பற்ற வச்சவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டான் அல்லாஹ். மையத்தில் பற்ற வச்சு தீர்ப்பு கொடுத்துட்டா நல்லா தீர்ப்பு இருக்குது. இது தீர்ப்பு அல்ல, இதெல்லாம் பள்ளி உடைச்சவனுக்கு தீர்ப்பு இருக்குது. நாங்கள் அப்பருந்தே அதானே சொல்லிட்டு வரோம், தீர்ப்பு இருக்குது, அவசரப்படாத. எப்போ தீர்ப்புடைய நாளண்டா என்ன? மாதிராக்க கேள்விப்பட்டீங்க, மாதிராக்கன்னு குர்ஆன்ல வருதா? லைலத்துல் கத்ருடைய சூறாவிலையும் இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக அல் காரிஆ மல் காரிஆ. குர்ஆன்ல 13 வமா அத்ராக்கரி. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஓதக்குள்ள கொஞ்சம் நோட்டம் விட்டு ஓதுங்கன்னு சொல்றேன். சும்மா அந்த இங்கிலீஷ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிச்சிடாதீ. குர்ஆன்ல 13 வமா அத்ராக்கரிக்கு அதில் ஒன்று தான் இது. ஒமா அதராக மா யௌமுல் ஃபஸ்ல், தீர்ப்புடைய நாளண்டா என்ன? முதலாவது நம்ம அல்லாஹ் சொல்கிறான், வைலு யௌம இதில் லில் முகதிபீன், அந்த நாள் பொய்யர்களுக்கு நாசம் கிடைக்கிற நாள் அந்த நாள். முதலாவது இது மாதிரி சகோதர சகோதரிகளே 10 தடவை இந்த சூறாவில் பின்னால் வருது, அந்தந்த இடத்துல நிறுத்தாட்ட நான் பாரு அப்படின்ட்டு அல்லாஹ் முதலாவது கேள்வி எங்களை பார்த்து கேட்குறான். எங்களை பார்த்து முதல் கேள்வி பாருங்க, என்ன ஓதுங்க? அலம் நுஹ்லிகில் அவ்வலீன் ஓதுங்க. சும்ம நுதுபிஉஹுமுல் ஆகிரீன் كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين. இவ்வளோ கேள்வியை கேட்டுட்டு அல்லாட விட இத என்ன கேட்குறான் அல்லா? ஹிஸ்ட்ரி படிச்சு தானா எங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரி? இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியெல்லாம் 60 வருஷம் 70 வருஷம் தான். எங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரியை கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பிறக்க கோல ஜேஆர் ஆண்டார், அமெரிக்காவை டபிள்யூ புஷ்ஷாக இருந்தார், நாங்கள் பிறக்கிற நேரம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அல்லது ஈராக்கில் சதாம் இருந்தார், லிபியாவில் கதாஃபி இருந்தார், இப்படி தான் எங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரி தெரியும். அல்லாஹ் சொல்லித்தாரான், இந்த உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து இதுவரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி என்ன கேட்குறான்? அலம் நுஹ்லிகில் அவ்வலீன், இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களை நான் அழிக்கலையா? அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட இப்போக்கு 6000 வருஷத்துக்கு முந்தி, ஃபிரௌன், நம்ரூத், இவங்கெல்லாம் அழிக்க இல்லையா? நான்
2: சும்மனு துபிஉஹுமுல் ஆகிரீன்,
1: அதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு சமூகத்தை அவனை அழிச்சேன். அல்லாஹ் தான் அழிச்சது. எங்கட காலத்தை நாங்கள் கண்ட அழிவுண்டா எதை கண்டோம்?
2: சுனாமி.
1: சுனாமி அழிவா ரஹமத்தா? முஸ்லீம்களுக்கு ரஹமத், காஃபிர்களுக்கு அதா? அல்லாட அழிவோண்ட கண்ணால் கண்டோம் நாங்கள் சுனாமி. அல்லாஹு அக்பர், நடந்துடப்படாது அப்படி. எத்தனையோ பூமி அதிர்ச்சியை பார்த்துருக்குறோம். நான் ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரு நாட்டில் நான் தஹஜ்ஜத்துக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்டு தஹஜ்ஜத்துக்கு எழும்பிட்டோம். சத்தத்துக்கு ஒரு நாட்டில் 2000 ஆண்டு இருக்கும் பொழுது சுபவுல கேள்விப்பட்டு அந்த ஊரே எல்லாம் அழிச்சிட்டேன். காலையில் போய் பார்க்குறோம், அந்த ஊருக்கு மேலே தண்ணி ஓடுது. இல்லை, ஊர் இல்லை. இரவு இருந்துச்சு ஊர், ரெண்டு மலை அந்த ஊரை சுற்றி, ரெண்டு மலையில இடி உளுந்து ரெண்டு மலையும் அப்படி ஊரில் உளுந்துட்டு கண்ணால் கண்டோம். இது தண்ணி ஓடுது மேலே, அவ்வளோ பேரும் சரி ஊரே. அல்லாவுடைய எச்சரிக்கை, அல்லாஹ் சொல்ல அழித்தோம் என்று சொல்லிட்டு ஒரு வாக்கு தாரான். கதாலிக நஃபஅலு பில் முஜ்ரிமீன், இப்படித்தான் பாவிகளைக்கு நாங்கள் அழிப்போம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இதை பொய்ப்பிக்க போகிறீங்களா? அதான் அல்லாட பதில். இதை பொய்ப்பிக்க போகிறீங்களா என்று கேட்டுட்டு எத்தனாவது தடவை? ரெண்டாவது தடவை. வயிலு யௌம இதில் முக்கதிபீன், பொய்யர்களே அந்த நாளையில் உங்களுக்கு நாசம்தான். எந்த நாள்? எந்த நாள்? கியாமத். அவ எங்கட குர்ஆன் வந்து விளையாட்டு அல்ல, சும்மா அந்த தடம் படம் கடங்கண்டு ஓதிட்டு ஓடுறதுக்குள்ள ஒன்று அல்ல. நீ இந்த நோன்புல மிஞ்சி இருக்கிற 15 இந்த முருசலாத்தையாவது ரிப்பீட் பண்ணு, ரிப்பீட் பண்ணு. ஒன்று சார், உருப்படியாக ஒன்று சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் குர்ஆன் கையில் இருக்க இல்லையே, எழுத்தில் இருந்துச்சா? சிலருக்கு சில சூரா தெரியும், சில ஜுசு தெரியும், அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட வாழ்க்கையை மாற்றிட்டே இருக்கு. சார், ரெண்டாவது தடவை இது. அடுத்த கேள்வி கேட்குறான்லாம், ஒவ்வொரு என்ன உங்களை பார்த்து, ஒவ்வொருத்தரை பார்த்து என்ன கேள்வி? அலம் நஹுலு, ஓதுங்க, அலம் நஹுலு கும் மிம்மாஇம் மஹீன் ஃபஜ

فقدرنا فنعم القادرون. ويل يومئذ للمكذبين. எத்தனாவது தடவை வந்திருக்குது? மூணாவது தடவை. என்ன கேட்குறான் அல்லாஹ்? எங்கடா ஒவ்வொருத்தரை பார்த்து இந்த கேள்வி வருது. இது சமூகத்துக்கு இல்லை. அலம் நஹ்லுக்கும் மிம் மஹீன். உங்களோட ஒவ்வொருத்தரையும் அற்பமான தண்ணியால் நாம் படைக்கலையா? எப்படி அல்லாஹ்? கேள்வி மஹீன், இந்திரியம் நாங்கள் கழுவிடுவோம், ஸ்பெர்ம் நாங்கள் கழுவிடுற தண்ணி அது. அதால் தான் உங்களை படைச்சு அல்லாஹ் சொல்கிறார். ஏன் அல்லாஹ் இதை சொல்லணும்? இப்படி எங்களுக்கு பெருமை வரப்படாது. எங்களுக்கு என்ன வரப்படாது? அல்லாஹ்கிட்ட பணிஞ்சு சுஜூத் செய்யும். அலம் நஹ்லுக்கும் மிம் மாஇம் மஹீன். அற்பமான தண்ணியால் உங்களை படைக்க இல்லையா? சரி, அந்த தண்ணி எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதா எங்கள் கொண்டே வச்சது? ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரிம் மகீன். பாதுகாப்பான உங்களோட உம்மாவுடைய கற்பு இருக்குதே வகுத்துக்குள்ளே, அதுக்குள்ளே கொண்டு வச்சோம். எவ்வளோ காலம்? இலா கதரிம் மஅலூம், குறிப்பிட்ட காலம். 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு உயிர் வந்துடுச்சு. ஃபகதருன்னா, உங்களை செஞ்சது நாங்கள். உங்களை எவ்வளோ அழகாக செஞ்சிருக்கு. உலகத்தில் எந்த ஒரு கடவுள் வாதாடேலுமா? தாயுடைய வயிற்றுக்குள்ள உங்களை உருவாக்கினது நான் என்று யார் ஒத்தர புத்தகத்திலிருந்து காட்டுங்க? வாப்ப ஏலுண்டா, எந்த மதத்துடைய புத்தகத்தில் காட்டுங்க? ஏலுண்டா, இதை நாங்கள் சொல்கிறது காஃபிர்களை பார்த்து. ஏலும்டா காட்டுங்கப்பா, இந்த ஒரு ஆயத்து போதும் நீங்கள் திருந்துறது இஸ்லாத்துக்கு வார்த்தை. எங்கடா அல்லாஹ் எவ்வளோ தெளிவா. இப்போ விஞ்ஞானமெல்லாம் வந்து இன்றைக்குதாரு, இது இறங்கி 1400 வருடம். அப்போ 1400 வருடத்துக்கு முன்னால் இதை சொல்லணுமெண்டா எவ்வளோ அல்லாட உண்மை விளங்குது. இன்றைக்கு இந்த கனடாவில் உங்களுக்கு தெரியும், கனடா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போயிடுச்சு. இங்கே தான் இருந்தார் இந்த சயின்டிஸ்ட் ஆக பெரியவர், அவரோட பேர் ஞாபகம் வருது இல்லை. இன்றைக்கி டிவி ப்ரோக்ராம் செஞ்சிட்ருக்கும் பொழுதே இவர் களிமாவை சொன்னார். ஏன்னா இதைத்தான் பேசினது. பேசிட்டு போகக்கொள்ளே இன்டர்வியூவில் கேட்டாங்க, சரி அப்போ நீங்கள் ஈசாவை ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஜீசஸை. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் பாஸ் அவுட் தானுன்றார். என்ன சொன்னார்? அவரோட பாசையில் ரெண்டு பேரும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜீசஸும் ஒரே காலேஜ்லேருந்து வந்தார்கள் தான். ஏன்? படித்தவங்களுக்கெல்லாம் விளங்கும். இதை இந்த சூராவை படித்தா விளங்கும். அது பிறகு இஸ்லாத்தை அல்லாஹ்வை மறுக்கையில் ஒருத்தருக்கு அல்லாஹ் அதை சொல்லிட்டு 3வது தடவை சொல்கிறான் பாருங்க. வைலு யௌம இதில் முகதிபீன். இதையும் மறக்க போகிறீங்களா? அவளுக்கு நாசந்தான். இது 3வது பாயிண்ட் போர்டர். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஓதுங்க, அலம் நஜாலில் அர்தா கிஃபாதா أحياء وأمواتا وجعلنا فيها رواسي شامخات وأسقي

0: எதனாவது போர்டர், நாலாவது வை. இது என்ன ஆயத்து தெரியுமா? ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டில் ஒரு ஆள் கத்தினாரே, குர்ஆன்லே இல்லை மையத்தை அடக்கிறதுக்கு ஆதாரம் என்று. பார்லிமெண்ட்டில் ஒழுங்கான குர்ஆன் தெரிஞ்ச உத்தரவு நாங்கள் அனுப்பலையே, நாங்கள் செஞ்ச மிஸ்டேக் அதுதான். குர்ஆன் தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பலை, சும்மா அந்த பேர் ஆஃபீஸெல்லாம் அனுப்பி வச்சோம். ஒழுங்கான குர்ஆனை தெரிஞ்ச ஒத்தனை அனுப்பியிருந்தால் எலும்பி சொல்லியிருப்பான், குர்ஆன் உனக்கு தெரியா, நாங்கள் படிச்சுட்டார். சொல்யூஷன் கொடுக்க ஆக்கள் இல்லையே பார்லிமெண்ட்டில். அல்லாஹா பூமியில் அடக்கணும்னு சொன்னதுக்கு ஆதாரம் இதுதான். என்ன கேட்குறான் அல்லாஹ், அலம் நஜாலில் அர்தா கிஃபாதா, பூமியை ரெண்டு தட்டாக நாம் ஆக்கலையா? பூமி எத்தனை தட்டு? ரெண்டு தட்டு. இதில் அஹ்யா மேலே உயிருள்ள நாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறோம், கீழே அம்வாதா மையத்துக்கு என்ன செய்யுது? தூங்குது. அல்லாட அந்த நுட்பத்தை பாரு. அப்போ மையத்தை பத்த வைக்கணுமா, மையத்தை அடக்கணுமா, என்ன செய்யணும்? ஏன்னா அல்லா தெளிவாக சொல்லிட்டானு, பூமி ரெண்டு தட்டு, மேலே உயிருள்ள நீங்கள் கீழே மையத்தில் இருக்கோம். அஹ்யா அம்வாதா என்று சொல்லிட்டு அல்லா இந்த பூமியில் மலைகளை படைச்சிருக்கிறேன். வஜஅல்னா ஃபீஹா ரவாசிய ஷாமிஹாத், உறுதியான மலைகள். அது மாத்திரமல்ல, எவ்வளோ மையத்துகள் பூமிக்குள்ளே இருந்தாலும் தண்ணி எங்கேருந்து வாருது? குடிக்கிற தண்ணி எங்கேருந்து வாருது? பூமியிலிருந்து தானே. ஓ அஸ்கைனா கும்மன் ஃபுராதா, மதுரமான தண்ணி உங்களுக்கு குடிக்க தாரனே நான். அல்லாட குதிரத்தை பாரு, நீயே தண்ணி எடுத்து குடிக்கக்கொள்ள, இதில் மையத்துகள் ஏதாவது கலந்திருக்காண்டு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா? எத்தனை கிணம் இருக்கு? நான் கிணத்தண்ணியில் வளர்ந்தாக்கள் தானே. இப்போ தானே நாங்கள் வேறு வேறு தண்ணி குடித்து பழகிட்டோம். இன்றும் உலகம் சொல்லுது என்ன, கிணத்து தண்ணியை போல் சுத்தமான தண்ணி இல்லை. குளோரின் கலக்கப்படாத தண்ணி தானே சிறந்த தண்ணீர். எவ்வளோ மையத்துகள் இருக்குது பூமிக்குள்ள, தண்ணியை தாரது அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இதையும் மறக்க போகிறீங்களா? பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். எத்தனா தடவை? நாலஞ்சா? நாலு. இப்பல்லா திரும்ப போகிறான் போர்டர். என்ன குர்ஆன் ஓதினையோ ஓதல்லையோ மவுத் வந்துடும் இன்ஷா அல்லா. குர்ஆன் ஓதினையோ ஓதல்லையோ என்ன வந்துடும்? இப்போ நீங்கள், இப்போ நான் வந்து குர்ஆனுக்கு என்ன நேரத்தை கொடுக்குறேன், நீங்கள் குர்ஆனுக்கே நேரத்தை கொடு. கொஞ்சம் பேர் குர்ஆனே தெரியாமல் மௌத்தாகிட்டாங்க, ஆனால் ரெண்டு பேரும் மௌத்தாக தான் போகிறோம். யார் புத்திசாலி? புத்திசாலி யார்? இந்த குர்ஆனுக்கு நேரம் கொடுத்துட்டு போனான் இவன் புத்திசாலி. இந்த குர்ஆன் மௌத்தானத்துக்கு போகிறவா மௌத்தா முந்தியா படிக்கணும். பெரிய கவலை என்னண்டா, முஸ்லீம்களில் பலர் குர்ஆனுடைய ஒரு சூரா கூட தெரியும். ஒரு சூரா வாழ்க்கையில் எல்லாமே செஞ்சிட்டாங்க, மாஷா அல்லா, கல்யாணம் முடிச்சிட்டாங்க, ஆறு ஏழு பிள்ளை பெற்றுட்டாங்க, ஊடு வாங்கிட்டாங்க, வாகனம் வாங்கிட்டாங்க, வீட்டுக்கு மேலே ஊடு வாங்கிட்டாங்க, 65 வயசுலேயும் ஜாப் செய்கிறாங்க. இன்னும் ஒரு சிந்தனை வரல என்ன தெரியுமா, அல்லா எனக்கு இறக்கின குர்ஆனை கொஞ்சம் படிப்போமே, வாசித்து பார்ப்போமே, என்ன இருக்குது, ஒரு ஆலிம்கிட்ட போவோமே. ஏன்னா குர்ஆனை தனியாக வாசித்தவங்களும் விளங்கி முடிக்கல. அப்படின்னா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் தர்ஜுமத்து குர்ஆன் அடிச்சு அடிச்சு கொடுத்துப்பாங்க எல்லாரும். இந்த குர்ஆனுடைய ஒரு மெத்தட் என்னண்டா, ஒரு உஸ்தாத் படிச்சு கொடுக்கும். சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுத்தாங்க, நபி சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, சஹாபாக்கள் தாபியங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, தாபியின் தபாத் இப்படித்தான் வந்துச்சு இந்த வழிமுறை. இப்போ நீங்கள் குர்ஆன் எடுத்து இந்த சூரா முர்சலா எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்காது உங்களுக்கு, ஏன் விளங்காது, நீங்கள் படிக்கல. உலகத்தில் பாருங்கள், சின்னொரு ஜிம் கூட போய் உங்களுக்கு என்னடா அது, ஜிம்மில் எவ்வளோ மெஷினரி. ஜிம்முக்கு போகிறீங்க, ஒவ்வொன்றுக்கு என்ன ஒத்தன்றிருந்து பழக்கினா முதலாண்டு அதுக்கப்புறம் பழகுவீங்க. ஒரு சோறாக்குறது கூட யாராவது காட்டித்தர தானே உங்களுக்கு, குர்ஆன் காட்டி தரா போதேலுமா? வழிகாட்டி தேவை. அதனால் எஞ்சியுள்ள வாழ்க்கை பெறுமதியானது, எஞ்சியுள்ள ரமலான் பெறுமதியானது. ஒவ்வொரு சூறாவை ஒரு நாள் படிச்சிருந்தா சரி, அதை விடுங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு சூறா படிச்சிருந்தா எங்களோட வயசத்தினண்டி கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னும் தாமதப்படுத்தாம உங்களுக்கு தெரியும், யகூதியல் 10 யகூதி இருந்தா உங்களோட இந்த ஏரியாவில் நல்லா கேளுங்க, யகூதிகிட்ட போய் உடனே ஒரு யகூதி ஆலிம் எடுத்துருவாங்க, கபாலான்றிக்கு அவங்கள சூனியம் படிச்சிருவாங்க, உடனே படிச்சிருவாங்க. அந்தளவு அவங்கள்ட்ட முக்கியம் அது, எங்கள்கிட்ட குர்ஆன் முக்கியம். அதனால் மவுத்துக்கு இடையில் நீங்கள் எதை செய்யாட்டியும் பரவாயில்லை, இதை செஞ்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ், குர்ஆனை படித்து கொள்ளுங்க. ஏன் அல்லாஹ் கியாமத்தில் சொல்லுவானா பாருங்க, ஓதுங்க, இன்தலிகூ இலா மா குந்தும் பிஹி துகதிபூன். انطلقوا الى ظل ذي ثلاث شعاب لا ظليل ولا يغني من اللهب انها ترمي بشرر قلقصر كأنه جمالة صفر ويل يومئذ للمكذبين. எத்தனாவது வருது? அஞ்சாவது. இது முக்கியமான ஆயத். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிய நரைக்க வச்சது முக்கியமான ஆயத். ஏன் இந்த இன்தலிகூ ரெண்டு தடவை வருது பாருங்க, இன்தலிகூ. கியாமத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்கிட்ட எழும்புவோம், எழும்புவோமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். எங்களோட சூரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் நான், எடுத்து வாய்ச்சி பாருங்க. ரெண்டாவது சூரை பற்றி தனியாக பேசணும், அது வாய்ச்சி பார்த்தா உங்களுக்கு தெளிவு ஒன்று கிடைக்கும். ஜெரிக்கிட்டோம் ஒஷாவால் இருக்குது சூர், தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் வாய்ச்சி பாருங்க. இந்த சூர் ஊதப்படுறது எப்படி? இஸ்லாத்தில் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக இருக்குது. சூர ஊதினத்தோடு எழும்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ், எழும்பிடுவோம். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் கண்டிப்போம் என்ன, நைட்டுக்கு மழை பெஞ்சா ஒரு தாவரம் ஒன்று காலையில் முளைச்சிருக்கும், என்ன அது பேர் என்ன சொல்கிறேன், உதாரணமும் சொல்லுவாங்களே, அவசரமாக துள்ளினா நேற்று பெஞ்ச மழைக்கு இன்றைக்கு முளைச்ச காளான்பாங்க. யார் சரி ஒரு ஆள் தடமாடுறாரு பேசுகிறாரு அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவாங்க, என்ன நைட் பேஞ்ச மலைக்கு காலையில் முளைச்ச காளான். ஏண்டா காளான் வந்து இரவு மழை பெஞ்சிருக்கும் காலையில் முளைச்சிருக்கும். இதே மாதிரித்தான் மழை பெய்யும், நாங்கள் கபறுகள்லேருந்து முளைச்சிருப்போம். எப்படி அல்லாட உதாரணம், ஒரு ஆள் மறுத்தா எப்படி வித்து விழணுமே மேலே வரணுமே? எலும்பினத்தோட அல்லாஹ் ரூஹ் அனுப்புவான், ரூஹ் உடம்புக்கு வந்ததோட அல்லாஹ் சொல்லுவான் காஃபீர்களை பார்த்து, இன்தலிகூ போங்க, நடைய கட்டுங்க, எங்கட பாச நடைய கட்டுங்க, போங்க எங்க, இலாமா குந்தும் பிஹி துகதிபூன், எந்த நரகத்தை பொய்ப்பித்தீங்களோ நரகத்து போங்க. திரும்ப இன்தலிகூ பாருங்க, அதே சொல் திரும்ப ரிப்பீட் ஆகுதா இல்லையா? இன்தலிகூ நடங்க, இலா தில்லின் ஜி ஸலாதி ஷுஅப், நடக்கும் பொழுது நரகம் மூணா வெடிக்கும். எத்தனை வெடிக்கும் நரகம்? மூன்றாக வெடிக்கும் நரகம். லா தலீல், நரகத்தில் நிழல் இல்லை. நரகத்துக்கு நிழல் இருக்குதா? இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட் ஒன்று வேணுமானா நிழலுக்கு போகும். லா தலீல், நிழல் இல்லை. லேடிஸும் குர்ஆன் எடுங்க, பேசிட்டீங்கன்னா பணியை போங்க தயவு செஞ்சு. லா ழலீல், நிழல் இல்லை. வலா யுகுனி மினல் லஹப், லஹபன்னு என்ன தெரியுமா? லஹபுன்னு ஒரு பேர், யார் பேர் சொல்லுங்க பாபு? அபு லஹப். லஹபண்டா என்ன? நெருப்பு கங்கு. நெருப்பு கங்குகளை விட்டு தப்பே இல்லை, அவ்வளோ நெருப்பு. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ் தாயோட இறக்கமுடையவர். கேள்விப்பட்டிருப்போம் தானே? உண்மை. எப்போ தெரியுமா? மௌத்துக்கு முன்னால் தான். கபிரில் அல்லாஹ் தாயோட இறக்கம் உள்ளவன்பது போய் அங்கே அல்லாஹு அக்பர். அந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அது இல்லை, அது குர்ஆன் சரியாக விளங்கல்ல. கியாமத்தில் அல்லாஹ் தாயோட இறக்கம் இல்லை, அல்லாஹ் கடின வேதனை செய்கிறவர். உலகத்தில் இறக்கம் அல்லாஹ். கண்ணை பொத்துறதுக்குள்ள களிமாவை சொல்லிடும், திருந்திரும். கண்ணை பொத்தினத்துக்கு போகிற கிடைக்கிற ஒரு அடி போதும். கபருடைய ஹதீஸுகளை பாருங்கள், சக்கராத்துடைய ஆயத்துகள் எடுத்து பாருங்கள். ஏழு ஆயத்தை குருவாள் சக்கராத்துடைய ஆயத். இந்த முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேரை உயிர் எடுக்கும் பொழுது மலக்குகள் கன்னத்திலையும் பித்தட்டிலையும் அடித்து அடித்து தான் உயிர் எடுக்கிறது, சும்மா எடுக்கிறல்ல உயிர். இது யாரோட கோபத்துக்கு நாங்கள் சொல்கிறது இல்லை, குர்ஆனுடைய ஆயத்தை சொல்கிறோம். முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேரை உயிரையும் எடுக்கிறபடி அல்லா யத்ரிபூன உஜூஹஹும் வஅத்பாரஹும், கன்னத்தில் அரைகிற சில மலக்குகள் பித்தட்டில் அடிச்சவா வெளியே வா. அல்லா இறக்கமுள்ளவனா? அப்ப இறக்கமுள்ளவன் எங்க? உலகத்தில். உலகத்தில் இறக்கம். கபிரில் கொண்டு போய் மூணு கேள்விதான், ரப்பு யாரு, தீன் என்ன, ரசூலுல்லா. எங்களுக்கு நாலு கேள்வி, முஸ்லீம்களுக்கு மூணு கேள்விக்கு பதில் சொல்லாட்டி முதல் கொடுக்குற அடி இந்த தலையில், அது மட்டும் போதும். இதை விட்டு பாதுகாக்கத்தான் மனித சமூகத்தை நாங்கள் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் விளையாட்டும் இல்லை, பொய்யும் இல்லை இது. அப்போ அல்லாஹ் சொல்லுவான்னு, இங்கே நிழலும் இல்லை, நெருப்பு கங்குகளை விட்டு தப்பவும் முடியாது. இன்னஹா தருமி பிஷரரின் கல் கசுர், நெருப்பு பத்துமம் கோட்டையை போல, கசுரண்டா கோட்டை. அல்லாஹ் சொல்றான், இதையும் பொய்ப்பிக்க போறீங்களா? வயிலு யௌம இதில் முகதிபீன், எத்தனாவது தடவை? அஞ்சாவது தடவை. பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான் வயில். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஓதுங்க, ஹாதா யௌமு லா யந்திகூன் வலா யுஸனு லஹும் எத்தனாவது தடவை? உங்களோட கூட குர்ஆன் இருந்தால் அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு மார்க் பண்ணீங்கன்னா மவுத்து வரைக்கும் விரிக்கும். அது தனியாக குர்ஆன் ஒன்று இருக்கும் உனக்கு கையில், ஃபோன் ஒன்று இருக்கிற மாதிரி, வாகனம் இருக்கிற மாதிரி, வைஃப் இருக்கிற மாதிரி குர்ஆன் ஒன்று இருக்கும். அந்த குர்ஆனில் எழுதும் சைடில் மௌத்துடைய நேரம், அதை வாரிசாக கொடுத்துட்டு போகணும். ஹதீஸில் வருது, அவ் முஸ்ஹஃபன் வர்ரஸவ், அந்த குர்ஆன் தான் தூக்கி மகனுக்கு கொடுக்குறேன். மகன் வச்சிக்க, மகன் பார்ப்பார், வாப்பா எழுதி வச்சிக்க. இப்படி குர்ஆன் மதீனாவில் இருக்கு. மதீனா மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு மியூசியம் ஒன்று, அந்த மியூசியத்தில் போய் பாருங்கள், நூற்றுக்கு மேலே குர்ஆன் இருக்கு. அதிகமான குர்ஆன் யாருன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எழுதின குர்ஆன் தான் இருக்கு. தங்கத்தால் எழுதிக்கா குர்ஆன், ஏன்னா பெருமதி தானே, பொறுமது. என்னிட்ட ஒரு குர்ஆன் ஒன்று இருக்குது, தர்கா டவுன் இந்த இடத்த வச்சுருக்கேன். நான் வேறு அட்டாலச்சியில் ஒரு குர்ஆன் ஒன்று இருக்கு கையால், அவர் பிரின்சிபல், ஷர்கி பிரின்சிபல் இருந்தார், அவர் எழுதினார் கையால் குர்ஆன். முந்தி எங்களோட அப்பா மாரெல்லாம் குர்ஆன் கையால் எழுதி வச்சுருந்தாங்க, ஒரு குர்ஆன் அதில் எழுதி வைப்பாங்க, ஷார்ட் நோட், அதை கொடுத்துட்டு போவாங்க வாரிஸ். ஒவ்வொரு நம்பரை போட்டு வைக்கணும். அப்போ இப்போ எழுதி வச்சிங்கண்டா, நீங்கள் ஒவ்வொரு ரமலான்லேயோ எப்போ ஓதினாலும் சிந்தனை இருக்கும், உங்களுக்கு சிந்தனையில் இருக்கும். அதில் உங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரதி அல்லாட குர்ஆன் இருக்கா இல்லையா துருக்கியில். உஸ்மான் ரதி அல்லாஹுவான் கடைசி நாள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க சஹாபாக்களே.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: உங்களையும் உங்கள் முன்னோர்களையும் இவ்வளோ சேர்த்திருக்கிறேன். நல்லா சொல்ற எங்கட வாப்பா, வாப்பாட வாப்பா ஆதம் அலை இஸ்லாம் இருப்பார், அவரது எல்லாரும் இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு சவால் ஒன்று விடுவா, என்ன தெரியுமா? ஃபஇன் கான லகும் கைதுன் ஃபகீதுன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு சூழ்ச்சி செய்யலும்னா செஞ்சுவார். யாருக்கு செய்ய சூழ்ச்சி? அவ்வளோ இன்டெலிஜென்ட் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து கைதுன்னா என்ன, சூழ்ச்சி செய்யலும்னா செய்ய பார்ப்போம் என்று சொல்லிட்டு அல்லா 7வது தடவை வைலு யௌம இதில் முகல்லிபீன். பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி சொல்கிறான், முத்தகீன்களை பற்றி. போதுங்க. இன்னல் முத்தகீன ஃபீ திலாலின் வஅயூன் வஃவாகிஹ மிம்மா யஷ்தஹூன். كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا

أولئك نجزي المحسنين. ويل يومئذ للمكذبين. எத்தனாவது தடவை? எட்டாவது தடவை. அல்லாஹ் சொல்கிறான், தக்குவா உள்ளவங்க நோன்பு பிடிச்சி, தக்குவாக்கு தான் நோன்பு பிடிச்சோம், நோன்பு பிடிச்சா அது தான் தக்குவாக்கு தான். குர்ஆன் இப்போ ஓதிட்டீங்க என்னத்துக்கு? டைம் பாஸிங் பண்ண, அசரத்துக்கு டைம் இருக்கு, டைம் பாஸ் பண்ண பயம் பண்ணுறாரா? இல்லை, ஒருத்தரும் டைம் பாஸிங் இல்லை இடத்துல, எல்லாம் தக்குவாவாடே. நோன்பால் தக்குவா, ஹஜ்ஜி செஞ்ச என்னத்துக்கு? நாங்கள் ஹாஜின்ற பேர் எடுக்கவா? தக்குவா. தொழூர் என்னத்துக்கு? தக்குவா. அல்லாஹ் சொல்கிறான், முத்தகீன்கள் ஃபியதிலாலிவாயூன், சொர்க்க நிழல்களிலும் ஊற்றுகளிலும் இருப்பாங்க. சொர்க்கத்தில் ஊற்றுகள் இருக்குது. ஃபியதிலாலிவாயூன் வஃபவாகி, ஃபவாகி பழங்கள் இருக்கு. மிம்மா யஷ்தஹூன், விருப்பமான பழம். என்ன பழம் வேணும் உங்களுக்கு? சொர்க்கத்துடைய பழம் தான் முக்கியம். அல்லாஹ் சொல்லுவான், பேர் இது அவங்க பிள்ளைகளுக்கு ஹனியாண்டு பேர் வைப்பாங்களே, ஹனியாண்டு அதான் ஹனி, இந்த ஹனி தான் அது. சாப்பிடுங்க குடிங்க சந்தோஷமா. ஏன்? பிமா கும் தாமலூன், உலகத்தில் நோம்பே நீங்கள்லாம், உலகத்தை சாப்பிடல குடிக்கல நோன்பு, உங்களுக்கு எல்லாம் சாப்பிடல, எல்லாம் குடிக்க, இங்கே சாப்பிடுங்க குடிங்க, இதுதான் ஜோப் உங்களோட. குலு வஷரபூ ஹனி அம்பிமா கூந்தும் தாமலூன், இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன், நாங்கள் இப்படித்தான் நல்லவங்களுக்கு கூலி கொடுப்போம் என்று சொல்லிட்டல்லா இதையும் பொய்ப்பிக்க போறீங்களா? எத்தனாவது தடவை? எட்டாவது தடவை. பொய்யர்களே, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, உலகத்தில் காஃபிர்கள் முஸ்லீம்களோட நல்லா இருக்காங்களே, ஜொலி அரிக்காங்களே, முஸ்லீம்களே கவலை தானது. முஸ்லீம் நாடுகளை பார்த்தா எல்லாம் வங்குரோத்தில் இருக்குது, எல்லா முஸ்லீம் நாடுகளுடைய பணத்தை பார்த்தா கீழே இருக்குது. என்ன சொல்கிறது? இதுதான் அல்லாஹ் பதில் சொல்கிறார். உலகத்தில் அல்லாஹ்வ ரசூலை மறுக்கிறவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஓதுங்க, குலு வ தமத்தாஉ கலீலா இன்னகும் முஜ்ரிமூன் வைலு யௌமஇதில் லில் முகத்திபீன். ஒரு ஆயத்து தான், ஒரு ஆயத்தோட பதில் வந்துட்டு, குலு வ தமத்தாஉ, நல்லா சாப்பிடுங்க, நல்லா அனுபவிங்க. தமத்தான்னு என்ன தெரியுமா? தமத்தோட வார்த்தை அரபில் பாவிக்கிற மாடு ஆடை மேய விடுற, நல்லா மேயுங்க. குலு வ தமத்தாஉ, அதுக்கப்புறம் என்ன வார்த்தை இருக்கு? கலீலா, அரபில் கலீலன்னு கொஞ்சம் நல்லா விலகி கொள்ளுங்க. தங்கத்தால் ஊடு கட்டி உலகத்தில் வாழ்ந்தாலும் கொஞ்சம் தான். எதால் ஊடு கட்டி வாழ்ந்தாலும்? கனடாவில் தங்க ஊடுன்னு கட்டியிருக்கார் ஒரு ஆள், அதுவும் அவர் கொஞ்சம்தான். ஏன்? ஆகரத்தை வச்சு பார்க்கும் பொழுது, குலு வ தமத்தஉ கலீலா, ஏன்? இன்னகும் முஜ்ரிமூன், நீங்கள் பாவியலே, கொஞ்சம் அனுபவிங்க உலகத்தில் என்று சொல்லிட்டல்லா ஒன்பதாவது தடவை, வைலு யௌமஇதில் லில் முகத்திபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். அது பொருள் அல்லாஹ் ஓதுங்க, வ இதா

0: ويل يومئذ للمكذبين. எத்தனாவது தடவை? பத்தாவது தடவை. அல்லாஹ் சொல்றான், அவங்கள பார்த்து தொழுங்கப்பா ருக்கு செய்யுங்கன்னு சொன்னா தொழமாட்டார்கள். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படி, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க, கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்க. வஇதா கீல லஹும் ருக்கஊ லா யர்கஊன். அல்லாஹ் பத்தாவது தடவை சொல்றான், வைலு யௌம இதில் லில் முகதிபீன். பொய்யர்களே, உங்களுக்கு நாசம்தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? ஓதுங்க, ஃபபி ஐயி ஹதீஸின் பஅதஹு யூமினூன். இதுக்கு பிறகு எதைத்தான் உனக்கு சொல்லி நீ நம்ப போகிறாய்? இதை சொல்லி அல்லாஹ் முடிக்கிறேன். இந்த பத்து தடவை எச்சரிச்சிட்டேன், இதுக்கு பிறகு நான் எதை சொல்லி தான் நீ நம்ப போகிறா என்று சொல்லி அல்லாஹ் என்ன சூரா முடிக்கிறார்? சூரத்துல் முர்சலாத் அல்லாஹ் முடிக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவை மவுத் வரை மறந்துடப்பட மறக்குமா? மறக்குமா? மறக்காது இன்ஷா அல்லாஹ், மறக்கக்கூடாது. இதை மக்களுக்கு சொல்லும், அதுதான் உங்களை குர்ஆன் எடுத்து உங்களை படிக்க சொன்னேன். இப்போ உங்களுக்கு இந்த சூறாவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, விளங்கி இருந்தால் சந்தேகம் வரும். இதுக்கு மேலே நீ பேச இயலாது. இந்த சூறாவுக்குள்ளே ரங்கலஞ்சால பேத்துறாதீங்க. இந்த சூறா முர்சலாத்துக்குள்ளே உங்களுக்கு இது விளங்கல்ல அப்படின்னா கேளுங்க. எல்லாரும் விளங்கிட்டாப்ப, கூடுதலாக விளங்கிட்டா இவ, சந்தேகம் இல்லை. இப்போ மக்களுக்கு இதை மக்களுக்கு சொல்லுவீங்களா? இன்ஷா அல்லாஹ், மனைவிமாருக்கு சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், கூட்டாளிமாருக்கு சொல்லுங்கள். முர்சலாத் இந்த ரமதானில் 15 நாள் மீதமாக இருக்குது, திரும்ப திரும்ப எந்த நாளும் ஓதி பாருங்க, அப்போ நிற்கும் அது. சந்தேகம் இனித்தான் வரப்போகுது, இனித்தான் சந்தேகம் வரப்போகுது. பத்தையும் மார்க் பண்ணுங்கள், குர்ஆன் 1, 2, 3 மார்க் பண்ணுங்கள், ஓதிட்டு வாங்க. அப்படி பாடமாயிரும் உங்களுக்கு, உங்களுக்கும் அல்லாட பயம் கூடிடும், அச்சம் கூடிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்கிறவங்களோட கூட்டத்தை அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. கடைசி பத்து வருது, இத்திகாஃபுடைய அமல், சதக்காவுடைய அமல், குர்ஆனை விளங்கி ஓதுகிற அமல்களில் அல்லாஹ் எங்களுக்கு நேரத்தை செலவழிக்க தௌஃபிக் செய்வானாக. வாஹுரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலையில் கேட்டது ரமலான் வசந்தம். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லஹு வமன் யுளில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனை வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும்

அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய மறுமைக்கு தேவையான, ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடைபெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்சக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த மண்ணறையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்கக்கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும், மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரிகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவிலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கி இருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க குற்ற செயல்களில் இருந்து மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. நல்லவர்கள், சாந்தி சமாதானத்தோடு வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்துவிட்டது. வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய இளமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கேட்பதற்கு யாரும் கிடையாது. சட்டம் இருந்தாலும், நீதித்துறைகள் இருந்தாலும் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த, அநியாயக்காரர்களை எச்சரிக்கை செய்ய, நல்லொழுக்கம் உள்ளவர்களை இந்த உலகத்தில் மேன்மேலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ தூண்ட, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் உங்களை கேட்காவிட்டாலும், இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை

0: மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவ செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம், அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை பண்பாட்டை ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை, இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம் மது சூது கொலை கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்தில் இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண் எதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே, என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும் அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன் கை சேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால் புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து ஒரு நெருக்கு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த உடனே பூமி ஒரு நெருக்கம் நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த அஹமத் நஸை என்கிற நபிமொழி தொகுப்பிலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலும், அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர், மதீனாவில் இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யா ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதை தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்களா? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் மூன்று முறை சப்தம் போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், சஹத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுப்ஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஹத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சஹாபாவாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆற தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை, அந்த தன்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய, நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, உன்னுடைய ரப்பு யார்? தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். புகாரியில் 1338 நபி மொழி, லா அத்ரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன், லா அத்ரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில் ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்வார்கள், லா தரை.
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிலபஸ் திருக்குறானும் ஹதீஸும். இதை நம்மில் எத்தனை பேர்கள் படித்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்தால், ஜும்மாவுடைய நாள் வந்தால், வாராந்திர திருக்குறான் விளக்க உரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்க நிகழ்ச்சிகள், பேசுவதற்கென்று யாராவது இருப்பார்கள். நாம் கேட்கிற கூட்டம், அவர்கள் பேசுகிற கூட்டம். அப்படியா அல்லாஹு தஆலா அப்படியா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினான ஒரு இறை விசுவாசியை இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீம் என்றால் அவனை அறிவுள்ளவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் கண்டிப்பாக அல்லாஹுவை பற்றி அவன் தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த முன் வந்தால் அவன் திருக்குறானை படித்திருத்தல் அவசியம். இல்லாவிட்டால் மலக்குமார்கள் சொல்லுகிற, மலக்குமார்கள் நம்மை பார்த்து பழித்து சொல்லுகிற, படிக்கவில்லை நீ, படிக்க நீ முயற்சி எடுக்கவில்லை என்றார்களே, அந்த நிலைக்கு நாமும் ஆளாகிவிடுவோம் அன்பர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்பவன் யார், வானவர்கள் யார், மறுமை என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, கபரில் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்குரிய பதிலாக நம்முடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக எப்படி ஆக்குவது, எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் அன்பர்களே. இல்லாவிட்டால் நமக்கும் அந்த நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இது முதலாவதான நிலைமை. இப்படி கேட்கிற கேள்விக்கெல்லாம் லா அதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று அவன் சொன்னவுடன் அவனுக்கு வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது, ஒரு சப்தம் வருகிறது. அல்லாஹ் பேசுகிறான், அவன் பொய் சொல்லுகிறான். அவனுக்கு நான் மார்க்கத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்தேன், தூதர்களை அனுப்பினேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்களின் மூலம் அந்த வாழ்வை குறித்து, மறுமையை குறித்து, இஸ்லாத்தை குறித்து நான் தெளிவுபடுத்தினேன். அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லப்படும். நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், நரகத்தில் செய்யப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள், அவனுக்கு வெப்ப காற்றை, விஷக்காற்றை அவன் நுகரும்படி அவனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அன்பர்களே, தீயவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நரகத்தினுடைய ஒரு வகையான தண்டனை, நரக நெருப்பிலான விரிப்பு, நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை, அது போதாது என்று நரக வாசலை திறந்து வைத்து அந்த வெப்பக்காற்றும் அந்த விஷக்காற்றும் நுகரும்படி அல்லாஹு தஆலா செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு? அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் இல்லாமல் அநியாயம் செய்த மக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அபுதாவிதில் 4127வது நபிமொழி. அந்த விஷக்காற்றும் வெப்பக்காற்றும் அவன் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு உழுவானாம். அவனை தட்டி எழுப்பி தட்டி எழுப்பி அதை சுவாசிக்க வைப்பார்கள் வானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். முதலாவதாக ஒரு தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சொர்க்கத்து வாசலை திறங்கள், அந்த அடியானுக்கு சொர்க்கத்து வாசனையை நுகரச் செய்யுங்கள், கபரை அவருக்கு விசாலமாக்குங்கள், அவருக்கு சொர்க்கத்தாலான ஆடை அணிவியுங்கள், நல்லவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே போல அவனுடைய கோபம், சாபம், அவனுடைய ஆத்திரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்கார பாவியான மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நரகத்தை திறந்து வையுங்கள், வெப்ப காற்று விஷக்காற்று வீசட்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு கட்ட தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், பாரா இப்னு ஆசிக் ரலியல்லாஹு அன்ஹு, அஹமத் அபூதாவுத் போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது. அந்த அடியான் தீயவன் என்று தெரிந்தவுடனே இந்த பூமி அவனை பெரிய அளவில் நெருக்கி அவனுடைய விழாப்புறங்களெல்லாம் இடம் மாறுகிற அளவுக்கு அவனை நெருக்க ஆரம்பிக்குமாம் அந்த பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கதறுவான், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சாதாரணமாக கோடை காலத்தில் கரண்ட் போனாலே வீடுகளிலே இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு வசந்த காற்று சுகமான காற்று இல்லாமல் இரவிலே தூங்க முடியாது. மண்ணறை என்பதே ஒரு இருட்டான அறை, இருள் சூழ்ந்த அறை, நம்முடைய நெஞ்சங்களையும் பதபதக்க வைக்கக்கூடிய காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அறை. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நரக நெருப்பினுடைய விரிப்பு, நரக நெருப்பினுடைய ஆடை, நரக நெருப்பினுடைய விஷ காற்று, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்று தொடர்ந்து வீசினால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? இது போதாது என்பதற்காக கபரும் அந்த மனிதனை நெருக்கி விழா எலும்புகளெல்லாம் மாறுகிற அளவுக்கு கபரும் அந்த மனிதனை நெருக்கி வேதனை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 1374 நபிமொழி, அபுதாவூதில் 4127 நபிமொழி. அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம்? அந்த வானவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதாம். அந்த வானவர் பேச மாட்டாராம், ஊமையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன காரணம்? அடுத்து அவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு, அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா. கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உகது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உகது மலை. உகது மலை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலே கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலை எல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம். அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம் மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் அவனுடைய அடி ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் போடுகிற சப்தம் உண்டுமே. இந்த காலவாயில் இன்றைக்கு ஒரு கபரஸ்தான் உண்டு. தீயவர்களுக்கு அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட ஒரு அடி அங்கே கிடைக்கிறது என்றால் அவன் போடுகிற சப்தம் கோயமுத்தூருக்கு மட்டுமல்ல, குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் செவியேற்பார்கள் அவன் போடுகிற சப்தம். அல்லாஹு தாலா இந்த மன்னரையினுடைய வேதனைகள் தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை நம்மை கேட்க வைத்திருந்தால் என்னவாகும் அன்பர்களே? என்னவாகும்? எங்காவது ஒரு பூகம்பம் நடந்தால் அந்த பூகம்பத்தினுடைய முதற் கட்டத்தில் போய் பணிவிடை செய்ய போனால் குடும்பத்தை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை அந்த இடத்தில் பணிவிடை செய்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. ஒரே சப்தமாக இருக்கும் அது. உலகம் முழுக்க இந்த மன்னரை வாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அலறல் சப்தமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க? உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கிற எல்லோரும் செவியேற்கிற வகையில் அவனுடைய அந்த அலறல் சப்தம் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா அந்த நிலையிலே இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும் என்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. மூன்றாவது, கபர் என்பது ஒரு மனிதனை அடக்கும் பொழுது எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமானது என்று நமக்கு தெரியும். நல்லவர்களுக்கு 70x70 அளவுள்ள சிறந்த ஒரு வீடாக, சொர்க்கத்தினுடைய காற்றுகளையெல்லாம் சுவாசிக்கின்ற, இந்த உலகத்தில் அவன் பட்ட கஷ்டம் துன்பம் சோதனை எல்லாவற்றுக்கும் நற்கர்மங்களுக்காக வேண்டி ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியை அலங்கரித்து நற்கர்மங்கள் செய்த வகைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த மன்னரை வாழ்க்கை அப்படி விசீரமாக அவனுக்கு அமைத்துக் கொடுத்தான். கெட்டவர்களுக்கு அந்த ஒரு சின்ன இடம், அதில் நாம் நரகத்துடைய வெப்பக்காற்று அதையே தாங்க முடியாது. கபருடைய நெருக்கம் வேறு ஒரு பக்கம், இன்னொரு புறம் சுற்றிலே கொண்டு வந்து தலையிலே அடிக்கிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பில் 13வது அத்தியாயத்தில் 236வது நபிமொழி, 99 விஷப்பாம்புகளை அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு கொடுப்பான் ஒவ்வொரு ஆளுக்கும். 99 விஷப்பாம்பு, அது எப்படிப்பட்ட விஷப்பாம்பாம்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாம்பு தன்னுடைய மூச்சு காற்றை இந்த பூமியில் எங்காவது ஒரு மூலையில் அப்படி அது வீசினால் இந்த பூமிக்கு மேல் ஒரு புற்பூண்டுகள் கூட நுழையாது, அந்த அளவுக்கு அது நச்சுத்தன்மை உள்ள பாம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 99 விஷப்பாம்பு, என்ன என்னைக்கே தெரியாத அல்லாஹ்வே அறிந்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு படைக்குள் ஒரு 10,000 பேர் 100,000 பேர் நிற்கிற ஒரு மாநாட்டிற்குள் ஒரு பாம்பு வந்தாலே தாங்க முடியாது. நம்முடைய கபரில், நம்முடைய கபர் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தீயவர்களுடைய கபரில் 99 விஷப்பாம்புகள். ஒரு பாம்பினுடைய விஷத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய மூச்சுக்காற்று இந்த பூமிக்கு மேல் பட்டுவிட்டால் புற்புண்டுகளே இந்த பூமிக்கு மேல் முளையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாம்புகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம். இறை விசுவாசி இந்த உலகத்தில் உண்ண உணவில்லாமல், உடுக்க இடம் ஆடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல், ஹராம ஹலால்களை பேணி வட்டியிலிருந்து ஒதுங்கி, மதுபானத்தில் இருந்து ஒதுங்கி மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்தான். காரணம், இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்வு வரப்போகிறது, அந்த வாழ்வு தான் நமக்கு என்பதற்காக வேண்டி அச்சடக்கத்தோடு பொறுமையோடு துன்பங்களையும் சோதனைகளையும் கைகொண்டு வாழ்ந்த அந்த இறை விசுவாசிக்கு அல்ல, ஹராமும் வேண்டாம் ஹலாலும் வேண்டாம், எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம், கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஏதோ முஸ்லிம்களை பயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை என்றெல்லாம் அலட்சியப்படுத்திய அன்பர்கள், இவைகளெல்லாம் கபருடைய வாழ்விலும் அருமையுடைய வாழ்விலும் தானே. உலகத்து வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று பொடும்போக்காக இருந்த மக்கள் இப்படிப்பட்ட உரையை கேட்டால் திருந்த வேண்டுமே, ஆகவே உரையே கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், மறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ எல்லாம் பயானே கேட்க மாட்டார்கள். காரணம், கேட்டால் பயமுறுத்துவார்கள், திருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மாற்று கருத்து சொல்ல இயலாது, காரணம் எல்லாம் சத்தியம் என்றெல்லாம் புறக்கணித்து வாழ்ந்தார்களே. 99 பாம்புகளோடு, விஷப்பாம்புகளோடு அல்லாஹு தாலா அந்த கபரில் அவர்களை வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹும்ம இன்னை அஊது பிக்க மின் அதாபல் கபர், அந்த துவாவினுடைய அர்த்தம் புரிகிறதா? அல்லாஹுவே கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்று, அல்லாஹுவே கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்று. ஃபர்லான தொழுகையினுடைய 4, 5 தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தொழுகையில் கற்றுக் கொடுக்க என்ன காரணம்? அவ்வளவு மோசமான இடம் அந்த இடம். அடுத்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு வகையான தண்டனை. இது என்ன தண்டனை? திடீரென பார்த்தால் அருவறுக்கத்தக்க முகத்தையுடைய ரொம்ப கோர முகம், பார்த்தாலே பக்கத்திலே போக முடியாது அந்த அளவுக்கு கோர முகம், மிக அழுக்கான ஆடை. அவர் பக்கத்தில் வர வர மிகுந்த ஒரு துர்நாற்றம். அந்த துர்நாற்றத்திற்கு ஈடு இணையான ஒரு நாற்றமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நாற்றம். அந்த அடியான் பக்கத்திலே வருகிறான். வந்து கொண்டு அதாபுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவர் பேசுகிறார், உனக்கு வாக்களிக்கப்பட்ட கேடு உனக்கு உண்டாகட்டும், இந்த நாளை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று வந்த அந்த மனிதர் சொல்லுவார். இவர் கேட்பார், யார் நீ? இவ்வளவு அவலட்சணமான, இவ்வளவு துர்நாற்றம் அடையக்கூடிய, இவ்வளவு மோசமான மனிதனாகிய நீ யார்? உடனே அவர் சொல்லுவார், உலகத்தில் செய்தாய அசிங்கமான மானக்கேடான காரியம், அருவருக்கத்தக்க காரியம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியம், பாவமான காரியம், அந்த அருவருக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹு தஆலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாய், அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹு தஆலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாம நாள் வரை. கியாம நாள் வரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அன்னு சரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: முகமது கிரோசரி கல்முனை.
3: நாற்பத்தி ஆறாவது வசனத்துல பாருங்க, 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், அன்னாரு யுஅரலூன அலைஹா உதுவம் வஸியா, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி அனுப்பி எடுப்பான். வயௌம தக்குமுஸ்ஸா, அந்த நாள் வந்துவிட்டால் சொல்லப்படும், அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஸ்தல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நரகத்திலே போட்டு கடுமையான வேதனை செய்யுங்கள் என்று அப்பொழுது சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது மண்ணறையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நரக நெருப்பை காட்டுங்கள், நரக நெருப்பை கொண்டு போய் காட்டிவிட்டு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அல்லாஹ் சூரத்துல் மூமினீன் என்கிற அத்தியாயத்தினுடைய 40வது அத்தியாயத்துடைய 46வது வசனத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இது ஒரு தண்டனை. நிம்மதியே பொதுவாக கிடையாதுங்க, பொதுவாகவே நிம்மதியே இருக்காது. கபரில் கொண்டே வைத்த உடனே கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு. வெப்பக்காற்று விசக்காற்று வருது, நரகத்துடைய ஆடை, நரகத்துடைய விரிப்பு. இது போக நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லப்பட்டு போய்கிட்டு வர்றது. 99 பாம்பு சுற்றியினுடைய அடி, அவலட்சண முகத்தையுடைய ஒரு மனிதன் நமக்கு பக்கத்தில் உள்ள இருப்பு, பூமியினுடைய நெருக்கம், இவ்வளவு அதாபுகள், இவ்வளவு அதாபுகள். இது போக உலகத்தில் எப்போ பார்த்தாலும் நடக்கும்போது பராக் சொல்கிறதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர், தலைவரே அந்த தலைவரே இந்த தலைவரே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பராக் சொல்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கையில் வச்சுக்கிறது. உடம்பு சரியில்லைனா பெரிய பந்தா, இறந்து போனான்னு சொன்னால் கட் அவுட் வைக்கிறதுக்கு இவரே வசியத்து பண்ணிவிட்டு கட் அவுட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போவார். நான் இறந்து போனால் அங்கே சிலைவை எங்கள் சிலைவை மக்கள் எல்லாம் என்னை நினைவு கூற வேண்டும் என்பார். இறந்து போனால் இத்தனை நாள் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஆட்களை ஏற்பாடு பண்ணுறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 924வது நபிமொழி. அல்லாஹு தஆலா ஒரு ரெண்டு விசேஷமான மலக்கை அந்த தீயவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனுப்புவானாம். வந்த மலக்கு கேட்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மையத்தின் யமூத்து ஃபயகூமு பாக்கிஹி, ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அடியான் அமர்ந்து கொண்டு ஃபயகூல் வா ஜபலா வா சையிதா, தலைவரே மலையே என்றெல்லாம் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அருகில் இருந்து அவனுடைய வீரதீர பராமக்கிரம வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை புகழ்வான். அதற்குரிய ஏற்பாட்டை அந்த அடியான் செய்துவிட்டு மரணிப்பான். உடனே மலக்கு வருவார், நீ உலகத்திலன் அப்படியா இருந்தாய், இலா உக்கில பிகி மலக்காணி, ரெண்டு மலக்குகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்வான். எல் ஹசானிஹி, அந்த இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, நீ என்ன உலகத்தில் மலையா, உலகத்தில் மிகப்பெரிய தலைவராணி, உலகத்திலே இறந்த பிறகு இப்படியெல்லாம் உப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தவன் நீ என்று சொல்லி அவர்கள் விசேஷமான தண்டனைகளை வேதனைகளை அவனுக்கு வழங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 924வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இதெல்லாம் தீயவர்களுக்கு மறுமை நாளில் கபருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள். தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை புரிந்து நடக்க நமக்கு ஒரு பொடும்போக்கு. நமக்கு கபருடைய வாழ்வை பற்றி, மறுமையுடைய வாழ்வை பற்றி நன்றாக தெரியும். இந்த உலகத்திற்கே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இறையச்சத்தையும் போதிக்க வேண்டிய தலையாய கடமை முஸ்லிம்களுக்கு தான் உண்டு. காரணம், நாம் எல்லாம் இவைகளையெல்லாம் நம்பியவர்கள். வேறு வேறு மரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கை உரிது, அது வேறு விஷயம். நாமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமுதாயம் நாம். ஆனால் அனைத்தையும் நம்பி கபருடைய வாழ்வு உண்டு, கபருடைய வேதனை உண்டு, கபருடைய வேதனை இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்புகிறோம். உண்மைதான், யாரும் தப்பிக்க முடியாது. இது போக மறுமை உண்டு, மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் ஒத்துக்கொண்டவர்கள் நாம். ஆனால் ஒத்துக்கொண்டு இவ்வளவு அநியாயங்களை நாம் துணிச்சலோடு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். ஒரு நேரத்திற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். அணு அளவு முந்தவோ அணு அளவு பிந்தவோ செய்யப்பட மாட்டாது. கச்சிதமாக அந்த பிடி பிடிக்கப்படும். அப்படி பிடிக்கப்பட்டால் மரணத்தினுடைய தருவாயிலும் நமக்கு அதாபுகள் தொடர்கிறது. அங்கிருந்து தொடர்ந்து அந்த அதாப் நரகம் வரை செல்லுகிறது. அன்பர்களே, ஆகவே இந்த உலக வாழ்வை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்வில் இப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது, இந்த கேசட்டை எல்லாம் கேட்கும் பொழுது, என்ன இல்லாத அதிசயத்தையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துகிறார்கள் இவர்கள். என்னமெல்லாமோ சொல்லுகிறார்கள், கபருடைய வாழ்வு என்கிறார்கள், மறுமையுடைய வாழ்வு என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், சொர்க்கம் என்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஏதோ ஒரு மத ரீதியான நம்பிக்கைக்கு உட்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம். இதையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துவது அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று பேசுகிற அறிவு ஜீவிகளும் கூட இருக்கலாம். அவர்களுடைய ஆய்வில் நான் குறை சொல்லவில்லை, ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நேரம் உண்டு. என்னதான் ஆட்டம் போட்டாலும், என்னதான் அநியாயங்களை செய்தாலும், என்னதான் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் உண்டு. அது வந்தால் இப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு கியாம நாள் வரை, இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வரை, ஒரு ஃபர்ஜக் என்கிற ஒரு திரைமறைவான ஒரு வாழ்வில் நீங்கள் சம்பவிக்க போகின்ற, தீயவர்கள் சம்பவிக்க போகின்ற நிலைப்பாடுகள் அன்பர்களே இவைகள் எல்லாம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வக்கினா அதாபன்னார். அல்லாஹுவே, இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழவை, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துவாவை, இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதினாலும், அவருடைய வாழ்வில் என்ன துவா ஓதினாலும் இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவையே முடிப்பார்களாம். அது நரகத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட பிரார்த்தனை. கபருடைய வேதனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து காப்பாற்று. ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு இறை விசுவாசியும் தொழுகையில் கண்டிப்பாக கடைசி அமர்வில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன் அவர்கள் அழுதார்கள் என்று நேற்றைய தினம் பார்த்தோமே, ஏன் அழுதார்கள் என்று விளக்கம் தெரிகிறதா? கபரை பார்த்தால் தாடி நினையக்கூடிய அளவுக்கு கதறி கதறி அழுவார்களாம். காரணம் அந்த இடம் நமக்கு சந்தோஷத்திற்குரிய இடமாக அமைந்தால் மறுமையில் நமக்கு வெற்றி. அந்த இடம் நமக்கு தீய இடமாக அமைந்தால் மறுமையில் நம்முடைய வாழ்வு நாசமாகிவிடும். மறுமை வாழ்வினுடைய துவக்கம்தான் அந்த மன்னரை வாழ்வு, அதுதான் ஒரு மாடல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வளர்த்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல மன்னரைக்கு கபரஸ்தான்களுக்கு அதிகம் அதிகம் சென்று வந்து இறை அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த உலகத்தில் தீமைகளிலே இருந்து விலகி அநியாயங்களிலே இருந்து ஒதுங்கி நாமெல்லாம் இறையச்சம் உள்ள நல்ல அமல்களை செய்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய இஸ்லாத்தை நாம் படிக்கின்ற பொடும்போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு குரானோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, மார்க்கத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, விலை முதிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், படிப்பது கடமை, அதன்படி நடப்பது கடமை, அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் நமக்கு கடமை. இந்த மூன்று கடமைகளையும் நிறைவேற்றி மலக்குமார்கள் கேட்கிற பொழுது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தவன் நான் என்று தைரியத்தோடு திடகாத்திரத்தோடு பதில் சொல்லி நல்லவர்களுக்கு அந்த பூமி, நல்லவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்வு, கபருடைய வாழ்வு, ஃபரிஜக்குடைய வாழ்வு சிறம்பட அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். தீயவர்களுக்கு இவ்வளவு தண்டனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்து சொன்னார்கள். இது போக ஒரு சில குற்றங்களுக்குரிய தண்டனை என்றே கபரில் தனியாக உண்டு. இதுவெல்லாம் பொதுவாக தீயவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை. எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை, அது மறுமையில் அல்ல கபரில் எந்தெந்த வகை குற்றத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். இல்லாம அல்லாஹு தாலா இந்த மன்னரை வாழ்விலிருந்து, மன்னரை தீங்கிலிருந்து, நான் பார்த்த இடங்களிலேயே இதைவிட ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஹுவ இல்லா வஹியு யூஹா, அவர் சொன்னால் சுயமாக பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் பேசுவார். எவ்வளவோ கோர சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில், கடுமையான வெயில், தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வந்து அவருக்கு அல்லாஹு தாலா மன்னரை வாசிகளுடைய அதாபுகளை, சப்தத்தை கேட்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான், காரணம் மக்களுக்கு போதிக்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடி வந்து சொன்னார்கள், யூதர்கள் மன்னரையில் கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், நான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மரணித்து போய்விடுவீர்கள் கேட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அதாபிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும், எனது குடும்பத்தாரையும், நம்முடைய எல்லா நண்பர்களையும், ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்ந்து மரணித்து போன அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னரையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி மன்னரையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி, மன்னரைகளை விசாலமாக்கி, மன்னரையை சொர்க்கத்திற்குரிய காற்றை சுவாசிக்க செய்கிற வகையில் அந்த மன்னரையில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்வை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். மன்னரையினுடைய அதாபுகளில் இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
4: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். உங்கள் முஸ்லிம் வானொலி இப்போ

0: முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ரமான துணை இல்லாமல் ஒரு பெண் தொலைதூரம் செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தனிச்சு மஹரம் இல்லாமல் பயணிக்கிறத தடுத்திருக்கிறாங்க.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
0: சிந்தனை.
4: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimwanoli.com
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161
1: www.muslimwanoli.com
5: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
6: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
7: إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவன் அருள் பொருந்திய இந்த பூமியில், வஹியுடைய பூமியில், கிபிலா அமைந்துள்ள இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி என்னையும் உங்களையும் இந்த அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌசிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க கல்வியின் சிறப்பும் இன்றைய முஸ்லிம்களின் நிலைமையும் ஃபதுலுல் இல்ம், அல்லாஹுடைய மார்க்க கல்வியின் சிறப்பு, கண்ணியத்துக்குரியவர்களே, லா ஹயாத இல்லா பில் இல்ம், வாழ்வு என்பது கிடையாது கல்வி இல்லாமல். கல்வி இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. கல்விதான் இறந்து கிடக்கின்ற உள்ளத்தை வெளிச்சமாக்கும், உயிரூட்டும். இந்த உலகத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் எமக்கு பலன் தரும். எப்போது அல்லாஹ்வை அந்த கல்வி நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது மறுமையை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது சொர்க்கத்தை நினைவூட்டுகிறதோ அப்போது, எப்போது நரகத்துடைய அச்சத்தை கொடுக்கிறதோ அப்போது. கண்ணியத்துக்குரியவர்களே, இல்மு இரண்டு வகைப்படும். ஒன்று மார்க்கத்துடைய கல்வி, அல்லது இன்னொன்று உலகத்துடைய கல்வி. அல்லாஹுடைய மார்க்கத்திலே இந்த இரண்டு கல்விக்கும் தரம் உண்டு. ஃபர்து கிஃபாயா, கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும், கற்றே ஆக வேண்டும். கற்கவில்லை என்றால் தண்டனை உண்டு, நாளை மறுமையில் விசாரணை உண்டு. இந்த உலகத்திலும் அவர் தப்பிக்க முடியாது, நாளை மறுமையிலும் அவர் தப்பிக்க முடியாது. ஃபர்து கிஃபாயா, இல்மு ஷரியா, இல்மு தீன், அல்லாஹுடைய தீனுடைய கல்வி, ஷரியத்துடைய கல்வி, அல்லாஹுவை பற்றிய கல்வி, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை பற்றிய கல்வி, கபருடைய கல்வி, நாளை மறுமையுடைய ஞானங்களை உள்ளடக்கிய கல்வி, சொர்க்கத்துடைய கல்வி, அல்லாஹ் எதை விரும்புகிறான், அல்லாஹ் எதை வெறுக்கிறான், அல்லாஹ் எதை அனுமதித்தான், அல்லாஹ் எதை தடுத்தான், அல்லாஹுடைய தூதர் எதை அனுமதித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் எதை தடுத்தார்கள், தொழுகை, அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும், அந்த தொழுகையுடைய ருக்குன் என்ன, அந்த தொழுகையுடைய ஷுரூத் என்ன, ஜகாத் யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஹஜ் யாருக்கு கடமை, எப்போது கடமை, எப்போது நிறைவேற்ற வேண்டும், எப்படி நிறைவேற்ற வேண்டும், நோன்பு எப்படி நோற்க வேண்டும், நோன்புடைய நிபந்தனைகள் என்ன, நோன்புடைய ருக்குன் என்ன, எது இருந்தால் நோன்பு நிறைவேறும், எது இருந்தால் நோன்பு முறையும். இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்த எந்த துறைகள் இருக்கிறதோ இந்த துறைகளுடைய முழு ஞானங்களையும் தௌஹீத் முதல் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கடைசி கடமை வரை கற்க வேண்டியது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமை. ஃபர்து கிஃபாயா, கற்றுதான் ஆக வேண்டும். இந்த கல்வி இல்லை என்றால் நாளை மறுமையில் விசாரணை உண்டு. இன்னொன்று ஃபர்து அயின், கட்டாய கடமை அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வியை கற்பது. ஃபர்து கிஃபாயா, இந்த துன்யாவுடைய கல்வியை கற்பது. இந்த உலகம் எப்போது நிலையாக இருக்குமோ, எந்த கல்வியை கற்றால் இந்த உலகத்தால் இயங்க முடியுமோ அந்த கல்வியை கற்பது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து அயின், அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கல்வியை கற்பது. ஃபர்து கிஃபாயா, இந்த துன்யாவுடைய கல்வியை கற்பது. இது உங்களுக்கு விருப்பமானது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த கல்வியை குறித்து உங்களிடத்தில் விசாரணை செய்ய மாட்டான். நீங்கள் டாக்டர் படிக்கலாம், நீங்கள் இன்ஜினியர் படிக்கலாம், நீங்கள் உலகத்திலே எந்த துறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தை நீங்கள் வாழ வைப்பதற்காகவும் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதற்காகவும் கற்கலாம். ஆனால் இதை குறித்து நாளை மறுமையிலே விசாரணை கிடையாது. என்ன படித்தாய், எவ்வளவு மதிப்பெண் பெற்றாய், எந்த கல்லூரியில் படித்தாய், எப்படி படித்தாய், எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தாய், எந்த துறையின் மூலமாக இந்த உலகத்திலே வருமானத்தை தேடினாய், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் விசாரணை செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹுடைய கல்வி, அல்லாஹுடைய தூதருடைய கல்வி, இந்த இல்முத்தீன், இந்த இல்மு ஷரியா, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமை. ஆனால் எதில் எம்முடைய முக்கியத்துவம் இருக்கிறது, எதில் எம்முடைய ஆர்வம் இருக்கிறது, எதை கற்பதில் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த ஆர்வம் காட்டுகிறது, எதை கற்பதில் இன்று முஸ்லிம் சமூகம் குறைவை காட்டுகிறது, யோசித்து பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற வசனம் எமக்கு அப்படியே பொருந்துகிறது. பாருங்கள், சூரத்து ரூமுடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான கல்வியைத்தான், வெளிப்படையான ஞானங்களைத்தான் அறிந்திருக்கிறார்கள். உலகத்தை பற்றி கேட்டால், உலகத்துடைய துறைகளை பற்றி கேட்டால், அதை பற்றி பேசுவதற்கு, அதன் பக்கம் செல்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் மறுமையை பற்றியோ, மறுமையுடைய ஞானங்களை பற்றியோ முழுவதும் அறியாதவர்களாக, மறந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், பலித்தாரக இல்முஹும் ஃபில் ஆகிரா பல் ஹும் ஃபி ஷக்கி மின்ஹா பல் ஹும் மின்ஹா அமூன். மறுமையை பற்றிய ஞானம் அவர்களுக்கு இல்லை, மறுமையை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை, மறுமையுடைய ஞானங்களை அவர்கள் பெறுவதில்லை, அதை பற்றிய சந்தேகத்தில் இருக்கிறார்கள். ஏன்? அதை பற்றி அவர்கள் குருடர்களாக வாழ்கிறார்கள். கண்கள் இருக்கிறது, செவிகள் இருக்கிறது, உள்ளங்கள் இருக்கிறது, ஆனால் இவற்றையெல்லாம் மறந்து குருடர்களை போல்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் மட்டும் போதும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்களுடைய நிலைமையை இந்த அல்லாஹுடைய தீனுடைய கல்வியில் எடுத்து பாருங்கள். அல்லாஹுவால் இறக்கப்பட்ட குர்ஆன் யாரால் இறக்கப்பட்டது? யாரால்? அல்லாஹு. யாரால்? அல்லாஹுவால் இறக்க

மாற்றுமத சகோதரர்களுக்கு கொடுத்து குர்ஆனை அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம். ஆனால் அதைவிட யாருக்கு ஆர்வம் இருக்க வேண்டும்? யார் அந்த குர்ஆனை கொடுக்கிறார்களோ, யார் அந்த குர்ஆனை மாற்றுமதத்தார்கள் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறார்களோ, அவர்கள் அந்த குர்ஆனை படித்திருக்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் திரும்பி ஒரு வசனத்தை எடுத்து காட்டி இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று அவரிடத்திலே கேட்டால் அவரால் சொல்ல முடியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ். எத்துணை முஸ்லிம்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் தெரியாமல் இருக்கிறார்கள்! எத்துணை முஸ்லிம்கள் யா அல்லாஹ் சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் இக்லாஸ், எத்துணை பேருக்கு அதனுடைய பொருள் தெரியும்? குர்ஆனுடைய இறுதி மூன்று சூராக்கள், அதனுடைய பொருள் எத்துணை பேருக்கு தெரியும்? கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரர்களை யோசித்து பாருங்கள். நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம்? தொழுகையிலே ஓதுகிறோம் சூரத்துல் ஃபாத்திஹா, அதனுடைய பொருளை அறிந்து அதனுடைய விளக்கத்தை அறிந்துதான் அந்த சூராவை ஓதுகிறோமா? குர்ஆனிலே இமாம் ஏதோ ஓதுகிறாரே தொழுகையிலே, அந்த இமாம் ஓதக்கூடிய சூராவுடைய பொருளுடைய அடக்கத்தையாவது நாம் அறிந்திருக்கிறோமா? தொழுகையை தொழுகிறோம், என்ன ஓதப்படுகிறது என்று தெரியாமல் தொழுகையை முடிக்கிறோம். அல்லாஹ் இந்த தொழுகையிலிருந்து எதை நாடினான் என்ற ஞானத்தை அறியாமல் உங்களிடத்திலே கேட்கிறேன், எத்துணை முறை தொழுகையிலே சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்ற வார்த்தையை கேட்டிருப்போம்? உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்ற வார்த்தையுடைய பொருள் எனக்கு தெரியும் என்று. எத்துணை பேருக்கு தெரியும் சமி அல்லாஹு லிமன் ஹமீத இந்த வார்த்தையுடைய பொருள்? எம்மில் எத்துணை பேருக்கு தெரியும்? அறிந்தவர்கள் கொஞ்சம் கைகளை உயர்த்துங்கள், யோசித்து பாருங்கள். மூமின்களை குறைபடுத்துவதற்காக அல்ல, எம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக. இந்த உலகத்திலே நாம் கற்றத்துறையில் எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அதற்கு நாம் இம்மை தயார்படுத்திக் கொள்ள தயார். இந்த துறையில் என்னுடைய கல்வி ஞானம் குறைவாக இருக்கிறது, இதை கற்றால் இவ்வளவு ஊதியம் அதிகமாகும் என்றால் அந்த துறையை எவ்வளவு லட்சம் கொடுத்தாவது, எவ்வளவு நேரம் கொடுத்தாவது கற்க தயார். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை, அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கொடுத்த கல்வியை, நேர்வழிக்காக இவ்வுலகின் வெற்றிக்காக மறு உலகின் வெற்றிக்காக அல்லாஹ் கொடுத்த தீனுடைய கல்வியை கற்பதற்கு, அதிலே அதை தெரிந்து அதை புரிந்து தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி மக்களை அதன் பக்கம் அழைப்பதற்கு எத்துணை பேர் தயார்? இதுவெல்லாம் பள்ளியின் இமாம்களுக்குரிய கல்வி, அல்லது ஹுத்துபா மேடையில் நின்று ஹுத்துபா செய்யக்கூடிய ஹதீப்களுக்கு உள்ள ஒரு கல்வி அது. அது அவர்களுக்குரிய பிரிவு, அது அவர்களுக்குரிய கல்வி என்று ஒதுங்குகிறோமே. கண்ணியத்துக்குரியவர்களே, இது மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்காக மட்டும் உள்ள கல்வி அல்ல, எம்மை மாற்றுவதற்காக உள்ள கல்வி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அத்துணை பேரையும் ஹதீப்களாக, ஹுதுபா மேடையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற்றியிருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அவர்களின் துறையை தேர்ந்தெடுத்து அவர் அவர்களை மேம்படுத்தினார்கள். ஹாலித் பின் வலித் போருடைய தலைவதி, ஸைது பின் ஸைது ரழியல்லாஹு அன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வகையை எழுதக்கூடியவர். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு சஹாபிக்கும் அவர் அவர்களுடைய துறையை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த துறையை கொடுப்பதற்கு முன்னால் எதை கற்றுக் கொடுத்தார்கள்? ஃபர்து அயின். எதை? எதை? அல்லாஹுவை அறிந்திருந்தார்கள் அந்த சஹாபாக்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களை புகழ்கிறான். அல்லாஹுடைய தூதரை அறிந்திருந்தார்கள், அல்லாஹுடைய தூதருடைய மார்க்க சட்டங்களை அறிந்திருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நஷ்டம் இது, இழிவு இது. எந்த ஒரு சமூகம் இல்மிலே நிலைத்திருக்குமோ அந்த சமூகம் வெற்றியின் பாதையில் நிலைத்திருக்கும். எந்த ஒரு சமூகம் இல்மில் குறைவுபடுமோ, இல்மை விட்டு தூரமாகுமோ, அந்த சமூகம் தன்னை அழிவின் பாதையை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறது என்று பொருள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கத்துடைய எந்த துறையாக இருக்கலாம்,

0: அந்த துறையுடைய இல்மை அறியாமல் அந்த துறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் நுழைய முடியாது, நுழையக்கூடாது. தொழுகையை தெரியாமல் தொழ முடியாது, நோன்பை தெரியாமல் நோன்பு வைக்க முடியாது, ஜிஹாதை தெரியாமல் இல்ம் இல்லாமல் ஜிஹாது செய்ய முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, வாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா? நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அந்த நபியை பற்றி கூறுகிறான், அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த கல்வியில் அவர் தெளிவான கல்வியுடையவராக, இல்மை சுமந்தவராக இருந்தார் என்று நபி யாகூபை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், وكذلك يجتبيك ربك ويعلمك من تأويل الأحاديث. அல்லாஹ் அவருக்கு கனவுடைய விளக்கத்தின் ஞானங்களை கற்றுக் கொடுத்தான் என்று இல்மை கற்றுக் கொடுத்ததை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி தாவூத், சுலைமான் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தாவூத் அவர்களுக்கும் சுலைமான் அவர்களுக்கும் இல்மை வழங்கினான். அல்லாஹ் எதை கொண்டு அறிமுகப்படுத்துகிறான் பாருங்கள், இல்மை வழங்கினான். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. அவர்கள் சொன்னார்கள், الحمد لله, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், மூமின்களில் மற்றவர்களை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை மேம்படுத்தி வைத்தான், எங்களை சிறப்புபடுத்தி வைத்தான். எதை கொண்டு சிறப்புபடுத்தினான் நபி சுலைமானை? எதை கொண்டு? இல்மை கொண்டு. இல்மு ஃபதல், இல்மு சிறப்பு. யாருக்கெல்லாம் இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் சிறப்புடையவர்களாக மாறுவார்கள். புரிகிறதா? இல்மு சிறப்பானது, யாரை இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் சிறப்புடையவர்களாக மாறுவார்கள். இல்மு கண்ணியமானது, யாரை இந்த இல்மு சென்றடைகிறதோ அவர்களும் கண்ணியத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். இல்மு நேர்வழியுடையது, யாரையெல்லாம் இந்த நேர்வழி சென்றடைகிறதோ அவர்கள் அல்லாஹுடைய நேர்வழியில் உட்படுத்தப்படுவார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய மார்க்கத்தில் இல்முடைய சிறப்பை குறித்து பார்ப்போம் வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை, நபியே நீங்கள் அதிகப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று கூறுகிறான். எதை குறித்து? எதை அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று கூறுகிறான்? யா அல்லாஹ், ஆட்சியை அதிகப்படுத்தி என்று நபியை கேளுங்கள் என்று சொன்னானா? யா அல்லாஹ், செல்வத்தை அதிகப்படுத்தி அல்லது குழந்தைகளை அதிகப்படுத்தி இந்த உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி யா அல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை கேட்குமாறு கூறுகிறானா? எதை கேட்குமாறு கூறுகிறான்? எனக்கு இல்மை அதிகப்படுத்துவாயாக, கல்வியை அதிகப்படுத்துவாயாக, நீ கொடுத்த இந்த மார்க்கத்துடைய ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை விட சிறப்பான ஒன்று இருக்குமானால் அதை குறித்து கட்டளையிட்டு இதை அதிகப்படுத்து என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்குமாறு பணித்திருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே இல்மை மட்டும்தான் அதிகப்படுத்தியா அல்லாஹ் என்று கேட்குமாறு பணிக்கிறான் என்றால், இந்த இல்ம் இந்த உலகத்துடைய அனைத்து நியமத்தை விடவும் மிகப்பெரியது. அல்லாஹ் அக்பர். என்ன விளக்கம் பாருங்கள், என்ன சிந்தனை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இல்மை அதிகப்படுத்து, ரப்பி ஜிதுனி இல்மா. எத்துணை பேர் கேட்டிருப்போம், எத்துணை பேர் கேட்டிருப்போம். ஆனால் உங்கள் அறிவுக்கு பொருந்துகிறதா? இல்மை அதிகப்படுத்து யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தால் மட்டும் இல்ம் அதிகரிக்குமா? இல்ம் அதிகரிக்குமா? யோசித்து பாருங்கள், எந்த அறிவு அதை ஏற்றுக்கொள்ளும்? ஒருவர் தனக்கு குழந்தைகளை கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடு, ஆனால் அவர் திருமணம் செய்யவில்லை. எப்படி அல்லாஹ் குழந்தைகளை கொடுப்பான்? அதனுடைய காரணத்தை நோக்கி அவர் செல்லவில்லை. எந்த வழியில் சென்றால் இல்மை அல்லாஹ் கொடுப்பான் என்ற வழியை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. எந்த முறையில் இல்மை கற்க வேண்டும், யாரிடத்திலிருந்து கற்க வேண்டும், இல்மை எப்படிப்பட்ட வழிகளில் கற்க வேண்டும் என்ற முறைகளை அவர் தேடிச் செல்லவில்லை. இல்மு வந்தடையாத மூமின்களே சோம்பேறித்தனத்திலே இருந்தால், இல்மு வந்தடையாத மூமின்களே அந்த இல்மை தேடுவதில் ஆர்வம் இல்லை என்றால், இல்மு வந்தடையாத மூமின்களே பாவத்திலே எம்முடைய வாழ்க்கை இருந்தால், இல்மு வந்தடையாத மூமின்களே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தால், இல்மு இவர்களை வந்தடையாது, இல்மு இவர்களிடத்திலே சேராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதனால் தான் கட்டளை இடுகிறான், வக்குர் ரப்பி ஜிதுனி இல்மா. இந்த இல்மை சுமக்கக்கூடியவர்களுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்து தௌஹீத், இதற்கு அல்லாஹ் சாட்சிகளை ஏற்படுத்துகிறான். ஆம், இது உண்மைதான். இதற்கு யாரெல்லாம் சாட்சியாக ஆக்கப்படுகிறார்கள் தெரியுமா? கலிமத்து தௌஹீதுக்கு சாட்சி கூறுபவர்கள் யார்? அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் ஆலி இம்ரானுடைய 18வது வசனத்தில், ஷஹீத் அல்லாஹ், யார்? அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அன்னஹு லா இலாஹ இல்லஹு, அவனை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு எவரும் இல்லை. வல் மலாயிகா, யார்? மலக்குமார்கள். அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், அதற்கு பிறகு யார்? மலக்குகள். வஊலுல் இல்ம், வஊலுல் இல்ம், இல்மை சுமந்தவர்கள், கல்வியாளர்கள், மார்க்க கல்வியை பெற்றவர்கள். ஆம், இவர்கள்தான் சாட்சி. அல்லாஹ்வுடைய சாட்சிக்கு பிறகு, மலக்குகளுடைய சாட்சிக்கு பிறகு அல்லாஹ் யாருடைய சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறான்? இல்மை சுமந்தவர்களுடைய சாட்சியை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்றால், யோசித்து பாருங்கள் மூமின்களே, அந்த இல்மை கற்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு கண்ணியத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல் குஷூ, அல்லாஹுவை உள்ளத்தால் பயந்தவர்கள். அல் குஷூ, இது சாதாரண பயம் அல்ல, பணிவோடு, அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு முழுவதும் தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து பயப்படக்கூடிய பயத்திற்குதான் அல் குஷூ என்று சொல்லப்படும். இப்படி அல்லாஹுவை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? இப்படி அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் யார் தெரியுமா? இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் கல்வியை பெற்ற உலமாக்கள். ஏன்? ஒரு ஆலிம் எதை அறிந்திருப்பான்? எதை அறிந்திருப்பான்? யாரை அறிந்திருப்பான்? அல்லாஹுவை அறிந்திருப்பான். அல்லாஹுவை முழுமையாக அறிந்தவன் அல்லாஹிற்கு பயப்படாமல் இருப்பானா? இருப்பானா? அல்லாஹுடைய முழுமையான தன்மைகளை கேட்டவன் அல்லாஹுடைய தன்மைகளுக்கு மாறு செய்வாளா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அல்லாஹுடைய தன்மைகளை அறிந்தவன் அல்லாஹ் பார்க்கும் பொழுது.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: பக்கங்களை படிக்க ஆரம்பித்திருப்பார், ஆனால் இமாம் புகாரியை குறை கூறுவார். யாரை குறை கூறுவார்? இமாம் புகாரியை குறை கூறுவார், இமாம் முஸ்லிமை குறை கூறுவார், ஹதீஸ் கலையுடைய வல்லுநர்களை குறை கூறுவார், குர்ஆனிலேயே பிழை இருக்கிறது என்று கூறுவார். குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். இமாம் புகாரியும் நீங்களும் சமமா? இமாம் ஷாஃபிஈ அவர்களும் நீங்களும் சமமா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் நீங்களும் சமமா? சிலர் பேசுவதை பார்த்திருக்கலாம், அபு ஹனீஃபா இப்படி சொன்னார், நான் இப்படி கூறுகிறேன். யா அஹி மன் அன்த வமன் அன, நான் யார் நீங்கள் யார்? அந்த இமாம் அபு ஹனீஃபாவுடைய கல்விக்கு முன்னால் நாம் யார் நீங்கள் யார்? அந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கல்விக்கு முன்னால் நான் யார் நீங்கள் யார்? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கல்விக்கு முன்னால். பின்னால் வரும்பொழுது எமக்கு இன்னும் மேலதிகமான விளக்கத்தை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி உயர்த்துகிறான், பதவிகளை உயர்த்துகிறான். யாருக்கு? யாருக்கு தரஜத்துகள் உயர்த்தப்படுகிறது? ஊதுல் இல்ம், இல்ம் கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அபூ ஹுரைராவை நீங்கள் பார்த்ததுண்டா? ரழியல்லாஹு அன்ஹு, நாம் பார்த்ததுண்டா? எப்போது வாழ்ந்தவர்? எப்போது வாழ்ந்தவர்? ஆனால் அவருடைய பெயரை கேட்டால் என்ன சொல்கிறோம்? ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய பெயரை பதவியை அல்லாஹ் உயர்த்துவான். குர்ஆனை அறிந்தவர், ஹதீஸை அறிந்தவர் அபு ஹுரைராவை அறியாமல் இருக்க மாட்டார். இமாம் புகாரி செல்வம் வைத்திருந்தாரா? ஆட்சியை வைத்திருந்தார்களா? இமாம் புகாரியுடைய பெயரை கேட்டால் ரஹிமஹுல்லா. ஏன் அல்லாஹ் அவருடைய பதவியை உயர்த்துகிறான்? இல்மிற்காக அவர்கள் பட்ட கஷ்டம், இல்மிற்காக அவர்கள் பட்ட சிரமம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்துணை நாட்கள் பசியோடு உணவில்லாமல் தெருக்களிலே பசியால் உறங்கி கிடப்பார்கள். சஹாபாக்கள் யாரோ இருக்கிறார்கள் என்று அவர்களை மிதித்து செல்லுவார்கள். ஹதீஸை கேட்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் வாசலில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சிறு வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்து அல்லாஹ்வுடைய அருளால் இல்மை தேட வேண்டும் என்ற முயற்சியால் 18 வயதில் ஃபத்வா கொடுக்கும் அளவிற்கு திறமை உள்ளவராக மாறியவர். இன்று 18 வயது வாலிபனை அழைத்து வந்து சூரத்துல் இஹ்லாஸை தஜ்வீதோடு ஓதுங்கள் என்று கூறுங்கள், அதனுடைய பொருளை 4 வரியுடைய பொருளை கூறுங்கள் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். இமாம் அபு ஹனீஃபாவிற்கு அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார். அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார், மிக பிரசித்தி பெற்ற மாணவர்களில் ஒருவர். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவருடைய பிரசித்தி பெற்ற மாணவர். சிறு வயதிலேயே தந்தையை பறிகொடுக்கிறார். குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஞானங்களை பெறுவதற்காக அந்த சிறு வயதுடைய வாலிபர் இமாம் அபு ஹனீஃபாவுடைய சபைக்கு வருகை தந்து இல்மை கற்கிறார். ஆனால் குடும்பம் நெருக்கடியாக மாறுவதை பார்த்த அவருடைய தாய் அந்த குழந்தையை அழைத்து சென்று மீன்பிடி தொழிலே உட்படுத்துகிறார்கள். மீன் பிடித்தால் வருமானம் அவருடைய குடும்பத்திற்கு, ஆனால் இந்த மாணவரோ மீன்பிடிக்க செல்லுகிறேன் செல்லுகிறேன் என்று கூறிவிட்டு எங்கே செல்கிறார்? அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கல்வியின் சபைக்கு சென்று கல்வியை தேடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வாழ்வை எப்படி மாற்றுகிறான் பாருங்கள். தாய் வருகிறார், யா அபு ஹனீஃபா லக்கத் அஃப்ஸத்த இப்னி, என்னுடைய குழந்தையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். அபு ஹனீஃபாவே, அவர் வருமானத்திற்காக தொழிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இமாம் ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொன்னார்கள், தஅனி, அவரை விடுங்கள், எல்மை கற்கட்டும். ஏன், அவருக்கு எதை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? அபு ஹனீஃபா சொன்னார்கள், நான் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அல் ஃபாலூதஜ் பிதுஹுனில் ஃபுஸ்துக். அரசர்களுடைய உணவு இது அந்த காலத்தில். இந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த தொழிலை அவர் சரியாக பார்க்க முடியவில்லை. இவர் எதை சாப்பிடுவாராம்? அரசர்களுடைய உணவை சாப்பிடுவாராம். அபு ஹனீஃபாவிற்கு மூளை குழம்பி விட்டது என்று கூறிவிட்டு அந்த தாய் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். பின்னால் காலத்திலே இந்த அபு யூசுப் தன்னுடைய இல்மால் அல்லாஹ்வுடைய உதவியால் உயர்ந்த இந்த இமாம் அவர்கள் ஹாரூன் ரஷீதுடைய அரசவைக்கு காதியாக நியமிக்கப்பட்டு ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்போது அந்த தாயிடத்திலே அபு ஹனீஃபா குறிப்பிட்ட அந்த இரண்டு உணவுகளும் அவருக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போது சிரித்தவர்களாக அபு யூசுப் ஹாரூன் ரஷீத் இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ், ஹாரூன் ரஷீத் அவர்கள் இதை கேட்ட பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் இமாம் அபு ஹனீஃபாவிற்கு ரஹமத் செய்வானாக, அவர் தன்னுடைய சிந்தனையை கொண்டு பார்த்தவர், இல்மை கொண்டு பார்த்தவர். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய தரஜத்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவர்கள் இறந்து விட்டாலும் அவர்கள் இந்த பூமியில் விட்டு சென்ற இல்மை சுமக்கக்கூடியவர்கள், மறுமை வரை இந்த பூமியில் இருந்து கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய இன்ஜினியர் படிப்பு இந்த கண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குமா? நீங்கள் படித்த டாக்டர், நீங்கள் படித்த எம்பிஏ, நீங்கள் படித்த இந்த உலகத்துடைய துக்தூராத், எதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மரணத்தோடு நீங்கள் படித்த படிப்பும் அதற்கான உழைப்புகளும் எந்த ஒரு கூலியையும் தராமல் உங்களோடு மரணித்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்மிற்குரிய இல்மை சுமக்கக்கூடிய உலமாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன் அவர்கள் கூறுவதாக மிக முக்கியமான ஹதீஸ், எமக்கு இன்றைய காலத்தில் மிக மிக தேவையான ஹதீஸ். மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய காலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார்கள். இன்றைய சூழ்நிலையை, இன் அல்லாஹ் லா யக்பிது அல்இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத், அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்து இல்மை ஒரே அடியாக அல்லாஹ் எடுத்து விட மாட்டான். வலாகின் யக்பிது அல்இல்ம பிகப்து அல்உலமா, அல்லாஹ் உலமாக்களை கல்வியாளர்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக இல்மை எடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் இந்த பூமியில் வாழ்வது அருள். கல்வியாளர்கள் நம்முடைய சபைகளில் இருப்பது அல்லாஹ் கொடுத்த அருள். இல்மை சுமப்பவர்கள் இந்த பூமியிலிருந்து சென்று விட்டால் முசீபா, முசீபா, நேர்வழி மரணித்துவிடும். அல்லாஹ் உலமாக்களுடைய மரணம் இந்த உலகம் மேலும் விழிப்படைய வேண்டிய நேரம் அது. நம்முடைய தமிழ் சமூகத்தை பாருங்கள், நஷ்டத்தை, இழிவை, இழிவை பாருங்கள். எத்துணை மதரசாக்கள் மூடப்படக்கூடிய நிலைமை. குர்ஆனை ஓதுவதற்கு தங்களுடைய கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் கல்வியின் சபைகளுக்கு தன் பிள்ளையை அனுப்பி மார்க்க கல்வியை படிக்கட்டும், அதன் மூலமாக அல்லாஹுவின் அருளை பெறட்டும். அதுவெல்லாம் யத்தீம்களுக்கு, அதுவெல்லாம் ஏழைகளுக்கு. ஒரு செல்வந்தவனுடைய பிள்ளை அல்ல இல்ல மஷா அல்லாஹ் இருக்கலாம் அல்லாஹ் நாடியவர்களை தவிர, ஒரு செல்வந்தவனுடைய பிள்ளையை மதரசாக்களில் அனுப்பி எல்மை தேட வைக்க இந்த சமூகத்துடைய செல்வந்தவர்கள் தயாரா? இல்லை, இல்லை. எத்துணை மதரசாக்கள் எல்மை தேடுவதற்காக உலமாக்கள் ஆசிரியர்களாக இருந்து கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளும் எத்தீம்களும் மட்டும் அந்த மதரசாக்களில் இன்று சேர்ந்து படிக்கிறார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லாம் எங்கே? இதையெல்லாம் இப்போது படிக்க வேண்டுமா? காலம் வரும் பொழுது அவர்கள் படித்துக் கொள்வார்கள், காலம் வரும் பொழுது தெரிந்து கொள்வார்கள். உண்மையில் உங்களுடைய உள்ளத்தை கை வைத்து சொல்லுங்கள், என் பிள்ளை உலக கல்வியை கற்பதை விட மார்க்க கல்வியில் மேம்படுவதைத்தான் நான் விரும்புகிறேன். எத்தனை பெற்றோர்கள் சொல்ல முடியும்? என் பிள்ளை சொர்க்கத்தில் உயர்ந்த தரத்தை அடையக்கூடிய கல்வியை பெறுவதை விரும்புகிறேன். உலகத்துடைய கல்விதான் என் காலுக்கு கீழ்தான், அவன் கற்றாலும் கற்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நாணியதை பெறுவான். முக்கியமில்லை என்று சொல்லவில்லை, தேவையில்லை என்று சொல்லவில்லை, உதறி தள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. தேவைதான், முக்கியம்தான், ஆனால் எதற்கு பிறகு அதை முடிவெடுங்கள். எதற்கு பிறகு? ஆயிரம் பாடல்களை சிறு வயதிலே மரணம் மனநம், ஆயிரம் திருக்குறளை மரணம் மனநம். சூராவுடைய குர்ஆனுடைய சூரா எத்துணை தெரியும்? நஷ்டம் கண்ணியத்துக்குரியவர்கள், இழிவு கண்ணியத்துக்குரியவர்கள் எப்படி? ஹத்தா இதா லம் யுபிக்கி ஆலிமன், எந்த ஒரு கல்வியாளரும் இருக்க மாட்டார். இத்தஹதன்னாஸு ருஊஸன் ஜுஹாலன், மனிதர்கள் மூடர்களை மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். என்ன நடக்கும்? ஃபஸுஇலு, மார்க்க விளக்கத்திற்காக அவர்களை அணுகுவார்கள். ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள், ஃபத்வாவை கொடுப்பார்கள், மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள் கல்வி இல்லாமல், ஞானம் இல்லாமல். நேற்றுதான் புகாரியை படிக்க ஆரம்பித்திருப்பார், அவர் முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தியாக பேசுவார். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் மூமின்களே, ஃபத்வாக்களை விட்டு உங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய தீன் அல்ல, என்னுடைய தீன் அல்ல. யாருடைய தீன்? அல்லாஹுடைய தீன். இதை அறிவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, இதை பற்றி பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. மார்க்க தீர்ப்பு உயர்ந்த தரம், உயர்ந்த தரம். இல்மிலே தேறியவர், ஹதீஸ் கலையிலே தேறியவர், உசூலு தஃப்ஸீர் உசூலு ஹதீஸிலே தேறியவர். ஒரு குர்ஆன் வசனம் எப்போது இறக்கப்பட்டது, யாருக்கு இறக்கப்பட்டது, இதனுடைய விளக்கங்கள் என்ன, ஹதீஸ் இது என்ன தரம், இது சஹீஹா தஈஃபா ஹஸனா மௌதுஆ. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கல்வியை எல்லாம் பெற்று ஆம் ஹாஸ் நாசிக் மன்சூக் இது போன்ற ஞானங்களை எல்லாம் அடைந்து அதற்கு பிறகு அல்லாஹுவை பயந்து கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்தி மார்க்க தீர்ப்பை கொடுக்க வேண்டிய சமூகம், பெற வேண்டிய சமூகம். தமிழாக்கங்களை படித்தால் போதும், ஏதோ சில நான்கு உரைகளை நான்கு சீடிகளை கேட்டால் போதும், அவரை விட கல்வியாளர் இந்த பூமியில் யாருமே கிடையாது. பேச்சாளர்கள் இன்று மார்க்கத்துடைய அறிவாளர்களாக, மார்க்கத்துடைய ஆலிம்களாக மாறுகிறார்கள். ஆலிம்கள் என்று வழி தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சு அல்ல இல்ம், பேச்சுடைய திறமை அல்ல, ஒருவர் ஆலிமா இல்லையா என்று முடிவெடுப்பதற்கு இல்ம் உள்ளத்தால் சுமக்கப்படுவது, கலைகளை கொண்டது, ஞானங்களை உள்ளடக்கியது, கருத்துக்களை தெரிய வைத்தது. فافتوا بغير علم فضلوا واضلوا அவர்களும் வழிகெடுவார்கள், பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். யா அல்லாஹ், இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய மஜமுல் கபீரிலே பதிவு செய்கிறார்கள் ஹதீஸை. صفوان بن عسال رضي الله عنه அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளியிலே ஒரு தலையணையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த சஹாபி சொன்னார்கள், இன்னி ஜித்து அத்லுபுல் இல்ம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்மை கற்பதற்காக வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இல்மை கற்பதற்காக வந்திருக்கிறேன். மர்ஹபம் பி தாலிபில் இல்ம், மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களே, மாணவரே வருக வருக, மர்ஹபா சொன்னார்கள். தாலிபுல் இல்ம் மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களே வாருங்கள் வருக, மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்கள் அமர்ந்தால் அதற்கு மேல் மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் அவர்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள். அப்படியே பூமியுடைய முதல் வானம் வரை மலக்குகள் சூழ்ந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த மாணவன் தேடக்கூடிய இல்மை பொருந்திக் கொள்வதற்காக, அவர்கள் கொண்டுள்ள எழ்மின் எழ்மின் மீது அவர்கள் கொண்டுள்ள நேசத்தின் காரணமாக, யா அல்லாஹ், இன்னும் ஒரு சிறப்பு பாருங்கள். மூமின்களே, மபூதாவு திருமிதி கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. கைஸ் இப்னு கதீர் அவர்கள் கூறுவதாக, கதீம ரஜுலுன் மினல் மதீனா, ஒருவர் மதீனாவிற்கு வருகிறார், மதீனாவில் இருந்து வருகிறார். அலா அபி தர்தா رضي الله عنه அவர்களை சந்திப்பதற்காக, ஓஹுபி திமஷ்க், எங்கே இருக்கிறார்கள், திமஷ்கிலே இருக்கிறார்கள், மதீனாவிலிருந்து கிளம்பி வருகிறார். யா அல்லாஹ், எதற்காக வருகிறார்? மா அக்தமக யா அஹி, அபூதர்தா رضي الله عنه கேட்கிறார்கள், ஏன் வருகிறாய், ஏன் வந்தாய்? அவர் சொன்னார், ஹதீஸுன் பலகனி அன்க துஹதிஸுஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து இந்த ஹதீஸை நீங்கள் செவிமடுத்ததாக நான் கேட்டேன், அந்த ஹதீஸை அறிவதற்காக வந்திருக்கிறேன். மதீனாவில் இருந்து திமஷ்கிற்கு ஒரு ஹதீஸை கேட்பதற்காக அபூதர்தா ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா அஹி அமா ஜித்த லிஹாஜ்ஜா, வேறு ஏதாவது தேவைக்காக வந்தாயா? லா, அமா கதிம்த லிதிஜாரா, வியாபாரத்திற்காக வந்தாயா? லா, மா ஜித்து இல்லா ஃபி தலபி ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, யார் இவர்கள், யார் இவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாட்சாவுடைய யார் மகன், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. சிறு வயதிலேயே இவர்கள் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் ஏற்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய கல்வி முழுவதையும் அறிந்தவர்கள். ஒரு வசனம் எப்போது இறக்கப்பட்டது, யாருக்காக இறக்கப்பட்டது, எந்த நேரத்தில் இறக்கப்பட்டது, இப்னு அப்பாஸை கேட்டால் தெரியும். ரழியல்லாஹு அன்ஹு அவ்வளவு ஞானம் மிக்கவர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு பெரிய சஹாபாக்களை அணுகி அணுகி அணுகி ஹதீஸ்களை கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்று. இப்படியே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வெகு தூரம் பயணம் செய்து ஒரு பெரிய சஹாபி ஒருவர், வயதான ஒரு சஹாபி ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்து அந்த தூரத்தின் பயணத்திற்கு பிறகு அந்த சஹாபியுடைய வீட்டை அணுகுகிறார். அங்கே சொல்லப்படுகிறது அந்த சஹாபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு தான் கொண்டு வந்த விரிப்பை எடுத்து கீழே விரித்து அதை உதறிவிட்டு படுக்கிறார்கள். சூரியன் சுட்டரிக்கிறது, தூசிகள் அப்படியே சொல்லுகிறார்கள் இப்னு அப்பாஸ் அவர்களே, முகத்தின் மீது விழுகிறது. யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சாவின் மகன் இப்னு அப்பாஸ், இல்முடைய மலை, ஒரு ஹதீஸை கேட்பதற்காக வீட்டின் வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறது. வெளியே வந்தார்கள் அந்த சஹாபி அவர்கள். பெரிய நபித்தோழர் இப்னு அப்பாஸை பார்த்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தின் உறுப்பினரே, உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்க வேண்டுமே, அழைத்திருந்தால் வந்திருப்போமே. சொன்னார்கள், இல்மை தேடிதான் வர வேண்டும், இல்மு நம்மை தேடி வராது, எம்மை தேடி வராது, இல்மை தேடிதான் புறப்படுவது கண்ணியம். இன்னைக்கு ஒரு ஹதீஸ பார்க்கணுமா, எல்லாமே இருக்கு. குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு விளக்கம் கேட்கணுமா, எல்லாமே இருக்கு. ஒரு இல்ம படிக்கணுமா, அந்த ஆலிம் எவ்வளவு மூலையில உலகத்தில் இருக்கிறாரா, படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நேரம் இல்லைங்க, நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி, நாங்களா ரொம்ப பிஸி. எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில இல்முக்காகவா ஏதாவது வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது பயான் நிகழ்ச்சிக்கு போறோமா, அவ்வளவுதான். நாங்களும் மார்க்கத்தில் கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள், வைன்னல் மலாயிக்கத் லததஉ அஜ்னிஹதஹா ரிம்தி தாலிபில் இல்ம். மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி இருக்கிறார்கள், சூழ்ந்திருக்கிறார்கள் இல்மை தேடக்கூடிய மாணவனுக்காக. தேடக்கூடிய மாணவர்களாகிய மாணவர்களுக்கும் ஆலிம்களுக்கும் வானம் பூமியில் உள்ள எல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறது. கடலில் உள்ள மீன்கள் முதற்கொண்டு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆலிமுக்கும் ஒரு வணக்கசாலிக்கும் உள்ள வேறுபாடு, கஃபதுலில் கமரி அலா சாயிரில் கவாகிப், நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சந்திரனுக்கு என்ன மதிப்போ அது போன்ற. ஒரு வணக்கசாலிக்கும் கல்வியை தேடக்கூடிய ஆலிமுக்கும் சொன்னார்கள் மிகப்பெரிய முத்திரையை சான்றை, இன்னல் உலமா வரஸதுல் அம்பியா. உலமாக்கள் கல்வியை கற்றறிந்த மார்க்க அறிஞர்கள், நபிமார்களின் வாரிசுகள். கொஞ்சம் கண்களை மூடி இதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். யார் நபிமார்கள், அவர்களுடைய தரஜாவை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். அவர்கள் தீனாரையோ திருகமையோ விட்டு செல்லவில்லை, அவர்கள் அதற்கு வாரிசு அல்ல. உலமாக்கள் எதற்கு வாரிசுகள், நபிமார்களுக்கு இல்மிற்கு. அவர்கள் சுமந்த இல்மை இவர்கள் சுமப்பதால் வாரிசுகள் அவர்கள். யா அல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் திருமதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். நம் திருமதி அவர்கள் இதை சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இதை ஹசனுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். அபி உமாமத் அல்பாஹிலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இரண்டு மனிதர்கள் நினைவு காட்டப்பட்டார்கள். அஹதுஹுமா ஆபித் வல் ஆஹர் ஆலிம். ஒருவர் வணக்கசாலி, ஒருவர் இல்மை கற்றறிந்த ஆலிம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வணக்கசாலிக்கும் இல்மை சுமப்பவருக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், எனக்கும் இந்த சமூகத்தில் இறுதியானவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போன்று. திரும்ப சொல்ல வேண்டுமா? ஒரு வணக்கசாலிக்கும், கல்வியை சுமப்பவருக்கும், ஒரு ஆபிதுக்கும் ஒரு ஆலிமுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இந்த சமூகத்தில் எனக்கு, யாருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சமூகத்தில் இறுதியானவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போன்று. ஏன்? ஒரு ஆலிம் ஆபிதாகவும் இருப்பார், ஆனால் ஆபித் ஆலிமாக இருக்க மாட்டார். ஆலிம் வணக்கசாலியாகவும் இருப்பார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபி வாகிதின் அல்லைசி ரழியல்லாஹு அன் அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் பள்ளியிலே இல்முடைய சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இல்மை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மூன்று மனிதர்கள் வருகிறார்கள். ஒருவர் வருகிறார், இடத்தை தேடுகிறார். கொஞ்சம் கேளுங்கள், நமக்கெல்லாம் தேவையான ஹதீஸ். இடத்தை தேடுகிறார், இடம் காலியாக இருக்கக்கூடிய இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் இடத்தை பார்க்கிறார், முன்னால் செல்ல வேண்டுமா, பின்னாலே உட்கார்ந்து கொள்ளலாம் என்று பின்னால் உட்கார்ந்து கொள்கிறார். இன்னொருவர், இவ்வளவு மக்கள் இருக்கிறார்களே, இதில் போய் நான் எப்படி உட்காருவது என்று திரும்பி சென்று விடுகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த இல்முடைய சபையை முடித்த பிறகு கேட்டார்கள், இந்த மூன்று மனிதரை பற்றி அறிவிக்கட்டுமா? ஒருவர் இடம் கிடைத்ததை பார்த்து இடம் இருக்கக்கூடிய இடத்தில் முன்னால் வந்து அமர்ந்து கொண்டார். இவர் அல்லாஹுவை நோக்கி சென்றார், அல்லாஹும் இவரை நோக்கி வந்தான். இன்னொருவர் வெட்கத்தால் பின்னால் உட்கார்ந்து கொண்டார், அல்லாஹும் இவரை கண்டு வெட்கமடைந்து விட்டான். இன்னொருவர் புறக்கணித்து விட்டார், அவர் புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். இல்முடைய சபைகளை புறக்கணிப்பது யா அல்லாஹ், அவர் இல்முடைய சபையை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்ம், இவ்வளவு கண்ணியமிக்க இந்த இல்ம், அகீதா தலீல் மினல் குர்ஆனி வஸ்ஸுன்னா.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0577-101-0843.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க கல்வியை புரிதல் அல்லாஹ்வர். ஏன் மார்க்க கல்வியை தவறாக புரிதல் தான் அத்துணை வழிகேட்டிற்கும் காரணம். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் தவறான புரிதல் அஸ்லு குல்லு இபா குல்லு பிதா, எல்லா பிதாத்துடைய அடிப்படையும் இதுதான். முஅ்தஸிலாக்கள், முர்ஜியாக்கள், கதிரியாக்கள், ராஃபிதாக்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்திலும் வழிகட்டது எதனால்? எதனால்? தவறான புரிதலின் காரணமாக. புரிதல் என்பது நியமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கூறுகிறான்? நபி தாவூத் அவர்களுக்கும் சுலைமான் அவர்களுக்கும் அல்லாஹ் இல்மையும் ஞானங்களையும் கொடுத்தான். ஆனால் ஃபஃஹம்னாஹா சுலைமான், சுலைமான் மட்டும்தான் அதை புரிந்தார். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அல்லாஹ் ஞானங்களை கொடுத்தான். யார் புரிந்தது, புரிய வைத்தது யார்? அல்லாஹ். அதனால்தான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அதிகம் அதிகமாக இந்த துஆவை சொல்லுவார்கள், யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹிம்னி. சொல்லுங்கள், யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி, தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவனே எனக்கு இல்மை கற்றுக் கொடு. வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹிம்னி, சுலைமானுக்கு புரிய வைத்தவனை எனக்கும் புரிய வை. சுப்ஹானல்லாஹ். யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வயா முஃபஹ்ஹிம சுலைமான ஃபஹிம்னி. சுலைமானுக்கு புரிய வைத்தவன் அல்லாஹ். புரிதல் என்பது நியமா. கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சஹாபாக்களுக்கு சிலருக்கு சிலரை விட அல்லாஹ் எப்படி புரிதலை மேம்படுத்தினான். அபு சயீதுல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் இரண்டு வாய்ப்புகளை கொடுத்தான். ஒன்று, இந்த உலகத்தில் இருப்பதை தேர்ந்தெடுப்பது. இன்னொன்று, அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுப்பது. அந்த அடியானோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொன்ன உடன் ஃபபகா அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அலாரம்பித்து விட்டார்கள். என்ன இருக்கிறது? வெளிப்படையாக பார்த்தால் நமக்கு என்ன புரிகிறது? அல்லாஹ் ஒருவருக்கு வாய்ப்பை கொடுத்தான் உலகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு, அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுப்பதற்கு. அந்த அடியாரோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இதற்கு ஏன் அபூபக்கர் அழுதார்? அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வகான அபூபக்கரின் அலமனா, எங்களிலேயே இந்த விஷயத்தை அறிந்தவர் அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அந்த தேர்ந்தெடுப்பு கொடுக்கப்பட்ட நபி மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை விட்டு அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றால் உலகத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே செல்ல போகிறார்கள், மரணமாக போகிறார்கள். எப்படி அபூபக்கர் புரிந்தார்கள்? யாருடைய புரிதல்? அல்லாஹ் கொடுத்த புரிதல். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நெருக்கத்திலேயே வைத்து வைப்பார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்பார்கள், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லையா உமரே, இப்னு அப்பாஸின் மீது மட்டும் என்ன உங்களுக்கு தனியான ஒரு விருப்பம்? உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர் இல்மை சுமந்தவர். யா அல்லாஹ், ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு எதை கொண்டு கண்ணியத்தை கொடுக்கிறார்? இல்ம். அதை புரிய வைப்பதற்காக கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், சூரத்து நஸ்ர், இந்த சூரா எதை சொல்லுகிறது? சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள், மக்காவுடைய வெற்றியை சொல்லுகிறது. மக்காவுடைய வெற்றி வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை புகழும்படி இந்த சூரா கூறுகிறது. இப்னு அப்பாஸ் இந்த சூரா என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை சொல்லுகிறது. உமர் அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் நீங்கள் எதை புரிந்தீர்களோ அதைத்தான் நானும் புரிந்தேன். இந்த புரிதலை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இது நியமாகண்ணியவர்களே, அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுப்பான். குர்ஆன் ஹதீஸிலே ஒரு தலீலை பார்த்துவிட்டு ஆம் இதுதான் விளக்கம் என்று முடிவெடுப்பது பாத்தில், தவறு. அது அதற்கென்று ஒரு துறை இருக்கிறது. இந்த ஹதீஸிற்கு விளக்கமாக வேறு ஏதாவது ஹதீஸ் இருக்கிறதா? இந்த ஹதீஸ் யாருக்கு இறக்கப்பட்டது? எப்போது இறக்கப்பட்டது? இதனுடைய தரம் என்ன? இதில் வரக்கூடிய சஹாபிகளுடைய பட்டியலின் விளக்கம் என்ன? இவர் பலகீனமானவரா? இவர் பலம் உள்ளவரா? இவர் மறதி உள்ளவரா? அதற்கென்று ஒரு கலை இருக்கிறது, உசூல் ஹதீஸ். அதை படித்தவர்கள், தெரிந்தவர்கள், அதில் மூழ்கியவர்கள் அவர்களிடத்தில் எடுத்து சென்று, இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் எனக்கு புரியவில்லை, விளக்குங்கள் என்று கேட்டால் இந்த சமூகத்தில் பலருக்கு என்ன குறைந்து விட போகிறது? நேற்று 3 வருடம் 2 வருடம் ஏதோ மார்க்க கல்வியை பகிர்ந்து விட்டால் இமாம் புகாரி இந்த ஹதீஸை புரியாமல் பதிந்திருக்கிறார் அல்லது தவறாக பரிந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் இந்த ஹதீஸுடைய உண்மையான விளக்கம் தெரியவில்லை. 2 வருடம் படித்தால் எனக்கு அந்த விளக்கம் தெரிந்துவிட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்களா? இமாம் புகாரியுடைய விஷயத்தில் உங்களுக்கு தெரியவில்லையா? இமாம் புகாரிக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை ஒரு ஹதீஸுடைய ராவியை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஒரு 10 ஹதீஸை மனநம் செய்யும் அளவிற்கு உங்களுக்கு திறமை இருக்கிறதா? லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ராவிகளையும் ஹதீஸுகளையும் உள்ளடக்கி குர்ஆனை மனநம் செய்து தஃப்ஸீர் கலையை அறிந்த இமாம் புகாரியை பற்றி இப்படி பேசுவதற்கு எப்படி உங்களுடைய நாவுகள் தயாராகிறது? சூனியம், புரியவில்லையா? உன் அறிவுக்கு புலப்படவில்லையா? தெரிந்தவர்கள் உலகத்திலே லட்சோப மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகத்திலே அவர்களை பின்தொடர்ந்து வந்த எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள். புரியாத விஷயமாகிய உனக்கு உன் அறிவுக்கு புரியாத இதை எடுத்து சென்று இதை எப்படி புரிவது? ஹதீஸில் வந்திருக்கிறது, குர்ஆனில் வந்திருக்கிறது என்று கேட்க எத்துணை முஸ்லிம்கள் தயார்? ஆமா, அது எப்படி அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு வர முடியும்? அது எப்படி இவர் விரும்புற மாதிரியெல்லாம் நடத்த முடியும்? புகாரி பதிவு செஞ்சிருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஹதீஸ் இருக்கிறது. ஆம், அப்படி ஹதீஸ் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைக்கப்பட்டதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ஒருவரே சொன்னாலும் இந்த ஹதீஸை தவறாக யாரோ ஒருவர் நுழைத்திருப்பார், ஒரு யூதன் இதை கை விளையாடல் செய்திருப்பான். فسئلوا فافتوا بغير علم علم تريام الفتوى صاب من ذا சமூகத்தில் இது கலட்டி எறியப்பட வேண்டும். சாபம் இது. குர்ஆன் ஹதீஸை விமர்சனம் செய்பவன், ஹதீஸ் குர்ஆனோடு மோதுகிறது என்று சொல்பவன், அறிவை ஹதீஸில் புகுத்தி பார்ப்பவன், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறியவன். தைமியா ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இமாம் புகாரி பதிந்த ஹதீஸை ஒருவன் தவறு, இமாம் புகாரி பதிந்தது தவறு, அவர் அறிவில் குறைவு இருக்கிறது என்று சொன்னால் அவன் அல்லாஹுவின் பாதுகாப்பில் கை வைக்கிறாள், அல்லாஹுவின் பாதுகாப்பில் கை வைத்தவன் காஃபிர். ஹதீஸை பாதுகாத்தது இமாம் புகாரி அல்ல, இமாம் முஸ்லிம் அல்ல, இமாம் அபூதாவு திருமதி அல்ல, ஹதீஸை பாதுகாத்தவன் அல்லாஹ், இமாம் புகாரியை கொண்டு பாதுகாத்தான், இமாம் முஸ்லிமை கொண்டு பாதுகாத்தான். ஏன்? அது வஹி. ஹதீஸ் முஹம்மது ரசூலுல்லாவின் வார்த்தையா? அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய வஹி. வஹியை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாரா? சஹீஹ் என்று உலகத்துடைய அத்துணை அறிஞர்களும் பதிவு செய்த ஹதீஸ் எம்முடைய அறிவுக்கு புலப்படாததால் இட்டு கட்டப்பட்டதா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், அறியாமை அறியாமை அறியாமை தலைவிரித்தாளுகிறது தமிழக உலகத்தில். இல்மை தேடக்கூடிய உலமாக்களுடைய எண்ணிக்கையின் குறைவால், அதை கற்றறிந்த ஆலிம்களுடைய குறைவால் பாத்தில் தான் இன்று தலைவிரித்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய பேச்சு, எங்கு பார்த்தாலும் ஹதீஸுடைய விமர்சனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாடாக. மூன்றாவது, இந்த இல்மை எப்படி பெறுவது? புரிதல், சிறப்பு எப்படி புரிவது, எப்படி பெறுவது, என்ன வழி? இமாம் ஷாத்திப் ரஹிமஹுல்லா தங்களுடைய கிதாபில் மாத்தி அல் முவாஃபகாத், மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான புத்தகம், இமாம் ஷாத்திப் ரஹிமஹுல்லா எழுதிய கிதாபு அல் மாத்தி அல் முவாஃபகாத், கிதாபுகள் மாத்திய அதை கூறுகிறார்கள். இல்மை தேடுவதற்கு இரண்டு வழி இருக்கிறது. ஒன்று அல் முஷாஃபா, கூறுங்கள். அல் முஷாஃபா, அல் முஷாஃபா யானி அல் முஷாஃபஹத்து பிமானா ஐ யஜ்லிஸ தாலிபுல் இல்ம் பைன யதை ஷைஹி வ முஅல்லிமி. உயர்ந்த வழி, ஒரு மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம் ஒரு ஷேக்குடைய சபையில் அமர்ந்து இல்மை கற்பது முதல் வழி. ஒட்டுமொத்த உலமாக்களாலும் உறுதி செய்யப்பட்ட ஒரே வழி, சிறந்த வழி, ஷேக் ஆலிமுடைய சபைகளில் அமர்ந்து இல்மை கற்பது, அவரோடு தொடர்பு கொண்டு இல்மை கற்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயிரம் புத்தகங்கள் ஆயிரம் ஹதீஸுகளை படித்தும் தெளிவை கொடுக்காத சில விஷயத்தை ஒரு ஷேக்குடைய சபையில் அமர்ந்து தெளிவை பெறலாம். பரக்கத், பரக்க பார்த்திருக்கலாம் பலர் தங்களுடைய வாழ்வில், புரியவே செய்யாதவர்களுக்கு ஒரு ஆலிம் சிறந்த அறிஞரிடத்திலே வந்து கேள்வியை கேட்பார்கள், அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார், அவருடைய உள்ளம் பொருந்திக் கொள்ளும். பரக்க, இல்முடைய பரக்கத் அது. இரண்டாவது முன்னோர்கள் குர்ஆன் சுன்னாவின் வழியில் சஹாபாக்களின் வழியில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களின் வழியில் மார்க்கத்தை புரிந்தவர்கள் உலமாக்கள் எழுதிய புத்தகங்களின் மூலமாக அந்த புத்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி புரிய வேண்டும், இதை எப்படி புரிந்தால் என்ன விளக்கம் வரும் என்ற முழுமையான ஞானங்களை கொண்டு இல்லை என்றால் இமாம் ஹாஃபில் இப்னு அப்துல் பர் தங்களுடைய கிதாபான அத்தம்ஹீத் என்ற ஒரு கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், கான சலஃப் எம்முடைய முன்னோர்கள் இல்மை தேடிகள் இல்மை தேடி புறப்படுவார்கள்,

அன்ஹும் அஜ்மயீன். இப்படி யார் குர்ஆன் சுன்னாவை எடுத்து வைக்கிறாரோ அவரிடத்திலிருந்து இல்மை பெறுங்கள். குர்ஆன் சுன்னா இது, இது என்னுடைய விளக்கம் என்று சொன்னால் அவரை தூக்கி ஓரத்திலே போட்டு விடுங்கள். குர்ஆன் சுன்னா இதை நேரடியாக அறிந்தவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் கூறிய விளக்கம் இது, அவர்கள் கூறிய விளக்கம் இது, இது அபூபக்கருடைய விளக்கம், இது உமருடைய விளக்கம் ரதியல்லாஹு அன், இது உஸ்மான் அவர்களுடைய விளக்கம் ரதியல்லாஹு அன், இது இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய விளக்கம், அபு ஹனீஃபாவுடைய விளக்கம் என்று யார் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கல்வியாளர்களை முன்னிலைப்படுத்துகிறாரோ அவரிடத்திலிருந்து எல்மை தேடுங்கள். அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து எல்மை தேடுங்கள். தன் அறிவை கொண்டு வருபவன் வழிகேட்டின் பக்கம் மக்களை வழிகாட்டுகிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ். இம் ஷாதிப் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், இரண்டாவது முறை முன்னோர்கள் எழுதிய புத்தகங்களின் மூலமாக அவர்களை கூறுகிறார்கள். முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் வைத்திருந்தான், பின்னால் அது புத்தக வடிவமாக மாற்றப்பட்டது, அதனுடைய சாவிகளை அல்லாஹ் உலமாக்களுடைய கரத்தில் கொடுத்தான். அந்த சாவியை கொண்டுதான் இந்த புத்தகத்தை திறக்க முடியும். தன் அறிவை கொண்டு படிக்க முடியாது. தன் அறிவை கொண்டு இமாம் புகாரி எழுதிய சஹீஹுல் புகாரியை வாசிக்க முடியாது. ஏன்? அந்த ஹதீஸுடைய ஞானம் எமக்கு தெரியாது. தெரியக்கூடாதாலும் வாசிக்க கூடாத வாசிக்கலாம். அந்த எளிமை முதலில் கற்க வாருங்கள். குறையை வைத்துக் கொண்டு மார்க்கம் கடினமானதா என்று சொல்லாதீர்கள். மார்க்கம் எளிதானது, புரிவது எளிதானதுதான். அதற்கென்று முறை இருக்கிறது, அந்த முறையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸ் வரும், உதாரணத்திற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் பயண நேரத்தில் திக்ர் செய்ய மாட்டார்கள், தஸ்பீஹ் செய்ய மாட்டார்கள். இதே வார்த்தை வரும். அதனால் பயண நேரத்தில் தஸ்பீஹ் செய்தால் ஹராமா? என்ன விளக்கம் அந்த ஹதீஸிற்கு? அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சஃபருடைய நேரத்தில் நஃபிலான வணக்கங்களை தொழ மாட்டார்கள். யாருக்கு தெரியும் இந்த இல்ம்? யாருக்கு தெரியும் இந்த மானாவுடைய விளக்கம், இதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம், இதனுடைய விளக்கம் யாரெல்லாம் சொல்லப்பட்டது, அதையெல்லாம் அறிந்தவர்தான் இந்த விளக்கத்தை சொல்ல முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ். இறுதியாக அல் அமலு பில் இல்ம், கற்றதெல்லாம் சரிதான், ஆனால் செயல்படுத்துங்கள். அமலு, செயல்படுத்துங்கள். செயல் இல்லாத கல்வி வீண். அத்தமுரூன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب. பிறருக்கு ஏவுகிறீர்கள், உங்களை மறந்து விடுகிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வுடைய புத்தகத்தை வாசிக்கிறீர்கள், அறிவு பெற மாட்டீர்களா? يا ايها الذين امنوا لما تقولون ما لا تفعلون. செய்யாததை ஏன் மக்களுக்கு எடுத்து வைக்கிறீர்கள்? மறுமையில் ஒருவன் நரகத்திலே தன்னுடைய குடல்களை சுமந்தவனாக செக்கிழுத்த மாட்டை போன்று சுற்றி சுற்றி வருவான். நன்மையை ஏவி இந்த பூமியில் தீமையை தடுக்கவில்லையா? நன்மையை ஏவினேன், நான் அதை தீமையிலிருந்து மக்களை தடுத்தேன், நான் அதை செய்தேன். யா அல்லாஹ், லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல் அன் அர்பஈன். நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வின் சந்திதானத்திலிருந்து பாதங்களை நகட்ட முடியாது. வாழ்க்கை எப்படி கழித்தாய்? எப்படி சம்பாதித்தாய்? எப்படி செலவழித்தாய்? உன் உடலை எந்த வழியில் பயன்படுத்தினாய்?

0: ஆரோக்கியத்தை எந்த வழியில் பயன்படுத்தினாய்? நீ கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய்? எவ்வளவு கற்றாய் என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். கற்றுக்கொண்ட கல்வியை எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், முன்னால் இருந்த காலத்தை விட மார்க்க கல்வியை அதிகமாக கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இந்த காலத்தில் அதிகம். ஆனால் போதாது, அதிகம். ஆனால் இது எத்துணை முஸ்லிம் சகோதரர்களுடைய வாழ்வை மாற்றியிருக்கிறது என்றுதான் கேள்வி. இல்மை கற்பதற்கு முன்னாலும் இபாதத்தில் அதே நிலைமை, இல்மை கற்றதற்கு பிறகும் இபாதத்தில் அதே நிலைமை. இல்மை கற்றதற்கு முன்னாலும் இல்மை கொண்டு பெருமை, இல்மை கற்றதற்கு பின்னாலும் இல்மை கொண்டு பெருமை. இல்மை கற்றிருப்பார், அவர் பெரிய முஃப்தியாக மக்களுக்கு மத்தியில் வலம் வருவார். என்னிடத்திலிருந்து இல்மை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பார். அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது என்று ஃபத்வா செய்வார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார், ஒரு ஃபத்வா கேட்கப்படுகிறார். இமாம் மாலிக் சொன்னார்கள், அதிரி லாதிரி, எனக்கு தெரியாது. இமாம் மாலிக், உங்களுக்கு தெரியாதா? ஆம், தெரியாது. எனக்கு தெரியாது. ஆம், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது என்று நீ யாரிடத்து யாரை யாரை எல்லாம் சந்திக்கிறாயோ அவர்களிடத்தில் எல்லாம் சொல். இமாம் மாலிக்கிற்கு தெரியாது. யா அல்லாஹ், லாதிரி, எனக்கு தெரியாது. தவாது, பணிவு, இல்மை பேணுவதில் பணிவு. நான் எவ்வளவு இல்மை கற்றாலும் எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இன்னும் கற்க வேண்டியிருக்கிறது. இன்னும் உலமாக்களுடைய சபையை கலக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் தெளிவை பெற வேண்டியிருக்கிறது. உங்களுடைய கதிரை, உங்களுடைய அளவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூமின்களை பேசுவதற்கு முன்னால் உங்களுடைய கதரை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இவ்வளவுதான் மார்க்கத்தில் பேச அனுமதி. ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது, அதை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை, தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள், எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை. தெரிந்ததை சரியான விளக்கத்தை உலமாக்களுடைய சபையில் தெரிந்திருந்தால், ஆதாரங்களை தெரிந்திருந்தால் எடுத்து வையுங்கள். தெரியாத ஒரு விஷயம் கேட்கப்பட்டால் அதிரி, தெரிந்தவர்களிடத்தில் சென்று கேட்டுக் கொள்ளுங்கள். பணிவு இது. தவறை ஒப்புக்கொள்வது பணிவு. ஹக்கை ஏற்ப மறுப்பது பெருமை. தெரியாது என்று தெரியாமல் இருப்பது பெருமை. மனிதர்கள் நான்கு வகைப்படுவார்கள். அன்னாஸ் அர்பா, ஆலிம் வயதிரி அன்னஹு ஆலிம், அவர் கல்வியாளர் தான், உண்மையில் முறையான கல்வியை கற்றவர். ஆனால் அவருக்கு அவர் வயதிரி அன்னஹு ஆலிம், ஆலிம், அவர் ஆலிம் என்பதை அறிந்திருந்தார். அவரும் ஆலிம் தான், அறிந்திருக்கிறார். அவரை பின்தொடருங்கள், முழுமையானவர் அவர், பின்தொடருங்கள் அவரை. ஆலிம் வலயதிரி அன்னஹு ஆலிம், கல்வியாளர், ஆனால் அவர் கல்வியாளர் என்பது அவருக்கே தெரியாது. அவர் அறியாமையில் மறதியில் இருக்கிறார், அவருக்கு நினைவூட்டுங்கள். உங்களுடைய பணி இன்னும் இருக்கிறது என்பதை. ஜாஹில் வயதிரி அன்னஹு ஜாஹில், அறிவில்லாதவர், கல்வி இல்லாதவர், அவரும் தெரிந்திருக்கிறார், அவருக்கு கல்வி இல்லை என்று. ஃபஹாதா முஸ்தர் ஷிதுல், வழிகாட்டப்பட வேண்டியவர். ஃபர்ஷிதோ, அவருக்கு வழிகாட்டுங்கள். நான்காவது ஜாஹில் என்று பலருடைய தரம் இதுதான். அல்லாஹ் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. ஜாஹில் வலா எதிரி அன்னஹு ஜாஹில், அறியாதவர், அவருக்கே தெரியாது, அவருக்கு அறிவில்லை என்று, கல்வி இல்லை என்று. ஃபஹாதா மாயக் ஃபத்ருக்கு, அவர் மடையர், முட்டால், ஃபத்ருக்கு, அவரை விட்டு விடுங்கள். ஆலிம், அவர் தன்னை ஆலிம் என்று அறிந்திருக்கிறார், அவரை பின்தொடருங்கள். ஆலிம், அவர் தன்னை ஆலிம் என்று உணரவில்லை, அறியவில்லை, அவருக்கு நினைவூட்டுங்கள். ஜாஹில், கல்வி இல்லாதவர் கல்வி இல்லாதவர் என்பதை அறிந்திருக்கிறார். வழிகாட்டுங்கள் அவருக்கு கல்வியை தேடுவதற்கு. ஜாஹில் அறியாதவர் ஆனால் எல்லாம் தெரிந்ததை போன்று பேசுகிறார். விட்டுவிடுங்கள் அவரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மில் எமக்கு தெளிவை கொடுப்பாடாக, இஹ்லாஸை கொடுப்பாடாக. அல்லாஹ்விற்காக மட்டும் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி என் பிள்ளையை சிறிய வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வகுப்பில் சேர்க்கிறேன். ஏன் சிறிய வயதிலேயே என் பிள்ளை ஹாஃபிலாகிவிட்டார் என்று சொல்லுவதற்காக அல்ல, என் ரப்புடைய முகத்தை நாடி இல்முடைய சபையில் கலந்து கொண்டு இல்மை தேடுகிறேன். ஏன் நான் ஆலிம் என்று அழைக்கப்பட வேண்டும், அல்லது நான் பேச்சாளராக மாற வேண்டும், ஹுத்துபாவுடைய மேடையில் ஏறி ஹுத்துபா செய்ய வேண்டும் என்ற நியத்தை வைக்காதீர்கள். மக்களுடைய முகங்களை எல்லாம் என் பக்கம் திருப்ப வேண்டும் என்று வைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலமாக்களிடத்திலே வாதாடுவதற்காக, மக்களுடைய முகத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக மார்க்க கல்வியை யார் பயன்படுத்துவானோ ஃபஹுவ ஃபின்னார், அவன் நரகத்தில் இருப்பான். இஹ்லாஸை பேணுங்கள், பணிவை பேணுங்கள், இல்மை தேடுவதில் ஆர்வம் கொள்ளுங்கள், வெறியை ஏற்படுத்துங்கள். குழந்தைகள், மனைவி, மக்கள், பிள்ளைகள் என எல்லோரும் இல்மை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இல்ம் உலமாக்களிடம் இருந்து பெறப்பட வேண்டிய கல்வி. மார்க்க கல்வியாளர்கள் எந்த எந்த ஊர்களில் எந்த எந்த இடங்களில் இருக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களோடு பணிவான முறையில் நடந்து கொண்டு அவர்களிடத்தில் இந்த இல்மை பெற்றுக் கொள்ளுங்கள். எவ்வளவு முயற்சித்தாவது இல்மை எடுக்கப்படுவதற்கு முன்னால் இந்த பூமியிலிருந்து இல்மை தேடிச் செல்லுங்கள். மறுமை நெருங்கிவிட்டது. மறுமை நெருங்கும் பொழுது இந்த இல்மை இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்படும்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
3: ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில் மன் கதஅக், சில் மன் கதஅக், உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர். ஏனென்றால் அவனுடைய இரத்த உறவு. உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனோ அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண். நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடுசாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய். உனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். சுபஹானல்லாஹ். அந்த சுடுசாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால், அவர்கள் உணரக்கூடிய முறையில் இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய், அல்லது நீ உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும், நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும், அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப இரத்த உறவை எவ்வாறு பேணுவது என்கிற கேள்வி உலமாக்களிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதற்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லதை அவர்களுக்கு ஏவ வேண்டும், தீயதை அவர்களுக்கு நீங்கள் தடுக்க வேண்டும், பாவங்கள் செய்தால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும், இதுவெல்லாம் நீங்கள் இரத்த உறவை பேணுகிற வழிகள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஊரில் இரத்த உறவை பேணுவதற்கென்று ஒரு ஆதத்து இருக்கும். ஆதத்து என்றால் ஒரு வழமை இருக்கும். துபாயிலே ஒரு ஆதத்து இருக்கும், சவுதி அரேபியாவில் இன்னும் ஒரு ஆதத்து இருக்கும், இந்தியாவிலே ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஒவ்வொரு ஆதத்து இருக்கும், அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆதத்து இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் என்ன ஆதத்து இருக்கிறதோ, ஆதத்து என்றால் வளமை வழக்காறு, அந்த வளமைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்வதுதான் இரத்த உறவை பேணுவது என்பதன் அர்த்தமாகும் என்று ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அதுதான் மிக பொருத்தமானது. அதற்குள் ஏற்கனவே சொன்ன அறிஞர்களுடைய அந்த வழிகாட்டல்களும் வந்துவிடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான காலத்தில் நாம் எல்லோரும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலைக்கும் இப்போதுள்ள நிலைக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 2000 பிறகு உள்ள நிலைகள் மிகவும் வேறுபட்டிருக்கின்றன. இந்த 2000 பிறகு பிறந்த குழந்தைகளை கூட ஜெட் ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு வித்தியாசம், முழுதுமே வித்தியாசமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஃபித்னாக்கள் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விஷயங்கள் நிதர்சனமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும். அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா அவன் அதை கேர் பண்ண மாட்டான். இப்படி சொன்னார்கள். ياتي على الناس زمان المتمسك لدينه كالقابض على الجمر மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது கையிலே நெருப்புத் தணலை வைத்திருப்பது போன்று வரும் என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அதற்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. உண்மையில் இப்படியான ஒரு காலத்தில் இப்படியான ஒரு மாநாடு என்பது முஸ்லிம் சமூகத்தினால் மிக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு பயம் வர வேண்டும், நான் ஒரு ஆபத்தான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மறுமையை நம்பியவன், கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொண்டவன், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறேன், நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவேன், எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான் என்ற ஒரு பேசிக்கான நம்பிக்கை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்படியான நாம் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலத்தில் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது என்றால் இந்த வாய்ப்பை ஒரு கோல்டன் ஆப்பர்சுனிட்டியாக ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதி இந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் மறுசைத்தான் மிகைத்து போயிருக்கிறது என்பதை நம்முடைய மக்களின் மனநிலை நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஸ்திகாமத்தை தர வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முன்னறிவிப்புகளின் பின்னணியில் பல சக்திகளும் பல திட்டமிடல்களும் பல சதிகளும் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய ஒரு பின்னணி தான் ஷைத்தான், இப்லீஸ். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுடைய முழு டார்கெட்டும் ஃபசாதை உண்டு பண்ணி குழப்பங்களை ஏற்படுத்தி நம்முடைய உள்ளங்களை நோய்வாய்ப்படுத்தி நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்வது என்பதுதான். இன்னமா யுரீது இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நிச்சயமாக அவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கே அவன் விரும்புகிறான், அதற்கான அழைப்பை அவன் விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஷைத்தானுடைய சதி வலை பலவீனமானது, ஆனால் பலவீனமானவர்களிடத்தில் அது பலமானது. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன கைத ஷைத்தானி கான வஈஃபா. ஷைத்தானுடைய சதி பலவீனமானது என்று சொல்கிறான். ஆனால் ஈமான் இல்லாமல் பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அது பலமானது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சபதமிடுகிறான், ஃபபிஇஸ்ஸதிக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன். சாதாரணமான சபதம் அல்ல, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறான். உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன், உன்னுடைய நேரிய வழியிலே சிராத் முஸ்தகீமிலே பயணிக்க விடாமல் நான் போய் உட்கார்ந்து கொள்வேன். முன்னால் உட்காருவேன், பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன். இப்படியெல்லாம் சொன்னவன் சொல்கிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன். ஆனால் இந்த மக்களுக்குள் இஹ்லாஸோடு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், உனக்கென்று வாழ்பவர்கள், உன்னை நினைத்து வாழ்பவர்கள், உன்னுடைய மார்க்க சிந்தனையோடு வாழ்பவர்கள். அவர்களை இலகுவில் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அதையும் சேர்த்துத்தான் சொன்னான். எனவே சைத்தானுடைய சதி பலவீனமானது, பலவீனமானவர்களுக்கு அந்த சதி பலமானது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் அவனுடைய சதி வலையிலே விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் கொட்டப்படுவதைத்தான் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் பரக்கத்தாக கொட்டப்படுவதை. அந்துபுசத்த அலைக்கும் துன்யா, இதை எதுக்கு சொல்லிக்கொண்டு வாரன் என்றால், உலகம் கொட்ட கொட்ட தீனில் உள்ள பிடிப்பு தூரமாகிக் கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், இந்த உலகம் அதிகமாக நம் முன்னால் வந்து கொட்ட ஆரம்பித்ததன் விளைவு இன்று இரத்த உறவுகள் ஒதுக்கப்படுகின்றன.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை
1: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
4: அவர்கள். ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
5: صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரிகளே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். சிறப்பான ரமலானின் ஒரு பாதி மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவிட்டது, இன்னும் ஒரு பாதி நம்மோடு காத்திருக்கிறது. அந்த மறுபாதியையும் நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை சைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்ல எங்கடா போச்சு என்று பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன். அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்தில் பேசுகிறோம். யார் இந்த ஷைத்தான்? ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது. யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன்? எப்படி இருப்பான்? என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம் பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழவிட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர்தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த ஷைத்தான். அவனுடைய ஆரம்ப பேர் அசாசீல். ஜின்னாக இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மண்ணாகி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோடு அலாவர் இருக்காரு. இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை, ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக இல்லை, எல்லாம் பண்ணா போச்சு, இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இனி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு அதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது, களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹையும் ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டே சொன்னா, وَإِذْ قَالَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ. மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூது என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னார். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னார். அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலிஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டல பூசி மலக்கு மாரிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம் மலக்கு மாறுகளோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மாறுகளும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யார தவிர? இபிலீஸ தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். சொன்னால் மாறு செய்த ஆண்டவண்ட உத்தரவு, ஆண்டவண்ட உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை கேலாம் பாப்பமே என்றது சைத்தாண்டே குணம். அவன் சுஜூதி செய்யவில்லை. வக்கான மினல் காஃபிரின், இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர் ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், பிர்தௌசுனும் ஈகேலும், ஜன்னத்துல் பிர்தௌஸ் சொர்க்கத்தில பேரை வச்சிருக்கிற மேலும், ஆனாலும் அவன் காஃபிர் லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் குஃப்ரு, மாறு செய்ற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன் உனையால் என்றே செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃப்ரு, மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. قال ما منعك الا تسجد اذ امرتك. அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூத் செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? قال انا خير منه خلقتني من نار وخلقته من طين. பாத்தீங்களா, பிக் பாஸ்க்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், انا خير منه. என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ், அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே, சைத்தானுடைய குணம். அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தரி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், ஹலத்தவமின் பெண், அவரை நீ மண்ணால படைச்சியா? மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட உத்தரவை பெய்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை? என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் வைக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரு எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன் சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்துல ஆட்சியை கொடுக்கறதுக்கா பாப்பமே என்ற. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் நினைவானது நாங்க தாரும நாங்க கமையான இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா எட்டையாவதுடா கொண்டெய்னர் லொரி இது எட்டை இல்லை இது இது நசீபு. உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான் அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான் என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம் இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை அதான் சைத்தான் அவன் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான். எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூல் சொன்னார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்லாஹ் சாட்டிக்கான் சைத்தானையும். யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா தங்கள் மீதுமா? ஆம். ஆனால் எனக்கு அல்லாஹ் அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு. அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான் காலி நலக அந்த வெளியே போ வெளியே போ வெளியே போ. இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு சேரவனுக்கும் அன் தத்த கப்பரன்ஸ்னால் பெருமடிக்கிற பெருமடிக்கிறவனுக்கும் இங்க இடம் இல்ல. போ தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ்ஸாகிரீன் இன்னையில இருந்து நீ சிறுமைப்பட்டவனாக போ தொலைஞ்சு போ. ஏல முன்னுக்கும் நிக்கவானான் அல்லாஹ். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வரார்கள். அது நாங்க அந்த நாள்லேருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்திலேருந்தே தான் அப்படி அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்லை அவரையா நீ ஃபாலோ பண்றவா? நாம் பெருமவானாம். எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம். அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம். அல்லாட முன்னுக்கு போ தொலைஞ்சி போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம் தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்கலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான். எனவே வெளியே போக்குல வெளியே போக்குல ஆத்திரம் அவலம் இழிவு அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னே எங்களை மாற சொன்னே சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே ரைட் ஓகே நோ ப்ராப்ளம் நான் போறேன். கால அன்பு நீ இலா யௌமி யுபஅஸூன் ஆண்டவனே நான் போறேன் ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம் கூத்து போட கும்மாளம் போட ஆட்களை கெடுக்க ஆட்களை குழப்ப அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும் எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான் கால இன்ன கமினல் மும்பரீன் சரி போ நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய் நீ கேட்ட மாதிரி தாரப்போ. நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும் உண்மையும் பொய்யும் சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க அப்பதான் உலகம் உருண்டு போவோம். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லா கூதன்னலஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். ஆண்டவனே, ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே பூண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானோலே அவனோட விட மாட்டேன் கெடுப்பு. இல்ல அக்கூதன்னு சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வான், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرُهُمْ شَاكِرِينَ. எந்த அளவுக்கு சொன்னால் ராவுப்பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா ஆண்டவனே? வலா தஜிது அக்ஸரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானாலும் நீ பாரு, நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும் சபிக்கப்பட்டவனாகும் இங்கே இருந்து தொலைஞ்சு போ, இந்த முன்னுக்கும் நிக்கவானாமன் சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக வதஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதுங்கண்டா? ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குரான் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கம் சொல்லுவார். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கார்மானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெய்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானமுண்டானோ அவங்கள போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மாவுக்கு எடுத்த உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வானோ, பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாலையும் அடிச்சுட்டு போயிருக்கிறேன். இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ் கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அடி அந்த கோட் இல்ல இல்ல அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றார். அடி அதை கலட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய்க்கு விற்கலுமே, அதுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்கள்கிட்ட ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற, போ கெட்டுவாங்க, டை கெட்டுவாங்க, எல்லா வகையான அமைப்புகளும் சைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேயே, ஆதம் அலை சலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் சைத்தானுடைய விஷயத்தில் கோணமாய்ந்து போங்க, திருத்துங்க, புத்தி சொல்லுங்க, கண்காணிங்க. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமித்த போவாதீங்க, பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையில இனி தாஜ தொழணும், பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும். நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்தாதான் ஹேண்ட் அவுட்லயே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா அவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும். போ போக சரியா வரும், சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும். மாப்பிள்ளை தெரியாம அவுட்டு போயிட்டு, மாப்பிள்ளை தெரியாம இந்தியாவுக்கு போயிட்டு, இந்தியாவுக்கு இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் சர் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு போயிட்டு இவர் செல்றாரு. போ போ சரியா வரமா, இனி எங்க சரிவாரு வளைஞ்சு போயிட்டு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். சைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலை சலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி எல்லாம் குர்ஆன்ல சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம். ஆதம் அலை சலாமும் ஹவ்வா அலை சலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் அவங்க உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பிற நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பையும் ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு, மனிதர்களின் ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவன்தான் ரப்பு, கிளின்டனுக்கும் அவன்தான் ரப்பு, ஃபஹதுக்கும் அவன்தான் ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம்

தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மண் என்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியிலே உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்திலே கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம்? உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதான். வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல. இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும், சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்புற. அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன் உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கு இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே எல்லாம் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்ன, சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த சைத்தான் யாருடைய மனசை குழப்பினான்? சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து சைத்தான் சொன்னான், இல்லா அந்த கூணா மலக்கைனி அவ் தகுணா மினல் ஹாலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லி யான் இங்க வாங்கோ. மா நகாக்குமா ரப்புக்குமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம் நிப்பாட்டினு தெரியும். உங்களுக்கு பெரிய ரகசியமா சொல்றாரு தாசரி. இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். வாசல்ல இதை கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். வாசல்ல

தம்பி இப்ப நிக்கேன்டாவே மாத்த கண்ணோன கண்டன எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய ஆக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய தம்பி கடைக்கு வருவான். அஜர் சாம கொஞ்சம் இருக்குது, ரெண்டு சென்ட் அறிக்கை உங்களுக்கு சீப்பா போட்டு தாரு முறைவேற்றி போவ. என்னடா பாக்குறேன் இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறானு அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாருக்கு. இவர் பாப்பாரு ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியல, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போற பார்த்தா லொறி லொறியா ரோட்டெல்லாம் சீரழி. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியுதான், மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறதானே. அது மாத்திரமல்ல மினல் காலிதீன், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான். உங்களை மரத்துக்கிட்ட போவான் சொன்ன சொன்னால் பாருங்க சைத்தான் கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புக, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன். இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன் அம்மா, உங்களுக்கு ஓடும்னா நீங்க ஏத்து போங்க, யாரும் செல்லி தர மாட்டாங்க, நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மனத்துக்கிட்ட போவானம் என்றது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கும். எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல ஷைத்தான் வெற்றி பெற்றான், அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம், அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேலும் போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் வ தஆலா மண் உலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவன் எங்கிற ஷைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும் உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற அவன், நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் அவனிடத்தில் வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல அக்கூதன்ன சிராத்தக்கல் முஸ்தகீம், போன்ற நேரான வழியில போவிடாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன், முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன், அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த ஷைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ஷைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல் முகம்மதே, நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லா மின ஷைத்தானி ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போது இல்லையா, கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே, அது ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், ஷைத்தானே குணம். உடனே அவுது பில்லா மின ஷைத்தானி ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் சொல்லுங்கள், அவைகள் ஷைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க?
நம்ம அவனுக்கு பயப்பட

தேவையே கிடையாது. சைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது. நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா, நாயகம் சொல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும், அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உடனே இந்த பொடி பயலுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பாண்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னா பார்த்தார்கள். பார்வையில் புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பெரட்டிக்கிட்டு மண்டே உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வாழலாம் சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி. அவன் திடீர்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறிவைப்பானா, பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. சைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ளப்பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அது பில்லாமின சைத்தான் ரஜீம், அது பில்லாமின சைத்தான் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவன் நெஞ்சில் சொன்னார்கள், இது பாலடைஞ்ச ஊடு, இங்க ஒன்றும் இல்ல, குடல் மட்டும்தான். எனவே சைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் என்று இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வாரம், அவன் வரப்போகும் இல்லை, நீ பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே சைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். சைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், சைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு யஅதுக்கும் அல்ஃபக்ர், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். சைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் சைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் எப்படி ஓட்டுற பிள்ளையும், இப்ப 2க்கு 3 ஆவிட்டு, 3க்கு 4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற, வயமருக்கும் பில் ஃபஹ்ஷாய், மானக்கேடான விஷயங்களை கல்பல போடுறதும் வந்தான். படம் உண்டு பாப்பமா, பிலிம் உண்டு பாப்பமா, எடால் சொல்லி ஒன்று பாப்பமா, பாட்டுண்டு கேப்பமா, விஷலுண்டு அடிப்பமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவமா, இதெல்லாம் சைத்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான் நினையுங்கள். இன்னும் அல்ல சொன்னான் ஒரு இடத்திலே, சைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது, விஸ்வாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். விஸ்வாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும், சாராயம் டோப் டோப், அதுவும் மைசிர் என்றால் சூதாட்டம். சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்ட் ஆனவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டல பம்பளை பிட்டல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் என்று சொல்றாரு, ஒரு வகையான சூதம். அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள்,
சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது. எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே. அம்மைக்காக வேண்டி அம்மன் கிட்ட போறார்கள், அதுக்கப்புறம் அம்மனத்தோடு அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவன் தான் கூப்பிடுறான், வாங்க போவோம் வாங்க போவோம். நீங்க அல்லாஹ் வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல போய்த்து வந்துடும் வாங்க. என்பதை குறிப்பார்த்தல், அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பது தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள். அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல விழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க. தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது
0: உங்கள் முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி .com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: ஒன்றை நான் இந்த இடத்தில் துணுக்கு செய்தியாக பதிவு செய்கிறேன். சோதனைகளினுடைய எந்த நேரமாக இருக்கலாம், சில சோதனைகள் நமது வாழ்க்கையில் வரும். குறிப்பாக அதிகமான தாய்மார்கள் கீழே ஒன்று கூடுகிறீர்கள், காதுகளை தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக நமது வாழ்க்கை.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
4: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது
5: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.
5: கொடுத்து விடுகிறான் உம்மு சலமாவினுடைய அந்த இடத்தில் வைத்து யோசித்து பாருங்கள். அவரினுடைய உலகம் இந்த அபூ சலமா, தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, என்ற தினத்திலிருந்து விதவை, குழந்தை அனாதையாக்கப்பட்டு விட்டது. மக்காவை சொந்த நாடு, மக்காவினுடைய நாடு, அகதியாக நாடோடியாக மதீனாவில் இருக்குகிறார். ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பான். நமக்கு உலகம் என்று எதை நினைக்கிறோமோ அல்லாஹ் அந்த உலகத்தை எடுத்துக்கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவினுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள். கண்ணை மூடுகிறார்கள். அபூ சலமாவிற்காக வேண்டி துவா செய்கிறார்கள். கபூரிலே அபூ சலமா அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் உம்மு சலமாவிற்கு ஒரு பிரார்த்தனையை எழுதி கொடுக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது முஸ்லிமில், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா. இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுவே, இந்த அபூ சலமா என்ற இந்த சோதனையை விட்டு என்னை நீ நீக்குவாயாக. இறந்து விட்டார், ஒரு பெரிய சோதனை. இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. வஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா, இந்த அபூ சலமாவோடி நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக என்று அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அம்மா அப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அதிகமான குழந்தை பெற்ற ஒரு தாய், மாதவிடாயெல்லாம் நின்று வயது முதிர்ந்த கிழவியான ஒரு தாய் இந்த உம்மு சலமா. ஆனால் பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக, இந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவினுடைய இந்த இத்தாவினுடைய நாளில் 4 மாதம் 10 நாள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த தாய்க்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் சொல்கிறார்கள், உம்மு சலமா சொல்கிறார்கள், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த அபூ சலமாவை விடவுமா ஒரு சிறந்த லைஃப் எனக்கு இருக்கு. மக்காவில் ஒன்றாக வாழ்ந்தோம், அபிசீனியாவில் ஒன்றாக பயணம் செய்தோம், மதீனாவிலே ஒன்றாக பயணம் செய்தோம், வயது முதிர்ந்து விட்டது, விதவையாகி விட்டேன், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்கினார், மக்கள் எல்லாம் போராமைப்படக்கூடிய அளவிற்கு என்னை பாதுகாத்தார், எனக்கு அவர் உலகம், அவருக்கு நான் உலகம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், அபூ சலமாவை விட சிறந்த வாழ்க்கையை தாயா அல்லாஹ் என்று உம்மு சலமாவே நீங்கள் உங்கள் இத்தாவில் பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் நபிக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை செய்தேன், ஆனால் எனது உள்ளத்தில் சந்தேகமாக இருந்தது. அபூ சலமாவை விடவுமா ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிடும், அவரை விடவுமா ஒரு கணவர் எனக்கு கிடைத்து விடுவார். 4 மாதம் 10 நாள் இத்தாவினுடைய காலம் முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணை பெண் பேச வேண்டுமேயானாலும் ஆளை அனுப்பி பெண் பேசுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவினுடைய வீட்டை தட்டுகிறார்கள். உம்மு சலமா அல்லாஹ்வின் தூதரை கட்டிலில் அமர வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், உம்மு சலமா, உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? உம்மு சலமா அழுகிறார்கள். ஹதீஸில் வருகிற, யா ரசூலல்லாஹ், நான் வயது முதிர்ந்தவளாகிவிட்டனே, என்னிடத்தில் நீங்கள் என்ன இன்பத்தை காண முடியும்? நானும் வயது முதிர்ந்த கிழவன் தான். அல்லாவின் தூதரே, எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்களே, உன்னை திருமணம் முடித்து விட்டால் உனது குழந்தைகள் எனது குழந்தைகள் இல்லையா? இறுதியாக அல்லாஹுவின் தூதர் என்னை திருமணம் முடித்தார். உம்மு சலமா சொல்கிறார்கள், அந்த பிரார்த்தனையின் வெகுமதியை நான் அன்றைக்குத்தான் உணர்ந்து கொண்டேன். அபூ சலமா என்று சொல்லக்கூடிய இந்த அபூ சலமாவின் தலைவரை அல்லாஹ் எனக்கு கணவனாக கொடுத்தார். நமது வாழ்க்கையில் அப்படித்தான் சில சோதனைகள் வரும். இந்த சோதனைகளுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லையோ என்று யோசிக்க வேண்டிய பல தருணங்கள் வரும். பொறுமையை கையாண்டால் அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹுலுஃபுலி கைரன் மின்ஹா, யா அல்லாஹ், இந்த சோதனையை எங்களை விட்டு நீ நீக்குவாயாக, இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு தருவாயாக. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யார் சோதனையின் பொழுது இதை பிரார்த்திப்பார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சோதனையை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான்.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்போது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க் சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு செவிக்கு சுவையாய், சிந்தைக்கு விருந்தாய், கருத்துரைகளை அளித்துவிட்டு அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருந்தகைகளே, இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த விடுமுறை தினத்திலே உங்களுடைய சொந்த அலுவல்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு மத்தியில் பரஸ்பர புரிந்துணர்வும் சகோதரத்துவமும் மொழி ரீதியான ஒற்றுமை பிணப்பும் ஏற்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே இங்கு வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சிறப்பானதொரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்பது இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள். தமிழ் என்பது நாம் அனைவரும் பேசுகிற ஒரு மொழி. மொழி என்பதோடு மாத்திரம் இதை சுருக்கிவிடாமல் ஒரு உணர்வாய், உறவாய், உயிராய் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருக்கிற, பின்னி பிணைத்திருக்கிற ஒரு அம்சம் என்றே இந்த சம்பவத்தை நாம் குறிப்பிட வேண்டும். எனக்கு முன்பு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள், குறிப்பாக நான் பேசப்போகிற தலைப்பை பற்றி சொன்னவர்கள் எல்லாம் இடியும் மின்னலும் என்று திரும்பி திரும்பி சொன்னார்கள். இடியும் மின்னலும் என்கிற இந்த தலைப்பை இங்கே தந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இடியும் மின்னலும் மழையினுடைய அறிகுறி. மழை என்பது அனைவரும் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, குறிப்பாக விவசாயிகளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற ஒரு உயிர் துளிதான் இந்த மழை துளி. இந்த மழை துளிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிற, இதை அறிவிக்கிற அறிவு பொருளாக இருக்கிற ஒன்றுதான் இந்த இடியும் மின்னலும். ஆனால் நாம் இங்கே பேச வரப்போவது வசந்த காலத்திலேயோ அல்லது விவசாயிகள் எந்த காலத்தில் மழை பொழிந்தால் நன்றாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பார்களோ அந்த காலத்தினுடைய மழையை குறித்து அல்ல. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக சென்னை வாழ் மக்கள், கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்கள், இலங்கை உட்பட கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் வந்துவிட்டால் ஒரு பெருமழையை தொடர்ந்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி துவங்கி கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவின் போதும் அல்லது புதிய வருடத்தினுடைய துவக்கத்தின் போதும் புயல் காற்றோடு கூடிய பெருமழை பெய்து ஊரில் இருக்கிற இயற்கை வளங்களையெல்லாம் நாசம் செய்து பெருவாரியான உயிரிழப்பும் பெருவாரியான பொருளாதார இழப்பையும் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் மக்கள் நாம் கண்டு வருகிறோம். அதற்கு கொஞ்சமும் சளைக்காத அல்லது அதைவிட மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிரித்தாளும் சூழ்ச்சிகளை மையமாக வைத்து சமூக மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் வாஞ்சை வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நாட்டை எப்போதுமே ஒரு பரபரப்பாய் கலவர சூழலில் வைத்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்தியா இலங்கையில் இப்போது குறிப்பான முறையில் இனவாத கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஒரு மாற்று சமூக சகோதரர்களுடைய ஒரு மனநல்லிணக்க பயணமாக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால்தான் இடியும் மின்னலும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தமிழனுக்கென்று இயற்கையாய் ஒரு குணம் இருக்கிறது. யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்குவம் இவனுக்குத்தான் இருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமி என்று சும்மாவா சொன்னார்கள்? யாரும் இந்த ஊருக்குள் வந்து முதலமைச்சராகி விடலாம், யார் இந்த ஊருக்கு வந்தாலும் அவள் சினிமா நடிகையாகவே இருந்தாலும் அவளுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் தமிழர்கள். அதனால்தான் 65 வயது வரை சினிமாவிலே ஹீரோவாக நடித்து எல்லா விதமான ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டுவிட்டு சிஸ்டம் பார்ட்டி என்று நம்மால் அறியப்படுபவர்கள் கூட பெயரே அறிவிக்காத அரசியல் கட்சியை ஆரம்பித்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் போடுகிற, மோரை பீராக்குகிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடலிலே ஏற்படுகிற கொந்தளிப்பை உஷ்ணத்தை தெர்மாகோல் வைத்து சரி செய்து விடலாம் என்கிற அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த தேசத்தின் முதலமைச்சராக ஆவாரா என்று அவரே கூட கடவல்ல கற்பனை கூட செய்து பார்த்திராதவர் இன்றைக்கு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டு விட்டால் இவர்தான் கல்வி அமைச்சர், இவர்தான் மின்சாரத்துறை அமைச்சர், இவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அந்த அமைச்சர்களெல்லாம் நெஞ்சிலேயும் நெஞ்சத்திலேயும் சிந்தனையிலேயும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்டவர்களை பார்த்து கொண்டிருந்த நாம் எல்லாம் இப்போது யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள், யாரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், யாரெல்லாம் அமைச்சர்கள் என்றே தெரியாத அளவிற்கு ஒரு பதட்டமான ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிது புதிதாக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக அரசியல் என்று ஒருவர் சொன்னாலும் சொன்னார், ஒருத்தர் ஆன்மீக அரசியலே ஆரம்பிச்சிட்டார். யார் அவரு? யாருங்க அவர்? இப்போ புதுசாக இன்னொரு ஆன்மீகம், மொதல் ஆன்மீகம் கிடையாது, இன்னொரு ஆன்மீகம், நித்யானந்த சேனை. அவரெல்லாம் என்ன செய்து விட்டார்? இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலை மாறிக்கொண்டே செல்கிறது. சகோதரர்கள், இந்த புனிதங்கள், இந்த ஆளுமைகள் சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத ஒரு காட்டுவாசிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கலவரமான சூழலில் குறிப்பாக இந்தியர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே அப்பாவி சிறுமி கோயிலிலே வைத்து கற்பழிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டதனுடைய கொடுமையை கூட நம்மால் தாங்க முடியாது. ஆனால் அதைவிட கொடுமை கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த சிறுமியை யாரெல்லாம் கபலீகரம் செய்தார்களோ அவர்களை கைது செய்யக்கூடாது என்று கோஷம் எழுப்பி ஒரு மாநிலத்தின் அமைச்சரே ஊர்வலம் செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வுகள் கொஞ்சமாவது இந்த சமூகத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறதா? உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள மனிதர்கள் தான் இன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று யோசிக்கிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை சமுதாய மக்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பெண்மணியை ஒரு எம்எல்ஏ ஒருவர் கற்பழிக்கிறார். கற்பழித்த எம்எல்ஏவுக்கு எதிராக அவருடைய தந்தை காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுப்பதற்கு செல்கிறார். அதே எம்எல்ஏவினால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தந்தை காவல் நிலையத்திலேயே வைத்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கந்தக பூமியும் அனல் பூமியும் பெட்ரோலியத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற பூமிகள் எல்லாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு விவசாயத்தை வளர்ப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை போட்டுக்கொண்டு வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விவசாய நிலங்களை எல்லாம் பண முதலைகளுக்கு தாரை வார்த்து விட்டு வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்ய வந்த பண பெருச்சாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டு ஊரிலே இருக்கிற விவசாயிகளை எல்லாம் அரை நிர்வாணம் அல்ல முழு நிர்வாணத்தோடு பிச்சைக்காரர்களாய் அலைய விட்டு கொண்டிருக்கிற ஒரு தேசம் இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இடியும் மின்னலும். இந்த வருத்தத்தை இந்த கவலையை நம்முடைய சமுதாய மக்கள் நம் சமூக மக்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ணீர் மல்க சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த சின்ன சிந்தனையை போடுவதற்காகத்தான் இடியும் மின்னலும். அதிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் என்னதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாய் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியில் வந்திருக்கிற பல மதங்களை சார்ந்த தமிழ் சகோதரர்கள் இங்கே நீங்கள் வருகை தந்திருந்தாலும் இதை நடத்துபவர்கள் என்னவோ முஸ்லீம்கள் அப்படிதானே. நாம் அனைவரும் தமிழர்கள் என்று பொதுவாக ஒரு கோஷத்தை எழுப்பி பொதுவாக ஒரு அறிவிப்பை செய்து ஒட்டுமொத்த அல்லஹாவால் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி இங்கே இருந்தாலும் இதை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஏன் முஸ்லீம்கள் தமிழ் என்கிற அடையாளத்தை இப்படி பிரமாதப்படுத்தி பிரதானப்படுத்தி தமிழ் மக்களை அழைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தமிழுக்காக சேவை செய்த முஸ்லீம்களுடைய அந்த இஸ்லாமிய தமிழ் சேவை இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழுகிறோம். இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சினிமா படத்தில் ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டரை கொண்டு வந்தாலே எப்படி காட்டுவாங்க அவர் என்ன தீவிர. அது இப்போ அந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தெரியுமா வருவார். அவரு வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு கைலி அவருக்கு கொடுப்பாங்க. அந்த கைலி கட்டை நீங்கள் இந்தியாவிலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு முஸ்லீம் பாயை ஒரு கதாபாத்திரமாக காட்டிவிட்டால் அவர் கட்டுகிற கைலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் போடக்கூடிய ஆடை யாரு, பஞ்சாபு தேசத்திலேயும் வடநாட்டிலும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் போடக்கூடிய ஆடையை தமிழ்நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக போடக்கூடிய ஒரு காட்சியை காட்டுவார்கள். அவர் வாயில தமிழே வராத், நிம்பல் எங்கே போனேன் நம்பல் எங்கே எப்படிதான் அவனை காட்டுவாங்க. இப்படிதானே ஒரு முஸ்லீம் கேரக்டரை ஒரு கதாபாத்திரத்தை ஒரு சினிமாவிலே காட்டுவதாக இருந்தாலும் அவர் எப்படி காட்டுவாங்க, நிம்பல்கோ எந்த ஊரு நம்பல்கோ எந்த ஊரு சேட்டு வர்றான் போறான் இப்படி. ஏன் முஸ்லீம்கள் வாயில தமிழே வராது என்கிற ஒரு காட்சியை காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் பிரித்தாளும் சூழ்ச்சிகள் வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்த கள்ள குழந்தைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக ஒரு சமய பிரிவுகள் ஏற்பட்டு சமுதாய பிளவுகள் ஏற்பட்டு முஸ்லீம்கள் அந்நியப்படுத்தப்பட்டு முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு பிளவும் ஒரு பிரிவும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற முயற்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருச்சாளிகள் கூட்டத்திற்கு மத்தியில் தான் நாம் இங்கே தமிழர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏன் இந்த முஸ்லீம்களின் வாயில் தமிழ் வராதா? ராணா என்கிற அந்த எழுத்தை கூட அழகிய முறையில் உச்சரிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். உலக மொழிகளிலேயே ரா என்கிற சிறப்புக்குரிய ஒரு எழுத்து உச்சரிப்பை மிக சாதாரணமாக உச்சரிக்க பழக்கம் கொண்டவர்கள் தமிழர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் தமிழுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இலங்கையில் பி ஹெச் அப்துல் ஹமீத் என்கிற பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்வில் அவர் ஒரு முக்கியமான ஒரு சபதத்தோடு இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர். என்ன தெரியுமா சபதம்? அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் பேசியவர் இலங்கையைச் சார்ந்த பி எச் அப்துல் ஹமீத். எப்படி அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என்கிற சபதத்தை இறுதி வரைக்கும் நிலைநாட்டியவர். ஏன், அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லையா? இன்றைக்கு அறிவியல் சொற்றொடர்கள், கணினி சார்ந்த சொற்றொடர்கள், அதற்கென்று என்சைக்ளோபீடியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, அதை கல்வி கலை களஞ்சியம் என்கிற பெயரில் கணிதத்திலே பயன்படுத்தப்படுகிற, அறிவியல் மொழியிலே பயன்படுத்தப்படக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி தந்தவர் மனவை முஸ்தபா. அவர் ஒரு இஸ்லாமியர். ஏன், தமிழுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இதற்கு தமிழ் வார்த்தை கேட்டால் டக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது, அப்படிதானே? பிளாஸ்டிக்கு தமிழ் கேட்டாங்க, அதிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம தமிழ் நிலைமை எங்கே இருக்குதுன்னு, அப்படிதானே? பிளாஸ்டிக்கிற்கு தமிழில் என்ன வார்த்தை என்று கேட்ட கேள்வியில் பதில் சொல்வதற்கு நாம் திக்கினோமே, திணறினோமே, அதிலேயே தமிழில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் மனவை முஸ்தபா என்கிற தமிழ் பேராசிரியர், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தமிழறிஞர், அறிவியல் துறையிலும் மருத்துவ துறையிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழ், அந்த மருத்துவ துறைகளிலும் அறிவியல் துறைகளிலும் விஞ்ஞான துறைகளிலும் பயன்படுத்தக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி போட்டு கொடுத்தவர். இதை இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒத்துக்குதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாதாரணமானவரா? தமிழ் சமுதாயம் மரபு கவிதையே பார்த்து கொண்டிருக்கும் போது மரபு கவிதை கவிதைக்கு புது கவிதை என்கிற அந்த உயிரோட்டத்தை பாய்ச்சி இறுதி வரைக்கும் மரபு கவிதையை தழுவையாக வைத்து புது கவிதையை சமூகத்திற்கு படைத்துக் கொடுத்து தமிழுலகத்தின் கலீல் ஜிவரான் என்று கண்ணதாசனே சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மொழிக்கு சேவையாற்றியவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருந்த இந்த தமிழ் மொழியை உலகத்திலே முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனார்களோ, அப்படி போகிற இடங்களிலெல்லாம் தமிழ் சங்கம் போட்டு தமிழை வளர்த்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது? தமிழுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவ்வளவு ஏன், நம்முடைய இலங்கை நாட்டிலே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தமிழர்கள் என்கிற பிரிவில் ஒரு சமூகம் இருந்தாலும், அங்கே இருவருக்கும் இடைப்பட்ட சமூகமாக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கிற யாரும் தங்களுடைய தாய்மொழியை சிங்களம் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இலங்கையில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்போ தமிழுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையா? இதையெல்லாம் இங்கே கூட்டம் போட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமையை நமக்கு மத்தியில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்குரிய சக்திகள் மிக தெளிவான முறையில் செய்து கொண்டிருப்பதனால் தான் என் அருமை சகோதரர்களே, இப்படி நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற ஒரு தலைப்பிட்டு நாம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகிறதே என்று எண்ணுகிற போது, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தனிப்பட்ட முறையில் பாராட்டுக்குரியவர்கள் என்கிற செய்தியையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் என்னதான் தமிழ் மொழி என்கிற மொழி ரீதியாக நாம் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டாலும், இஸ்லாமியர்கள் என்கிற ரீதியில் மதத்தால் இந்த முஸ்லிம்கள் ஏன் பிரிந்தார்கள் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்களோ, வேற்று கிரகத்திலிருந்து உள்ளே வந்தவர்களோ அல்ல. நீங்கள் எப்படி ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து, தமிழகம் என்கிற பூமியிலே பிறந்து, தமிழ் மொழி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டு தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இதே போன்றுதான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் தேசத்தால் இந்தியர்களாகவோ அல்லது இலங்கையர்களாகவோ, மொழியால் தமிழர்களாக, மார்க்கத்தால் முஸ்லிம்களாக வாழ்கிறார்களே தவிர அவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த ஊடக உலகம் எப்படி காண்பிக்கிறது, எப்படி காண்பித்துக் கொண்டிருந்தது? முஸ்லிம்களா அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் ஒத்துழைப்போடு வாழ தெரியாதவர்கள், முஸ்லிம்களா அவர்கள் பிடிவாதக்காரர்கள், முஸ்லிம்களா அவர்கள் அடிப்படைவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பெண்ணடிமையை பேணுபவர்கள் என்று சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி முஸ்லிம்களுக்கும் இந்த சகஜ வாழ்க்கைக்கும் இந்த கூட்டு வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தை தள்ளி வைக்கிற அத்துணை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிற, மிக கடுமையான முறையில் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் முஸ்லிம்களை தனியாக வைக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிக்கிறார்கள்? இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால், உலக அளவில் என் அருமை சகோதரர்களை ஆய்வு செய்து பாருங்கள், வேகமாக வளர்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான் இருக்கிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் நாளுக்கு நாள் அதனுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இப்படி வேகமாக பரவுவதனால் சில பிரச்சனைகள் இந்த பெருச்சாலிகளுக்கு இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் இருக்கிறது?
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
7: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
8: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
7: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
9: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
6: அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்கிறது. என்ன அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்கிறது? எப்படி ஒரு மனிதனை பெற்றெடுத்த தாய் ஒருத்தியாக இருக்க முடியுமோ, அந்த தாய்க்கு இவன் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தை ஒருவராக இருக்க முடியுமோ, அதே போன்று வானத்தை, பூமியை, அண்ட சராசரங்களை அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்கவன் ஒரே இறைவனாகத்தான் இருக்க முடியும் என்கிற அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை இங்கிருந்து வாணிபம் செய்ய வந்தவர்கள், இங்கிருந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு, அந்த வணிகத்தோடு இந்த உண்மையை சொன்னபோது நம்முடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்குத்தான் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள். 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார், அல்லது 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார்? அந்த நாட்டிலே, நம்முடைய இந்திய நாட்டிலே, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே இன்றைக்கு எப்படி பல பிரிவுகளாக, பல சாதி அமைப்புகளாக சமூக மக்கள் இருக்கிறார்களோ, இதே போன்று ஏதோ ஒரு சாதி அமைப்பை பின்னணியை சார்ந்தவர்களாகத்தான் எங்களுடைய முன்னோர்களும் இருந்தார்கள். வாணிபத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு வணிகத்தோடு சேர்த்து இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை சொன்னபோது, படைப்புகளை வணங்காதே, படைத்தவனை வணங்கு என்கிற அந்த ஒற்றை தத்துவத்தை சொன்னபோது, இது அறிவுபூர்வமாக இருக்கிறதே, இது உண்மையாக இருக்கிறதே, இது நம்முடைய அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் முரண்படாமல் இருக்கிறதே என்று அவர்களாக ஏற்றுக்கொண்டதன் பின்னணியில் தான் முஸ்லிம்கள். இப்படித்தானே முஸ்லிம்கள் இப்படித்தானே இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இப்படித்தானே இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சமூகத்திலே பிறந்தவன் அவன் விரும்பிய அரசியல் கட்சியை தேர்ந்தெடுப்பதை போல், அல்லது படிக்கிற ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு படித்ததற்கு பிறகு அவன் விரும்பிய ஒரு கோர்ஸை அவன் தேர்ந்தெடுப்பதை போல், படித்து முடித்தவன் அவன் விரும்பிய ஒரு துறையில் வேலையை தேடுவதை போல், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்தவன் ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்த எத்தனையோ பேர் அவர்கள் விரும்பிய ஒரு கொள்கை தழுவலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர நாங்கள் வந்தேரிகள் அல்ல, எங்கிருந்தோ வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், மார்க்கத்தால் முஸ்லிம்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த அறிவுபூர்வமான காரணம். இன்றைக்குத்தானே தேசத்தின் எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்குத்தானே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்குத்தானே மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே, ஒரு 50-60-70 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு எவைகளெல்லாம் நம்முடைய தேசத்தின் அண்டை நாடுகளாக, தனி அரசாங்கம் கொண்ட நாடுகளாக ஆட்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு அகண்ட பாரதமாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ அன்றைக்கு எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், வங்காள தேசம் உட்பட எல்லா நாடுகளும் ஒரே குடையின் கீழ் அகண்ட பாரதமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாநிலத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாகாணத்திற்கு ஒரு கடவுள் என்று கடவுளர்களை பிரிக்க முடியாது. ஏன், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு மொழி என்று சொன்னாலே அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரே கேந்திரமாக இருந்த ஆந்திர மாநிலத்தை நம் கண்முன்னால் நீ சீமாந்திரா நான் தெலுங்கானா என்று பிரிக்கவில்லையா? அப்போ தெலுங்கானாவிற்கு ஒரு கடவுள், சீமாந்திராவிற்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் என்றால், ஆந்திர தேசத்திலே பிறந்த ஒருவன் கேரள தேசத்திலே பிறந்த ஒருத்தியை திருமணம் செய்துவிட்டு கர்நாடகாவிலே போய் குடிபெயர்ந்து விட்டு அங்கே குழந்தை பிறந்து விட்டு பிறகு இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற ஒரு நாட்டிலே வேலை தேடி அவன் போய் அங்கே குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால், அவன் அல்லது அவருடைய மனைவி, அவனுக்கு பிறந்த குழந்தை, இவர்கள் குடியேறிய புதிய சூழல், யாரை இவர்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்க முடியும்? யாரை இவர்கள் கடவுளாக வணங்க முடியும்? இப்படி அவர்களுடைய அறிவை உரசி பார்க்கிற, அவர்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்புகிற, அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக பல கேள்விகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் விடையாக இருந்ததனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இதுதான் உங்களுக்கு, இதுதான் முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். ஒருவன் இஸ்லாத்தை தழுவியதனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகள், கட்டளைகள் பிற சமூகத்திற்கு எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? இல்லை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். காலம் காலமாக தேசம் பிரிவினைக்கு ஆளாக்கப்பட்டு குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை இந்தியா என்கிற ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக போராடி இந்த தேசத்தின் விடுதலைக்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அடுத்து இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது? அனைவரையும் இஸ்லாம் சமம் என்று சொல்லுகிறது. கருப்பன் வெள்ளை என்கிற பாகுபாடு இந்த இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுகிறது. நீ வேற்று இனம், நீ இந்த இனம், நீ மேலே இருந்தவன், நீ கீழே இருந்தவன், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இந்த இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சவுதி அரேபியா என்கிற இந்த மாகாணத்திற்கு, இந்த நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே என்றைக்கு நீங்கள் வேலைக்காக வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய பிழைப்பை தேடி, உங்களுடைய உழைப்பை தேடி வந்தீர்களோ, நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். இதே இந்த சவுதி அரேபியாவில் காபத்துல்லா என்கிற காபா ஆலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படாதவர்கள் இல்லை. அந்த கருப்பு கல்லாக இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய முஸ்லிம்களுடைய புகைப்படத்தை பாருங்கள். கருப்பினத்திலே உள்ளவனங்கே இருக்கிறான், வெள்ளை வெளையர்கள் இனத்திலே உள்ளவன் இருக்கிறான், செம்மை நிறத்திலே இருப்பவன் அங்கே இருக்கிறான், இந்தியா போன்ற மாநிலத்தை கொண்டவன் அங்கே இருக்கிறான், பணக்காரன் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எந்த சூழலில் பார்த்தார்கள்? ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும்தான் உயர்ந்த இனம், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்த இனம் என்று அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது, நீ எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், நீ எல்லாம் கோயிலுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன், நீ எல்லாம் கல்வியை கற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்று அவன் அடிமைப்படுத்தப்பட்ட போது, என்னை சகோதரனே என்று கட்டித் தழுவுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று அவன் தேடினான். என்னை சகோதரனே என்று ஆறத் தழுவி என் பக்கத்தில் நின்று நீயும் இறைவனை தொடு, நீயும் இறைவனுக்காக தொழுகை நடத்து என்று சொல்லுகிற ஒரு சமத்துவம் கிடைக்குமா என்று ஏங்கினான், எதிர்பார்த்தான். அவனுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் கிடைத்த போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தான். இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர, நறுமை சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கிடையில் பிரிவினைகளை உண்டுபடுத்துவதற்காக, நமக்கிடையில் இருக்கிற ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் என்னெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக அந்த பொய்களில் எதுவும் உண்மை இல்லை. இந்த மார்க்கத்திலே மட்டும் உண்மை இல்லை என்று இருந்தால், இது ஒரு போலியான மார்க்கம் என்று இருந்தால், இப்படி பகிரங்கமாக கூட்டம் போட்டு எங்கள் மார்க்கத்தை பற்றி என்ன விமர்சனம் இருந்தாலும் பகிரங்கமாக அதை கேளுங்கள், நாங்கள் பணிவோடு அதற்குரிய பதிலை கனிவோடு சொல்லுகிறோம் என்று அப்படி பகிரங்கமாக சொல்லுகிறோம் என்றால், யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கத்திலே உண்மை இருக்க போய்தான், எங்களுக்கு கிடைத்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க போய்தான் உரிமையோடு உங்களை அழைக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் பிற மக்களை புண்படுத்துகிற, பிற சமூக மக்களை புண்படுத்துகிற, அவர்களுக்கு காயம் ஏற்படுத்துகிற ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த மார்க்கத்திலே இருப்பதெல்லாம் உண்மை, இந்த மார்க்கம் சொல்லுவதெல்லாம் சத்தியம், இந்த மார்க்கம் நிலைநாட்டுவதெல்லாம் சமநீதி, இந்த மார்க்கத்திலே இருப்பதெல்லாம் அனைவரும் சமம் என்கிற கொள்கை. அதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அதைத்தானே பாரம்பரியமிக்க நம் தமிழ் கலாச்சாரத்தை காத்த தலைவர்கள் சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தத்துவமாகத்தான் எல்லோரும் சொன்னார்கள். அது ஒரு மதத்தின் அடையாளம் என்று, அது ஒரு மார்க்கத்தின் கொள்கை என்று இஸ்லாம் அங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட போது, பிரச்சாரம் செய்யப்பட்ட போது, நம்முடைய முன்னோர்கள் அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் இஸ்லாம் பரவிய, இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். நம்முடைய இந்த தமிழ் சமூகத்திலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கிற இந்திய அளவில் இருந்த பிரபலங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிக அடிப்படையான நியாயமான காரணங்கள் நிறைய இருந்தது. யாரும் காசை கொடுத்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்திக்கவில்லை. காசு கொடுத்து ஒரு மதம் பிரச்சாரம் செய்யப்படும் என்றால், காசு இருக்கிற எல்லோரும் அவர்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்யலாமே, காசு கொடுத்து ஒருவனை மாற்ற முடியுமாங்க? ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறவனை மாற முடியவில்லையே, அப்படித்தானே மாற்ற முடியுமா? இந்த 25-30 வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு ரசிகனாக இருந்தவன் இன்றைக்கு நரை விழுந்து, திரை விழுந்து, பொறை விழுந்த கண்களுக்கு பிறகும் அதே சினிமா நடிகனுக்கு தான் ரசிகனாக இருக்கிறான். ஒரு சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருப்பவனையே மாற்ற முடியாது எனும் போது, ஒரு மதத்தில் இருந்து உள்ளவனை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியும்? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போவது என்பது சாதாரணமான விஷயமா? அவன் பாதிக்கப்பட வேண்டும், அவன் எங்கேயாவது நசுக்கப்பட வேண்டும், அவன் இனத்தை சொல்லி அவன் காயப்படுத்தப்பட வேண்டும், நான் ஒரு தாழ்ந்த குலத்திலே பிறந்து விட்டேனே என்பதனால் என்னை நான் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை கண்டு, பல கலவரங்களுக்கு அவன் ஆட்படுத்தப்பட்டு, பல்வேறு விதமான கஷ்டகாலங்களை அவன் அனுபவித்து, எனக்கு எதிலே சமத்துவம் இருக்கிறது, எனக்கு எதிலே சமநீதி இருக்கிறது, நான் எங்கே போனால் சமமாக நடத்தப்படுவேன், நான் எங்கே போனால் கடவுளை கும்பிடுவதற்கு எனக்கு சுதந்திரம் பறிக்கப்படாது, நான் எங்கே போனால் நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்கிற சிந்தனை அவன் தள்ளப்படும் போது, அவன் எதிர்பார்த்த அளவிற்கு சிந்தனைக்குரிய ஒரு களம், ஒரு தளம் அவனுக்கு மதமாக கிடைக்கும் போதுதான் மதம் மாற முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, முதன் முதலாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் முகமது நபி இதே அரேபிய மண்ணில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கினார், எடுத்து எம்ப துவங்கினார் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். முதன் முதலில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது யார்? முதன் முதலில் பெருமகனாரின் கையை பிடித்து வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். நான் சிலைகளை வணங்க மாட்டேன், சிற்பங்களை வணங்க மாட்டேன், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, மனிதர்களால் படைக்கப்பட்ட எவைகளையும் நான் வணங்க மாட்டேன், மனிதர்கள் உட்பட எல்லாரையும் எவன் படைத்தானோ அவனைத்தான் வணங்குவேன் என்கிற அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறியவர் அபூபக்கர் என்கிற பெயருடைய ஒருவர். ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவரிடத்திலே இல்லாத காசா? அவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், மிகப்பெரிய செல்வத்தின் செழிப்பை பின்னணியாக கொண்டவர், அரேபிய தீபகற்பத்தில் அன்றைய தேதியில் மிகப்பெரிய வணிக பின்புலம் கொண்டவர். அவர் இஸ்லாத்தை எதற்காக ஏற்கிறார்? இறை தூதரை பார்த்தார், இறை தூதரின் நன்னடத்தையை பார்த்தார், இறை தூதரிடத்திலே இருக்கிற பணிவை கண்டார், இறை தூதர் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லை, அவர் உண்மையின் பிறப்பிடமாயிருப்பதை பார்த்தவுடன் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்கு அந்த இறை தூதரால் அவருக்கு சொல்லப்பட்டதோ அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றார். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி வாழப்போகிற எந்த தலைவராக இருந்தாலும், எந்த புரட்சியாளராக இருந்தாலும், நான் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, நான் வாழ்வதை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எப்படி? நான் சொல்வதை கேளுங்கள், அல்லது இவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்லுகிற தத்துவத்தின்படி வாழுங்கள் என்று தான் சொல்ல முடியுமே தவிர, இவர் வாழ்ந்ததை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வாழ்ந்ததை போலவே வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு துணிவு கொண்ட, அப்படி சொல்லுவதற்குரிய ஒரு தகுதி படைத்த ஒரே மனிதராக, மனிதரில் புனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தவர் இறை தூதர் முகமது நபி. மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணனாக இருந்தாலும், ஏன் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆளுமை கொண்ட தலைவனாக, தளபதியாக இருந்தாலும், மனிதன் என்கிற ரீதியில் எல்லோருக்கும் மறுபக்கம் இருக்கும். ஆனால் புரட்டுகிற பக்கங்களில் எல்லாம் புனிதங்களை மட்டுமே கொண்டிருக்கிற, ஒரு பக்கத்தோடு வாழ்ந்த ஒரு உயர்ந்த மனிதர் தான் இறை தூதர் நபிகள் நாயகம். அவருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு, அவர் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கிறதே என்று அந்த உணர்வோடு இஸ்லாத்தை ஏற்றவர் தான் அபூபக்கர். அவருக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்ற பிரபலங்கள் யார்? கலீஃபா உமர். அவரை பற்றி நீங்கள் படிக்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள். முஸ்லிம்களின் எதிரி என்று அறியப்பட்டவர்கள் கூட, இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்குவதே தங்களுடைய கொள்கையின் முதல் கட்டம் என்று சொல்பவர்கள் கூட, இந்த பூமியில் கலீஃபா உமருடைய ஆட்சி வந்தால் நிச்சயம் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேர்மையின் சிகரமாய், சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய உறுதிமிக்க ஒரு இரும்பாய் விளங்கிய உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? உறுதிமிக்க ஒருவரை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எதையாவது கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நிச்சயமாக அவரை விலைக்கு வாங்குவதற்குண்டான நோட்டுகள் அச்சடிக்க படவும் இல்லை, அச்சடிக்க படவுமே முடியாது. அப்படிப்பட்ட உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்? அவருடைய தங்கை அவருக்கே தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். தங்கை இஸ்லாத்தை ஏற்றதற்குரிய காரணம் தங்கையின் கணவர் தான் என்கிற செய்தி அவருக்கு தெரிகிறது. உடனே தன் கூட உடன் பிறந்த தங்கையையும் அந்த தங்கையின் கணவரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி போகிறார் உமர். ஆனால் அவர் இல்லம் போகும்போது அந்த இல்லத்தில் அவருடைய சொந்த தங்கை, அவருடைய உடன் பிறந்த தங்கை, இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய தங்கை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற அல் குர்ஆன் என்கிற வேதத்தின் சில வசனங்களை ஓதுகிறார். அந்த வசனங்கள் அவருடைய செவிகள் இடியாய் வந்து விழுகிறது. இடியாய் விழுந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களின் பிரதிபலிப்பாய் அடுத்த கணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் காரணம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றிலே ஒரு சம்பவம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் சமூக மக்களை பிரிக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. ஏன் சிலைகளை வணங்காதீர்கள், சிற்பங்களை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள், உங்களை போன்றும் சக மனிதர்களாய் மலங்களையும் ஜலங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கடவுள்களாக ஆக்காதீர்கள் என்கிற விஞ்ஞான ரீதியான கடவுள் கொள்கையை சொன்ன போது பலர் அவரை எதிர்த்தார்கள். இவர் சமூகத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னார்கள். இதனால் இறை தூதரை பார்க்காமலேயே, இறை தூதரின் முகத்தை தன் வாழ்வில் ஒரு நாள் கூட பார்க்காமலேயே இறை தூதரின் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு வருகிறது. எந்த அளவிற்கு வெறுப்பு வருகிறது என்றால், வேற்று நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும், யமன் என்கிற பிரதேசத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், இந்த இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி வருகிறார் மதீனா மாநகருக்கு. அதுவும் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு கத்தியோடு வருகிறார், இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற முடிவோடு. ஆனால் மதீனாவிற்குள் வந்தவுடன் அவர் வித்தியாசமாக வருகிறார், ஆயுதம் தாங்கி வருகிறார் என்கிற செய்தி இறை தூதரின் இராணுவத்தினருக்கு தெரிந்தவுடன் அவரை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். இறை தூதர் என்பவர் இறை மார்க்கத்தை மட்டும் எடுத்து எமுகிற பிரச்சாரகர் மட்டுமல்ல, அன்றைய தேசத்தில் மதீனா என்கிற நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அரசர். எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த சமூகத்திற்கு தந்தார்? அருமை சகோதரர்களே, ஆய்வு செய்து பாருங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம், இந்த உலகம் எப்படி இருந்தது? எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து பாருங்கள். அன்றைய நேரத்தில் மாபெரும் நாகரிகங்களாய் கருதப்பட்ட ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், இந்திய நாகரிகம், இதே அரபு நாகரிகம், எல்லா வரலாறுகளையும் படித்து பாருங்கள். எல்லா நாகரிகங்களும் அந்தந்த தேசத்தில் அந்தந்த தேசத்தின் இனங்களாக கருதப்பட்டவர்கள் மட்டும்

இருக்க முடியாது. அவன் எந்த இனத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அந்த இனத்தை தாண்டி அந்த இனத்திற்கு வெளியே இருக்கிற யார் இவன் ஆட்சிக்குட்பட்ட இடங்களுக்கு வந்தாலும் அவன் அடிமைகளாக நடத்தப்பட்டதைத்தான் இந்த உலகத்தின் வரலாறு கண்டது. ஆனால் இறை தூதர் முகமது நபி மதீனாவில் நிறுவிய இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகுதான் ஒரே குடையின் கீழ் பள்ளின மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். மதீனா என்கிற அந்த நாட்டில் இன்றைக்கு தான் மதீனா என்பது ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு மதீனா என்பது ஒரு தேசம், அன்றைக்கு மதீனா என்பது ஒரு அரசாட்சி. அந்த மதீனமா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை இறை தூதர் முகமது நிறுவிய போது அந்த இறை தூதரின் ஆட்சி எனும் குடையிலே நிழல் பெற்றவர்கள் யார்? முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசி என்று அழைக்கப்பட்ட நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சாபியீன்கள் என்கிற பெயரில் இருந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஆராப் என்று கருதப்பட்ட கிராமவாசிகள், இப்படி பல்வேறு கொள்கைகளை கொண்ட பல்வேறு மதங்களை கொண்ட அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து பள்ளின சமூக மக்கள் ஒரே நிலத்தில் வாழலாம் என்கிற சமூக புரட்சியை இந்த உலகத்திற்கு தந்தவரே இறை தூதர் முகமது தான். அதை மையமாக வைத்துத்தான் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பல மதங்களை சார்ந்த எல்லோரும் இருக்கிறோம். மதச்சார்பற்ற நாடு என்ற நம்முடைய நாட்டிற்கு ஏன் பேர் தெரியுமா? மதத்திற்கு எதிரான நாடு என்கிற அர்த்தத்தில் அல்ல, எந்த மதத்திற்கும் நான் எதிரானவன் இல்லை என்கிற அர்த்தத்தில். அதுதான் மதச்சார்பற்ற நாடு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் இன்னொரு மதத்திற்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே என்பதனால் தான் நம்முடைய தேசத்தின் சட்டங்களை வடிவமைத்து கொடுத்த சட்ட வல்லுநர்கள் அன்றைக்கே இந்தியாவிற்கு ஒரு தலைப்பிடும் போது மதச்சார்பற்ற நாடு என்று பெயர் வைத்தார்கள். எப்படி வாழ முடிந்தது? ஒரே குடையின் கீழ் பல மதங்களை சார்ந்தவர்கள் பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்திலே வாழ்வதற்குரிய சூழ்நிலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி? இறை தூதருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இப்படி அப்படிப்பட்ட இறை தூதரை கொல்ல வேண்டும் என்று உள்ளே வருகிறார். அவருடைய பெயர் சுமாமா. உள்ள வந்து கட்டி போடுறாங்க. இறை தூதர் அவரிடத்தில் என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. அவரிடத்திலே இறை தூதர் கேட்கிறார், மைந்த கையா சுமாமா, சுமாமாவே நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார். சுமாமா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று குசலம் விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். அன்றைக்கு இறை தூதர் குற்றவாளியாக வந்த ஒருவராக இருந்தாலும் அவரை விசாரிப்பதற்கு முன்பு அவருடைய அந்த குற்றம் என்கிற ரீதியில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் குசலம் விசாரிக்கப்பட வேண்டும், அவருடைய நலன் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற மரபை அன்றை கிரைத்துதர் உருவாக்கியதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரேபிய நாடுகளில் சிறை குற்றத்திற்கு சிறைச்சாலைக்கே உள்ளே போகக்கூடிய குற்றவாளியை விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரி வந்தால் முதலில் கேஃப ஹாலுக்க நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பார். அதுக்கப்புறம் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அது வேற. ஆனா முதல்ல ஜெயிலுக்குள்ள போனா, ஜெயிலுக்கு போனவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது பெருமைக்குரியதே அல்லாது. ஆனா சிறைச்சாலைக்கு உள்ளே போனாலும் அவன் செய்த குற்றத்தை விசாரிப்பதற்கு முன்பு அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் முதல்ல அவனுடைய நலனை விசாரிக்க வேண்டும் என்கிற மரபை முதன் முதலில் இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தவர் இறை தூதர் முகமது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவரை மாற்றியது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவருடைய நெஞ்சத்தில் இடியாய் நுழைந்தது. அடுத்த கணம் சொல்கிறார், இறை தூதரே முகமதே, நான் உங்களை கொல்வதற்காக வந்தேன். இப்படிப்பட்ட குற்றம் செய்வதற்காக வந்த என்னை நீங்கள் கொன்றாலும் அது தவறல்ல, ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்கிறார். முகமலர்ச்சியோடு அந்த சம்பாஷணையை முடித்து விட்டு இறை தூதர் போகிறார். இப்படியே மூன்று தினங்கள் அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு மூன்று தினங்களும் இறை தூதர் அவரை பார்த்து நீர் எப்படி இருக்கிறீர் என்கிற நலனை விசாரித்த அந்த ஒற்றை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? முகமதே, நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத பேராக இருந்தது முகமது, ஆனால் இன்று முதல் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த பேர் வந்து முகமது. நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத நிலைமை இந்த மதீனா, ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த இடமே மதீனா என்று சொல்லி மார்க்கத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் ஊருக்கு சென்று தன் ஊரிலே இருக்கிற எல்லோரையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைத்தால் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் மனமாற்றம் ஏற்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, இதே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு அபிசீனியா என்று சொல்ல எத்தியோப்பியா என்று சொல்கிறோம். இன்றைக்கு தான் இது வறுமையிலே இருக்கிற நாடு. எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே நமக்கு சிந்தனைகளில் சில உருவங்கள் வரும். கருத்த நிறத்தில், உடல் மெலிந்த தேகத்தில், கண்களெல்லாம் உள்ளே போய், கன்னங்களெல்லாம் ஒட்டி, வாடிய வயிறோடு, உலர்ந்த ஒரு நிலையோடு தான், உதடுகள் தடித்த உருவங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வரும். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே வறண்ட நிலத்தை காண்பிப்பார்கள். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே பசியால்

0: பிறந்த பிஞ்சுக்களை சிசுக்களை காட்டுவார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அபிசீனியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய எத்தியோப்பியா எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருபெரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்டதோ அதுபோன்று இருபெரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்ட ஒரு தேசங்கள் தான் ரோமாபுரியும் பாரசீகமும். வல்லரசு என்று அந்த நேரத்தில் ஒரு நாட்டிற்கு எப்படி அடையாளம் வரும் என்றால் ஏனைய நாடுகள் அந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும். நேரடியாக அந்த நாடு ஆட்சி செய்யாவிட்டாலும் அந்த நாடு இருக்கிற அரசியல் கொள்கைக்கு எதிராக எந்த நாடும் கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்தின் தேசங்கள் எல்லாம் ஒன்று பாரசீகத்தை சார்ந்தோ அல்லது ரஷ்யா அது ரோமாபுரியை சார்ந்தோ இருக்கும். இன்றைக்கு கூட பாருங்கள், உள்நாட்டு கலவரங்கள், எல்லை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேசங்களுடைய அரசியல் ரீதியான கொள்கையை பாருங்கள். ஒன்று, அவன் அமெரிக்கன் சப்போர்ட்டராக இருப்பான், இல்லை என்றால் ரஷ்யாவின் சப்போர்ட்டராக இருப்பான். சிங்கப்பூர், மலேசியா என்பது இரண்டுக்கும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய தேசங்களாக இருந்தாலும், சிங்கப்பூர் மலேசியா என்று சொன்னாலே ஒரே மாதிரியான தேசங்கள் என்று நான் நினைத்தாலும் இன்று வரைக்கும் அந்த தேசங்களுக்கு இடையில் எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கொள்கை. ஒரு தேசம் அமெரிக்காவின் சப்போர்டனாக இருப்பான், அமெரிக்காவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், இன்னொரு தேசம் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மரபுதான் இந்த உலகத்தில் இருந்தது, இந்த மரபுதான் அன்றைக்கும் இருந்தது. இப்படி பாரசீகத்தை சார்ந்தோ ரோமாபுரியை சார்ந்தோ இருந்த தேசங்கள் இருந்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் எடுக்கிற முடிவோடு தனிப்பெரும் பெரும்பான்மையோடு ஆட்சி செய்த ஒரு அபிசீனிய மன்னர், அவருக்கு பேர் நஜ்ஜாஷி என்று சொல்லுவார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அபிசீனிய மன்னர். ஒரு கட்டத்திலே இறை தூதருடைய தோழர்களுக்கு நெருக்கடி வருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் செய்யப்பட்ட போது கடுமையான முறையில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். பக்கத்திலே இருக்கிற அண்டை தேசமாக இருந்த எத்தியோப்பாவிலே புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், உதவி கேட்டு செல்கிறார்கள், அகதிகளாக செல்கிறார்கள். அகதிகளாக சென்றாலும் இவர்களை உயிரோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக பெரும் அடையாளமாக கருதப்படுகிற மக்கா அன்றைக்கு இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தது. தன்னுடைய நாட்டின் மிகப்பெரும் புள்ளிகளை, ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பிரதிநிதிகளாக அந்த அபிசீனிய மண்ணிற்கு அனுப்பி அங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் நீங்கள் தந்துவிடக் கூடாது என்கிற செய்தியை சொல்லி மிகப்பெரிய அன்பளிப்புகளோடு அனுப்பப்படுகிறார்கள் மக்காவின் பிரதிநிதிகள். இப்போய் நஜ்ஜாஷி மன்னர், அவரை தவிர அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லோரும் அந்த அன்பளிப்புகளுக்கு ஆசைப்பட்டு, அவரை தவிர அங்கு அசாக்கிஃபாகர் என்கிற பெயரில் அறியப்பட்ட மதகுருமார்கள் கூட இவர்கள் தந்த அன்பளிப்புகளால் கவரப்பட்டு எல்லாரும் இந்த அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த அகதிகளை பற்றி தப்பும் தவறுமாக அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் நீதியை நிலைநாட்டக்கூடிய மன்னராக தனிப்பெரும் செல்வாக்கோடு ரோமாபுரிக்கும் பாரசீகத்திற்கும் கூட அஞ்சாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த நஜ்ஜாஷி மன்னர் நேரடியாக இருவர்களையும் விசாரிக்கிறார். இந்த பக்கம் மக்காவின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் நிற்கிறார்கள், இந்த பக்கம் இவரிடத்திலே உதவி கேட்டு ஒத்துழைப்பு கேட்டு அகதிகளைப் போல் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். இருவரையும் உரையாட விடுகிறார், இருவரையும் பேச விடுகிறார். இவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. இவர்களிடத்திலே கேட்கிறார், அப்படி நீங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனே அவர்கள் துணிவோடு அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார், மன்னரே, இறை தூதர் என்பவர் எங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு முன்பு வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் மதுவிலை தெளித்துக் கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், அடுத்தவர்கள் பொருளை அபகரித்துக் கொண்டிருந்தோம், அண்டை விட்டு காரவே என்று கூட பார்க்காமல் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இறை தூதர் வந்தார், ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், மது குடிக்க கூடாது என்று சொன்னார், திருடக்கூடாது என்று சொன்னார், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார், அந்நிய பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடாது வருகிறார். பணமும் புகழையும் தேடிதான் ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றிருந்தால் மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழமா பணமா, மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழா, அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு கட்டத்தில் மைக் டைசன் போதைப் பொருட்களை பாவிக்க ஆரம்பிக்கிறார், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறையிலே போய் நின்றவுடன் இந்த உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது? ஒரு இலக்கில்லாமல் ஏன் நாம் போய்கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை இருப்பதைப் போலவே மரணமும் இருக்கிறதே என்கிற உண்மையை அவர் சிந்திக்கிறார். சிறையில் இருந்தபடியே அப்ப உண்மையான மதம் எது என்கிற ஆய்விலே இறங்குகிறார். இறுதியில் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லுகிறது. அந்த தத்துவம் உண்மை என்பதை அவர் உணரும் போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். மரியம் ஜமீலா அமெரிக்க உலகில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய பத்திரிகை துறையை சார்ந்தவர். நான் எதற்காக இவர்களுடைய சரித்திர குறிப்பை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு திட்டமிட்டு அவதூறு சொல்லப்படுகிறது, முஸ்லிம் பாய்மார்கள் எல்லாம் காசு கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் என்று சத்தியமாக நிச்சயமாக அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற அரசியல் கட்சியிலே இணைவதைப் போல் ஒவ்வொருவனும்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம், இது சரியா தவறா?
1: முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பாலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும், இப்ப வந்த ஒரு வீடியோ, சுபஹானல்லாஹ், கட்டடம் எல்லாம் உடைஞ்சி தரமட்டம் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்துல குந்திட்டு அவர் சொல்றாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறி இருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்ரேவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்களோட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணம் அடைய வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுகிறான் என்றால், அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே, என்ன பிரார்த்தனை தெரியுமா? தூபா லிஷாம், தூபா லிஷாம், தூபா லிஷாம். ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யார் ரசூலுல்லாஹ், ஷாம் பிரதேசத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாம் பிரதேசத்தில் தான் வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என. வானவர்கள் எல்லோரும் சாம் பிரதேசத்தில் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டுதான் அங்கே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஹாக்கிமுல 8554 செய்தி, அம்ரு இப்னு ஆஸ் அப்துல்லாஹி இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இன்னி ரஐத்து உமூதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது. வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது. அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானை பார்க்கிறோமா இல்லையா? 5 பிள்ளைகள், 6 பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர், ஒரு உம்மா டாக்டர் வைத்திய சாலையில் இருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறாங்க, உம்மா அப்படியே யதார்த்தமா திரும்பி பார்க்கிறா. சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளை அவடபிள்ளை, அந்த பிள்ளை அவடபிள்ளை, கத்திக்கிட்டு ஓடுறா. நீங்க யோசிங்க, நீங்க சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தில் எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு 10 நிரம்பிய சிறுவன் இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிறார். அவங்களோட ஈமானலாம் என்ன தெரியுமா? ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான். என்ன காரணம் சொல்லுங்க? நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாத்தியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து க கல்லால அடிக்கிறண்டா, அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் பைத்துல் மக்துஸ் பலஸ்தீனத்திலே இருக்கிறார். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒருவர் போய் கேட்கிறாரு, நீ நம்ம நாட்டுக்கு வந்துடுவாப்பா, எங்கட நாட்டில வந்தா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், என்னோடு வந்துடு நம் நாட்டுக்கு சென்றிடலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிறுவன் கேட்டான், உங்களோட நாட்டுக்கு வந்தால், உங்களோட நாட்டுக்கு வந்தால் முஜாஹிது என்ற பட்டம் கிடைக்குமா, ஷஹீது என்ற பட்டம் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கிறதே. உங்களோட நாட்டுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்து போன அந்த சுஹதா என்று சொல்லுகின்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களோட ஊர்ல கிடைக்காது, எந்த ஊர்ல அந்த பூமி எந்த ஊர்ல அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்றார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்க நீங்க. சுபஹானல்லாஹ், அங்கு உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. அந்த ஈமான கண் கூடாக நாங்க பார்க்கிறோம். யா ரப், அங்கு யார் யாரெல்லாம் இடிபாடுகளுக்குள் அம்பிட்டு, யார் யாரெல்லாம் தாக்குதலுக்குள் அம்பிட்டு மரணிக்கிறார்களோ அத்துணை பேருடைய பாவங்களையும் யார் புனி மன்னித்து, அத்துணை பேர்களுக்கும் சுகதாக்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, நாளை மறுமையிலே நபிமார்களோடும் சுகதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா அந்த ஷாம் பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. திருமிதியிலே 2192 செய்தி, அகமதிலே 20361 செய்தி ரசூல்லா சொல்றாங்க, இதா ஃபசத அஹுலு ஷாம், ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டால், ஃபல ஹைர ஃபீக்கும், உங்களில் எந்த நலவும் இருக்காது. ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டார்கள் என்றால், ஷாம் வாசிகள் அழிந்து விட்டார்கள் என்றால் உங்களுக்குள் எந்த ஒரு நலவும் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்டா, ஷாமுல தான் ஈமான் இருக்கும், அங்கு ஈமான் பால்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
4: வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدًا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. رب إني لما أنزلت إلي من خيرٍ فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: ஒரு அம்சம் அன்றைக்கு திருமணத்தில் வந்து அலங்காரமாக இருத்தல் அப்படின்றது, மணப்பெண் அலங்காரமாக இருக்கிறதும், அதே போல் மணமகன் ஆணுக்குரிய அந்த அலங்காரத்தில் இருக்கிறதும் உலக வளமையில் இருக்கக்கூடிய அம்சம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ப இந்த கலாச்சாரங்கள் முறைமைகள் வித்தியாசப்படும். இதில் மார்க்கத்துக்கு முரணாகாத வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி தான். இதுதான் அசல். அசல் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இதில் மார்க்கம் இதை தடை செய்கிறது என்ற ஒரு பகுதி வரும் வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி அப்படின்றது தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது மார்க்கம் தடை செய்கிற பகுதிக்குள்ளே என்ன அந்நிய கலாச்சாரத்துக்குரிய தாக்கம் உண்டு, அதில் இருக்குது. இது நம்ம இப்படி செய்கிறதுன்றது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றி தான் இந்த திருமணம் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது என்று அடையாளப்படுத்துகிற அமைப்புகளோ அல்லது ஏனைய மதங்களை ஒட்டி இந்த அமைப்பு என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற அமைப்பில் வந்தால் அது என்ன கூடாது. அது இல்லாத வகையில் இது அந்த ஒரு ஊர் வளமை, அந்த நாட்டுடைய வளமை, இது வந்து எந்த மதமும் சாராத ஒரு வளமை, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேரடியாக முரண்படக்கூடிய எதுவுமே அதில் இல்லைன்னா பிழை இல்லை. அப்போ இதில் நம்ம சட்டம் கேட்டுட்ருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. உலக வளமை, அதை இஸ்லாம் அங்கீகரிச்சிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த அரபு சமுதாயத்திலும் பழமை அதுதான், பழமை அப்படி தான் இருந்துச்சு. அந்த வளமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதாவது மாற்றுங்க அல்லது இதை கூட்டுங்க குறைங்கன்னு சொன்ன மாதிரி எதுவும் இல்லை, வரையறுத்திக்கிறாங்க. இது பிழை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பாடல் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த பாடலில் வந்து வஃபீனா நபியுன் யாலமு மாஃபி ஹதீன், நாளை நடக்கப் போவதை அறியக்கூடிய நபி எங்களிலே இருக்கிறார் என்ற வார்த்தையை மாற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க ரசூலாங்க. அப்போ அந்த பாடல் வளமும் வந்து ரசூலாங்களை அறிமுகப்படுத்தலை. அந்த இது வந்து என்ன செஞ்சிருக்கு, நடந்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இதுதான் அசல். இதில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நிறைய தேடி கண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் வந்து அப்படி கேட்பாங்க, இப்போ நமது அதாவது தமிழுலக வளமையில், இப்போ இலங்கை வளமையும் தமிழ்நாடு வளமையில் சில டிஃப்ரெண்ட்டுகள் இருந்தாலும் அந்த வளமையில் வந்து ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கணவனையும் மனைவியையும் உட்கார வைப்பாங்க. இதை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இது பிழை. இந்த அலங்காரத்தில் கணவன் மனைவி அந்த இடத்துல, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது பிழையானது. அஜ்நபிகள் என்று சொல்கிறப்படுற அந்த அந்த அந்த புது மணமகனும் என்ன, அஜ்நபி தான். எனவே பெண்கள் பகுதியில் பெண் மட்டும்தான் அனுசரிக்கணும். எனவே அந்த மணப்பெண் அலங்காரம் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் பெண் மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண் உட்காருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன அனுமதி இல்லை, அவங்க ரெண்டு பேரும் தனியே இருந்தாலே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல். அப்படி இல்லாமல் அந்த ஸ்டேஜ் அலங்காரத்தை வந்து ஒரு அழகான முறையில் ஜோடித்து என்ன ஒரு நியாயமான அது வீண் விரயங்கள் இல்லாமல் ஒரு அலங்கார லெவல் நம்ம சொன்னோமே, அது அவரவருடைய வசதிக்கே இப்போ என்ன செய்வாங்க, அதை செய்வார்கள். அதை அலங்கரித்து வைப்பது, அவர்கள் அங்கே வந்து உட்காருது. இப்போ ஸ்பெஷலாக வந்து பெண்களுக்கெனவே சில ஆடை முறைகள் என்ன செய்யும், இருக்கும். பெண்களுக்கு மத்தியில் உட்கார வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை முறைகள் வந்து எந்த விதமான அலங்காரம் இருந்தாலும் அது என்ன பிரச்சனையே இல்லை. இப்போது இலங்கை வளமையில் அதுக்கு ஜராரா அப்படின்னு செய்வாங்க, அந்த சொல்லுவாங்க, அந்த ஜராரா சிஸ்டத்தில் அவங்கள கொண்டு வந்து ஒரு நெட்டு போன்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கிறதெல்லாம் பிழை இல்லை. ஆனால் இதில் வெண்மை அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தது வந்து கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்தின் பின்னணியில் தான், கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் தான் எல்லாத்தையும் வெள்ளையாக கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாமே அந்த இடத்துல என்ன செய்யும், அதாவது வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வெள்ளை அமைப்பிலேயே கொண்டு வந்து வைக்கிறது, இந்த இதை மட்டும் நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா அது இன்னொரு கலாச்சாரத்துடைய தாக்கமாக இருக்கிறது, நமக்கு வெளிப்படையாக விளங்குறதுனால. ஒரு காலகட்டத்தில் அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது இருக்கும் தாக்கமாக, இன்னொரு காலகட்டத்துக்கு அது அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது என்ன செய்யாது இருக்காது. எல்லாரும் பின்பற்றி அது ஒரு கலாச்சாரத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஒரு பொது வளமையாக அது மாறிட்டா, கலாச்சாரமான ஒரு மார்க்கரீதியான பின்னணியும் அதுக்கு கலக்காமல் இருந்தால் அதை பின்பற்றுறதுல என்னது பிழை உண்டல்ல. ஆனால் இன்றைக்கும் அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பிலேக்கு இது வந்து என்ன, அதாவது ஒரு கிறிஸ்தவ திருமணம் அப்படி என் அடையாளப்படுத்துவதற்கு அந்த வெள்ளை ஆடை என்றது என்னது ஒரு அடையாளமாக இருக்குது. ஸ்டேஜை கூட அப்படி என்ன செய்வாங்க, வெண்மையாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு வளமை இருந்துச்சு. எப்படி வந்து இந்த மரண வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளக்கொடி ஏற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நினைச்சோ, அதே போல் இதாக இருக்கிற பெண்மணி வெள்ளை போடணும் என்கின்ற மாதிரி இதுகள் இருந்துச்சோ, அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு என்ன அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறத பார்க்கணும். இது வந்து அந்நிய கலாச்சாரத்துடைய தாக்கமாக என்ன செய்யும் வரும். அதே போல் மலர் கொத்திக்கு தானே இதை வந்து கையில் கொடுத்து வைப்பது, இதை வந்து நம்ம கலாச்சாரத்தை வச்சு தான் என்ன செய்யும் நம்ம தீர்மானிக்கணும். இது இப்படி கொடுத்து வைப்பது என்பது அந்த ஊருடைய வளமையிலேயோ அதுலேயோ அது ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வளமை, அதாவது முஸ்லீம் அல்லாதவுடைய மக்களுடைய வளமைன்றதில் மார்க்கத்துடைய வளமை அப்படி என்பது போல் அது இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும் அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இது மாறி போகிற மாதிரி இருக்குது, உலகம் முழுமையாக இந்த மலர் கொத்து கையில் கொடுத்து என்ன வைக்கக்கூடிய ஒரு முறைமை என்ன, அதாவது போடக்கூடிய ஒரு தன்மை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது கலாச்சார தாக்கமாக இருந்தால், அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அந்த மத ரீதியான ஒரு கலாச்சார தாக்கத்துடைய பின்னணியில் நிகழ்வாக இருந்தால் அது தவிர்க்கப்படணும். இல்லை என்று அதை வைக்கிறது என்னது பிழை இல்லை என்று நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் அதை முடிவெடுக்கிறது நமக்கு தான் தெரியும் அந்த இடத்துல. சில ஊர்களில் அந்த வளம் வந்து அப்படியான ஒரு தாக்கம் இல்லாத இடங்களும் என்ன செய்திருக்கிறது, மருதாணி மாதிரி மருதாணியில் இந்த ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது. உதாரணமாக இந்த மருதோணி சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, மருதாணி சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து அந்த அதாவது திருமணத்துக்கு முந்தின நாள், நம்ம ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டோம் மார்க்கரீதியாக அதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம். அந்த முந்தின நாளில் வந்து அந்த பெண்ணுக்கு மருதாணி இட்டு, அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருந்து கொள்வது நம்ம அஜ்ரபி மஹரமியுடைய எல்லைக்குள்ளே அப்படி நிகழ்ந்து கொள்வதை மார்க்கரீதியாக என்ன செய்யலாது எந்த தடையும் செய்யலாது பிழையும் சொல்ல முடியாது. அது அலங்கரித்தல் அடங்கும், தாராளமாக என்ன செய்யலாம் யாரும் வரலாம் போகலாம் சாப்பிடலாம் அந்த மார்க்க சட்ட அடிப்படையில். ஆனால் அதையே ஒரு வேறு கலாச்சார முறைமையிலே நடத்தலாம். அந்த நாளை அந்த மருதாணி இட்ட பின்னால் சில கலாச்சார வளமைகள் என்ன செய்வாங்க பின்பற்றுவாங்க. அதே போல் ஆண் பெண் கலப்புகள் இருக்கும், டான்ஸு கூத்து இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நடக்குமாக இருந்தால் மார்க்கரீதியாக அது என்ன ஒரு பிழையான ஒரு நிகழ்வு, தவறான நிகழ்வு. மற்றபடி மருதாணி நிகழ்வு அப்படி என்று சொல்கிறது வந்து அரபு உலகத்துலேயும் இருக்குது. இங்கேயும் வந்து என்ன செய்து அரபு உலகத்திலையும் அந்த திருமணத்துக்கு முன்னால் உள்ள அந்த வளமை வந்து அரபு உலகத்திலையும் இருக்கிறது அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை நம்ம தடை செய்திருக்கணும். ஏற்கனவே பொது அடிப்படை சொல்லிட்டோம், பொதுவான அடிப்படை சொல்லிவிட்டோம். அதே மாதிரி இந்த அலங்கரித்தல் என்ற அந்த நிகழ்வு இதுதான், அதாவது இந்த அடிப்படையில் அலங்கரித்தல் என்பது கலாச்சார தாக்கங்களும் மார்க்கத்துடைய நேரடியான தடைகளுக்கும் உட்படாமல் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். இதுதான் அந்த அசில். இந்த அசிலை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், இப்போ அதே போல் ஒரு மணப்பெண்ணுடைய ஆடை இதை அலங்கார அந்த ஆடை அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முளத்துக்கு நீளமாக எடுத்து என்ன இழுத்துட்டு வர மாதிரி வச்சுக்கோளாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை விரும்பலை. அது பெண்ணுடைய ஆடையாக இருந்தாலும் சரி, நிலத்தில் இழுபட்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி இருப்பது பெருமையுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். அதனால் அந்த ஆடை பெண்ணுடைய ஆடை ஒரு ஆணுடைய ஆடை மாதிரி இல்லை, கரண்டை கீழே போகலாம், அவங்களோட காலை பாதத்தை என்ன அதாவது இந்த மறைக்கலாம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு கேட்குறாங்களே அல்லாவின் தூதரே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இஸ்ரத்துல் முமின் இலா நிஸ்ஃபி சாக்கி, ஒரு மூமினுடைய ஆடை வந்து கெண்டை கால் வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னோடனே அந்த அதாவது அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னா பெண்களுடைய இந்த அதாவது பெண்களுக்கு எப்படி என்று கேட்ட டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதாவது யுர்ஹீன ஷிப்ரன் ஒரு சான் அவர்கள் இழுத்து கொள்ளட்டும் அப்படின்றாங்க. அப்படின்னா அது கெண்டை கரண்டைக்கு வரைக்கும் வந்துடும். அப்போ சொல்கிறாங்க இதன் தன்கஷிஃபு அக்தா முன் அப்படின்னா அவங்களோட பாதங்கள் விளங்குமே நாங்கள் அப்படி என்று சொன்னால் ஃபயூர் ஹீன திரா அன் ஒரு மூலம் என்ன செய்யட்டும் இழுத்துக்கொள்ளட்டும் வலா எசிதின அலைஹா அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாம் நாங்கள் சொல்லலாம். அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாமல், ஏன்னா பாதம் வரைக்கும் மறைகிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, நிலத்தெல்லாம் இழுபட்டுக்கலாம். அது இன்னும் சில பிடிச்சிட்டு போகிற பாட்டியில் நம்ம எப்படி நினைப்பேன் இல்லைங்களா, அது ஒரு என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு மீட்டர் இங்கே ஒரு பின்னால் பிடிச்சிட்டு போகிறாரு. கேட்டால் வந்து அதை கேட்டால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ கணவன் மனைவிட புரிந்துணர்வான், இது இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு மாப்பிள்ளை பின்னால் போகிறது வந்து ஒரு புரிந்துணர்வான், இது ஒரு புரிந்துணர்வாக இது. அப்போ இது வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவ வளமைகளில் இருக்குது, அது அப்படி எங்களோட சமுதாயத்துக்குள்ளே தாக்கமாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரம் அலங்காரங்கள் பொதுவாக வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். அவர்கள் என்னது நகைகளாலும் ஆடைகளாலும் இன்னும் உள்ள அந்த மேடைகளை அழகுபடுத்துறதுலாம் மார்க்கத்தில் தடைகள் இல்லாத விஷயங்கள். அதே போல் அங்கே திருமணத்துக்கு வருகின்றவர்கள் இருக்கிறாங்களே, திருமணத்துக்கு வருகின்றவர்களும் அந்த திருமணத்துக்காக தங்களை அலங்கரித்துக் கொள்வது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அதுக்காகவே இன்றைக்கு செய்கிறது தான் என்ற அர்த்தம் இல்லை. இன்றைக்கு எல்லாத்துலேயும் நம்ம ஆடம்பரம் தானே, ஆடம்பரத்தை நம்ம சொல்லிக்கிறோம். ஆடம்பரம் என்பது மார்க்கத்தை தடை செய்யப்பட்டோன்றல்ல, வீண்விரயத்துடைய எல்லைக்கு போகாத வரைக்கும் நம்ம இன்றைக்கு எல்லாத்துலேயும் மிதமான நிலையை கையாளலை. இது வந்து ரசூலான காலத்துக்கு போகிறவே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு, அப்படி அப்படி அது காலம் போக போக வசதிகள் வர வர என்ன செய்யும், மாறிக்கொண்டே வரும். வசதி வர வர மாறிக்கொண்டே வர எந்த அளவுக்குண்டா, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஏழையாக இருந்தவர் வந்து 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்படி தான் உடுத்தமான்னு அவருக்கே சந்தேகம் வருது. நம்ம அந்த காலத்தில் நம்ம இப்படி தான் வாழ்ந்தோமான்னு அவருக்கே சந்தேகம் வர அளவுக்கு வசதி என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் வரக்கூடியவர்கள் வந்து அலங்கரித்து கொண்டு வாரதோ, அவர்கள் இந்த என்னது அழகாக வருவதோ மார்க்கறதே எந்த தடையும் இல்லை. ஆனால் பெண்கள் பெண்களுக்குள்ள, ஆண்கள் ஆண்களுக்குள்ள அடிப்படையில் இருக்கணும். அந்த வெளி உலகத்தில் அந்த அலங்காரங்களை காட்டக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ அதில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், என்ன ஜாபிர் ரதி இல்லாங்க உங்களுக்கு என்ன ஒரு இப்படி போர்வைகள் உருவாகும் என்று சொல்லாங்க சொன்னது அப்படின்னா கவர்ச்சியான அந்த வசதியான விஷயங்கள் உருவாகும் என்பதற்கான ஒரு செய்தி. அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் விளையாட்டுகள் இல்லையான்னு கேட்டது, அந்த அன்சார்களுடைய கல்யாணத்தில் அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் என்று சொன்னது, இதெல்லாம் அந்த அலங்காரங்கள் அழகுகள் இருக்கிறதுக்கான அனுமதி என்பதை புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் வரக்கூடியவர்களும் அப்படி வரலாமென்றதுக்கான ஆதாரம் வந்து சஹீஹுல் புகாரியில் 5164வது இலக்கம், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட மாலை காணாமல் போகுமே, ஒரு மாலை காணாமல் போகும். அதில் எப்படி வருதுன்னா, அண்ணா இஸ்தாரத் மின் அஸ்மா கிலாதத்தன், அஸ்மா பின் அபிபக்கரிடமிருந்து ஒரு மாலை அவர்கள் இரவல் வாங்கியிருந்தார்கள்னு வரும். மாலையை இரவல் வாங்கியிருந்தார்கள், அதுதான் காணாமல் போச்சு. அப்போ அதை அவங்க தேடுறாங்க, அந்த மாலை என்ன செய்கிறாங்க, தேடுகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அந்த அப்போ இந்த செய்தியில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அந்த மாலை காணாமல் போன அந்த நிகழ்வு இஸ்தாரத், அவங்க வந்து அந்த மத சகோதரிடமிருந்து இரவல் வாங்கியிருந்த அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நமக்கு நம்பிக்கையானவரிடமிருந்து நம்மகிட்ட இல்லாத உண்டை இரவல் வாங்கி நம்ம போட்டுக்கொண்டு போகிறதெல்லாம் என்னது, இருந்தால் உள்ளதை போடு இல்லைன்னு சொன்னால் இரவல் வாங்காதன்னு சொல்கிறதெல்லாம் மார்க்க ரீதியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மார்க்க ரீதியாக அப்படி ஒரு அலங்கார ஆடையையோ அலங்கார என்ன ஒரு மாலையையோ அல்லது ஒரு காப்பை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு போகிறது பிழை இல்லை, அவங்களுக்கு இல்லை அந்த நேரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது என்ன அது பிழை இல்லை. இதை இதுக்கும் சொல்லுவாங்க, அந்த கவரிங் நகை போடுவாங்களே அதுக்கும் கொஞ்சம் பேர் தத்துவம் சொல்லிட்டுப்பாங்க, இருந்தால் அது போடுறது என்னதுக்கு, அது மாதிரி காட்டுறது தங்க நகை இருந்தால் போடுறதா இல்லாட்டி அது மாதிரி ஏன் காட்டுறது, கவரிங் ஒரிஜினலாக போட்டு பழகுங்க அப்படி என்று சொல்லி இந்த இவனுக்கு பிரச்சனை, ஒரிஜினலாக போட்டு வரணும் பிரச்சனை தானே, ரெண்டு ஒன்று மாறிக்கிறது, ரெண்டுமே உண்டாகிறதுல அவன்ட பிரச்சனையில் அவன் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உள்ளதாக இருந்தால் போடுங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் விட்டுட்டு போங்கன்றது. ஏன் அவரும் கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிக்கிறாரு, இவர் சாதாரண மோட்டில் போட்டியா, ரெண்டும் ஈக்குவலாக என்ன செய்யுது விளங்குறதுல ஒரு பிரச்சனை. மார்க்க ரீதியாக இதெல்லாம் என்ன செய்யலாம், போடலாம், பிழையில் அலங்கரித்து கொள்ளலாம், இரவல் வாங்கியும் என்ன செய்யலாம், அவங்க நம்ம உரிய முறையில் திருப்பி கொடுக்க முடிந்தால் இரவல் வாங்கியும் நம்ம என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம். இடத்துக்கு இந்த செய்தி என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை இரவல் வாங்கிட்டு போனது ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த அதாவது மணப்பெண் ஆடை என்பது சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 2628வது இலக்கத்தில் வருது. அப்துல் வாஹித் இப்னு ஐமன் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை ஐமன் வழியாக, தஹல்து அலா ஆயிஷா, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாட்ட போனேன், வாலைஹா திரு உக்கித்ரின், அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு முந்தானை இருந்துச்சு, ஒரு முந்தானை என்ன செஞ்சது இருந்தது, சமனு ஹம்சதி தராஹிம், அவருடைய விலை வந்து என்னென்னு சொன்னால் 5 திர்ஹம், அவனுடைய விலை வந்து 5 திர்ஹத்துக்குரிய ஒரு முந்தானை இருந்துச்சு. அப்போ 5 திர்ஹத்துக்குரிய முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை தான், 5 திர்ஹத்துக்குரிய அந்த முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை. அப்போ ஃபகாலத் இர்ஃபா பசரக இலா ஜாரியதி, அவர் சொல்கிறாரு இந்த வேலைக்காரியை காட்டி சொல்கிறாங்க, அவ வந்து அடிமை பெண் சரியா, அடிமை பெண்ணாக இருக்கிறவங்களோட ஐஷார்லாம் எப்படி நடந்து கொள்கிறான்னு பாருங்கள், எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்களை பாருங்கள், ஃபின்னஹா துஸ்ஹா அண்ட் தல்பசஹு ஃபில் பைத், இதை வீட்டில் உடுக்கலான்றா, இந்த முந்தானையை அவள் வீட்டில் உடுக்கிறதுக்கு ஏலான்னு சொல்கிறான் யார், அந்த அடிமை பெண் சொல்கிறாவாம், அவங்க செட் ஆகிறலைன்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் அது வந்து லோ மாதிரியான பார்வை, லோ கிளாஸ் மாதிரி, அவங்க இது எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அதை உடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். வக்கது காணலி மின் ஹுன்ன திரவுன் அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிற காலத்தில் எனக்கு இதில் இருந்துச்சு முன்னானே. ஃபமா கான திம்ராத்துன் துகையினு பில் மதீனத்தி இல்லா அரசலத் இலைய தஸ்தாயிருகு, மதீனாவில் வந்து அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள், திருமணத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறோ அவங்க எல்லாம் இதை என்னட்ட இரவல் கேட்டு அனுப்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் ரசூல்லாங்கிற காலத்தில் இதை இரவல் கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள் திருமண அலங்காரத்துக்காக. அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் எனக்கு வந்து இந்த முன்னானே கேட்டு அனுப்பிக்கிறாங்க இரவலுக்காக. அப்படின்னு சொன்னால் ரசூல்லாங்கிற காலத்தில் மணப்பெண் அலங்காரத்துக்காக ஆடைகள் இரவலாக எடுக்கப்பட்டுகிறது அப்படின்றதுக்கு ஆதாரம். இன்றைக்கு கூட அந்த பொண்ணுக்கு உடுப்பட்டக்கூடிய, மணப்பெண்ணுக்கு உடுப்பட்டக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்வாங்க, சிலர் வாங்க மாட்டாங்க. அது அமௌண்ட்டு பெருசாகிட்டால் ஒரு டைம் தான், ஒன் டைம் தான் நம்ம உடுக்க போகிறன்றதுனால ஒரு இரவல் கொடுத்து ஒரு 10,000 5,000 அப்படின்ற அமௌண்ட்டை கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க, அதை வாங்கிட்டு உடுத்துட்டு கொடுத்துருவாங்க. அப்படி உள்ளவங்க அந்த இருக்கிறாங்க, சிலவங்க வாங்கிடுவாங்க, வாங்கினா ஒன் டைம் தான் உடுக்கலாம். பெரும்பாலும் மற்ற இடங்களுக்கு என்னது அது உடுக்கப்பட போகிறது இல்லைன்றதுனால அப்படி வாங்குறது குறைவு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி என்ன, இந்த முந்தானை இரவலாக வழங்கப்பட்டது என்னட்ட எடுப்பாங்க அப்படி என்று சொல்லி யார் சொல்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹுன்னா சொல்கிறாங்க. அது 5 திருஹத்துக்குரிய முந்தானை அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், 1 திருஹத்தில் ஒரு ஆடு வாங்கின செய்தி என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்படின்னா கொஞ்சம் பெருமதியானது தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அந்த திருஹத்துடைய அந்த பெருமதி குறைந்திருக்கலாம், அப்படி அந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியில் பல விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம். உண்டு, ஆயிஷா ரதியல்லாஹுன்னா தனக்கு கீழுள்ள அடிமை பெண்களோடு எவ்வளோ பணிவாக செய்கிறாங்க, நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மணப்பெண் அலங்காரம் என்கின்ற உண்டு நடந்து வந்துச்சு. ஏன்னா சொல்கிறாங்க, ஃபமா கான திம்ராத்துன் துகையனு பில் மதீனா, மதீனாவிலே அலங்கரிக்கப்படக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்து வருது. அப்போ அதிலிருந்து மணப்பெண் அலங்காரம் உண்டு என்ன செஞ்சிருக்கு, அங்கே நடக்கக்கூடிய அந்த அலங்காரத்தில் ஒரு உயர் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா, வீட்டில் வளமையாக இருக்கக்கூடிய அல்லது பெருநாளை கொடுக்கக்கூடிய உடுப்பை விட கொஞ்சம் இன்னொரு அளவில் இருக்கணும் என்பதனால தானே இந்த ட்ரெஸ் என்ன செய்யுது இரவல் வாங்கப்படுது. அப்போ அது பார்க்குறோம். மூணாவது, இரவல் வாங்குறது மணப்பெண்ணுக்காகவோ மணப்பெண் அலங்காரத்துக்காகவோ அல்லது அங்கே போகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இரவல் வாங்குறது என்னது அனுமதி என்றதை இந்த செய்தியில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் வந்து உணவுக்கான வசதியின்மை கஷ்டங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஆடையில விஷயத்தில் இரவல் கொடுக்குற அளவுக்கான ஒரு ட்ரெஸ்ஸும் என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த அலங்கார விஷயத்தில் வந்து எப்படிப்பட்ட அலங்காரங்கள் மார்க்க ரீதியாக சில பொழுது என்ன செய்யும் முரணாக இருக்கும் அப்படி. அதுக்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மணப்பெண்ணை அலங்கரிப்பது மட்டுமல்ல, அவங்களை உடல் ரீதியாக தயார்படுத்துறது, அவர்களை வந்து என்ன அதாவது ஜோடனை செய்கிறது, இதெல்லாம் வந்து தெளிவாகவே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த திருமண இதில் வந்து தெளிவாகவே அதை சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அபுதாவூதில் 3903வது இலக்கம், அராதத் உம்மி அன் துசம்மினி லி துஹூலி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்போ 9 வயசாகுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதாவது இப்போது அந்த குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நிகழ்வு 9 வயசு. அப்போ ரசூலுல்லாஹி அந்த செய்தி அனுப்பியிருக்கலாம். அதனால் பார்க்குறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க, 9 வயசு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உம்மா விரும்பினா என்னென்னு சொன்னால், என்னை கொஞ்சம் கொழுக்க வைக்கிறதுக்கு, உடலை வந்து பருமனாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிற ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபலம் அக்பல் அலைஹா பிஷை மிம்மா துரிது, அவங்க என்னமெல்லாம் ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு என்ன செய்யலை செட் ஆகலை, அதை நான் விரும்பலை, அதை எக்ஸப்ட் பண்ணலை அப்படின்றாங்க. இது ஏசியும் போட்டுருங்க, அதை கிராத் சவுண்ட் கேட்டுட்டீங்கடா. அப்போது எதுவுமே என்ன செய்யலை, அதாவது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எது வரைக்கும் ஹத்தா தாமத்னி அல் கிஸ்ஸா அபிர்ருதபி, அதாவது அந்த கிஸ்ஸான்னு சொல்கிறது வந்து வெள்ளரிக்காய் சரியா, அதுக்கு அந்த இப்போ இன்றைக்குள்ளே அந்த இது சொல்கிறேன் கியூக்கம்பர் இருக்குதே, இந்த மாதிரியான ஐட்டம் டிரெக்ட்லி அதுதான் சொல்ல முடியாது, அந்த வகை சார்ந்த ஒரு அந்த உணவை என்ன செய்கிறாங்கன்னு அதையும் என்னது ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்தில் ருத்தம் இருக்குதே இதையும் மிக்ஸ் பண்ணி, அது சூடு இது குளிர் சரியா, இது ரெண்டு அதை அந்த குளிர்தன்மை உள்ளது அது சூட்டுத்தன்மை உள்ளது, இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன செஞ்சாங்க ரெண்டு அதையும் சாப்பிட வைக்கிறது இதையும் சாப்பிட வைக்கிறதுன்னு சாப்பிட வச்சாங்க. ஃபஸ் அமீன் துக் அலைஹி அஹ்சனி செமினி, நான் நல்ல முறையில் கொளுத்து வந்தேன்றான். நல்ல முறையில் உடல் பருமனாகி நான் வந்தேன் என்று ஆயிஷாரெலாம் சொல்கிறான். மணப்பெண்ணை உடல் ரீதியாக என்ன செஞ்சுக்கிறான், தயார்படுத்தக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் முஹம்மது பின் இஸ்ஹாக் வாராரு. இந்த அறிவிப்பாளர் வரிசை பலகீனமாக இருந்தாலும் இதுக்கு பல அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்து இருக்குது, அதை தனிப்பட்ட ரீதியான தஹ்கீக் எதுவும் பண்ணலை. ஷேக் நாசுத் அல்பானி இதை என்ன செய்கிறார், சில்சிலத்தில் ஹாதி சஹியால் சஹி என்ன என்ன செய்கிறார், இஸ்னாதுகளெல்லாம் கொண்டு வந்து சஹி என்று சொல்கிறாரு. தனிப்பட்டதை நம்ம எதுவும் பார்க்கல. ஆனால் இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை ஒப்படைப்பதற்காக உம்மு ரூமான் அவர்கள் என்ன செஞ்சாங்களா, தாய் ஆயிஷாவோட தாய் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, தயார்படுத்திக்கிறாங்க, உணவு கொடுத்துக்கிறாங்க. அந்த அமைப்பிலான ஒரு தயார்படுத்தல் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம். அப்போ உடல் ரீதி இந்த உடல் பருமன் சம்பந்தமாகவே ஒரு 30-40 ஹதீஸ்கள் என்ன செய்து இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கு பெண்களை விரும்புகிற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படி என்று விரும்பக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா, ஸ்லிம்மாக இருக்கணும், இப்படி தான், அதாவது உடல் மென்மையாக இருக்கணும், இந்த மெலிவாக இருக்கணும் என்ற அதே தான் வைக்கிறத பார்க்குறோம். அங்கே அவங்க மெலிவாக தான் இருந்தாங்க ஆயிஷாவோட, கொஞ்சம் கொளுத்திருந்தால் நல்லதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னா, உம்மு ரூமான் நினைக்கிறாங்க. சரியா, இது வந்து இன்னொரு துறை, அது நம்ம பேச விரும்பலான்னா, சலஃப்களுடைய நூல்கள் இருந்தும் அதுக்கு பின்னால் வந்த நூல்கள் இருந்தும் ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பில் வந்து ஒரு ஆண் அதாவது இயற்கையாக என்ன விரும்புவான், எது விரும்பக்கூடாது, எது அவனுடைய வாழ்க்கைக்கு பாதிக்கும், எது பாதிக்காது, இது சம்மந்தமாகவே தனியான புக்கெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. நிறைய கூற்றுக்கள் இருக்குது, கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசினா அதை தகவல் ஆடம்பரம் என்ற பகுதிக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது போயிடும். ஃபுதூலுல் இல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுதூல் இல்ம்டா இது அடி, இதுக்கு இவ்வளவு தேவையா இந்த தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது அறிவு கொடுக்குற மாதிரி. இது அறிவு வந்து என்ன சாதாரணமாக போனால் போதுமானது. அப்போ இந்த அடிப்படையில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்படி என்ன செஞ்சாங்க, தாய் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்றத நம்ம இதில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். இதுபோல் சஹிஹுல் புகாரியில் ஒரு இந்த செய்தியை ஆயிஷா ரழியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக வருது. 3894 இலக்கத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு சொல்கிறாங்க, தசவ்வஜனியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன பின்து சித்தி சினீன், எனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஆயிஷா அதாவது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள் அப்படின்னா அக்கது நிக்கா திருமண ஒப்பந்தம் நடந்தது. ஃப கதிம்னல் மதீனத்தை மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம். ஃபனசல் நஃபி பனில் ஹாரிதிபுன் ஹசரஜ், ஹாரிதிபுன் ஹசரஜுடைய அந்த பிரதேசத்தை அவங்களுடைய அந்த கோத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நம்ம என்ன செஞ்சோம் வந்து இறங்கினோம். ஃபு ஃபத்தமர்ரக்க ஷாரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினது பள்ளிக்கு பக்கத்தில். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடம் வந்து இந்த ஹாரிதிபுன் ஹசரஜுடைய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபத்தமர்ரக்க ஷாரி, என்னை முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு, அங்கே வந்து உள்ள நோயால் வந்து அந்த தொற்று நோய் பூமியாக இருந்துச்சு மதியின ஆரம்பத்தில், என்னை முடியெல்லாம் என்ன செஞ்சது அதாவது உதிர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாலே என் தாய் வந்து என்ன அதில் ஒரு கவனம் செலுத்தி அதை ரெடி பண்ணதுனால ஃபவஃபா ஜுமைமா ஒரு நல்ல முடி வந்து என்னது ஒரு அளவுக்கு என்ன செஞ்சது கட்டுற அளவுக்கான முடி என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு. ஃபத்தத்னி உம்மி உம்மு ரூமான், என் தாய் உம்மு ரூமான் என்னிடத்துல வந்தாங்க. இந்த ஹதீஸ்லேயே அந்த என் தாய் எனது உம்மு ரூமான் என்ன செஞ்சாங்க என்கிட்ட வந்தாங்க. வ இன்னி லஃபி உருஜுஹா, நான் ஊஞ்சல் ஆடிக்கின்றிருந்த நேரத்தில், நான் ஊஞ்சலில் ஆடிக்கின்றிருக்கிற நேரத்தில் வந்தாங்க. வ மை சவாஹிபுலி, என்னோட என் தோழிகளும் என்ன செஞ்சாங்க விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃப சரஹத் பி, என்ன சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க அழைத்தார்கள். ஃப அத்தை துஹா, நான் போனேன். லா அத்ரி மா துரீதுபி, என்ன அவங்க செய்ய விரும்புகிறாங்கன்ட்டு எனக்கு என்ன தெரியாது. வயது நான் விளையாடிக்கின்றிருக்கிறேன், கூப்பிட்டாங்க, என்ன என்ன நோக்கத்துக்காக கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஃப அஹதத் பியதி ஹத்தா உகஃபத்னி அலா பாபித்தார், என்னை வந்து பிடிச்சிக்கொண்டு போய் வீட்டில் வைத்தார்கள். வ இன்னி வீட்டு வாசலில், வ இன்னில உன் ஹிஜு ஹத்தா சக்கன பாது நஃபசி, எனக்கு அது வந்த வேகத்துக்கு மூச்சு என்ன செஞ்சது இறச்சிக்கின்றது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் வரைக்கும் என்னை அப்படி என்ன செஞ்சு வச்சாங்க. தும்மா அஹதத் ஷை அம் மி மா இன், கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க. ஃப மசஹத் பிஹி வஜ்ஹி வ ராஸி, என்னை தலையெல்லாம் கழுவி முகத்தையெல்லாம் கழுவி என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் கழுவினார்கள். சும்மா அது ஹலத் நியத்தார், பின்னர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டான், பின்னர் வீட்டுக்குள்ளே வாசலை வச்சு தான் என்ன முகம் கழுவு பட்டுச்சு, தலையெல்லாம் என்ன செஞ்சுது கழுவு பட்டுச்சு, எல்லாம் அந்த ஆகின பிறகு அப்படி மூச்செல்லாம் அதாவது அமைதி அடைஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க நுழைத்தார்கள். ஃபஇதா நிஸ்வத்து மினல் அன்சாரி ஃபில் பைத், அங்கே பார்த்தா அன்சாரி பெண்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்க அல ஹைரு தாயிர், இந்த நிகழ்வு வந்து ஐஸ்வர் அப்படியே டீட்டெயில்ஸாகவே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்கா, ஹைர் பரக்கா, அடுத்து அலா ஹைரி தாயிர், இந்த தாயிரன்றது சகுனம் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால் நல்லதே என்ன செய்யட்டும், அலா ஹைரி தாயிர், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், அதே போல் என்ன ஹைர் பரக்கத்தெல்லாம் ஏற்படட்டும் என்று சொன்னாங்க. அஸ்லமத்னி இலகின், என்னோட தாய் என்ன அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க மணப்பெண்ணை தயார்படுத்த, என்னை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஃபஅஸ்லஹ்னா மின் ஷஅனி, என் காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, சீர்படுத்தினார்கள், சீராக செய்தார்கள். அப்படின்னா மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி ஒன்ற நிகழ்வை மிச்சம் தெளிவாக என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இதை சொல்லி காட்டுறாங்க. அன்சாரி பெண்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு மணப்பெண்ணாக என்ன செஞ்சாங்க, தயார்படுத்தி எடுத்தார்கள். ஃபலம் யருனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது எனக்கு இப்படி என்ன செஞ்சது, திடுக்கிட செய்தது. வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர் ஆயிஷா சொல்லுவாங்களே, நான் என் அதாவது கண் விழித்து பார்த்த என்னை புத்தி வந்த காலத்திலேருந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் என்னை தந்தையும் தான் என்னை வீட்டுக்குள்ளே வாரது போகிறத நான் கண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் தான், நான் வந்து அதாவது எனக்கு புத்தி தெளிஞ்ச புத்தி விளங்க வர டைம் இருக்குது, அந்த நாட்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான், ரசூலாங்க வாரதும் போகிறதும், அபூக்கரான ரசூலாங்க வாரதும் போகிறது தான் எனக்கு தெரியும். அப்போ வளமையாக வந்துட்டு இருந்தவங்க தான் திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே எனக்கு என்ன செஞ்சது, ஒரு அதாவது திடுக்கிட செய்து அஸ்லமத்னி இலைஹி வன யௌம இதின் பின் துத்தி சசினின், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்தார்கள், எனக்கு 9 வயதாக என்ன செஞ்சது இருந்தது. இது அன்றைய காலத்தில் அதிகமான வளமையில் இருந்துச்சு. 9 வயதில் திருமணம் முடிக்கிறது, 8 வயசில் முடிக்கிறது, 10 முடிக்கிறது, 11 முடிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் சொன்னோம். உமாமா ரதியல்லாஹு அன்ஹா, அப்புறம் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா, அதே போல் சல்மா பின் தூ உமேஸ், அஸ்மா பின் தூ உமேஸ்ல சகோதரி சல்மா பின் தூ உமேஸ்ல மகள், ஹம்சா ரதியல்லாஹு மகள், அவங்க இப்படியே நிறைய சம்பவங்கள் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இன்னும் பின்னாலே வரக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் வந்து 9, 10, 11 வயதில் உடல் தகுதியோடு அவர்கள் இருப்பாங்களாக இருந்தால் அவங்க முடிச்சு வைக்கப்பட்டாங்க. முடிச்சு வைக்கப்பட்ட யாருமே இன்றைக்குள்ள இந்த என்ன இந்த பயோ சேஞ்ச் ஆகி கத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அன்றைக்கு நடந்ததும் இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து மிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியான பாதிப்பு அது இது அப்படி என்று சொல்கிற இதெல்லாம் நடந்ததும் என்னது இல்லை. அப்படியொன்று நடக்குதா இருந்தால் அது உடல் ரீதியான சம்மந்தப்பட்டதில்ல, இந்த காலத்துடைய மருத்துவம் அதோட சம்மந்தப்பட்டதான் இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம். ஆயிஷா யுத்தத்துக்கே தலைமை தாங்கி என்ன செஞ்சாங்க போனார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். நிறைய மனன சக்தியுடையவர்களாக என்ன செஞ்சார்கள் இருந்தார்கள்ன்றதை பார்க்குறோம். விளக்கம் உள்ளவங்களாக இருந்தான்றதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக தைரியமாக பேசிய பெண்ணாக இருக்கான்னு பார்க்குறோம். அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் அந்த அதாவது பாலிய வய திருமணத்தை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம், எப்படிப்பட்டவர்கிட்ட திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம், ஏன் முடிக்கிறோம் என்றதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன செய்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்யலை, முடிச்சு கொடுக்க விரும்பலை, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க முடிச்சு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய சமுதாயத்திலிருந்து மிகச்சிறந்த என்ன ஒரு மனிதர், அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மதகுரு அந்த லிஸ்டில் உள்ளவர் அல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தன்னை விட வயது கூட ஒருவரை இளம் வயதில் முடித்த மனிதர். இதை பேசக்கூடிய யாரும் தங்கள் திருமணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தை தன்னையோட வயது கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறத என்ன செய்யறதில்லை, விரும்புறது, மாதக்கணக்கெல்லாம் பார்க்குற கணக்கு, 1 மாதம் கூட சரி வராது, அந்த ஏஜ்லேருந்தாலே முடிக்கிறதில்லை. 90 பிறந்து இவன் 90 பிறந்தியா, கேன்சல் திருமணம், ரெண்டு பேரும் சேம் ஏஜில் பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது என்ன இவர் முந்திரிக்கணும் அவங்க பிந்திரிக்கணும்னு பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட அதிகமான வயதில் உள்ளவங்கள என்ன செஞ்சாங்க முடித்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வளமையுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்னது அது, அந்த இது நடந்தது, இது சுண்ணத்தெல்லாம் இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். இது சுண்ணத்தெல்லாம் இல்லை, மார்க்கத்தில் ஒரு அனுமதி தேவை, சூழல் யாருக்கு முடித்திருக்கிறோம், அந்த காலம் ஏன் ஏற்படுகிறது என்றதை பொறுத்து என்ன இது அனுமதி என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு நம்ம விரிவாக என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அப்போ இதில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவங்களை என்ன செய்கிறாங்க அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி அந்த சிறுவயதுடைய சூழ்நிலை இருந்த இடத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த இதே உஞ்சல் விளையாட்டு அண்டைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய தன்மை அண்டைக்கும் என்ன செஞ்சது இருந்தது. அப்போது இந்த இது செய்திகளை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவங்களுடைய முடியை வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது உம்முருமான் அதை முயற்சி எடுத்தது, அவங்களோட உடலை பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சது முயற்சி எடுத்தது. அதே போல் என்ன அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு அன்றைக்கு எப்படி ஒரு வளமையில் அது இருந்துச்சு என்ற முழு செய்திகளையும் பார்க்குறோம். என்ன அன்றைக்கு இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் என்ன அன்றைக்கு ஒரு மந்தியாரத்தில் முடிஞ்சு இன்றைக்கு 2 நாள் என்ன செய்வாங்க எடுத்துருவாள், அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஏன்னா பொருட்கள் எல்லாம் கூடிட்டு எல்லா இதுவும் கூடினதுனால ரெண்டு எல்லாமே நடந்திருக்கு. அடுத்த அன்றைய கலாச்சார ரீதியான சூழ்நிலைகளையும் இதில் சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்வதை பார்க்குறோம். எனவே மணப்பெண் அலங்காரம் என்ற பகுதி ஒரு உலக வளமை, அது ஒரு அரபு உலகத்திலேயும் வளமை. அதே போல் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதை என்ன செஞ்சிருக்கு மதீனா வந்த பின்னாலும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். சில அறிவிப்புகளில் வந்து அதாவது மனஃப்ஸா என்ற ஒரு இது வரும். மனஃப்ஸா என்று சொல்கிறது மணப்பெண்ணை, மனஃப்ஸா அல்லது மினஃப்ஸா அதாவது மணப்பெண்ணை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த எதிர்க்கிற ஸ்டேஜ் இதுக்கு சொல்லுவாங்க. சரியா, ஃபலம்மா நுஸ்ஸத் என்ற வார்த்தை வருது. அதாவது திருமணப்பெண் தயார்படுத்தப்பட்டு மேடையில் ஏற்றப்பட்ட பொழுது அப்படி என்று இன்றைக்கு பார்த்தா நம்ம மொழிபெயர்ப்போம். ஏன்னா அது மேடை குறிக்கிறதுனால. அன்றைக்கு நம்ம இதுக்கெல்லாம் மொழிபெயர்க்கிற சந்தர்ப்பத்தில் மணப்பெண் தயார்படுத்தப்பட்ட பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சற்றபடி பார்த்தா அது மேடை தான். ஆனால் அன்றைக்கு மேடையில் வச்சுருந்தாங்களா இடத்துக்கான எந்த ஒரு தனியான தெளிலும் இல்லை. தனியான ஒரு சேரில் வச்சுருந்திருக்கா, தனியான ஒரு இருப்பில் என்ன செஞ்சிருக்கலாம் வச்சுருந்திருக்கலாம், ஒரு ஸ்டேஜ் மாதிரி என்ன வச்சுருந்திருப்பாங்களா அப்படின்றதுக்கான தெளியில் எதுவும் என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. எனவே இந்த தயார்படுத்தல் என்ற ஒரு பகுதி இருந்து இருந்து பார்க்கணும். இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கம், அஸ்மா பின்து அபிபக்கர் சொல்கிறாங்க, அன்னம்ராத்தன் ஜாத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி வாரான், ஃபகாலத் இன்னி அன்கஹ்து இப்னதி, நான் எனது மகளை திருமணம் முடித்து வச்சுட்டேன். பாருங்கள், அன்கஹ்து நிக்காஹ் நடந்துட்டு, அக்கது நிக்காஹ் தான் சொல்கிறது இங்கே, திருமணம் முடித்து வச்சுட்டேன். சும்மா அசாபஹா ஷக்வா, அவளுக்கு ஒரு நோய் வந்துட்டு, சும்மா அசாபஹா ஷக்வா, அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, ஃபதமர்ரக ரஸ்ஹா, அந்த நோயில் முடியெல்லாம் போயிட்டு, தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே, திருமண நேரத்தை தலைமுடி போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ தலைமுடி என்னது அந்த இடத்துல போக ஆரம்பிச்சு, ஜவுஜுஹா யஸ்தஹிஸ்துனி பிஹா, ஆனால் அவருடைய கணவர் வந்து அவசரப்படுத்துகிறார், வலிமா கொடுக்கணும் அவசரமாக, வலிமா வந்து அவசரப்படுத்துகிறார். அப்போது அஃப அசிலு ரஸஹா, ஒட்டுமுடி வச்சிருவா அப்படின்னு கேட்குறான் ரசூலுல்லாங்கிட்ட வந்து. இப்போ கல்யாணத்தை சொல்லி தான் கேட்குறான், திருமணம் நிக்காக நடத்திட்டோம், நிக்காக நடத்தி முடித்த பின் பாருங்கள் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு, இன்னி அன்கஹ்து இப்னதி, என் மகளை நான் முடித்து வைத்து விட்டேன்றாங்க. இப்போ இதுலேருந்து இவர் தான் இவர் தான் வழி என்று எடுத்துடக்கூடாது, என் மகளை நான் முடித்து வச்சிருக்கேன், அது வளமையாக அந்த திருமணம் முடித்து கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாம் சொல்கிறது முடித்து கொடுத்துட்டே அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, நோய் வந்ததுனால முடியெல்லாம் கொட்டுது, கணவன் என்ன செய்கிறாரு அவசரமாக வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அஃப அசிலு ரஸஹா, நான் வந்து ஒட்டு முடி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபசப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசினார்கள் அப்படின்னா சபித்தார்கள், அல் வாசிலத்தை வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைப்பவரையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் அப்படின்னு வருது. ஒட்டுமுடி வைக்கக்கூடாது, ஒட்டுமுடி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சபித்தார்கள். இந்த அப்போ இதிலிருந்து திருமண நிகழ்வுன்றது அந்த இடத்துல முடி கொஞ்சம் இருக்கணுமென்ற ஒரு நிகழ்வு, அதாக இருந்தாலும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைக்கக்கூடாது நம்ம படிச்சிருப்போம். ஆனால் திருமண நிகழ்விலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியும் வந்து என்ன, அதாவது எங்களுக்கு மிச்சம் தெளிவாக சொல்லுது, அலங்காரங்கள் மணப்பெண் அலங்காரம் என்ற ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அதுக்காக வந்து என்ன இந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கெண்டே சில பெண்களும் இருந்தார்கள், அதுக்கெண்டே தயார்படுத்தலும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதி மட்டுமல்ல, இன்னும் சில பகுதிகள் வரும். திருமணம் முடித்த பின்னால் சமையல் விஷயங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் படித்து கொடுத்த பெண்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கணவன் மனைவி கடமைகள் புரிந்துணர்வு என்ற பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால், அப்போ இந்த அலங்காரங்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த அலங்காரங்களை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும், முழுமையாக வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இதில் நான் இந்த அலங்காரத்துடைய அந்த பகுதிகளை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்ன செய்யலை, நான் எதுவும் அதை முழுசாக உங்களுக்கு சொல்ல வரலை. இதில் எதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வரும், எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி என்று நம்ம தெரிகிற அளவில் நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆடைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம், ஆடைகள் சம்பந்தமாக ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படி என்று நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த பெண்ணுடைய ஆடை இருக்கணும், ஆண்களுடைய ஆடை ஒழுக்க நமக்கு ஏற்கனவே தெரியும், அது இதில் நம்ம இணைக்கலை. இதில் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆடையுடைய அலங்காரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அந்த மற்ற அலங்காரங்கள் பகுதிக்கு போகிறேன். இதில் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இந்த தொகுத்து அதாவது ஃபக்ஹுல் லிபாஸ் வஸ்ஸீனா, ஆடை மற்றும் அலங்கார ஒழுக்கங்கள் அப்படி என்று சொல்லி துரருசனியா ஷேக் அலவிய சக்காஃப் அவர்கள் துரருசனியான இணையதளத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பார்னா, இந்த முழு ஆய்வையும் தொகுத்து ஒரு தனி நூலாகவும் போட்டிருப்பார். அது இணையதளத்துலேயும் உங்களுக்கு என்ன செய்யும் அரபில் என்ன செய்யும் கிடைக்கும். அதில் மஷாலான மோசா விரிவாகவே இது பற்றிய ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்கு அதில் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்ன அப்படி என்று சொன்னால், அவர் அந்த ஹிஜாபுடைய சட்டங்கள், ஒரு ஆணுடைய சட்டங்கள், அந்த ஆணுடைய அவுரத் சம்பந்தமான இதெல்லாம் பேசிய பின்னால், நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற, இது நம்ம விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை, சாதாரணமாக விளங்கிடும். உருவமுள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதியை என்ன செய்வார், போடுவார். உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படின்றது. அப்போ இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில், அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம், அதில் முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது. சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும், ஆனால் முகம் என்ன செய்யாது, விளங்காது. இப்போ அந்த குரக்கடையில் போடுவாங்களே அந்த அந்த முதலே வந்து இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும், முதலிட அடையாளம் இருக்கும், முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது, இருக்காது. இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழையில், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழையல்ல. அது அல்லாமல், அதாவது என்ன, மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண், இது வாய் மூக்கன்று அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது, என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எனவே திருமண நிகழ்வில் வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம், அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம், போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம், வரக்கூடியவங்களாக, பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம், இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே, அதுக்காக சொல்லப்படுறது, எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணும், நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு மேலே கரண்டைக்கு என்ன செய்யக்கூடாது, ஆடைகள் உடுக்கக்கூடாது. அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ளே நிற்கணும்னா கரண்டைக்கு என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது, பெருமையாக அணிவது அதை விட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்றதை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன, கரண்டைக்கீழ அதாவது அவர்கள் மறைக்கலாம், கரண்டை கீழே மறைக்கலாம். சூரா 100:31 அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யத்ரிபின பி அர்ஜுலிஹின்ன, தங்கள் பாதங்களை அவர்கள் கீழே அடிக்க வேண்டாம், லியுலம மா யுஃபீன மின் ஜீனத்தின், தங்கள் அலங்காரங்களை அவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக அப்படின்னா அந்த ட்ரெஸ் அதை மறைச்சிக்கினர்த்த அறிந்து கொள்வதற்காகன்றது, காலில் தாங்கள் போட்டிருக்கிறது வந்து மறைந்திருக்குது, அப்போ ஆடை வந்து அது ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது. அடுத்து நம்ம ஏற்கனவே உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா செய்தி சொன்னோம், அவங்க வந்து ஒரு முளம் இழுத்துக்கலட்டும், ஒரு முளம் இழுத்துக்கன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம், இழுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு பெண்களாக இருக்கலாம், அவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த மணப்பெண் ஆடையை வந்து ஒரு முளத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அதாவது கரண்டைக்கு கீழே வந்த பின்னால் பாதங்கள் மறைஞ்ச பின்னால் அதுக்கு மேலே இழுத்து செல்வதுன்றது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு இதை வச்சு தான் நம்ம என்ன செய்தோம், நம்ம சொன்னோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பட்டு, அந்த பட்டு இருக்குதே, பட்டு என்று பெயர் இருக்கிற ஆடைகளில் உண்மையாக பட்டு இருக்குதே, அந்த பட்டை பொறுத்த வரைக்கும் பட்டு அணிவது என்ன பெண்களுக்கு தவிர ஆண்களுக்கு என்ன முழுமையாக அது தடை செய்யப்பட்ட உண்டு. எனவே ஆண்கள் வந்து பட்டு அணிவதுக்கிற சூழாங்க அனுமதித்த ஒரே இடம் எதுன்னு சொன்னால், அந்த சொறி இது போன்றவைகள் இருந்து அது உடலுக்கு மிச்ச கஷ்டமாக இருந்தால் பட்டு என்ன செய்யும், அதுக்கு உதவும் என்ற, உடலுக்கு மிச்ச கஷ்டமாக இருந்தால் பட்டு என்ன செய்யும், அதுக்கு உதவும் என்றதுனால்

பதினாலாவது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடை என்ன செய்து கொடுக்கப்படுது. அப்போ அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுப்புகிறாங்க. அலிர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அனுப்பினார்கள். நான் வந்து அதை பட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன். ரசூலுல்லாஹோட முகத்தில் கோவத்தை பார்த்தேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன், கோவத்தை பார்த்தேன். அப்போ சொல்கிறாங்க, இன்னி லம் அப் அஸ் பிஹா இலைக்கலி தல்பசா, நீங்கள் உடுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன செய்யறது, நான் இதை அனுப்பவில்லை. இன்னமா பஅஸ்து பிஹா இலைக்க லி துஷக்கிகஹா ஹுமுரம் பைனன் நிசா. இன்னொரு அறிவிப்பில் ஹுமுரம் பைனல் ஃபவாத்திம் என்று வரும். விளங்கிட்டா, ஃபாத்திமாக்களுக்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுப்பதற்காக அப்படின்னா ஃபவாத்திம் என்ன, ஃபாத்திமாக்கள் என்று இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பதற்கான, பெண்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கறதுக்காக, முந்தானைகளாக அவங்க போட்டுக்கொள்றதுக்கு பிரித்து கொடுப்பதற்காகத்தான் அனுப்பினேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்ற இந்த செய்தி வந்து புகாரியில் 2614 இலக்கத்தில் என்ன செய்தி வருது. அப்போ எனவே பெண்கள் வந்து பட்டு அணியலாம், அவங்க பட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்கள் பட்டு அணிவதோ பட்டு பயன்படுத்துவதோ என்ன, நேரடியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது, பட்டை விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா பெண்கள், அதாவது ட்ரெஸ்ஸாக போடலாம், விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா அப்படி என்று சொன்னால், அதாவது மொத்தமாகவே ஹதீஸில் பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் பட்டை விரிப்பாகவும் என்ன செய்ய, ஆடையாக மட்டுமல்ல விரிப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் என்ன செய்யுது தெரியுது. அவங்க வந்து ஆடையாக மட்டுமல்ல பட்டை முழுசாக என்ன செய்யலாம், எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அதில் நம்ம தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அம்சம். எனவே இது வந்து ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை தவிர, இதில் சில ஒழுக்கங்கள் பொதுவாக சொல்லப்படுற ஒழுக்கங்கள் இருக்குது தானே, அந்த ஒழுக்கங்களை நம்ம சில மறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. கல்யாண வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மறந்துடுவாங்க, வளமே அன்றாடம் தின்றுட்டு இருக்கிற டைமில் பிஸ்மில்லா சொல்கிற பாட்டி அந்த ஹவா அங்கே இருக்கிறதுனால சகன் வாரது போகிற அப்படி வேகத்தை இருக்கிறதால உட்காந்து பிஸ்மில்லா சொல்ல மறந்து, இதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் என்ன செஞ்சுருவாங்க. எல்லா இதையும் தெரிஞ்சவங்க அண்டைக்கு பார்த்து பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ் போடுறதையோ அல்லது ஒரு பிஸ்மில்லா எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. வலதால போடணுன்றது மறந்துடுவாங்க. என்ன ஒரு பதட்டமான ஒரு ஒரு ஒரு செஞ்சிட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஒழுக்கங்களெல்லாம் மறந்துடுவாங்க. எனவே அந்த ஒழுக்கங்களையும் அந்த இடத்துல முழுசாக என்ன செஞ்சுக்கணும், அவங்க வந்து ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை பார்க்குறோம். அதே நேரம் இது போன்ற இடங்களுக்கு, திருமண இதுகளுக்கு வந்து ஒரு அழகான ஆடைகள் போகிறவங்க மற்றவங்களை சொல்கிற ஆடைகளோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அழகான ஆடைகளை உடுக்கிறது சம்பந்தமாக நாங்கள் இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். நம்ம சொன்ன மணப்பெண் அலங்காரத்துக்கு எடுக்கிற அது மணப்பெண்ணுக்குரிய செய்தி, இந்த செய்தியை கூட நம்ம எடுக்கலாம். என்னென்னா புகாரியில் வந்து, அதாவது அதபுல் முஃபரத்தில் வந்து 348 இலக்கம் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃபரத்தில், அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அப்துல்லா அறிவிக்கிறார், அஸ்மா ரதியல்லாஹுடைய என்ன மௌலா, அஹ்ரஜத் இளைய அஸ்மா ஜுப்பத்தம் மின் தயாலிசா அலைஹா லிப்னத்துன் ஷிப்ரும் மின் தீபாஜ். அதாவது ஒரு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறாங்க, அஸ்மாரெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்து அந்த ட்ரெஸ் அந்த இதை முறையெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பகுதி இருக்குது, அது மடிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு, ஃபக்கால ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான எல்பசுஹா லில் வஃபூதி வயோமுல் ஜும்மா, ஜும்மா தினத்திலும் தூதுவர் குழு வருகின்ற நேரத்தில் சந்திப்பதற்கும் இந்த ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுப்பார்கள், அணிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்கிற இந்த செய்தி. அப்போ இந்த செய்தி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு, அதே போல் என்ன, அதாவது புதிய நபர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் ஜும்மா போன்ற நிகழ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை என்ன செஞ்சுருக்காங்க வைத்திருக்கிறார்கள் இடத்துலேருந்து, திருமணம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு, எத்தனையோ விஷயங்களை ரசூலாங்க எடுங்கன்னு சொன்னதில் அப்போ இதுவும் அடங்கும் என்றதுனால, அண்டைக்கு ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறது, ஒரு நல்ல இதாக போட்டுட்டு போகிறது, அதாவது அந்த சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் இதில் ஒரு விஷயம் நடக்குது, திருமணம் வந்து நடக்கிற ஒரு இதுக்காக எல்லாரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க, எல்லாம் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆளுடைய தலையில் என்ன செய்யும் வந்து நிற்கும், எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும் வந்து நிற்கும். அவர் என்ன செய்வார்னா, அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை கேவலமாக தைச்சிட்டு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகழகாக தச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது. அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆடம்பரம் வீண் விரயம் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும். யாருக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ, அவர் ஒவ்வொரு பெருநாளைக்கும் அந்த ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தைச்சா கூட என்னது அதில் பிழையில்லை, அது அவங்களோட வசதி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒரு ட்ரெஸ் தைச்சிக்கிறா கூட என்னது அதுவும் பிழையில்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண் விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால், அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளி உலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் தானே சேர்க்குமாக இருந்தால் அது ஹராமாகிடும்.
அப்போ இந்த விஷயங்களை ஆடையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே

0: நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ளணும். வேண்டா, அதாவது லா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம், பெருமையாக நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க அறிஞர்கள் ஆடை ஒழுக்கங்களில், ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறது இப்படி இப்படி பார்க்குறத கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க. அல் இஹ்லால் பில் அதபண்டு, அதாவது இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா போகிறதில்ல, ஒரே பார்த்தாலும் இப்படி ஒரு பார்வை என்ன செய்கிறது, இப்படி பார்க்குறது, இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி என்ன செய்கிறது, இப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்துக்கொள்றது கெட்ட ஒழுக்கங்களில் உண்டுவாங்க. ஒரு ஆடையை உடுத்துட்டீங்க, நல்ல முறையில் உடுத்துட்டீங்க, பார்த்து உடுத்துட்டு போயிருக்கீங்க, எந்த நிமிஷம் என்ன செய்யறது, அந்த ஆடை அப்படி இப்படி ஒரு ஒரு பார்வை அப்படி பார்த்து கண்டிக்கிறது வந்து அந்த ஆடைக்குரிய அந்த ஒரு பெருமையான ஒரு உணர்வு அதை உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதனால் வந்து அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்களில் உண்டுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள். அதனால் ஆடை விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு அதபை என்ன கையாள்வது நல்லது. அதே போல் அது ஒரு செருப்பில் நடக்கக்கூடாதுன்ற சொல்ல என்ன செஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. அப்போ கல்யாண வீட்டில் வந்து பெருமாள் செருப்பை என்ன செஞ்சிடும், எல்லாம் மாறியெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு செருப்பை போட்டு அடுத்த செருப்பை தேடுறது, ஷைத்தான் ஒரு செருப்பு அணிந்து நடப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்குறோம். இந்த செய்தி வந்து புகாரியில் 5856 இலக்கம், அதாவது லயம்ஷி அஹதுக்கும் ஃபீ நாலின் வாஹிதா, ஒரே செருப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதான் நடக்க வேண்டாம் என்று சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்ன உண்டில் லி யுஹ்ஃபிஹிமா ஜமியன், ரெண்டையும் கலட்டிட்டு என்ன செய்யுங்க நடங்க, அல்லது லி யுன்இல்ஹுமா ஜமியன், ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யுங்க, அதாவது நீங்கள் அணிவித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். வேறு சில அறிவிப்புகளில் ஷைத்தான் ஒரு செருப்பில் என்ன செய்கிறான், அதாவது நடக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்போ எனவே இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம ஆடை விஷயத்தில் கவனிக்க வேண்டிய, இது வந்து மணப்பெண் ஆடையாக இருக்கலாம், அதே போல் அதாவது போகின்றவருடைய ஆடையாக இருக்கலாம், கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதில் நம்ம மூணு விஷயம் இப்போ நம்ம மனதில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட வசதிகளில் செலவுகள் எல்லாம் உண்டு, ஆடம்பரம் வசதி என்பது அனுமதி தான். ஆனால் இந்த மூணு விஷயங்கள் வரக்கூடாது. பெருமை உணர்வை கொண்டு வரக்கூடியதாக, வீண் விரயம், அதாவது உங்களுக்கு தேவையற்ற எல்லையுடைய அலங்காரத்துக்கு அது போகக்கூடியதாக, மூணாவது வந்து அதாவது அடைக்க முடியாத கடன் என்கின்ற அளவுக்கு அது போகக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்ததாக அதாவது மணப்பெண்ணுடைய மற்ற ஏனைய அலங்காரங்கள், இப்போ ஆடை அல்லாத ஏனைய அலங்காரங்கள் அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதல் பகுதி என்ன வரும் என்று சொன்னால், அதாவது முடியை அலங்கரித்தல், சிகை அலங்காரம் மணங்கிட்டா முடியை அலங்கரித்தல் அப்படி என்ற பகுதி. இந்த முடியை அலங்கரித்தல் என்ற பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து எல்லா வகையிலையும் முடியை அலங்கரிச்சுக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனால் வஸ்லுஷார் என்னது, முடியை ஒட்டு முடி வைக்கிறது என்ன கூடாது, ஒட்டு முடி வைக்கிறது கூடாது. அதே நேரம் இந்த முடியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, பெண்களுடைய ரூசுஹுன்ன அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, அவருடைய தலைகள், நான் ரெண்டு சின்ஃபானி மின் உம்மத்து, என் உம்மத்தில் ரெண்டு கூட்டத்தினர் நான் இன்னும் காணலை, அதில் நிசாவும் காசியாத்துன் ஆரியாத், அவங்களுடைய ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அவங்களோட தலைகளை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் என்று வருது. இந்த ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் அப்படின்ட்டு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முடியை அவங்க கட்டுறதை குறிக்கல்லது, முடியை பின்னால் இப்படி கட்டுவாங்களே, கட்டி வந்து இப்படி அதாவது தள்ளி அமைப்பில் இருக்குமே, இதை குறிக்கல ஹதீஸில். அது வந்து இருக்கிற முடியை கட்டுறதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவும் இல்லை, அதை கட்டி வைக்க தடை செய்யவும் இல்லை. இந்த பகுதியை அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒட்டு முடி வச்சு, ரூசு உன்ன அஸ்னிமத்தில் முக்தில் மாயிலான எக்ஸ்ட்ராவான ஒரு முடியை வச்சு சேர்த்து தலையை பெருசாக்குறது, முடிய என்ன செய்ய பெருசாக்க காட்டுவதற்காக நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கிறன்றது ஏகோபித்த முடிவு அறிஞர்களுடைய, சரியா? அதாவது எக்ஸ்ட்ராவான ஒரு பகுதியை எடுத்து முடிக்குள்ளே வச்சிருந்தது, முடிக்குள்ளே வச்சு அதை கட்டின உடனே முடி என்ன செய்யும்டா, ஒரு பெரிய லெவலில் ஒரு முடி இருக்கிற மாதிரி என்ன செய்யும் விளங்க, அதை எடுத்துவிட்டால் டோட்டல் முடி என்ன செஞ்சிடும், அதாவது முடியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு போயிடும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறார்கள். மற்றதை என்ன செய்யலை, தடை செய்யலை. ஆனால் கருத்து முரண்பாடு எதில் வருதுண்டா, இருக்கிற முடிய இதை மேலால் இப்படி கட்டினான், இந்த பக்கம் இல்லை, இதை எடுத்து மேலால் இப்படி கட்டி அவர்களுக்கு ஒப்பாக இவங்களும் செய்வாங்களாக இருந்தால், சில அறிஞர்கள் அதை ஹராம் பண்ணுறாங்க, சில அறிஞர்கள் அதை வெறுக்கத்தக்க ஒரு நிகழ்வு பண்ணுறாங்க. அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த ஹதீஸ் சொல்கிறது உள்ள முடியை கட்டி வைக்கிறதே இல்லை, நம்மகிட்ட ஒரு முடி இருக்குது அந்த முடியை கட்டி வைக்கிறதே இல்லை அந்த ஹதீஸ் சொல்லுவது. அந்த ஹதீஸ் சொல்கிறது என்னன்னு சொன்னால், முடியை பெருசாக்கி காட்டுறதுக்காக, நிறைய முடி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறதுக்காக, அந்த முடியில் உண்டை சேர்த்தோ அல்லது ஒட்டு முடி வச்சோ அந்த முடிக்குள்ளே உண்டை சொருகியோ அதை பெருசாக்கி காட்டக்கூடிய நிகழ்வு வந்தால் அது வந்து என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய லெவலில் மாதிரி முடியை காட்டும், அது பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை என்ன செய்யும், கொடுக்கும். இதை வந்து ரசூலுல்லாஹி தடை செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒட்டு முடி வச்சு ஒட்டு முடி வைக்கிறது, அப்படி இல்லாமல் தண்டை இந்த முடியை எடுத்து.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஒரு பிழையான ஒரு அம்சம் அல்ல, ரைட். ஏண்டா அதையே அடையாளப்படுத்தி எல்லாம் வீடியோ வந்திருக்கு. அந்த சப்ஜெக்டை வந்து அடையாளப்படுத்தி இதைத்தான் அது குறிக்கிறது அப்படி என்று சொல்லி, அதை நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வசனங்களை சொல்லி அந்த லெவலுக்கு போகிற இதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அப்படியான ஃபிக்ஹில் நம்ம என்ன செய்யலை, அதை நம்ம பார்க்கவில்லை. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒட்டுமுடி வைப்பதில் வந்து எல்லா விதமான ஒட்டுமுடியும் தடை. மனிதர்களுடைய முடிகளையே சேர்த்து ஒட்டுமுடியாக வச்சுருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலாக முடிகள் செஞ்சுருந்தாலும் சரி, எல்லாமே தடை. இது அல்லாமல் இப்படி ஒரு கருத்து முறைப்பாடு அதில் வருது, ஒட்டு முடியெல்லாம் வைக்கலை, முடி முடியும் அல்ல, துணி மாதிரி என்ன செய்யும் சில இதுகள் வந்திருக்கும். இதை முடியில் அவங்க என்ன செய்கிறாங்க, அழகுக்காக, அதாவது பெண்களுக்கு மத்தியில் மட்டும் திமிழ் மாதிரி கட்டாமல் அழகுக்காக முடியோடு என்ன செய்கிறாங்க, சேர்க்குறாங்க. அதாவது முடி அல்லது முடி போன்ற அலங்காரமாக உள்ள முடி அல்ல, நூலாக இருக்கலாம், ஒரு துணியாக இருக்கலாம், துணி மாதிரி வந்ததாக இருக்கலாம். சில நாட்டு பெண்கள் இங்கே அப்படி போடுவாங்க விளங்கிட்டா, அது மாதிரி விஷயங்களை தலையில் போட்டால் பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளையல்ல, அதெல்லாம் ஒட்டுமுடி லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யாது, வராது. அது அலங்காரத்துக்காக பெண்களுக்கு மத்தியில் மட்டும் அதை போடுவோம்னு சொன்னால் அது மார்க்க ரீதியாக என்ன தடை இல்லை. அடுத்ததாக வந்து பெண்கள் வந்து முடி வெட்டுறது சம்பந்தமாக, திருமணத்துக்காக வந்து என்ன முடி வெட்டுறது சம்பந்தமாக வரக்கூடிய அம்சம் இதில் என்னன்னு சொன்னால், ஒரு ஆண் வந்து மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் வந்து மொட்டை அடிக்கக்கூடாது. காரணம், மொட்டை அடித்தல் என்பது ஆண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அது ஆண்களுடைய அளவோடு அதை செய்யணும், அது ஆண்களுக்குரிய வரையோடு நிறுத்திடணும். மற்றபடி ஒரு பெண் முடியை வந்து வெட்டலாமா ஷோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஆணுக்கு ஒப்பாகாத அளவில் அவங்க முடியை வெட்டலாம் ஷோட் பண்ணலாம், இதுதான் சுருக்கம். ஆணுக்கு ஒப்பாகாத அளவு, இது வெட்டினா ஆம்பளை தோற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ அது ஒரு நோய், ஒரு பெண் ஆணுடைய தோற்றத்துக்கு வாடுறது, ஒரு ஆணுடைய தோற்றத்துக்கு அப்படி சோட்டா முடி வெட்டிட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துது. அதே போல் என்னது, ஒரு ஆண் பெண் மாதிரி முடியை வளர்த்துக்கன்னு என்ன செய்கிறாங்க, முடியை கட்டிட்டு, அது ஒரு இது. ஆண் முடியை வளர்க்குறது பிழையல்ல, பெண் முடியை வெட்டுறதும் பிழையல்ல, நீ அந்த லெவலுக்கு போகிறதும் இவள் இந்த லெவலுக்கு வாரதும் தான் என்ன பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண், அதாவது ஆணை போல நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே அலங்காரத்தில் இந்த விஷயம் என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆண் மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் மொட்டை அடிக்கக்கூடாது, ஒரு பெண்ணும் ஆணும் முடியை ஷோட் பண்ணலாம். அந்த ஆணுடைய அந்த முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து, பெண்ணுடைய முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து ஆணுக்கு ஒப்பான லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, அது வரக்கூடாது. ஆண் முடியை வளர்க்குற விஷயம் வந்து பெண்ணுக்கு ஒப்பான லெவலில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போது எந்த அளவில் பண்ணலாம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் வரக்கூடிய விஷயம், ரசூலாங்கட மனைவிமார்கள் முடிகளை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வார அளவுக்கு முடியை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னு ஹதீஸ் வருது. இந்த அளவுக்கு வர அளவுக்குன்னு முடியை ஷோட் பண்ணியிருந்தார்கள் அப்படின்ற ஹதீஸனை செய்து வருது. எனவே சில நேரங்கள் அப்படின்னா எப்பயும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தமில்லை, சில சந்தர்ப்பங்களில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, முடியை அப்படி ஷோட் பண்ணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இப்போ முடி கட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க, அந்த எந்த பேரை யூஸ் பண்ணிருக்கலங்கிட்டா அது இதாக போய்த்துறோம், அப்போ இதுதான் ஹலாலுன்னு சொன்னார் அப்படின்ற ஆயிரமனத்துக்கான்னு சொல்லலை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, சில பேர்கள் சொல்லவே இயலாத பேர்கள், அப்படியான பேரெல்லாம் அந்த முடிகளுக்கு என்ன செஞ்சுக்கிறான், இது வேணுமா இது வேணுமா இது வேணுமான்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். இதில் அப்போ ஒரு பெண் வந்து முடியை ஷோட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறா, கணவனும் அதை என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷோட் பண்ணலாம். ஆனால் பெண்கள் இந்த முடியை ஷோட் பண்ணுற விஷயத்தில் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு முடி நீளமாக இருக்கணும், முடி அதிகமாக இருக்கணும் எடுத்து விரும்புவாங்க. சில நேரங்களில் முடியை ஷோட் பண்ண விரும்புவாங்க, ஆனால் அந்த முடியை ஷோட் பண்ண விரும்புகிறது எந்த பயோவாலயத்தை பார்த்துருக்கணும், இயற்கையாக அனுமதி என்றதுனால அவங்க வந்து ஷோட் பண்ண விரும்புகிறாங்களா, அல்லது ஏதோ ஒரு தாக்கம் என்ன செஞ்சிக்கு நடந்திருக்குது அதனால் இந்த அதை ஷோட் பண்ண விரும்புகிறாங்களான்றத ஒரு கணவனோ அந்த குடும்பத்தினரோ பார்த்துக்கொள்ளணும், அல்லது அந்த பெண்ணே உணர்ந்து கொள்ளணும், எனக்கு இதில் விருப்பம் உண்டாகிறது, வெறும் அனுமதியால் என்ன செய்யலை உருவாகல, ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு என்ன செஞ்சுக்கு வந்திருக்குன்னு விளங்கி கொள்ளணும். அப்போ அதில் ஒரு கவனம் என்ன செய்யணும், செலுத்தப்பட வேண்டும். மற்றபடி அந்த மாதிரி முடிய ஷோட் பண்ணிக்கிறது ஒரு தவறு இல்லை. அதே நேரம் அந்த பெண் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், குடும்ப ரீதியாக இதை எப்படி பார்ப்பாங்க, ஒரு பெரிய அக்கீதா போராட்டம் அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்குமா, இந்தா செய்யாமிக்கிறேன் நல்லது, என்னமா இப்படி ஒரு நீங்கள் முடியை வெட்டிக்கிறீங்களே ஷோட் பண்ணிக்கிறீங்களேன்னு கேட்குற லெவலுக்கு ஆகிட்டேன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக மாறுமாதிரி தான் என்ன செய்யணும், அகீதா போராட்டம்னு கொடுக்க வேண்டி வரும். அப்படி கொடுக்க வேண்டிய இடத்துல அதை வளர்த்துட்டு போகிறதுன்னு நல்லது இல்லை, எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க, அனுமதி, அது அவங்களோட விருப்பம் உண்டு, விட்டுருவாங்கண்டா, அப்போ நம்ம செய்கிறது என்னது பிழை இல்லை. இதில் நம்ம ஒரு கவனத்தை என்ன செய்யணும், செலுத்தணும். ஆணும் கவனிச்சுக்கணும், இது எந்த பயோ அடிப்படையில் நடக்குதுன்னு இல்லைண்டா, அதில் நம்ம ஓப்பன் பண்ணி விடுறது வேற எங்கேயும் என்ன செஞ்சிடும், போய் சேர்ந்துடும். அப்புறம் எனக்கு என்ன ட்ரௌசர் போடணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிஷர்ட் போடணும், அப்படியே ஒரு விதத்தில் என்ன செஞ்சிடும், அது எங்கேயோ போயிடும். அப்போ அது தவறான ஒரு நடைமுறைக்கு போயிடக்கூடாதுன்றதில் நீங்கள் என்ன செய்யணும், இதில் கவனமாக இருக்க வேண்டும். சில அடுத்த பகுதியாக அதில் பார்ப்போம்.
0: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லிம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்ஸான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. محمد رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நாளைக்கு பிறகு இந்த நாட்டில் இந்த இடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்தில் எம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ரமதான் மாதத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றிதான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை எமக்கு அமைந்திருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் வெற்றி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்ட மிகப்பெரிய போர்களில் முதல் போர் கஸ்வத்து பத்ர், பத்ருடைய போர்க்களம். கண்ணியத்துக்குரியவர்களே, 2வது ஹிஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜமாதுல் ஊலாவுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி கேள்விப்படுகிறார்கள். மக்காவில் இருந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார குழு ஷாமை நோக்கி பயணிக்கிறது என்று. இந்த வியாபார குழு எப்படிப்பட்டதென்றால், ஒட்டுமொத்த குறைஷிகளும் ஒட்டுமொத்த மக்காவாசிகளும் இந்த வியாபார குழுவில் தான் முதலீடு செய்வார்கள். கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்தில் கூட அவர்கள் முதலீடு செய்து அனுப்பி வைக்கக்கூடிய வியாபார குழு ஷாமை நோக்கி செல்லக்கூடிய வியாபார குழு. ஒட்டுமொத்த மக்காவுடைய செல்வத்தையும் சுமந்து, பெரும்பான்மையான செல்வத்தை சுமந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஷாமை நோக்கி ஒரு வியாபார குழு செல்கிறது, மதினாவை கடந்து என்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 150 அல்லது 200 முஹாஜிர் தோழர்களை அழைத்துக் கொண்டு இந்த வழியை அடைப்பதற்காக பயணிக்கிறார்கள். ஆனால் இந்த வியாபார குழு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை வந்தடைவதற்கு முன்னதாகவே ஷாமை நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற நோக்கம் நிறைவேறாமல் மதீனாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். இந்த ஒரு வியாபார குழுவை தடுக்க செல்வதற்காக சென்ற இந்த பயணம் கஸ்வத்து உஷைரா என்று அழைக்கப்படும். கஸ்வத்து உஷைரா, உஷைரா போர், ரசூலுல்லாஹ் நேரடியாக சென்றதால் இது போர் என்று அழைக்கப்படுகிறது. உஷைரா என்ற இடம் வரை சென்றதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை வந்தடைந்தவுடன் ஷாமை நோக்கி திரும்பி வரக்கூடிய வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணிப்பதற்காக தல்ஹா இப்னு உபைதில்லா சயீத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட நபி தோழர்கள். இந்த இருவரையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமை நோக்கி வரக்கூடிய வழிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் இருவரும் செல்லுங்கள், அந்த வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணியுங்கள் என்பதை தெரிவதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த இரண்டு நபித்தோழர்களும் சென்று இந்த வியாபார குழுவுடைய நிலைமையை அறிந்து ஷாமிலிருந்து இவர்கள் கிளம்பி வருகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த வியாபார குழுவுடைய அளவை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த வியாபார குழு 30 அல்லது 40 நபர்களை கொண்டது. அதற்கு அபு சுஃபியான் தலைவராக இருக்கிறார். அவர்களிடத்திலே 1500 தீனார் தங்கம் மதிப்புள்ள செல்வம் அவர்களிடத்திலே இருக்கிறது. இன்றைய காலத்தில் 500,000,000 மேல் உள்ள செல்வம் அவர்களிடத்திலே இருக்கிறது. அவர்களிடத்திலே 1000 ஒட்டகங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் முஸ்லிம்களுக்கு சொன்னார்கள், ஹாதிஹி ஈரு குரைஷ், இது குறைஷிகளுடைய வியாபார குழு. ஃபீஹா அம்வாலுஹும், அதில் அவர்களுடைய செல்வம் இருக்கிறது. ஃபஹ்ருஜு இலைஹா, அதை நோக்கி நீங்கள் கிளம்பி செல்லுங்கள், அல்லாஹ் அதை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். குறைஷிகள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அத்துணை கொடுமைகளுக்கும் ஒரு நியாயம் கிடைப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபார குழுவை தடுத்தால் மக்காவில் உள்ள பெரும் செல்வம், மக்காவாசிகளுடைய பெரும் செல்வம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து அல்லாஹுடைய தூதர் இப்படி சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் இந்த அறிவிப்பை கேள்விப்பட்டாலும் எல்லா சஹாபாக்களும் கிளம்ப வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாஹுடைய தூதரால் இடப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில நபித்தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய வாகனம் இன்னும் தயாராகாமல் இருக்கிறது, தயாரித்து வரவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது யாருக்கு என்னோடு வர முடியுமோ அவர்கள் வந்தால் போதும், தயாரிப்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது, இந்த வியாபார குழுவை நாம் தவறவிட்டுவிடக் கூடாது, உடனடியாக எல்லோரும் கிளம்பி செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அங்கே இருந்த நபித்தோழர்களில் சில நபித்தோழர்களும் தங்களோடு தயாரிப்பை வைத்திருந்த சில நபித்தோழர்களும் கிளம்பி செல்கிறார்கள். 313 அல்லது 310 நபித்தோழர்கள், முஹாஜிர்களில் 83 நபித்தோழர்கள், அன்சாரிகளில் 62 அவுசுடைய கோத்திரத்தார்கள், அவுசுடைய கோத்திரத்திலிருந்தும் ஹஜரஜுடைய கோத்திரத்தில் 170 சஹாபாக்களும், கிட்டத்தட்ட 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 1 அல்லது 2 குதிரை, ஒன்று மிக்தாதுபின் அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, இன்னொன்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, 70 ஒட்டகங்கள், சில வாள், அவ்வளவுதான். இந்த படையுடைய ஒட்டுமொத்த நிலவரம் எப்படி? 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 2 குதிரைகள் தான், 70 ஒட்டகங்கள் தான், சில வாள்கள் தான். எந்த போருக்கான தயாரிப்போடும் இந்த படை கிளம்பவில்லை மதீனாவை விட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி செல்லும் வரை 70 குதிரையில் 1 குதிரைக்கு 3 நபித்தோழர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் 70 ஒட்டகத்தில் 1 ஒட்டகத்திற்கு 3 நபித்தோழர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன், அபூ லுபாபா ரழியல்லாஹு அன் இருவரும் ஒன்று செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் அந்த ஒட்டகத்தை நடத்தி செல்கிறார், ஒட்டகத்தின் மேல் பயணம் செய்கிறார்கள். அலி அவர்களுடைய தவணை வரும்பொழுது ரசூலுல்லா இறங்க முற்படுகிறார்கள். அலி அவர்களும் அபு லுபாபா அவர்களும் சொல்கிறார்கள், யா ரசூலல்லா, என்ன சொல்வோம், நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்கள் மேலேயே பயணித்து வாருங்கள். ரசூலுல்லா ஒரு சமூகத்தின் தலைவர், ஒரு ஹலீஃபா, அல்லாஹுடைய தூதர் நடந்து ஒரு வாகனத்தின் மேலே ஏறுவதை யாராவது விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் கோரிக்கை வைத்த அந்த 2 நபித்தோழர்களிடத்திலும் சொன்னார்கள், உங்களை விட நான் பலசாலி, வயதில் உங்களை விட மூத்தவன் நான், உங்களுக்கு தேவையான கூலியிடம் இருந்தும் நான் விலகியவன் அல்ல. மீண்டும் சொல்கிறேன், உங்களை விட வயதில் நான் மூத்தவன், சக்தியில் மூத்தவன், என்னால் முடியும் நடந்து வர, என்னால் முடியும் நடந்து வர, உங்களுக்கு நடந்து வருவதால் இருக்கிறதே கூலி, அந்த கூலியிலிருந்து தேவையற்றவனும் நான் அல்ல, எனக்கு அந்த கூலி வேண்டும், எனக்கு சக்தி இருக்கிறது நடந்து வருவதற்கு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் தன்னுடைய படையை பின்னால் அனுப்பி தாங்கள் முன்னால் நடந்து செல்லக்கூடிய மனிதர் அல்ல. ஒரு தலைவர் இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் பாடமாக கற்பித்தார்கள். ஒரே அணியில் சமூகத்தை பயணித்து அழைத்துச் சென்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் நபித்தோழர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்கள், அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொல்கிறான்? வல்லதீன மஅஹு, அவர்களோடு இருப்பவர்கள், எந்த ஒரு தராதரமும் இல்லாமல் எல்லோரையும் நேர்கோட்டில் நிறுத்தி வைத்து அல்லாஹுடைய தூதர் அவர்களோடு நடந்து செல்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஈமானிய பயணமாக அந்த பயணம் அமைகிறது. ஹிஜ்ரி 2nd ரமதான் மாதம் 12th பிறை அல்லாஹுடைய தூதர் மதீனாவில் இருந்து கிளம்பி பத்ரை நோக்கி செல்கிறார்கள். முஸ்லிம் படை, இந்த படைக்குழு மதீனாவிலிருந்து கிளம்பிய செய்தி அபு சுஃபியான், மதீனாவிலிருந்து கிளம்பிய இந்த செய்தியை அபு சுஃபியான் மிக கண்காணிப்போடு கவனித்து வருகிறார். அவருக்கு பல எச்சரிக்கைகள் மக்காவிலே விடப்பட்டது. இப்படி ஒரு படைக்குழு தன்னை தடுக்க வந்தது என்பதை ஹஸ்ரத்துல் உஷைரா அவருக்கு உணர்த்தியது. திரும்ப செல்லக்கூடிய பாதை மிகவும் ஆபத்தான பாதை என்பதை அபு சுஃபியான் உணர்கிறார். அதனால் ஒவ்வொருவராக கேட்டு வருகிறார், யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா, யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா என்று. அப்போது அரபி கூறுகிறார், அபு சுஃபியானே, இரண்டு மனிதர்கள் அங்கோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து தங்களுடைய வாகனத்தை அமர்த்தி சென்றார்கள் என்று. அந்த இடத்தை நோக்கி செல்கிறார். அந்த இருவர் யார்? தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், ஸஈத் இப்னு ஸைத், ரசூலுல்லாஹ் கண்காணிப்புக்காக அனுப்பிய இந்த இரண்டு நபித்தோழர்கள். அபு சுஃபியான் சென்று அங்கு ஒட்டகம் உட்கார்ந்திருந்த தடங்களை பார்க்கிறார். அங்கே ஒட்டகத்துடைய கழிவு இருக்கிறது. அதை கொஞ்சம் கிளறி பார்க்கிறார். அங்கே பேரித்த மரத்துடைய கொட்டைகள், பேரித்த பழத்துடைய கொட்டைகள் இருக்கிறது. அந்த கொட்டைகளை வைத்து அடையாளம் காண்கிறார், இது மதீனாவுடைய பேரித்தம்பளம். மதீனாவாசிகள் எம்மை கண்காணிப்பதற்காக இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பதை அபு சுஃபியான் அறிகிறார். இரண்டு முடிவை எடுக்கிறார். ஒன்று, வேறு வழியை நோக்கி பயணிப்பது, மதீனா வழியாக செல்லாமல், மதீனாவுடைய அந்த பக்கம் வழியாக செல்லாமல் மக்காவிற்கு வேறு வழியை கண்டுபிடித்து பயணிப்பது. இரண்டாவது, ஒருவேளை அந்த வழியை அவர்கள் கண்டுபிடித்து வந்தாலும் ஒரு போர் ஏற்பட்டால், ஒரு சண்டை ஏற்பட்டால் எமக்கு தற்காப்புக்கு மக்கள் தேவை, அதனால் குறைசிகளுக்கு ஆளனுப்பி அவர்களை அழைத்து வருவது. இரண்டு முடிவையும் செயல்படுத்துகிறார். வேறு வழியை நோக்கி பயணிக்கிறார். குறைசிகளை அழைத்து வருவதற்காக பந்தம் என்ற ஒரு படைக்குழுவின் தளபதியை அனுப்புகிறார். பந்தமே, நீ செல், குறைசிகளுக்கு அறிவி நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம் என்பதை. தம்தம் 3-4 குறைவான வேகத்தில் பயணம் செய்து மக்காவை வந்தடைகிறார். மிக வேகமான பயணம். தம்தம் மக்காவை வந்தவுடன் தன்னுடைய வாகனத்துடைய மூக்கை அறுக்கிறார், தன்னுடைய சட்டைகளை கிழிக்கிறார். குரைஷ், யா மஅஷர குரைஷ், குரைஷிகளே, அத்தீமா, இதோ ஒரு எச்சரிக்கை வந்து விட்டது, இதோ ஒரு எச்சரிக்கை வந்து விட்டது. உங்களோடு இருக்கக்கூடிய அபு சுஃபியானுடைய செல்வத்தை கைப்பற்றுவதற்காக முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களை நோக்கி வருகிறார்கள். அல் ஹவுஸ், அல் ஹவுஸ், உதவி தேவை, உதவி தேவை என்று மக்கா முழுக்க அறிவிப்பு செய்கிறார். இதை கேள்விப்பட்ட உடன் மக்காவில் உள்ள எல்லா காஃபிர்களும், மக்காவை சுற்றியிருந்த எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோபப்படுகிறார்கள். இப்னு ஹதரமி என்ற ஒரு படைக்குழுவை முஹம்மது ரசூலுல்லாஹ் தடுத்ததை போன்று, அந்த வியாபார குழுவை தடுத்ததை போன்று எம்மையும் தடுத்து விடலாம் என்று எண்ணுகிறாரா? ஒருபோதும் அப்படி நடக்காது என்று மக்கா குறைசிகள் எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள். எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். குறைசிகளும் அங்கே சுற்றியிருந்த எல்லா மக்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்கிறார்கள். நாம் புறப்பட வேண்டும். முஹம்மது ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் அபு சுஃபியானை நெருங்க விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் தயாராகிறார்கள். யாரால் வர முடியவில்லையோ அவர் தனக்கு பதிலாக இன்னொருவரையாவது அனுப்புகிறார். அபூஜஹல் இந்த போரிலே, அபூ லஹப் இந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை. அபூ லஹப் கலந்து கொள்ளாமல் அவருக்கு பதிலாக தனக்கு கடன் கொடுக்க இருந்த ஒருவரை அழைத்து சொன்னார், நீ எனக்கு கடன் தர வேண்டும், அந்த கடனை நான் தள்ளுபடி செய்கிறேன், நீ செல் எனக்கு பதிலாக, அதுதான் உனக்கு பரிகாரம். அபூ லஹப் இல்லை அந்த போர்க்களத்தில். என எல்லா மக்கா குறைசிகளும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 1300 மேற்பட்ட நபர்களோடு அபூஜஹலுடைய தலைமையில் மக்காவில் இருந்து பத்ரை நோக்கி படை கிளம்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கிளம்பி வருகிறார்கள். அபு சுஃபியான், வேறு வழியை அடைந்தவர், தாங்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவுடன் மீண்டும் குறைசிகளுக்கு தகவல் அனுப்புகிறார், நீங்கள் எங்களை நோக்கி வர வேண்டாம், நாங்கள் பாதுகாப்போடு தான் இருக்கிறோம், நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று. அவருக்கு போர் நோக்கம் அல்ல, அவருக்கு சண்டை நோக்கம் அல்ல அபு சுஃபியானுக்கு, அவருக்கு நோக்கம் என்ன, பாதுகாப்பு தான். அது கிடைத்து விட்டது, நீங்கள் திரும்ப செல்லுங்கள் குறைஷிகளை. ஆனால் அபூஜகளுடைய தலைமையில் இருந்த அந்த குழு கொஞ்சம் முரண்பிடிக்கிறது. அபூஜகல் சொல்கிறான், முடியாது ஒருபோதும், எப்படியாவது முஹம்மதை நாம் பழி தீர்த்தே ஆக வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எமக்கு எதிராக கிளம்பிய அவரை நாம் வேறறுக்காமல் விடக்கூடாது. நாம் வேண்டுமென்றே பயணம் செய்வோம், 3 நாட்கள் அங்கே தங்குவோம், எம்முடைய நாம் கொண்டு சென்ற வாகனங்களை அறுத்து உண்போம், அங்கு இருக்கக்கூடிய மதுக்களை சாப்பிடுவோம், இசைகளை பாடுவோம், பெண்களை ஆட விடுவோம், நாம் வருவதை கொண்டாவது அவர்கள் பயந்து கொள்ளட்டும், நாம் சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி, இனிமேல் பொறுத்து இருக்க மாட்டோம், நீங்கள் எதிர்த்தால் நாங்களும் எதிர்க்க வருவோம் உங்களை விட அதிகமான எண்ணிக்கையோடு என்பதை உணர்த்துவதற்காக அபூஜகல் அந்த மக்களிடத்திலே பேசுகிறார். ஆனால் 1300 பேரில் 300 பேர் பனு ஜுஹ்ராவுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒருபோதும் இந்த போரில் கலந்து கொள்ள மாட்டோம். அபு சுஃபியானுடைய வியாபார குழுவை பாதுகாப்பதற்காகத்தான் கிளம்பினோம், எங்களுடைய செல்வமும் அதில் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டதற்கு பிறகு எதற்கு போர் என்று அந்த 300 பேர் அங்கிருந்து கிளம்பி செல்கிறார்கள். மீது எத்தனை பேர்? 1000 பேர். 1000க்கும் சொற்பமான மக்கள் மதீனாவை நோக்கி, யானி பத்ரை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி வரக்கூடிய வழியில் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். நாம் அபு சுஃபியானுடைய வியாபார குழுவை தடுப்பதற்காக செல்கிறோம், அபு சுஃபியான் நம்மை விட்டு தப்பித்து விட்டார். ஆனால் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை எமக்கு காத்திருக்கிறது. 1000 பேர்களோடு மிகப்பெரிய ஒரு படையோடு குறைஷிகள் எம்மை அழிக்க தாக்க வருகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்வதற்கு முற்படுகிறார்கள். ஒரு தலைவர் தன்னுடைய குழுவிடத்திலே ஆலோசனையை கேட்காமல் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை முன்னிறுத்தி கேட்கிறார்கள், என் தோழர்களே, இப்படி ஒரு நிலைமை, நாம் வந்தது படைக்குழுவை தடுப்பதற்காக, ஆனால் இது போராக மூழ்கிறது, என்ன செய்வோம்? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகள் சார்பாக முதல் முதலாக எழுந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம். அடுத்து உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்கள் பின்னால். மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகளை சார்ந்தவர், முஹாஜிர்களை சார்ந்தவர், அந்த நபித்தோழர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எப்படி எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அப்படி அழைத்துச் செல்லுங்கள், உங்களோடு நாங்கள் இருப்போம். ஒரு காலம் பனு இஸ்ரவேலர்கள் மூசாவிடத்திலே சொன்னதை போல நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களும் உங்களுடைய இறைவனும் போராடுங்கள், நாங்கள் இங்கேயே காத்திருக்கிறோம் என்று சொன்னதை போல நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களை அழைத்துச் செல்லுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் பயணியுங்கள், உங்களோடு நாங்களும் வருகிறோம். மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பேச்சை முடிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு முஹாஜிர்களை பற்றி கவலை கிடையாது. தன்னுடைய ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கிளம்பி இனம் தெரியாத ஒரு ஊரை நோக்கி பயணமானவர்கள். அவர்களை பற்றி கவலை அல்லாஹுடைய தூதருக்கு ஒருபோதும் இல்லை. அவர்களுக்கு குறித்த கவலை எல்லாம் அன்சாரிகளை குறித்துதான். நாம் அன்சாரிகளை அழைத்து வரவில்லை, எதை கூறி? போர் என்று கூறி. இந்த நேரத்தில் அன்சாரிகள் என்ன முடிவெடுப்பார்கள், மதீனாவாசிகள் என்ன முடிவெடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி அன்சாரிகளை நோக்கி தங்களுடைய பார்வையை செலுத்துகிறார்கள். இதை அறிந்த அன்சாரிகளின் தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத் யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண செய்திக்காக ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது, இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், இவருடைய மரணத்திற்காக ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது என்று எந்த நபித்தோழரை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களோ அந்த ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். தங்கத்தை விட மிக மிக உயர்ந்த உலோகத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் அது. ஸஅத் இப்னு முஆத் அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களிடமிருந்தா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் பதிலை? ரசூலல்லாஹ் சொன்னார்கள், ஆம், அல்லாஹுடைய தூதரே, உங்களை ஈமான் கொண்டோம், உங்களை உண்மைப்படுத்தினோம், நீங்கள் கொண்டு வந்த அத்துணை செய்திகளையும் உண்மை என்று ஹக்கென்று ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம், நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செவிமடுப்போம், கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை நீங்கள் எப்படி அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அப்படி அழைத்துச் செல்லுங்கள், நீங்கள் கடலில் நுழைந்து மூழ்கினாலும் நாங்கள் மூழ்க தயார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் யாரோடு உறவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு உறவை வைத்துக் கொள்கிறோம். யாரோடு உறவை துண்டியுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு உறவை துண்டிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய செல்வத்தில் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எடுத்துக் கொண்டதை விட நீங்கள் விட்டதுதான் எங்களுக்கு கவலைக்குரியது. எங்களுக்கு கவலைக்குரியது எது? நீங்கள் எதை விட்டீர்களோ அதுதான் கவலைக்குரியது. நீங்கள் அனைத்தையும் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்கே அழைத்து சென்றாலும், எந்த எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்றாலும் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இது போர் என்றாலும் நாங்கள் பொறுமையை கடைபிடிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த வாக்கில், அல்லாஹ்விற்கு கொடுக்கின்ற இந்த வாக்கில் நாங்கள் உண்மையாளராக இருப்போம். அல்லாஹ் எங்களை கொண்டு உங்களுடைய கண்களின் குளிர்ச்சியை ஏற்படுத்தட்டும். அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு புறப்படுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஸஅது முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மிகப்பெரிய வேகத்தை உருவாக்குகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த வார்த்தையின் மகிழ்ச்சியில் சீரு வ அபஷிரு, புறப்படுங்கள், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இரண்டில் ஒன்றை எனக்கு வாக்களிக்கிறார். என்ன இரண்டில் ஒன்று? ஒன்று வெற்றி, இல்லது சொர்க்கம். ஒன்று வெற்றி அல்லது ஷஹீத். ஒன்று வெற்றி பெறுவோம் அல்லது போராடி ஷஹீதாவோம், இரண்டும் வெற்றி தான். இந்த இரண்டு வெற்றியில் அல்லாஹ் ஒரு வெற்றியை எனக்கு வாக்களிக்கிறான். இந்த இடத்தில் பார்க்கிறேன் இன்ன இன்ன மனிதர் இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுவதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரின் வடிவமைப்பை அமைக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய தலைமையில் பொதுவான கொடி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தான் பொதுவான படையை வழிநடத்துபவர். முஹாஜிர் சார்பாக அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அன்சாரிகளின் தலைவராக ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 313 அல்லது 310 நபி தோழர்களை அழைத்துக் கொண்டு பத்ரை நோக்கி புறப்படுகிறார்கள். வரக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹ், செல்லக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷிகளுடைய நிலைமையை ஆராய்ந்து கொண்டே வருகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் தனியே பயணிக்கிறார்கள். வரக்கூடிய வழியில் ஒரு வயதானவரை சந்திக்கிறார்கள். அவரை பார்த்து கேட்கிறார்கள், இங்கே யாராவது வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? குறைசிகள் இந்த இடத்தை அடைந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் சொன்னார், நீங்கள் யார் முதலில் அதை சொல்லுங்கள், நான் அதற்கு பிறகு சொல்கிறேன் நான் யார் என்பதை, அங்கே படை வந்ததா இல்லையா என்பதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அவர் முதலாவதாக சொல்கிறார், ஆம், நாம் கேள்விப்பட்டேன், மதினாவில் இருந்து முஹம்மது ரசூலும் அவர்களுடைய நபித்தோழர்களும் கிளம்பி விட்டார்கள் என்று அந்த செய்தி அந்த நாளில் உண்மை என்றால் இந்த நேரத்தில் அவர்கள் இங்கே வந்திருக்க வேண்டும். படை வந்துவிட்டது. குரேஷிகள் அபூஜகருடைய தலைமையில் கிளம்பியதை நான் கேள்விப்பட்டேன். அந்த நாள் அந்த செய்தி உண்மை என்றால் அவர்களும் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்க வேண்டும். அந்த செய்தியும் உண்மையாகிவிட்டது. இப்ப குரேஷி படையும் முஸ்லிம் படையும் பத்ரை நோக்கி வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிந்தவுடன் கிளம்பி செல்கிறார்கள். அந்த வயதானவர் கேட்கிறார், நான் யார் என்பதை, நான் செய்தியை சொல்லிவிட்டேன், நீங்கள் யார் என்பதை சொல்லவே இல்லையே, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், யார் படையை சார்ந்தவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு மின் மா, நாங்கள் தண்ணீரிலிருந்து வந்தோம். மனிதன் இதிலிருந்து வந்தார், தண்ணீரிலிருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல்கிறார்கள் பொய்க்கு பதிலாக. ஏன்? போருடைய தந்திரம் அது. உண்மையை அந்த நேரத்தில் சொன்னால் இவர் அந்த படைக்கு செய்தி அறிவித்து விடலாம். தந்திரத்திற்காக உண்மையை சொன்னார்கள் அந்த பதிலுக்கு ஏற்றவாறு. இதை தௌரியா என்று சொல்லுவார்கள் அரபியில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை முற்படுத்துகிறார்கள். அலி பின் அபி தாலிப், ஜுபைர் பின் அவ்வாம், ஸஅத் பின் அபி வக்காஸ் மூன்று நபி தோழர்களையும் அனுப்பி குரைஷிகளுடைய படை வலிமையை தெரிந்து வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். இந்த மூன்று பேரும் செல்லக்கூடிய வழியில் இரண்டு வாலிபர்கள், மக்காவாசிகள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்களை சிறைபிடித்து அடிக்கிறார்கள். நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள் என்று அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அவர்கள் உண்மையை சொல்கிறார்கள், நாங்கள் குரேஷிகளிடமிருந்து வந்தவர்கள், அதாவது அபு சுஃபியானுடைய படையிலிருந்து வந்தவர்கள் என்று. மீண்டும் அடிக்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்கிறார்கள், நாங்கள் அபு ஜஹலுடைய படையிலிருந்து வந்தோம் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவரை அழைத்து வருகிறார்கள். அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீங்கள் யார், உங்களுடைய படையுடைய எண்ணிக்கை என்ன என்று. அந்த மனிதர் சொன்னால் சொல்ல முடியாது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படி என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை நீங்கள் அறுக்கிறீர்கள்? அவர் சொன்னார் 9 அல்லது 10 ஒட்டகங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிட்டார்கள். அப்படி என்றால் குரைஷி படையுடைய எண்ணிக்கை 900 இருந்து 1000 என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: இந்த கூட்டம், அதாவது இந்த முஸ்லிம்கள் கூட்டம், இந்த சஹாபாக்கள், இந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டால் உன்னை இந்த பூமியில் வணங்குவதற்கு வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த போரில் நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்று என்று அல்லாஹுவை அழைக்கிறார்கள். முஷ்ரிக்குகளை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அனுபவிக்கும் போது ஓர் நபித்தோழர் மட்டும் ஒரு வரிசையை விட்டு முன்னால் வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருந்த அந்த கம்பை கொண்டு அவரை குத்தி உள்ளே அனுப்புகிறார்கள். இஸ்தௌ யா சவாத், சவாதே, வரிசையை சரிபடுத்து. சவாத், சவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் தொல்லை கொடுத்து விட்டீர்கள், நான் பழி தீர்த்தே ஆக வேண்டும். சவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய ஆடையை உயர்த்துகிறார்கள். சவாதை, பழிதீர்த்துக் கொள் என்று. சவாத் கையில் வைத்திருந்த அந்த குச்சியை தூக்கி எறிந்து அல்லாஹுடைய தூதரை கட்டி அணைக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், சவாதை ஏன் இப்படி செய்கிறாய்? அல்லாஹுடைய தூதரை, இதோ பாருங்கள் போர்க்களம், இதற்கு பிறகு இந்த போர்க்களத்தை விட்டு நாங்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு உங்களை பார்ப்போமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய உயிர் திரும்பி வருமா இல்லையா என்று தெரியாது. என் உயிர் பிரிவதற்கு முன்னால் இந்த பூமியில் நான் தொட்ட கடைசி தோலாக, உடம்பாக உங்களுடைய உடம்பு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செயல் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் ஆச்சரியப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள், உறுதியாக இருங்கள், ஒன்றாக சேர்ந்து போராடுங்கள், அம்புகளை குறிபாத்தி எறியுங்கள், உங்களுடைய வாள்கள் திரும்ப வந்துவிடக் கூடாது. குறைசிகளுடைய தலையை பதம் பார்க்காமல் போரிலே ஒரு தலைவர் செய்யக்கூடிய இயற்கையான அறிவுரையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்டு பின்னால் அமைக்கப்பட்ட பரணில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அமர்ந்து கொள்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் சில தோழர்களோடு அந்த பரணை பாதுகாப்பதற்காக நிற்கிறார்கள். போர் ஆரம்பமாகிறது. குறைஷிகள் மூன்று பேர் முதலில் வருகிறார்கள். உத்பா, ஷைபா, வலித், மிகப்பெரிய குறைஷிகளின் தலைவர்கள். இந்த மூன்று பேரும் வந்து அழைக்கிறார்கள், வாருங்கள் முன்னே போரை ஆரம்பிப்போம் என்று. மூன்று அன்சாரி தோழர்கள் எழுந்து முன்னே செல்கிறார்கள். அந்த மூன்று பேரையும் பார்த்தவுடன் அந்த குறைஷி தலைவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அன்சாரிகள், உங்களோடு எங்களுக்கு பகை கிடையாது, எங்களுடைய ஊரை விட்டு ஓடி வந்த அவர்களை திருப்பி அனுப்புங்கள் எங்களிடத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் குறைஷ் குடும்பத்திலிருந்து மூன்று பேரை அனுப்புகிறார்கள். கும் யா ஹம்சா, கும் யா உபைதா, கும் யா அலி. மூன்று பேரை, மூன்று நபி தோழர்களை அனுப்புகிறார்கள். அலி ரழியல்லாஹு அன் ஹம்சா உபைதா ரழியல்லாஹு அன்ஹுமா. அலி இப்னு அபி தாலிப், வலித் இப்னு உத்பா அவரை நேரடியாக மோதுகிறார்கள், அவரை கொலை செய்கிறார்கள். ஹம்சா ஷைபாவோடு நேரடியாக மோதிடுகிறார்கள், அவரை கொலை செய்கிறார்கள். உபைதா ரழியல்லாஹு அன் உத்பாவோடு மோதுகிறார்கள். இருவருக்கும், உத்பா அவர்களுக்கும் உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் காயம் ஏற்படுகிறது. அந்த சண்டையில் ஹம்சா அவர்களும் அலி அவர்களும் உத்பாவை கொலை செய்து உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி வருகிறார்கள் காயத்தோடு. இது நடந்தவுடன் போர் ஆரம்பமாகிறது. 313 நபித்தோழர்களும் ஆயிரம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகளும் ஒன்றோடு ஒன்றாக மோதுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக மீண்டும் கரத்தை உயர்த்தினார்கள். யா அல்லாஹ், வெற்றியை கொடு. யா அல்லாஹ், நீ வாக்களித்ததை நிறைவேற்ற. யா அல்லாஹ், இந்த கூட்டம் அழிந்து விட்டால், இந்த இஸ்லாமை பின்பற்றக்கூடிய கூட்டம் அழிந்து விட்டால், இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு இதற்கு பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள். கரத்தை உயர்த்துகிறார்கள். தங்களுடைய கரம் முழுவதும் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கரத்தை உயர்த்தியவுடன் அவர்களுடைய மேலே போட்டிருந்த ஆடை கொஞ்சம் கீழே சரிகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுந்தவர்களாக அந்த ஆடையை மீண்டும் தோளின் மேலே போட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, போதும், அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு நிச்சயம் செவி சாய்ப்பான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியே தீருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த கரத்தை கீழே போட்டவுடன் சொன்னார்கள், அபுஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரே, நற்செய்தியை பெற்றுக்கொள், இதோ ஜிப்ரீல் தன்னுடைய வாகனத்தில் புழுதிகளை கிளப்பிக் கொண்டு இந்த பதரை நோக்கி வருகிறார். சுப்ஹானல்லாஹ், ஒட்டுமொத்த அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மலக்குகளில் ஆயிரம் மலக்குமார்கள் இந்த பதருடைய போர்க்களத்தை நோக்கி கிளம்பி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸயுஹ்ஸமுல் ஜம்உ வயுவல்லூனத் துபுர், இந்த கூட்டம் சிதறடிக்கப்படும், இவர்கள் புறமுகுது காட்டி ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கீழே இருந்த மண்ணை எடுத்து, ஷாஹத்தில் வுஜூஹ், இவர்களுடைய முகங்கள் எல்லாம் மண்படியட்டும் என்று தூக்கி எறிகிறார்கள். எல்லோருடைய முகங்களிலும் மண்படுகிறது காஃபிர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி பின் அபி தாலிப், அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களோடு ஒருவரோடு ஜிப்ரீல் இருக்கிறார், உங்களில் ஒருவரோடு மீகாயில் இருக்கிறார். அல்லாஹு அக்பர், மலக்குகளின் பெரும் தலைவர்கள் பத்ருடைய களத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குறிப்பான பெரும் கண்ணியத்திற்குரிய மலக்குமார்கள், மூன்றாவது வானத்துடைய வலக்குமார்களில் பெரும்பான்மையான மலக்குமார்கள் பத்ருடைய களத்தில். சஹாபாக்களுக்கோ ஆச்சரியம், என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வாள்களை ஓங்குவதற்கு முன்னால் காஃபிர்களுடைய தலைகள் உருண்டோடுகிறது, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சல்லடையாக்கப்படுகிறது. இதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய உதவி உங்களை நோக்கி வந்துவிட்டது, உறுதியோடு நீங்கள் போராடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை வேகப்படுத்துகிறார்கள். முஹம்மதின் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த போர்க்களத்திலே ஒருவர் கொல்லப்பட்டார், அவரை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிச்சே தீருவான். உடனே உமைர் இப்னு ஹுமாம் ரழியல்லாஹு அன் அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன சொன்னீர்கள்? இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் இப்னு ஹுமாம் அவர்களிடத்திலே இதை சொன்னவுடன் உமைர் இப்னு ஹுமாம் ஹுமைம் ரழியல்லாஹு அன் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பஹ் பஹ், ஆச்சரியத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் இப்படி சொல்கிறார் உமைரே? அல்லாஹுடைய தூதரிடத்தில் உமர் அவர்கள் சொன்னார்கள், யார் உமேரே, அல்லாஹுடைய தூதரே, இல்லா ரஜா அச்சனூனமின் அஹ்லிஹா, அதற்கு நான் உரித்தவனாக ஆக வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன். சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்பதை ஆதரவு அளித்து ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னக்கு மின் அஹ்லிஹா, உமேரே நீ அதை சார்ந்தவன் தான். எதை சார்ந்தவன்? சொர்க்கத்தை சார்ந்தவன். உமேர் இப்னுல் ஹுமாம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கையிலே பேரித்தம்பளத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியை சொன்னவுடன் அதை தூக்கி எறிந்து சொன்னார், இந்த பேரித்தம் பழத்தை நான் சாப்பிட்டு முடிக்கும் இந்த நேரத்தில் இந்த பூமியில் வாழ்வதை மிக நீளமாக கருதுகிறேன் என்று கூறி அதை தூக்கி எறிந்தார். போரிலே கலந்து கொண்டார், ஷஹீதானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேகத்தோடு இந்த போரிலே போர் செய்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக ரசூலுல்லாஹி நான் பார்த்தேன். ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ் தான் எதிரிகளுக்கு மிக எச்சரிக்கை உடையவராக இந்த போர்க்களத்திலே தெரிந்தார்கள். அதே வேளையில் ரசூலுல்லாஹை இந்த போர்க்களத்திலே மூன்று முறை பார்த்தேன். சுஜூதில் அவர்கள் இருந்த நிலைமையை அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி மலக்குகளுடைய சூழலால் அல்லாஹுடைய உதவியால் முழுவதும் இந்த போர்க்களம் சூழப்பட்டு 313 நபித்தோழர்களோடு மலக்குகள் போராடுகிறார்கள். எதிரிகளுடைய பெரும் தலைவர்கள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு தன்னை கொடுமைப்படுத்திய அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக தன் நெஞ்சின் மீது பாறையை வைத்து அமுக்கி, பிலாலே இதை விட்டால் உன்னை இந்த வேதலில் இருந்து விடுதலை செய்வேன் என்று யாரை பார்த்து, பிலால் அவர்களை பார்த்து எந்த ஒருவன் சொன்னாரோ, உமையா இப்னு ஹலஃப் அவரை கொலை செய்வதற்காக முற்பட்டு உமையாவை பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பதிலுடைய போர்க்களத்தில் கொலை செய்கிறார்கள். ஃபிரௌன் ஹாதிஹி உம்மா, யார் இந்த உம்மத்துடைய ஃபிரௌன்? அபூஜஹல் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த போரில் நாங்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வலப்புறமும் இடதுபுறமும் சில வாலிபர்கள், சிறிய வயதை உடைய அந்த வாலிபர்கள் நின்றார்கள். அவர்கள் என்னை அழைத்தார்கள், யம் யம் ஐன அபூஜஹல், அபூஜஹல் எங்கே இருக்கிறான்? அப்போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த இருவரையும் வயதில் குறைவானவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏன் அபூஜஹலை தேடுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், அன்னஹு யஸ்புரு ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறாராம். அவரை நாங்கள் சந்தித்தால் அவர் உயிரை நாங்கள் எடுக்கும் வரை அவரோடு நாங்கள் போராடுவோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இருவருடைய அந்த பேச்சு எங்களை ஆச்சரியப்படுத்தியது. அபூஜகலை பார்த்தவுடன் சொன்னேன், இவர்தான் நீங்கள் தேடக்கூடிய அபூஜகல். அந்த இரண்டு தோழர்களும் அந்த இரண்டு வயதில் குறைவானவர்களும் அபூஜகலை முன்னோக்கி சென்றார்கள். அபூஜகலோடு போரிட்டார்கள், சண்டையிட்டார்கள், அபூஜகலை வெட்டி வீசினார்கள். முஆத் முஆவித் ரழியல்லாஹு அன்ஹுமா அபூஜகல் கொல்லப்பட்டான். உத்பா ஷைபா வலித் இப்னு உத்பா என குரைஷிகளுடைய பெரும் தலைவர்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குரைஷிகள் என்ன செய்வதென்று அறியாமல் புறமுகுது காட்டி ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஷைத்தான் ஒரு நபித்தோழருடைய உருவத்தில், குறைஷ் நபித்தோழராக மாறிய ஒரு மனிதனுடைய உருவத்தில் வந்து அந்த போர்க்களத்திலே கூச்சலிட்டு அவனும் புறமுகுது காட்டி ஓடினான். குறைஷிகள் எல்லோரும் தோல்வியை உணர்ந்து அந்த பதிலுடைய களத்தில் இருந்து அப்புறமாகிறார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு பெரும் எண்ணிக்கையுடைய படை அங்கே தோல்வியை உணர்ந்து திரும்பி செல்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 குறைஷிகளை சிறைபிடிக்கிறார்கள். 70 குறைஷிகள், குறைஷி பெரும் தலைவர்கள் அந்த போரில் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் சார்பாக 14 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பத்ருடைய போர்க்களம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக, முதல் வெற்றியாக, ஒரு முதல் சத்தியத்தை உணர்த்தக்கூடிய வெற்றியாக முடிகிறது. குறைஷிகளுக்கு, காஃபிர்களுக்கு எழுந்திருக்க முடியாத மிகப்பெரிய தோல்வியாக முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் முடிந்தவுடன் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய குடும்பத்தார்களில் மிக கெட்டவர்கள். நான் நபியாக இருந்து என்னை பொய்ப்பித்தீர்கள், ஆனால் இந்த மக்களோ என்னை உண்மை என்று சொன்னார்கள். நீங்கள் என்னுடைய குடும்பத்தாராக இருந்தும் என்னை கைவிட்டீர்கள், இந்த மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷிகளுடைய அந்த காஃபிர்களுடைய உடம்புகள் ஒன்று சேர்ந்த இடத்தை நோக்கி வந்து சொன்னார்கள், ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைத்து, அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அங்கே இருந்த நபிச்சூர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் இறந்து விட்டார்களே, அவர்கள் எப்படி செவிமடுப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்திலே அல்லாஹ் நான் சொன்னதை அவர்களுக்கு செவிமடுக்க வைப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி முஃமின்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய உதவியாக அல்லாஹ் இந்த போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான், காஃபிர்களுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் தோல்வியை கொடுக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் கூறியதாக சொன்னார்கள், எல்லா நபித்தோழர்களுக்கும் பத்ருடைய போர்க்களத்திலே கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டாரோ அவர் ஒருபோதும் நரகத்தில் நுழைய மாட்டார். இப்படி சுப செய்திகளோடு வெற்றியோடு மதினாவை நோக்கி சஹாபாக்கள் திரும்பிச் செல்கிறார்கள். மக்காவை நோக்கி குறைஷி படை திரும்ப செல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மிக சுருக்கமாக பத்ருடைய போர்க்களத்துடைய வரலாறு எமக்கு நினைவு காட்டப்பட்டது. இந்த போர்க்களம் தரக்கூடிய பாடம், ஈமானில் உறுதியாக இருந்தால், அல்லாஹுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால், அல்லாஹுடைய அச்சத்தில் உறுதியாக இருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், எந்த நிலைமை வந்தாலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்பதில் உறுதியாக இருந்தால், இந்த உலகத்தில் யாரும் முஸ்லிம்களை மிகைக்க முடியாது. எண்ணிக்கையெல்லாம் அல்லாஹ்விற்கு கணக்கே கிடையாது. உலகத்தில் முதல் தரமாக நீங்கள் இருந்தாலும் அல்லாஹ் எண்ணிக்கையை பார்ப்பதில்லை. அல்லாஹ் அந்த எண்ணிக்கை சுமக்கக்கூடிய ஈமானைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். பத்ருடைய போர்க்களத்தில் சொற்பமானவர்கள் தான் முஸ்லிம்கள். உஹதுடைய போர்க்களத்தில் எண்ணிக்கை அதிகம், இன்னும் பல போர்க்களங்களில் எண்ணிக்கை அதிகம். ஆனால் அந்த போர்க்களத்தில் நடந்த சில தவறுகள் அந்த போர்க்களத்தில் தோல்வியின் விளிம்பிற்கு முஸ்லிம்களை அழைத்து சென்றது. எண்ணிக்கை ஒருபோதும் அல்லாஹ்விற்கு முக்கியம் அல்ல, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய குழு அல்லாஹ்விற்காக முயற்சித்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழுவில் அவனுடைய உதவியை அல்லாஹ் செலுத்தினால் உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்யலாம். ஆனால் உலகம் முழுக்க முஸ்லிம்கள் பரவி இருந்தாலும் ஈமான் இல்லை என்றால் இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் நம்முடைய நிலைமை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், எதிரிகள் உணவின் விரிப்பை நோக்கி, பசித்தவர்கள் உணவின் விரிப்பை நோக்கி பாய்வதை போன்று எதிரிகள் இந்த சமூகத்தின் மீது பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாளில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையுடையவர்களாக வாழ்வோமா? சொன்னார்கள், இல்லை, நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள். ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். என்ன அர்த்தம்? அதன் எண்ணிக்கை அதிகம், கணக்கிட முடியாது. ஆனால் அதுக்கு மதிப்பு கிடையாது, அந்த நுரைக்கு மதிப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து, எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹனை சாட்டுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமன் வஹனு யா ரசூல் அல்லாஹ், வஹன் என்றால் என்ன? ஹப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை. இதனால் அல்லாஹ் உங்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கூட இன்று கண்ணியம் இல்லை. சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கூட கண்ணியம் கிடையாது. முஸ்லிம் சமூகமே அல்லாஹ் பாதுகாப்பானாக, கண்ணியத்தை இழந்து ஒரு அற்ப பொருளாக உலகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒரு மதிப்போடு தான் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக நிலவரம் அது எமக்கு தெரியும். இந்த சமூகம் தன்னை தன் நிலைமையில் சீர்படுத்த வேண்டுமென்றால் ஒரு கூட்டம் இந்த சமூகத்தில் உருவாகியே தீர வேண்டும். பத அல் இஸ்லாமு கரீபன் ஃபதூபாலில் உறவா, இந்த இஸ்லாம் கரீபுடைய நிலைமையில் இருந்து தோன்றியது, ஒன்றுமே இல்லாமல் தோன்றியது, யாரும் இல்லை ரசூலுல்லாஹ் அழைக்கும் பொழுது. அது போலவே இந்த இஸ்லாம் மீண்டும் திரும்பும். அந்த உறவாக்களுக்கு நற்செய்தி உண்டு. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள், யார் அந்த உறவாக்கள், எப்படி இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்தது போல மீண்டும் திரும்பும், ஏன் அந்த உறவாக்களுக்கு அப்படி திரும்பும் பொழுதும் நற்செய்தி, எப்படி இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் மேலே வளர்ந்ததோ அது போன்று ஒரு நாள் அது கீழே செல்லும். இந்த இறை நம்பிக்கையும் இந்த ஈமான முஸ்லிம்கள் மத்தியிலே குறைந்து கொண்டே வரும் அந்த காலம் இது. அந்த நேரத்திலே உரபாக்கள் என்ற ஒரு கூட்டம் இந்த சமூகத்தை மேலே மீண்டும் அழைத்து செல்வார்கள். அதற்குத்தான் சொன்னார்கள், அந்த உரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் சீர்கட்டிருக்கும் பொழுது இவர்கள் மக்களை சீர்படுத்துவார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு

செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை, அவ்வளவுதான். அல்லாஹ் அந்த கடமையில் ஒரு காலம் பின்வாங்க மாட்டான். அந்த உதவி கிடைக்கவில்லை என்றால் நாம் நம்மை எண்ணிக்கொள்ள வேண்டும், முஃமின்களாக நாம் வாழவில்லை என்று. அதான் அதற்குரிய பதில். அல்லாஹ் ஒருபோதும் ஒரு சமூகத்திற்கு ஒரு காலம் அல்ல அநீதமளிக்க மாட்டான், அவர்கள் அவர்களை மாற்றிக்கொண்ட காரணத்தாலே தவிர. அல்லாஹ் ஒரு சமூகத்தை மாற்றுவதில்லை, அவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ளாதவரை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. எமது சமூகத்தின் மத்தியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களின் உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. பிரிவுகளை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றுமையின் பாதையை இந்த சமூகத்திலே அழைத்து வருவானாக. அல்லாஹ் பதிலுடைய போர்க்களத்தில் எப்படி முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு இன்றைய நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்வானாக. ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கரமேந்தி கேளுங்கள். நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் இல்லை. இந்த நாடு அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நம்மை பாதுகாப்போடு வைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை மிகப்பெரிய கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான். ஈமானி வெளிப்படுத்தி சுதந்திரத்தோடு இந்த மார்க்கத்தை பேசக்கூடிய ஒரு இடத்தில் அல்லாஹ் அந்த சூழலில் எம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த நாட்டின் அரசர்களை அதனால் சீர்படுத்தட்டும். ஆனால் பெரும்பான்மையான உலக நாடுகளில் முஸ்லிம்களின் நிலைமை அது அல்ல. ரமதான் நேரத்தில் நினையுங்கள். இதை இந்த பதிலுடைய போர்க்களத்தின் பாடத்தில் அதை நினையுங்கள். உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லிம்கள் அகதிகளாக வாழ்கிறார்கள். தங்களுடைய நாட்டை விட்டு வேறு நாட்டை சென்று தெருக்களிலும் உணவிற்கும் வழி இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்னும் சில நாடுகளில் அகதிகளாக சென்ற முஸ்லிம் பெண்கள் விபச்சாரம் செய்து தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறார்கள். வழி இல்லை. சஹர் கிடையாது, இஃப்தார் கிடையாது அவர்களுக்கு. அன்றாட வழிக்கு என்ன தெரியாமல், நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் உலகத்தில் பல முஸ்லிம்கள் வாழும் பொழுது நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அல்லாஹ்மை வைத்திருப்பதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அந்த முஸ்லிம்களை உங்களுடைய பிரார்த்தனையில் நினைவு கூறுங்கள். இதோ உங்களுக்கு முன்னால் இறுதி 10 இரவுகள். அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு அது. ரமதானை அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. அதிலும் இந்த இறுதி 10 ரமதானில் அடைய அல்லாஹ் கொடுப்பது அல்லாஹ் கொடுக்கின்ற நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பு. அறிந்து கொள்ளுங்கள், இது இறுதி வாய்ப்பாக கூட இருக்கலாம். அடுத்த ஆண்டு இந்த ரமதானில் இறுதி 10 அடைவதற்கு முன்னால் நான் இருப்பேனா நீங்கள் இருப்பீர்களா என்று யாரும் சொல்ல முடியாது. ரமதானில் ஒரு நொடியை அவன் மீனாக்கிவிட்டால் 1000 ஆண்டுகளை அவன் செலவழித்தாலும் இந்த ஒரு நொடியின் கூலியை அடைய முடியாது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ரமதான் அவ்வளவு கண்ணியமிக்க மாதம். அதுவும் இந்த இறுதி 10 இரவுகள் அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு கண்ணியமிக்க இரவுகள், அவ்வளவு போற்றப்பட வேண்டிய நாட்கள் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் முழுக்க இபாதத், வேற எந்த பணியும் கிடையாது. தன் மனைவியோடு சேர்வதற்கு இரவிலே ஹலாலாக இருந்தாலும் மனைவிமார்களை விட்டும் விலகி அல்லாஹ்வுடைய தூதரி அத்திகாஃபில் இருப்பார்கள். ஏன்? அதற்குரிய நாள். இந்த 10 இரவுகள் அல்லாஹ் எமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு. இதை பயன்படுத்தியவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் நன்மையிலிருந்து தூரமானவன் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமாவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். அந்த நாளிலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த ஒரு இரவில் அந்த இரவுடைய கண்ணியம் 1000 மாதங்களை விட சிறந்தது. அதன் நன்மையிலிருந்து தூரமாவவன் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமாவான். என்று பெயர் வந்ததற்கு இந்த இரவுக்கு ஒரு காரணம், கதிர் என்றால் நெருக்கம். இந்த பூமி முழுக்க மலக்குகளுடைய வருகையால் நெருக்கமாக இருக்கும். அந்த இரவில் ஜிப்ரீல் வகை கொடுக்க வருவதற்காக வருகின்ற ஜிப்ரீல் அந்த இரவில் இறங்கி வருவார் பூமிக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவில் அவன் நாடியவர்களை மன்னிப்பான், அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். அழைப்பவர்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இருப்பதோ 10 நாட்கள். இது வாழ்வின் இறுதி 10 நாளாக கூட இருக்கலாம். நாம் சந்திக்கக்கூடிய ரமதானில் அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்கள்.
ஒட்டுமொத்த சமூகத்தின் நிலைமையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு இந்த சமூகத்தின் வெற்றிக்காக ஒற்றுமைக்காக அல்லாஹ்

0: உள்ளத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவை அடைவதற்கும் இந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கும் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹுவை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. ரமதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும். அல்லாஹுடைய தூதர் ஆமீன் என்று ஜிப்ரீல் அவர்களுடைய இந்த பிரார்த்தனைக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ரமதான் மாதத்தில் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரமதானில் அல்லாஹ் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான். வதாலிக ஃபி குல்லி லைலா, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரவுகளை பயன்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய ஈமானை பலப்படுத்தட்டும். இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன். ஒரு சிறிய அழைப்பை ஏற்று திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்விற்கு இவ்வளவு மக்கள் வருகை தந்ததற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் எல்லோர்களுக்கும் இந்த முயற்சியை அல்லாஹ் முழுமையாக்கி இதை அங்கீகரிப்பானாக. ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன். பாரக் அல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
3: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலிருந்து சகோதரர் ஃபாரூக் அவர்கள் எங்களுக்காக இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள்.
4: من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعوا ربكم تضرعا وخفيا، وقال النبي صلى الله عليه وسلم لا ينفع حذر من قدر، ولكن الدعاء ينفع مما ينزل ومما لم ينزل، أو كما قال عليه الصلاة والسلام. கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, மனிதன் மிக அதிகமாக தேவையுள்ளவன். திருமறை பல இடங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோருமே.
3: தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி
0: சிந்தனை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் ஒருவர் இரு சாரார்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கற்பனையாக நினைத்து சில பொய்களை சொல்வாரோ அது பொய்யாக கருதப்பட மாட்டாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் பிரிந்திருப்பவர்களை, பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு இவ்வாறான பொய்களை சொல்லி நாம் அவர்களை சேர்த்து வைப்போம். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைப்பது, ஒரு உறவை சேர்த்து வைப்பது மிக பெரும் நன்மையான காரியமாகும். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
0: சிந்தனை. ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
3: muslimvanoli.com.
4: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
5: ரப்புடைய அத்தாட்சிகளை கண்ணால் பார்க்கணும். நீங்க குர்ஆனில் ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாயம் பார்ப்பீங்க, சூரா மரியம். சூரா மரியம் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் அந்த சூராவை படிச்சுட்டாங்கன்னா அழுவாங்க அவங்க. ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த அளவுக்கு ஷிலாகித்து உலகத்தில் யாரும் சொல்ல இயலாது. அரபிகள் கூட, யார் அரபிகள் எதை நோண்டுவாங்க, அரபி அஜமின்னு பேசுவாங்க. அது என்ன, எங்கள் அரபி பெண் கிடைக்கலையா, மரியம் தான் கிடைச்சாங்கன்னு கேட்கல. ஏன் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அப்படி அந்த அளவுக்கு அவங்களுடைய பத்தினி தன்மையை சொல்லி காட்டுகிறான் அந்த சூராவில். ஆச்சரியம் நீங்க பாப்பீங்க, சூராவை பரட்டி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஓதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் பாப்பீங்க. அங்க நபிமார்கள் தன்னுடைய ரப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் ரஹ்மான் என்று தான் சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து மரியா சூரா மரியத்தை ஓதி பார்த்தீங்கன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவர் வாழ்க்கையில் நடந்த பெரிய பிரச்சனை, அவருக்கு புள்ளை இல்லை, அவர் ரஹ்மான் என்று தான் சொல்லுவார். புள்ளை இல்லாமல் ரப்பு சோதிக்கிற நேரம் என் ரப்பு இறக்கமானவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுக்குள்ள போயிட்டாங்க, புள்ளைய பெத்தெடுத்துட்டாங்க, ஊருக்கு வர முடிஞ்ச ஊருக்கு வந்தா பிரச்சனை ஆயிரும். என்னப்ப வாப்பை இல்லாமல் புள்ளைய கொண்டாந்துருக்கிறான், காரி முகத்துல துப்பிடுவாங்க அவங்க. அதை சொல்றாங்க அல்லாவுட்டு யாருலா மித்து கபுல ஹாசா, இது நடக்க முன்னாடி நான் மௌத்தா பேரணும், நசியம் மன்சியா, என் பேர் இவங்க மறந்துடும். மரியம் என்று ஒரு ஆள் வாழ்ந்தாங்கன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. இந்த புள்ளைய பெத்தெடுத்துன பிரசவத்தாயிடக்கூடாதா யாருலா, எதுக்கு பிரசவ வேதனைக்கா மௌத்தா இருக்கூடாது அப்படின்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் இது நடக்க முன்னாடி, இது நடக்க முன்னாடி புள்ளையோட போற நேரம் ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி காரி துப்பி, இதுக்கா ஓடினீங்க, பாஞ்சு ஓடினீங்களா, இவ்வளவு நாள பள்ளியில காணலையே, உங்க வாப்ப யாரு, உம்மா யாரு, எப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு வரீங்க. இத ஒரு பெண் தாங்க மாட்டா, தாங்கவே மாட்டா. அவ போய் பாப்பா கணவர் இல்லாமல் பிள்ளை ஈண்டெடுக்கிற அந்த அதிசய நேரம், இதெல்லாம் நடக்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும், ரப்போட கோபம் வருமா. சில வேலை இன்னைக்கு சில வீட்டில் பார்க்குறோம் புள்ள மவுத்தாயிரும், சில பொம்பளை சொல்ல அல்லா கண்ணில் அவனுக்கு நவுசு பில்லா அல்லா பாதுகாக்கணும், ரப்புக்கு திட்டார்கள். எங்க எங்க சில பேர் அப்படி பேசுறாங்க, எங்க வீட்டை தாண்டி வேற இல்லையா, எங்களை இவ்வளோ வேதனைப்படுத்தி ஏன் பார்க்குறாங்க, சஹஃபுருல்லா அப்படி பேசுறார்கள். ரப்புடைய அத்தாட்சிகளை கண்டவர்கள் தான் துடியாக துடிக்கிற நேரம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மெல்ல மெல்ல புள்ளி எடுத்துட்டு வர்றாங்க. ஊர் என்ன பண்ண நினைக்கிறீங்க, உங்கள் ஊரில் ஒரு பத்தினி பொம்பளை இருந்தான்னு வைங்க, அவள் திருமணம் முடிக்கல காட்டுக்குள்ளே போயிட்டா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி புள்ளையோட வந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க. அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மரியம் என்ன வேலை பண்ணிட்டு வந்த, உன் வாப்பா யார் தெரியுமா, உன் உம்மா யார் தெரியுமா, யா உத்த ஹாரூன், ஹாரூன் சகோதரி, அந்த அளவுக்கு சிலாகிச்சு பேசுற, நீ இப்படி பண்ணிட்டியே, உங்கள் உம்மா வாப்பா செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியேன்னு கேட்குற நேரம் அவன் நோம்பு பிடிச்சிருந்தா பேச இயலாது. புள்ளியோட கேளுங்க, புள்ளியோட கேளுங்க, அவங்க கேட்கறாங்க காலு கைஃபோ நுக்கல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா, என்ன சொல்றீங்க, இந்த கை குழந்தையோட நாங்க பேசுறதா, நீ பேசு. அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா, மாதிரி நீங்க பேசணும், அதனால புள்ளியை காட்டுறது, கைஃபோ நுக்கல்லிமு, நாங்க எப்படி பேசுவோம் அந்த புள்ளியோட, இப்படி கை குழந்தையோட. இதெல்லாம் நடக்கிற நேரம் மூத்துல காரி துப்புற மாதிரி இருக்குதா, அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வார்த்தை ரஹ்மான் தான் சொல்றாங்க. மாறி நேரத்தில் நீ இறக்கமானவையா? இந்த வேதனையில் அவர்கள் ரஹ்மான் சொன்னது எல்லாம் சொல்லி காட்டும். அடுத்த ஸ்டோரி வரும், இப்ராஹிம் நபி. அவர் யாரு? அடுத்து சூரா மரியத்தில் இப்ராஹிம் தகராறு. அந்த நேரத்தில் யாபத்தி யாபத்தி யாபத்தி யாபத்தி, என் வாப்பாவே அருமை வாப்பாவே அருமை வாப்பாவே. அவர் யாப்புனையும் சொல்லலை, என் அருமை மகனு சொல்லலை. இவர் யாபத்தி யாபத்தி என்று சொல்கிற நேரம் எல்லாம் பாப்பாவுக்கு மானுக்கு ஒரு சின்ன இது வருவது. ஏன் பாப்பா இதை வணங்குறீங்க? இந்த சைத்தானையை வணங்குறீங்க. லிமத்த அபுது சைத்தான் மாலா எஸ்மு ஒலாயு புசிறு ஒலாயு குண்டியான் கஷையா சொல்லிட்டே போறாரு. ஆனா இந்த டைம்ல அவர் ரஹ்மான்றார், பாப்பா வீட்டை விட்டு போக சொல்ல இல்லம் தந்தையில் அர்ஜுமன் கவசூர் நீ மலியா கல்லால இறஞ்சு கொள்வோம் ஓடி இங்க இருந்து என்ன பேசுறேன் என்று கேட்கிற நேரம் அவர் சொல்றாரு, ரஹ்மான்ற நான் மன்னிப்பு கேட்பேன், உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன். அதாவது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப திரும்ப நபிமார்கள் தன்னுடைய வேதனையான நாட்களை கழிக்கிற நேரம். ஒரு வாப்பா கதவை தொடர்ந்து வெளியே போன்று காலால உதஞ்ச ஒரு மகனுக்கு அந்த நேரம் ரஹ்மான பார்த்து, எனக்கு இது நடக்குமா அல்ல, உன்னோட இவட இறக்கமா நடந்தனே, உன்னை பத்தி பேசினே, கெட் அவுட் வெளியே போட்டு காலால உதஞ்சு தள்ளுறாரு. அந்த நேரம் எல்லாம் அந்த நபிமார்கள் ரஹ்மான் என்று சொன்னார்கள், என் ரஹ்மானிடம் பேசுவேன் என்றார்கள். அல்லாஹுவை அவர்கள் புரிந்த விதம், அவன் அத்தாட்சியை பார்த்த விதம். அதனால் கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், அத்தாட்சிகளை ஏன் இந்த தலைப்பு தர்றாங்கன்னு சொன்னால் வெறுமனே ஏதோ அத்தாட்சிகளை பேசிட்டு போயிட்டோம்ல, முடிவு என்ன? பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் அல்லாஹோட ரஹ்மானோட இறக்கம் இன்னும் கூடணும். அவன் ரஹ்மான் தான் என்று நாம் புரியணும். அவன் இறக்க முடியவன், அவன் ரசாக், அவன் கைவிட மாட்டான், அவன் வஹாப். அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபத், அல்லாஹ்வுடைய பேரும் பண்புகளையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற நேரம் அவன் எப்படிப்பட்டவன் என்ற உணர்வு நமக்குள் வருவதற்கு தான் இந்த தலைப்பு. வெறுமனே அல்லாஹ் அப்படி பண்ணினா அத்தாட்சிகள் இருக்குதுன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்குள்ள உள்ள தொழும்பாத தொழுகை காமு குசாலா சோம்பேறிகள் மாதிரி நிற்கிறாங்க, அந்த அந்த முனாஃபிக்கு தொழுகை வரக்கூடாது. அதனால் நமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா நபியுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரவாதிகள் அந்த சூனியக்காரவங்க வர்றாங்களா, அவர்கள் என்ன கேட்குறாங்களா ஃபிரௌன்ட்ட, ஃபிரௌன் மூசா மெஜிக் பண்ணுறாரு, நாங்கள் அதை முறியடிச்சிட்டோன்னு வைங்க, என்ன கிடைக்கும், உங்கள் பக்கத்தில் இடம் கிடைக்குமா, ஃபிரௌன் பக்கத்தில் உட்காரலுமா? என்ன அர்த்தம் தெரியுமா, ஃபிரௌன் பக்கத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்காரல, எங்களுக்கு உங்களோட அரசியலில் பங்கு கிடைக்குமா, எங்களை கண்டா மதிப்பீங்களா, உங்கள் கட்சியில் சேர்ப்பீங்களா, இந்த மாதிரி அர்த்தம் விளக்குச்சா. அவங்க வேற ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு உங்ககிட்ட இடம் கிடைக்குமா, ஆமாண்டா செஞ்சு முடிச்சிருங்க, மூசாவும் முடிச்சிருங்க, நீங்க கயிறையோ கைத்தடியோ போட்டு மூசா மெஜிக்க முடிச்சிடணும், முடிச்சிட்டு வாங்க என்கிட்ட இடம் தர்றேன். இப்படி பேரம் பேசி வந்தவர்கள் அவர்கள் போடுறார்கள், மூசா நபியும் போடுறார். அந்த நேரத்தில் அது விழுங்குது, அத்தனையும் விழுங்குது. உடனே பார்த்துட்டு சொல்றாங்க, ஆஹா இது நாம படிச்ச கலையில் இதெல்லாம் நடக்காது, போட என்ன மூசா அலைஹிஸ்ஸலாமே பயப்படுறாரு. பெரிய ஒரு சைஸா வந்து ஒரு புடுங்கி புடுங்க அல்லாஹ் அத்தாட்சியை கண்ட உடனே அப்படியே ஆமந்து பி ரப்பி ஹாரூன் மூசா, ஹாரூனுடைய ரப்பையும் மூசாவுடைய ரப்பையும் ஏத்துக்கொண்டுட்டோன்னு சஜதாவில் விழுந்துட்டாங்க. சஜிதாவில் விழுந்தா இப்ப ஃபிரௌன் கேட்கிறான், ஏய் என்னப்பா என்ன போய் சேர்ந்துட்டியா, இவன் தான் குருவோ, இவர் தான் குருவோ, இவர்கிட்ட படிச்சுதான் இவ்வளவு செய்யறீங்களோ, இன்னும் உள்ள கபீருக்கு உங்க தலைவர் இவர் தானா, எல்லாம் சேர்ந்து நாடகம் மாத்துறீங்களா, மாறுகால் மாறு கையெடுப்பம் பாரு, எனக்கு முன்னாடி நான் கூட்டி வந்து டீம் சஜிதாவில் உழுவுறியான்னு கேட்ட உடனே என்ன கேட்டு என்ன பேரம் பேசி வந்தார்கள், ஃபிரௌன் அரசியலில் இடம் கேட்டார்கள், ஃபிரௌன் பக்கத்தில் எடுத்து எடுப்பில் பேசி விட்டாங்க. இந்த உலகத்தில் தானே ஃபக்லி மாந்தகால் ஆகிய தீர்ப்பு கொடுத்துரு, இந்த ஆதியில் இந்த துனியாவுக்கு தானே தீர்ப்பு, எங்களுக்கு அல்லாவிடம் ஆகிராவை கிடைக்கணும் என்பதுக்கு உடனே சைதாவில் விழுந்தவங்க ஸ்ட்ராங்காக பேசினாங்க. அல்லாட அத்தாட்சியை கண்ட மனிதர்கள் ஸ்ட்ராங் அனுப்பார்கள், ரப்போட நெருங்குவார்கள், ரப்புக்கு எதிராக பேசினால் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது எல்லாம் தான் திருமறை குருவான் நமக்கு சொல்லித்தருகிறது. அதனால் இந்த அத்தாட்சிகள் என்ற தலைப்பினூடாக நான் ஒரு சில பதவிகளை உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய அருளால் மேற்கொள்ளப் போகிறேன். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிற நேரம் நமக்குள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணும், பயம் வர வேண்டும். அவனிடம் அவனுடைய இறக்கத்தை நாம் உணரணும், அவை தேடி நாம் பயணிக்கணும் என்ற அடிப்படையிலே சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன்.
4: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
4: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரயி அவர்கள்.
7: نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிரோடு இருப்பவன். லா தௌஹுதுஹு சினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை. லஹு மாஃபி சமாவாத்தி வமாஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கும் அத்தனையும் அவனுக்கே உரியது. மன்ஜல்லதி யஷ்ஃபவ் இந்தஹு இல்லா பி இதுனிஹி, அவன் அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபார்சு செய்ய போகின்றார். யஅலமும் பைன ஐதிஹிம் வமா ஹல்ஃபஹும், ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நன்கு அறிகின்றான். வலா யுஹீதுன பிஷய்யின் மின் இல்மிஹி, அவனுடைய இல்மிலிருந்து எதையும் யாரும் அடைந்து வளைந்து கொள்ள முடியாது. இல்லா பிமாஷா, அவன் நாடியதை தவிர, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா நன்கு அறிகின்றான் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா இந்த ஆயத்துல் குர்சி என்கிற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 255 வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். இதை நாம் கலா கதிர் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தின், ஒவ்வொரு பொருளுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஒமா ஊத்தித்து மின் இல்மின் இல்லா கலீலான்னு சொல்கிறான். நீங்கள் இல்மிலிருந்து கொஞ்சமே அன்று வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். நம்முடைய அறிவு ரொம்ப அற்பமாக கொஞ்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவை யாரும் அடைய வளைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய முன்னால் பின்னால் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான்ங்கிறான். இது நாம் கலாக்கதிர் என்று சொல்கிறோம். இந்த கலாக்கதிரை ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமினாகவும் முடியாது. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய 6 அம்சங்களில் கலாக்கதிர் 6வது அம்சமாக இருக்கிறது.
8: ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மனித உருவத்தில் வந்து முட்டுக்காலோடு முட்டுக்காலை முட்டை வைத்து உட்கார்ந்து தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என சொல்லித்தாருங்கள் என்று கேட்க, அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அத்தனையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற விதியை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சான்று பகர்ந்து விட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய எழுத்து எப்போதோ முந்திவிட்டது என்ற ஒரு விடயம். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சிலர் வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தட்டுத்தடுமாறுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் விதியை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள். கத்ரியாக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பது செய்யும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நம்பினார்கள். அப்படி அவர்கள் நம்பியதற்கு காரணம் அவர்கள் அவர்களுடைய அறிவை முதன்மைப்படுத்தியது தான். ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் நாளை எவ்வாறு அவன் வாழ்வான், பிறக்கும் முன்னரே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் முந்திவிட்டது என்று மார்க்கம் சொல்லுகின்ற போது அது எப்படி சாத்தியம், அப்படி என்றால் அது அநியாயம் இல்லையா என்று ஒரு வியாக்கியானம் செய்து பார்த்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்வது அல்லாஹ்வுக்கே முந்திவிட்டால் ஏன் அவனை படைக்க வேண்டும், அது அநியாயம் இல்லையா என்று கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் நமக்கு தெரியாது. அறிவில் அவன் எல்லாவற்றையும் விட ஆற்றல் உடையவன் என்றால் அறிவில் மடமை என்பது கலக்காத அறிவு ஒன்று இருக்குமாக இருந்தால் நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடப்பதையும் இன்னும் 1,000,000 வருடத்துக்கு பின்னால் நடப்பதையும் அறிந்தால் அது அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அது யாருக்கும் சாத்தியமில்லை அல்லாஹுவை தவிர. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால் இதுக்கு பிறகு எத்தனை பேர் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எங்கே இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள் அத்தனையும் அறிந்தவன்தான் அல்லாஹ். அவனுடைய திருமறையில் ஒரு மரத்தில் இருந்த பழுத்த இலை கீழே விழுவதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். இருளில் ஒரு விதையில் காய்ந்ததோ ஈரமானதோ முளைத்து விடுவதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அத்தனையும் அடைந்து கொண்டு விட்டது, அதுதான் விதி என்கிற ஒரு விடயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதில் ஒரு செய்தி வந்து எட்டியது. அங்கே ஒரு சிலர் விதியை மறுக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அப்போது இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நான் சொன்னதாக சொல்லி வையுங்கள், நான் அவர்களை விட்டும் நிரவராதி, அனபர்ராஉ மின்ஹும், அவர்களும் என்னை விட்டும் நிரவராதிகள், அவருக்கும் இருக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வையுங்கள். அவர்களிடம் இன்னொன்றை சொல்லுங்கள், அவர்களிடம் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் விதியை அவர்கள் நம்பாதவரை அதற்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றார். விதியை நம்புவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய், கஷ்டம், கவலை, இழப்பு, இடம்பெயர்வு, அனர்த்தம், இப்படி உங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய முசீபத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா, அதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அது எழுதப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய எழுத்து முந்திவிட்டது. விதியை நம்புகின்ற விஷயத்தில் நாலு விஷயங்கள் அதிலே உள்ளடக்கப்படுகின்றது. நாலு விஷயங்கள் அந்த விதியை நம்புவதிலே இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், இல்மு என்கிற ஒரு விடயம். ரெண்டாவது, கிதாபா, அவன் ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். மூன்றாவது, அல் மஷியா, அவன் எல்லாவற்றையும் நாடி விட்டான் என்கிற ஒரு விடயம். ஆக அல்லாஹ் தஆலா அவனுடைய விதியுடைய விஷயத்திலே எழுதிவிட்டான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எழுதிவிட்டான், ஆக எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் அதை எழுதிவிட்டான். யோசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இன்றைக்கு லேசாக வயிற்று வலிக்கிறது கூட அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைச்சது தான். அப்போ இது இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அல்லாஹ்வுக்கு இது லேசான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டான். சொல்லி காட்டிட்டு அதில் உள்ள ஒரு ஹிக்மத்து, அதில் உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்கள். லிகைலா தஸௌ அலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போன விஷயத்தில், உங்களை விட்டும் தவறி போன விடயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹூ பிமா ஆதாக்கும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். வல்லாஹு யுஹிப்பு குல்ல வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலிம் ஃபஹூர், அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடிய, தற்பெருமை அடிக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லைங்கிறான். ஏன் இதை சொல்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு கிடைச்சதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுங்கிறது இறைவன் நமக்கு தந்தாங்கிறத மறந்த நிலையில் நடக்கிறது. எனக்கு இப்போ தெரியுமா, நான் அதில் அவ்வளோ பாஸ் பண்ணிட்டேன், நான் கை வச்சு அப்படித்தான் விளையும், நாம் தோத்ததே கிடையாது, நாங்கள் பேசினா அப்படித்தான் இருக்கும், எங்கள்கிட்ட தவறு நடக்காது, நாங்கள் அப்படித்தான் அப்படி என்று உங்களுக்கு கிடைச்ச ஒன்றில் நீங்கள் அதிகம் சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும் இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடியவரும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒன்றி, கெட்ட விஷயங்கள் ஒன்றி, ரெண்டு தானே ஒரு மனிதனுக்கு நடக்கும். சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும், கவலையான ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டில் எதையுமே அல்லாஹ்வுடைய நாட்டம் நம்பினால் கவலையான விஷயம் வரும்போதே அவர் அதிலேயே மூழ்கி போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். லிகைலாத்தக்கும், உங்களுக்கு தவறி போன விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க விதி என்கிற இதை நம்பினால்தான். இன்றைக்கு உலகத்தில் WHO உடைய ரிப்போர்ட்டின் படி 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணி தப்பிக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவுக்கு இன்றைக்கு மன அழுத்தங்கள் ஆளாகி போன மக்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே ஸ்லீப்பிங் டெப்லெட் அதிகமாக பாவிக்கக்கூடிய நாடு சோமாலியாவோ எத்தியோபியாவோ அல்ல, அமெரிக்காவும் அதே மாதிரி UKயும் இந்த ஸ்லீப்பிங் டெப்லெட் பாவிக்கிற வசதி வளர்ந்த நாடுகள் தான். அப்போ மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு பாருங்கள். அப்போ சூசைட் பண்ணக்கூடிய இந்த மக்களில் முஸ்லீம்களுடைய புள்ளி விவரத்தை சொல்ல முடியலை, ஏன்னா முஸ்லீம்கள் அதில் தசத்துக்கு பிறகு, பல சைவர்களுக்கு பிறகு ஒன்று ரெண்டாக எட்டி பார்ப்பாங்க. அவ்வளோ பேரையும் கணக்கெடுத்து பார்த்தா பேர் முஸ்லீமாக இருக்கும், அடிப்படை ஈமான் அறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க, அல்லது சிக்ஸபுர்னியா போன்ற மனநோய்களுக்கு ஆளாகி சூசைட் பண்ணியிருப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவுக்கு இந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு அழுத்தங்களில் விட்டும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்கிறோம் என்றால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கல்லாக்கதிர் தான். கல்லாக்கதிரை விமர்சிக்கிறோமே, கல்லாக்கதிரை நம்பினவன் மட்டும்தான் அந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். யாசின் சூராவில் அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். அல்லாஹ் தஆலா நிம்மதியை தேடி அலையக்கூடிய அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். நீங்கள் மூமினான ஆணோ பெண்ணோ நீங்கள் நல்லமல் செய்து வாழ்ந்தால் தையிபா, உங்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வைப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு என்ன கண்டிஷன் போகிறான்? ஈமான் கொண்டு இருக்கணும். நீங்கள் ஈமான்குள்ள என்ன வருது? கல்லாக்கதிர் இருக்குது. கல்லாக்கதிரை நம்பினா உங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த வசனத்தை பாருங்கள், நமக்கு தவறி போனதில் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும், நமக்கு கிடைச்சதில் இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு மனங்குழம்பி போகாமல் இருக்கிறதுக்கும் விதியை நம்பினால் அல்லா எடுத்துட்டான், அல்லா தந்துட்டான், அல்லாவுடைய ஏற்பாடு, எதை கொண்டு வந்தோம் நம்ம வேதனைப்படுறதுக்கு? அர்ணா கயிறு கூட இல்லாமல் தானே நம்ம பிறந்தோம். அல்லாஹ் தஆலா சூரத்து தஹர்ல சொல்லி காட்டுறான், இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கலையே, எதுவுமாக இருக்கலையே. அவன் நான் 40 வயசாக இருந்தேன், 40 வயசுக்கு முன்னால் என் வாப்பாவுடைய முள்ளந்தண்டில் ஒரு நீராக இருந்திருப்பேன், இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போய் இருந்திருப்பேன், பாப்பாவே இல்லையா, அப்போ எங்கே போய் இருந்திருப்பேன். இப்படியே இருந்த நமக்கு இருப்பதெல்லாம் அல்லாஹ் தந்ததில்லையா, அதில் ஒரு சின்ன தொகை தொலைந்து போனதுக்காக வேதனைப்படுறோமே, அது இடையில் வந்து நடுவில் போனது தானே, எதுக்கு வேதனைப்படணுங்கிறேன். நம்மக்கிட்ட ஒருத்தர் 5000 ரூபா காசை தந்து இதில் ஒரு 1000 ரூபாவை பள்ளிக்கு கொடுங்கண்டா, அதில் யாருக்காவது கவலை வருமா? இருப்பதெல்லாம் நல்லா தந்தது, இடையில் கொஞ்சம் தொலைஞ்சு போகுது, மனசில் கொஞ்சம் கவலை வருதே, அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சது தானே, அதில் என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கிறது? சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், அஜபன்லி அம்ரில் மோமின், ஒரு மோமினுடைய விடயம் ஆச்சரியமோ ஆச்சரியம், இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு நடப்பது எல்லாமே அவனுக்கு நலவாகவே போய்விடுகிறது, ஒலைசதாலிக்கல் யஹதின் இல்லாலில் மோமின், இது மோமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு மோமினுடைய விடயம் எல்லாமே நல்லது, நடப்பதெல்லாம் நலவாக போகுது, மோமினுக்கு மட்டும்தான் இது வர எவனுக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது விதியோடு சம்பந்தப்படுத்தி அழகான ஒரு தத்துவம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இன் அசாபத்து குஸ்ஸர்ரா, நமக்கு ஒரு கவலையான ஒரு விடயம் நடந்துட்டு, ஒரு நோய், ஒரு வேதனை, மனசில் ஒரு கவலை, அடுக்கடுக்கான பிரச்சனை, திரும்ப திரும்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விஷயம், சிந்திச்சு பாருங்க, ஏதோ ஒரு கவலை வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நம்ம நம்ம வாழ்க்கையில் நாமளே சிந்திச்சு பார்ப்போம், நமக்கு என்ன வேதனையெல்லாம் இருக்குதுண்டு. சிலர் கல்யாணத்தில் பிரச்சனையாக இருக்கும், சிலர் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கும், வம்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், சுற்றி வளைத்து பிரச்சனையாக இருக்கும், ஒன்றுமில்லாட்டியும் ஒன்றுமில்லை நம்ம கவலையாக இருக்குன்னு கூட சொல்லலாம், எல்லாத்துக்கும் கவலையாக இருக்குது அப்படி என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியாவது உங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், ஒரு சந்தோஷமாக ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்து, ஒய் நசாபத்துக்கு தர்றா, ஒரு கெடுதியான ஒரு விஷயம் வந்துட்டேன்னு சொன்னால் சபுர, அவர் பொறுமையாக இருப்பார், ஃபக்கான ஹைரன் லகு, அது அவருக்கு நலவாக போய்விடுது, அவருக்கு பொறுமை வரும், அவர் பொறுமை அடைவார். எப்படி பொறுமை அடைகிறது, பொறுமை அடைகிறது எப்படி, எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் ரொம்ப ஈஸியான ஒன்று இருக்குது, நோய் வாய்ப்பாட்டுக்கு ஒருத்தன் இருப்பான், பார்த்தா ஒன்றுமே இருக்காது, என்ன சொல்லுவான் தெரியுமா, நீங்கள் இன்னமோ யோசிக்கிறீங்க, யோசிக்காதீங்கம்பாங்க, முடிஞ்சால் அவையே யோசிக்கிறான். இந்த டாக்டர்மாரோ அல்லது மற்றவர்களோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, யோசிக்காதீங்க, இன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் யோசிக்க விட்டுடுங்க, அதெல்லாம் பாரதாம்பாங்க, இதை சொல்கிறதுக்கு ஆள் தேவையா, இதை சொன்னால் ஒருத்தனால் யோசிக்காமல் இருக்க முடியுமா, அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்களேன், எப்படி யோசிக்காமல் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி கொடுங்களேன், அல்லாஹ்வுடைய நாட்டம், இதுக்கு அல்லாஹ் ஒரு கூலி தருவான், இதுக்கு ஒரு பரிசு இருக்குது, இதுக்கெல்லாம் எல்லாம் மறுமையில் சேர்த்து உங்களுக்கு தரப்போகிறான், இப்படி சொல்லும்போது அவரால் அங்கே பொறுமையாக இருக்க முடிகிறது. ஒரு மனிதன் எப்போ பொறுமையாக இருக்கிறான் என்றால் நடந்த ஒரு விஷயத்தை எப்போ அவன் ஏற்றுக்கிறானோ அப்போ தான் அவனால் பொறுமையாக இருக்க முடியும், எப்போ ஏற்றுக்கலையோ அப்போ அவனால் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை மடியில் யூரின் போகுது, அவனால் பொறுமையாக இருக்க முடியுது, ஏன்னால் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான், சின்ன பிள்ளைகள் அப்படித்தான், நம்ம தான் பார்த்து வச்சிருந்திருக்கணும், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு பெரியவர் தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு போகுது, கொஞ்சமாக தெரிச்ச சுத்தமான தண்ணி பட்டது கூட நம்ம கோபம் பொத்துக்கிட்டு வருது, ஒழுங்காக போகக்கூடாதா, வேறு தண்ணி கொட்டிட்டு, சுத்தமான தண்ணி, அது காஞ்சி போனால் சரியாக போயிடும், கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும், ஆனால் கோபம் வருது, காரணம் அந்த சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ ஒரு நிகழ்வை அப்போ நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுது, எப்போ ஏற்றுக்கொள்ளலையோ அப்போ நம்ம கோபப்பட்டு போகிறோம் அல்லது மனவேதனைப்பட்டு போகிறோம். எப்போ ஏற்றுக்க முடியும் தெரியுமா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இது நடந்துச்சு, இதுக்கு பிறகு என்னத்தை பார்க்க, அல்லாவே நாடி இருக்கும்போது யாருக்கு நாம தட்டி கேட்கறது, நம்ம யார், அல்லாஹ் நாடினதை நம்ம என்னென்று தட்டி கேட்கறது, ஒரு சின்ன பிள்ளை நம்ம கையாலேயே மரணிச்சு போச்சு, நாக்கரப்பத்தில் நடந்துச்சு, வாகனத்தில் அறிவாட்டு, ஒரு சின்ன பிள்ளை மௌத்தா போச்சு, எவ்வளோ வேதனை அந்த வாப்பாவுக்கு இருக்கும், நம்ம கையாலேயே பிள்ளையை கொண்டுட்டோமே, இல்லை அதில் கல்லா கதிர் முடிஞ்சு போச்சு, அதனுடைய அஜல் முடிஞ்சு போச்சு, அதில் நேரம் அப்படித்தான் இருக்குது, நம்ம கையால் தான் அது போகணும் வேண்டி இருந்திருக்குது, இல்லாட்டி மூளை இல்லாத மனிதனா, நம்ம கவனமாக எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை மறக்கடிக்க வச்சு, பிள்ளையை அந்த இடத்துக்கு வர வச்சு, இறைவனுடைய நாட்டம் விதி நடந்து முடிஞ்சிட்டு, ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு நலவு இருக்கிறது என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த ஹதீஸை பாருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்தில் பொறுமையை கடைபிடியுங்கள், அந்த நன்மையாக போயிடுது. எப்படி பொறுமையை கடைபிடிக்கிறது? அல்லாட நாட்டம் தான் இது, அல்லாட விதி, அல்லாட ஏற்பாடு, யாரை குறை சொல்ல, அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒயின் அசாபத்துக்கு சர்ரா, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டேன்னு சொன்னால், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டென்றால் ஷக்கர் அல்லாஹ், உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். நான் அப்படித்தான் பெருமை அடிச்சிடக்கூடாது, அப்போ மனநோயாளி ஆயிடுவான். நாங்கள் அப்படித்தான் இருக்கக்கூடாது, அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எங்களுக்கு அந்த திறமையை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியம் தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை செல்வத்தை தந்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ அவன் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான்டா என்ன அர்த்தம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்னு ஏற்றுக்கலான்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு அது நன்மையாக போகுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு விடயம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சூரா தகாபுன், அதே மாதிரி 4வது, 5வது, 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாபம் மின் முசீபத்தின் பி இல்லா பி இதுன்னு, எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் என்ன செய்கிறதில்லை, நடக்கிறதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான். ஒமையூ மின் பில்லா எஹதி அல்பஹு, இப்படி அல்லாவை யார் நம்புகிறாரோ அவருடைய உள்ளத்தெல்லாம் நேர்வழி காட்டி விடுகிறான், அவருடைய உள்ளத்துக்கு எல்லாம் நேர்வழியே காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை எப்படி நம்பணும் என்றால், எல்லாம் அவனுடைய நாட்டத்தில் நடக்குது என்று நம்பினா நம்முடைய உள்ளத்தில் நெருக்கீடு ஸ்ட்ரெஸ் வராது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படாது. எஹதி கல்பஹு, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவான், விரிச்சு கொடுத்துருவான், பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்போ எப்படி பொறுமையாடுகிறதுன்னு பார்த்தோம். நம்ம பிரச்சனை ஒன்று நடந்திருக்குது, அடுக்கடுக்காக என்ன பிரச்சனை, முதல் கல்யாணம் விட்டு போச்சு, ரெண்டாம் கல்யாணம் விட்டு போச்சு, மூணாம் கல்யாணம் விட்டு போச்சு, நாலாம் கல்யாணம் விட்டு போச்சு, எனக்கு வாரதெல்லாம் இப்படி போகுது, என்ன காரணம், என்னென்ன எந்த குறையுமே இல்லையே, எல்லாரும் என்னென்னவா பிழையான்னு நினைக்க போகிறாங்க, அடுக்கடுக்காக தப்பு தப்பான மனைவியை நம்ம பார்த்துக்கிட்டோமே, ஏன் இப்படி நடக்குது, வேதனைப்படுவோம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், வாசா அந்த தக்ரஹு ஷய்யன் வஹுவ கைரு லக்கும், நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அதுவோ உங்களுக்கு நல்லதான நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு கனவம் கிடச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்துட்டானே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டே, என் மீது இப்படி ஒரு அவதூறை சொல்லிட்டாங்களே, நமக்கு இப்படி ஒரு எதிரி நம்ம காலுக்குள்ளே இருக்கிறானே. அப்போ நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, ஒவ்வொரு உள்ளக்கும் அதுவோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, எனக்கு இப்படித்தான் நடக்கணும், நான் அதான் நம்புகிறேன்னு சொல்லுவீங்க, ஓஹுவ ஷர்ருலக்கும் அது உங்களுக்கு கெடுதியான நிலையில் இருக்கலாம், அது உங்களுக்கு கெடுதியான ஒரு நிலையில் இருக்கலாம். வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். இதுக்கு பின்னால் உள்ள நல்லது கெட்டது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஏன் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு தட்டி விட்டாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஏன் நமக்கு இப்படி ஒரு கெடுதியை கொண்டு அந்த தலையில் கொட்டினாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது, விதி அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுக்கு பின்னால் ஒரு நல கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அல்லாஹ் அநீதியானவன் அல்ல, இன்னல்லாஹு லைஸ இபாத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி செய்தவன் அல்ல, அல்லாஹ் நீதி உள்ளவனா இல்லையா, அல்லாஹ் நீதி தவறாதவன் அல்ல, அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லையே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவனா இல்லையா, அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் நமக்கு இதை தந்துக்கிட்டே இருக்கான்னா அது ஏதோ ஒரு நலவுக்கு, இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம், ஒரு பிள்ளைக்கு சோகம் இல்லாமல் போகுது, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசையும் கொடுத்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டு மருந்து கட்டுங்க டாக்டரேங்கிறோம், கசக்கிற மருந்தை கொடுங்க டாக்டரேங்கிறோம், வெட்டி தையுங்கிறோம், பிடிச்சி நெருக்குங்கிறோம், உடஞ்ச காலை திரும்ப ஒட்டச்சி திரும்ப மருந்து கட்டும்போது வாப்பா தான் பிடிச்சிட்டிருக்கிறான், துடியாக துடிக்குது அந்த பிள்ளை. இதையெல்லாம் வெளியில் இருந்து பார்த்தா கொடுமையோ கொடுமைக்காரன் தான் இவன் அப்படி என்று நம்ம நினைக்கலாமா, அவன் தான் இறக்கக்காரன், அவன் இறக்கக்காரன், அந்த புள்ளைய அத்துதுங்கிறதுக்காக அப்படியே கிடந்து சாவுன்னு விட்டுட்டு போனால் அவன் இறக்க முடியலவனா இல்லை, கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கசப்பாக இருந்தாலும் கொடுத்து நாளை அந்த குழந்தை சுகமாக இருக்க ஆசைப்படுவது ஒரு தந்தை என்றால், நம்மளையெல்லாம் விட பாசமுள்ள ரப்பு, நம்மளையெல்லாம் விட கருணையுள்ள ரஹ்மான், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நாம் ஈடேற்றம் பெற இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளை வேதனைகளை தந்தால் அதில் பொறுமையாகியிருப்பது தான் சிறந்ததை தவிர, அல்லாஹ்வை கடிந்து கொள்வது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. உங்களை நாங்கள் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பொருளாதாரத்தால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை உயிரால், கொலையால், அறுவடையால் சோதிப்போம்ங்கிறான், பயத்தால் சோதிப்போம்ங்கிறான், பசியால் சோதிப்போம்ங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அல்லாஹ் தூதருக்கு சொல்லி காட்டுறான், ஃபபஷ்ஷிரி சாபிரீன், நபியே இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயணன் சொல்லுங்கள். அப்போ சோதனையில் பொறுமையாக இருக்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வராங்க, தனக்கு வலிப்பு நோய் வருவதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நோய் கடுமையான ஒரு வேதனையான ஒரு நோய், உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்போ வரும், எந்த நிலையில் வருமென்று தெரியாது. அடுப்புங்கரையில் இருக்கும்போது வந்து நெருப்பில் விழுந்தவர்களும் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நோயிலிருந்து விடுதலை பெற அல்லாஹ் கிட்ட எனக்காக துஆ கேளுங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன் தஸ்பிரி உலகில் ஜென்னா, நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு இதுக்கு சொர்க்கம் கூலி, இல்லை நீ நாடினால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், சேத்தி அது உலக்கிங்கிறேன், விரும்பினா சொல்லு நான் உனக்காக துவா கேட்குறேன், பொறுமையாக இருக்கிறே உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னது தான் தாமதம். ரொம்ப நேரம் யோசிக்கலை. அடுத்த வார்த்தையாக ஒரு கணமும் சிந்திக்காமல், அல்லாஹ்வின் தூதரே பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இது அல்லாஹ்வோட சோதனையா? இதுக்கு கூலி சொர்க்கமா? இதை விட இன்னும் எத்தனை மடங்கு இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த உலகத்தில் நாம் சிந்துற கண்ணீர், மனசு நொந்து போகிறது எல்லாத்துக்கும் கூலி இருக்குது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணு தொடர்ந்து இன்னொரு வேண்டுதல் செய்கிறாங்க, நான் நோயோடு இருந்துக்கிறேன் யா ரசூலல்லாஹ், விழும்போது என் மானம் பாதுகாக்கப்பட என் ஆடைகள் விலகாமல் இருக்க துவா கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனைகளுக்கு ஒரு கூலி இருக்கிறது என்பதை சொல்லிக்காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய், வேதனை, துன்பம், துயரம், கவலை முழு தைப்பது உட்பட அவனுடைய பாவங்கள் அவனுக்கு அழியாமல் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வருகுதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு வேதனை வருதுன்னு சொன்னால், அதுக்கு பிரதி பலம் ஒன்று இருக்குதா இல்லையா? அதுக்கு ஒரு பாவம் அழியுது, அதுக்கு நமக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு பரிசை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சிடணும். அப்போ இந்த உலகத்தில் கொஞ்சம்னு கவலைப்பட்டால் கூட அதுக்கு வேதனை இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நோயில் இருந்தாங்க. இங்கே எத்தனையோ ஹதீஸில் கேட்டிருப்பீங்க, கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கடுமையான காய்ச்சல் அவருக்கு கடைசியாக பிடித்திருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய அறைக்குள்ளே போய் அவரை துக்கம் விசாரிக்கிறதுக்காக, நோய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. போனால் அவருடைய உடம்பில் இருக்கிற அந்த சூடு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பட்டதுமே, யா ரசூலல்லாஹ், கடுமையான காய்ச்சலாக இருக்குதே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சியாக தான் போயிருக்கிறார், பாப்பாட சகோதரன் தான் போயிருக்கிறார். ஆனால் தன் தந்தையின் சகோதரனின் மகன், மகன் முறையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் என்ற ஒரு கண்ணியம் அவருக்கு இந்த மகனே என்று கூப்பிட மாட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று கண்ணியப்படுத்தி, உங்களுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கிறே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, உங்களில் சாதாரணமாக ஒரு ரெண்டு பேர் தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சலை நான் மட்டும் தாங்கிட்டு இருக்கேன், பாண்டாக உங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அப்போ மார்க்கத்தை சரியாவை புரிந்து கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படியென்றால் யா ரசூலல்லாஹ், கூலியும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு இருக்குமே என்றார்கள். அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டிருந்த மார்க்கத்தை பாருங்கள், காய்ச்சலா, நோயா, கவலையா, கஷ்டமா, அதுக்கு கூலி இருக்குங்கிறத சேர்த்து எடுத்துகிட்டு போய் சொன்னாங்க, கூலியும் ரெண்டு மடங்கு இருக்குமே யா ரசூலல்லாஹ் அப்படியண்ணா. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டதென்றால், ஒரு வேதனை ஏற்பட்டதென்றால், அதில் அவன் பொறுமையாக இருந்தால் மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று அவனுடைய பாவங்களெல்லாம் உதிர்ந்து விடுகிறது என்று அந்த நற்செய்தியையும் சேர்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் கஷ்டம் வேதனை வருகின்ற போதே அதில் அல்லாஹுவை ஏற்று பொறுமையாக இருக்கிறோம் என்றால் அதற்கு கூலி சொர்க்கம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனையோ பேர் சவுதி அரேபியாவுக்கு போயிருப்போம், அந்த மண்ணிலே போய் நின்றிருப்போம், அதில் கடுமையான வெயிலை நாம் உணர்ந்திருப்போம். நம்முடைய ஊர் வெயிலிலேயே வெறுங்காலோடு நிலத்தில் நிற்க முடியாது, தடிப்பான பாதத்தோடு போய் நிற்க முடியாது. சவுதி வெயில், அரபு நாட்டு வெயிலில் பிலால் ரலி அல்லாஹு தாலான் அவர்களை மண்ணிலே கிடத்தி தரதரவென்று இழுக்கின்றார்கள் என்றால் அவர் சோதிக்கப்பட்டது எவ்வளவு எம்மாத்திரம் என்பதை கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு நாள் இழுத்ததல்ல சகோதரர்களை பிரச்சனை, ஒரு நாள் அவரை மணலிலே போட்டு துவைத்து எடுத்ததல்ல சகோதரர்களை பிரச்சனை. அன்று தோள்கள் பிஞ்சி பழுத்து இரவெல்லாம் வேதனைப்பட்ட அந்த வெற்றுமேனையை மீண்டும் அடுத்த நாள் அந்த மணலில் கடத்துவார்களே, அதைத்தான் நம்மால் தாங்க முடியாது. அப்போதெல்லாம் அந்த அல்லாஹுவை ஏசவும் இல்லை, அப்போதெல்லாம் இந்த கலிமாவை நிராகரிக்கவும் இல்லை, அப்போதெல்லாம் நமக்கு சொர்க்கம் உண்டு என்ற ஒரு உள் உணர்வு அவருக்குள் உணர்த்தி கொண்டே இருந்தது. அதனால்தான் அவர்கள் கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் அஹது அஹது என்று அவர்களை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏன் அந்த வார்த்தை சொன்னீர்கள், அதற்கல்லவா இன்னொரு தடவை அவர்கள் அடித்தார்கள் என்று கேட்டபோது அவர்களை எதிர்த்து தாக்க என்னிடம் வேறு ஆயுதம் இல்லை தோழர்களே, அதனால் அவர்கள் கோபப்படும் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற அந்த வார்த்தை தான் என்று பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மரணிப்பதற்கு முன்னாலேயே அவருக்கு நற்செய்தி வந்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் மிஹ்ராஜ் போய் வந்து சொன்னார்கள், பிலாலே உன்னுடைய செருப்படி ஓசை சொர்க்கத்தில் கேட்டது என்றார்கள். உயிரோடு இருக்கும்போதே சந்தோஷமான ஒரு செய்தி, அந்த பொறுமைக்கு கூலி. நாம் என்ன சோதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே, நாம் எதை இழந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வேதனைப்படுகிறோம், தலையிடி வருகிறது என்றால் நாம் அல்லாஹ்வுடைய விதியை முழுமையாக நம்பவில்லை. அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய கதிர் இதற்கு ஒரு கூலி இருக்கிறது, இது ஒரு நலவுக்காக என்பதை நாம் சேர்த்து நம்ப வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சூரத்துல் அஹ்காம் அதில் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, யாரெல்லாம் அல்லாஹ்தான் எங்கட ரப்பு என்று நம்பி அதில் உறுதியாக இருந்து விட்டாரோ. ஒரு அழகான ஒரு விளக்கம் பாருங்க, ஈமான் கொள்றது அல்லாஹ் எப்படி நம்பணுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் சூரத்துல் அஹ்காஃபில் அல்லாஹ் தாலா 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுற விஷயம், 2 வசனம், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹ் சும்மஸ்தகாமு, அல்லாஹ்தான் என்ற ரப்பு என்று நம்பி அதில் யார் உறுதியாக இருக்கிறானோ, ஃபலா ஹவ்வுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவனுக்கு பயம் இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. உலாய்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். ஹாலிதீன ஃபீஹா, அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்த அமலுக்கு கூலியாக அந்த சொர்க்கம் என்றென்றும் அதில் நிரந்தரம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை உறுதியாக நம்பினவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் இருக்காதான், ஒன்று கவலை, இன்னொன்று பயம். எப்போ இந்த கவலை வரும், எப்போ இந்த கவலை நமக்கு வரும், எப்போ நடந்து முடிந்ததை யோசிக்கிறோமோ அப்போ வர்றது தான் கவலை. சார் நான் போயிருக்கக்கூடாது, நான் அப்படி செய்திருக்கக்கூடாது, நான் அப்படி பேசிட்டு அதை செஞ்சுருக்கக்கூடாது, அங்கே போய் நடந்து முடிஞ்சதை நினச்சி இறந்த காலத்தை நினைத்தால் வருவது கவலை. சார் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டோமே, அப்படி நடந்துட்டேன், நான் ஏன் அப்படி செய்தேன், இறந்த காலத்தை நினச்சா வர்றது கவலை. அதெல்லாம் அல்லாட நாட்டம் பண்ணி நினச்சி அதை மறக்கலாம், எல்லாரும் ஏற்பாடு தான் நுழைஞ்சு போச்சு, நம்முடைய கையாலேயே நம்முடைய புள்ள கொல்லப்பட்டுட்டே, நான் ஏன் ரிவேர்ஸ் எடுத்தேன், நான் ஏன் அதை பார்க்கல, ஏன் அந்த சத்தத்தை நான் கவனிக்கலை, ஐயோ அப்படின்னு நினைச்சால் அவனுக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாட ஏற்பாடு தான் இது, அல்லாஹ் நாடிட்டான் என்ன செய்ய, அவ்வளவுதான், அல்லாட நாட்டம்தான் அதுக்கெல்லாம் காரணம். அப்படி நினைச்சி கலாக்கதிரை நம்பும் போது அவன் ஈமான்ல உறுதியா இருக்கானா இல்லையா? அல்லாஹுவை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு கவலை இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. ஏன் கவலை இருக்காது? அதான் அல்லாஹ் கதரை நம்புறானே. அடுத்தது பயம். பயம் எப்போ வரும்? எதிர்காலத்தை நினைச்சா வர்றது பயம். எப்படி நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோமோ, இன்னைக்கு அந்திக்கு போய் என்ன செய்ய போகிறோமோ, எப்படி அவர்கிட்ட போய் கதைக்க போகிறோமோ, எப்படி இந்த தொழிலை முடிக்க போகிறோமோ, இவ்வளோ சாமனை வாங்கிட்டோம் எப்படி விற்க போகிறோமோ, இவ்வளோட எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோமோ, இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறனோ, எல்லாரும் யோசனையும் நாளைக்கு என்ன செய்கிறேங்கிறது தானே, அதான் பயம். எதிர்காலத்தை நினைத்து வாடுறது தான் பயம். அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்கப்போகுது, முயற்சி செய்கிற நம்ம கடமை செஞ்சுக்கிட்டே இருப்போம், என்ன பிரச்சனை வரப்போகுது? அல்லாஹ்வை நம்பி ஒரு மோமின் அப்படித்தானே இருக்க போகிறான். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இறந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நோயாளி ஆகிறோம். நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்து நான் நோயாளியாகவே உலாத்துறேன், நான் நோயாளியாகவே இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைரும் மினல் முஃமினி தஈஃப்ன்னாங்க. பலம் இல்லாத பலஹீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் சிறந்தவன்னாங்க. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன, உடல் ஆரோக்கியமும் உடல் பயிற்சியும் தம்புமா மனபலம், மனபலம், அந்த மனபலம் தான் ஆரோக்கியம், அதுதான் சரி. இப்போ பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் நைல் நதிக்கரையோரம், அந்த நைல் நதிக்கரையோரத்தில் அம்ர் பின் ஹாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமையில் 4000 பேர் போய் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. போர் வெற்றி தோல்வி இல்லாமல் தொடர்ப்பதும் முடிவதுமாக இருக்குது. எதிர்ப்படைகள் லட்சக்கணக்கான ஆட்கள், படைக்கு பலம் தேவைப்பட்டது. உடனே ஒரு கடிதம் எழுதி ஒரு ஆள் அனுப்பினாங்க உமர் அவர்களுக்கு, கலிவா அமீர் மோமின் அவர்களே படைக்கு பலம் தேவை, ஆள் அனுப்புங்கன்னு கடிதம் எழுதிவிட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு கொடுத்தாங்க, 4000 பேர் சேர்ந்துட்டாங்க. 4000 பேரோடு இன்னும் 4 பேரை போட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிதத்தை படிக்கிறார்கள். உமர் அவர்கள் கலிபா அவர்கள் எழுதி கொண்டது, அம்ர் பின் ஆஸே, உன்னிடம் ஏற்கனவே 4000 பேர் இருக்கின்றனர், இதோ நான் 4000 பேரும் 4 பேரையும் அனுப்பியிருக்கிறேன், அந்த 4 பேரும் இன்னும் 4000 பேருக்கு சமன், மொத்தம் உன்னிடம் 12000 பேர் இருக்கின்றார்கள், தைரியமாக போராடுகின்றார்கள். போர் வெற்றி பெற்றது. அந்த 4 பேரும் 4000 பேருக்கு சமன் என்றது ரகசியம் என்ன? உடல் பலம் உள்ளவர்களா, வயதானவர்கள். ஏன் அவர் ஒருவர் 1000 பேருக்கு சமனானார் என்றால், அவர்கள் 4 பேரும் பத்ர் போரில் கலந்து கொண்ட மனதால் வீரர்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான எதிரிகளை ஆயுதங்களோடு நிராயுதபாணியாக 300 பேர் நின்று போராடிய மனபலம் உண்டவர்கள். அல்லாஹ்வுடைய கதிரை நம்பியவர்கள், இறைவனுடைய தீர்ப்பை உறுதியாக ஏற்றுக்கொண்டவர்கள், மரணம் என்ற ஒன்றை அறவே பயப்படாதவர்கள், மறுமை என்ற ஒன்றை மட்டுமே ஆசைப்பட்டவர்கள். ஒருவர் 1000 பேருக்கு சமன், இதுதான் அல் மூமினுல் கவி, பலமுள்ள ஒரு மூமின். அந்த பலமுள்ள மூமின் யார்? நடந்து முடிந்ததற்கு கவலைப்பட மாட்டான், நடக்க போவதற்கு பயப்பட மாட்டான், எப்போதுமே பலமாக இருப்பான். இறை தீர்ப்பு முடிவு எதுவாக இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ள நான் தயார். மரணத்துக்கு முன்னால் மன்றியிடுபவர்கள் அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு வேதக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியிலே போராட்டத்துக்கு போயிருந்த படை வீரர்களில் ஒரு சிலரை எதிரி பிடித்து கொண்டு விட்டான். எதிரி பிடித்து, இந்த கலிமாவை விட்டுவிடு, உங்களை விட்டுவிடுகிறோம் என்று தொந்தரவு செய்து வேதனை செய்து அவர்களையெல்லாம் துன்புறுத்துகிறான். மனதிலே எவர்களும் அங்கே இடம் கொடுக்கவில்லை, பலமாகவே நின்றார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலாமோ கொடுத்து பார்த்தார்கள், முடியவில்லை. ஒரு சட்டி நிறைய எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த எண்ணெய் கொதிக்க வைக்கப்பட்டு அந்த எண்ணெய்க்கு அருகிலே அவர்களில் ஒருவரை கொண்டு வந்து கலிமாவை விடுகிறாயா என்று கேட்க அவர் மறுக்கிறார். அவரை தூக்கி அந்த எண்ணெய் தாச்சிலே தட்டுவிடப்படுகிறார். தோள்கள் விலகி எலும்புகள் தெரிந்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லி காட்டுகிறது. பிறகு அந்த படைக்கு தளபதியாக இருந்தவரை கொண்டு போய் வைக்கின்றார்கள். எண்ணெய் தாச்சிக்கு அருகிலே போனதும் கண்ணீர் மல்க அழுது கண்ணீர் கொட்ட கொட்ட அழக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து சிப்பாய்கள் மன்னரிடம் சொல்ல, கொண்டு வாருங்கள், பயந்து விட்டான் போலும் என்று அழைத்து வந்து, ஏன் அழுதாய், கலிமா சொல்லுக்கு கலிமாவை விட்டு விடுகிறாயா என்று கேட்டதற்கு அவன் சொன்ன பதிலில் ஆடிப்போய் விடுகிறான் அரசன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த எண்ணெயில் கொதிக்கும் எண்ணெயில் விழுந்து என் உயிர் விடுவதை நான் பயப்படவில்லை மன்னா, அல்லாஹ்வுடைய தீனுக்காக விடுவதற்கு என்னிடம் ஒரு உயிர் மட்டும்தானே இருக்கிறது, இன்னும் ஒரு 100 உயிர் இருக்கக்கூடாதா என்பதை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று மனபலத்தை சொன்னதும் அவன் தோற்றே விட்டான். இது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த அல் மூமினுல் கவி, ஒரு பலமுள்ள ஒரு மூமின். எனவே என்ன நடந்தாலும் இது இறைவனுடைய ஏற்பாடு என்றால் நடந்துதான் ஆகும். நான் இன்றைக்கு மரணம் என்றால் மரணம்தான், அது என்ன பயப்பட வேண்டியிருக்கிறது. அவ்வளவு தைரியமாக அவர்கள் போகின்றார்கள். ஒரு பெண் போராட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்று வாழ்வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகன் இருவரும் கணவனும் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு அம்மாராவே உன் மகனை கவனி என்றார்கள். வெட்டு விழுந்த காயத்தில் இரத்தத்தோடு நின்ற மகனை ஓரமாக அழைத்து ஆடையின் ஒரு ஓரத்தை கிழித்து கட்டுப்போடும் போதே அந்த தாய் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஓடு போய் நபியை கவனி, நபியை கவனி என்றார்கள். ஓரமா நில்லடா வெட்டு விழுந்துட்டு என்று அந்த தாய் சொல்லலை. அந்த வீராங்கனை சொன்ன வார்த்தை கட்டு போட்டு கொண்டே சொன்னார்கள், கொஞ்சம் பேர் தான் நாம் நபியை சுற்றி நிற்கிறோம், 70 பேர் மட்டும் நிற்கிறோம், நூற்றுக்கணக்கான எதிரிகள் நின்று வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 70 சஹாபாக்களுடைய வீரமும் ஆயிரக்கணக்கான எதிரிகளை அஞ்ச வைத்தது. நின்று போராடினார்கள். இப்னு குமா என்பவன் வெட்டிய வெட்டி நிமிர்ந்து நெஞ்சை கொடுத்து கழுத்திலே வாங்கினார்கள் உம்மு அம்மாரார் அலி அல்லாஹு தலான் அவர்கள். அது கார எலும்பை பிளந்து வைத்திருந்தது என்று முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவிறக்கக்கூடிய ஹதீத். அவ்வளவு வீரமாக நின்றார்கள். அப்ப மகனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, போ நபியை கவனி என்றார்கள். உயிர் மேல ஆசை மரணம் அப்படி என்கிற எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுல வைத்து தம் நம்பிக்கை இருந்ததே உறுதியா இருந்த அல்லாஹ்வுல வைத்து தம் நம்பிக்கை இருந்ததே உறுதியா இருந்த

என்று அல்லாஹ் தஆலா அந்த திருமசகி வசனத்தில் சொல்லி காட்டுறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கலா கதிரை நம்புவதால் நமக்கு வாழ்வே இருக்கிறது. அந்த கலா கதிரின் நம்பிக்கையில் நமக்கு மகிழ்ச்சியே கிடைக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டாலும், எவ்வளவு வேதனைக்குட்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு பஞ்சத்துக்குள் போய் நுழைந்துவிட்டாலும் கலா கதிரை நம்பினால் நிம்மதியான தூக்கம் பெறும். யாருக்கும் பயப்பட மாட்டோம். இறை நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஹதா, ஸலாத்து வஸலாம் அலா மன் லா நபிய பஅதா. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தில் 55வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு மூணு சம்பவத்தை சொல்லி காட்டுறோம். ஒரு மூணு நிகழ்வு, ஒருத்தருக்கு நடந்த சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாவினால் கட்டளையிடப்படுறாங்க. ஒரு இடத்துல போய் இன்னொரு சகோதரரை சந்திக்க சொல்லி அவரை ஹலர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி தஃப்சீரில் எழுதுகிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹலர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே சந்தித்து ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க. பயணம் போகும்போது இவர் கேட்குறாங்க, நீங்கள் என்னட்ட பொறுமையாக இருக்க மாட்டீங்க, லந்தஸ்தீமாயி சபுரா, நீங்கள் என்னோட பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அவர் மூசா நபி சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பொறுமையாளராக பார்ப்பீங்க, நான் பொறுமையாக இருந்துக்க முயற்சிடுறேன்னு சொல்கிறாங்க. கப்பலில் பயணம் போய் வெளியில் வரும்போது பார்த்தா ஹலர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலுக்கு பெரிய ஒரு ஓட்டையை போட்டுவிட்டாங்க. ஓட்டையை போட்டுன்னா, என்னது கப்பலில் ஓட்டையை போட்டீங்க, அவ்வளோ பெரிய அப்படியே மூழ்கடிக்க போகிறீங்களா என்று கேட்டாங்க. நான் சொன்னேன்னே உனக்கு பொறுமை கிடையாதுண்டு, இதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டேன்ட்டாங்க. ரெண்டாவதாக அப்படியே நடந்து போகும்போது ஒரு சின்ன பையன் வந்தால் அவனை கொலை செஞ்சுட்டாங்க. உடனே அநியாயத்தை தட்டி கேட்குற மனநிலை தான் மூசா நபிக்கு. அநியாயமா ஒரு உயிரை கொலை செஞ்சுங்களே, எதுக்கு கொலை செஞ்சுங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே செய்யாத ஒரு பாவியை கொலை, அப்பாவியை கொலைஞ்சிட்டிங்களே, நான் சொன்னேன்னு இதுக்கு மேலே எனக்கு பொறுமையாக இருக்க மாட்டேன்ட்டு. அப்போ மூசா நபி சொல்ல, இதுக்கு பிறகு நான் ஏதாவது கேட்டால் அதோடு நம்ம பிரிஞ்சிடுவோம்ட்டாங்க, இது கடைசி சான்ஸ் தாங்கன்னாங்க. அப்போ ரெண்டு பேரும் அப்படியே போய் ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஒரு ஊருக்குள்ளே போனால் வெளியூர்காரவங்களுக்கு 3 நாளைக்கு உணவு கொடுக்க வேண்டியது எழுதப்படாத சாசனம். அவங்க உணவு கொடுக்கல, அவங்க யாருமே அவங்களுக்கு உதவி செய்யலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மதில் வெளிந்து விழப்பாக்குது. அதை நிறுத்தி வைத்து நிப்பாட்டி வேலைப்பாடு செய்து அதை நிறுத்துகிறாங்க. நிறுத்துறதுக்கு ரொம்ப வேலை வேற வச்சுட்டாங்க. அதனால தான் மூசா நபி சொல்கிறாங்க, இவங்க தான் நமக்கு சாப்பாடு தரல, இதை நிப்பாட்டி வச்சு கட்டினத்துக்காகச்சு கூலி கேட்கலாம் இல்லை வேண்டாங்க, கூலி கேட்கலாம் இல்லை கேட்டோம். நான் சொன்னேன் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன், இனி நாம் பிரிகிற நேரம் வந்தாச்சு, இனி நாம் பிரியுவோன்ட்டு உனக்கு 3க்கும் விளக்கம் சொல்கிறேன், இந்த 3க்கும் வந்த விளக்கம் சொல்கிறேன், நாம் இதோட பிரியுவோங்கிறாங்க. இது எல்லாம் நமக்கு சொல்ல சொல்கிறான். முதலாவது கப்பலை ஓட்டையை போட்டேன், கப்பலை ஓட்டையை போன ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. அல்லாஹ் தான் என்ன செய்யச்சேன்னா, அல்லாஹ் தான் என்ன செய்தன. இது எதுக்கென்றால், உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி முகம் கொடுத்து தாழ்த்தி கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது. உலகத்தில் நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள், இந்த சம்பவத்தை எதுக்கு சொல்கிறாங்களா, வீணுக்காக அல்லாஹ் குர்ஆனில் எதையுமே சொல்லலை, எல்லாமே நமக்கு படிப்பின தான். முதலாவது பாருங்கள், நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு டெமேச்சி ஏற்படுது, அதுவும் அநியாயமான முறையில் ஏற்படுது. அந்த கப்பக்காரனுக்கு இவங்களுக்கு எந்த துரோகமும் இல்லை, எந்த குரோதமும் இல்லை, சும்மா நட்டைக்கு நடுவாலும் அதில் ஒரு ஓட்டை போட்டாங்க. அப்போ அந்த கப்பல் ஓனருக்கு எப்படி இருக்கும், அநியாயமாக இரவு யாரோ இந்த வேலையை பண்ணிட்டானே, நம்ம பார்க் பண்ணியிருந்த காரில் யாரோ டயரில் ஆணி ஏற்றி விட்டானே, இல்லாட்டி சும்மா போனது வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிதுன்னு பழுதாக போய் நின்றுட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பிள்ளையோண்டுக்கு சோமில்லாம் போச்சு, ஏதோ ஒரு வீட்டில் மரம் விழுந்துட்டு ஒரு பொருளாதாரம் ஒன்று டெமேச் ஆகுது, அதை எப்படி எடுத்துக்கிறது. ஹலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது வந்து கடலில் வேலை செய்யக்கூடிய ஏழைகள் சிலர் ஒன்று சேர்ந்து வாங்கின கப்பல் தான் இது. யமலூனஃபில் பஹர், கடலில் வேலை செய்யக்கூடிய பலர் சேர்ந்து காசு போட்டு இந்த கப்பலை வேண்டி வச்சுக்கான். உரியது அந்த ஐபஹா, இந்த கப்பலை காப்பாற்றுறதான் ஓட்டையை போட்டேன்டாங்க. கப்பலை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டிங்களா? அப்போ சொல்லி காட்டுறான், மிம்பரா இம் மலிக்கணும் யோகுதுக்குள்ள சஃபீனத்தின் ஹஸ்மா, ஒரு மன்னன் வந்துக்கிட்டு இருக்கிறான், படையெடுத்துக்கிட்டு வாரான், துறைமுகத்தில் உள்ள எல்லா கப்பலையும் கொள்ளையடிக்க வாரான், இதை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டேன், ஓட்டை கப்பலை எவனாச்சும் எடுத்துகிட்டு போவானா? அப்போ பாருங்கள், நமக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார டெமேஜ், நமக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனை வராமல் இருக்க அல்லாஹ் நமக்கு தந்த சோதனை, அவ்வளோதான். பெருசு வரலை, அந்த பெருசு என்னங்கிற நமக்கு ஒகி வரலை, அங்கே ஒகி வந்துச்சு. அப்போ அல்லாஹ் இதை ஏன் சொல்கிறான்டா, உங்களுக்கு நீ ஒகி வராது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றலான்னு நினச்சிக்கிட்டே போங்க, உங்களோட பிள்ளைக்கு வருத்தம்,

0: ஆக்சிடென்ட், கால் உடைஞ்சி போச்சு, ஏதோ உடத்தையே நிப்பாட்டி மேலே போகாமல் உள்ளவங்கள காப்பாற்றிக்க தடுத்திக்க, அவ்வளோதான் உழங்கிட்டா, அவ்வளோதான். இதுதான் பிரச்சனை. ஒரு சிலருக்கு சரியான வருத்தம், மனசில் வேதனை, நோய்வாய், தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அல்லாஹ் இதில் ஒரு நிலவை நாடிக்கான். நீ இந்த நோயிலேயே கடந்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணி உன் உடம்பை மேலிச்சு பெரிய நோய் வராமல் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு காலக்கெடு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் கடை, ஒரு வருஷம் கடை, பெரிய ஆள்கொள்ளி நோயிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றுறதுக்கு இருக்கலாம் இல்லையா? அப்போ அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்ல சொல்கிறான். ரெண்டாவது என்ன, உயிர் பலி. ஒரு சின்ன பிள்ளைய தூக்கி போட்டு கொலை செஞ்சிட்டாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இவன் ஒரு சாலிகான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை, ஒரு உயிர் விளக்கு. நம்ம பிள்ளை முகத்தா போச்சு, என்ன ஒரு பிள்ளை முகத்தா ஆகிட்டு இல்லையா, பிள்ளை முகத்து சின்ன பிள்ளை, ஒன்றரை வயசு பிள்ளைன்னு ரொம்ப வேதனைப்படுறோம். அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் ஏதோ நலவுக்கு தான் இதை செஞ்சிக்கான். இந்த சம்பவம் என்ன சொல்லுது, சாலிகான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளை இவன் பெருத்து வழிகட்டு தாய் தந்தையும் சேர்த்து வழி கெடுக்க போகிறான். அதனால் இப்போவே எடுத்தாச்சு. இப்போவே எடுத்தா சின்னத்திலே போனால் அவன் வழிகடாமல் போகிறான் இல்லையா, அவனால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லையா. அந்த தாய்க்கு தப்புனுக்கு இன்னொரு வாரிசை கொடுக்க போகிறான், அவங்களுக்கு வயசு இருக்குது, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. இதுக்கு தான் அல்லாஹ் என்ன கொலை செய்யுதுன்னா, அப்போ காப்பாற்றுறது தான். நம்ம ஆறாவது மௌத்தானா கூட ஒரு வகையில் சந்தோஷப்பட வேண்டியதான். பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும். இருந்து இன்னொரு வீடு குடிக்காமல் இப்போவே போய்த்தாலன்னு சந்தோஷப்படலாமா இல்லையா, இருந்து இன்னொரு பாவம் செய்யாமல் பெய்தாரா இல்லையா, சந்தோஷப்படலாமே. அப்போ நாங்கள் சந்தோஷப்படணும், அல்லாதில் ஒரு நலவை நாடிக்கான். மூன்றாவது, ஊர்லேயே நமக்கு அநியாயம் செஞ்சிட்டான், அவனுக்கு நம்ம கையால் போய் உதவி செய்கிறோமே, இதுவும் ரொம்ப வேதனை தான். அந்த மதில் நிப்பாட்டி வச்சு கட்டுறோமே, அவனே நம்மளை கவனிக்கலை, இவனுக்கு போய் வேலை செய்யணுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. எப்படி ஹலுவா அலிஸ்லாம் சொல்கிறாங்க, இது அவனுக்கு செய்கிறதில்லை, இதை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய சந்ததி ஒன்று காப்பாற்றப்படுது. என்ன சொல்கிறாங்க, இந்த மதிலுக்கு கீழே ரெண்டு அநாதை சிறுவர்களின் பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை விட்டுட்டு போனால் அது விழும், அந்த பொக்கிஷம் வெளியில் வரும், அவங்களுக்கு வயசு பத்தாது, இதை ஊரான் கொள்ளையடிச்சிடுவான், இந்த அநியாயக்காரன் எடுத்துருவான். இது அவர்கள் பருவ வயதை அடையும் வரை விழக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால் நம்ம கையால் அதை நிப்பாட்ட வேண்டியது அல்லாஹ்வுடைய நாட்டம். போயிட்டே இருப்போம் நாம் என்றாங்க. எனவே நம்முடைய கையால் ஒரு ஒரு அநியாயக்காரனுக்கே ஒரு மரியாதை நடத்துக்கிட்டு இருக்குது, ஒரு வேலை நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் அதன் பின்னணியில் நம்முடைய சந்ததிகளில் யாரையோ காப்பாற்ற போகிறான்னு அர்த்தம். அப்போ பிரச்சனைகளை இப்படி முகம் கொடுக்கலாம் என்கிற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை இந்த சூரத்தில் கஹஃப் 55வது வசனத்திலிருந்து அடுக்கடுக்காக அழகாக சொல்லித்தாராம் பாருங்கள். வாழ்க்கையில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கலாம் ஒரு மூமினாக இருந்தால் மட்டும். இப்போ பாருங்கள் யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை பாருங்கள், நீ மூமினாக இருந்தால் உன்னை நிம்மதியாக வாழ வைப்போங்கிறான். நிம்மதியான வாழ்க்கை தானே தேவை, அந்த நிம்மதியான வாழ்க்கையை ஈமானில் கல்லா கதிரில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வதஆலா வச்சிருக்கிறான். எனவே அன்புக்குரிய
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அலி அஹமது ரசாதி அவர்களின் தஃப்ஸீர் விசேட தொடர்.

0: சக்கராத் ஒரு சோதனை வரும். சக்கராத் வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான், எங்கட ஆக்கள் தானே. வானத்தை எனக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும்? அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் சில நபிமார்கள், சில உலமாக்கள் இந்த மௌத்துடைய போதையை சுஜூதிலே அடைந்தார்கள். அதுக்கு தனியொரு கிதாபே இருக்கிறது. இவ்வளோ உலமாக்களும் நபிமார்களும் சுஜூதிலே மௌத்தானார்கள். இது சாதனை, இது சாதனை. வாழும் பொழுது சரியாக வாழ்ந்ததால் பல சோதனைகளை கடந்தார்கள். சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இதில் கிட்டத்தட்ட 70 பேருடைய நினைக்கிறேன் மரண கடைசி நேரத்துடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்கிறார். இதில் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது இவருடைய வரலாறு தான் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தது சுஜூதில் தான். அவருக்கு சக்கராத் வந்தது சுஜூதில் தான். சக்கராத் அடையும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சுஜூது செய்தார். அல்லாஹ் சுஜூதிலே அவருக்கு சக்கராத்தை கொடுத்தார். இது முதல் நபி. ஏண்டா மலக்குல் மௌத் அந்த காலத்தில் கான்று. மலக்குல் மௌத் என்ன செய்யலாம்? உயிரெடுக்க வர யார்? மலக்கு. மலக்குல் மௌத் இஸ்ராயிலா என்றத்தில் உலமாக்கள் சில சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சண்டை பிடிக்கிற அர்த்தமும் இல்லை. இஸ்ராயில்னு பேர் வைங்க, இல்லாடி மலக்குல் மௌத் என்று பேர் வைங்க, யாரையாவது பேரை வைங்க, ஆனால் உயிரெடுக்க வருவார்ன்றது உறுதி. நீ எவ்வளோ சண்டை பிடிச்சாலும் சண்டை பிடிக்காது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா மலக்குல் மௌத்தா? அல்லாஹ் குர்ஆனில் சூரா சஜிதாவில் குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத்தில்லதீ உக்கில பிக்கும் ثم الى ربكم ترجعون. அல்லாஹ் சொல்றன், உங்களை மலக்குல் மௌத், உங்களை சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை மௌத்தாக்குவார். மௌத்தாக்கினதோடு நீங்க அப்படியே எங்கள்கிட்ட வந்துடுவீங்க. ثم الى ربكم ترجعون. அப்ப அந்த காலத்துல மலக்குல் மௌத்தை நேரடியா பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்த்தாங்க. கேட்டாங்க, மலக்குல் மௌத்தே கேட்டார் இப்ராஹிம். ஏனெண்டா பல சோதனைகள் சாதனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாங்கள் சில சோதனைகளுக்கு ஆட்டம் காண்றோம். நும்ரூத் எவ்வாறு இருந்திருப்பார்? இன்றைக்கு யாரையாவது ஒரு முஸ்லீமை தூக்கி நெருப்பில் போட்டு பற்ற வைக்கிறாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டு எரித்து பார்த்தார். முடியலை. இவ்வளோ பெரிய சோதனை இருந்திருக்கு. தட்டத்தனிய முழு குடும்பமும் முழு ஊரும் முழு நாடும் முழு உலகமும் விரோதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தது ஒரே ஒரு ஆள், யார்? அல்லாஹ் மட்டும். வேறொத்தரும் இல்லை. இன்றைக்கு எவ்வளோ கட்டியாக முஸ்லீம்கள் வாழ்கிறோம். வரும் சோதனை, சக்கராத் ஒரு சோதனை வரும். சக்கராத் வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான், எங்கட ஆக்கள் தானே. மலக்குல் மௌத் எங்கடால், ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் எங்கடால், அங்கே போய் பார்த்தா முழுது எங்கட ஆக்கள் தான். இப்போ உதாரணமாக நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்கு, எல்லாம் கூட ஃபேமிலி கூட்டாளி, எவ்வளோ சந்தோஷம் வரும் உங்களுக்கு? உங்களுக்கு கவலை வருமா சந்தோஷம் வருமா? மதீனாவுக்கு போய்த்தீங்க, எவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு டைமுக்கு தொழலாம், ரசூலுல்லா அது இது இபாதை செய்யலாம், எந்த தடையும் இல்லை. அப்போ கண்ணை பொத்தினா மலக்குல் மௌத், அங்கால ஜிபில் அலைஹிஸ்ஸலாம், இங்கால மூமினான ஆக்களுக்கு சந்தோஷம், அல்லாவை மறுத்தவங்களுக்கு தான் நரகம். எங்கட ஒத்தருக்கும் கவலை இல்லை. அப்போ கண்ணை பொத்தினதோட ஆட்சி மாறிடும். அப்போ மூமிங்களுக்கு கவலை இல்லை. மௌத்து கவலையா? இப்போ நாங்கள் மௌத்தை கவலையாக தான் எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் அப்படி கவலைப்படுத்த விடமாட்டான். ஏ உலகத்தில் சோதிக்கிறான், உலகத்தில் அமல் செய்ய வைக்கிறான், பாடுபட வைக்கிறான், அங்கே சந்தோஷத்தை தருவான் அல்லாஹ். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் கேட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உங்களை மௌத்தாக்கணும்? சொன்னாங்க, நான் சுஜூதில் இருந்த மாதிரி மௌத்தாக்கு, ஷாமில் பலஸ்தீனில் அப்படியே சுஜூத் செய்தாங்க, உடனே உயிர் எடுத்துட்டாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை பார்க்குறார் நேரடியாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டார், உங்களோட உயிர் எப்படி எடுக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு பலஸ்தீனுடைய பூமியை கிட்ட வாக்கித்தாங்க, என்னன்னா பலஸ்தீனில் மௌத்தாகணும். என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தானே மௌத்தானு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பரம்பரை அங்கே தான் மௌத்தான பலஸ்தீனில். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், தையுல் அர்தன்றிக்கு பூமியை சுருக்கமாக்குற நல்லடியார்களுக்கு. நாங்கள் பிரயாண துவால ஓதுவோமே, ஒத்துவி அண்ணா போதா யா அல்லாஹ் தூரத்தை சுருக்கு என்று. அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பலஸ்தீனுடைய பூமி அப்படியே சுருக்கினான். மிஸ்ரில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்கு போனாங்க, போனதோட ஜீபு என்ற மலை அடிவாரத்தில் அவிடத்த மௌத்தாயிட்டாங்க, அவிடத்தை அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்போ மலக்குல் மௌத்தை பார்க்குற பழக்கம் இருந்துச்சு அந்த இந்த காலத்தில் எங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் சகராத்தில் பார்ப்போம், இப்போ பார்க்க இயலாது. இப்போ என்ன செய்யலாது, சக்கராத்தில் பார்க்க கூட கவலைப்பட மாட்டோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க மலக்குல் மௌத்தை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்குறாங்க கீழே. இறங்கும் பொழுது அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வயசு, புதன்கிழமை தான் மௌத்தானாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்கும் பொழுது ஒரு ஆள் நிற்கிறார் மெஹ்ராபு கிட்ட. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உடுங்க நான் இறங்க போகிறேன். அவர் சொன்னார், தாவூத் உங்களோட வருஷம் மாதம் ரிசுக்கெல்லாம் முடிஞ்சு உங்களோட. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்தானே இப்படி பேசுகிறேன்டா முக்கியமான ஆள் தான். உடனே மிம்பருடைய படியிலே சுஜூ செஞ்சிட்டாங்க, உயிரெடுத்துட்டு போய்த்தார். இதே போல் சஹாபாக்களுடைய காலத்தில் அபு மூசல் அஷரதி அல்லாஹுடைய மகன் மூசா பெரிய காரி, அபு மூசல் அஷரி யமனுடைய காரி, குர்ஆனுடைய காரி. இவர் மூசா ஹிஜ்ரி 20வது ஆண்டு சொல்கிறாங்க, ஹிஜ்ரி 20வது ஆண்டு இதே மாதிரி இவர் சுஜூத் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் இவருடைய உயிர் எடுத்தார். இதே போல் ஹிஜ்ரி 36வது ஆண்டு அப்துல்லாஹ் பின் சாத் பின் அபி சரஹ் இவருடைய உயிரும் பறிக்கப்பட்டது. இவர் துவா கேட்பார் அடிக்கடி, யா அல்லாஹ் اللهم اجعل خاتمه عملي صلاه الصبح يا الله என்னுடைய கடைசி அமலாக சுபஹுடைய தொழுகையாக்கு. சொல்றாங்க இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, சுபஹுடைய தொழுகையில ஹிஜ்ரி 36வது ஆண்டு சுஜூதில் இருக்கிறார், அப்படியே உயிர் வைத்து. அவ சக்கராஜ் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம். ஆக உயர்ந்த நல்ல சக்கராத்தி ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மருமகன், அஸ்மா ரழியல்லாஹுடைய கணவர், அப்துல்லா பின் ஜுபைருடைய வாப்பா. ஹிஜ்ரி 36வது ஆண்டு ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு இவங்களும் சுஜூத் செய்த நிலைமையில தான் வாதி சிபா என்ற இடத்துல வச்சு ஒரு விரோதி அம்பை தான் அப்படியே ஷைதாயிட்டான். ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு பெண் சந்திக்க வந்தா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே சுஜூதில் இருந்த பெண் எழும்பல்ல, அப்படியே உயிர் பிரிஞ்சிட்டு. ஹசரத் அபு சாலபத்துல் ஹுஷனி ரழியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 75வது ஆண்டு அபு சாலபா அல் ஹுஷனி பிரபலியமான சஹாபி, இவரும் சுஜூதில் இருந்த மாதிரியே வஃபாத் ஆயிட்டார். இது மாதிரி ஒரு கிதாபு நிறைய இருக்குது சுஜூதில் மௌத்தானவர்கள். அல்லாஹ் சுஜூதில் சக்கராத்தை கொடுத்தார். இந்த சக்கராத்தில் ஒரு மனிதன் தப்பனுமாக இருந்தால் வாழ்க்கையே சரியாக வாழும். ஹஸரத் அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்களாம், எனக்கு சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையா, பிள்ளைகள் வாப்பாவுடைய சக்கராத்தில், வாப்பா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையாண்டு, இப்போ நீங்கள் அந்த நிலைமையை அடைஞ்சிருக்கீங்களே கொஞ்சம் வரணிங்க, சொன்னாங்களாம், பிள்ளைகளே வானத்தை இன்னைக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும்? அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் அந்த போதை எப்போ மலக்க கன்றோமோ, அல்லாஹ் ரெண்டு வகையாக சக்கராத்தை வைத்திருக்கிறான். ஒன்று முஃமீன்களின் சக்கராத், அடுத்தது பாவிகளின் காஃபிர்களின் சக்கராத். முஃமீன்களின் சக்கராத் சந்தோஷமானது. இன்றைக்கு யாரெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் இஸ்லாத்தையும் எதிர்த்து பாவ் இவங்களோட சக்கராத் இருக்குது, நீங்கள் கோட்டல்ல ஷூட்டல்ல தங்கத்தால் உடுப்பாட்டி வைங்க பாவ். முஸ்லீம்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட விடே அவங்க பாவமா இல்லையா? இப்போ மூமினுடைய சக்கராத் அல்லாஹ் லேசாக்கிடுவான். நாங்கள் சூரத்துல் வாக்கியாவில் படித்தோம், மூன்று வகையான சக்கராத்துகளை படித்தோம். சூரா வாக்கியா முதலாவது சக்கராத் யாரு? இந்த உலகத்தின் அதி இறை நேசர்களுடைய சக்கராத். ترجعونها إن كنتم صادقين فأما إن كان من المقربين
1: இறை நேசர்கள் உலகத்தில் எவ்வளோ சொல்கிறாங்க, பயம் பண்ணுறாங்க, எவ்வளோ மாக்கள் நல்லா வாழுங்க, மார்க்கத்தோட வாழுங்க சொல்லு கேட்குறாக்கள். கொஞ்சம் தான் சொல்லு பேச்சு நடக்கிறாக்கள் எல்லாரும் இல்லையே. அப்போ எப்போ தெளிவுக்கு வரும்? சக்கராத்தில் வந்து தெளிவுக்கு வரத்தானே போகணும். என்ன அடுத்த ஆயத்தில் ஒரு கண் துறப்படும், மற்ற கண் துறப்படும், அகக்கண் துறப்படும். இப்போ திறந்திருக்கிற கண்ணுக்கு விளங்குது சில உலக வஸ்துக்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களோட சக்கராத்தில் ஆக்கள் வந்துடுவாங்க. எவ்வாறு நீங்கள் உம்மோட வகுத்தில் இருக்கக்கோல உயிரை தாரத்துக்கு ஆக்கள் வந்தாங்களா இல்லையா? உயிரை தாரத்துக்கு மலக்கு வந்ததை போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரத்தாகணும். சும்மா உயிர் வரலையே. உம்மோட வய தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது சும்மா உயிர் வந்துச்சா யாருக்கும்? சும்மா உயிர் வரலையே. டாக்டர் மாட்ட கேளுங்க. அப்போ உயிர் வாரண்டா பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வந்திருக்கணுமே. பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வரலையே. எங்கட குர்ஆன்ல ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த நாளில் தானே உயிர் வருது. வேற நாளில் உயிர் வாரது இல்லையா? பெண் உங்களோட புத்தகங்கள் இது ஒன்றும் இல்லையே. அதை நாங்கள் சொல்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க குர்ஆன், நல்லாவே ஏற்றுக்கொள்ளும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அது இதில் உண்மை இருக்குது. இப்போ உயிர் தாரதுக்கு எவ்வாறு மலக்கு வந்தாரோ அதே போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சக்கராத்தில் நாங்கள் அப்படியே நெருக்கமாக இருப்போம், உங்களுக்கு விளங்காது. சரி, ஆக மிக நல்லவர், சோதனைகளில் பட்டு கஷ்டப்பட்டு உலக வாழ்க்கையை முடிக்கிற போறார். அல்லாஹ் சும்மா விடுவானா? நமக்கு தானே ராவு பகல் எல்லாம், அங்கே என்ன ராவு பகல் எல்லாம் உயிர் பிரிஞ்சா. மிக அல்லாஹுடைய நேசர், இதுக்கு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். எல்லாரும் ஆக மாட்டாங்க ஊரில், எங்களால் ஏழுமான முக்கர்ரபாகும், அல்லாஹ்க்கு நெருக்கமாகும். எல்லாம் நீ என்னென்ன விரும்புகிறாயோ என்கிட்ட இருந்து எடு, அவ்வளோதான். இல்லை வாழ்கிறது கொஞ்ச காலம் தான், 1000 வருஷம் வாழ்கிறது இல்லையே. 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், இன்னும் 40 வருஷமா? இன்ஷா அல்லாஹ் இருக்கிற 40 வருஷத்துக்குள்ள எப்படியாவது அல்லாஹ் கிட்ட போனா என்ன லாபம்? சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் லாபம் சக்கராத்தில். அல்லாஹ் சொல்றான், பூத்தட்டுகள், மலர் தட்டுகள், 500 மலக்குகள் போல் இல்லை உயிரெடுக்கிறதுக்கு. ஏ சும்மா வாழலி உலகத்தில், சாதனையாளர் சும்மா வாழல்ல. இன்றைக்கு சிலர் யோசிக்கிறாங்க, என்னால் பிரச்சனை வரப்படாது, நான் வாயை பொத்தி வாழ்ந்துட்டு மௌத்தாயிரோம், மற்றவங்கள மாதிரி நானும் எல்லாம் அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் வைத்துடணும், ஒன்றுமே எனக்கு மார்க்கம் பேசப்படாது. அவர் முகர்ரபாவர் எப்படி பல சவால்களுக்கு முகம் கொடுக்கும், மௌத்து வரைக்கும் தானே எல்லாம். ரெண்டாவது கூட்டம் யார் சக்கராத்தில், வலது கூட்டத்தார் முகர்ரபோட கீழே, அவருக்கு என்ன செய்வார் மலக்குல் மௌத் வந்து, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், வாங்க போ, வாங்க போங்க, உடம்பு மட்டும்தான் நெஞ்ச பொடி உயிர் பயிற்று வரவேற்பு சலாம்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் கேட்டது மௌலவி அலி அஹமது ரஸாதி அவர்களின்

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
2: وَإِنَّ خَيْرَ الْهَدِي هَدِي مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ سَرْوَ بُغُلُمْ بُغُلْچِيُمْ إِلَّا مَلَّ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى وَكَيْ سَلَامٌ صَلَوَاتٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோர்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா சூரத்து நிசா 48வது வசனத்திலே இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. நிச்சயமாக அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அவன் நாடியோர்களுக்கு தௌபா செய்யாமலே மன்னிக்கக்கூடியவன். மேலும் யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொய்யையே இட்டி கட்டிவிட்டார், அது உண்மை கிடையாது என்கிற இந்த செய்தி சூரத்து நிசாவினுடைய 48வது வசனமாக இருக்கும். ஆக நாம் எல்லோருமே அல்லாவுக்கு இணை வைப்பதை தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா செஞ்சுட்டா மன்னிச்சிடுவான், அதை விட்டுட்டு இனிமேல் நான் அல்லாஹ் உனக்கு நான் இணை வைக்க மாட்டேன், உன்னையே நான் வணங்குறேன் என்று சொன்னோன்னு நம்ம தௌபா செஞ்சு அந்த காரியத்தை விட்டு அல்லாஹ் மன்னிப்பான். அப்படியே அந்த நிலையில் மரணிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது, சொர்க்கம் நுழைய முடியாது. யார் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணிக்கிறாரோ அவங்க நரகம் நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. மற்ற பாவங்களை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யணும். தௌபா செய்யாமல் ஒரு ஆள் மௌத்தாயிட்டா அல்லாஹ் விரும்பி தான் அவரை மன்னிப்பான். தௌபா செய்யலை பாவம் செஞ்சுக்கிறாரு ஆனால் இணை மட்டும் வைக்கலை அப்படி எங்கும்போது அந்த மற்ற பாவங்களை அல்லாஹ் தான் நாடியோருக்கும் மன்னிக்கிறான். ஆனால் தௌபா செய்யணும், நாங்கள் அதை நம்பிக்கிட்டு தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது. தௌபா செய்யணும். அதில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்றால் அல்லாஹ் விரும்பினால் இப்போ எவ்விரமா தூணதாலிக்க லிமையஷா, அந்த இணை வைத்தல் அல்லாத அவன் விரும்பினா மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ இந்த இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோன்னு நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டிருக்கிறோம்னு சொன்னால் சிலையை வணங்குறது அதான் நல்லா இணை வைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது மட்டும் இணை வைத்தல் கிடையாது. இப்போ பொதுவாக இணை வைத்தல் அப்படின்னு சொன்னால் என்னென்றால் அல்லாஹ்வையும் நம்பி அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் செயற்பாடுகளுக்கு நிகராக ஒருத்தரை வச்சிட்டோம்ன்றா அதான் இணை வைத்தல். ஒரு விஷயத்தை வழங்கணும், இணை வைத்தல் என்றால் துணைக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா. ஒன்று இப்போ நான் இதுக்கு ஒன்றை இணை வைக்கிறேன் என்றால் இதை எடுத்துக்கிட்டு தான் இன்னொன்று இணை வைக்கணும். இதை மொத்தமாக நிராகரிச்சுட்டு ஒன்றை எடுத்தால் அது நிராகரிப்பு, குஃபுரு. அல்லாஹ்வே மொத்தமாக நிராகரிச்சிட்டால் அது குஃபுரு. அல்லாஹ்வை நம்பி போட்டு அல்லாஹ் பார்க்குற மாதிரி இவர் பார்ப்பார், அல்லாஹ் படைக்கிற மாதிரி அவர் படைப்பார், அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி இந்த மகான் மன்னிப்பார், அல்லாஹ் நோயை குணப்படுத்துகிற மாதிரி இந்த பெரியார் நோயை குணப்படுத்துவார் என்றால் நாம் அல்லாஹ்க்கு இணையாக்கிறோம். இணை வைத்தலுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம இதை தெளிவாக பார்க்குறோன்னு சொன்னால் சூரா லுக்மான்ல 25வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார் நபியே உலகின் சஅல்தஹும் மன் கலக சமாவாத்தி வல் அர்த். அந்த முஷிரிக்கிகளை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்க சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் படைத்தது யாரு என்று நபியே அவர்களிடம் கேளுங்க. குலில் அல்ஹம்துலில்லாஹ், அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் படைச்சேன்னு சொல்லுவாங்க. இது சூரத்து லுக்மான்ல 25வது வசனம். சூரத்து ஜுமர்ல 37வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வானங்கள் பூமியை யார் படைத்தது என்று அவர்களிடம் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல் நபியே அவங்கள்ட்ட இப்போ திருப்பி கேளுங்க, அஃபராஅய்துமா தத்உன மின் தூனில்லா, அப்போ அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல் லுர்ஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகளெல்லாம் அந்த கெடுதியை நீக்கிவிடுமா? அவங்க வணங்குறது யாரு? லாத்தி, யகூது, சுவாய், நசுரு, வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க. அல்லாண்டு சொல்லி வணங்கினாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள். அதை இபின் அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த லாத்தி, யகுது, சுவாய், நசுரு, வத்து என்ற சிலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை, நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் 37வது வசனத்தில் சொல்கிறான், இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின் அஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல் ருஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நல்லடியார்கள் அந்த கெடுதிகளை நீக்கி விடுவார்களா? அவ் அராதனி பி ரஹ்மத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு கருணையை நாடிவிட்டால், ஹல் ஹுன்ன மும்சிக்காத்து ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை இவர்கள் தடுத்து விடுவார்களா? குல் ஹஸ்பி அல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அலைஹி யதவக்கலுல் முதவக்கிலூன், அது அவன் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள் அப்படிங்கிறான். சூரத்து ஸுஹ்ரஃப் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலயின் சாயல்தஹும் மன் ஹலக சமாவாத்தி வல்லார், வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால், லயகூலுன்ன, அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அஸீஸ் அலீம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்தான் அவர்களை படைத்தது, வானங்கள் பூமியை படைத்தது என்று சொல்வார்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த முஷரிக்கீன்கள் அல்லாஹ் தான் படைச்சல்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வசனத்தில் ஓமம் பியதிஹி மலக்குத்து சமாவாத்தி வல்லாரும், அல்லாஹ் வானங்கள் பூமிகள் ஆறினுடைய ஆட்சி அதிகாரங்கள் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய கையில்ன்னு சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய கையில்ன்னு சொல்வாங்க. அதை பாருங்கள், அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுமர் 3வது வசனத்தில் சொல்லானால, லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கே இந்த பரிசுத்தமான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரித்தன்னதல்லவா? வல்லதீன இத்தகது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாமல் அவுலியாக்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களே, அவர்கள் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? இவர்களிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வது இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் அல்லாஹ்னு சொல்லலைங்கிறோம். அந்த மகான்கள் லாத்தி, யகூத், சுவாய், நசுர், வத்து போன்ற மகான்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள், அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்களே, இப்போ சிலையாக வச்சுருந்தாங்க, இப்போ வளர்த்தாட்டி கபருக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மகான்கள் என்று தான் அவங்க சொன்னாங்க. அவங்கள வணங்குறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வணங்குற என்றால் பிரார்த்தனை செய்தல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா சூரத்து ஸுமர்ல 3வது வசனத்தில் சொல்கிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்று தான் நாங்கள் வணங்குகிறோம். இப்போவும் அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், நாதாக்கள், தங்கள்மார்கள் என்று கபர்களிலே தர்காக்களிலே ஓடக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அல்லாஹ்ன்னு சொன்னோமா, மகான்கள், இவங்க அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிபார் செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்க, அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் என்றத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரியாக பாருங்க, அல்லாஹ் சூரா யூனுஸில் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் அல்லாமல் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத கெடுதியும் செய்யாதவர்களிடம் இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் விட்டுட்டு யார்கிட்ட போய் துவா கேட்குறாங்க, யார்கிட்ட போய் நோய் நிவாரணம் தேடுகிறாங்களோ அவங்களால் இவங்களுக்கு கெடுதியும் வராது நல்லதும் கிடைக்காது. அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்லணும், ஐயா கூலுன்னு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு வணங்குறாங்க தெரியுமா? ஹாவுலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹானத்தால நேரான் சொல்லி காட்டுறான். அப்போ இணை வைக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வை மொத்தமாக நிராகரிக்கலை, அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு நாங்கள் நல்லடியார்கள் மூலமாக அல்லாஹ்கிட்ட நெருங்குறோம், அல்லாஹ்கிட்ட தான் நெருங்க போகிறாங்க, யார் மூலமாக? இன்னொரு ஆள் மூலமாக. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று நம்ம சொல்கிறோம். ஆமுல் ஃபீல், ஆமுல் ஃபீல் என்று ஏன் பேர் வந்துச்சு? நபி அவர்கள் பிறந்த ஆண்டில் யானை படை கொண்டு காபத்துல்லாவை ஒரு தான் அழிக்க வந்தான். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நஜ்ஜா மன்னன், நஜ்ஜாசி மன்னனுடைய ஒரு பெரும் ஒரு படை தளபதியான ஒரு பெரிய ஒரு வீரனாக அப்ரஹா என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அந்த அப்ரஹாம் என்ன சொல்கிறான், என்ன செஞ்சான்னு சொன்னால், எல்லா மக்களும் காபத்துல்லாவை நோக்கி போகிறாங்க, காபத்துல்லாங்கிற அந்த ஆலயத்தில் சிலை இருந்துச்சு, 360 சிலைகள் இருந்துச்சு, அது பராமரிக்கக்கூடிய நிர்வாக தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிப். நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட பாப்பா அப்துல் முத்தலிப், அவர் தான் நிர்வாக தலைவர். அவர் மகன் பேர் என்ன, ரசூல்லாவுடைய வாப்பாட பேர் என்ன, அப்துல்லா. அல்லாவின் அடிமை, அல்லாவை நம்பி இருந்தாங்க, ஆனால் சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கஅபத்துல்லா புனிதமாக மதிக்கப்பட்டது, சிலையும் இருந்தது. இப்ராஹிம் நபியுடைய மதத்திலிருந்து சாயம் போய் அந்த கஅபத்துல்லாவை ஹஜ்ஜி மாசத்துல வந்து வலம் பெறக்கூடிய வழக்கமும் பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யமன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நஜ்ஜாசி மன்னனுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கஅபத்துல்லாவோட பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறான் அப்ரஹாம், அவருடைய படை தளபதி. கட்டிட்டு இனி மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்றான். இது கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன், இது இவன் என்ன இப்படி புதுசாக ஒரு கஅபாவை கட்டிக்கிறேன் என்று ஆத்திரப்பட்டு என்ன செய்யாதுன்னு சொன்னால் அதில் போய் மலம் கழிச்சிட்டு வந்துட்டான். அதில் மலம் கழிச்சோன்னு ஒரு தெய்வீக சிந்தனை கொண்ட ஒரு பூர்வீக கட்டடமாக நாம் கட்டியிருக்கிறதுல மலம் கழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி இது யார் செஞ்சேன்னா அந்த அரபியர்கள் தான் செஞ்சிட்டாங்க. இந்த கஅபத்துல்லாவுக்கு நிகராக நாம் கட்டினோன்னா பொறாமையில் பண்ணிட்டாங்க அப்படின்றோடனே மன்ன அந்த படைத்தளபதி என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் நஜ்ஜாசி மன்னனுக்கு கடிதம் போடுறான், நான் கஅபத்துல்லாவை உடைக்க போகிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி மஹமூத் என்கிற பெரிய ஒரு ஆணை இருந்துச்சு, பலம் பெரும் பெருத்த பெரிய ஆணை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த ஆணையை திறனும் நீங்கள் அப்படின்னா அந்த ஆணை இன்னும் சில ஆணை படைகளையும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் வாரான் கஅபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு வந்துக்கிட்டிக்கிறான். வந்துட்டிக்கும் போது ரெண்டு இடத்துல ரெண்டு யுத்தம் நடந்து அதில் எல்லாம் வெற்றி கொண்டு வந்து இறங்குறான். வந்து இறங்கி கஅபத்துல்லாவுக்கு பக்கத்துலேருக்கு ஒரு ஒரு இடத்துல முகாமிட்டு அந்த இடத்துல வெட்ட வெளியில் மேய்ஞ்சிட்டு இருந்த அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகத்தை பிடிச்சி அடைச்சிட்டான். 200 ஒட்டகத்தை அடைச்சிட்டான். அடைச்சிட்டு ஒரு ஆளை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறான், கஅபத்துல்லாவை உடைக்க வந்திருக்கோம், உங்களோடு யுத்தம் செய்ய வரலை, இங்கே இருக்கிற மக்களை கொல்ல வரலை, எங்களோட நோக்கம் கஅபாவை உடைக்கிற மட்டும்தான், பேசாமல் இருந்தால் உடைச்சிட்டு போயிட்டுருவோம், சண்டை கண்டு வந்தால் கொண்டுட்டு தான் உடைப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறான். கொடுத்தோன்னே அப்துல் முத்தலிபு வந்து என்ன செய்கிறாரு, கஅபாவை உடைக்க வந்தீங்கன்னா உடைச்சிட்டு போட்டும் அப்படின்ட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் அவனை சந்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி எடுத்தாங்கங்கிறாங்க. அப்போ அவரை கூட்டிக்கு வந்து கஅபாவினுடைய தளபதி அதனுடைய தலைவர் அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறாரு, உங்களோட பேச்சுவார்த்தை வைக்கணுமா அப்படின்றோன்னு இவர் போகிறார். வரலாற்றில் என்ன எழுதிக்கிறாரோ அப்துல் முத்தலிப் நபி அவர்களுடைய உம்மா அப்பா வாப்பட வாப்பா எப்படி இருப்பாருன்னு சொன்னால் உயர்ந்த திடகாத்திரமான உடம்புள்ளவராக இருப்பாராம். அவரை பார்த்து
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: அத்தியாயத்தில் நம்ம பார்க்கிறோம். இதை எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னால், அல்லாவுக்கு இணை வைத்தல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாவையே நிராகரிச்சுட்டு போறதில்லை, அது குஃபுரு. அல்லாவையும் நம்பிட்டு அல்லாஹ் மாதிரி இவர் பார்ப்பார். இவர்கிட்ட நோய் நிவாரணம் தேடலாம், அவர்கிட்ட நம்ம உணவு தேடலாம், இவர் வந்து நோயை உயிரை காப்பாற்றுவார் என்று நாம் நினச்சிட்டோம்னு சொன்னால் அவன் தான் முஷிரிக்கி. அல்லாஹ் பார்ப்பவன் நம்ம பார்க்குற மாதிரியா, அல்லாஹ் கேட்பவன் நாம் கேட்குற மாதிரியா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம், லைஸா கமிதலிஹி ஷயுன், அல்லாஹ்வை போன்று என்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னும் சமீபம் பசு, அவன் பார்ப்பவன், அவன் கேட்பவன், அவன் பார்ப்பவன்கிற அல்லாஹ். அப்போ கேட்பவன் அவளும் கேட்பான் தானே, நம்மளை மாதிரி அல்லாஹ் கேட்பானா? நான் முடிச்சுக்கிட்டு இருந்தால் தான் கேட்க முடியும். எனக்கு தெரிஞ்ச பாசையை தான் என்னால் கேட்க முடியும். நான் தள்ளி நின்றா கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் நீங்கள் எப்படி கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான், நீங்கள் மனசுக்குள்ளால துவா கேட்டாலும் அல்லாஹ் கேட்பான். இப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன? இங்கே ஒருத்தன் கீழே விழ போகிறான், யா முஹியுதீன் அப்படிங்கிறான். பக்தாதில் ஈராக்கில் அடங்கப்பட்ட உயிரோடு இருந்தாலே கேட்காது. அவர் மௌத்தா போயிட்டார். உயிரோடு இருந்தாலே ஈராக் கேட்குமா? கேட்காது. அவர் மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனவர் காதில் விழுந்து அவரு கீழே விழுறதுக்கு இடையில் ஒரு செகண்ட்ல உடனே வந்து தாங்கி பிடிச்சிடுவாரு. அப்படி என்று நீங்க நினைச்சா அல்லாஹ்க்கு இணையாக்குறீங்களா இல்லையா? மஹிதீன் அப்துல் காதீல நீ இணையாக்குறீங்களா இல்லையா? அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பழைய ஜாஹிலிய கால திரும்பிட்டாங்க. அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பினாங்க, அனுப்பப்பட்டார்கள். நபியர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் தூதர்களும் எப்படி அனுப்பப்பட்டாங்கண்டா, அல்லாஹ் மனுத்தா மட்டும்தான் வணங்க, வஅபுதுல்லாஹ வச்சு தனிபு, நீங்க அல்லாஹ் மட்டுமே வணங்குங்க, மற்றது என்ன, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவே எல்லாத்தையும் கைவிட்டு விடுங்க, வச்சு தனிபு தாகூத், இந்த தாகூத்துக்களை விட்டு விடுங்கள். அப்படித்தான் எல்லா தூதர்மார்களும் அனுப்பப்பட்டாங்க. இதைத்தான் பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொரு மனித சமுதாயம் பின்பற்றி வந்துச்சு. இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறுதியாக அதைத்தான் சொன்னார், இறுதியாக அதைத்தான் சொன்னார். இன்னைக்கு அந்த காலம் அப்படியே மருகி பழையபடி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அல்லாஹ்வை வணங்குறோம், மகான்கள் பெரியார்கள்ட்டையும் போய் துவா கேட்குறோம், அவர்கள் மூலம் நாங்கள் உதவி எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்படி இருக்குது. இன்னை பார்க்கலாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் என்ன செய்யப்படுதுன்னா, மகான்கள் பெரியார்கள் என்று கபறுகளை கட்டுறாங்க, பச்சை கொடி ஏற்றுறாங்க, குத்துவளை ஏற்றுறாங்க, தவாபு நடக்குது, அவங்கள்ட்ட போய் கண்ணில் ஒத்துறாங்க, அவங்கள்ட்ட போய் தேவைகளை கேட்குறாங்க, அவர்களிடம் உதவிகள் தேடப்படுகிறது. அதனால தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ரப்பி லா தஜ்அல் கப்ரி வதனை யுஅபத், யா அல்லாஹ், சக்கராத்துடைய நிலையில் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படும் சிலையாக ஆக்காதே அப்படிங்க. சக்கராத்துடைய நிலையில் சொன்னார்கள், மக்களே உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் சவிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுத்துக்கொண்டார்கள், நீங்களும் அப்படி எடுத்துக்காதீங்க. நல்லடியார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள், நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள். கபூர் இருக்கிற பள்ளியில் தொழக்கூடாதுங்கிறது அதுதான். இப்போ கபூர்கள் இருக்குது, அந்த கபூரில் பிரார்த்தனை நடக்குது, பெரிய பள்ளியாக இருக்குது, ஒன்றுக்கு போகலாம், தொலை போகையில் மைய தொழுகைக்கு போகலாம். ஏன்னா மைய தொழுகிறது கபூர்ஸ்தானத்துலேயும் தொழலாம், அல்லாவை சுஜூதி செய்கிற இடம், அல்லாவுக்கு மாறு செய்கிற இடத்துல அல்லாவுக்கு சுஜூதி செய்ய முடியுமா? கபூர் இருக்கிற பள்ளியில் தொழலாமா? கூடாது. அல்லாவை மட்டும் வணங்கணும். ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சூரியன் உதிக்கும் நேரத்தில் தொழுவது தடை, சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுவது தடை. ஏன் அது தடை? சூரியனை வணங்கக்கூடியவர்களுடைய நேரத்தில் அல்லாவை வணங்காதீங்க, நேரத்தில் கூட அல்லாவை வணங்காதீங்க என்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படும் இடத்தில் அல்லாஹ் வணங்கலாமா? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கப்படும் என்றால் என்ன ஃபீஸ் அவ்வளோ அவ்வளோ அப்பாவே, சின்ன மவுலா அண்ணாப்பாவே இப்போ பள்ளிகள் இருக்குது. சின்ன மவுலா அண்ணாப்பா ஒரு பள்ளியில், ஃபீஸ் அவுல் அவுலியா ஒரு பள்ளியில் அந்த பள்ளியை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜும்மா முடிய பாருங்க, நீங்கள் பக்கத்தில் பைக் எடுத்து ஒரே மிரி மிரிச்சா பார்க்கலாம். ஜும்மா முடிய கபரை சுற்றி கொஞ்சம் பேர் கையேந்திக்கு நிற்பாங்க. சின்ன மவுலா அண்ணாப்பாவே பிள்ளையில பாவத்தை பண்ணிச்சு, பிள்ளைய பா எக்ஸாம் எழுதுறோம் பாஸ் ஆக்கிடு அப்படிங்கிறாங்க. எக்ஸாம் எழுதுகிறோம் பிள்ளைய பாஸ் ஆக்கிடுங்கிறான். அப்போ ஆறு செய்யணும், இது அல்லாஹ் தானே செய்யணும். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்கின்றார்களே, அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய தொழுகையை தொழுவது தல்லா அல்லாஹ் தாவுடைய தூதர் தடுத்தார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வை வணங்குவதை தடுத்தார்கள். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபி தோழர் வந்து சொல்கிறார், பவானா என்கிற இடத்துல ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேற்றை வைத்திருந்தேன், இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இப்போ அந்த நேற்றையை நிறைவேற்றலாமான்னு கேட்குறார். இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னே அல்லாஹுக்காக ஒரு ஒட்டகத்தை பலியிடுறேன், அதுவும் பவானாங்கிற இடத்துல பலியிடுறேன்னு கேட்டுட்டாங்க, நேற்றை வச்சுட்டாங்க. இப்போ ரசூல்லா கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த இடத்துல நேற்றையை நிறைவேற்றலாமா அப்படின்னு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை இதை கேட்டார்கள், அந்த பவானா என்கிற இடத்துல ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் ஏதாவது அங்கே உண்றா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் அல்லாமல் ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் அந்த இடத்துல இப்போவும் இருக்குதான்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படியான இடம் இல்லாது. அப்போ நீங்கள் நேற்றையை நிறைவேற்றுங்கண்டாங்க. அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கும் இடத்தில் அல்லாஹ்வுக்காக வைத்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடாது. அப்போ கபூரை பள்ளியில் தொழக்கூடாது. இன்னைக்கு கபரை வச்சே பள்ளி பிரபல்யம் ஆகுது. கபரை வச்சே பள்ளி என்ன செய்யப்படுது? பிரபல்யம் ஆகுது. என்ன கொடியேற்றமா? போன திங்கக்கிழமை கொடியேற்றுறாங்க. கொடியேற்றம் என்றால் என்ன? எப்படி வந்துச்சு இந்த கொடியேற்றம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கல்முனை கொடியேற்ற பள்ளி இருக்குதானே, இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன்? கொஞ்சம் நெட்டில் கூகுளில் போய் வரலாறு புரட்டி பாருங்க. இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன்டா? ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா, அவர் இந்தியாவில் தர்கா நாகூர் தர்காவில் அடக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா இருக்கார் இல்லையா, அவரை கபர் எங்கே இருக்குது? அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் இந்தியாவில் அவரை பற்றிய சிறப்புகள் எழுதுகிறாங்க. பச்சை பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள்லாம் எழுதுகிறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது அற்புதம் காட்டினார். தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். தாயில் வகுத்துக்குள்ளே மூணு மாதமாக இருக்கும்போது அவள் கிணற்றில் தண்ணி எல்லாம் குனிஞ்சாவான், கையில் இருந்த பாத்திரம் தண்ணி நிறைஞ்சுதான். அவரை பற்றி வரலாறு எழுதுகிறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். அவர் பிறக்கும்போது அந்த பிறக்கிற ரூமில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஹுலுர் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இலியாஸ் நபியும் அப்படியே தோன்றி அந்த இடத்துல நின்றார்களாம். ஹுலுர் அலி இஸ்லாம் காதில் பாங்கு சொன்னாராம். இலியாஸ் நபி அந்த குழந்தை அப்படியே தூக்கி தாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்களாம். இதெல்லாம் அவர் பேரில் வைக்கிற அற்புதம் ஹியாஹுல் அஹமதி வலியுல்லா. அவர் இலங்கைக்கும் வந்து போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அந்த காலத்தில் இலங்கைக்கு வந்து போனதாக வரலாற்று குறிப்பு இருக்குது. இந்த இடத்துல கல்முனையில் முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர், முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருந்தாராம். அப்படி செல்வந்தராக இருந்தவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துச்சு. அந்த நோய்க்கு வைத்தியருடைய ஆலோசனை பிரகாரம் கடல் தண்ணியில் குளிக்கணும். அப்போ இந்த கடற்கரை பள்ளி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கூடாரம் அமைச்சு அவடத்தை இருந்துக்கிட்டு, அவர் பெரிய ஒரு பக்தி உள்ள ஒருத்தர், அஞ்சு நேரம் தொழக்கூட தொழுறத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்று அந்த இடத்துல தொழுதுக்கிட்டு அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு அந்த கடலில் குளிச்சுக்கிட்டு உடம்பில் மஞ்சள் பூசிக்கிட்டு அந்த கடற்கரையில் பெரிய நோய் வாய்ப்பட்டு இருந்தார். அவருடைய கனவில் ஒரு வெள்ளை உடுத்த, ஒரு வெள்ளை தோற்றமுள்ள, பச்சை தலப்பாகை கட்டிய ஒரு மனிதர் தோன்றி, உனக்கு பக்கத்தில் 100 மீட்டர் தூரத்தில் மண் குவித்து வைத்திருக்கிறேன், அந்த இடத்தை அடையாளமிட்டுக்கொள், என் பெயரில் ஒரு ஆலயம் கட்டு, இன்றோடு உன் பணி நீங்கி உன்னுடைய பிணி நீங்கி விடுகிறது, நான் ஷாஹுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். கண்ணை முழிச்சாராம், விடிஞ்சு போச்சான். கனவு வந்துச்சு, கண்ணு முழிச்சு அவர் உடம்பெல்லாம் நோய் இல்லாமல் போச்சு. அப்படியே நடந்துக்கு போனாராம். ஒரு இடத்துல மண் குவிஞ்சிருந்துதான். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை, அன்றைய பள்ளியில் கல்முனையில் இருந்த ஒரு பள்ளியில் ஜும்மாவில் போய் இவர், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாராம். மக்களெல்லாம் வந்தார்களாம். கம்புகள் வெட்டப்பட்டது, மட்டைகள் எடுக்கப்பட்டது, அந்த மண் குவிக்கப்பட்ட இடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியாக உருவாக்கப்பட்டு அதுதான் இன்று வரைக்கும் கொடியேற்ற பள்ளியாக இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றப்படுகிறது என்று இந்த கொடியேற்ற பள்ளி வந்த வரலாறு எழுதுகிறாங்க. நான் கேட்குறேன், கனவின் மூலமாக ஒரு மார்க்கம் பெறுமா? கனவின் மூலம் சரி. அவர் ஷாவுல் அமீதுன்னு சொன்னார். உலகத்தில் எவ்வளோ ஷாவுல் அமீத் இருக்குது? நாகூர் தர்காவில் அடங்கப்பட்ட ஷாவுல் அமீதா. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மண் குவிக்கப்பட்டதான் நான் ஷாவுல் அமீதரை கபுரு அவருக்கு அங்கே ஒரு கபரு இங்கே ஒரு கபரு, நீங்கள் எல்லாம் முடிவெடுத்துக்கோங்க என்னென்று. அங்கே ஒரு கபரு, அங்கே அவருடைய உடம்பு இருந்த கபரு, இங்கே அவர் கனவில் வந்த கபரு, மண்ணை கூட்டி வச்சுக்க இங்கே ஒரு கபரு. ஒரு ஆளுக்கு ரெண்டு மனைவி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு ரெண்டு பொண்டாட்டி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு ரெண்டு கபரு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது இந்த ஷாவுல் ஹமீது வலியுல்லாக்கு ரெண்டு கபரு, அதே மாதிரி முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு ரெண்டு கபரு. ஜெயிலானில் எங்கே ஈராக்கில் ஒரு கபரு, இலங்கையில் ஜெயிலானில் ஒரு கபரு. அவர் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காராம், ஆனால் இலங்கையில் கல்முனைக்கு வந்ததுக்கு ஒரு கபரு, ஒரு அடையாளம். அந்த இடத்துல கொடியேற்றப்படும். கனவின் மூலமாக மார்க்கம் தோற்றி வைக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் வஹி வருமா? கனவின் மூலமாக ஷைத்தான் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸலு பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை கனவில் உண்மையாக என்னுடைய தோற்றத்தில் கண்டு விட்டால் நீங்கள் என்னை கனவில் கண்டு விட்டீர்கள், வேறு எந்த தோற்றத்திலும் ஷைத்தான் வருவான் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை தவிர வேற எந்த தோற்றம் எடுத்தும் ஷைத்தான் கனவில் வருவானாம். அப்புறம் கபரு வணக்கத்தை உருவாக்கி இணை வைத்தல பிரபல்யமாக்குறதுக்கு ஷைத்தான் எடுத்துக்கிட்ட யுக்தி கனவுதான். இன்றைக்கு இல்லை இந்த கனவு வந்தது, அன்றைக்கே இந்த சிலை வணக்கம் வந்ததே இந்த கனவின் மூலமாகத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நூஹு நபியினுடைய காலத்துக்கு முன்னால் மக்கள் வணங்கிட்டு இருந்த சிலைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு தகர்பட்டு மண்ணில் புதையுண்டு போய்விட்டது. மீண்டும் ஷைத்தான் அந்த சிலைகளை எப்படி கிளப்பினான் தெரியுமா? எங்கெங்க அந்த சிலைகள் மண்ணில் புதையப்பட்டு இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கனவுல ஷைத்தான் வர தொடங்கிட்டான். பாப்பட கனவுலையும் வந்து, உம்மட கனவுலையும் வந்து, புள்ளட கனவுலையும் வந்து, எல்லார கனவுலையும் வந்து, உங்களோட வீட்டுக்கு வாசலில் ஒரு மகான்ற உருவம் புதைக்கப்பட்டிருக்குது, சிலை புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல சொல்ல என்னடா எல்லாருக்கும் கனவாக கிடக்கணும் தோணுனாங்க. சில எல்லாருக்கும் கனவு இருந்தது நடந்தோடனே நிஜமன்னு நம்பிக்கிட்டாங்க. இது ஷைத்தானின் வேலை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவின் மூலமாக மார்க்கம் உருவாகுமான்னு கேட்டால் இல்லை ஷைத்தான் என்றார்கள். அப்போ ஒரு ஷிர்க்கை ஒரு பச்சை தலப்பாவோட ஒரு ஆள் வந்து அண்ணன் மண் குமிக்கப்பட்ட இடத்தில் இல்லம் அமைத்துக்கொள் நான் தான் ஷாவுல் அமைதி சொல்லி இந்த வணக்கம் உருவாயிச்சான். அடிப்படையே ஆடி ஆடி போகுது, அடிப்படையே இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம். அப்போ இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு கொடியேற்ற நடக்கக்கூடிய ஒரு காரியமாக 203வது கொடியேற்றமா. இப்போ 200 வருடங்களுக்கு முன்னால் தான் இந்த முகமது தம்பிலப்பை என்கிற ஒருத்தருக்கு கனவுல வந்தது என்ற வரலாற்று எழுதி வச்சுக்கிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? அல்லாஹ் வணங்குற இடத்துல கபரு இருக்கக்கூடாதுங்கிறான், கபரை வச்சுட்டே வணக்கம் வருகுதே, அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துவாவை இன்னொருத்தர் கேட்க முடியுமா? அப்போ என்ன இதுக்கு ஆதாரம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்க இல்லையா, கஷ்டமண்டு வரக்குள்ள ஒரு ஆளுக்கிட்ட போய் உதவி தேட இல்லையா? அப்போ மனுஷனுக்கிட்ட போய் உதவி தேடலாம் என்றால் மகான்களிடம் போய் உதவி தேடுவது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்புக்குரியவர்களே, மனிதர்களிடம் உதவி தேடலாம், மனிதர்களுக்கு முடியுமான உதவியை தான் மனிதர்கிட்ட கேட்கணும். நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, திண்டு கழிச்சவன்ட்டான் போகணும் சோத்து பிச்சைக்கு, உடுத்து கழிச்சவன்ட்ட போகணுமா உடுப்பு பிச்சைக்கும் பண்ணும். அவனுக்கே தின்ன வழி இல்லாமல் போய் சோத்துக்கு போய் கையை நட்டலாமா? நம்ம சாதாரணமாக மனுஷன்ட்ட கேட்குறண்டாலும், உயிரோடு இருந்துட்டு போய் கேட்குறண்டாலும், இருக்கிறவன்டானு போய் கேட்போம், தாங்க வாப்பான்ட்டு. அவனே வாப்பா பகலே நான் சாப்பாடு ஆக்கலை நீ என்னடா என்று கேட்குறேன்னு சொன்னால் நம்ம எப்படி அதை எடுத்துக்குவோமா? கேட்க மாட்டோமே. அப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல தானே நம்ம போய் கேட்போம். நோய் நிவாரணம் மனுஷனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? நான் கேட்க என்ன மகான்கள் ரெண்டு ஓடுறீங்க, சின்னம்மா உள்ள நான் பாண்டு ஓடுறீங்க, பீசவுல அவுலியா பாண்டு ஓடுறீங்க, ஷாவுல் ஹமீது வலியுல்லான்னு ஓடுறீங்க, சரி அவங்கள்ட்ட ஏன் ஓடுறீங்க? கபூரில் இடிக்காங்கன்னு ஓடுறோம். ஏன் கபூருக்கு போனாங்க? ஏன் கபூருக்கு போனாங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே, மவுத்தாக போயிட்டாங்க, அதுக்கு தான் கபூர் கட்டிக்கும். ஏன் மவுத்தாங்க? சின்ன லஜிக் தான், அவரை வருத்தத்தை அவருக்கே குணப்படுத்த இயலாமல் தான் மௌத்தாகிருக்கார். அப்புறம் எப்படி நம்ம வருத்தத்தை அவர் லேசாக்கிற கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டோமா? அவரை வருத்தத்தையே அவருக்கு லேசாக்க இயலாமல் தான் மௌத்தாகிருக்கிறார். மௌத்தானத்தால் தான் கபூர் உயிரோடு இருக்கிறவன புதப்பமா? மௌத்தானத்தாலான கபூர் அவரையே அவர் காப்பாற்ற முடியலை, ஒன்றை எப்படி காப்பாற்றுவாரு? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், நாளை மஹ்ஷர் வழியிலே மக்கள் எல்லாம் எழும்பி கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லி ஒவ்வொரு நபிமார்களாய் ஓடுவோம். அந்த நபிமார்கள் எல்லாம் யார் நஃப்ஸி எம்பாங்க, எங்களால் முடியாது முடியாதுபாங்க. நபிமார்களுக்கே முடியாதான் மகான்கள் கையப்பிடிப்பாங்களாம். இவன் சொல்கிறான், இவன் பயானில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஷேக் நாயகம் அவங்க வருவாங்க, அவங்களோட முரீதுகளை பிடிச்சி அப்படியே கரையேற்றுவாங்களா? அவர் நிலைமையே அல்லாஹு அலம். நபிமார்களே யா நஃப்ஸி யா நஃப்ஸிங்கிறாங்க. அந்த மஷர் வழியில் ஷேக் நாயத்தை எங்கே போய் பார்க்க, எந்த தொங்கலை நிற்பார் அவங்க தங்கள்? அந்த மஷர் வழியில் உங்களோட தங்கள் எங்கே நிற்பார், எந்த தொங்கலை? முடியுமா அவரால்? இயலாத. அல்லாவுடைய தூதர் தான். அல்லாவுடைய அரசியல் தலையை வச்சு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி தருமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற ஹதீஸையில நம்ம பார்த்துக்கிட்டு இவங்க கரையேற்றுவாங்களாம். இதில் இந்த சூபி மனுஷில் பைய செஞ்சவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு சில்சிலா கொடுப்பாங்க. சில்சிலா தானே இப்போ இருக்கிற ஷேகு, அவருக்கு பையத்து கொடுத்த ஷேகு ஷேகு ஷேகண்டு வந்து அலி அலி அல்லா தலான் போய் ரசூல்லா வரைக்கும் ஒரு பட்டியல் பேர் பட்டியல் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பையத்து எடுத்தா மவுத் ஆகும்போது கபனுக்கு வச்சு அதை அடக்கட்டான். கடுதம் முங்கர் நக்கிற்கு அது கடுதம் கபனுக்கு வச்சோன்னா அதை எடுத்து பார்த்துருவாங்களா முங்கர் நக்கி? ஆ ரைட். அப்போ நீங்கள் பைய செஞ்சாக்கள் நேர சொர்க்கமாக இது பயம் பண்ணி இந்த முட்டாள் சனங்கள் அவங்கள்ட்ட போய் 10-20,000 காசை கொடுத்து கையை கொஞ்சி காணிக்க செஞ்சு காலை உளுந்து ஒரு தொட்டு கொஞ்சி அவன் எச்சில குடிச்சு போட்டு இந்த பேப்பர் துண்டை வேண்டி எடுக்கிறாங்க சொர்க்கம் போகலாமன்று. எவ்வளோ பெரிய ஒரு நம்பி இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு அந்த காரியம் பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் கபருக்கு போகக்குள்ள அந்த பேப்பரை நீங்கள்லாம் மவுத்தாகி கபருக்கு போவீங்கன்னு நம்பிக்கையா? ஏ ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போக மாட்டோமா? அப்போ எங்கே போகும் இந்த துண்டு? இந்த துண்டை கொண்டு போய் மலக்குமார்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க போகிறீங்களா நீங்கள்? அப்போ அல்லாஹ் தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் மலக்குமார்களை வச்சிக்கான் நன்மதியுமே எல்லாம் எழுதப்படும். உமையாமல் மிஸ்பால தர்றத்தின் ஹயரையரா கடுகளவு பாவம் செஞ்சாலும் கண்டுகொள்வார் நன்மை செஞ்சாலும் கண்டுகொள்வார் என்ற வசனங்கள்லாம் எங்கே? இவ்வளோ முட்டாள்தனமான நம்பிக்கை. இந்த ஷேக் நாயங்கள் காப்பாற்றுவாங்களாம். ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நபிமார்கள் மலக்குமார்கள் மகான்கள் பெரியார்கள்னு நம்ம சொல்கிறோம். ஆக பெருசு மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் பேரை கேட்ட நம்ம என்ன சொல்றோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்படித்தான் மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டோம். சரி, அதுக்கு அடுத்த பெரியார்கள் யாரு? நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்கள் பேரை கேட்டாலே நபிமார்களுக்காக துவா கேட்கணும். அந்த நபிமார்கள்லேயே தலைவர் முஹம்மது நபி அவர் பேரை கிட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக, அதுவும் துவா தான். அந்த நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மகான்கள் பெரியார்கள் இருக்கிறாங்க. துல்கர்னைன், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபியுடைய தாய், இவங்களுக்கெல்லாம் வஹி வந்துச்சு. அவங்களோட பேரை கேட்டால் என்ன சொல்றோம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அதுக்கு பிறகு சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு என்ன? ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. சஹாபாக்களுக்கு பிறகு யாரு? தாபியீன் ரஹிமஹுமுல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. தாபீன்களுக்கு பிறகு இமாம்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ், இந்த இமாம்கள், அதுக்கு பிறகு உள்ள பெரிய பெரிய தஃப்ஸீர் அறிஞர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்காக துவா கேட்குறோம். அப்போ மலக்குமார்கள்ட்ட இருந்து நல்லடியார்கள் வரை அவர்கள் பெயரை கேட்ட அவங்களுக்கு தான் துவா. எங்கேயாவது அவர்கள்ட்ட போய் நாம துவா கேட்ட வரலாறுகள் உண்டா? ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோங்கன்ட்டு எங்கேயாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேரில் கந்தூரி கொடுத்துருக்கானா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பேரில் வெட்டுக்குத்து ராத்திரி நடந்திருக்குதா? நபிமார்கள் பேரில் துவாக்கள் நடக்குதா? நபிக்கிட்ட போய் எங்கேயாவது துவா கேட்டிருக்குமா? எல்லாருக்காகவும் நாங்கள் தான் துவா கேட்கணும். ஏனென்றால் அல்லாஹ் ஒருத்தன் தான் துவாவை அங்கீகரிப்பவன், அல்லாஹ் தான் கொடுப்பவன், அல்லாஹ்விடம் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அல்லாஹ் தான் நோயை கொடுப்பவன், அல்லாஹ் தான் நோயை தீர்ப்பவன், அல்லாஹ் தான் உணவு விஸ்திரம் செய்பவன், அல்லாஹ் தான் உயிர் காப்பவன், அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்டால் அவன் முஷ்ரிக்கி. அப்போ அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியதை யா மஹிதீன் ஆண்டவரேங்கிறோமே, இங்கே கடற்கரை பள்ளிக்கு போய் காணிக்க போட்டுட்டு பிள்ளையோட பாஸ் வாங்கணும், ஏ லெவலில் கிளாஸில் ஃபெஸ்ட்டு வரணும், ஓலையை எடுக்கணும்ன்ட்டு காணிக்க போட்டேன். அப்போ அல்லாஹ் எதுக்கு இருக்கிறான்? அல்லாஹ் எதுக்கு இருக்கான்? இப்போ ஒருத்தன் குமெண்ட் எழுதுறான், இந்த ஹுப்புக்காரன் ஒருத்தன் பேர் முஜாஹிதான், குமெண்ட் எழுதுறான், எங்கேயோ வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்

கொஞ்சம் சீப்பா சாமாம்பங்கள்லாம் வந்து போறாங்க, கலர் கலரா பல்பு போட்டிருக்கிறத பார்க்க போறாங்க. அல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்துல சுணங்க கூடாது, அல்லாட சாபம் எப்போ வேணுமென்றாலும் பெரு. அப்ப இந்த கொடியேற்ற பள்ளிக்கு பொருள் விற்க போகலாமா? போகக்கூடாது. அங்க போனா வியாபாரம் வைப்ப, நான் முட்டாசு கடை வச்சுக்கிறேன், நான் வந்து பிளாஸ்டிக் கடை வச்சுக்கிறேன், நான் இந்த பொருளை நான் பேக்கு வச்சுக்கிறேன், லேடி செருப்பு வச்சுக்கிறேன், எல்லா ஐட்டமும் அங்கே வரும். இப்ப செருப்பு வரும், பேக்கு வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே நல்ல மக்கள் வருவாங்க, விற்கலாம் என்று போனால் இது கோயில் தெருவில் வியாபாரம் பண்ண போகிறது சமம். அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்துல ஊக்குவிக்க போகிற மாதிரி ஒரு செயல் இது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். பாவமான காரியங்களுக்கு துணை நிற்கக்கூடாது. கொடியேற்ற பள்ளியே ஒரு பாவம், அல்லாவுக்கு இணை வைக்கிறது, அதுக்கு ஹையர் போகக்கூடாது. நம்ம ஆட்டோ வச்சுக்கோம், வாகனம் வச்சுக்கோம், கார் வச்சுக்கோம், வேன் வச்சுக்கோம், கொடியேற்ற பள்ளிக்கு ஹையர் வருது, 100,000 ரூபா தந்தாலும் செய்யாதீங்க. அந்த சோறு நம்ம பிள்ளைகளுக்கு செமிக்கக்கூடாது, அந்த ஹராமான உழைப்பு வரக்கூடாது. அயர் போகாதீங்க, பொருள் விற்க போகாதீங்க, பொருள் வாங்க போகாதீங்க, முஸ்பத்தி பார்க்க போகாதீங்க. அல்லாவுக்கு மாறு செய்கிற இடம் முடியும் என்றால் உங்கள் குடும்பத்தை தடுத்து நிறுத்துங்கள், அங்கே போகாதீங்க. மிகப்பெரிய ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த கொடியேற்ற பள்ளி போன்ற இடங்களுக்கோ அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வேறு சில ஆலயங்கள், கோயில்கள், ஆலயங்கள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் முட்டாசு விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது. ஏன் ஹராமானது என்றால், அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய இடங்களில், அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாகிறதுக்கு பொருள் விற்கப்படுறோம்னா அதுக்கு உதவி செய்கிறோம். பாவத்துக்கு நாம் துணையாக இருக்கக்கூடாது. நல்ல வியாபாரம், நல்ல சம்பாத்தியம் செய்யாதீங்க. அது மாதிரி தான் உள்ளூருக்குள்ள கடையை வச்சுக்கிறவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பொருளை விற்கிற கடையை வச்சிருக்கிறாங்க. எப்படி? அறக்கூடு நாடாக விற்கிறோம். அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், யார் தாயத்து தகடு கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாவுக்கு இணை வச்சுட்டாங்க. நான் விற்கிறேன், நான் கட்டலையே, நான் விற்கிறேன், இதை எந்த கோர்ட்டில் போய் இந்த வழக்கை ஜெயிக்கலாம்? அல்லாஹ் கேள்வி எனக்கு எவ்வளோ இதை சொல்லலாமா? இப்போ நம்ம விவாதம் பண்ணலாம். நாங்கள் அஞ்சு நேரம் தொழுறோம், நாங்கள் வணங்கல்ல, நாங்கள் பூஜை செய்யலை, ஆனால் பூஜைக்குரிய சாமானை விற்கும், நாங்கள் அறக்குடி விற்கும், நாங்கள் கட்டலை, நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விற்கிற? நீ விற்க போய்த்தானே ஒருத்தன் வாங்க வரான், நீ ஏன் விற்கிற? யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு வாழ்விப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வாழ்த்தான், கத்தி தான், கத்தி தான் யுத்த நேரம் நமக்கு எதிராக பயன்படுத்த போகிறான், விற்காத. சீனி ஹலால் தான், வாங்குறவன் சாராயங்காச்சான்னு தெரிஞ்சால் விற்காத, ஹராம். அப்போ சீனி ஹலாலையே சாராயங்காய்ச்ச பொருணண்டா கொடுக்கக்கூடாதுண்டா? தாயத்து தகடு எனத்துக்கு, தாயத்தகடு என்னத்துக்கு, எதுக்கு அந்த நூல் பண்ணுறான்? கொடி கட்டுறதுக்கா? ஆட அல்லாவுக்கு இணை வைக்கிறதுக்கு தாயத்து பூஜாரிக்கிட்ட போகிறான், நம்மளோட மௌலவி சாப்பிட்டு போய் நூல் கட்ட போகிறான், விற்கக்கூடாது. அதில் ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான், நீங்கள் பூஜையோட பேரை சொன்னாலே சாமான் லிஸ்ட்டு நாங்கள் தருவோம், நெய், தேன், குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இது சாமிக்கு படைக்கிறது, இது எல்லாத்தையும் விற்று பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்கணுமா? இதை விற்று நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்கணுமா? சொர்க்கம் போகிறோம் இல்லையா, நாம ஹராத்தை திண்டு தான் அந்த உடம்பை வளர்க்கணுமா? அது விற்றா தான் இருக்கிற மற்ற சாமான் விற்கும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கலை. நம்ம ஈமான் கொண்ட 6 அம்சம், அல்லாஹ்வை கொண்டு ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகர் வல் கத்ர் கைரிஹி வ ஷரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசுமார்களை கொண்டு, மறுமை கொண்டு, விதியை கொண்டு, விதியை கொண்டு நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோமே, விதியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கும். சூரா ஹூத் 6 வசனம், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நாம் எடுத்திருக்கிறோம் என்கிறான். சூரத்தில் அண்ணா 59 வசனம், ஒமா தஸ்குத்து மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதேங்கிறான். சூரா ஹதீத் 22 வசனம், உங்களையும் இந்த வானம் பூமியையும் படைப்பதற்கு முன்னாலும் உங்களுக்குள் என்ன நடக்கும் என்கிறத இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா, நம்ம எழுதிக்கோம் என்கிறான். சூரா பக்ரா 216 வசனம், நீங்கள் வாசா தக்ரஹு ஷையன் வ ஹுவ கைரு லக்கும், நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அது நல்லதாக இருக்கும், நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க அது கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ்க்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாங்கிறான். அப்போ கலா கதிரை நம்பியிருக்கிறோம், இதை விற்றா தான் மற்றது யாவாரம் நடக்க வேண்டாம். நீ கலா கதிரை நம்பல, அல்லாஹ் உனக்கு எழுதின ருசுக்கு நீ அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியானாலும் கிடைக்கும், எழுதாட்டி கிடைக்காது. உனக்கு எழுதப்படாதது கிடைக்காது, நீ அமெரிக்காவுக்கு போனாலும் கிடைக்காது, நீ சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் உனக்கு எழுதப்பட்டது காலாடியாக வந்து கிடக்கும். அல்லாஹ்வை நம்பணும்,

0: இதை விற்றா தான் வியாபாரம், இல்லை அதை விற்க மாட்டேன். எப்படி அல்லாவை நம்பின நான் அல்லாக்கு மாறு செய்கிற அல்லாக்கு இணை வைக்கிற ஒரு சாமானை நான் என்ற கையால் தூக்கி விற்று அதில் லாபம் கண்டு எந்த ஒன்றாட்டி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்து நான் ரோட்டில் காரோடி ஜீப்போடி, சுபஹானல்லாஹ், நியாயம் நல்லா இருக்குமா? இது மறுமையில் நாம் தப்பலாமா? அல்லாக்கிட்ட இதுக்கு பதில் சொல்லலாமா? புரிஞ்சுக்கோங்க, இதில் பெருமை வரேன். அல்லாவுக்காக சில்லறை கடை வச்சுக்கிறவங்க, தாயத்து தகடு, இசின் தகடு, அந்த இசின் தகடை கண்டுபிடிச்சதே ரேசருக்கு அடார் வைக்கத்தான், அதை கேரேஜி காரம் பண்ணுவேன், நீ விடு, நமக்கு தேவையில்லை. இசும் எழுதுறதுக்கு தகடு, தாயத்து, குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இந்த கோயிலுக்கு விற்கிற என்ன அது வேற, அதுக்கு விற்கிற நெய் வேற, வேற ரேட்டில் தேனு, இந்த பூஜாரியில லிஸ்டண்டா அதுக்கு இப்படி சாமான், அந்த பூஜாரியில லிஸ்டண்டா அதுக்கு இந்த சாமான், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அத்தையாது பாடமான்னு தெரியல, அவருக்கு பூஜையிட சாமான் எல்லாம் பாடமா? அத்தையாது பாடமான்னு தெரியல, இதை வேற பேஸ்புக்கில் வேற விளம்பரம், ஹராம். அப்படி சாமான் அல்லாவுக்கு மாறு செய்த சாமான் விற்கிறவன் கடையில் எள்ளு கூட வேண்ட போகக்கூடாது. நாமளும் அதை நாம் புறக்கணிக்கணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு மாறு செய்கிற இடத்துக்கு போகக்கூடாது, அல்லாஹ்க்கு மாறு செய்கிற பொருளை விற்கிறதுக்கு துணை நிற்கக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். உழைப்பு ஹலாலாக இருக்கணும், ரத்தம் ஹலாலாக ஓடினால் சொர்க்கம் நுழையும், ஹராத்தில் வளர்ந்த மாமிசம் நரகத்துக்கு சொந்தமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
1: முஸ்லிம் வானொலி
3: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு உண்மையான முஸ்லிம் மாணவர்கள்
4: தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லா, வ மன் யுளில் ஃபலா ஹாதிய லா. வஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை, சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த உரைகளை இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்களல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைபெறுவதுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாகி இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்பச் செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ, அதேபோல மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவில இருந்து என்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்து சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள், அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கையுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல, இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள், அவைகள் எல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனை எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள்தான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்று அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு, நமக்கென்று ஒரு இறைவன் உண்டு, நமக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டு. அந்த நாளில் நம்மை குறித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறான் என்பதை பயந்த அந்த மக்கள் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடிய ஒரு சிறப்பம்சத்தை பெற்றார்கள். சொர்க்கவாசிகளை நாமெல்லாம் மறுமை நாளிலே தான் போய் பார்க்க முடியும். ஆனால் அன்றைய கால மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளோடு தொழுதார்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள், சொர்க்கவாசிகளோடு குடும்பம் நடத்திய பாக்கியத்தை பெற்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம். எப்படி அந்த அம்சம் அவர்களுக்கு கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லி மக்களை பயமுறுத்தி அந்த மக்களை அல்லாஹுடைய ரசூல் திருத்தவில்லை. தூதராகிய எனது கண்ணை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹுடைய கண்ணை நீங்கள் மறைக்க முடியாது என்று போதித்த காரணத்தினால்தான் யாரும் பார்க்காமல் விபச்சார குற்றம் புரிந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் மரண தண்டனை தாருங்கள், என்னை நீங்கள் மரண தண்டனை தாருங்கள் எனக்கு என்றார்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் செய்த விபச்சாரத்தை யாரும் பார்க்கவில்லை, சாட்சி கூட இல்லை. அவரை அந்த சபைக்கு கொண்டு வந்த உணர்வு எது? விபச்சாரம் திருமணமானவர்கள் புரிந்தால் மரண தண்டனை என்கிற சட்டம் அமுலில் இருக்கிற நேரத்தில் வந்து சட்டத்தை கேட்டு விரும்பி பெறுகிறார் என்றால் என்ன முன்மாதிரி இந்த முன்மாதிரி? எப்படிப்பட்ட முன்மாதிரி இந்த முன்மாதிரி? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்வை எழுத துவங்கிய எல்லா எழுத்தாளர்களும் அதிர்ந்து போகிறார்கள். இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த முஹம்மதால் எப்படி உருவாக்க முடிந்தது? எதை சொல்லி உருவாக்கினார் இந்த முஹம்மத்? காசு பணம் கொடுத்ததாக வரலாற்றில் எங்கும் குறிப்புகள் இல்லை. பதவி ஆசை காண்பித்ததாக எங்கும் வரலாறுகளிலே காண கிடைப்பதில்லை. எதை சொல்லி இந்த சமுதாயத்தை இப்படி தலைகீழாக இந்த முஹம்மது மாற்றினார் என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இதுவல்ல வாழ்வு. இறந்த பிறகு மண்ணறையில் ஃபர்ஸக்கூடிய ஒரு வாழ்வு உண்டு, மண்ணறை வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம் பூர்ண ஜென்ம பூமி மறுமை வாழ்வு என்கிற ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் நம்முடைய வாழ்க்கை குறித்த அனைத்து கேள்விகளும் கேட்கப்படுகிற ஒரு நீதிமன்றமும் நமக்கென்று ஒரு எஜமானனும் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பெண்களை ஒரு போதைப் பொருளாக பாவித்து வந்திருந்த அந்த மக்கள் பெண் உரிமை வழங்கினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைப்பதை கல்லுங்கம் படைத்தவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்த அந்த மக்கள் பெண் குழந்தையை பிறந்து வளர்த்தி ஆளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நானும் அவர்களும் ஒன்றாக சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். போட்டி போட்டு வளர்த்தினார்கள் பெண் இனத்தை, மதித்தார்கள். இவைகளை இப்படி தலைகீழாக மாற்றிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 மாநாடு முடிந்து இறுதியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம். இஸ்லாத்தின் 5 கடமையையும் ஈமானின் 6 அம்சங்களையும் ஆக மொத்த 11 கடமைகளை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? நம்முடைய நாயன் ரப், நம்முடைய நாயன் அல்லாஹ் என்பதை நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை குறித்து ஏதாவது படித்திருக்கிறோமா தோழர்களே என்றால் இல்லை. எங்களுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஊர் முழுக்க உலகெங்கும் உரத்த குரலிலே சொல்லுகிறவர்கள் நாம் எல்லாம். அந்த அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது? அவருடைய குடும்பம் எது? எத்துணை மக்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு? அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன? எதை நம்மிடத்திலே அல்லாஹுடைய ரசூல் எது பார்த்தார்கள் என்கிற தூதருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், மனித சமுதாயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் என்று பறைசாற்றுகிற சமுதாயம் நாம் எல்லாம் அந்த திருக்குர்ஆனை அழகுபட அமைந்திருக்கிற அந்த அரபி மொழியில் ஓதுகிற தோழர்கள் நம்மில் எத்துணை பேர்கள்? நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நாம் நிறைய ஜுமா உரைகளை கேட்கிறோம், திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்புகளிலே பங்கெடுக்கிறோம். இது போன்ற மாநாடுகள் என்று அறிவிப்பு செய்தால் மிகப்பெரிய தியாகம் செய்து இந்த மாநாட்டிலே வந்து பங்கெடுக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை குறித்து படித்திருக்கிறோமா? இஸ்லாம் குறித்து விளங்கியிருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மக்களுடைய வாழ்வில், நம்முடைய தாயினுடைய வாழ்வில், நம்முடைய மனைவிமார்களுடைய வாழ்வில் இஸ்லாம் மலர்ந்திருக்கிறதா என்று நாம் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை தாமதம் இல்லாமல் பூர்த்தி செய்யுங்கள். காரணம், யாருக்கு எப்பொழுது மறுமை வரும் என்று சொல்ல இயலாது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு
2: அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிற பேரழிவு சம்பவங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கும் அதிக நாள் இல்லை என்று தோன்றுகிறது நமக்கெல்லாம். எங்கு பார்த்தாலும் பூகம்ப சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் எரிமலைகள், எங்கு பார்த்தாலும் பெருமழைகள், எங்கு பார்த்தாலும் சுனாமிகள், எங்கு பார்த்தாலும் பேரழிவு சம்பவங்களுக்கு கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து கொண்டிருப்பதை கண்ணியதிரே நாம் பார்த்த பிறகும் மறுமையை குறித்தோ கபருடைய வாழ்வை குறித்தோ மரணத்தை குறித்தோ நமக்கு ஒரு அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு அறைகோவல் விடுகிறான், அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸம் வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், நீங்கள் என்ன வீணுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்றும் நம்மிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மறுமையை நம்பி பொடும்போக்காக நீங்கள் இருந்தாலும் மறுமையை நிராகரிக்கிற உரிமை உலகத்தில் உங்களுக்கு இருந்தாலும் எந்த மரத்தை சார்ந்து எந்த மரத்தை பின்பற்றி வாழ்கிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? வீணுக்காக விளையாட்டுக்காக உண்மை நாம் படைத்தோம் என்று நினைக்கின்றீர்களா? உலகம்தான் எங்களுக்கு முக்கியம் என நினைத்து நீங்கள் வாழ்கின்றீர்களா? எம்மிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். 22வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த நாள் நிச்சயம் வந்தே தீரும், அந்த நாளில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம், மண்ணறைகளில் உள்ளவர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயத்தின் 53வது வசனம், குல் இ வ ரப்பி இன்னஹு லஹக்குன், உமது இரட்சகனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பர்களே, 23வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ இன்னல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அனிஸ் ஸிராத்தி லநாக்கிபூன், யார் அந்த மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் நேர்வழியை விட்டும் விலகியவர்களாகத்தான் உலகத்தில் வாழ முடியுமே தவிர நேர்வழியை பின்பற்றி வாழ முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அடுக்கடுக்கான வசனங்கள், திருக்குறானின் மூன்றில் ஒரு பகுதி மன்னரையை குறித்து மறுமையை குறித்து பேசுகிற ஆயத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூறுகிறார்கள், நான் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தேன், ஒரு பணிப்பெண் எனக்கு தலைவாரி கொண்டிருந்தால், ஆனால் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் நான் பார்க்கிறேன், சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மேலாடையை தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு தேம்பி தேம்பி சப்தமிட்டு அழுகிற சப்தம் எங்களுடைய வீடுகளுக்கு கேட்டது. நான் உடனே எனது பணிப்பெண்ணை விட்டு விலகி அந்த மஸ்ஜித் நபவியை போய் எட்டி பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர் படியில் போய் நின்று கொண்டு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள், அந்த மக்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்றால், மறுமை நம்பிக்கை என்பது வேண்டுமானால் நம்பலாம், வேண்டாம் விட்டால் விடலாம் என்கிற நம்பிக்கை அல்ல. மறுமை நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திற்கு அத்தியாவசியமானது. இந்த நம்பிக்கை எவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து இடம் பிடித்து விட்டதோ நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சிகள் உண்டாகும், அந்த சமுதாயத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், ஒழுக்கங்கள் அந்த சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கும். தோழர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்கிற சித்தாந்தம், மறுமை என்பது இல்லை என்கிற சித்தாந்தம் மனித சமுதாயத்தில் யாரெல்லாம் பின்பற்றப்படுகிறது அவருடைய நிலைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள், எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிற கொடுமைகள் ஏன் உருவானது? நம்மை கேட்க ஒருவன் உண்டு, உலகத்து நீதிமன்றங்களுடைய கண்ணை மறைத்தாலும் நீதித்துறையை விலை கொடுத்து வாங்கினாலும் காவல்துறை அதிகாரிகளை நாம் ஏமாற்றினாலும் நமக்கெல்லாம் ஒருவன் உண்டு, அவனை நிச்சயம் நாம் ஏமாற்ற முடியாது, அவனுடைய கண்ணை நாம் மறைக்க முடியாது என்கிற ஒரு பயம் இந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே இருந்தால் யாரும் இந்த தவறுகளிலே ஈடுபட மாட்டார்கள். தோழர்களே, ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். ஒரு சமுதாயத்தை, அந்த சமுதாயம் இந்த மறுமையை நம்பிய காரணத்தினால் எப்படிப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேர் ஆச்சரியம். அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்லுரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்ன உண்டு நம்மிடத்தில், நம்மிடத்தில் என்ன உண்டு? நம்முடைய மனைவி மக்களுக்காக நிறைய சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை திட்டம் தீட்டி இந்த உலகத்திலே நாம் எல்லாம் தீர்மானித்து வாழ்கிறோம். நம்முடைய மக்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் என்று எத்தனை எத்தனையோ சொத்துக்களை இந்த உலகத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம். நமக்காக மறுமை நாளுக்கு என்ன கொண்டு போகிறோம் தோழர்களே? கபரிலே அடக்கிவிட்டால் எல்லோரும் நம்மை விட்டு திரும்ப வந்து விடுவார்களே. அந்த மன்னரை வாழ்வில் இருந்து ஒரு நீண்ட ஒரு வாழ்வு நமக்கு துவங்க போகிறதே, அந்த வாழ்வுக்காக நம்மிடத்திலே என்ன உண்டு? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. திரும்பி பார்த்தார்கள். உத்தம தோழர்கள் ஆகவே தான் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடினார்கள். நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம், இன்னும் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நாமெல்லாம் நிறையவே நம்பி இருக்கிறோம், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த எத்தனை எத்தனையோ சம்பவங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆத் அவர்களை அழைத்து, எங்கே சாபித் அவர்கள் என்று கேட்டார். சாபித்துக்கு என்ன ஆனது? பள்ளியில் சாபித்தை காணவில்லையே. சாபித் பின் கைஸ் என்பது அவருடைய முழு பெயர். எங்கே சாபித் பின் கைஸ் அவரை பள்ளியிலே காணவில்லை? அவருக்கு ஏதாவது நோய் ஏதாவது ஏற்பட்டதா? உடல் சுகவீனம் ஏதாவது அவருக்கு ஏற்பட்டதா? சாத் பின் முஆத் அவர்கள் பதில் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், சாபித் எனது வீட்டுக்கு அருகில் தான் இருக்கிறார், அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சாபித் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றாராம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 187வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித்தவர்களே உங்களை இப்படியெல்லாம் விசாரித்தார்கள் என்று சாத் பின் முஆத் அவர்கள் சொல்ல, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாத் பின் முஆத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பள்ளிக்கு வராமல் தான் ஏன் ஒதுங்கி வீட்டிலேயே கதவை அடைத்துக் கொண்டு ஏன் தனிமையில் இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார். கேட்க வேண்டும், நீங்கள் செவிதாழ்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். நமக்கு என்றைக்காவது அப்படிப்பட்ட ஒரு கவலை வந்திருந்தால் நான் ஈமானில் முன்மாதிரியான மக்கள். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருந்தால் நமக்கு இரையச்சம் உண்டு என்று அதனுடைய பொருள். நம்முடைய உள்ளம் அதற்காக வேண்டி வருந்தி கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருந்தால் உண்மையில் நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள் என்று பொருள். என்ன காரணம் என்று அவர் சொல்லுகிறார் தெரியுமா? அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை அல்லாஹு இறக்கினான். சாத் பின் முஆதே உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல் லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலிக்கும் லிபஅலின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஸ்உரூன். 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். சாத் பின் முஆதே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி உங்களில் ஒருவரை ஒருவரை அழைப்பதை போல நீங்கள் பேசாதீர்கள். அப்படி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நான் எத்துணை முறை தூதருக்கு முன்னால் நான் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன், நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிட்டது என நினைத்து அழுகிறார் அந்த தோழர். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து நடந்த சம்பவத்தை சொன்னார். யா ரசூலல்லாஹ், இந்த சாபித் பின் கைஸ் அவர்கள் யார் என்றால் அன்சாரி தோழர்களுடைய பேச்சாளர் சாபித் பின் கைஸ். இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற சுபாவமுடையவர் சாபித் பின் கைஸ். வருத்தப்படுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் அமல்கள் அழிந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆயத்தை இறக்கவில்லையா? எத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? எனது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக மாறிவிட்டேனே என்று கதவை பூட்டி வீட்டுக்குள் இருந்து உள்ள குமரலோடு சொல்லுகிறார்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சாபித் பின் கைஸ் நரகவாசி அல்ல, போய் சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாசி, அவர் ஒரு சொர்க்கவாசி. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களோடு சொர்க்கவாசியாக நடமாடுகிறவராக நாங்கள் சாபித் பின் கைஸ் அவர்களை கண்டோம் என்று சொல்கிறார்கள். வாழ்வில் அமல்கள் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக நான் மாறிவிட்டேனே, செய்த அமலெல்லாம் மறுமையிலே பலனளிக்காமல் போய்விட்டதே என்கிற வருத்தம் அந்த தோழர்களுக்கு தோன்றியது என்றால் எப்படி வந்தது இந்த வருத்தம்? இந்த வருத்தம் வருவதற்கு என்ன காரணம்? உலகமல்ல வாழ்வு. இன்றைக்கு இருக்கிற நான், இன்றைக்கு இருக்கிற நீங்கள் என் நாளுக்கு இருப்போமா என்பது உத்தரவாதம் அல்ல. மரணம் என்பது நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலம் இந்த உலக காலம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாமெல்லாம் அந்த மறுமையை மறந்து நடந்தால் தோழர்களே, நிச்சயம் அல்லாஹருடைய சன்னிதானத்திலே பதில் சொல்ல வேண்டும். சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தீர்களா? அமல்கள் பாழாவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்வென்ன? என்னுடைய அமல் யாருக்கு நான் கொடுத்தாலும் நான் அவனுடைய மானத்தை விடமாட்டேன். அது என்னுடைய அமல்கள் போனாலும் சரி, அது எனக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவுகள் ஏற்பட்டாலும் சரி, மறுமை நாளில் நான் நரகத்திற்கே சென்றாலும் சரி, என கங்கணம் கட்டி சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானத்தோடு மரியாதையோடு விளையாடுகிற எத்தனை எத்தனையோ அரக்க குணமுடையவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அமல்கள் பாலா போய் விடுகிறதே என்கிற ஒரு ஏக்கம் அந்த சஹாபாக்குடைய வாழ்வில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 5559வது நபிமொழி, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபிமொழியை பாருங்கள் தோழர்களே. மக்காவில் இருந்து தோழர்களோடு ஹிஜ்ரத்து சென்றவர்களில் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களும் ஒருவர். ஹிஜ்ரத் என்றால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிற நன்மைக்குரிய ஒரு காரியம் ஹிஜ்ரத் என்பது. மதீனா சென்ற சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்காவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்க படுக்கையாக விழுந்து விடுகிறார். மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க போகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவுடன் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களிலே பாருங்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா மக்களும் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத்து செய்து மதீனா போய் அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்று விட்டார்கள். நானோ ஹிஜ்ரத் எங்கிருந்து புறப்பட்டேனோ அதே இடத்திலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ் என்று தழும்பிய குரலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், என்ன காரணம்? அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? எந்த மக்காவிலே இருந்து புறப்பட்டேனே அதே மக்காவில் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ், அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைத்து மறுமை நாளில் உன்னதமான இடத்தை நான் அடைய முடியுமா யா ரசூலல்லாஹ் என்கிற கேள்வி நம்மை சிந்திக்க வைக்கிற கேள்வி. அவர்கள் அவருடைய குடும்பத்தை குறித்து கேட்கவில்லை, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை குறித்து அவர்கள் கேட்கவில்லை. எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெற்றியை தொட்டு மார்பகத்தை தொட்டு தன்னுடைய குளிர்ந்த கையோடு சாத் பின் அபி வக்காஸுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துவா, யா அல்லாஹ், சாத் பின் அபி வக்காஸுடைய ஆயுளை நீட்டி வைப்பாயாக யா அல்லாஹ், அவருடைய ஹிஜ்ரத்தின் கூலியை முழுமையாக நீ வழங்கியா அல்லாஹ் என்று சொன்னவுடன் தான் அவருக்கு ஒரு சமாதானமே கிடைத்தது என்று பார்க்கிறோம். அமல்களில் ஆர்வம். அமல்கள் பறிபோனாலும் அழுவார்கள், அமல்களுக்குரிய கூலி கிடைக்காவிட்டாலும் அழுவார்கள். என்ன காரணம்? மறுமை நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. மறுமை நம்பிக்கை ஆழமாக பதிந்தால் எல்லோரையும் அப்படித்தான் என்ன தூண்டும் தோழர்களே, அதற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். வெறுமனே நானும் மறுமையை நம்புகிறோம், நாமும் மறுமைக்கு உரியவர்கள் என நினைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்தால் போதாது தோழர்களே. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 192வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். யார் இந்த அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வுடைய ரசூலை இரவு பகலாக எப்படியாவது கொலை செய்தே தீர வேண்டும் என்கிற மூர்க்கத்தனமாக இரவு பகலாக அலைந்து திரிந்தவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூலை அவரை போல மிக கடுமையாக வெறுப்புணர்வு கொண்டவர்களை வரலாறுகளிலே பார்க்க முடியாதோ என சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபிசீனியாவுக்கு நாயக தோழர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்த பொழுது குரைசிகளுடைய மிகப்பெரிய ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர் இந்த அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல நாவன்மை உள்ளவர், பேச்சாற்றல் உள்ளவர், எதையும் பேச்சு சாதுரியத்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடுகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் அம்ரு பின் ஆஸ் அவர்கள். அப்படிப்பட்ட அம்ரு பின் ஆஸ் அவர்கள் சொல்லுகிறார், மரண நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார். சக்கராத்துடைய நேரத்தில் அழுதுவிட்டு தனது முகத்தை சுவற்றின் பக்கம் திருப்பி விட்டு படுக்கிறார். மகன் வந்து கேட்கிறார், தந்தையே ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இவ்வளவு கதறி கதறி அழுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்காக வேண்டி எவ்வளவோ பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள், உங்களுடைய நற்செய்திக்காக எவ்வளவோ அல்லாஹ்வுடைய ரசூல் பேசியிருக்கிறார்கள், என்ன நீங்கள் அழுவதற்கு காரணம் என்று கேட்டபோது அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் மறுமையை நம்பிய மக்களுடைய வாழ்வினுடைய பிரதிபலிப்பு. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்துகளில் ஒரு சொத்து என்னவென்றால் மகனே, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த ஏகத்துவ களிமா எனது வாழ்வில் நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. அதற்காக வேண்டி நான் அழவில்லை. நான் எதற்காக வேண்டி அழுகிறேன் என்றால், என்னுடைய வாழ்வில் மூன்று கட்டங்களை நான் தாண்டி வந்திருக்கிறேன், அந்த ஒவ்வொரு கட்டங்களையும் நினைத்து நினைத்து பார்த்து நான் அழுகிறேன் என்றார்கள். எனது வாழ்வில் நடந்த முதல் கட்டம், இரவு பகலாக நான் அல்லாஹுடைய ரசூலை கொள்வதையே லட்சியமாக கொண்டு மக்கத்து பெருவீதியில் அலைந்து திரிந்தவன் நான். அவருடைய முகம் போல, அவருடைய மார்க்கம் போல ஒரு வெறுப்புக்குரிய முகமோ வெறுப்புக்குரிய மார்க்கமோ எனக்கு கிடையாது என்கிற ஒரு நிலையில் முதல் கட்டமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதே நிலையில் நான் மரணித்திருந்தால் எனது வாழ்வு மறுமை நாளில் நரகத்திற்குரியதாக ஆகியிருக்குமே, அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் சக்கராத்துடைய நேரத்தில். நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட கட்டங்கள் வந்து போனதுண்டு. நாம் யாரும் பிறக்கிற பொழுதே ஏகத்துவத்தை பின்பற்றி பிறந்தவர்கள் அல்ல. நாம் யாரும் பிறக்கும் பொழுதே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என உறுதியெடுத்து வந்தவர்கள் அல்ல. நம்முடைய கடந்த காலங்களை பார்த்தால் அதிர்ந்து போகிறது உள்ளமெல்லாம். கடந்த காலங்களை நாமும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கடந்த காலங்களை நினைத்து பார்த்தால் மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கி இருக்க மாட்டோம். சூதாட்டங்களும் விபச்சாரங்களும் மதுபானங்களும் சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டிருந்த ஒரு காலம் நம்முடைய வாழ்விலும் வந்து போனதுண்டு. அதே காலத்தில் நாம் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று என்றைக்காவது பள்ளியில் சுஜூதிலே தொழுகைக்கு பிறகு கொஞ்சமாவது நினைத்து நாம் அழுதிருப்போமா தோழர்களே? அல்லாஹுவே அந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு ஹிதாயத்தை தந்தாயே என நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்களிலே இருந்து வந்திருந்தால் நாமெல்லாம் மறுமையை நம்பியவர்கள் அழுதார்கள். அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அல்லாஹுடைய தூதரை மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த மரணம் வந்திருந்தால் எனது நிலை என்ன? எனது நிலை மறுமையிலே நரகமாக இருக்குமே என்று அழுதார்கள் அம்ரு பின் ஆஸ். இரண்டாவது கட்டம், இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். மகனே, எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு நான் சென்றேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் பார்க்கிற தகுதி இல்லாதவனாக அன்றைக்கு நான் இருந்தேன். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை தழுவ வந்தேன் என்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தை நீட்டினார். நான் உடன்படிக்கை செய்யாமல் எனது கரத்தை நான் மடக்கிக் கொண்டேன். அம்ரு பின் ஆஸ் அவர்களை என்ன காரணம் என்றார்கள், நான் ஒரு சில நிபந்தனைகளை இடப்போகிறேன் என்றார்கள் அம்ரு பின் ஆஸ். என்ன நிபந்தனை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் ரசூலே, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் செய்த எல்லா அநியாயங்களுக்குரிய பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். அவ்வளவு பெரிய அநியாயக்காரன் நான், அவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் நான், இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்திற்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், ஹஜ்ஜுக்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், இஸ்லாத்தை ஒரு மனிதன் ஏற்றால் முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினேன். மகனே, அன்று இரவு நான் மரணித்திருந்தால் கூட எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திருக்கலாம். அது எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம், இஸ்லாத்தை நான் தழுவிய பிறகு நான் செய்த இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தந்த பொறுப்புகள், இதனுடைய நிலை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன், அதை நினைத்து நான் அழுகிறேன். நான் பொக்கிஷங்களில் மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறேன், அதுதான் தௌஹீத். அதுதான் தௌஹீத். அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிற எனக்கு அது குறித்து எந்த அச்சமும் இல்லை மகனே. கடந்து வந்த பாதையை நினைத்து நான் அழுகிறேன். இது எனது வாழ்வு, கபருடைய வாழ்வு. இது எனது வாழ்வு, மறுமையுடைய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்து போகிற நான், அந்த நாளில் எனது நிலைமை என்ன என நினைத்து நான் அழுகிறேன் மகனே என்றார்கள். எனது மரணத்திற்கு பிறகு யாரும் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. என்னை கொண்டு போய் கபரில் வைத்து நீங்கள் அடக்கினால் உடனே வந்து விடாதீர்கள் மகனே. உறவினர்களே, கபரில் என்னை கொண்டு போய் அடக்கிவிட்டால் உடனே வராதீர்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த மாமிசத்தை குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரம் ஏற்படுமோ அவ்வளவு நேரம் எனக்கு மேல் நின்று கொண்டு எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால், அதுதான் மறுமை நம்பிக்கை. அதுதான் மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை ஆகவே தான் ஆரம்பத்திலே சொன்னேன், மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்தால் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடுகிற ஆற்றல் படைத்தது அந்த நம்பிக்கை. நாமெல்லாம் வாயளவில் தான் சொல்லுகிறோம், நாமெல்லாம் வாயளவில் தான் இந்த மறுமையை பற்றி சொல்லுகிறோம். முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிந்தனையை நான் வேறு பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்ல, ஒரு அவல நிலை, எனது வாழ்வில் நடந்த ஒரு அவல நிலையை இந்த நல்ல நேரத்தில் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முஸ்லிம்களுடைய யதார்த்த வாழ்வு, பெயர் முஸ்லிம், சமுதாயத்தில் திருமணங்கள் முஸ்லிம் பெரியோர்களால் நடத்தப்படுகிறது, இறந்து போனால் இஸ்லாமிய அடிப்படையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது, சமுதாயத்தில் முஸ்லீம் என்கிற பெயர் வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் சலாம் சொல்கிறார்கள், அதற்குரிய வேஷங்களை தரித்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் ரொம்ப தூரம் தோழர்களை. வேதனையோடு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். வியாபார சம்பந்தமான கணக்கு வரவு செலவு பார்ப்பதற்காக வேண்டி எனது தோழருடைய ஒரு வீட்டுக்கு சென்று வியாபாரத்தின் கணக்கு வரவு செலவு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் ஒரு பணியாளர் இருந்தார். போன உடனே சலாம் சொல்லி முகபத்தாக வரவேற்று தேநீர் எல்லாம் தந்து எங்களை அமர வைத்தார். இதே போல மகரிபுடைய நேரம், தொழுகையுடைய நேரம் வந்தது. நான் உதவி செய்துவிட்டு அவரை அழைத்து கேட்டேன், கிபிலா எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அவர் வெட்டென பதில் சொன்னார், அப்படி ஒரு பொருள் இங்கே இருப்பதாக தெரியல என்று சொன்னான். நான் கேட்டேன், பொருளா? அப்ப கிபிலா என்பது முஸ்லீம்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கிற திசை, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அதுவா, நான் தொழுதாத்தானே தெரியும்னா. இதுதான் யதார்த்த முஸ்லீம்களுடைய நிலை தோழர்களே. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் என்று மேல்படிப்பு படிக்க வேண்டும் தனது மக்கள் என்பதற்காக வேண்டி பெரியோர்கள் பெற்றோர்கள் மிக கடுமையாக உழைத்து மக்களை எல்லாம் மேல்படிப்பு படிக்க வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இறந்து போனால் ஜனாசா துளைய பள்ளிக்கு எடுத்து செல்லும் பொழுது மேல்படிப்பு படித்து பட்டங்கள் பல பெற்ற அந்த அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற மகன் அந்த ஜனாசாவிலே பங்கெடுக்கிறான். தந்தைக்கு ஜனாசா தொழுகை பள்ளிக்குள் நடக்கும் பொழுது வெளியே நிற்கிறான், கேட்டால் தொலை தெரியாது என்கிறான். இதன் சமுதாயத்தின் நிலைமை. யாருக்கு மறுமை நம்பிக்கை? யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை இருக்கிறது? சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். எதை சொன்னார்களோ தன்னுடைய வாழ்வில் அதை கடைபிடித்தார்கள். எதை மக்களுக்கு போதித்தார்களோ அதை தன்னுடைய சொந்த வாழ்வில் பின்பற்றினார்கள். இங்கே நாம் குழுமி இருக்கிறது நோக்கம் என்ன? போகிற பொழுது எல்லோருக்கும் 1000 ரூபாய் பணம் கிடைக்குமா? இங்கே அல்ல. எதற்காக வேண்டி இந்த கூட்டம்? இப்படி ஒரு கூட்டம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்பட்டு விட்டது என்று பெருமை அடிப்பதற்காக வேண்டி நடத்தப்பட்ட கூட்டமா? அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அரஃபா பெருவழியில் எல்லா மக்களையும் பார்த்து நான் முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், எல்லாம் எத்தி வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹுவே நீ சாட்சி என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். மன் சுயில அன் இல்மின் ஃபக்கத்தமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமி மினன்னார். சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் யார் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தினுடைய கடிவாளம் போடப்படும் என்றார்கள் அல்லாஹுடைய ரசூல். அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நீங்களும் நானும் மறுமை நாளில் இதே போன்று அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹு நம்மை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த பாலத்தை கடந்து செல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே. அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வெற்றியாளர்களுடைய சபையில் இதே போன்றதொரு கூட்டம் நாமெல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். வம்தாஸுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மறுமை நாளில் கெட்டவர்களுடைய பட்டியலில் என்றைக்கு நாம் இடம் பெற்று விடக்கூடாது. நல்லவர்களுடைய ஆணி, சஹாபாக்களுடைய ஆணி, சஹாபாக்களினுடைய வாழ்வை பின்பற்றிய மக்களுடைய ஆணி, முத்தக்கீன்களுடைய மணி, உயிர் தியாகிகளுடைய அணியில் நாமெல்லாம் மறுமை நாளிலே எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கு இந்த குறிப்புகளை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த இனி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு உங்களுடைய கவனத்திலே எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சம்பவம்? தாயிடத்தில் மிக கடுமையாக போராடுகிறார். தாய் இஸ்லாத்தை ஏற்பதாகவே இல்லை. ஒரு நாள் பெற்ற தாயிடத்தில் அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து செவி கூசுகிற வார்த்தையால் பேசிவிடுகிறார். தாங்க முடியவில்லை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அழுது கொண்டே வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில். தோழரே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாய் இறந்து போனால் நரகத்திற்கு சென்று விடுவாள் மறுமை நாளில். ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறேன், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறேன், மன்றாடுகிறேன், போராடுகிறேன், தினந்தோறும் அவரிடத்திலே நான் போர் புரிகிறேன். யார சூழல்லாம், எனது தாய் இஸ்லாத்தை ஏற்பதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்களையே ஏசி விட்டார்கள் யார சூழல்லா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், அபூ ஹுரைராவின் தாயாருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அழுகையை நிப்பாட்டிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்களாம். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய உள்பகுதி தாளிடப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைராவின் காலடி சப்தத்தை கேட்ட உள்ளிருக்கிற தாய் சொன்னால், அபூ ஹுரைரா வெளியேவே நில் என்றால். சிறிது நேரம் பொறுத்து கதவு திறக்கப்பட்டது. அபூ ஹுரைரா அவருடைய கண்ணை அவராலே நம்ப முடியவில்லை. தாய் குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து வந்தன் என்று சொன்னால், மகனே, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சந்தோஷம் தாங்காமல் அபூ ஹுரைரா அவர்கள் மீண்டும் அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார்கள். அபூ ஹுரைராவே, என்ன காரணம்? யா ரசூலுல்லாஹ், எனது தாய் நீங்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டார்கள். சந்தோஷத்தால் அழுது கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மீண்டும் இந்த அடியானுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த அடியானுக்காக மீண்டும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உலக மக்கள் எல்லாம் என்னையும் எனது தாயையும் நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். நாங்களும் அவர்களை நேசித்து அவர்களும் எங்களை நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். எனக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்வே, உனது சிறிய இந்த அடியானை மக்களும் நேசித்து, மக்களை அவர்களும் நேசித்து, அவர்களை இவரும் நேசித்து உலகத்தில் வாழ ஏற்பாடு செய்ய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் என்கிற நபிமொழியை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக நாம் பார்க்கிறோம். இதில் என்ன படிப்பினை நமக்கு? நமக்கு என்ன படிப்பினை? நம்முடைய குடும்பத்தில் தாய் ஒரு வழி, மகன் ஒரு வழி. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி ஒரு வழி, நம்முடைய வழி ஒன்று. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரிகளுடைய வழி, நம்முடைய வழி ஒன்று. என்றைக்காவது இதே நிலையில் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் மரணித்தால் மறுமை நாளில் நரகத்திற்கு செல்வாளே என்கிற ஒரு கவலை என்றைக்காவது நம்முடைய வாழ்வில் வந்ததுண்டா தோழர்களே? நாம் மரணித்து நரகத்திற்கு மறுமை நாளில் சென்றால் நம்முடைய நிலை என்ன என்று யோசிக்கவே நமக்கு நேரமில்லை. எங்கே பிறரை பற்றி யோசிக்கவா? நம்மை பெற்று வளர்த்திய நம்முடைய தாய், சிரமத்தை பார்க்காமல் நம்மை வளர்த்திய நம்முடைய தந்தை, நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா? தோழர்களே, கொஞ்சம் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள். நாம் வளர்த்தி ஆளாக்கிய, பாசத்தை பொழிந்து வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய மக்கள் நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா? தோழர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லவா? அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுமை நாளில் அவருடைய கண் எதிரே ஆஜர் நரகத்திலே தூக்கி வீசப்படுவதை பார்த்து அலங்கோலப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தந்தை அல்லவா, கோயில் பூசாரியாக பொம்மைகளை வழிபடுகிற ஒரு கோயில் பூசாரியாக உலகத்தில் அவர் இருந்தாலும் மறுமை என்று வரும் பொழுது நரக தீக்கடங்கள் அல்லாஹு தூக்கி வீசுகிற பொழுது பார்த்து அழுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறை நிராகரிப்பாளர்களை பற்றி பேசாதே என்று அல்லாஹ் கடுஞ்சொல்லை பயன்படுத்துவான் மறுமை நாளில். அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே? என்ன பாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம்? தாய்க்காக வேண்டி அழுதிருக்கிறார், தந்தைக்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய தந்தை அந்த கண் தெரியாத அந்த தந்தை மறும் அந்த மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தூக்கி வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களே, சொல்லியிருந்தால் நாம் போய் உன்னது தந்தையை பார்த்திருப்பேனே, வயோதிக காலத்தில் ஏன் அவரை இங்கே தூக்கி வந்தீர்கள் என்று கேட்டால், இருக்கட்டும் யார சொல்லலாம், இருக்கட்டும், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்க அபூபக்கர் சித்திக் அவருடைய தந்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார், கரம் பிடித்து தழுகிறார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம் கேட்டால் அதிர்ந்து போய் விடுவீர்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம், யார சூழல்லாம், யார சூழல்லாம், எனது தந்தை உங்களுடைய கரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிற இந்த கரத்தில் நீங்கள் அழுதீர்களே, நீங்கள் அழுதீர்களே, உங்களுடைய பெரிய தந்தைக்காக வேண்டி, அபூ தாலிஃபுக்காக வேண்டி சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் அழுதீர்களே, அந்த அபூஹரபுனுடைய அபூ தாலிஃபுடைய கரம் எனது தந்தையினுடைய கரத்திற்கு பதில் உங்களுடைய கரத்தில் இருந்திருக்க வேண்டும் என நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். இதுதான் அவருடைய அழுகைக்கெல்லாம் காரணம். அவர்களுடைய அழுகைக்கெல்லாம் காரணம் ஹிதாயத்திற்காக வேண்டி அழுவார்கள், அமல்களுக்காக வேண்டி அழுவார்கள், அமல்கள் பாலாய் போய்விடுமே என்பதற்காக வேண்டி அழுவார்கள், தந்தைக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், தாய் நேர்வழி வரவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், பெற்ற மக்கள் இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்டு போய் விடுவார்களோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள், மறுமை நாளில் நம்முடைய குடும்பத்தை விட்டும் நமது மகன் போய்விடுவானோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள். எல்லாம் மறுமை நாளில் அன்பர்களே, மறுமை நாளில் எல்லாம் அந்த மக்களுடைய மறுமை நாளினுடைய ஏக்கங்கள். மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் நமக்கு கிடைப்பாரா, இது ஒரு தோழருடைய கஷ்டம், ஒரு சங்கடம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு சென்றேன், உணவருந்து விட்ட நான் ஓய்வெடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? எனக்கு முன்னால் நீங்களோ உங்களுக்கு முன்னால் நானோ மரணித்தால் மறுமை நாளில் எனது நிலை என்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை நரகத்திலும் உங்களை சொர்க்கத்திலும் போட்டால் பிரிந்து விடுவோமே, அல்லது உங்களோடு சேர்ந்து மார்க்க பணி ஆற்றிய காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையே தந்தாலும் சொர்க்கத்தில் நபிமார்களாகிய நீங்கள் எல்லாம் உன்னதமான இடத்தில் இருப்பீர்கள், அப்பொழுதும் சொர்க்கத்திலே நான் பிரிந்து விடுவேனே யா ரசூலல்லாஹ், மறுமையில் உங்களை உங்களோடு இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் அழுகிறார்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், உமன் யுத் இல்லாஹ வர் ரசூல் உலாயிக்க மஅல்லதீன அன்னம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு சுகதாக்களோடு சித்திக்கின்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னவுடன் அழுகையை நிப்பாட்டினார்கள். நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் தானே. அல்லாஹுவே, சொர்க்கத்தில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கிற வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே, நம்மில் எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை மறுமை நாளில் பார்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்திருக்கிறோம், அவரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே. அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மறுமையை நம்பிய ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்வு எப்படி மாறி இருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம். வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்னால் சிறிய ஒரு பின்னணியை சொல்கிறேன். இது எப்பொழுது இறக்கப்படுகிறது என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகுந்த மனவேதனைக்கு அடைந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறக்கப்படுகிறது. அந்த அவதூறு சம்பவத்தில் மிஸ்தகை என்கிற ஒரு நபித்தோழர், பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழரும் அந்த அவதூறு சம்பவத்திற்கு ஆளாகி ஏதோ கொஞ்சம் வேண்ட விரும்பாத ஒரு சில வார்த்தைகளை அவரும் பேசுவதாக அபூபக்கர் சித்திக் அவருடைய செவிகளிலே வந்து விழுந்து விடுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீட்டிலே வளர்ந்தவர் அன்றைக்கு மிஸ்தக். மிஸ்தக் அவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்து பத்ரு போரில் பங்கெடுத்து ஹிஜ்ரத்து செய்த ஒரு தோழர் மட்டுமல்ல, பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி தனது பொருளாதாரத்தை எல்லாம் அவ்வப்பொழுது வாரி வாரி வளர்ந்து வளர்த்து ஆளாக்கி கொண்டிருந்தவரை மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் இந்த காரியத்தில் ஈடுபட்டவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்களால் தாங்க முடியவில்லை. நியாயம்தானே? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் ஊரார் பேசுவதற்கும் நம்ம ஊட்டி வளர்த்த மனிதன் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படித்தானே? ஊருள்ளவர்கள் பேசுகிற பொழுது அப்படி அல்ல என்று பதில் சொல்ல முழு உரிமையும் கடமையும் படைத்திருக்கிற மிஸ்தக் அவர்கள் எனது மகளின் மீது இப்படிப்பட்ட ஒரு பழியை பேசுகிற அணியில் இருந்து விட்டாரே என்பதற்காக வேண்டி அவர் எடுத்த அதிகபட்ச முடிவென்ன, அல்லாஹ்வுமே சத்தியமாக இனி மிஸ்தகுக்கு நான் எந்த உபகாரமும் செய்ய மாட்டேன் என்றார். சொல்லுவதற்கு 1000 காரணம் உண்டு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. காரணம் என்ன, தனது மகள் மட்டுமல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, உலக மக்களுக்கெல்லாம் தாய், எப்படி நீ பேசலாம், இது ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தார். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்குகிறான், ஏழைகளுக்கும் முஹாஜிரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று வசதி படைத்த கண்ணியமான உங்களில் யாரும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் மன்னித்து விடுங்கள். யாரை மன்னிக்க சொல்கிறான், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது களங்கம் கற்பித்த மிஸ்தக் அவர்களுக்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைக்காக வேண்டி அபூபக்கர் அவர்களுக்கு மறைமுகமாக அல்லாஹ் சொல்கிறான், பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அலா துஹிப்புன அன் யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உடனே தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள். அல்லாஹுமே சத்தியமாக நான் மிஸ்தகுக்கு மீண்டும் நான் உதவி செய்வேன் என்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்ட பெரும் தன்மையை உருவாக்கிய நம்பிக்கை இந்த மறுமை நம்பிக்கை. நம்பிக்கை ஆழமாக உள்ளத்திலே பதிந்தால் பழி வாங்குகிற உணவு உள்ளத்திலே இருக்காது, குரோதம் உள்ளத்திலே இருக்காது, கெட்ட எண்ணங்கள் உள்ளத்திலே இருக்காது. மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற மனோப்பாங்கை உருவாக்கும் அந்த மறுமை நம்பிக்கை என்பது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்மிடத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பெருமழையாக்கி அதை வேண்டா விவாதமாக்கி மக்கள் மன்றத்திலே அசிங்கப்படுத்துகிற ஒரு போக்கு இன்றைக்கு உண்டு. யாரும் மலக்குகள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பிறருடைய கண்ணியம் என்பது மிக மிக முக்கியமானது. கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். பிறரை மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற குரோத உணர்வு ஒரு முஸ்லீமுக்கு வரவே கூடாது. அது மறுமையை நம்புகிற மக்களுக்குரிய நடவடிக்கை அல்ல என்பதை இந்த சம்பவத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். தோழர்களே, அன்பானவர்களே, மறுமையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு திருக்குறானிலே சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள் தெரியுமா? புகாரி என்கிற முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5678 நபிமொழி. அல்லாஹ் ஒரு அடியானை அழைப்பானாம், தனக்கு அருகிலே வர சொல்லுவானாம். அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நான் உலகத்தில் கண்ணியப்படுத்தி உனக்கு நான் தலைமைத்துவத்தை தந்தேனா என்று அல்லாஹ் கேட்பானாம். ஆமாம் யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கு அழகான துணைவி

0: நானும் இந்த நாளில் மறந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 36வது அத்தியாயத்தின் 35வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இறுதியாக வந்த மருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சிந்தனைகளில் அந்த ஒரு வசனத்தை இறுதியாக எடுத்துச் சொல்லி எனது உரையை முடிவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன் தோழர்களே. மறுமையினால் தீர்ப்பு சொன்ன பிறகு நரக வேதனை தாங்க முடியாமல் நரகத்திலே கிடக்கிற ஒரு சாரார் அல்லாஹுவை அழைத்து அபயக்குரல் எழுப்புகிற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் ஐரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹுவே, நரகத்திலிருந்து எங்களை நீ வெளியாக்கியா அல்லாஹ். அப்படி வெளியாக்கினால் நான் தீயதை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நல்லதை மட்டுமே செய்வேன் யா அல்லாஹ். அருவருக்கத்தக்க அசிங்கமான கேவலமான உனது கோபத்தை சாபத்தை தட்டி எழுப்புகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நான் நன்மையை செய்வேன் யா அல்லாஹ். ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற பதில், அவலம் நுஅம்மிர்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் தஜக்கர வஜாஅக்கும் நதீர். உனக்கு நான் வாழ்க்கை தந்தேன், உனது வாழ்நாளை உனக்கு நான் தந்தேன். இரவில் தவறு செய்தால் பகலில் திருந்துவாய், இன்றைக்கு தவறு செய்தால் நாளை திருந்துவாய், பகலில் தவறு செய்தால் இரவில் திருந்துவாய் என்று ஆயுள் காலம் முழுக்க உனக்கு நான் ஆயுள் காலத்தை தந்தேனா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் உனக்கு இந்த நாளை குறித்து சொன்னார்களா? வேண்டுமானால் ஒரு சத்திய பிரமாணம் இந்த இடத்திலே நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹுவே, இந்த திடலுக்கு வருவதற்கு முன்னால், இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் எனது வாழ்வு எப்படி இருந்தாலும் இனி ஒரு காலம் நான் அல்லாஹுக்கோ அல்லாஹுடைய ரசூலுக்கோ மறுமையை பயந்தோ அல்லாஹுவை பயந்தோ ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். நீ ஏவிய காரியத்தை நான் நிறைவாக சக்திக்குட்பட்டு நான் செய்வேன் யா அல்லாஹ். பெரும் பாவங்களை எனது வாழ்வில் நான் செய்திருந்தாலும் இந்த திடலோடு அல்லாஹுவே இதோ இரண்டு கரம் ஏந்தி நான் உணரத்தில் வாக்கு தருகிறேன், உண்மையில் சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹுவே இனி எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டேன், மறுமையை பயந்து நடப்பேன், நான் மட்டுமல்ல குடும்பம் குடும்பமாக அல்லாஹுவே நாங்கள் மறுமையை நினைவு கூறுவோம் என்று உறுதி பிரமாணம் எடுத்தால் ரெண்டு நாள் நாம் சிரமப்பட்டு இங்கே வந்த மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நிச்சயம் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானை நம்மை விட்டு தூரமாக்கி அருள் செய்கிற பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மலக்குமார்களை நமக்கு நெருக்கமாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறுமை நாளில் விசாரணைக்கே அந்த பாவங்கள் வராத அளவுக்கு உலகத்திலேயே அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உத்தம சஹாபாக்களோடு சொர்க்கத்து வாசிகளோடு உன்னதமான இடத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் இந்த மாநாட்டுக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் இகலாசாக உழைத்த அனைத்து நல்லுள்ளம் படைத்தவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: தயவு செய்து யாரும் மண்டபத்தை விட்டு எழுந்து செல்ல வேண்டாம் என்று ஆரம்பமாக கேட்டுக்கொண்டு இதுவரை உரை நிகழ்த்திய சகோதரர் அய்யூப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரா என்று கூறிக்கொண்டும் அடுத்த நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கே வாசிக்கப்பட இருக்கின்றன. தயவுசெய்து யாரும் அகன்று செல்லாமல் முழுமையாக பங்கெடுக்கவும். அந்த தீர்மானங்களை வாசிப்பதற்காக நாம் அழைப்பது உண்மை உதயத்தின் ஆசிரியர் அஷேக் எஸ்எச்எம் இஸ்மாயில் சலஃபி அவர்களை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமியாவினுடைய 6வது தேசிய மாநாடு என்பது அந்த மாநாட்டினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கு வாசிக்கப்படுகிறது. அனைத்து சகோதரர்களும் அவசியம் இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசித்து முடிந்து துவாவுடன் கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்ற போது அந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை தெரிவிக்கும் முகமாக அனைவரும் அல்லாஹு அக்பர் என தக்பீர் முழங்கி உங்கள் அங்கீகாரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழங்கக்கூடிய இந்த தக்பீர் முழக்கம் கொழும்பு கோட்டை முதல் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளும் ஒழிக்க வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொள்கிறேன். மாநாட்டு தீர்மானம் 1வது தீர்மானம், அநீதிகளிலெல்லாம் மிகப்பெரிய அநீதியாகிய சிறுக்கை ஒழித்து தௌஹீதை நிலைநாட்ட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மாநாடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. நீங்கள் அல்லாஹு அக்பர். முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைக்கப்பட்டு

கொடுக்கக்கூடிய விதத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து, அனாச்சாரங்களையும் தவறான நடவடிக்கைகளையும் ஒழித்து தூய இஸ்லாத்தை நிலைநாட்ட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. இஸ்லாத்தின் பெயரில் பிரிந்து கிடக்கின்ற இச்சமுதாயம் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. வட்டி, வரதட்சணை, மது, சூது, கொலை, கொள்ளை, ஆபாசம், விபச்சாரம், சிறுவர் துஷ்பிரயோகம், போதை பொருள் பாவனை போன்ற பெரும் பாவங்கள் இருந்து விலகி வாழ வேண்டும் எனவும் அனைவரையும் இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. பல்லின சமுதாயங்கள் வாழும் இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு நீதமாகவும் நியாயமாகவும் முன்மாதிரியாகவும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர்களது இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அனைத்து முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி வணக்கஸ்தலங்களை உடைக்கும் அல்லது அவற்றுக்கு எதிராக செயல்படும் சமூக துரோகிகளுக்கு எதிராக இலங்கை அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. முஸ்லிம்கள் தம் உயிரிலும் மேலாக மதிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சினிமாவை தயாரித்த பட தயாரிப்பாளரையும் அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் அமெரிக்காவையும் அதன் முன்னோட்டத்தை வெளியிட்ட யூடியூப் இணையதளத்தையும் இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இதேவேளை இத்திரைப்படத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புத்த சாசன அமைச்சை இம்மாநாடு பாராட்டுவதுடன் நன்றியுடன் நினைவு கூறுகிறது. கொள்கை சகோதரர்கள் அனைவரும் சகோதரத்துடனும் புரிந்துணர்வுடனும் செயல்பட வேண்டும் எனவும் ஏனையோர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் எனவும் இம்மாநாடு கோருகிறது. பகுத்தறிவை கொன்று குர்ஆன் சுன்னாவை குறை காண்போர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வஹி என்கிற வேத வெளிப்பாட்டின் அடிப்படையிலே எமது கொள்கைகள், எமது நடவடிக்கைகள், எமது வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இம்மாநாடு சகோதரர்கள் அனைவரையும் உறுதியுடன் வேண்டிக் கொள்கிறது. அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லாஹ்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا انك انت العليم الحكيم ربنا زدنا علما وفهما وانت خير الحاكمين அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இணை வைப்பின் விபரீதங்கள். இது அவ்வப்போது நம்முடைய சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அவ்வப்போது என்பதை விட எப்போதுமே சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி. இஸ்லாமியர்களாகிய நாம் நமது வாழ்க்கை என்பது வஹியோடு, வஹி என்றால் என்ன, இறை செய்தியோடு பின்னி பிணைக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கைக்கும் பிறரது வாழ்க்கைக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசமே நாம் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மார்க்கமாக வழங்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அவைகளின் படியே வாழ வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எதை கொண்டு நாம் புரிந்து கொள்வது? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், பெரும் தலைவர்கள், சமூகத்திலே எழுச்சிகளை ஏற்படுத்தியவர்கள், அல்லது விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆன்மீகவாதிகள், இப்படி இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இவங்க லைஃப் பத்தி ஒரு லைன்ல சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். இப்படிதானே, உதாரணமா தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்திலாம் நம்ம பெருசா பேச முடியாது. அவரை பத்தி ஒரு லைன் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நாத்திகவாதி. அது ஒரு வார்த்தை, ஒரு லைன் தான் சொல்லணும்னா. அவர் வந்து என்ன செஞ்சாரு, இருக்கும் போதெல்லாம் மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு. அப்படிதானே, மூட நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கையின் பேரில் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அப்படி சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தர், இப்போ அப்துல் கலாம் ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அவர் அணு விஞ்ஞானி. ஏன் அவர் ஜனாதிபதியா இருந்தாரு, அது நம்ம சொல்லுவோமா? அது பெருசா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன், அது அவர் எப்படி அவரே எதிர்பார்க்காம ஆறாரு போனார், அவ்வளவுதான். அவரை பற்றி ஒரு லைஃப், ஒரு லைன் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்தார், வாழ்க்கையில விஞ்ஞானத்திற்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், என்ன சொல்லணும்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூதுவராக அனுப்பப்பட்டு இணை வைப்பை எதிர்த்து அல்லது இணை வைப்பை ஒழித்து அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதை என்ன செஞ்சாங்க, பரப்பினார்கள், போதித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள், ஏற்றி வைத்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை. அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை நம்ம வந்து டை அப் பண்ணி சம்பந்தப்படுத்தி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையில தலையாய விஷயம் என்னது, அல்லாஹுவை இணை வைக்காமல் வணங்க வேண்டும், அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி ஓர்முகப்படுத்தி வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாட்டை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவன் என்ன செய்யணுமோ வணங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தௌஹீத் என்றும் ஷிர்க் என்றும் சமூகத்திலே பேசப்படும் போது பலரும், பலரும் என்றால் பெரும்பான்மையானவர்கள் அதை விரும்புவதில்லை. விரும்புவதில்லை என்பதை விட ஏன் நீங்க இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்று அவர்களுடைய சிந்தனை போவதை பார்க்கலாம். இதற்குத்தான் நான் கடந்த கூட்டத்திலே ராக்காவில் வைத்து நடக்கும் தர்பியா நடந்ததுல நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம். எல்லாரும் நீங்க யார் யாரெல்லாம் அந்த ராக்கா தர்பியால கலந்துகிட்டீங்க, அங்க சொன்னதே எங்கேயும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடாது. சரி, ரெண்டு பேர் தான் இருந்தீங்க, அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். மூணு பேரா, பரவாயில்ல. சரி, அங்க என்ன சொன்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த அரபு நாட்டில் இருக்கிறோம்ல, அங்க சவுதியில, இந்த சவுதியில் இன்னும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் எல்லா பள்ளிகளிலும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? அவங்க என்ன மொழியில எடுக்கிறாங்க? அரபி மொழியில எடுக்கிறாங்க. யாருக்காக எடுக்கிறாங்க? அரபிகளுக்கு. அரபிகள்னா அதுல மேக்சிமம் யாரு? சவுதிகள். அப்படிதானா? இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தான் யாரு, ஈஜிப்சியன்ஸ், இந்த மாதிரி நம்ம அதர் நேஷனாலிட்டிஸாக இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் கொஞ்சம் தான், சரியா? அதுவும் பெரும்பாலும் இந்த அரபு மஷாயிகுமார்களுடைய வகுப்புகள் எங்க நடக்குது, எந்த பள்ளிகள்ல நடக்கும்னா, பெரும்பாலும் சவுதிகள் எங்க இருக்கிறாங்களோ தொழுகிறாங்களோ அந்த பள்ளிகள்ல தான் நடக்கும். இப்ப நீங்க ஜுபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷேகுமார்களுடைய தர்சு பெரும்பாலும் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் சிட்டியில உள்ள அந்த ஹை ஃபாரூக், ஹை அந்தலுஸ், ஹை நஜித், அந்த அந்த உள்ள ஃபுல்லா யார் தான் இருப்பா? பெரும்பாலும் சவுதிகள் தான் இருப்பாங்க. ஜாமி இப்னு அப்பாஸ், ஜாமி உமர் அல் ஃபாரூக், இப்படி நிறைய பெரிய பெரிய ஜாமி, ஜாமினா பெரிய ஜும்மா பள்ளிகள் இருக்கு, அங்கதான் நடக்கும். அங்க பெரும்பாலும் யாரு கலந்துக்குவானா? சவுதிகள் தான் கலந்துக்கிறாங்க. என்ன கிதாப் வச்சு இவங்க அந்த மக்களுக்கு தரிசு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் கிதாபு தௌஹீத், அல் உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள், தௌஹீதுனுடைய விளக்கம், நான்கு சட்டங்கள், அதே போன்ற ரியாபு சாலிஹின், அதுல வரக்கூடிய தௌஹீத் சம்பந்தப்பட்ட பாடங்கள், இதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் என்ன செய்தேன், ரொம்ப நாளா நான் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், இவங்க தௌஹீதை பத்தி சொல்றது சந்தோஷம் தான், ஆனா இந்த மக்களுக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. ஏன்னா அவங்க என்ன பண்றது இல்ல, நம்ம ஊர் மாதிரி தர்கா இங்க இருக்கா? நம்ம ஊர்களில், அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் ஷிர்கின், அதாவது இஸ்லாமிய சமூகம் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள். ஏமா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க, பெண்கள் பகுதியில் அமைதியா இருங்க, சரியா? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்முடைய ஊர்களில் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, என்னென்ன அட்டூழியங்கள் நடக்கிறதோ, இணை வைப்பான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, அவைகள் எல்லாம் பெரும்பாலும் இல்லை என்பதை விட மேலோட்டமாக நாம் பார்க்கும் போது அறவே இல்லை. இங்க வந்து யார் இறந்தாலும் எல்லோரும் பொதுமைய வாடியில் தான் என்ன செய்யப்படுறாங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க. யாருடைய கபரும் இங்கே வந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்படுவதில்லை. யாருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் விமரிசையாக கொண்டாடப்படுவதோ அல்லது துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுவதோ இல்லை, சரிதானா? பச்சை நிறத்தில் கொடிகளையோ, பச்சை நிறத்தில் ஜெண்டாக்களையோ, பச்சை நிறத்தில் போர்வைகள் போர்த்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் பார்ப்பதில்லை, அப்படிதானே? ஆனாலும் இங்க என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இணை வைப்பு என்றால் என்ன, இணை வைப்பினுடைய வகைகள் என்ன, எதெல்லாம் இணை வைப்பு, அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வது, அல்லாஹ் அல்லாஹ்வர்களுக்காக நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குள் வைப்பது, இப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு ஷேக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் இதை பத்தி. எங்க இப்ப எங்க ஊர்ல நாங்க தௌஹீத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, எங்க ஊர்ல அதுக்கு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? முஸ்லீம்களாகவே இருந்தாலும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களாக இருப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலிடுகிறார்கள். திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தர்காக்களை வலம் வருகிறார்கள், சரியா? படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்றால், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், ஏதேனும் தர்காக்களுக்கு சென்று என்ன செய்யறாங்க, நேர்ச்சைகள் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குளறுபடிகள் எங்க சமூகத்தில் இருக்குது. அதனால தௌஹீதை பற்றி பேச வேண்டிய, ஷிர்கை பற்றி பேச வேண்டிய, கபர் வழிபாட்டை பற்றி பேச வேண்டிய, இணை வைப்பின் விபரீதங்கள், இணை வைப்பின் வகைகளை பற்றி பேச வேண்டிய தேவைகளும் அவசியங்களும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு, அதுக்கு அவங்க ஷேக்கு வர நிறைய சில குரான் ரீதியான ஆதாரங்களையும் சொன்னாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வகுப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க வந்து குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சம்பவத்துல அந்த வசனத்தை சொல்கிறான். இது ஹதர யாக்கூப் அல் மௌத் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவித்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வாரிசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நஅபுது இலாஹக இலாஹ ஆபாயிக்க அப்படின்னு வரும். உங்களது இறைவனான, உங்களது மூதாதையர்களின் இறைவனான, இப்ராஹிம் நபியின் இறைவனான, இஸ்ஹாக் நபியின் இறைவனான, இப்படி ஒரே இறைவனான அல்லாஹ்வையே நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு இணைகள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு, ஒரு நபி. அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவரும் நபி, அவருடைய தந்தையாரும் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா யாரு, டெக்னிக்கலா டவுட் வருது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனார் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி நான்கு தலைமுறையாக நபியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் நபி, இப்படி நான்கு தலைமுறைகளாக நபிமார்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சந்ததிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு வாப்பா இறை தூதர் எல்லாம் இருந்திருக்கிறேன், இப்ப எனக்கு மரணம் வரப்போகிறது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள், எதை வணங்க போகிறீர்கள் கேட்கிறேன். அப்ப இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய விபரீதமான ஒரு விஷயம் என்றால், நபிமார்கள் கூட என்ன செய்யவில்லை, தங்களுடைய வாரிசுகளிடத்திலே கூட அவர்களுக்கு அச்சமற்று இருக்க முடியவில்லை. ஏன்னா அது எந்த வகையிலாவது உள்ளே வந்துவிடக் கூடாது, ஏனென்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறதே வேறு எல்லா பாவங்களையும் விட அது மோசமானதாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை எடுத்து சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் அப்படின்னு சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடாமல் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இணை வைப்பை எதிர்த்து பேசியிருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த பிரச்சார பாணி, பிரச்சார யுக்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இணை வைப்பை எதிர்த்த பாங்கு மிகவும் அசாத்தியமானது. பெத்த தந்தையே என்ன செய்யறார், அவர் எதிர்க்கிறார், சொந்த சமூகத்தை எதிர்க்கிறார், ஆட்சியாளரை எதிர்க்கிறார், தனி நபராக எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார், சூரியன் சந்திரன் இப்படி அல்லாஹ்வின் பிரம்மாண்ட படைப்புகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் எதற்குமே வணங்குவதற்கு தகுதி இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை ஓங்கி உரைக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை குர்ஆனில் வருது, வஜ்னுபினி வ பனிய அன்னஅபுதல் அஸ்னாம், வஜ்னுபினி வ பனிய அன்னஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ஏன் அவங்க எல்லாம் கேட்கணும், சிலைகளை உடைச்சி தௌஹீதான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் தன்னை சுற்றிலும் எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது, நடந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் ஒரு தீவிரமாக இருந்து அந்த பிரச்சாரத்தில் யாருமா, அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுமா, அந்த குழந்தைங்க யார் கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்ச நேரம் வச்சு பிள்ளைய வச்சு விளையாடுங்கம்மா, இந்த பிள்ளை விளையாடுதோ ஐ மீன் அழுகுதோ, சரியா? அப்போ இப்படி இவ்வளவு தீவிரமாக இணை வைப்பை எதிர்த்து தௌஹீதை எடுத்து பேசிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் என்ன செய்யறாங்க, இணை வைப்பை பயப்படுறாங்க. வஜ்னுபுனி வ பனிய அன்அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. இந்த வசனத்தை போட்டார். அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அக்பர், மத்த இறை தூதர்கள் எல்லாம் இணை வைப்பை எதிர்த்தார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் முடிவு எப்படி இருந்ததென்றால், அவர்கள் இந்த பூ உலகை விட்டு, பெருமானாரின் புனித உடல் இந்த பூ உடலை விட்டு அல்லது பூ உலகை விட்டு பிரியும் போது ஒட்டுமொத்தமாக இணை வைப்பை சாய்த்து விட்டு ஏகத்துவத்தை சாதித்து விட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு சாய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? காபத்துல்லாவிலே இருந்த 360 சிலைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு, அப்புறப்படுத்தப்பட்டதோடு மாத்திரமில்லாமல் முஷ்ரிக்குகள் யாரு, இறைவனை கிணை வைக்கக்கூடிய எல்லாரும் ஜசீரத்துல் அரபு என்கிற இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டு, இணை வைப்பு இல்ல, இணை வைப்பாளர்களும் இல்ல, ஒட்டுமொத்தமா மக்காவையும் மதீனாவையும் தூய்மைப்படுத்தி எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தினாங்கன்னா கியாமத்து நாள் வரைக்கும் முஷ்ரிக்குகள் இதற்குள்ளே வர முடியாது என்கிற அளவிற்கு தன்னுடைய பிரச்சார மண்ணை, தன்னுடைய பிரச்சார களத்தை தூய்மைப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அலமு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அலமு. இறைவா, நான் அறிந்து உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அறியாமல் இணை வைப்பதிலிருந்து உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இணை வைப்பை செஞ்சிட போறாங்க? நவுது பில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைப்பை செய்வாங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிட்டு நம்ம கிட்ட இந்த துவா செய்ய சொன்னாங்க. இது நீங்கள் வந்து இணை வைப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைன்னு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக நுஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு. ஒவ்வொருத்தரும் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணணும். கட்டாயம் உங்களுடைய அன்றாட பிரார்த்தனைகள் இதை நீங்க சேர்த்துக்கணும். அர்த்தம் என்ன? இறைவா, நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். இப்படி அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து காட்டுறார். காட்டிட்டு அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்ப நாங்க இங்க சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய மக்களாக மட்டுமே வாழ்ந்தாலும், அதுவும் இஸ்லாமிய மக்களாக மட்டும் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதை தாண்டி இன்னொன்றையும் நாம் ஆழமாக சொல்ல வேண்டும். அகுலு சுன்னா என்கிற வழிமுறைப்படி வாழ்கிறார்கள். சில பேரிடத்தில், தனிப்பட்டவர்களிடத்திலே சில கொள்கையை சார்ந்த குளறுபடிகள் இருக்கலாம், அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் வெளிப்படையாக இங்கு யாருமே தங்களுடைய வழிகட்ட கொள்கையை என்ன செஞ்சிட முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக இப்ப பள்ளிவாசலில் தர்ஸ் எடுக்கிறவர்கள் எல்லோரும் மாஷால்லா அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் தான். இப்படிதானா, இவருடைய அகிதாவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இவருடைய சிந்தனையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்கிற ஒரு சின்ன புகார் வந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது? எவ்வளவு பெரிய அறிஞராக இந்த சமூகத்தில் அவர்கள் அறியப்பட்டாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போன்று சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறப்பட்ட சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும், இணையதளங்கள் சொல்றோம்ல, பெரிய பெரிய இணையதளங்களாக இருந்தாலும் அவைகள் அகீதாவிற்கு எதிராக, மன்ஹஜுக்கு எதிராக, அகிலு சுன்னாவுக்கு எதிராக ஏதேனும் அங்கே எழுதப்படுகிறது, ஃபத்துவாக்கள் தரப்படுகிறது என்றால் அந்த இணையதளங்கள் முற்றிலுமாக முடக்கப்படுகிறது. இன்னொன்னையும் சொல்றேன், இங்கே ஷியாக்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியும், குறிப்பாக தம்மாம் ஒட்டி கத்தீப் அதனுடைய நகரங்கள்லையும் மதீனாவை சுற்றி அந்த பகுதி இப்படி பல இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது? அகலு சுண்ணாவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து தங்களுடைய ஷியா இசத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது? பரப்ப முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஷியா இசம் தவறு, ஷியா இசத்தினுடைய கொள்கை தவறு. இஸ்னாஷரியா என்கிற பேரில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அகீதா பிரச்சனைகள் பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தாவா சென்டர்களில் அச்சிடப்பட்டு எல்லா இடங்களிலும் விநியோகிக்கப்படுகிறது. ஒரு ஷியா அவனுடைய ஷியா இசத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அளவில் அவன் வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். அப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சரியான கொள்கையில் வளர்ந்து வருபவர், வாழ்ந்து வருபவர் எந்த நிலையிலும் அவர் வழிகட முடியாது அப்படிங்கிற அளவிற்கு மாஷா அல்லாஹ் இரும்பு திரைகள் போல, இரும்பாலான அரண்கள் போல அமைக்கப்பட்டிருந்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பள்ளிகளில் இன்றும் ஷிர்கை பற்றும் தவ்ஹீதை பற்றியும் பாடங்கள் எடுக்கப்படுகிறது. நம்ப முடியுதா? இன்னைக்கும் நீங்க எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு பள்ளியில இதுக்கு பெரிய அளவில் அரபு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேளுங்க, ஷிர்க் தௌஹீதுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப உங்க காதல விழும். அப்ப சுபஹானல்லாஹி அலீம் ஒரு மேலோட்டமாக பார்க்கும் போது, அல்லாஹு அறிந்தவன், மேலோட்டமாக பார்க்கும் போது எந்த நிலையிலும் அல்லது எந்த வலையிலும் இவர்களுடைய தௌஹீத் ஆட்டம் காணப்படுவதற்கோ அல்லது இணை வைப்பு இவர்களுடைய சிந்தைக்கும் அல்லது இவர்களுடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் நுழைய முடியாத வண்ணம் எல்லாமே இருந்தும் கூட இன்றும் என்ன செய்யப்படுகிறது? தௌஹீதை பற்றி போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள் சகோதரர்களே. இங்கே தாவா சென்டர்களில் பெரும்பாலும் நீங்கள் இலவச புத்தகங்களை பார்க்கிறீர்கள், பார்க்கறீங்களா? பெரும்பான்மையான இலவச புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் தான். பெரும்பாலும் நம்முடைய அறிஞர்கள் மாஷா அல்லா தாவா சென்டரில் பணிபுரியக்கூடிய அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக அந்த காலத்திலே இருந்த நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, நிறைய புத்தகங்களை மாஷா அல்லா தமிழ் மொழியில் தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகள் பெரும்பாலும் எதை பத்தி தான் இருக்கு? தௌஹீத பத்தியோ ஷிர்க பத்தியும் தானே இருக்கு. எந்த மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? அதை யாருக்கு அவங்க எழுதினாங்க? யாருக்கு எழுதிருக்கிறாங்க? இவங்கதான் ஷிர்கே இல்லையா? அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எழுதுறாங்க? நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்போ நம்முடைய தௌஹீதின் எதிர்ப்புக்கு தக்க பதிகள் கஷ்ஃபு ஷுபஹாத் அப்படிங்கிற புக்கை நம்ம ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிழஹுல்லா தர்ஜுமா பண்ணியிருக்காங்க. அதே போன்று கிதாபு தௌஹீத் அப்படிங்கிற புக்கை முபாரக் மதனி ஹஃபிழஹுல்லா உட்பட நிறைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உசூலு சலாசா மூன்று அடிப்படைகள் அப்படி இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களுடைய புத்தகத்தை உங்களுடைய அன்பு சகோதரன் நான் உட்பட பல பேர் என்ன செய்திருக்கிறாங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி தௌஹீது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் 20-25 புத்தகங்கள் இருக்கும் பிரபல்யமான புத்தகங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் தமிழ் மொழி உட்பட எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூலமொழி அரபில் எழுதப்பட்டிருக்கிறது அரபுகளுக்காக. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னதை போல் இணை வைப்பு அவர்களை பாதித்து விடாமல் இருப்பதற்கு, இணை வைப்பு அவர்களை கெடுத்து விடாமல் இருப்பதற்கு சகல அறங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என்ன செய்யப்படுது இவர்களுடைய பள்ளிகளில் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பேசப்படுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பா இருந்தவர்களே. இதெல்லாம் கண்டிப்பா இவர்கள் மட்டும்தான் இப்படி பேசுகிறார்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சவுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, அவங்க மட்டும் தான் அப்படி செய்வாங்க. இல்லை, யமனில் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள் அகிலு சுனாவுடைய அறிஞர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த வேலையை தான் பாக்குறாங்க. குவைத்தில் நான் இருந்திருக்கிறேன் ஒரு 3-4 வருடங்கள், அங்கேயும் நான் பள்ளிகளில் பார்த்திருக்கிறேன், அங்கேயும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் நிறைய பேசப்படுகிறது. அப்ப என் அன்பார்ந்தவர்களே, எங்கெங்கெல்லாம் பெரும்பாலும் இணை வைப்பு நேரடியாக தன்னுடைய விபரீதங்களையும் தன்னுடைய வீரியங்களையும் காட்ட முடியவில்லையோ முனையவில்லையோ அந்த இடங்களில் எல்லாம் தங்களுடைய சமுதாயத்தின் தங்களுடைய இளஞ்சமுதாயத்தின் இளம்பிள்ளைகளின் கொள்கையை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது. ஆனா நம்முடைய தமிழ் உலகம் எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு 4 நாள் விடுமுறைக்காக நான் தமிழகம் சென்றிருந்தேன். சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக போயிருக்கும் போது நான் அங்கு உள்ள கூட்டங்களிலும் சொன்னேன், அது இங்கேயும் சொல்லப்பட வேண்டிய செய்தி என்பதனால் சொல்லுகிறேன். காலையில அதிகாலையில ஒரு 3 மணிக்கு நம்ம வந்து ஏர்போர்ட்ல இறங்குறோம். ஐசிசி பேச விடாது போல இருக்க நம்மள. இன்னைக்கு தான் அப்படி இருக்கா, என்னைக்குமே அப்படிதான் இருக்குமா? பெண்கள் பகுதி எல்லா வாரமும் அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க ஒரு பயம் நடக்கும், இங்க ஒரு பயம் நடக்கும். ஏம்மா பெண்களே கொஞ்சம் அமைதியா இருக்கும், ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ஓ, நீங்க பேச விட மாட்டேன்றீங்க நம்மள. உங்களுக்காக நாங்க 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தா, ஏர்போர்ட்ல சொந்த கதையை சொல்ற நினைக்காதீங்க, தலைப்புக்குட்பட்டது தான். ஏர்போர்ட்ல நான் காலையில இறங்குறேன், ஒரு 3-3.5 இருக்கும் சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் நம்மள எப்படி வரவேற்குது, எப்படி வரவேற்குதுங்க? உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்களேன். சென்னையில இறங்கின உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அனுபவம் என்ன? என்னதான் ஓரமானில் ஓரமானில்லும்மா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அதை விடுங்க. அப்படிதானே எல்லாரையும் ஒரு வாட்டி செக் பண்றவன் நம்மள என்ன செய்வான், அப்பவுமே 2-3 வாட்டி செக் பண்ணுவான். அது பொதுவா நடக்கிறது. அது இல்லாம வேற என்ன அனுபவம்? சிலைகள், வெரி குட். சிலை அப்படி போகும்போது கலை அப்படிங்கிற பேர்ல சிலைகளை உருவாக்கி கொலை பண்ணி வச்சிருப்பான், அது ஒரு அனுபவம். வேற என்னத்தா? ஆட்டோக்காரனா, அது ஒரு பக்கம். வேற எனக்கு ஒரு முக்கியமான அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும், அது என்னன்னா, இறங்கின உடனேயே காலங்காத்தால பக்தி பாடல்கள் நம்மள வரவேற்கு. கேட்டிருக்கீங்களா? போய் இறங்கி அப்படி இந்த ஏர்போர்ட்ல செக் இன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி நம்ம அந்த பேக்கேஜோட வெளியே வரும்போது அதிகாலையில் என்ன ஆகும், சுத்தி கோயில்கள், ஏகப்பட்ட கோயில்கள், அதிலே பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு சப்ஜெக்ட் இல்ல. இங்க சப்ஜெக்ட் என்னன்னா, அதிகாலையில இறங்குறோம், அல்லாஹு அக்பர் இணை வைப்பு பாடல்கள் இசையோடு செவிகளில் வந்து விடுகிறது. எங்க விடுது? மீனம்பாக்கம் பகுதியில் மட்டுமல்ல, மீனம்பாக்கத்தில் நம்ம டாக்ஸி ஏறி அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம், சைதாப்பேட்டையை தாண்ட திரும்ப அங்க வேற ஒரு பாட்டு காதல உழுது, அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஜெமினி பிரிட்ஜ்ல ஏறோம், அங்கிருந்து ஒரு பாட்டு உழுது, நேரா நம்ம ட்ரிபிளிகேட்ல போய் இறங்குறோம், அங்கேயும் பாட்டு, அல்லாஹ் அக்பர், எல்லாமே பக்தி பாடல்கள் என்கிற பேரில் இணை வைப்பு பாடல்கள். நம்ம அந்த பாடல்களை கவனிக்க கூடாது, ஆனா கவனிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் என்ன அர்த்தங்கள் தா? எல்லாமே இணை வைப்பான அர்த்தங்கள், எல்லாமே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் இணை வைப்பான பாடல்கள். சரி, எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைச்சேரிங்கிற ஒரு இடத்துல நமக்கு அன்னைக்கு ஜும்மா குத்துபா, அங்க போய் அப்படி போகும்போது நிறைய பாட்டு, பள்ளிக்கு பக்கத்திலேயே திரும்ப பயங்கரமா பாட்டு. அப்ப அந்த நிர்வாகிக்கிட்ட நான் கேட்டேன், என்னத்தா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதே, இப்ப எப்படி நம்ம ஜும்மா பண்ணுவோமே, பண்ணும்போது பாட்டு ஓடுமா? இல்ல இல்ல, நீங்க மேடையில இறங்கினவொன்னு அவங்க ஆப் பண்ணிடுவாங்க, நாங்க இணக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இங்க அப்படின்னு. நீங்க மேடையில ஏறி இன்னல் ஹம்தல் இல்லான்னு இங்க நீங்க மைக்க போட்டோம்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்க மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. திரும்ப நம்ம தொழுதுட்டு போனோம்னா அவங்க போடுவாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அங்க போய் ஆட்டோல இறங்குறோம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அல்ஹம்து நம்ம ஏறி இன்னல் அல்ஹம்துலில்லான்னு ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு இணக்கமா போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க பாட்டு ஆஃப் பண்ணி போட்டாங்க. திரும்ப நம்ம பயான் முடிச்சுட்டு தொழுக முடிச்சுட்டு அப்படி இறங்குறோம், திரும்ப பாட்டை போட்டாங்க. இப்படியே நண்பார்ந்தவர்களே, காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரை உங்களுடைய செவிகளில் என்ன விழுந்துகிட்டு இருக்கு? இணை வைப்புகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது நான் குறிப்பிட்ட இந்து மதத்தை பத்தி, எந்த மதம் எந்த மதமும் அப்படிதான் இருக்கு. அவ்வளவு. நான் ஏற்கனவே இன்னொரு கூட்டத்தில் சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்றது அது சரியா முறையா என்று தெரியவில்லை. இருந்தாலும் சமூகத்திற்கு படிப்பினைக்காக சொல்கிறேன். நாங்கள் படித்த மதரசா உங்களுக்கு தெரியும். எந்த ஊர்ல படிச்சோம்? நாகர்கோவில் அல்ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா அப்படிங்கிற ஒரு கல்லூரியில படிச்சு தான் அல்ல முதல்ல நாங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க நாங்க படிக்கும் போதே அதிகாலையில் அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானதுங்கிறது காதல் எப்படி உழுதோ, தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்தோம் நாங்க சர்ச்சில் பாட்டை போட்டுருவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் மனப்பாடமே ஆகி போச்சு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்க. அப்படியே நண்பார்ந்தவர்களே, கவலையில் சொல்லுகிறேன், காலையில் இருந்து இரவு வரை உங்கள் செவிகளில் விழுவதெல்லாம் இணை வைப்பு. நீங்கள் பார்க்கிற போஸ்டர்களில் எல்லாம் இவங்க பண்ற சேட்ட போதாது, நம்மால் வாழ்த்த வயதில்லை வணங்கு, இதை ஒரு ஃபார்மட்டாவே வச்சிருக்கிறான் எல்லா பேரும் அவரவர்கள் தலைமுறைகளை வாழ்த்துவதற்கு. எப்ப வாழ்த்துவதற்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, அதை போடுறானா அதை போட மாட்டான். எது டைரக்டா நமக்கு இடிக்குதோ, எது டைரக்டா நம்முடைய கொள்கையை தாக்குதோ அந்த வார்த்தையை போட்டிருப்பார்கள், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். சரி, எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறோம், இங்க போய் அங்க போலான்ட்டு. அங்கே என்ன நடக்குது? தமிழ்நாடு அரசு தான் போட்டிருப்பாங்க, எந்த மதத்தையும் சாராத அரசு தான் போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டு லட்சினை என்று அவர்கள் ஒரு முத்திரை போடும்போது அதுவும் எதை தான் குறிக்குது? ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயிலை குறிக்குது. சரி, ஏறி போறோம். இங்க காலையில டிராவல் பண்ணா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சாபத்திற்குரிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா பஸ்களிலும் பெரும்பாலும் என்ன செய்யறான், பாட்டுகளை போட விட்டுருவான். ஆனா காலையில வண்டி எடுக்கும்போது என்ன செய்வான், பக்தி பாடலை போடுவான். ஏன், அவனுக்கே தெரியுது இந்த பாடலுங்கிறது குப்பை, காலையில நம்ம போனோம்னா நமக்கு சாமி கண்டை கிண்ண குத்திரக்கூடாது, வண்டிக்கு பாதிப்பு கிதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இணை வைப்பு பாடல்களைத்தான் போடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், இணை வைப்பு இல்லாமல் பாடங்கள் அங்கே நகருமா? இத்தனைக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஓரளவிற்கு இன்றும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சனாதானத்தை பற்றி தைரியமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றும் கொஞ்ச நெஞ்சமாவது மிஞ்சி இருப்பது எஞ்சி இருப்பது தமிழ்நாட்டில் தான். பக்திகளின் பேரிலும் சக்திகளின் பேரிலும் சமூகத்தையே சாகடித்துக் கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு மத்தியில் பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்று ஊரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் தீண்டாமை ஒரு பெரும்பாவம், தீண்டாமை ஒரு சமூக குற்றம், தீண்டாமை ஒரு அருவறுக்கத்தக்க செயல் என்று பாடநூல்களில் முத்திரை போடப்பட்ட ஒரு பகுதியில் நாம் இருந்தாலும் இங்கேயே நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. டிவியை திறந்தீங்கன்னா இணை வைப்பு, ரோட்ல நடந்தீங்கன்னா இணை வைப்பு, பண்டிகை காலங்கள் வந்தால் இணை வைப்பு, அதுவும் ஊரில் அல்லாஹ் அக்பர், ஒரு மதங்கிறீங்க இந்து மதங்கிறீங்க எல்லா பேருக்கும் ஒரே நாளில் ஒரே பண்டிகை வந்து ஒரே திருவிழா வந்து முடிகிறதா என்றால் இல்லை. ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும், ஒவ்வொரு குலச்சாமியை கும்பிடுபவர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்தில், ஒரு சிலருக்கு மார்கழி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு தை மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு பங்குனி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி வருடத்தின் 12 மாதங்களும் திருவிழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் விழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் உங்கள் செவிகளில் விழுவது இணை வைப்பு கீதங்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் நீங்கள் கண்ணால் காண்பது பூரா இணை வைப்பு போஸ்டர்கள் தான். அப்ப நீங்க சமுதாயத்தை எவ்வளவு பாதுகாக்கணும் தா? ஆனா இந்த சமுதாயம் இணை வைப்பை பற்றி பேசினால் என்ன, நீங்க இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. தௌஹீதை பற்றி பேசினால் இன்னும் நீங்க அதையே. ஏப்பா இங்க ஒண்ணு, இங்க போஸ்டர் நீங்க பாக்குறீங்களா? ஒரு இணை வைப்பு போஸ்டர் நீங்க பார்க்க முடியுமா? இப்போதுதான் போட்டோக்களே போடாமல் பல்லாண்டு காலம் இந்த சமூகங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. இப்பதான் அங்க சில போட்டோக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் மாஷாஅல்லாஹ், அது போட்டோக்கள் இருந்தாலும் அந்த போட்டோக்கள் நிச்சயமாக இங்கே வணங்கப்படாது, இந்த போட்டோக்கள் எல்லாம் தெய்வீகமாக பார்க்கப்படாது என்கிற ஒரு கொள்கை எல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனாலும் இங்கே ஒவ்வொரு நாளும் பள்ளிகளிலே தரிசுகள் நடக்கும் போது தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும், மறைமுகமான ஷிர்க் என்றால் என்ன, பெரிய ஷிர்க் என்றால் என்ன, ஷிர்கினுடைய அபுவாபு ஷிர்க், ஷிர்கினுடைய பாதைகள் என்ன, ஷிர்கினுடைய வாசல்கள் என்ன, சிர்க்கை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் என்னென்ன. ஆனா நம்ம சமுதாயத்தில் என்ன, நம்ம தௌஹீதுல பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்துட்டோம், நான் அந்த கூட்டத்தில் இன்னொரு செய்தியும் சொன்னேன், என்னோடு படிக்கிற ஒரு மாணவன், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தோம், படிக்கும் போது அபிபுல்லா அந்த பையனுடைய பேர், நான் போற பக்கம் எல்லாம் இதை சொல்லுகிறேன், எப்படியாவது அவனுடைய காதில் இது விழுந்து விட வேண்டும் என்பதற்காக. அந்த பையன் என்ன சொன்னான், எங்களுக்கு வந்து வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு பீரியட் இருக்கும், அதுல கிறிஸ்தவ மதத்தை தான் அவர்கள் போதிப்பார்கள். அப்ப அந்த டீச்சர் வந்து, நீங்க எல்லாம் வரும்போது என்னென்ன பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படி. ஒவ்வொருத்தரும் அவன் பண்ண பிரேயர் சொல்லுவான். இவன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு தெரியும் அவர் வாப்பா ஒரு பெரிய தப்லீக் ஜமாத்துல இருந்தவர். ஆனால் இந்த பையன் எழுந்திருத்து சொல்கிறான், நான் காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது பரமண்டலத்தில் இருக்கிற பரம பிதாவேன்னு இயேசப்பாவை ஜெபிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறான். அவன் இடத்துல போய், ஏன்டா இப்படி சொல்றேன், நம்ம எல்லாம் முஸ்லீம்டா, நான் வீட்டில் முஸ்லீம், ஸ்கூல்ல கிறிஸ்டின் அப்படிங்கிற இப்படி ஒரு சமூகத்தை வைத்துக் கொண்டு நம்ம இணைவை பற்றி பேசணுமா பேசக்கூடாதாத்தா சொல்லுங்க. இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமைகள் எப்படித்தான் இருக்கிறது, இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய. ஆனால் இங்கே தௌஹீதை எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், தௌஹீதையே மூன்று வகைகளாக பிரித்து, தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீது அஸ்மாஇ வ ஸிஃபாத், படைத்து பரிபாலிப்பதில் அல்லாவை ஒருமுகப்படுத்த வேண்டும், வணக்க வழிபாடு செய்வதில் அல்லாவை ஒருமுகப்படுத்த வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும், பெயர்கள் மற்றும் பண்புகள் விஷயத்தில் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும். ஏன் சமுதாயத்தில் ஷிர்க்குகள் வந்த வழிகளை எல்லாம் பார்க்கிற போது, சமுதாயத்திலே ஷிர்க்கு உள்ளே நுழைந்த அந்த வழிகளை எல்லாம் பார்க்கும் போது, இப்படி மூன்று வகைகளிலும் வந்திருக்கிறது, மூன்று வழிகளிலும் வந்திருக்கிறது. அதனால் இந்த சமூகத்திற்கு தௌஹீதை சொல்லும் போது அதை மூன்றாக பிரித்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் பிலாது தௌஹீதி வல் ஹரமைன் என்று அறியப்படுகின்ற சவுதி அரேபியாவிற்கு இன்னொரு பேர் என்னன்னா பிலாது தௌஹீதி வல் ஹரமைன். நம்ம சவுதி சப்போர்ட்டர் அப்படி பேசுறோம், நீங்க நினைச்சிட கூடாது, நாம சலஃபியத்துக்கு சப்போர்ட்டர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா. அப்ப இங்கே வந்து இது போன்ற ஒரு சூழலில், பாதுகாப்பான ஒரு சூழலில் இருப்பவர்களே இன்னும் தௌஹீதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அது குறித்த புத்தகங்களை புதாக்கரா அவர்களுக்குள் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம் இணை வைப்பினுடைய விபரீதங்களிலும், இணை வைப்பினுடைய அந்த அதாவது வேர் இணை வைப்பினுடைய வேறு ஆழமாக பதியப்பட்ட ஒரு சூழலிலும் இன்னும் நம்முடைய சமுதாயம் தௌஹீதை பற்றி சரியான முறையில் சிந்திக்காம இருக்கிறாங்க. அதனால நண்பார்ந்தவர்களே, தௌஹீதுனுடைய அந்த ஷிர்க்கினுடைய விபரீதங்கள், ஷிர்க்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன? தஸ்பீஹுல் லில் மக்லூக் பில் காலிக், படைப்பாளனோடு படைக்கப்பட்டவர்களை ஒப்புமைப்படுத்துவதுதான் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கான ரைட்ஸ் ஆக எதையெல்லாம் வைத்திருக்கிறானோ, தனக்கான உரிமைகளாக இவைகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ, அந்த உரிமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு பேர் தான் ஷிர்க். யாராக இருந்தாலும் அந்த உரிமைகளை கொடுக்க முடியாது. என்னை பெற்ற என் தாயாகவே இருந்தாலும், என்னை ஆட்சி செய்கிற அரசனாகவே இருந்தாலும், எனக்கு கல்வி கொடுத்த என் ஆசிரியனாகவே இருந்தாலும், எனக்கு காசு கொடுக்கிற சம்பளம் கொடுக்கிற என் முதலாளியாகவே இருந்தாலும், யாருக்குமே வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாவிடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாவுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும், அல்லாவிடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும், அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பான் என்று நம்ப வேண்டும், அல்லாவின் மீது மட்டும்தான் பொறுப்பு சாட்ட வேண்டும், அல்லாவின் மீது மட்டும்தான் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹுதான் எங்களுக்கு பாதுகாப்பை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு அபயத்தை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா நாங்கள் உன்னை மட்டுமே தான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இறைவா உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி கோருவோம், வேறு யாரிடத்திலும் உதவி கோர மாட்டோம் அப்படிங்கறத ஒவ்வொரு தொழுகையின் போதும் நமக்கு நாமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையின் மூலம் சூரா ஃபாத்தியா, அதுல என்ன இருக்குது? தௌஹீது தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, அவனே அகிலங்களின் அதிபதியாக இருக்கிறான், நியாய தீர்ப்பு நாளின் அரசனாக இருக்கிறான். இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகிறோம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. அந்த பாதை என்பது உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதையாக இருக்கிறது, அது உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியும் அல்ல, உன் நேரான வழியிலிருந்து தவறி போனார்களே அவர்களுடைய வழியும் அல்ல. அப்ப கொள்கையை தான் சூரத்துல் ஃபாத்திஹா போதிக்கிறது. ஆதலால் தான் அந்த சூராவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஉம்மில் கிதாப், வேதத்தின் தாயாக இருக்கிற, வேதத்தின் தாய் என்று அழைக்கப்படுகின்ற உம்முல் கிதாப் என்றால் வேதத்தின் தாய். குர்ஆன்ல எவ்வளவோ அத்தியாயங்கள் இருந்தாலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் என்கிறார்கள். இந்த வேதத்தின் தாயை ஓதாமிட்டால் அவனுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு கொள்கை சார்ந்த இந்த சூரா திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நம்முடைய சிந்தைகளில் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய இதயங்களில் உள்ளங்களில் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு பாவத்தை தான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மது அருந்துவதை விட மற்ற பாவங்களை விட இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்துவிட்டு ஒருவர் மது அருந்துகிறார் அல்லது இன்ன பிற பாவங்கள் செய்கிறார் என்றால் அது பாவம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய மனது குத்தி கொண்டே இருக்கும், அவருக்கே தெரியும் இந்த என்னடா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சரி நம்ம திருந்திடுவோம், ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்து திருந்திடுவோம், இப்படிதான் நினைப்பான். செய்யறானோ இல்லையோ, அதுக்கு உம்ரா போற வரைக்கும் குடிக்கிறவங்களா காத்துக்கிட்டு இருக்கலாம் நினைச்சுக்காதீங்க. எந்த பாவத்தை செய்வதாக இருந்தாலும் உடனே விட்டுறணும். இருந்தாலும் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா, சிர்கல்லாத இணை வைப்பல்லாத எந்த பாவத்தில் ஒருவன் ஈடுபட்டாலும் அவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான், கேட்பதற்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிச்சிரியாலா, எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டி விடியாலா, மீண்டும் இந்த பாவங்களின் பக்கம் என்னை திரும்ப வைக்காதயா அல்லாஹ் என்றவன் பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இணை வைப்பில் இருக்கிற ஒருவன் தான் பாவம் செய்வதாகவே உணர்வதில்லை. தர்காக்கு போகிற யாராவது தர்காக்கு போய்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிரியாலான்னு கேட்பானா? கேட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா அவர்கள் தர்காக்கு செல்வதை பாவமாக கருதுவதில்லை, புண்ணியமாக கருதுகிறார்கள். ஆனால் மது அருந்துகிற கொஞ்சோண்டு ஈமான் இருக்கிற ஒரு முஸ்லீம், ஒரு பெரிய அளவு இஸ்லாமிய அறிவு இருக்கணும் இல்ல, மது அருந்தக்கூடிய அல்லது புகைப்பிடிக்கக்கூடிய அல்லது பாலியல் ரீதியான பாவங்களை செய்யக்கூடிய அல்லது தொழுகையை விடக்கூடிய அல்லது வட்டி வாங்கக்கூடிய பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய மனைவி மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிறைய பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறது. முஸ்லீம்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்து கொண்டே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் ஒரு தயக்க உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரி இந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது உட்டரலாம் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பும் கேட்பான். அப்படிதானே இப்ப இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பாவமே செய்யாதவர்கள், பாவக்கரையே படாதவர்கள், பாவத்தையே பார்க்காதவர்கள், பாவத்திற்கும் நமக்கும் பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய. அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூரத்துல் ஃபாத்தியாவையே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம பாஇத் பைனி وَبَيْنَ خَتَايَايَ كَمَا بَاعَتَ بَيْنَ الْمَشْرِقِ وَالْمَغْرِبِ கேக்குறோம். யா அல்லாஹ், எனக்கும் என் பாவங்களுக்கும் மத்தியில் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலை தூரத்தை ஏற்படுத்திய அல்லாஹ்ன்னு கேக்குறோம். கேக்குறோமா இல்லையா? அப்ப நமக்கு தெரியும் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த இணை வைப்பு மற்றும் இந்த கொள்கை சார்ந்த பாவங்கள் இருக்குதே, அதை பாவமாகவே யாருக்கும் உணர மாட்டார்கள். ஷைத்தான் அதை பாவமாகவே உணர்த்த மாட்டான். ஆனா குடிகாரன், எந்த குடிகாரனாக இருந்தாலும் ஷைத்தான் வந்து இல்ல குடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஹலால் தான் அப்படின்னு யாவனா ஏத்துக்குவானா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எது மதுபான கடைகளில் அல்லது பார்களுக்குள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு ஹலால் சிக்கன் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க, அது ரொம்ப பைத்தியக்காரத்தனம் மடத்தனம், அதெல்லாம் நம்ம கருத்துக்கு நிக்காது. ஆனால் மது அருந்துகிற வேற எந்த பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தான் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து கட்டாயம் நம்ம மீள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுடைய இதயத்தை குத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் இணை வைப்பு மற்றும் கொள்கை சார்ந்த அந்த குற்றங்கள் இருக்கிறதே, கொள்கை ரீதியான பாவங்கள் இருக்கிறதே, அது அவனுக்கு ஒரு பாவமாகவே தோணாது சகோதரர்கள். பாவமாக தோணினால்தானே அவன் மன்னிப்பு கேட்பான். எங்க ஒருத்தனுக்கு தான் செய்யறது பாவம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் பாவத்திலிருந்து நம்ம பாதுகாவல் தேடுவோம். இப்ப வட்டிங்கிறது நமக்கு பாவம்னு தெரியும், நம்முடைய வருமானத்தில் கொஞ்சம் வட்டி கலப்பதாக உணர்ந்தாலே யா அல்லாஹ் இந்த வட்டியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, எனக்கு வேற நல்ல வருமானத்தை தா அப்படின்னு என்ன செஞ்சிருவோம்? அல்லாஹ் கிட்ட கேட்டுருவோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதானங்க அந்த பிரச்சனைக்காக அல்லாஹ் இடத்துல கேட்க முடியும். இப்ப எனக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த நோய் எனக்கு இருக்கிறத தெரிஞ்சாதான் யா அல்லாஹ் எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை தரவில்லை. எது? அவன் மன்னிக்கவே மாட்டேன், நிச்சயமாக எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் இதை சொல்லலையே, தண்டனை இருக்குது. அதுக்காக நம்ம மற்ற பாவங்களை லேசாக நினைத்துக் கொள்ளக் கூடாது. அது பெரும்பாவங்களாக இருந்தாலும் சரி, சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவங்களின் பக்கம் நாம் போகாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவமாக இருக்கிற இந்த ஷிர்கை பற்றி இந்த சமூகம் பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதும் இல்லை, பெரிய அளவில் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. சகோதரர்களே, இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை சாப்பிட வைப்பதில் இருந்து தூங்க வைப்பது வரை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கார்ட்டூன்களை பார்க்கக்கூடிய ஒரு காலத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு காலம் இருந்தது, பிள்ளை சாப்பிடணும்னா அப்படியே அம்மா இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க வீட்டுக்குள்ளேயே. அப்படி என்ன செய்வாங்க, யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு எவ்வளவு நேரம் இருப்பான். அந்த யூடியூப்ல நீங்கள் போடக்கூடிய கார்ட்டூன்கள் எதை போதிக்கிறது? நல்லா நீங்க டீப்பா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் பெரும்பான்மையான இணைவைப்புகள் உள்ள வந்துருச்சு. அட, எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அப்படி காட்டமா, அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தால் அங்கு யாரோ ஒருவருக்கு தெய்வீக சக்தி வருவதைப் போலவும் ஒரு விதமான ஒரு அசாத்திய ஒரு வீரம் அல்லது அசாத்தியமான ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதைப் போலவும். இப்படியே நண்பார்ந்தவர்களே, பிறந்த குழந்தை ஒரு வயதை ஆகுவதற்கு முன்னமேயே இணை வைப்பை பற்றிய அறிமுகங்கள் அழகா உள்ள போயிடுது. ஆனா 10 வயசு 15 வயசு பையனுக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்மளே நினைச்சுக்கிறோம் தௌஹீத் எல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா ஒரு வயசுல இணை வைப்ப சொன்னா அவனுக்கு புரியுது, 10 வயசு 15 வயசு பையனுக்கு தௌஹீதை சொன்னா புரியாதா? இப்படி இந்த சமூகம் நினைத்துவிடக் கூடாது என்பதனால் தான் தௌஹீதை பற்றிய போதனையை பற்றி குரானில் வரும்போது சிறுபிள்ளைக்கு ஒரு பேரறிஞர் சொன்னதாக குரான் அல்லாஹ் சொல்றது. யாருடைய வரலாறு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். உபதேசம் செய்கிறார், இது கால லுக்மானுலி, லுக்மான் தனது மகனுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னார், மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இணை வைப்பது என்பதுதான் அநியாயத்தில் எல்லாம் பெரிய அநியாயம். இபினிஹி சிறு பிள்ளையாக இருக்கும் போது சொன்னார். ஆனா நம்ம 15 வயசு பையனை வச்சிருக்கிறோம், 20 வயசு பையனை வச்சிருக்கிறோம். என்றைக்காவது பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அம்மா தௌஹீது, தௌஹீதுனுடைய வகைகள், ஷிர்கு, ஷிர்கினுடைய விபரீதங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பாடம் நடத்தும் போது 6 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போதே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு 10 வயசுக்குள்ளதான். அந்த இப்னு அப்பாஸ் 6-7 வயசு இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை பற்றி கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போல் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதஸ்தஇன் தஃபஸ்தஇன் பில்லா, நீங்கள் எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ கவனமாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை தருவதற்கு நாடினாலும் அல்லாஹ் நாடாத எந்த நன்மையும் நீ பெற முடியாது. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு வரக்கூடிய ஒரு தீமையை தடுக்க நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த தீமையையும் எவரும் முன்னால் தடுக்க முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கும் போது தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றேன் சகோதரர்களே, படிப்பினைக்காக சொல்கிறேன். இந்த 4 நாள் விடுமுறைக்கு நான் போயிருக்கும் போது நம்ம யாசிர் ஃபிரோஸ் இருக்காருல்ல ஜுபைல்ல, அவர் ஊர் வந்து திருவிதாங்கோடுன்னு ஒரு ஊர், கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க ஜாமியு சலஃபியான்னு ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க மஷால்ல, ஜாமியு சலஃபியா, அற்புதமான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க, அதுலேயும் நான் பேச போயிருந்தேன். என்னோட ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களும் பேச போனாங்க. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நண்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிரோசிகள் எல்லாத்துக்கும் ஒரு சந்திப்பு இருந்துச்சு. அது நாகர்கோவில் முடிச்சுட்டு நாங்கெல்லாம் போறோம். ஒரு 5-6 மணிக்கு அங்க போயிட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சி 5 மணிக்குள்ள போயிட்டோம், 5-5:30 போயிட்டோம் நினைக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி கரெக்டா மகரிப்ல தான் ஆரம்பிக்குது. கமாலி மாதிரி நாங்கெல்லாம் முன்னாடி போயிட்ட உடனே ஷேக்குக்கு 2 ஷெட்யூல் போட்டாங்க. உடனே மகரிப் பாங்கு சொல்ற வரைக்கும் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மக்த மதரசா மாணவர்கள் எல்லாத்துக்கும் வயசு ஒரு 6, 7, 8, 9 இப்படிதான் இருக்கும். 10-12 வயசு உள்ளதா இருக்கும், எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்ப ஷேக் தௌஹீத பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னும் வந்துட்டோம் முன்னாடியே, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மக்த மதரசா மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, தௌஹீத பத்தி சுபஹானல்லாஹ் ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அவ்வளோ அழகா தௌஹீதை பற்றி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு ஆழமா புரியுது. இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், தௌஹீத் என்கிற இந்த தலைப்பை சொல்லுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மீசை முளைக்க வேண்டும், தாடி வர வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுங்க. 40 நிமிடம் வரைக்கும் பேசியிருப்பார்கள், அந்த பிள்ளைகள் அவ்வளோ ஆர்வமாக கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும் விதத்தில் அவ்வளவு பெரிய ஸ்காலர் அல்லாஹ் அவருடைய நீண்ட ஆயுள தரணும். அவ்வளவு எளிதாக அவ்வளவு அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த உபதேசத்தை சொல்லி அப்படியே வளர்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இன்றைக்கு நம்முடைய வளரும் சந்ததிக்கு, நம்முடைய இளம் தலைமுறைக்கு, இளம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம் தௌஹீத். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மீண்டும் இந்த நாட்டிற்கு நான் சப்போர்ட் செய்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை நம்ம கத்துக்கணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறேன், உங்களுக்கு தெரியும், அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அப்போ ஒரு சவுதி வர்றார், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடுங்கிறார். இங்க இந்த ஊர்ல வந்து எப்படி சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னா, அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரும் போதே பல கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. மதாரிஸ் அஹ்லியா அப்படின்னு நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு, அதெல்லாம் பெரும்பாலும் சவுதிகளுக்கு உரிமம் தரப்பட்டது, அதாவது சவுதி வீட்டு பிள்ளைகள் படிக்கிறது. இதுலேயே மதாரிஸ் ஆலமியான்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சர்வதேச பள்ளிக்கூடங்கள். அந்த சர்வதேச பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம், அதாவது பிரிட்டிஷ் கரிக்குலம் இந்த மாதிரி ஒரு உலகளாவிய அளவில் உள்ள அந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்றாங்களோ அங்க எல்லா நாட்டு பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்தியன் ஸ்கூல், இந்தியன் ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ ஃபாலோ பண்ணுது, நம்ம டெல்லியுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. இந்தியன் ஸ்கூல்லயே எம்பசி பேஸ்டு ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் இந்தியன் ஸ்கூல் நிறைய இருக்கு. அப்ப நம்மளது பிரைவேட் இந்தியன் ஸ்கூல், அப்ப வந்து இந்தியன் சிலபஸ் தான், சிபிஎஸ்இ. அப்ப நம்ம சொல்றோம் எங்க ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ பா, இந்தியன் கரிக்குலம், இதுல சவுதி பிள்ளைகளை சேர்த்து நீ என்ன பண்ண போற? அப்போ சொன்னா, கிட்ட வந்தா நேரம், நீ இந்தியா தானே? ஆமா, நான் இந்தியா தான். இந்தியாவில் உள்ள விஞ்ஞானிகள் தான் உலகம் பூரா இருக்கிறான். இந்தியாவில் உள்ள முகந்தி தகவலுக்காக, இந்தியாவில் உள்ள இன்ஜினியர் தான் பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறான். ஆஹா, நல்லா பேசுறானப்பா இந்தியாக்காரனை பத்தி. ஏன் இந்தியாக்காரனை பத்தி? அதுக்காக இலங்கைக்காரர்கள் எல்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனுக்கு இந்தியா பத்தி தானே தெரியும், இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் தான் பெருசா இருக்கிறாங்க, இந்தியாவுடைய முகந்திஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்படியா, இவ்வளவு தூரம் இந்தியா பத்தி பேசுறானே, சரி இவனுக்கு ஸ்பெஷலா ஒரு பர்மிஷன் வாங்கி அவன் பிள்ளைய போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். டக்குனு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இங்க நீங்க குரான தனி சப்ஜெக்டா வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லப்பா, இது சிபிஎஸ்இ ஸ்கூலு, அதனால குரான் அப்படி தனித்தனியா சப்ஜெக்ட் கிடையாது. முஸ்லீம் பிள்ளைகளா இருந்தா இஸ்லாமிக் ஸ்டடிஸ் வச்சிருக்காங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகளுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் தனியா வச்சிருக்காங்க. பாருங்க, முஸ்லீம் பிள்ளைகள் வந்து இஸ்லாமிக் ஸ்டடிஸ் போட்டு தனியா படிக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படின்னு போட்டு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி நான் கேட்கல, தௌஹீன் சப்ஜெக்ட் டெய்லி இருக்கான்னு கேட்கறேன். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீதானையாக, நான் சும்மா மேடை பேச்சுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க, அந்த சவுதி என்னிடத்திலே சொன்ன வார்த்தை தௌஹீத் அப்படிங்கிற பாடம் தனியா போட்டு டெய்லி பீரியட் இருக்கான்னு கேட்டான். அப்படிலாம் இல்ல, எனக்கு இந்த ஸ்கூலே வேணான்ட்டு போயிட்டான். வல்லாஹ். அப்ப யோசித்து பாருங்களேன் நண்பார்ந்த சகோதரர்களே, எந்த விதத்திலும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னித்தாலும் என்ன செய்ய மாட்டான், இந்த சிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானுங்கிறது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தாலும், அதற்காக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய யோக்கியர்கள் அப்படின்லாம் சொல்ல வர, எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் கொள்கை என்று வரும்போது தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சந்ததிகள் இணை வைப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத என் இந்திய இலங்கை சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதனால் எப்போதும் தௌஹீதை பற்றி படித்துக் கொண்டே இருப்போம், எப்போதும் தௌஹீதை நம்முடைய சமூகத்திற்கு போதித்துக் கொண்டே இருப்போம். இணை வைப்பில் இருந்தும், இணை வைப்பின் விபரீதங்களில் இருந்தும் நம்முடைய சமுதாயத்தினை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா உனபிபுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் எல்லாம் பெரும் பாவமாக இருக்கிற ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அல்இஷ்ராக்கு பில்லாஹ் வ உக்குக்குல் வாலிதெய்ன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது அப்படின்னு சொன்னார். அப்போ பெற்றோர்களுக்கு நோவிடை செய்வதென்பது எவ்வளவு காட்டுமராண்டித்தனமான செயல், அதைவிட பெரும்பாவமாக முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது எதுதான், இந்த இணை வைப்பை பற்றிதான். அதனால் என்ன செய்யணுமோ, இணை வைப்பு எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த இணை வைப்பை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், மறைமுகமான இணை வைப்பு கூட உங்களை தீண்டிவிடக் கூடாது, கவனமாக இருங்கள். மறைமுகமான நினைவு என்னதா? என்னதா? ரியா. ரியானா என்னது? முகஸ்துதி. அல்லாவுக்கு தான் நீங்க அமல்களை செய்றீங்க, ஆனா அதனுடைய அங்கீகாரத்தையோ பாராட்டையோ அல்லாஹ் அல்லாதவரிடம் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதுவும் இணை வைப்பாயிடும். அல்லாஹு அக்பர். அப்ப எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இணை வைப்பு வந்துவிடக் கூடாது, இந்த உம்மத்திலே இணை வைப்பு நுழைந்து விடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த சமூகம் அல்லாஹு அக்பர், நாங்கள் உருஸ் எடுக்கிறோம், கந்தூரி விழா கொண்டாடுகிறோம், செய்யது நாயகத்தினுடைய விழா எடுக்கிறோம், ஷேகு தம்பி அல்லது ஷேக் நாயகத்தினுடைய விழாவை எடுக்கிறோம் என்று ஊருக்கு ஊர் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்கிற பாடலை கேட்டா அல்லாஹு அக்பர், தெருக்கு தெரு நம்முடைய சமூகம் தர்காவை வைத்திருப்பதை போல. அந்த தர்காக்களில் இதுவரைக்கும் எத்தனை மூடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தரவு, ஒரு வரவு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இத்தனை வருஷம் நம்ம தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம், திரும்ப திரும்ப தௌஹீத பேசிக்கிட்டே இருக்கிறோம், சில பேர் நினைக்கிறீர்களே தமிழகத்தின் தர்காக்களை பார்த்து வருவோம் என்பது எத்தனை பாட்டு பாட்டு தெரியுமா? அது ஒரு பாட்டு நினைச்சோம், அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அதுல ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ இருக்குதான், பாகங்கள் போட்டிருக்கிறாங்க. இதில் இத்தனை வருட பிரச்சாரத்தில் எத்தனை தர்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லது முடங்கி கிடக்கிறது? மேபி பிரச்சாரத்தினால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வருகை தரக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக குறை நாட்டத்தால் வருகை தரக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக

0: வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எமது பாலஸ்தீன உறவுகளுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நம் சொந்தங்களுக்காக துவா பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். எமது சகோதர சகோதரிகள் சின்னஞ்சிறிய பச்சிலம் பாலகர்கள் ஓய்வின்றி உணவின்றி உறக்கமின்றி குடிநீரின்றி கழிவறையின்றி படும் துயரம் துன்பம் இன்னல்கள் அனைத்துக்கும் வல்லவன் அல்லாவிடத்தில் நமது தொழுகையிலும் நமது துவாக்களிலும் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் நமது உறவுகளுக்காக. ஒன்று திரளுபோம், திரளுபோம், திரளுபோம, திரளுபோம, திரளுபோம, திரளுபோம, திரளுபோம். இன்ஷா அல்லாஹ். அமைதி போராட்டம், போராட்டம, போராட்டம. இன்ஷா அல்லாஹ். அமைதி போராட்டம, போராட்டம. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. قال الله تعالى في القران العظيم في الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரொருள் பெரும் கருணை வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பெங்கில் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில், அது அறுக்குடையா அல்லது அல்லாஹுவின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதையெல்லாம் பார்க்காமல், சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக ஃபித்னாக்களாக மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா ஊடகம்

0: பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல், பிரித்தெடுக்க முடியாமல், இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம் சகோதரர்களே. தனிமை கிடைத்துவிட்டால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வல்லாஹி ல தத்தகீனல்லாஹ் அவ்
1: லை அத் நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்ற

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து, அல்லாஹுவை அஞ்சு நடுங்கக்கூடியவனாக இருந்து, அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே, ஷைத்தான் ஏற்படுத்துகிற பல வசுவாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள், இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினால் மூன்றாவது ரப் இருக்கிறான், நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபிஉஹும் நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான், அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிது அளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான் ஒரு ஊரில். ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற ஒம்பது பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் நான்கு பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனையை சகோதரர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள், இறையச்ச செய்திகள், அதை சார்ந்திருக்கிற ஒழுக்கங்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒன்றை புரிய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மீடியாவை ஒரு மொபைலை கையில் எடுத்தால் எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அளவுகோலும் எந்த எல்லையும் எந்த ஹத்தும் இல்லாமல் மிக சாதாரணமாக இன்றைக்கு சிறுவருடைய கையிலே, பிள்ளைகளுடைய கையிலே, தனிமையிலே மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போடப்படக்கூடிய பட்டியலுடைய அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிற திருமணத்தினுடைய பெயரை படித்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மத நபருடைய திருமண வாழ்வு. லா தன்கிஹுல் முஷரிக்காத், அல்லாஹ்வுடைய திருகுர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது. ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். வல அப்து முஃமினுன் கைரும் மின் முஷரிக். ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன் இணை வைக்கக்கூடியவனை விட. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலவு ஆஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும், அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமை தான் அந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாளருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையானா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியில் இன்றைக்கி லிவிங் டுகெதர், அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல இதை முக்கியமாக பேசுங்க, கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வில் மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு, இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்று அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமண வாழ்வு, ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ் என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது, அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கென்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், மீடியாவை இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கிய அந்த மீடியாக்கள் ஊடகங்கள் ஆடைகளை களைந்து ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்தில் கூச்சலிட்டு ஒரு செய்தியை சத்தம் போட்டு சொல்வது முஷ்ரிக்குகளுடைய பழக்கம். ஜாகிலியாவில் ஒரு உயரமான இடத்தில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கூச்சலிட்டு சத்தம் போடுவது ஒரு செய்தியை மக்காவில் பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஊடகம். அதே மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இன்னொரு ஊடகத்தை இந்த உலகத்திற்கு தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படை என்னை தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா? அவர்கள் எடுத்த அதே ஊடகத்திற்கான ஆயுதத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கான அழைப்பு பணிக்கான இடமாக உயர்ந்த இடத்தில் நின்று மக்களை அழைத்து சஃபா மலைக்கு மேல் நின்று தாவாவை செய்தார்கள். கவிதை முறையில் நலர் பின் ஹாரிஸ் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி பாடல்களை படித்து ஈமான் கொண்டவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பாடல் வரியாக கொண்டு வந்து மூமின்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று கவிதைக்கு ஒருவரை தயார் செய்த போது, அதே கவிதை என்ற மீடியாவை வைத்துக்கொண்டு ஹஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, காபு பின் மாலிக் போன்ற பல எண்ணற்ற கவிஞர்களை வைத்து அதற்கு மீடியாவுக்கு மீடியா சார்ந்த பதில், அவர்கள் எதை கையில் எடுத்தார்கள் அதை வைத்து சரியான ஒரு முன்னோக்கு பாதையை இஸ்லாமிய அடிப்படையில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு பதில் கொடுக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடு ரோட்டில் போகும்போது காட்சி பொருளாக காட்சி ஊடகம் முஹம்மது ரசூல் சல்லாஸ் அவர்கள், செத்த ஒரு ஆடு கிடக்கிறது, அதனுடைய காது செவியை பிடிச்சி ரசூல்லா தூக்கி இதை யாராவது விலைக்கு வாங்குவீங்களாம் கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜை தலைவர் ரசூல் சல்லாஸ் காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க யார் ரசூல்லா, இதை போய் தூக்கி விலைக்கு கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க சின்ன ஒரு காது ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே, இதை நீங்கள் போய் வாங்குச்சு அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, லத்துனியா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ அதே போன்று இந்த துன்யா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துன்யா லஐபுன் வலஹுவன், வீணும் விளையாட்டும், ஒத்த ஃபாஹுரும் பைனக்கும் ஒத்த கேசுரும் ஃபில் அம்புவாலி உல் அவுலாத், வீணும் விளையாட்டும் பெருமையடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கெடுக் கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு, அது முக்கியமானதல்ல, இதைவிட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்து கொள்ளலாம், எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு மி முஹம்மது ரசூல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல், ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்து கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்களை கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை, தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஒரு ஜாயிண்டு ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ள இன்னொருத்தனுக்கு ஒரு மொபைல், ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லான்னு சொன்னால் பதில் சலாம் இல்லை, அம்புடு பேரும் குனிஞ்சத்தனர் மாதிரி முடிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு, சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்புல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான், அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய துஆக்கள் செய்யக்கூடிய அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய் உள்ளே போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை, வந்த சொந்தம் யாருன்னு தெரியலை, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூமில் ஒருத்தன், மேல் ரூமில் ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக, தீவுகளாக, தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழல் இந்த சமூகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள். மிக சாதாரணமாக்கப்பட்ட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள். இதுவும் ஒன்று, பல விஷயங்கள் இதுவும் ஒன்று. இன்னக்கும் ல தாமலூன அமாலன் ய அதக்கு ஃபி அயுனுக்கும் மின ஷஅரி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா லனஊதுஹா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத். சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிம்சா. எனக்கு அதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. காரணம் என்ன, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே. ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறது தப்பு இருக்குது. இன்னைக்கு இன்னைக்கு நவநாகரிகம், இன்னைக்கு இன்னும் நாலேஜ், அது அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நான் சொல்லலை, அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்னைக்கு எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்க. பதிவு செய்யப்படுவதனால் செய்தியை சுருக்கி ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். போதை வஸ்துக்களை ஒவ்வொரு அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில், அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் போதை வஸ்துக்களை ஆங்காங்கே பரப்புவதற்கும் விற்பதற்கென்றே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் உண்டு. இங்கே இவனுக்கு கொடு, அந்த இடத்துல பொட்டலை தங்க மாத்து என்று ஒரு குரூப் செயல்படுது. சமீபத்தில் சைபர் கிரைம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பேசி மார்க்கத்திற்காக உழைத்த ஒரு அழைப்பாளருடைய ஆரம்பகால ஒரு பொறுப்பாளருடைய குடும்பமாக இருந்தாலும் தப்பிக்க விடமாட்டோம் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையில் எடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியில், அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை, அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ அந்த பேசக்கூடியவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தனை எங்கள் வியாபாரியாக மாத்துறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப்புடைய குழுவில் ஒருத்தர் யாரு, ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை. மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூழ்லிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமாக இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள்ள வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கிறான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உம்மா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு, அமானிதம் அல்லவா பிள்ளைகள். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பு செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான், அவனுடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளையும். வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் சைத்தான். அவன் சத்தியமிடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு? சைத்தான். அந்த சைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய செய்தியை போது படித்தேன். ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். ஒரு திரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்துல் மரத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜுலி அஹிஸ் ஜவுஜி. சகோதரருடைய கணவனுடைய சகோதரம் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா? ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாஹ்வுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலையின்ன. அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்குது? ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால் அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை அப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றான்? முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய நீங்கள் மார்க்க ஞானியா அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது? கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸுகள் எடுத்து படிக்கும்போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது? கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம் அல் மௌத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தகஃபிருல்லாஹ் அலீம். அது என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு சமம் என்று சொன்னார்களே. இயாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்கள் நான் நுழைவதை. சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இயாக்கும் ஒல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறையும் செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சுருக்கிறோம், பலமாக வச்சுருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம். இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது. யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், என்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு? வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷைத்த, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு. 36 வயதில் மரணம், 6 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அரிஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அரிஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே. மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளம் இட்டவர் யாரு? மக்கா என்ற மண்ணிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு என்ற அற்புதமான ஒரு இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி ரசூல் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி தாவாவுக்கான சிறந்த களமாக தளமாக ஆக்கி ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே அற்புதமான ஒரு களப்பணியாளராக ஒரு ஊடகவியலாளராக சிறந்து பணியாற்றிய முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹுடைய வயது மிகச்சிறந்த இளம் வயது. யமனுக்கு தலைநகர் அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது. சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில் இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசல்லே தூங்குவோம். இளைஞர்கள் நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம், இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம், மஸ்ஜிதிலே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது, பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகம் கண் முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது சாதாரணமாக எவருவருக்கு பின்னாலும் கை எப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்ற அல்ல. ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவருக்கு முன்னால் மேடையில் பேசினால் அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான்? இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான். அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரன் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர யார் வர்றா? முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறதை பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்றான். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு வரலாறு அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரழியல்லாஹுக்கு அருகில் கூட அவருடைய பெயரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல் அதை படிக்காமல் அதை புரியாமல் எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல் எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில் அதை சார்ந்த ஆசையில் அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால் இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது, எதை நாம் படிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், எதை ஷேர் செய்ய வேண்டும், எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூத அறிஞர் நஸல கௌமுன் பி அர்தினா நஸல கௌமுன் பி அவர் எழுதுகிறார். அந்த யூதர் எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் இப்னு ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார். சரியான நேரத்தில் ஜமாத்து வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் அவருடைய வரலாறை படித்திருப்போம். ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார். அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். ஒரு யூதர் எழுதுகிறார் பாருங்க, நசல கௌமும்பி அர்தீனா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறது. தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க, குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டமும் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்கள் செய்யலை, பார்க்கறதில்லை. ஒரு கேவலமான ஒரு செயலையோ ஒரு பணியையோ ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில்தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்தியில் நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம் அல்லாஹு தஆலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும். அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளை கையில் எடுத்தால், சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னா இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை. ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள், குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊடகம் என்ற மெம்பர் மேடையை பயன்படுத்தி மாபெரும் அற்புத புரட்சிகளை ஏற்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மிகச்சிறந்த ஒரு ஊடகம், ஜும்மாவுடைய மேடை. அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன், இந்த வேதம். இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா, ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயால், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லா. இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுதைல் இப்னு இயாலை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இது இப்படி ஒரு செய்தி, ரெண்டு செய்தியில் பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரதியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில் இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம் டெய்லி, ஒரு 10-15 சூரா வசனங்களை அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن. ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து தொலைக்காட்சி, அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக பின் பார்க்குறோம், யூடியூப், அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம், எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள் அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே. ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா, அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா, அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளோ நற்பணிகள், தாவாவுடைய பணிகள், செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் எஹ்திசாபு செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாட பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா, ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத்து அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு. அதை கையில் எடுத்து வைத்து கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு, அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை இது சர்வ சாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பு இல்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல், அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா, இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால் இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடம். அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். ஏழு நாட்களாச்சாம் ஒரு வாப்பா மவுண்ட்டை பேசி, இவன் நைட்டு வர்றான் லேட் நைட்டில் தகப்பன், பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடித்து தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான், இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு ரூமை தொட்டான், அவர் குப்பரை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா? மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் ஏழு நாள் ஆகிவிட்டதாம். ஒரு செய்தி, ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் ஏழு நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால் அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர் ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு மூணு நாள் குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பாடம் நடத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவை கைகட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லை தப்பு செஞ்சுட்டு சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கி இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கைகட்டி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி தரேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிரு. நம்ம கவனத்தோடு உருவாக்கணும் சகோதரி, கவனிக்கணும். ஒன்று ஒன்றா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண் முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் அவதானித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம் சகோதரர்களே. மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் புள்ள தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால் பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம். என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ். ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகா உருவாக்க சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடியிருப்பார்கள். ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கி தந்து ஒஜால்நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக அல்லாஹும் ஆமீன் என்று கூறி வாக்கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
2: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றே நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் வடிவங்கள் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது. அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோமே, அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள் நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள். இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் இதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழைவிடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கே ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர, அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான். அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிடுகின்ற நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்ட கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடனும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்ற அர்த்தம் அல்ல, எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனயீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது உண்டும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல, தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயது ஆனதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே 2 ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது 2 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது, குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய் விடலாம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
3: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் தொடர்ந்தும் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க ஒரு அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவு செய்து நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய மார்க்க கல்வியை வளர்த்திக் கொள்வதற்காக அறிந்து கொண்ட மார்க்க விஷயங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவாக நாம் எல்லாம் இந்த உலக வாழ்விலே நடைமுறைப்படுத்தி அதன் கூலியை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிறைவாக நீங்களும் நானும் பெற வேண்டும். இந்த சபையை பொறுத்தவரையில் நேற்று காலையிலிருந்து எனக்கு முன்னால் அன்பர் ஆசிக் அவர்கள் உரை நிகழ்த்துகிற வரை ஒவ்வொரு தலைப்புகளில் மிகுந்த சிரமம் மேற்கொண்டு பல நாட்கள் தொகுத்து வழங்கிய தொகுத்து அவர்கள் படித்த சம்பவங்களை இங்கே நமக்கு வழங்கியுள்ளார்கள். கூர்ந்து கவனித்தவருக்கு நிறைய படிப்பணிக்குரிய சம்பவங்கள் ஒவ்வொரு அழைப்பாளர்கள் தாயிகளுடைய பேச்சுகளிலும் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதிப் பகுதியில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியை போல. அதுதானே உதாரணம். இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உதாரணத்திற்கு விளக்கம் என்ன என்று யாருக்காவது தெரியுமா? ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணாடியை கொண்டு வந்து ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன் இப்படி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அருமையான ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணாடிக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் உண்டு. அதற்கு முன்னிலையில் யார் போய் நிற்கிறார்களோ அவர்களுடைய குறையை மட்டுமே தான் அது பிரதிபலிக்கும். அப்படித்தானே? நீங்கள் பார்த்து விட்டு போன பிறகு நான் போய் நின்றால் இதற்கு முன்னால் இன்னார் வந்தார் அவரிடத்தில் என்ன குறை உண்டு என்ற கண்ணாடி பேசுமா? பேசாதே. யார் அதற்கு முன்னால் போய் நிற்கிறார்களோ அவருடைய முகம், அவருடைய உடல் அமைப்பு முறை, அதில் இருக்கக்கூடிய குறைகளை அவர்களுக்கு மட்டுமே பிரதிபலித்து காண்பிக்கக்கூடியதுதான் கண்ணாடி. அதானே? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களுக்கு உதாரணமாக சொன்னார்கள். இந்த உதாரணத்தை நான் ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், இந்த சபையில் திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம் இப்படி பல பகுதிகளிலிருந்தும் சகோதரர்கள் இங்கே வருகை இருந்திருக்கலாம். உரை நிகழ்த்துகிற அன்பர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கூட சுட்டிக்காட்டி இங்கே பேசியிருக்கலாம். அதே நேரத்தில் அந்த குறை பெயர் குறிப்பிடப்படாமல் இன்னார் என்றும் சொல்லாமல் வந்திருக்கிற சபையில் பொதுவாக எடுத்துச் சொல்லும் போது குறைக்குரிய நபர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வாய்ப்புண்டு. தர்பியாக்கள், ஜுமா உரைகள், பொதுவாக மார்க்க உபதேச கூட்டம் என்பது நம்முடைய தவறுகளை நாம் திருத்துவதற்காக வேண்டிதான் நமக்கு போறோம். நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டியது அங்க போய் உட்கார்றோம். அந்த அடிப்படையில் இந்த இறுதி நிகழ்ச்சியினுடைய இந்த இறுதி அமர்வில் பெரும்பான்மையால் இஸ்லாமிய சமூகத்தால் கைவிடப்பட்டிருக்கின்ற பொடும்போக்காக இருக்கின்ற, அதிலும் குறிப்பாக அல்லாஹும் அல்லாஹுனுடைய ரசூலும் அதிகம் அதிகம் வலியுறுத்தி சொல்லிய சொன்னார்கள் என்று நமக்கு தெரிந்த பிறகும் கூட நாம் மிகுந்த ஒரு பொடும்போக்காக இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் தொழுகையுடைய காரியம். அதிலும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையுடைய காரியம். இந்த சபையிலிருந்து நாம் எல்லாம் விடைபெற்று போகும்போது எதையாவது தெரிஞ்சுட்டு தானே போகணும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள் திருத்தப்பட்டு இனிமேல் அப்படிப்பட்ட தவறுகள் நிகழாமல் ஒரு உறுதி எடுத்து இந்த அவையிலிருந்து நாம் எல்லாம் பிரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்த நிகழ்ச்சி எல்லாம் நம்முடைய நண்பர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி பல பகுதிகளிலிருந்தும் தாயிகள் குறிப்பிடுத்து வந்து இங்கே உரை நிகழ்த்துகிறார்கள் என்றால் என்ன காரணம்? உலக ஆதாயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உலகத்தில் மன்றாடுவதை காட்டிலும் அதிகம் அதிகம் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார். உங்களில் ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு உரிமைக்காக, உலகத்தில் ஒரு காரியத்திற்காக மன்றாடுவாரே, போராடுவாரே, அதை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதர் மன்றாடுவார். எதற்காக என்றால், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்காக. அதான் அதிசுவாசம் பாருங்க. மறுமை நாளில் தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு பாலத்தை எல்லாம் கடந்து சொர்க்கத்திற்கு போய் திரும்பி பார்க்கும்போது ஒரு சகோதரனுடைய தோழன், நண்பன் நரகத்திலே விழுந்து விடுகிறான். அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், யா அல்லாஹ், என்னோடு தொழுதவர், என்னோடு நோன்பு வைத்தவர், என்னோடு நல்லறம் செய்தவர் நரகத்திலே விழுந்து விட்டார், யா அல்லாஹ், நரகத்திலே விழுந்து விட்டார், யா அல்லாஹ் என்று குமுறும் பொழுது, கதறும் பொழுது

பின்பற்றி வாழ்ந்த நம்முடைய தலையாய கடமை என்பதை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் ரொம்ப வருத்தப்பட்ட சம்பவத்தில் ஒரு சம்பவத்தை பாருங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெரும்பான்மையினர்கள் தொழுகையை பாலாக்கி விட்டார்கள், தொழுகையை பாலாக்கி விட்டார்கள், தொழுகையை பாலாக்கி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இப்ப பாருங்க, அஞ்சு நேர தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விதியாக்கினான். இந்த அஞ்சு நேர தொழுகைக்குரிய நன்மை என்ன? எங்கிருந்து இந்த அஞ்சு குறைக்கப்பட்டது? 50 வக்த தொழுகையிலிருந்து குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட அல்லாஹு தஆலா இறுதியாக சொன்னது, 50 வக்த தொழுகையுடைய நன்மையை 5 வக்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஒரு வக்த தொழுகைக்கு 10 மடங்கு கூலி, அப்படித்தானே? 50 வக்த தொழுகை இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டிருந்தா நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? ரொம்ப பெரிய கஷ்டத்திற்குரிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறியிருக்கும். அப்ப 5 வக்த தொழுகையை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருந்தும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த தமிழகத்தில் எடுத்து சொன்னதனுடைய மிகப்பெரிய ஒரு விளைவே அல்லாஹ்வுடைய பள்ளியை இளைஞர்கள் நிரப்புகிற ஒரு காட்சி தான். ரமலானுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம், பிறநாளுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, ஐங்கால தொழுகைக்கு அல்லாஹுடைய ஆலயத்தை நிரப்புகிற அளவுக்கு, ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹுக்கே எல்லா புகழும். இருப்பினும் நிறைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையுடைய விஷயத்தில் பெரிய ஒரு புடும்போக்குடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை குறித்து அல்லாஹனுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் தொழுகிற 2 ரக்அத் சுன்னத்திற்கு தெரியுமா? இந்த சுன்னத்து தொழுகையினுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கேளுங்கள். பொதுவாக லொஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மஹரிபுடைய தொழுகை, இசாவுடைய தொழுகை, ஐங்கால தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு சிறப்புண்டு. கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி கூறியுள்ளதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில எதற்கெல்லாமோ இரவு முழுக்க தேவைப்பட்டால் கண் விழிக்கிறோம். இப்ப ஃபஜ்ரு தொழுவாதவர்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லுகிற காரணம் என்ன? நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்கினங்க, அதனால எந்திரிக்க முடியல. வீட்டில் குழந்தையினுடைய சப்தம் ரொம்ப ஓவரா இருந்தது, அதனால தூக்கமே இல்லை. வீட்டில் பணிகள் அதிகமாக இருந்தது, அதனால தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டாக போச்சு. கடை சாத்திட்டு வர்றதே 11 மணி, இதில் போய் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு எப்படிங்க நாம வந்து உதவி செஞ்சு தொழுகிறது? அதிகாலை பொழுது 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா பயங்கர குளிராக இருந்ததுங்க. யாருனாலும் அந்த மாதிரி நேரங்கள் எப்படிங்க ஃபஜ்ரு தொழுக முடியும்? பவர் கட்டுங்க, கரண்ட் வந்ததே ராத்திரி 3 மணிக்கு தான் கரண்டே வந்தது. தூங்கினதே 2-3 மணி. இதுக்கு பிறகு எந்திரிச்சு எப்படிங்க ஃபஜ்ரு தொழுகிறது? இப்படி நிறைய நியாயமான காரணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல உண்டு. இன்னும் கொஞ்சம் அதிமேதாவிகள் எல்லாம் சொல்லுவாங்க, தூங்க வைக்கிறது அல்லாத்தானே, அவன் எழுப்பினா தானே நம்ம தொழுக முடியும். உண்மை இல்லையா? தூங்க வைக்கிறது யாரு? அல்லாத்தாலும் அவன் எழுப்பு வச்சா தான் நாம தொழ முடியும். அதிமேதாவிகள் எல்லாம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் போதித்த அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி சொன்ன நபிமொழிகள் இவைகளை எல்லாம் படித்து ஓரளவுக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் தொகுத்து இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அமையும். இந்த உலகத்துல சொல்றோம் பாருங்க, இந்த காரணம் எல்லாம் இது அப்படியே கொஞ்சம் ரிவேர்ஸ்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வியாபார கொடுக்கல் வாங்கல, சரியா 5:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நமக்கு தர வேண்டிய பணம் 1 லட்ச ரூபாயோட ஒரு மனிதன் கேரளாவிலிருந்து வந்திருக்கிறார். நாம என்ன பண்ணுவோம்? 3 மணிக்கு கரண்ட் போன காரணத்தை, ராத்திரி பூரா குழந்தை அழுத காரணத்தை இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பணம் வாங்க போகாம இருக்குமா? விடிய விடிய தூக்கம் முடிச்சு 5:30 மணி எப்போ வரும்னு சொல்லி பார்த்து அந்த பணத்தை போய் வாங்குவோம். சரி, எதுவுமே வேண்டாம். நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுகிற ஒரு பயணத்திற்கு ஒரு டூர் போறோம். கரெக்டா 5:30 மணிக்கு ட்ரெயின் டிக்கெட், எந்திரிப்போமா இல்லையா? 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு நம்ம ப்ரிப்பேர் ஆகுமா இல்லையா? ஆகும். விடிய விடிய ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நைட்டு கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டங்க, தூக்கம் ரொம்ப அதிகமாச்சுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதே ரமலானுடைய காலத்துக்கு பொருத்தி பாருங்க, நோன்பு திறக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழம்,
உடமா

0: 25.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: சதகல்லாஹுல்லாலிம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆனோத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரி பார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: قل
1: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளை. 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசி நேயர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

فإن خفتم ألا يقيما حدود الله فلا جناح عليهما فيما افتدت به

لكم وأطهر والله يعلم وأنتم لا تعلمون.

0: சதகல்லாஹுல்லாலீம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் அல் குர்ஆன் முரத்தல் கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் ஷேக் முஹம்மது அய்யூப் அவர்கள்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.

0: சதகல்லாஹுல்லாலீம் நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

سيجزيهم وصفهم إنه حكيم عليم.